இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்த பாடல்களை கேட்கலாம். தெரிந்தோ தெரியாமலோ கடவுளின் பெயரை எப்படி சொன்னாலும் பலன் கிடைக்கும் என்கிறார்கள் அருளாளர்கள். உதாரணமாக, ஐயா வந்தாரா தெரியுமா என்று ஒருவரிடம் கேட்டால், அவர் வந்தாராம், நடந்ததை கேட்டாராம், கொஞ்ச நேரம் காத்திருந்தாராம், அப்புறம் சாப்பிட்டாராம், கிளம்பிட்டாராம் என்று பதில் சொல்வதாக வைத்துக் கொள்வோம். இப்படி வார்த்தைக்கு வார்த்தை ராம் என்று சொன்னதால் சொன்னவர் கேட்டவர் இருவருக்கும் ராம பக்தரான ஆஞ்சநேயரின் அருள் கிடைக்கும் என்கிறார் வாரியார் சுவாமிகள். நல்ல செயல்களை கிழக்கு நோக்கி செய்வது சிறப்பு. சாப்பிடும் பொழுதும் தூங்கும் பொழுதும் வடக்கு தவிர்த்த திசைகளை நோக்கி இருக்க வேண்டும். வேதம் சொல்பவர்கள் தெற்கு நோக்கியும், கை கால் கழுவும் போது மேற்கு நோக்கியும், மலஜலம் கழிக்கும் போது வடக்கு நோக்கியும் இருப்பது நல்லது. யோகாசனம் தியானம் போன்றவற்றை காலையில் கிழக்கிலும் மற்ற நேரங்களில் வடக்கு நோக்கியும் செய்வது உத்தமம். கௌரவர்களில் மூத்தவனான துரியோதனின் சித்தப்பா விதுரர். சாந்த குணமுள்ள இவரை மகாத்மா என்பர். கோபமே வராத இவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் இரண்டு ரக மனிதர்கள் மீது கோபம் ஏற்பட்டது. தேவைக்கு அதிகமாக பணம் இருந்தும் கஷ்டப்படுபவர்களுக்கு கொடுக்காமல் வேடிக்கை பார்ப்பவர்கள், வறுமையில் வாடும்பொழுது ராமா கிருஷ்ணா என திருமாலின் திருநாமத்தை சொல்லி வழிபடாமல், துன்பப்படுகிறேனே காப்பாற்ற யாரும் இல்லையே என்று புலம்புபவர்கள் ஆகியவர்கள் அந்த ரகத்தினர். இவர்களில் கழுத்தில் கல்லை கட்டி நடுவில் தள்ளிவிட வேண்டும் என்கிறார் விதுரர். கொடுக்கும் மனமும் பக்தியும் மனிதனுக்கு மிக அவசியம் என்பது அவருடைய கருத்து. இப்பொழுது ஒரு பாடலை கேட்கலாம்.

திருப்பதி ஏழுமலையானுக்கு வியாழக்கிழமைகளில் பூ வங்கி சேவை நடைபெறும். சுவாமிக்கு கீழாடை, மேலாடை, மெல்லிய வேட்டி அணிவிக்கப்படும். அதன் மீது மேனி முழுவதும் பூக்களால் ஆன ஆடை அணிவிக்கப்படும். பூ ஆடையில் பொலிந்து தோன்றியவர் என்னும் குறிப்பு சிலப்பதிகாரத்தில் உள்ளது. வெள்ளிக்கிழமை காலையில் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் நடக்கும். தண்ணீர், பால், சந்தனத்தால் அபிஷேகம் செய்வர். சந்தனத்தில் பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, புனுகு சேர்ப்பர். அபிஷேகத்தின் போது ஸ்ரீ சுக்தம், புருஷ சுக்தம், நாராயண சுக்தம் ஆகிய மந்திரங்கள் ஜபிக்கப்படும். பின்னர் பட்டாடை, பொன், வைர ஆபரணத்தால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை செய்வர். இந்த வழிபாடு விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரை வழிபட வந்த சோழ மன்னன் ஒருவன் காவிரியில் நீராடினான். அவன் கழுத்தில் கிடந்த முத்து மாலை ஆற்றில் அடித்து சென்றது. வருத்தம் ஏற்பட்டாலும் சிவார்ப்பணம் என்று சொல்லி கோவிலுக்குள் நுழைந்தான். அப்பொழுது கருவறையில் சுவாமிக்கு காவிரி தீர்த்தத்தால் அபிஷேகம் நடந்தது. யாரும் எதிர்பாராத வகையில் தீர்த்த குடத்தில் இருந்து முத்து மாலை சுவாமியின் கழுத்தில் விழுந்தது. இதை கண்ட மன்னனுக்கு ஆனந்த கண்ணீர் பெருகியது. நன்றி கடனாக புதிய கோபுரம் ஒன்றை கட்ட உத்தரவிட்டான். இந்த கோபுரத்திற்கு ஆரம் விட்டான் கோபுரம் என்று பெயர். அதாவது ஆரம் என்பதற்கு முத்துமாலை என்று பொருள்.

இனி கேட்கலாம் கிறிஸ்தவ பாடல்கள். எந்த செயலில் இறங்கும் முன்பும் யோசித்து இறங்க வேண்டும். இறங்கிய பிறகு எத்தனை தடைகள் வந்தாலும் அவற்றை முறியடித்து வெற்றி பெற்றே தீர வேண்டும். ஒரு மன்னன் தன் படைகளை எதிரி நாட்டுக்கு போருக்கு அனுப்பினான். அந்த இரு நாடுகளையும் ஒரு பாலம் பிரித்தது. பாலத்தை கடந்து சென்ற படைகள் எதிரி படையுடன் மோதின. எதிரி படை பலமாக இருந்ததால் மன்னனின் படை திணறியது. பாலத்தின் வழியே புறமுதுகிட்டு ஓடி வந்தது. மன்னனுக்கோ அவமானம் தாங்கவில்லை. படைத்தலைவனை கடிந்து கொண்டான். என்ன செய்வாயோ ஏது செய்வாயோ எனக்கு தெரியாது. நீ மீண்டும் படைகளுடன் போ. எனக்கு தேவை எதிரி மன்னனின் தலை என்று சொல்லி அனுப்பிவிட்டான். படைத்தலைவன் மீண்டும் சண்டைக்கு போனான். அப்பொழுதும் எதிரிகளை அசைக்க முடியவில்லை. படைகள் மீண்டும் பாலம் வழியே தப்பி ஓடி வந்துவிட்டன. மன்னனோ கோபத்தின் உச்சிக்கே போய்விட்டான். வாருங்கள், மீண்டும் போவோம். இந்த படைத்தலைவன் எனக்கு தேவையில்லை. நானே தலைமையேற்று வருகிறேன் என்றான். படைகள் மன்னன் தலைமையில் புறப்பட்டு எதிரி நாட்டுக்குள் நுழைந்தன. எதிரிகளின் கை ஓங்கியது. மன்னனின் படைகள் பாலத்தை நோக்கி ஓடின. அவன் யோசித்தான். அந்த பாலத்தை குண்டு வீசி தகர்த்து விட்டான். படைகளுக்கு ஒன்றும் புரியவில்லை. எதிரிகளிடமிருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால் படு ஆவேசமாக போரிட்டனர். எதிரிகள் தோற்க எதிரி மன்னனை சிறைப்பிடித்தான். அவனது நாட்டை கைப்பற்றி தன்னுடையது ஆக்கிக் கொண்டான். பார்த்தீர்களா, உயிருக்கு ஆபத்து வரும்போதுதான் உத்வேகம் வருகிறது. நாம் எதை சார்ந்தும் இருக்கக்கூடாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கி வெற்றி பெற செய்ய வேண்டும். கலைப்பையின் மேல் தன் கைகளை வைத்து பின்னிட்டு பார்க்கின்ற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்கிறது பைபிள். முன்வைத்த காலை பின்வைப்பவன் இறைவனால் வெறுக்கப்படுகிறான்.

நெப்போலியன் ரஷ்யா மீது படையெடுத்தார். அவரது படைகள் ஒரு குளிர்ந்த ஆற்றை கடக்க வேண்டி இருந்தது. தண்ணீரில் பனிக்கட்டிகள் மிதந்தன. ஆற்றை கடக்கும் பாலத்தை ரஷ்யர்கள் நொறுக்கிவிட்டனர். தண்ணீருக்குள் இறங்கினால் விரைத்து செத்துப்போவார்கள் வீரர்கள். என்ன செய்வதென யோசித்த வேளையில் நெப்போலியன் தன் வீரர்களிடம் இந்த உலகத்திலேயே சிறந்தது எது என கேட்டார். பல வீரர்கள் முன்வந்து தியாகம் என்றனர். சரி, இந்த ஆற்றை கடக்க வேண்டும். அதற்காக தியாகம் செய்ய முன் வருபவர்கள் யார் என்றார் நெப்போலியன். பல வீரர்கள் போட்டி போட்டு கொண்டு வந்தனர். நீங்கள் தண்ணீரில் இறங்கி வரிசையாக குனிந்து நில்லுங்கள். உங்கள் மூக்கில் தண்ணீர் ஏறாத அளவுக்கு மூச்சடக்கி நிற்க வேண்டும். குளிர் உங்களை வாட்டும், அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றார். அவர்கள் சம்மதித்தனர். ஆற்றில் இறங்கி முதுகை காட்டி வரிசையாக நின்றனர். நெப்போலியனின் படைகள் குதிரைகள் எல்லாம் அவர்களின் முதுகின் மேலேறி ஆற்றை கடந்தன. மறுகரைக்கு சென்ற நெப்போலியன் திரும்பி பார்த்தார். கடக்க உதவிய எந்த வீரனுமே உயிருடன் இல்லை. எல்லோரும் பனியோடு பனியாக உறைந்து கிடந்தார்கள். நாட்டிற்காக அந்த வீரர்கள் தியாகம் செய்தது போல மனிதர்களின் பாவத்தை ஏற்று உயிரை கொடுத்தார் இயேசு. தியாகம் ஒவ்வொரு மனிதனின் இரத்தத்திலும் ஊறியிருக்க வேண்டும்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். ஒருவர் செய்த உதவிக்கு கைமாறு செய்வது அவசியம். அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் உதவி செய்தவரை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு வகை நன்றி. எவன் அல்லாவின் அடியார்க்கு நன்றி செலுத்தவில்லையோ அவன் அல்லாவிற்கும் நன்றி செலுத்த மாட்டான். உங்களுக்கு உணவு கொடுத்தவருக்கு நல்ல அருளும் அபிவிருத்தியும் உண்டாவதற்கு துஆ செய்யுங்கள். அதுவே உணவு அளித்தவருக்கு நீங்கள் செய்யும் நன்றி. எனது முயற்சியோ ஆற்றலோ எதுவுமே இல்லாமல் எனக்கு உணவு கொடுத்த அல்லாவுக்கே நன்றி உரித்தாகுக என்று உணவு உண்ட பிறகு எவர் கூறுகின்றாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஒருமுறை நபிகள் நாயகத்துடன் முஆத் பின் ஜபலி என்பவர் வண்டியில் சென்று கொண்டிருந்தார். நாயகம் முன்னாலும் அவர் பின்னாலும் இருந்தனர். நாயகம் அவரை சத்தமாக அழைத்தார். அதற்கு முஆத், நபிகளாரே, நான் பின்னால் தான் இருக்கிறேன், என்ன சொல்லுங்கள் என்றார். நாயகம் எதுவும் சொல்லவில்லை. நாயகம் மீண்டும் அவரை அழைத்தார். அப்பொழுதும் அவர், நாயகமே, இதோ நான் உங்கள் அருகில் தான் உள்ளேன் என்றார். அப்பவும் அவர் அமைதியாகிவிட்டார். வண்டி சிறிது தூரம் கடந்ததும் மீண்டும் அழைத்தார். அண்ணலே, தாங்கள் என்னிடம் என்ன சொல்ல வேண்டுமோ சொல்லுங்கள், உங்கள் கருத்தை கேட்க நான் ஆவலாயிருக்கிறேன் என்றார் முஆத். முஆதே, அல்லாவிற்கு மக்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? அதை தாங்களே சொல்லுங்கள். ஏனெனில் அல்லாவிற்கும் அவனது தூதரான தங்களுக்குமே அது தெரியும் என்றார் முஆத். மக்கள் அல்லாவிற்கு மட்டுமே கட்டுப்பட வேண்டும். அல்லாவிற்கு இணையாக வேறு யாரையும் ஈடு வைக்க கூடாது. மீண்டும் நபிகள் முஆத்திடம், அல்லாஹ் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கூறுகிறேன். கீழ்ப்படிந்து வாழும் மக்களை அவன் துன்பம் தராமல் இருக்க வேண்டும் என்றார். இதை மும்முறை அழைத்து ஏன் கூறினார் புரிகிறதா? ஒரே தடவையில் அழைத்து இந்த முக்கிய கருத்தை சொல்லிவிட்டால் சில காலத்தில் இவை மறந்துவிடலாம். ஆனால் மும்முறை அழைத்து சொன்னதன் மூலம் இந்த நிகழ்ச்சி மறக்காமல் நினைவில் இருக்கும். அப்பொழுது சொல்லப்பட்ட கருத்தும் மறக்காது என்பதால் நபிகள் நாயகம் இந்த யுக்தியை பயன்படுத்தினார்.

இன்றைய ரமலான் சிந்தனைகள். தாய்க்கு சேவை செய்யுங்கள். அலி மக்தூம் மகாயிமி என்ற மகான் சிறுவராக இருந்த காலத்தில் ஒரு இரவில் அவருடைய தாயார், மகனே, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். வீட்டில் தண்ணீர் இல்லை, எனவே கிணற்றுக்கு போய் தண்ணீர் கொண்டு வந்தார். அவர் வருவதற்குள் தாயார் தூங்கிவிட்டார். மகாயிமி விடிய விடிய அம்மாவின் அருகில் கோப்பையுடன் காத்திருந்தார். மறுநாள் காலை தாயார் கண் விழித்தார். வியப்பு மேலிட, மகனே, எவ்வளவு நேரம் இப்படி நிற்கிறாய் என்று கேட்டார். அம்மா, நேற்றிரவு தாங்கள் தண்ணீர் கேட்டீர்கள், நான் கொண்டு வருவதற்குள் உறங்கிவிட்டீர்கள். விழித்தவுடன் கேட்டால் கொடுக்கலாம் என தங்கள் அருகிலேயே உறங்காமல் காத்து நிற்கிறேன் அம்மா என்றார். அந்த தாயடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மகனுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார். தாயின் காலடியிலேயே சொர்க்கம் இருக்கிறது என்ற நபிகள் நாயகத்தின் பொன்மொழி நம் அனைவருக்கும் பொருந்தும்.

கரமேந்தி படை கொண்டு பகை வென்ற எம்மான் பதுரு படையரசர் முகம் காண்பதென்னாள் பதுரு படையரசர் முகம்

அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது MTR நேரம். உங்களுடன் காற்றலையில் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதலாவதாக நமது சிந்தனைக்கு, விடாமுயற்சியுடன் செயல்படுங்கள், வெற்றி பாதையில் செல்வீர்கள் சொல்கிறார் ஆன்மீக பண்பாளர். மற்றவர்களின் உடல் பலம் பண பலத்தை கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவம் வேண்டும். நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும். மனித பிறவி கிடைப்பது அரிதானது. மனிதன் மனிதனாக வாழ வேண்டுமானால் கடவுள் மீதும் உயிர்கள் மீதும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்த வேண்டும். வெற்றி பாதையில் நம்மை செலுத்த தெய்வீக சக்தியை நோக்கி மனதை திருப்பினால் வாழ்வில் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்திருக்கும். புதிய முயற்சியில் ஈடுபடும் பொழுது கடந்த கால அனுபவம் கற்றுத்தந்த பாடத்தை மறக்க கூடாது. எத்தனை முறை தோற்றாலும் முயற்சியை கைவிடுவதும் ஆகாது. உலகம் வேண்டுமானால் ஒருவேளை தோல்வியாளனாக கருதலாம். ஆனால் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருப்பவனுக்கு வெற்றி கிடைக்கும். நாம் ஒவ்வொருவரும் தனித்தன்மை கொண்டவர்கள். கடவுளின் ஒப்பற்ற படைப்பாக இருக்கும் நம்மை போல வேறொருவர் உலகில் இல்லை. இதை எண்ணி பெருமிதம் கொள்ளுங்கள். தினமும் இரவு தூங்கும் முன் அன்றைய நாளில் செய்த பணிகளை பட்டியலிடுங்கள். இது உங்களை நீங்களே திருத்திக் கொள்ளவும் மறுநாள் பணி குறித்து திட்டமிடவும் ஏதுவாகவும் வசதியாகவும் இருக்கும். வேகத்துடன் விவேகத்தையும் மனதில் வளர்த்து கொண்டால் நெருக்கடி நேரத்தில் தக்க பாதுகாப்பாக அமையும். மகான்களின் வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்வில் சோதனையை குறுக்கிட்டாலும் மனம் தளராமல் அவர்கள் போராடி வென்றதை உணர முடியும். எந்த வேலையையும் நாளை பார்க்கலாம் என்று தள்ளி போடாதீர்கள். காலம் தாழ்த்தினால் நம்மை நாமே ஏமாற்றுவதாக ஆகிவிடும். பிறர் கூறும் பழிச்சொற்களை பொருட்படுத்த வேண்டாம். யார் மீதும் வெறுப்பும் காட்டாதீர்கள். அமைதியும் உறுதியும் உள்ளத்தில் இருந்தால் நீங்கள் வெற்றி வீரராக திகழலாம். எண்ணம் முளைவிடும் விதை போன்றது. நன்மை தீமையை விளைவிக்கும் இருவித எண்ணங்கள் உலகில் இருக்கின்றன. மனதிற்குள் எதை அனுமதித்தாலும் அதற்கான பலனை அளிக்க தொடங்கும். இறை சிந்தனையோடு செய்யும் பணி தியானத்திற்கு ஈடானது. இதனால் மனம் ஒருமுகப்பட்டு பணியை சிறப்பாகவும் விரைவாகவும் செய்ய முடியும். கூச்சல் குழப்பம் மிக்க இடங்களில் இருந்து விலகியிருங்கள். அமைதி வேண்டுமானால் தனிமையில் அமர்ந்து கடவுளை பிரார்த்தனை செய்யுங்கள்.

இது தகவல் அறியும் நேரம். ஆந்தோ, இது உன் வேலைதானா? இது எல்லா செடிகளும் பச்சை நிறமானவை, ஆனால் பூக்களோ வெவ்வேறு நிறமானவை. அதில் பூக்கிற பூக்களை அழகிகளாக மாற்றுவது வண்ணமும் வாசனையும் தானே. வண்ண வண்ண பூக்கள் அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளும். பூக்களின் நிறங்களுக்கு தாவரங்களின் நிறமி பொருளான ஆந்தோசயனின் தான் காரணம் என்பதை உங்களில் பலர் அறிந்திருக்கலாம். ஆனால் பூக்கள் ஊதா, நீலம், மஞ்சள், சிவப்பு, வெள்ளை என பல வண்ணங்களில் பூத்து குலுங்க இந்த ஒரே நிறமி எப்படி காரணமாகிறது என்பதை நாம் அறிந்திருப்போமா? இல்லை. இதோ அறிந்து கொள்ளலாம். ஆந்தோசயனின் என்பது கிரேக்க சொல்லாகும். ஆந்தோ என்றால் பூ, சயனின் என்றால் நீலம் என்று பொருள். முதன் முதலில் நீல நிற பூக்களில் இருந்து இந்த நிறமி பிரித்தெடுக்கப்பட்டதால் இப்பெயர் சூட்டப்பட்டது. மற்ற வண்ண பூக்களுக்கும் இதே நிறமியை அடிப்படையாக இருப்பதும் அறியப்பட்டது. தாவரங்களில் செல் சாற்றில் நீல நிறமிகளான ஆந்தோசயனின் கலந்திருக்கும். அதனுடன் நாம் சத்துப்பொருள்களாக இடும் அமில கார சேர்க்கையால் பூக்கள் மற்றும் இலைகளின் நிறம் பெறுகின்றன. உதாரணமாக காரசத்து அதிகம் கிடைக்கும் பொழுது சிவப்பு நிறம் பிறக்கிறது. அலுமினிய சத்து அதிகம் கிடைக்கும் தாவரங்களின் பூக்கள் நீல நிறமாக பூக்கின்றன. இரும்பு சத்து மிகுந்தால் ஊதா நிறமாகவும், குறிப்பிட்ட அளவில் இரும்பும் பிற தாதுக்களும் சேர்ந்தால் பச்சை நிறமும் பெறுகின்றன. பாஸ்பரஸ், போரான், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் குறையும் பொழுதுதான் தாவரங்களின் இலைகள் மற்றும் பூக்கள் பழுப்பு, மஞ்சள், சிவப்பு என நிறம் மாறுகின்றன. கார்னெல் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் ஒரே செடியில் வெவ்வேறு சத்து பொருட்களை ஊட்டமாக கொடுத்து வெவ்வேறு வண்ண மலர்களை பூக்க வைத்து சாதித்துள்ளனர். அருமை அல்லவா இது?

இது நலம் காணும் நேரம். உலகம் முழுவதும் ஏப்ரல் 2ஆம் தேதியை உலக ஆட்டிச தினமாக அனுசரிக்கின்றனர். கடந்த 1940 முதன்முறையாக ஆட்டிசம் பற்றி கண்டறியப்பட்டது. அன்றிலிருந்து இது குறித்து ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவைச் சேர்ந்த லியோ கேனர் என்ற மருத்துவர் 1943 ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட 11 குழந்தைகளை ஆய்வு செய்து பல கட்டுரைகள் எழுதியுள்ளார். டிஸ்லிகீசியா போன்று ஆட்டிசமும் மரபணு குறைபாடுதானே தவிர அது நோய் அல்ல. தமிழில் இதை மதி இறுக்கம் என்று குறிப்பிடுவர். பொதுவாக இக்குறைபாடு குழந்தை பிறந்த 3 ஆண்டுகளுக்குள் ஏற்படும். இந்தியாவில் 125 குழந்தைகளில் 1 குழந்தைக்கு ஆட்டிசம் குறைபாடு உள்ளது. இவர்களுக்கு உடலில் வெளிப்படையாக எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனால் அவர்களது செயல்பாடுகளை உற்று நோக்கினால் குறைபாடுகளை புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக, பிறரோடு கண்ணோக்கி பேச மாட்டார்கள். சிலர் கால் கட்டை விரல் நுனியில் நடப்பவர்களாக இருப்பர். இது தவிர மூளையில் தகவல் பரிமாற்றம் செய்யும் பகுதியில் பாதிப்புகள் இருந்தால் நடத்தை குறைபாடு, அறிவுத்திறன், வளர்ச்சி பாதிப்பு மற்றும் நரம்பியல் குறைபாடுகளும் இருக்கும். இவர்களுடைய செய்கைகளை ஆரம்ப காலத்திலேயே கண்டறிந்து சீர்படுத்தினால் முன்னேற்றம் காணலாம். ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை எப்படி கண்டுபிடிப்பது? 2 ஆண்டுகளுக்கு மேல் குழந்தைகளின் விளையாட்டு, பேச்சு மற்றும் சமூக திறன்களில் காணப்படும் பின்தங்கிய நிலை. கையால் சுட்டி பொருளை காண்பித்தால் பொருளை பார்க்காமல் சுட்டும் கையை பார்ப்பது. பெயரை சொல்லி அழைத்தால் திரும்பி பார்க்காமல் இருத்தல். கண்ணோடு கண் தொடர்பு கொள்ளாமை. சொற்கள் மூலம் தேவையை வெளிப்படுத்தாமை. அடுத்தவரின் அல்லது தன் கையின் ஆட்காட்டி விரலை பயன்படுத்தி சுட்டிக்காட்டுவது. மற்றவர்களுடன் சேர்ந்து செயல்களை செய்வதில் அல்லது கவனிப்பதில் குறைபாடு. பிடித்தமான வேலையிலிருந்து கவனத்தை திசை திருப்புவது கடினம். தன் வயது ஒத்தவர்களுடன் சேர்ந்து விளையாடுவதில் சிக்கல். வாயால் ஊதுவதில் பிரச்சனை அல்லது இயலாமை. சைகை அல்லது பிற அசைவுகளின் மூலம் தேவைகளை வெளிப்படுத்துவதில் பிரச்சனை. சொற்கள் மூலம் பிறருடன் தொடர்பு கொள்ளும் திறன் இல்லாது இருத்தல். விளையாட்டுகளை கற்பதில் பிரச்சனை. பொருட்களை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்குவதில் திறமை வாய்ந்தவர்கள். ஒரு குறிப்பிட்ட பொம்மை மற்றும் பொருளை மட்டுமே பயன்படுத்துவர். சுழலும் பொருட்களில் அதிக நேரம் விளையாடுவது, சுழற்சியை ரசிப்பது, விளையாட்டு பொம்மையில் ஒரு பகுதி மட்டும் முழு கவனம் செலுத்துவது, உதாரணம் காரின் சக்கரம், அடுத்தவர்களை பார்த்து சிரிக்காது இருப்பது, சில நேரங்களில் காது கேளாதவர் போல இருப்பது. இது போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உரிய மருத்துவரை அணுகுவது நல்லது. ஆரம்ப நிலையில் உரிய சிகிச்சை அளிப்பதன் மூலம் சுயமாக தங்கள் வேலையை தாங்களே செய்து கொள்ளும் நிலையை உருவாக்க முடியும். மேலும் மற்ற குழந்தைகளைப் போல பள்ளிக்கு சென்று படிக்கவும் முடியும். பெரும்பாலான பெற்றோர் தங்களின் குழந்தைகளுக்கு உள்ள குறைபாடுகளை ஏற்க மறுக்கின்றனர். அத்துடன் ஆட்டிச குழந்தைகளுக்கு மருத்துவம் செய்வதன் மூலம் எந்தவிதமான முன்னேற்றமும் இருக்காது என்று தாங்களாகவே முடிவு செய்து அவர்களை அப்படியே விட்டுவிடுகின்றனர். உங்கள் காலத்திற்கு பின் உங்கள் குழந்தை தன்னிச்சையாக வாழ வேண்டும். அதற்கு அவர்கள் திறமைகளை கண்டறிய முயற்சி எடுங்கள். சில வீடுகளில் குழந்தைகள் பேச தாமதிக்கும் பொழுது உங்கள் ஆத்தா அப்பன் கூட 5 வயதுக்கு அப்புறம்தான் பேசினா, கம்முனு இரு குழந்தை தானா பேச ஆரம்பிச்சிடும் என்பார்கள். வீட்டில் உள்ள பெரியவர்கள் அதையெல்லாம் கேட்டு உங்கள் குழந்தையின் சிகிச்சை காலத்தை நீட்டித்து விடாதீர்கள். தயவு செய்து தாமதிக்காதீர்கள். இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் இணையலாம்.

இனி வருவது நீதி நூல்களில் நிர்வாகம். கற்பிளவோடு ஒப்பர் கயவர் கடும்சினத்து பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வரே வெற்பிடித்து நீர்கழிய எய்த வடுபோல மாறுமே சீர் ஒழுக சான்றோர் சினம். கோபம் பாபம் என்று சொல்வார்கள். கோபம் சண்டாளம் என்றும் ஒரு பழமொழி இருக்கிறது. எல்லோருடைய கோபமும் ஒரே மாதிரியானது அல்ல. சிலருக்கு சட்டென்று கோபம் வரும், உடனே அடங்கிவிடும். யாரிடமும் கோபப்பட்டார்களோ அவரிடம் வெறுப்பை காட்ட மாட்டார்கள். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது என்று திருவள்ளுவர் சொல்கிறாரே, அப்படிப்பட்ட குணநலம் மிக்கவர்களின் கோபம் யாருக்கும் தீங்கு செய்யாது. ஆனால் கயவர்களின் கோபமோ பொல்லாதது. ஒருவருக்கு ஒருவர் கோபம் கொண்டால் அத்துடன் அவர்களது நட்பு இற்று போய்விடும். அது பாறை பிளப்பது போல. பிளந்த பாறை சேராதது போல கயவர்கள் கோபம் கொண்ட பிறகு சேர்ந்து கொள்ள மாட்டார்கள். இவர்கள் கீழானவர்களே. நடுத்தட்டில் சிலர் இருக்கிறார்கள். இவர்களும் தம்மை ஒத்தவர்களுடன் கோபப்பட்டு சிறிது காலம் பிரிந்திருப்பார்கள். ஆனால் யாரேனும் ஒருவர் சேர்த்து வைக்க முயன்றால் சேர்ந்து கொள்வார்கள். அது தங்கம் பிளவுபடுவது போல உருக்கி சேர்த்து விடலாம். உத்தமர்களின் கோபம் இருக்கிறதே, அதற்கு தடயமே இருக்காது. வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அம்பு கொண்டு நீரை பிளந்து சென்றாலும் உடனேயே நீரோடு நீர் சேர்வது போல கோபம் கொண்ட அறிஞர்கள் உடனேயே சமாதானமாகி விடுவார்கள். கோபம் என்பது நம் இயல்பை பொறுத்தது, நம்முடன் பழகுபவர்களின் இயல்பையும் பொறுத்தது. எனவே கல்பாறை போன்றவர்களுடன் பழகாமல் தங்கம் போன்றவர்கள் தண்ணீர் போன்றவர்களுடன் பழகலாம். எப்படி இருப்பினும் கோபத்தினால் நமக்கும் நஷ்டம் என்பதை புரிந்து கொண்டால் பலருடன் நாமே சமாதானமாக போவது மிகவும் எளிதானதாகும். இணைந்திருங்கள்.

குட்டி கதை காணலாமா? தவம் செய்து யோகங்கள் கைவரப்பெற்ற வரத யோகிக்கு கர்வம் ஏற்பட்டது. தன் சித்தி விளையாட்டுகளை மற்றவர் முன் செய்து காட்டி புகழ் பெற்றார். ஒரு நாள் அந்த ஊருக்கு துறவி ஒருவர் வந்தார். அவரிடம் தன் சக்தியை காட்டி நன்மதிப்பு பெற யோகி முடிவு செய்தார். அவர் துறவியிடம், நீண்ட நெடும் தவத்தின் பயனாக பறக்கும் சக்தியையும் தண்ணீரில் மூச்சை அடக்கும் சக்தியையும் பெற்றுள்ளேன், மற்றவர்களுக்கு எளிதில் கைவராத பயிற்சிகள் இவை என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டார். அதை கேட்ட துறவி, யோகியே, பறவைகள் வானில் பறக்கின்றன, புழுக்கள் பூமியின் அடியில் நீண்ட காலம் வாழ்கின்றன, மீன்களோ தண்ணீரின் ஆழம் வரை நீந்துகின்றன, இது போன்ற வாழ்க்கை எனக்கும் சாத்தியம் என்கிறீர், அதனால் உமக்கும் உலகத்துக்கும் ஆகப்போவது என்ன என்று கேட்டார். மிக உயர்ந்த மனித பிறப்பு எடுத்துவிட்டு புழுவாய் பறவையாய் வாழ்வதில் லாபம் என்ன? தற்பெருமையை தவிர்த்துவிட்டு தர்மத்தை அன்பை மக்களுக்கு ஊட்டுங்கள், அதுவே உயர்வு தரும் இறைப்பணி என்றார். தற்பெருமை பேசிய யோகி தலை கவிழ்ந்தார்.

இனிமையான இந்த காலை வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் வான்பரப்பிலே காலையில் வீசும் இளம் காற்றினை தென்றல் என்று கூறும் நேரத்திலே பொதிகையிலிருந்து எவ்வளவோ மைல் தூரம் காத தூரம் கடந்து காடு மலை கடந்து ஆழி சமுத்திரங்களெல்லாம் கடந்து காற்றலையோடு கலந்து வந்து மொன்றியல் தமிழ் வானொலியில் புகுந்து உங்கள் வாசல் வருகிறது பொதிகை தென்றல். உங்கள் பொதிகை தென்றல் நிகழ்வில் உங்களுடன் நான் சிந்தனை செல்வன். வணக்கம் உறவுகளே. அதிகாலை வேளையில் நீங்கள் அனைவரும் மகிழ்வாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நாங்களும் நலமே உள்ளோம் என்று கூறிக்கொண்டு உங்கள் நலத்துக்கு இறையருள் வேண்டிக் கொண்டு ஆரம்பிக்கின்றேன் பொதிகை தென்றல். இன்றைய பொதிகை தென்றலை அலங்கரிக்கின்றது முதல் வெறும் பாடல்.

ஆமாம், எமது தாயகத்தின் அருகிலே அமைந்துள்ள தமிழகத்தின் இந்திய பெருநாட்டின் மத்தியிலே வானலாக உயர்ந்திருக்கும் அந்த பொதிகை மலையிலிருந்து புறப்பட்டு வரும் தென்றலை நாங்கள் பொதிமலையின் உச்சத்தில் சென்று உணர முடியாது. முன்னியல் தமிழ் வானொலி காற்றொலியை அழைத்து வந்து அங்கிருந்து வரும் தென்றலை அணைத்து உங்கள் வாசல் வழி தருகின்ற அடுத்த பாடல் பொதிகை தென்றலுக்கு

0: அதிகாலை வேளையிலே பொதிகை மலையிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த தென்றல் பூட்டி வைத்த மூடி வைத்த மேனியை கூட தழுவிக்கொண்டு புத்தின்பம் தந்து கொண்டிருக்கும் இந்த காலை வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலி கலந்துவிடும். அடுத்த பாடலையும் கேட்டு மகிழ்ந்துடுவோமா?
1: பறவைகள் வரும் கிளைகளுக்கு தேவதை வடிவில் பூக்களை தரிசிக்க, இவன் தேவதேவனா கற்பக மரம் தேடி கற்பக பூ தேடி போக

நேர்களை நீங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள் பொதிகை தென்றல். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. இளந்தென்றல் வீசும் இந்த வேளையிலே, நீங்கள் களிப்புடன் இருக்கும் வேளையிலே, மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையிலே கலந்து விடுகின்றது. அடுத்த பாடலையும் பொதிகை மலையிலிருந்து புறப்பட்டு வந்த தென்றலுடன்

தமிழுக்கு அகத்தியன் என்று கூறிக்கொள்வோம். அந்த குறுமுனி வாழ்ந்த, அந்த தமிழ் முனி வாழ்ந்த, அந்த ஆகம விதிப்படி வாழ்ந்த அந்த குறு மனிதன், அவர்தான் அகத்தியர். அந்த அகத்திய மாமுனியான பேரரசர் வாழ்ந்த இடம்தான் பொதிகை மலை. அந்த பொதிகை மலையிலே இன்று செய்தா சென்றாலும் ஆன்மீக மனம் வீசி மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் என்று கூறுவார்கள். அந்த மலையிலிருந்து புறப்பட்டு வரும் தென்றலை நாம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலை ஊடாக உங்கள் கதவு வழி அனுப்பி உங்களை களிப்படைய வைக்கின்றோம். அடுத்த பாடலில்

ஆண்டுகள் பல கடந்தாலும் காவியமான பாடல்கள் கூட ஆடிவரும் காற்றினிலே ஓடிவந்து கலந்து பொதிகை தென்றலாக மலர்ந்து உங்கள் வாசல் வரை வருகின்றது. அதை மொன்றியல் தமிழ் வானொலி தருகின்றது, பொதிகை தென்றல்.

இளம் தென்றல் வீசும் இந்த இனிய காலை வேளையிலே மனங்கொண்டு ரசிக்க நல்ல தேன் அமுதான இசைதனை பொழிகின்றது பொதிகை தென்றல் மொன்றியல் தமிழ் வானொலியூடாக. நேர்களை நீங்கள் என்றும் இணைந்திருந்து 24 மணி நேரமும் கழித்துக் கொள்ள செல்ல வேண்டிய இணையதளம் mtrfm.com. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சேவையில் வீசும் பொதிகை தென்றல்.

காதுக்கினிய பாடல்களை காற்றலையிலே கலந்து விடுவது பொதுகை தென்றல். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. பொதுகை மலையிலிருந்து புறப்பட்டு வந்த தென்றலை காற்றலையிலூடாக கலந்து வானலையில் வந்து உங்கள் வாசல் வரை தந்து உங்கள் இளம் காலை நேரத்தை இன்பமயமூட்டக்கூடிய இசை ஞானம் தருகின்றது மொன்றியல் தமிழ் வானொலி பொதுகை தென்றல்.

ஆனந்தமான இந்த அதிகாலை வேளையிலே இங்கிதமான இந்த இனிய காலை நேரத்தை கழிப்பதற்கு இசையுடன் வந்து உங்கள் காது வழி புகுந்து மேனியை புல்லரிக்க வைக்கின்றது இல்லையா இந்த பொதிகை தென்றல். இது முன்னிகள் தமிழ் வானொலி தரும் பொதிகை தென்றல். பொதிகை தென்றலில் அடுத்து வரும் கீதமும் உங்கள் இதயத்தை மகிழச் செய்யும் ஓர் இனிய கீதம். இது பொதிகை மலையிலிருந்து புறப்பட்டு காடு மலை தாண்டி கடல்களெல்லாம் கழித்து வானலையிலே கலந்து உங்கள் வாசலுக்கு வந்து இனிமையான நினைவுகளை மீட்டி இன்றைய காலை பொழுதை மகிழ்வாக்கி நாள் முழுதும் நல்ல பொழுதாக வைக்க வேண்டும் என்று மொன்றியல் தமிழ் வானொலி தரும் பொதிகை தென்றல்.

ஆனந்தமான இந்த அதிகாலை வேளையிலே அனைவரின் உள்ளங்களும் மகிழ்ந்து துள்ளி விளையாட அன்னை தந்தை குழந்தைகள் என்று அதிகாலை வேளையிலே புத்துணர்வு பெற்று தங்கள் இந்த நாளை பொழுதை இந்த நாட்பொழுதினை நலமாக கழித்து வளமாக வந்து சேர மொன்றியல் தமிழ் வானொலி சுமந்து வந்து தருகின்றது பொதிகை தென்றல். பொதிகை என்றாலே உயர்ந்த மலை என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அங்கிருந்து வரும் தென்றல் என்றாலே அது தவழ்ந்து காற்றலையில் மலர்ந்து எங்கள் வாசலுக்கு வருவதென்றால் சாதாரணமான விடயமில்லை. அதை தாங்கி கொண்டு வந்து தருகின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. நேயர்களை, நீங்கள் என்றும் இணைந்திருந்தால் பல் சுவை நிகழ்ச்சிகளை ஆரோக்கியமான அறிவிப்பாளர்கள் உலகின் பல பாகங்களிலிருந்தும் அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 24 மணி நேர தமிழ் சேவையில் நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி MTRFM.com. இது பொதிகை தென்றல்.

அன்பான உறவுகளே, அதிகாலை வேளையிலே நீங்கள் ஆனந்தம் கொள்வதற்கு அள்ளி வழங்கியது பொதிகை தென்றல். இது மொன்றியல் தமிழ் வானொலி தரும் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்து வந்த காலை வேளையிலே மகிழ்வுடன் உங்களை ஆக்கி வைக்க வந்து குவிந்து வந்து உங்கள் மேனியை தழுவி மனதை குளிர வைத்த இந்த பாடல்கள் மலர்ந்து அலர்ந்து அசைந்து ஆடி உங்கள் இல்லம் தேடி வந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றல்.

ஆம், நிகழ்ச்சி நிறைவு செய்யும் நேரம் நெருங்கிவிட்டதால் உங்களுடன் இதுவரை நேரமும் பயணித்து வந்த உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வதோடு, அடுத்து இன்றைய நாள் முழுதும் எங்கள் வானொலியில் இருந்து பணியாற்ற வந்திருக்கும் எனது அன்பு சகோதர அறிவிப்பாளர்களுக்கும் கலைஞர்களுக்கும் நன்றி, வணக்கம், வரவேற்பு, வாழ்த்துக்களை நிறைய தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று கூறி என்னுடைய பொதிகை தென்றல் வரிசையை நிறுத்தி கொண்டு மீண்டும் ஒரு பொதிகை தென்றலில் உங்களை சந்திக்கின்றேன் என்று கூறி வணக்கத்துடன் விடைபெற்றுக் கொள்வது சிந்தனை செல்வன்.

0: மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இப்போது முதல் காற்றலைக்கு வர இருக்கிறது அன்றும் இன்றும் பழைய மற்றும் புதிய கானங்கள் இசைத்து ஒலிக்கும் நேரம் இது.
1: கையில் உள்ள பணம் தீரப்போகும் பொழுதுதான் அதை சிக்கனமாக செலவு செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்ற சிந்தனையே தோன்றுகிறது
0: என்ற சிந்தனை வரிகளை கூறிக்கொண்டு உங்களோடு இணைவது கரூர் மாவட்டத்திலிருந்து M.R. கண்ணன்.
2: கல்யாணமா கச்சேரியா பொன்னுங்கலாம் குமாலயா.
0: வணக்கம் செல்வகுமார்.
3: வணக்கம் கண்ணன். வணக்கம் அன்பு உறவுகளே.
4: மனிதனின் மன உறுதி மலையையும் தகர்த்து எரியும் என்ற சிந்தனை வரிகளோடு அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் உங்களிடம் கலந்து கொள்வது M.R. செல்வகுமார்.
3: எங்கள்

0: கல்யாணம். வணக்கம் கண்ணன்.
1: வணக்கம் செல்வகுமார், எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன், நீங்க நலந்தானா?
1: நான் சூப்பரா இருக்கிறேன்.
0: அன்பு உறவுகளும் நலமாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை கோலாகலமாக புதுவிதமாக கொண்டாடுவோம். நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம்.
1: அன்று மீண்டும் நிகழ்ச்சினாலே கோலாகலம், குதூகலம், நகைச்சுவை அனைத்தும் கலந்து சோகம் எல்லாம் கலந்து வரும். அந்த வகையில் இந்த வாரம் நீங்க என்ன மாதிரி பாடுகளை கொண்டு வந்திருக்கீங்களோ அதை நேரில் கேட்டு ரசிக்கட்டும்.
0: நீண்ட நாள் நீண்ட இடைவெளிக்கு பின்பு சந்திக்கிறோம்
2: நிகழ்ச்சியில. வந்து இன்னைக்கு வந்து பல நிகழ்ச்சிகளை கொடுத்தாலும் இந்த சில அந்த வாரங்கள் வந்து தோய்வு ஏற்பட்டு விட்டது. இந்த வாரத்துல இருந்து போன வாரமே வந்துட்டீங்க நிகழ்ச்சிக்கு. இந்த வாரத்துல இருந்து கான்செப்ட் என்ன கான்செப்ட் கொண்டு வந்திருக்கீங்க?
0: இந்த வாரம் திருமணத்தை பத்தி பாடல்கள் கொண்டு வரலான் இருக்கேன்.
2: ஆஹா ஆஹா, அருமை அருமை.
0: கல்யாணம், கல்யாணம் சம்பந்தமான பாடல்கள்.
2: திருமணம் அப்படிங்கறது எங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லுங்க.
0: திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க கண்ணன், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன இருக்கு?
2: அதாவது திருமணங்கிறது கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர்னு முன்னே சொல்லிட்டாங்க.
0: உண்மைதான்.
2: அதை ஏன் ஆயிரம் காலத்து பயிருன்னு சேர்த்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியுமா?
0: அது என்னன்னு நீங்க சொன்னா தெரிஞ்சுக்கிறேன்.
2: அதாவது எப்பவும் விளையக்கூடியது பயிர்கள் தான் அப்படின்னு, பருவத்துக்கு கரெக்டா பருவத்துல பயிர் செஞ்சு அதை விளைச்சல இருப்பாங்க. கல்யாணங்கிறது ஆயிரம் காலமும் தளச்சு வளரக்கூடியது, அப்படி வளரணுங்கிறதுக்காகத்தான் அந்த பயிருக்கு உவமையா சொல்லி அந்த கல்யாணம், கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர்னு சொல்லியிருக்காங்க.
0: இல்ல அப்படியும் இருக்கலாம். இன்னொரு எனக்கு நீங்க சொன்ன உடனே ஒரு இது தோணுது. அதாவது ஒவ்வொரு ஒரு நெல்லு 48 நாள் விளையுது, ஒரு நெல் 3 மாசம், ஒரு நெல்லு 2 மாசம், இப்படி ஒவ்வொரு நெல்களுக்கும் பயிர்களும் ஒவ்வொரு மாச கணக்குல சொல்றான். ஆனா இந்த திருமணத்தை மட்டும் ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா ஆயிரங்காலமாக வளர்ந்துகிட்டேதான் இருக்கும் இந்த பயிர். வந்து திருமணம் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அந்த பயிரை வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில அறுவடை பண்ண முடியாது.
2: உண்மைதான், உண்மைதான். அப்ப இன்றைய நிகழ்ச்சியின் முதலாவதாக நீங்க தர இருக்கும் பாட்டு என்னன்னு சொல்லுங்க.
0: இதய வீணை படத்துல TM சவுந்தரராஜன் பாடிய பாடல், இன்று போல என்றும் வாழ்க எங்கள் வீட்டு திருமகளே என்ற பாடலை முதல் பாடலாக ஒலிக்க விடுவோம்.
2: திருநிறைச்செல்வி அங்கையர் கண்ணி திருமணம் கொண்டால் நலமாக, அந்த பாடல் தானே?
0: ஆமா, அதே பாடல் தான்.
2: ஒலிக்க விடுங்கள், கேட்டு மகிழ்வோம்.
0: இதோ காற்றலையில் தவழ்கிறது, கேட்டு மகிழ்வோம்.

0: எப்படிங்க கண்ணன் இருந்துச்சு?
1: சூப்பர், அருமையான பாட்டை கொடுத்துட்டீங்க. இப்ப ஆயிரம் காலத்து பயிர்னு அழைக்கிறது என்னவோ கல்யாணம், ஆனா அதுக்கு 1008 கேள்வி இருக்குது. குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா, பையன் கவர்மெண்ட் உத்தியோகமா, 7 தரமுறைக்கு சொத்து இருக்கா, இன்னும் பல கேள்வியை கேட்டுதான் அந்த கல்யாணத்தை அங்க
0: கட்டுறாங்க.
1: ஆமா, அதை விட என்னன்னு பாத்தீங்கன்னா, சௌரியமான கல்யாண மண்டபம், சாப்பாட்டுக்கு யார புக் பண்ணலாம், பொண்ணு அலங்காரத்துக்கு யார என்ன பண்ணலாம், நல்ல போட்டோகிராஃபர் வேணுமா, ஏன்னா ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு தீர்வு தான் கல்யாணம். பல கஷ்டங்கள் கல்யாணத்தை பண்ணிப்பார்,
0: வீட்டை கட்டிப்பார்,
1: அப்படின்னு பழமொழியும் உண்டு.
0: ஆமா,
1: இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு திருமண பாடல் வசிக்கிற படத்துல இருந்து அவங்க பாத்துக்கோ, புரோக்கர் பாத்துக்கோ, புரோக்கர் பாத்துக்கோ சொல்லுவான். அப்ப வந்து அப்படி பண்றது கல்யாணமே கிடையாதுங்க. கிராமத்துல வந்து பாருங்க கல்யாணம், இப்ப இன்னைக்கு நகரத்துல எல்லாம் அப்படித்தான் நடக்குது, எல்லாத்துக்கும் புரோக்கர்.
0: கல்யாணம்னு ஒரு அரேஞ்ச் பண்றாங்க.
1: ஆமா,
0: அவங்க வந்து பந்தக்கால் நடுறதுல இருந்து பத்திரிக்கை அடிக்கிறதுல இருந்து எல்லாமே அவங்களே பாத்துக்குவாங்க.
1: கல்யாணங்கிறது வந்து நம்ம சொந்தக்காரங்க யாரு வரா, யாருக்கு சாப்பாடு வரும், அது மாதிரி எல்லாம் கிடையாது, யாரையும் கவனிக்க முடியாது, நம்ம எல்லாம் அப்படியே பொம்மையா நின்னுக்கிறாங்க. இதே கிராமத்துல நடக்கிற கல்யாணம் பாத்தீங்கன்னா, அவங்க கல்யாண வீட்டுக்காரங்க 5 பேரும் வரிசையா நிப்பாங்க, வரவங்க எல்லாம் வாங்க வாங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு கை வலிச்சிடும், அந்த அளவுக்கு வாங்க வாங்கன்னு எல்லாத்தையும் வரவரைச்சு. அந்த சாப்பாடு பரிமாறப்ப பாருங்க, விழுந்து விழுந்து கவனிப்பாங்க சொந்தக்காரங்களா, வா மாமாவுக்கு பாயாசம் செய், அண்ணனுக்கு வடைய வை, மாப்பிள்ளைக்கு ரஸ்த ஊத்து அப்படின்னு சொல்லி. அந்த அது மாதிரி ஒரு கல்யாணமே இப்ப எல்லாம் பாக்குறது இல்ல, நடக்கிறது இல்ல. இப்ப அது மாதிரி ஒரு பாட்டு தான் வசிக்கிறா படத்துல இருந்து இப்ப நம்ம கேட்டு ரசிக்கலாம்.
2: சுந்தரம், மணவரையில பூ டெக்கரேஷன் நல்ல கிராண்டா இருக்கணும், நல்ல அழகா பாத்து போடு.
3: இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? ஸ்டேஜ் பூரா பூ அலங்காரம் பண்றதுக்கு ஆள் ரெடி பண்ணியாச்சா? நீ
2: சாப்பாட்டு விஷயத்துல யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது,
3: அதெல்லாம் கேட்டரிங் ஆள் கிட்ட ஒப்படைச்சிட்டேன், எந்த தப்பும் வராது. அப்புறம் சாமியானா சேர் டேபிளுக்கெல்லாம் தனித்தனியா ஆள் வச்சு அசத்திட்டேன். நீ
2: நல்ல வேலை பண்ண சுந்தரம், எல்லாத்துக்கும் தனித்தனி ஆளா வச்சு எங்க டென்ஷனை பாதியா குறைச்சிட்டேன்.
4: எதுக்குமா அந்த வேண்டாத வேலையெல்லாம், இதுக்கு தனியாளு அதுக்கு தனியாளுங்கிட்டு இருக்கியே,
2: என்னடா சொல்ற?
4: பின்ன என்னமா, மேரேஜுக்குன்னு ஒரு ஏஜென்ட் தெரியுறான், அவனை கூப்பிட்டு பொறுப்பு ஒப்படைச்சோம்னா பந்த போடுறது, பந்தி பரிமாறது, வாழை மரம் கட்டுறது, தோரணம் தொங்க விடுறது, வாசல்ல பன்னீர் தெளிக்கிறது, வாசிக்கல இருந்து வம்புழுக்கிற வரைக்கும் அவன் ஆள் கூட்டி வந்துருவான். நம்ம வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, புதுசா எடுத்த துணிமணியை கட்டிக்கிட்டு ஐயத்தை அச்சதை அள்ளி அப்படியே தெளிச்சு விட்டு போட்டோவுக்கு போஸ் குடுக்கறதாமா நம்ம வேலை. உலக நுனிவேலுக்கு வந்துருச்சு.
2: இது கூட நல்லா இருக்கே பத்மா, பொம்மு சொல்ற ஐடியா நல்லா இருக்குல்ல?
5: ஆமாக்கா பொம்மு, உடனே நீ அந்த ஏஜென்ட் வர சொல்லு.
4: அப்படி சொல்லுங்க
2: பூபதி. என்னப்பா எந்திரிச்சிட்ட?
6: இல்லங்க, மேரேஜ்ங்கிறது இதோ இவர் சொல்றபடி கான்ட்ராக்டர் ஃபிக்ஸ் பண்ணி பந்தல் போடுறதும் பந்தி போடுறதும் வாழை மரம் கட்டுறதும் இல்லைங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்றது கல்யாணமே கிடையாது. ஆண்டி
2: சொல்லு,
6: கல்யாணங்கிறது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொந்தக்காரங்களையும் தெரிஞ்சவங்களையும் நேரா போய் வெத்தலப்பா கூட பத்திரிக்கை வச்சு அழைக்கணும். கல்யாணத்துக்கு முத நாளே வீடு நிறைய அப்படியே சொந்தக்காரங்க கலகலக்கெல்லாம் நிறைஞ்சிருக்கணும். வீட்டுக்கு வரவங்களை வாசல நின்று ரிசீவ் பண்ணி கையெடுத்து கும்பிட்டு, ஆம்பளை இருந்த சந்தனம் கொடுத்து, பொம்பளை இருந்த குங்குமம் கொடுத்து, அப்படி உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, அப்படி அப்படி நீங்க பிஸியா இருக்கும் போது இவங்க வராங்க. உங்க பேர் என்ன?
2: பத்மா.
6: பத்மா, நல்ல பேரு. நீங்க இவங்க கிட்ட வந்தவங்களை கவனின்னு சொல்லி அனுப்பி வைக்கணும். நீங்க அப்படி சொல்லிட்டே இருக்கும் போது உங்க செல்போன் அடிக்கும், முக்கியமான உங்க லைன்ல அவங்க கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கும் போது பார்த்தா பிரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. பாருங்க, சொல்லிட்டே இருக்கும் போது வந்துட்டாங்க. வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம், உட்காரு உட்காரு.
2: சரி பூபதி, அதுக்கப்புறம் என்ன
6: பண்ணணும்னு சொல்லு. அடுத்து என்னடா வாய பிளந்துட்டு இருக்க, போய் காஃபி
4: எடுத்துட்டு
6: நான் சொல்லீங்கன்னா அம்மா அம்மா சொல்லுவாங்க.
4: இதுக்குதான் மேரேஜ் ஏஜென்ட் வைக்கணுங்கிறது, இந்த வேலையெல்லாம் அவன் பாப்பான்ல, இப்ப என்ன பாதிக்குது?
6: என்ன பொம்மன் இப்படி பேசுறீங்க? அவங்களுக்கு எல்லாம் நம்ம நெருங்கின சொந்தம் தெரியுமா இல்ல தூரத்து சொந்தம் தெரியுமா? நாம தான் பந்தி நடக்கிற இடத்துல போய் நின்னு, டேய் இந்த இலைக்கு சாம்பார் ஊத்துன்னு நம்ம சொல்ல, அவன் சாம்பார் வேணாங்க எனக்கு ரசம் வேணும்னு அவன் கேட்க, எப்ப சாம்பார் வேணாமா ரசம் கொண்டா நம்ம சொல்ல, அப்ப பக்கத்து இலக்கார எனக்கு கூட்டு பொருள் வேணும்னு அவன் கேட்க, எப்ப கூட்டு பொருள் கொண்டு வான்னு ஒரு குரல் கேட்டுட்டு இருக்கும் போதே இங்க பாயாசம் இன்னொரு குரல் கேட்கும், டக்குன்னு போய் பாயாச பக்கெட் எடுத்துட்டு வந்து நம்ம உங்களுக்கு போடணும். இல்ல இப்படி வந்தவங்களை விழுந்து விழுந்து கவனிச்சாதான் விஸ்வநாதம் பொண்ணு கல்யாணத்துக்கு போனோம் இப்படி எல்லாம் கவனிச்சாங்கன்னு சொல்லி நம்ம குடும்பத்தை பெருமையா பேசுவாங்க. இதெல்லாம் அந்த கான்ட்ராக்டர் பசங்க கிட்ட கிடைக்குமா? அறிவுன்றது வேணாம்.
4: யாருக்கு?
6: கான்ட்ராக்டர் பசங்களுக்கு பா. அதனால இனிமே யாரும் வேணாம், எல்லா வேலையும் நாமளே முன்னாடி இருந்து விழுந்து விழுந்து செய்வோம்.

0: எப்படி இருந்துச்சுங்க பாட்டு?
1: அருமைங்க, அருமைங்க. உங்களுக்கு சார்பா விஜயே வந்து பேசிட்டு போயிட்டாரு, அருமையா. அதாவது கல்யாணம் அப்படிங்கறது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து அவசியமான ஒண்ணு, வாழ்க்கையில வந்து வாழ்க்கை துணை. அது வந்து இருந்தா தான், அதாவது எதுக்காண்டி கல்யாணம் அப்படின்னா, வயசான காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லதான் அந்த காலத்துல கல்யாணம்ங்கிற ஒரு இதே பண்ணிருக்காங்க.
0: அதாவது திருமணம் என்பது அனைத்து காலத்திலும் பிரச்சனைகளை சமாளித்து மகசூல் கொடுக்கும் பயிர் என்ற அர்த்தத்தில் தான் முன்னோர்கள் பழங்கால மக்கள் எதையும் இயற்கையுடன் ஒப்பிட்டு பேசினாங்க. அந்த வகையில தான் திருமணமும் காலங்காலமாக மகசூல் அளிக்கக்கூடிய ஒன்று.
1: ஆமா,
0: அதனாலதான் அந்த ஆயிரம் காலத்து பயிருங்கிறதே அதுல விதைச்சிருக்காங்க.
1: உண்மைதான், உண்மைதான்.
0: கணவன் மனைவி இருவரும் அடுத்தடுத்த ஜென்மங்களிலும் மனம் ஒத்து வாழ வேண்டும் என்ற நோக்கத்துடன் அதனை ஆயிரம் காலத்து பயிர் என்று குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப நீங்க அடுத்ததா என்ன கொடுக்குறீங்க
1: கண்ணன்? என்னுடைய அடுத்த பாடல் வந்து குடும்ப தலைவன் என்ற படத்துல திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமாம், டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். இதுவும் கல்யாணத்தை பத்தின சில கல்யாண வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு பாடல் தான். இந்த பாடலை கேட்டு மகிழ்வோம்.
0: ஊர்வலத்தின் நடுவினிலே ஒருத்தி வருவாளாம்,
1: ஒருத்தி வருவாளாம், அருமையா இருக்கும். கூரை, அதாவது அதுல வந்து எம்ஜிஆர் பாடுவாரு, அதாவது அந்த சேலை கட்டி வர்றது.
0: என்னன்னு பாடுவாருன்னா, கூரை நாட்டு புடவை கட்டி குனிந்திருப்பாளாம், ஒரு கூடை நிறைய பூவை தலையில் சுமந்திருப்பாளாம்.
1: ஆமா, சேலஞ்சில்லா மாம்பழம் போல் சிவந்து இருப்பாளாம்,
0: சேர நாட்டு யானை தந்தம் போல் இருப்பாளாம்.
1: ஆமா,
0: நல்ல சீரக சம்பா அரிசி போல சிரிச்சிருப்பாளாம். பாருங்க, சிரிப்பு வந்து அரிசி போல இருக்குதாமா.
1: ஆமா, ஒவ்வொன்னும் வர்ணனைய பாருங்க, அருமையா இருக்கும் அந்த பாடல் வந்து கேட்க. இப்ப ஒலிக்க விடுவோமா?
0: கண்டிப்பா அந்த பாட்டை கேட்டுருவோம்.
1: இதோ வருகிறது, கேட்டு மகிழ்வோம்.
0: இதோ குடும்ப தலைவன் படப்பாடல், கேட்டு ரசிங்கள் அன்பு உறவுகளே.
2: திருமணமாம் திருமணமாம்.

0: அன்பு உறவுகள் இணைந்திருப்பது எம்டிஆர் வானொலியில் அன்றும் இன்றும். செல்வகுமார், அருமையா இருந்துச்சு பாட்டு, உங்க பாட்டு. இப்ப அடுத்ததாக நான் ஒரு பாட்டு தரேன். காதலர் தினங்கிற படத்துல வந்து ஏஆர் ரஹ்மான் இசையில நினைச்சபடி நினைச்சபடி மாப்பிள்ள அமைஞ்சதேடி உனக்கென பிறந்தாலோ உயிருடன் வளர்ந்தாலோ.
1: அருமைங்க, அருமைங்க.
0: அதாவது அந்த பாட்டு வந்து எம்ஜி ஸ்ரீகுமாரும் ஸ்ரீனிவாசன் பாடிருப்பாங்க, மற்றும் குழுவினர் கங்கா, சித்தர்த்து, காஞ்சனா போன்றவங்க எல்லாம் பாடிருக்காங்க.
1: ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சிருப்பாங்க அந்த கோல் அடிக்கிறது.
0: ஆமா ஆமா,
1: அனைவரும் கேட்டு மகிழ்வோம். ஒலிக்க விடுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி. வார வாரம் எங்களுடைய நிகழ்ச்சியில் ஆரவாரம்.
1: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை ஒளிவிழா வந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி அன்றும் இன்றும். செல்வம், பாட்டை கேட்டீங்களா? எப்படி இருந்துச்சு?
0: அருமங்க, அருமங்க, உண்மையில அவ்வளவு நல்லா இருந்ததுங்க. எனக்கு பழைய நினைவுகளை எல்லாம் கொண்டு வந்துருச்சு. இந்த பாடல் நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பருங்க.
1: அடுத்தது திருமணம்ங்கிற விஷயத்த வந்து அந்த காலத்துல திருமணம் வந்து அந்த வரதட்சணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வரதட்சணைங்கிற ஒரு விஷயம் அப்ப இருந்துச்சு. இப்ப வந்து அதாவது வரதட்சணைங்கிறது கேக்குறது இல்ல, ஆனா அவங்களாவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
0: அதாவது நான் வந்து கேட்டு வாங்குவதுதான் ரொம்ப கொடுமையான சம்பவம். இஷ்டப்பட்டு அவங்களா குடுக்குறாங்கன்னா அது வந்து வேற, அது நிச்சயமா ஒரு சிரமப்படுத்தி வாங்கவே கூடாது. மத்தவங்க எப்படி செய்யறாங்க அப்படிங்கறத நினைச்சு மனிதர்கள் வாழக்கூடாது. தான் எப்படி நடக்கிறோமோ அது மனசுக்கு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நடந்துகிட்டு இருந்தாவே அதுவே பிரச்சனை இல்லாம இருக்கும்.
1: திருமணத்துக்கு வந்து அதாவது ராசி பொருத்தத்தை பாக்கறோட மன பொருத்தத்தை பாக்கணும். பண பொருத்தம் மத்த பொருத்தத்தை விட மன பொருத்தம் தான் முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம்.
0: ஆமா,
1: அப்படிப்பட்ட திருமண விஷயமான அடுத்த உங்க பாடல் என்ன?
0: கண்ணன், என்னுடைய அடுத்த பாடல் வந்து பாசமலர் அப்படிங்கிற படத்துல வாராயன் தோழி. என் எல்லா திருமண வைபவம் இருக்கக்கூடிய வீடுகள்லயும் இந்த பாடல் ஒளிபரப்பு பண்ணாம இருக்க மாட்டாங்க. அவ்வளவு அருமையான பாடல்.
1: ஒரு தடவை எங்க ஊர்ல ஒரு திருமணம் நடந்தப்பங்க, பொண்ணு நைட்டு 12 மணிக்கு தான் அழைச்சிட்டு வருவாங்க. எப்படி இருந்தாலும் அந்த மைக் செட்ல போடுவாங்க. ஒரு நாள் அப்படி பொண்ணு வந்தப்ப நைட்டு 12 மணி வந்திருக்கப்ப அன்னைக்கு வந்து மழை,
0: சரி,
1: அதாவது கரண்ட் இல்லாம போயிடுச்சு. கரண்ட் இல்ல, அத மைக் செட் போட முடியல. பொண்ணு வந்து அங்க அந்த ஊர் எல்லையில நிக்கிறாங்க, பாட்டை போட சொல்லி கேக்குறாங்க, கரண்ட் இல்லாம. உடனே என்ன பண்ணாரு அந்த மைக் செட்டுக்காரு, ஒரு பேட்டரி ஒண்ணு ரெடி பண்ணி வச்சு அந்த பேட்டரி மூலியமா அந்த பாட்டை போட்டு விட்டு பொண்ணை வரவேத்தாங்க. அது ஞாபகம் இருக்கு.
0: பரவாயில்லையே, அருமையான சம்பவம்.
1: ஆமா,
0: அருமையா.
1: அப்படிப்பட்ட அந்த பாடலை இப்ப நம்ம இப்ப கேட்டு ரசிக்கலாங்களா?
0: ரசிப்போங்க. இப்ப கரண்ட் இருக்குல்ல உங்களுக்கு?
1: இப்ப எனக்கு கரண்ட் இருக்குதுங்க.
0: ஒலிக்க விடுங்கள், ஒலிக்க விடுங்க.
1: அன்பு உறவுகள் கேட்டு ரசிக்கட்டும் பாச மலரை.
2: ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்க, அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கறேன்.
3: அது என் கடமை, நீ கவலைப்படா.
2: நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீடு ஊழி வாழணும் தாயே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் அன்றும் இன்றும். கண்ணன், அடுத்ததாக உங்களுடைய பாடல் என்ன?
1: அதாவது இப்ப அதாவது பொருத்தம் சொன்ன பாத்தீங்களா, மாப்பிள்ள பொருத்தம், மன பொருத்தம். அதே மாதிரி நான் கொடுக்கற பாட்டு வந்து சின்ன பசங்க நாங்க படத்துல இருந்து ஜோடி நல்ல ஜோடி இது மாப்பிள்ள பொண்ணையும் பாரு, அருமையா இருக்கு பாட்டு. இந்த பாட்டை கேட்டுருக்கீங்களா நீங்க?
0: கேட்டிருக்கேங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்ட பாடல். காற்றலையில அதிகம் வராத பாடல்.
1: மலேசியா வாசுதேவன் அண்ட் கே சித்ரா பாடின பாட்டு. பாடலுக்கு இசை வந்து இளையராஜா, பாடலை ஏற்றிருக்காங்க வாலி அவர்கள்.
0: ஒலிக்க விடுங்கள், அனைவரும் கேட்டு மகிழ்வோம்.

0: அருமைங்க அருமைங்க, அருமையா இருந்து.
1: இப்ப கல்யாணத்துல வந்து பத்திரிகை அடிப்பாங்க ஒரு வைபவம் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுங்களா? நீங்க கல்யாணத்துக்கு பத்திரிகை அடிக்கிறப்ப முக்கிய எந்த விஷயம் செய்யறீங்களோ கல்யாணத்து பத்திரிகை வந்து, அதாவது மாமா தாய் மாமா சொந்தக்காரங்க அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு போய் அந்த பத்திரிகை அடிச்சு அதுல மஞ்சளை தடவி அந்த கல்யாணம் அந்த பத்திரிகை கொடுக்கறதே ஒரு வைபவம் பார்த்து நல்ல நாள் பார்த்து செய்வாங்க.
0: அருமையா இருக்கும், அருமையா இருக்கும். அந்த கல்யாணத்துக்கு வந்து அந்த பத்திரிகை அடிச்சு அந்த நல்ல நாள் பார்த்து ஒரு கோயில்ல கொண்டு போய் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஊர் பெரியவங்கள்ட்ட எல்லாம் பத்திரிகை வச்சு ஆரம்பிப்பாங்க. நல்லா இருக்கும். அந்த கண்ணன் நீங்க சொன்னது வந்து பத்திரிகை அப்படின்னு சொன்னீங்க, அந்த பத்திரிகையில உள்ள வச்சே ஒரு பாடல் இருக்கு, பழைய பாடல் ஒண்ணு.
1: என்ன பாட்டுங்க சொல்லுங்க.
0: அந்த படம், அந்த படம் வந்து நெஞ்சிருக்கும் வரை, அந்த படத்துல டி எம் சவுந்தரராஜன் ஐயா பாடின பாடல் பூ முடிப்பாள் இந்த பூங்குழலி. அந்த படம், அந்த பாட்டுல இந்த பத்திரிகையில இருக்கிற வாசகங்களை அனைத்தையும் அந்த பாடலாவே கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பாடல் நீங்க கேட்டிருக்கீங்களா கண்ணன்?
1: கேட்டிருக்கேன். நிகழும் பார்த்திப ஆண்டு ஆவணி திங்கள் 20 திருவலச்செல்வன் சிவராமனுக்கும் திருவலச்செல்வி ராஜேஸ்வரிக்கும் நடைபெறும் திருமணத்திற்கு சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்தி அருள வேண்டுகிறேன். ரகுராமன் ரகுராமன் ரகுமான் பாடணும்னா மாதரார் தங்கை மகள் என்று பார்த்திருக்க மணப்பிள்ளை முன்வந்து மணவரையில்
0: மக்கள் வந்து அன்பு உறவுகள் வந்து அவங்க பாடுறது கேக்குறாங்க
1: அப்படின்னு அருமையான வரிகள் அந்த பாட்டுல இருக்குங்க. அதாவது கண்ணதாசன் அவர்கள பாட்டு, அவர்களால் எழுதப்பட்ட அற்புதமான பாட்டு இந்த பாட்டு. கைத்தளம் தந்தை என் கண்மணி வாழன்னு அருமையான வரியும் இருக்கு இந்த படத்துல. கடமை முடிந்தது கல்யாணம் ஆக முத்தாய்ப்பான வரிகள் இந்த பாட்டுல இருக்கு.
0: இந்த பாடலை ஒலிக்க விடுவோமா? இதோ வருகிறது கேட்டு மகிழ்வோம் நெஞ்சிருக்கும் வரை இந்த நினைவு.

ஆவணி திங்கள் இருபதாம் நாள் திருவளர் செல்வன் சிவராமனுக்கும் திருவளர் செல்வி ராஜேஸ்வரிக்கும் நடைபெறும் திருமணத்திற்கு சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்தி அருள வேண்டுகிறேன். தங்கள் நல்வர்

0: எழுதி.
1: கண்ணன் எப்படி இருந்தது பாடல்?
2: அருமையா இருந்துச்சு. அதாவது ஒரு திருமண நிகழ்வை எப்படி நடத்த வேண்டும் என்பது கூட வரிக்கு வரி கவிஞர் அழகா குறிப்பிட்டிருக்கிற அந்த பாட்டுல.
1: உண்மைங்க, உண்மைங்க.
2: மறக்க முடியாத இனிய பாடல். விஸ்வநாதன், சவுந்தரராஜன், சிவாஜி எல்லாமே கட்டாய பாடலுக்கு நினைவு கூறப்பட வேண்டியவங்கதான்.
1: உண்மைதான், உண்மைதான், அருமையா இருந்தது.
2: இந்த நேரத்துல இந்த பாட்டை வழங்கியதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு நன்றி சொல்றேன் நான்.
1: நன்றி, நன்றி. எனக்கு நன்றியை விட இந்த பாடல் எழுதியிருக்காரு பாருங்க கண்ணதாசன் ஐயா, அவருக்கு நம்ம எல்லாரும் நன்றி கடன்பட்டிருக்கோம்.
2: காலத்தால் அழியாத கண்ணதாசன் பாடல்.
1: உண்மை, உண்மை, உண்மை. அருமையான பாடல். இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் இது மாதிரியான ஒரு பாடல்களை யாராலும் கொண்டு வரவே முடியாது. அவ்வளவு அருமையான பாடல் கண்ணன். அடுத்த பாடல் உங்களுடைய பாடல் என்ன பாடல் கண்ணன்?
2: இப்ப நீங்க இதே மாதிரிதான், இப்ப வந்து நீங்க எப்படி சொன்னீங்களோ, கல்யாண பத்திரிக்கை வச்சு ஒரு பாட்டை சொல்லிட்டீங்க, நானும் இப்ப ஒரு பத்திரிக்கை வச்சு ஒரு பாட்டு.
1: பரவாயில்லையே.
2: ஆமா, இந்த பத்திரிக்கை வச்ச பாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா படத்துல
1: சரிங்க
2: ஒரு பத்திரிகை கொடுத்து கொடுப்பாங்க. அந்த பத்திரிகை வாங்கணும்னா அந்த கதை நாங்க என்ன வாங்குவோம், அந்த மாப்பிள்ள இடத்துல இருக்கிற பேரு இந்த பேரு மாத்தி இவங்க பேரை போட்டு எழுதி ஒரு பாட்டு வரும். ஒரு வார்த்தை சொல்ல ஒரு வருஷம் காத்திருப்பேன். அதாவது ஐயா படத்துல இருந்து அந்த பாட்டை இப்ப கேட்கலாங்களா?
1: கேட்டு மகிழ்வோம். போடுங்க, அருமையா இருக்கும் அந்த பாடல.

0: எப்படி இருந்துச்சுங்க பாட்டு?
1: அருமங்க அருமங்க கண்ணன்.
0: திருமணங்கிற அது வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது. அது திருமணம் யார் யாரை செய்யறது அப்படிங்கறத நம்மளால எப்பவுமே முடிவு செய்ய முடியாத ஒரு விஷயம். அது தன்னை போல நடக்கும். அப்படி அனைவரும் திருமணம் செய்து வாழ்க்கையில சீரோட சிறப்போட வாழணும்னு வேண்டி விரும்பி கேட்டுட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செஞ்சு கொள்ளலாம்னு நினைக்கிறேன்.
1: நிச்சயமா நிச்சயமா கண்ணன். இன்றைய திருமணம் செய்த அனைவருக்கும் அன்பு உறவுகளுக்கும் திருமண வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருவோம்.
0: நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளலாம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டு ரசித்தது அன்றும் இன்றும் பழைய மற்றும் புதிய பாடல்கள் குதூகலத்துடன் கேட்டு ரசித்தீர்கள். நிகழ்ச்சியை பற்றி தங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு புலனத்தில் எழுதி அனுப்புங்கள். எங்கள் நிகழ்ச்சி இதைவிட சிறப்பாக அமைய அது ஏதுவாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. செல்வகுமார், விடைபெற்றுக் கொள்வோமா?
1: நல்லது கண்ணன். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியை ஒரு மணி நேரம் ஆனதே தெரியவில்லை. அதாவது வாழ்க்கையை புரிந்து கொள்வதை விட அதை வாழ்ந்து பார்ப்பதே சிறப்பான முயற்சி என்ற சிந்தனை வரிகளோடு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் MR புதுக்கோட்டை செல்வகுமார். நன்றி கண்ணன். நன்றி அன்பு உறவுகளே.
2: நன்றி செல்வகுமார். மீண்டும் பிறிதொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை
0: வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும். போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமோ. உங்களிடமிருந்து விடுபட்டுக் கொள்வது
2: என்றும் அன்புடன் உங்கள் MR கண்ணன். நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே.

0: லைட்ட எரிய விட்டு பேசினால் தான் கௌரவமாச்சு. கல்யாணமாம் கல்யாணம்.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

இனிய வணக்கம் எனது அருமை உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை. இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு உங்களுடன் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம் தெவிட்டாத தேனமுதம் நமது MTR FM இணையதள வானொலியோடு இணைந்திருந்து கேட்டு மயிலுங்கள் எனது அருமை சொந்தங்களே.

இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நிறம் மாறாத பூக்கள் என்ற படத்திலிருந்து முதல் முதலாக காதல் டூயட் பாட வந்தேனே என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. கேளுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக டார்லிங் டார்லிங் டார்லிங் என்ற படத்திலிருந்து அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணிஜியராம். கேளுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சுவர் இல்லாத சித்திரங்கள் என்ற படத்திலிருந்து காதல் வைபோகமே காணும் இந்நாளிலே என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி. கேளுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் போட்ட சவால் என்ற படத்திலிருந்து சுகம் சுகமே ஏய் தொடத்தொடத்தானே என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் மலேசியா வாசுதேவன், வாணிஜ்யராம். கேளுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அண்ணாமலை என்ற படத்திலிருந்து ரெக்கக்கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள் என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா. கேளுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்ற படத்திலிருந்து கண்ணில் என்ன கார்காலம் கண்ணங்களில் நீர்கோலம் என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், SP ஜானகி. கேளுங்கள் எனது அருமை உறவுகளே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கும் இசைமலை. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான பாடல்கள் உங்களுக்காக வான் அலைகளில். இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூந்தோட்ட காவல்காரன் என்ற படத்திலிருந்து சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சி கண்ணம்மா என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் KJ ஜேஷ்தாஸ், பி. சுசீலா. கேளுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கொம்பேரி மூக்கன் என்ற படத்திலிருந்து ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம் என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. கேளுங்கள் எனது அருமை உறவுகளே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் நிறைவாக இது நம்ம ஆளு என்ற படத்திலிருந்து அம்மாடி இதுதான் காதலா என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா. கேளுங்கள் எனது அருமை சொந்தங்களே.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கிய இசைமலை. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபஷாதிக். மீண்டும் இதுபோல் ஓர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பளித்த MTR FM நிர்வாக இயக்குனர் மீராமா அவர்களுக்கும், இணை இயக்குனர் எனது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் கூறி, மீண்டும் இதுபோல் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணைந்திருந்து கேட்டு மயிலுங்கள் இணையதள வானொலியோடு எனது அருமை உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

அன்பான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலம் தானே நீங்கள் எல்லோரும். முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீறா. இப்பொழுதிருந்து ஒரு மணி நேரத்துக்கு என் மன கானங்கள் சிலவற்றை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். உங்கள் இதயங்களை எல்லாம் வருட வருகிறது என் மன கானங்கள். அதில் இன்ப துன்பம் இரண்டுமே இணைந்திருக்க போகிறது. கேட்போம். முதலில் வரும் பாடல் கண்ணனுடைய பாடம். அவன் பாடலைத்தான் எடுத்து வருவது வழக்கம். அங்கே

அழைகிறான் ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன்

0: கண்ணன் அழைகிறான் ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைகிறான் சின்ன கண்ணன் அழைகிறான்
1: அழைக்கும் குரலுக்கெல்லாம் அவன் வந்துவிட்டால் கண்ணன் வராவிட்டால் கள்ளன் அப்படித்தானே. என் மன கானங்கள் சிலவற்றை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மற்றிய தமிழ் வானொலியில். இப்பொழுது உங்கள் இதயங்களை எல்லாம் வருட வருகிறது என் மன கானங்கள். காற்றடிக்கு வரும் அடுத்த பாடல் என்னவென்று பார்க்கலாமா? அழைத்தவுடன் வந்தானா வரவில்லையா என்று கேட்கலாம் இந்த பாடலில்.

என்பன கானங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். முதலில் கேட்ட பாடல் அவன் வருவது போல் ஒரு கனவு தான், வந்தானா இல்லையா என்பது அடுத்த பாடலில் கேட்போமா? இப்படியே தேடி தேடி சொல்லலாம் கண்ணன் அவனை. என் மனக்கானத்தில் இணையும் அடுத்த பாடல் என்னவென்று பார்க்கலாம்.

இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மறுபடியும் ஒரு காதல். அது ஏன் நான் இப்பொழுது சொல்லுகிறேன் என்றால், மறுபடியும் ஒரு காதல் வரலாம், கண்ணன் வருவானோ? அவன் ஒருவன் அல்லவா?

என்ன கானங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? எல்லாவற்றையும் இசை கட்டி போட்டுவிடும். அப்படித்தானே? இசையை கேட்டால் எல்லாமே பறந்தோடிவிடும். அதே போல என் மனத்தை வருடும் இந்த பாடல்கள் அனைத்தையும் இப்பொழுது உங்களிடம் அனுப்பி வைக்கிறேன். உங்கள் இதயங்களையும் வருடட்டும் இந்த பாடல்கள். அடுத்து என்ன தேடி நின்றேனா கண்ணனே, பார்க்கலாம் அடுத்த பாடல் என்ன சொல்கிறது என்று. தேடியும் கிடைக்காதவன் அவன், கண்மூடி நின்றால்தான் கிடைப்பான். எப்படி? கனவில்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என் மன ராகங்கள். எனக்கு பிடித்த பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களிடம் வருகிறதோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. காட்டிலையில் நாங்கள் பேசினால் வரும், ஆனால் வரும்போது நீங்கள் கேட்கும் சந்தர்ப்பம் இருக்க வேண்டும். சரி, கேட்டுக்கொண்டிருந்தால் இது உங்கள் இதயங்களையும் வருடட்டும். இப்பொழுது ஒரு பாடல் கேட்டீர்கள், அடுத்த பாடல் என்ன சொல்கிறது என்று கேட்போம். என்மன ராகத்தில் இணையும் அடுத்த பாடல்

என் மன கானங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனிமையான இந்த நேரத்தில் என் மனதை திருடிக்கொண்ட இந்த பாடல்கள் அனைத்தும் உங்களிடம் வருகிறது. அடுத்த பாடல் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். என்ன எல்லாரும் அமைதியாக கேட்கிறீர்களா? என்ன இந்த பாடல் என்று சற்று சலிக்கிறீர்களா? சரி, இணைகிறது என் மனதை வருடைய அடுத்த பாடல் இது.

கானமும் ஒரு மனிதனை கவிதை கூட சொல்ல வைக்குமாம். அது மட்டுமல்ல, அவன் மனநிலையை மாற்றி வைக்குமாம். அவனிடம் இருக்கும் எல்லாம், அதாவது அவனுக்கு வேண்டாதவற்றை எல்லாம் தள்ளி வைக்குமாம். அப்படித்தான் உண்மையிலேயே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கூட இசையை கேட்டால் உங்களை மறந்து ஒரு நிமிடமாவது நிம்மதியாக இருப்பீர்கள். கேட்போம் இந்த பாடலை. யார் யாரையெல்லாம் கவிதை சொல்ல வைக்கிறது என்று பார்க்கலாம்.

0: மழை கம்பி குத்தாமல் இருக்க குடை கம்பியாய் ஒதுங்கினேன். குடை அல்லாது உன் குரல் அருவி குற்றாலம். கானம் கேட்க கண்மூட போய் காணாமலே போனேன் நான். விட்டு கூடு வாய்ந்திருப்பேனோ என தட்டு தடுமாறி தேடி காதுகளாய் இறைந்து கிடக்கும் உன் காலடி வாரம்
1: வந்தடைந்தேன்.
0: தாளமிடும் கைக்கும் தட்டுப்படும் உன் துடைக்கும் இடையே நான் சிக்கி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்மன கானங்கள். இனிமையான இந்த பாடல்கள் அனைத்தும் உங்களை தழுவ வருகிறது. என்மன கானத்தில் இனிய ராகங்கள், இனிய பாடல்கள் உங்களை தழுவ வருகிறது. உங்கள் இதை எங்களை தழுவ வருகிறது. அடுத்த பாடல் என்னவென்று பார்க்கலாம். இசையோடு உன்னை மாற்றிவிட எண்ணும் எனக்கு கண்ணாம்பூச்சி எதற்கு, ஒளிந்து விளையாடும் கண்ணனுக்கு இந்த பாடல்.
1: நேற்று என்பது ஒரு கற்பனை, நாளை என்பது ஒரு சிந்தனை, இன்று மட்டுமே நிஜம்.
2: இங்கே உட்கார்ந்து ஜலதோஷம் பிடிக்கிற வரைக்கும் கவிதை படி, நான் போறேன்.
1: நான் நட்டதும் ரோஜா இன்றே பூக்கணும்.

ஊத்திட்டு வரக்கூடாது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என் மன ராகங்கள். என் மன ராகத்தில் இணைகிறது அடுத்த பாடல். கண்ணாம்பூச்சி வந்ததா? கண்ணாம்பூச்சி ஆட்டம் ஆடுவதில் அவன் கெட்டிக்காரன். இருந்தாலும் அடுத்த பாடல் என்ன சொல்லுகிறது பார்க்கலாம். என் மனதை வருடி செல்லும் இந்த பாடல் உங்கள் இதயங்களையும் தழுவி செல்லட்டும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என் மன ராகங்கள். என் மன ராகங்கள் உங்களை தழுவி செல்கிறதா? இனிய பாடல்கள், என் மனதை கொள்ளை கொண்ட பாடல் இது. அது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்பது உங்கள் மனதை நீங்கள் கேட்க வேண்டும். சரி, என் மனதை பிடித்த அடுத்த பாடல் என்னவென்று பார்க்கலாம். கண்ணன் மறைந்து செல்லும் தன்மை அவனிடம் கூடவே இருக்கிறது. கள்ளன் அல்லவா அவன், மறைந்திருந்து பார்ப்பது, மறைந்திருந்து பேசுவது. இப்படியெல்லாம் செய்யும் கள்ளக்கண்ணனை என்ன செய்யலாம்? கட்டி போட்டு வைக்கலாமா? அவனை கட்டுவதற்கு எங்களால் எப்படி முடியும்? பாடல் கேட்போம், கெஞ்சி கேட்கலாம் இல்லையா?

என்மன ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஜிஆர் எஃப்எம் மொண்டிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். என்மன ராகத்தில் கண்ணா மரியாதையடா என்று கேட்டோமா? அடுத்து என்ன சொல்கிறது பார்ப்போம். கண்ணன் யாருக்கு சொந்தம்? இது புரியாமலே எல்லோரும் இருக்கிறோம். பாடலை கேட்போமா?

ஏன் மன கானங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனிமையான இந்த பாடல்கள் காற்றலையில் தவழ்கிறது. என் மன கானத்தில் இணையும் அடுத்த பாடல் என்னவென்று பார்க்கலாம்.

என்மன கானங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொஞ்சிய தமிழ் வானொலி. என்மன கானங்களில் நிறைவாக வரும் இந்த பாடல் என்மன கானங்கள் இப்பொழுது உங்களை நாடி வந்திருக்கும், உங்கள் இதயங்களை தழுவி சென்றிருக்கும் சில பாடல்கள் எங்கள் மனதை திருடி வைத்திருக்கும். அப்படி என் மனதை திருடிக்கொண்ட பாடல்கள் தான் இது. என்மன கானத்தில் நிறைவாக வரும் இந்த பாடல் என்ன சொல்கிறது பார்க்கலாம். என்ன செய்தாலும் இந்த பாடலில் வருவது போலவே எல்லோருக்கும் கண்ணன் என்று சொல்லிக்கொண்டு பாடலை எடுத்து வரலாம். எல்லோருக்கும் அல்ல, எனக்கு

காலவரை நேரமும் அன்பு உறவுகளே, நீங்கள் என் மனம் விரும்பிய பாடல், என் மனதை வருடிய பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள். இந்த பாடலுக்கு பின்பாக சொல்லலாம் சில விடயங்கள். உங்களுடைய பாடல்களும் வர இருக்கிறது.

என்மன கானங்கள் கேட்டீர்கள் என் அன்பு உறவுகளே. இதுவரை நேரமும் இனிமையான பாடல்கள், என் மனதை தழுவி சென்ற, என் மனதை திருடி கொண்ட இந்த பாடல்கள் அனைத்தும் உங்கள் மனங்களையெல்லாம், உங்கள் இதயங்களையெல்லாம் தழுவி சென்றிருக்கும். என்மன கானத்தில் நிறைவாக ஒரு கவிதை எடுத்து வரட்டுமா? கண்ணா கவி பாடும் கார்முகில் கண்ணன்னி. கண்ணா, கண்ணால் கவி பாடும் கார்முகில் கண்ணன்னி. கண்ணா, கண்ணன், கண்ணை சொன்னாலே கண்ணன் என்று வருகிறது. சொல்லு மாறிவிடும் அல்லவா? கண் என்று வருவது, கண்ணன் என்று வந்து விட்டால் அதில் வசனம், அதாவது அந்த வரிகள் மாறிவிடும். சரி, கண்ணால் கவி பாடும் கார்முகில் கண்ணன்னி, உன்மொழி உன் வாய்மொழி போதுமே நான் உயிர் வாழ. கண்ணால் கவி பாடும் கார்முகில் கண்ணனே, உன் வாய்மொழி போதுமே நான் உயிர் வாழ. நான் கற்றுத்தரவோ குழலினை ஊத உனக்கு, நான் கற்றுத்தரவோ குழலினை ஊத உனக்கு. உன் மூச்சு காற்றே குழல்தனில் பட்டு இசைத்திடும் நாதம் எனக்கு, உன் மூச்சு காற்றே குழல்தனில் பட்டு இசைத்திடுமே நாதம் எனக்கு. உன்முகம் காணா நானும், உன்முகம் காண நானும் அருகில் வரவா, உன்முகம் காண நானும் அருகில் வரவா. கண்ணா நீ கழுத்தோடு அணைத்து என் முகத்தோடு சேர்த்திடுவாய் என்னை. கண்ணா நீயும் கழுத்தோடு அணைத்து உன் முகத்தோடு சேர்த்திடுவாய் என்னை. உன் பச்சை மொழிதனில் மயங்கினானும், உன் பச்சை மொழிதனில் மயங்கினானும் மார்போடு சாய்ந்திடுவேன் மலர் மாலை போல் தானோ. உன் பச்சை மொழிதனில் மயங்கினானும் மார்போடு சாய்ந்திடுவேன் மலர் மாலை போல் நானோ. இந்த கவிதை அவனுக்கு, என் கண்ணனுக்கு என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன்.

நல்லது. என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் என்மனோ ராகங்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள். அந்த ராகங்கள் அனைத்தும் உங்களை தழுவி சென்றிருக்கும். என்மன ராகத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு உறவுகளுக்கு நன்றி. கேட்டுக்கொண்டிருந்த என் அன்புகளுக்கு அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, அங்கு பகல் நேரம் என்று நினைக்கிறேன், இங்கே இரவு நேரம், அதே போல இங்கே இரவு என்றால் அங்கு பகல் மாறியே சொல்ல வேண்டும். சரி, இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் நன்றி வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

வணக்கம். மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி எங்கள் நலமும் பகிர்கின்றேன். இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்போமா? முதலில் கேட்போம் வாடா போடா நண்பர்கள் என்ற திரைப்படுத்து பாடல். என் நெஞ்சில் நெஞ்சில் என்ற வரி எடுத்து பாடுவதை. இந்த பாடலை ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன் தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஈழமணி திருநாட்டிலிருந்து மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிராஞ்சி நீங்கள் தந்த பாடல் கேட்க இருக்கின்றோம். பெண்மை கொண்ட மௌனம் என்ற வரி கொண்ட பாடல் காதல் கீதம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றது.

டிரான்ஷியை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் விஜயராணி தந்த பாடல். இவரும் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து தந்திருக்கின்றார். வேதம் திரைப்படத்திலிருந்துதான் அவர் கேட்கும் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. கொஞ்சி கொஞ்சி பேசி வரும் என்ற முதல் வரியோடு முழு பாடலையும் கேட்போம்.

இவர்களை தொடர்ந்து அடுத்த பாடலை கனடாவிலிருந்து மொன்றியல் மாநகரத்து தனுஷன் தந்திருக்கின்றார். சொல்லாம கிடக்குது. தொடர்ந்து முழுவதையும் பாடவரும் வள்ளுவன் வாசுகி திரைப்படுத்து பாடலாக கேட்டு மகிழ்வோம். சொல்லாம கிடக்குது என்ற பாடல்.

அவர்களோடு தான் அல்பர்டா மாநகரம் கனடாவிலிருந்து சாந்தினியும் வந்து மிருக ராகமே என்ற வினோதன் திரைப்படுத்த பாடலை தருகின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

சர்வதேச நேயர் விருப்பத்தில் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே மீண்டும் ஒலிக்க இருக்கும் பாடலை தரகின்றார்கள். கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி. வெத்தலைன்னா வெத்தலை என்ற ஒரு பாடல், வெத்தலை என்ற திரைப்படத்திலிருந்து தான் பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து மீண்டும் வென்கூவர் மாநிலம் கனடாவிலிருந்து சில்லா சிலுப்பட்ட என்று வரி தொடங்கி வானம் பார்த்த சீமையில் என்ற திரைப்படுத்து பாடலாக இப்பொழுது கேட்போம்.

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்களாக கேட்போமே. முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தந்த பாடலை கேட்போம். சொல்லாமல் தானே என்ற முதல் வரியை கொண்டு ஒரு தாயின் சபதம் திரைப்படுத்து பாடலாக ஒலிக்கின்றது.

0: வைக்குது. அவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை ஷார்லி சப்ளின் திரைப்படத்திலிருந்து அவ கண்ண பார்த்தா என்று ஆரம்பிக்கும் பாடலை ரமணி தந்திருக்கின்றார் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருந்து.
1: போதண்டா நிறுத்து, ஆள் எப்படி இருப்பா?

இவர்களோடு நீண்ட கால உறவாக எங்களோடு இணைந்திருக்கும் கேதீஸ் அவர்களும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்துதான் தருகின்றார். காதல் பொன்மானே என்ற வரியை கொண்ட ஓடங்கள் திரைப்படுத்து பாடலை கேட்போமா?

இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திருந்து ஒளிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான தித்திக்கும் தீனான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

சிங்கார போமியாம் சிங்கப்பூர். அங்கிருந்து அன்புடன் மகாலிங்கம் வளமை போல இன்றும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். நிலை மாறும் உலகில் என்ற தத்துவ பாடலை ஊமை விழிகள் திரைப்படத்திலிருந்து மகாலிங்கம் அவர்கள்.

இவர்கள் பாடலை தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடல். வழமை போல என்றும் ஜெனீவா நகர் சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து நிரேஷன் தந்த பாடலை கேட்கப் போகிறோம். பூச்சாண்டி பூச்சாண்டி என்று வரியெடுத்து ஓடிப்போலாமா என்ற திரைப்படுத்து பாடலாக தருகின்றார்.

ஐரோப்பிய மண் என்றால் என்னவள் பாடல் வர வேண்டுமே என்று நாங்கள் எண்ணும் வேளையில் உடனே இதுவோ அந்த பாடல் என்று அவர் கூறும் வண்ணம் தருகின்றார் ஒரு பாடல். வெள்ளையா மனம் வெள்ளையா என்ற ஒரு பாடல் சொக்கத்தங்கம் திரைப்படுத்து பாடலாக கேட்க இருக்கின்றோம்.

அதை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இறுதியாக ஒரு பாடலை தந்த நிகழ்ச்சியை வளமை போல இன்றும் நிறைவுக்கு கொண்டு வரும் பாடலாக தந்திருக்கின்றார் கனடாவிலிருந்து காவை சேனா ஆசான் அவர்கள். பண்ணையாரும் பத்மினியும் திரைப்படத்தில் பாடலை கேட்போம், எனக்காக பிறந்தாயே அழகழகா என்று கூறும் இனிமையான அந்த பாடலை.

அன்பார்ந்த உறவுகளே, நாங்கள் இதுவரை நேரமும் தித்திக்கும் தேனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பிச் சென்றதை மகிழ்ந்து கேட்டோம். மீண்டும் ஒரு சர்வதேச நேயர் விருப்பத்தை உங்களை நான் பாடல்களை தருவேன் என்று கூறிக்கொண்டு பாடல்கள் தந்து அன்பு உறவுகளுக்கும் கேட்ட உறவுகளுக்கும் நன்றி கூறி காற்றலை இந்த விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வும் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்கள்

இன்றைய நேயர் நேரத்துக்கான முதல் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் வளமை போல இன்றும் தந்திருக்கின்றார். நான் வரைந்த ஓவியமே என்ற பாடலை, எல்லாம் அவளே என்ற திரைப்படுத்த பாடல். இந்த பாடல் படிக்கும் வேளையிலே இவரோடு இணைந்து வளமை போல என்றும் தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முக பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வலது, துறை, பாண்டியன், காந்திமதி இவர்களும் செமியமெடுக்கின்றார்கள்.

இவர்களை தொடர்ந்துதான் அடுத்து ஒரு பாடல். இன்றைய தின வாழ்த்துக்களை கூறி அன்போடு கேட்டிருப்பவர் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். வளமை போல இன்றும் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேபதி வெங்கடேஷ் சுதா கருணா குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோர் முனைகின்றார்கள். கையில காசு வாயில தோசை என்ற இந்த பாடல் தான் அவர்கள் கேட்ட பாடல். இது ஒலிக்கின்றது.

அவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஆனந்த ராகம் திரைப்படத்திலிருந்து தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அனுப்பி வைத்த பாடலாக கேட்க இருக்கின்றோம். அவர் கேட்கும் இந்த பாடலை இன்றும் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன் மற்றும் நற்பவி நர்முகையாள் தமிழினியால் இவர்களும் கேட்கும் வகையில் ஒலிக்கின்றது அந்த பாடல். மேகம் கருக்குது மழை வர பாக்குது, ஆனந்தராகம் திரைப்படம் என்று கூறினேன். கேட்போம் அந்த பாடலை. அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் ராதா ராதா நீ எங்கே, கண்ணன் நான் நீ எங்கே என்ற பாடல். இருவரும் கேட்டும் பாடலாக ஒலிக்கின்றது. நீண்ட கால உறவு, நாகப்பட்டினம், நாகூர். முகமது ராபிக் அவர்கள் தந்த பாடல். ரிஷ்வான் நாசர், நஜீமா ஜமான், தௌபிக் இவர்களும் அவரோடு இணைகின்றார்கள். இந்த பாடலை கேட்டு மகிழ வேண்டும் என்று

0: பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

தொடர்கின்றன மெய்யர் நிறத்துக்கான இனிய பாடல்கள். அடுத்து வரும் பாடலை தருகின்றார் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜகவர் சாதிக் அவர்களும், முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, சுஹானா, பர்வின், நசீகா, ரிஃபாக, இம்ரான், ஷாகில் உலக தமிழர்களோடு. அவர்கள் தந்த அந்த பாடல், கவலைகள் கிடக்கட்டும் மறந்துவிடு, காரியம் நடக்கட்டும் துணிந்துவிடு, அற்புதமான வரி கொண்ட பாடல், மனத்துணிவுக்கான பாடல். இந்த பாடல் பந்த பாசம் என்ற திரைப்படத்தில் ஒலித்திருந்தது. இப்பொழுது மூன்றில் தமிழ் வானொலியில் ஒலிக்கின்றன.

தொடரும் பாடல் நீதிக்கு பின் பாசம் திரைப்படுத்த பாடல். தர்மபுரி சாந்தினி அவர்கள் தகடூரில் இருந்து தருகின்றார். ஜெய்ஸ்ரீ நாராயணன் சந்துரு இவர்களை இணைத்து நிர்மலம்மாவை இணைக்கின்றார். எல்லோரும் இணைந்து கேட்கும் அந்த பாடல் அங்கு நன்றாக மழை பொழிஞ்சு இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கும் வண்ணம் இடி இடித்து மழை பொழிஞ்சு என்ற பாடல் நீதிக்கு பின் பாசம் திரைப்படத்தில் இருந்தது.

நாங்கள் கேட்டு மகளும் ஒன்றியல் தமிழ் வானொலியை அலங்கரித்து வரும் பாடல்கள். அடுத்து வரும் பாடல் வை ராஜா வை என்ற திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். யுவன் சங்கர ராஜா அவர்கள் பாடிய பச்சை வண்ண பூவே செழித்து போனாய் என்ற வரியை தரும் பாடலாக. இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பவனத்திலிருந்து கே அனுசியா கிருஷ்ணன் அவர்கள், தன்னுடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயமும் நண்பர்களும் உறவினர்களும் கேட்கும் வண்ணம் ஒலிக்கச் செய்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கும் இந்த பாடல்களோடு தான் அடுத்து வரும் பாடமும் உடனே ஒலிக்க இருக்கின்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தரும் பாடலாக. உலகத்தமிழ் மக்களோடு தான் கேட்டு மகள வேண்டும் என்று கேட்ட பாடல் அமைதிக்கு பெயர்தான் சாந்தி என்ற வரியெடுத்து பல்லவியோடு சரணங்களையும் பாட வருகின்றது. இசையரசரின் குரலே ரயில் பயணங்களில் திரைப்படத்தில் இருந்து

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல், பட்டண பிரவேசம் திரைப்படுத்த பாடல், வா நிலா நிலா என்ற பாடல். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் அவர்கள் தந்த பாடலாக கேட்போம்.

பொறுமையோடு கேட்கும் இந்த பாடல்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் கேட்பதற்கு முன் இது ஒன்றியல் தமிழ் வானொலியின் நேயர் நேரத்துக்கான பாடல்கள் அல்லவா?

லண்டன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது யாரோ ஒருத்தி என்றவளை என்ற முதல் வரியை கொண்டு கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் கேட்கும் பாடலாக.

அடுத்து வரும் பாடலை கேட்க விரும்பும் ஜோர்ஜ் குவைத் நாடு வளைகுடா மண் உங்களுக்காக ஒலிக்கும் பாடல் லேசா லேசா திரைப்படத்து பாடல் உலக அழகியே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

சிவிலோடு இணைந்து நாங்கள் இப்போ பாடல்களை கேட்டு மகளும் வேணையிலே இறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுபை சந்தனராஜ் அவர்கள். சாட்சி என்ற திரைப்படத்து பாடல் மலர் மஞ்சங்கள் என்று முதல் வரி கொண்டு முழுவதையும் பாடுகின்றது.

0: அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நீயர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

பாடியூர் நேயர் விருப்பம். மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்புடன் கேட்கின்றேன். நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்பதையும் அன்போடு கூறிக்கொள்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கனடாவிலிருந்து ஒலிபரப்பாக இருக்கும் பாடினோர் நேயர் விருப்பத்திற்கான இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்வோம். கடந்த 30 ஆண்டுகளாக தொடர்ந்து வாரம் ஒரு நாள் மலரும் பாடுவோர் பாடலாம் என்ற அற்புதமான நிகழ்வு ஜனரஞ்சகமாக இன்றும் அரங்கேறி மகிழ்வோடு நிறைவேதியது. அந்த வேளையிலே வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து தங்கள் சொந்த குரலில் பாடல்களை அழகாக பாடி சென்றவர்கள் தங்கள் விருப்பத்துக்குரிய பாடல்களை கேட்டு மகள விரும்ப வேண்டும் என்று பதிவிட்ட வேளையிலே அந்த பாடல்கள் இப்பொழுது ஒலிபரப்பாகின்றன. பாடினோர் நேயர் விருப்பம் என்ற தலைப்பிலே இன்றைய நிகழ்ச்சியை முதலில் வந்து இணைந்து அலங்கரித்தவர் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஆர் தேவா அவர்கள். பாட முடியாது என்றெல்லாம் ஓடிச் செல்லும் அவர் இப்பொழுது பாடுவதற்கு துடித்துக் கொண்டு ஓடி வந்து துல்லியமாக பாடுகின்றார். இன்று அவர் பாடியிருந்த பாடலையே தான் கேட்க வேண்டும் என்று எண்ணிய வேளை நாங்கள் கேட்கின்றோம் என்று அவரை பாட வைத்த வேளையிலே அழகாக பாடி மகிழ்ந்துவிட்டு எங்களுக்கும் காலம் வரும் என்ற ஒரு பாடல் பாசமலர் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்க செய்தார். அந்த பாடல் இப்பொழுது நேயர் விருப்பத்திலே அவருக்காக ஒலிக்கின்றது.

சிறப்பாக வந்து இரண்டாவது நேயராக இணைந்து லண்டனில் இருந்து ஆங்கிலேய நாடு இங்கிலாந்து லண்டனில் இருந்து வந்து கஸ்தூரி சயந்தன் அவர்கள் இனிமையாக பேசி மகிழ்ந்து இரண்டு பாடல்களை பாடிவிட்டு தனக்கு விருப்பமாக ஒரு பாடலை இங்கே பதிவிட்டிருந்தார். அந்த பாடலை குறிப்பிட்டு மொன்றியல் தமிழ் வானொலியின் அதிபர் மீரா அவர்களுக்காக கேட்கின்றேன் என்றும், கோடை மழை என்ற திரைப்படத்திலிருந்து காற்றின் குழல் நாதமே என்ற பாடலை தனக்கு ஒளிபரப்ப வேண்டும் என்ற வேளையில் இப்பொழுது அந்த பாடல் கஸ்தூரி சயந்தன் உங்களுக்காக ஒலிக்கின்றது.

இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்தவர்களுள் அடுத்து வந்து பாடலை தன்னுடைய குரலிலே அழகாக பாடியிருந்தார் தஞ்சாவூர் மாவட்டம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். பாடிக்கொண்டிருக்கும் பொழுது கூட அவருடைய வலைத்தளத்துக்கு இடையூறு ஏற்பட்டாலும் முழுமையான பாடலை தந்த அந்த சுவையோடு நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். அவர் தந்த பாடலை அவருக்காக ஒலிபரப்புகின்றோம். நான் பெற்ற செல்வம் திரைப்படத்திலிருந்து நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் என்று பாடுகின்றது கிருஷ்ணன் உங்களுக்காக.

ஒலித்து செல்லும் பாடல்களுள் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கூட இன்று வந்து இரண்டு பாடல்களை பாடி அசத்தி விட்ட தேவநாதன் சிதம்பரத்திலிருந்து வந்து பேசி பாடி இருந்தார். அவர் பேசி பாடிவிட்டு தனக்கு ஒரு பாடல் விருப்பமான பாடல் வேண்டும் என்றது திருவிளையாடல் திரைப்படத்து பாடல். அந்த பாடல் பாட்டும் நானே பாவமும் நானே என்று வரியெடுத்து அசையும் பொருளில் இசையும் நானே என்றும் பாடுகின்றது.

ஜிமக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு ஜனக்கு

தெரிகிறது கதா கரிசம் தெரிகிறதா பழனி தெரிகிறது.

தனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனி

சிரமத்தோடு இருந்தாலும் அவற்றையெல்லாம் முதலை தள்ளிவிட்டு ஓடி வந்து எங்கள் வானொலியை சிறக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையும் எங்களோட உற்சாகத்தையும் உத்தர நல்ல சிறப்பான கருத்துக்களையும் புத்து உயிர் அளிக்கும் வண்ணம் தந்து கொண்டிருந்த வேளையிலே அன்பு மகள் சியாமலா பாட முடியாத நேரத்திலும் நான் பாடலாம் என்று ஓடி வந்து ஒரு பாடலை பாடி, ஆகா என் ஆசை நிறைவேறுமா என்று, ஆகா நம் ஆசை நிறைவேறுமா என்ற பாடலை அழகாக பாடி காட்டியிருந்தார் தாய்க்கு பின் தாரம் திரைப்படத்திலிருந்து. நிச்சயமாக என்று கூறி நாங்கள் அந்த பாடலை அவருக்காக ஒலிபரப்ப இருக்கின்றோம். இதோ சியாமலா உங்களுக்கான பாடல், நீங்கள் பாடிய பாடலே ஒலிக்கின்றது இப்பொழுது உங்கள் விருப்பமாக.

நீண்ட நேரமாக வரிசையிலே காத்து நின்று தனக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்று முயற்சி திருவினியாக்கும் என்ற வண்ணம் பொறுமையோடு இணைந்து சிறப்பித்தார் மகிழை திருமகிளையூர். எங்களுடைய காயத்ரி, காயத்ரி நீங்கள் வந்து இணைந்து பாடிவிட்டு இரண்டாவது பாடலையும் பாடி காட்டினீர்கள் அல்லவா, அற்புதமான பாடல். அந்த வகையிலே உங்களுக்காக வருகின்றது நீங்கள் விரும்பி கேட்ட ஒரு பாடல். அந்த பாடல் மல்லிகை பூவே மல்லிகை பூவே என்று உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படுத்து பாடலாக இப்பொழுது உங்களுக்காக காட்டலையில்

வழக்கமாக என்றும் பாதியிலே வந்தாலும் இணைந்தாலும் எங்கள் அன்பு ரேவதி சென்னை கே கே நகரிலிருந்து வந்து இரண்டு பாடலை பாடி தந்துவிட்டு இன்னும் ஒரு பாடல் எனக்கு விருப்பமான பாடல் என்று மதன மாளிகை என்ற திரைப்படத்து பாடலை கேட்டிருக்கின்றார். அந்த பாடல் ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா என்று வரி எடுத்து பாடுகின்றது ரேவதி, உங்கள் பாடல்.

உலகளாவை இருக்கும் அன்பு உறவுகளை நீங்கள் பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று நான் எண்ணும் வேளையிலே இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி பாடினூர் பாடல்களாக கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய பாடுவோர் பாடலான் நிகழ்வை அழகாக நெருக்கமாக இறுக்கமாக இருந்தாலும் ஓடி வந்து இணைந்து பாடி மகிழ்ந்து விட்டு தங்களுக்கு விருப்பமான பாடலையும் பதிந்து சென்ற வேளையிலே அவர்களுக்கு இந்த பாடல்கள் மகிழ்ச்சியோடு ஒலிபரப்பப்படுகின்றது பாடினோர் நேயர் விருப்பமாக. அந்த வகையில் அடுத்த பாடல் யாருக்காக கிடைக்க வேண்டும் என்று எண்ணும் பொழுது எங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் வளமையாக பாட பெற மாட்டார், பேசுவார், அழகாக கருத்துக்களை பதிர்வார் என்று தான் தயாரித்து வைத்திருந்த ஒரு பாடல், அற்புதமான பாடல், நல்ல கருத்துக்கள் நாங்கள் துல்லியமாக புரியக்கூடிய வகையில் சிறந்த குரலிலே பாடியிருந்தார். அந்த பாடல் காசைதான் கடவுளப்பா என்ற பாடல். அந்த பாடலை கேட்டு அவர் தனக்கு இன்னமோர் பாடல் விருப்பமான பாடல் திருவிளையாடல் திரைப்படத்தில் உள்ளது என்றும் அந்த பாடல் இல்லாத ஒன்றில்லை என்ற வரி எடுத்து பாட வேண்டும் என்றும் கேட்ட வேளையில் அப்படியே பாடுகின்றது ஞானசேகரன் உங்களுக்கான பாடல்.

வெள்ளை மனம் உள்ள மச்சான் என்ற சின்ன வீடு திரைப்படத்து பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை இன்று அழகாக வந்து பாடி காட்டிய தர்மபுரி தகடூர் சாந்தி அவர்கள் மீண்டும் ஒரு பாடலுக்கு முயன்றும் நேரம் கிடைக்காததால் அவருக்கு இணைப்பு கிடைக்கவில்லை. இருப்பினும் சிறப்பாக பாடி மகிழ்ந்துவிட்டு அந்த பாடலையே தாருங்கள்.

0: எல்லோரும் மகிழ்ச்சி உங்க வந்து பேசி மகிழ்ந்து கேட்பார், இணைவார், பாடுவார். எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் மல்லியத்தில் இருந்து பழமை போல இன்று ஆரம்பத்திலிருந்து அவர் இணைப்புக்காக கலைக்காமல் அழைத்து இறுதியில் இணைந்து இரண்டு பாடல்களை தந்திருந்தார், சுவையான பாடல்களை. அந்த வகையிலே அவர் முதலில் பாடிய பாடலையே ஒலிக்க வையுங்கள் எனக்கு விருப்பமாக என்று கேட்ட வகையில் மகாகவி காளிதாஸ் திரைப்படத்திலிருந்து யார் தருவார் இந்த அரியாசனம் என்ற பாடல் கம்பீரமாக பாடுகின்றது மகாலிங்கம் உங்களுக்காக.
1: மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மதங்க மாமுனிவரின் மாதவ செல்வியே மாதுளம் சிவந்த

அடுத்த பாடலை தமிழ்நாடு சந்திரசேகரன் அவர்களும் இணைந்து இணைந்து கலைக்காமல் இணைந்து தொடர்ந்து வந்து இணைந்து விட்டு அற்புதமான ஒரு பாடலையும் பாடி காட்டிவிட்டு தனக்கு விருப்பமான பாடலாக கண்ணம்மா கண்ணம்மா என்ற வரி கொண்ட ரெக்கை திரைப்படத்து பாடலை கேட்கின்றார். அன்புடனே கொடுக்கின்றோம் அந்த பாடலை. அன்பு சந்திரசேகர், உங்களுக்கான பாடல்.

கடமை முடிந்து வந்த சில நிமிடங்களிலே இணைப்பு எடுக்கலாம், இணைக்கலாம், இணையலாம் என்று துடித்துக் கொண்டு ஓடி வந்து இணைந்து விட்டார் கோவை மாவட்டத்திலிருந்து ஏஆர் நாகப்பன் அவர்கள். இறுதியாக வந்தாலும் இனிமையாக பாடலை பாடி மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு தன் கடமைகளை முடித்து வந்துவிட்டு என்ற செய்தியையும் தந்து எங்களுக்கு விடை கொடுக்கும் வேளையிலே வளமையாக இறுதி பாடல் என்றால் அவருக்கு அலாதி ஆனந்தம். அவர் பாடி காட்டிவிட்டு தனக்கு இறுதியாக ஒரு பாடல் வேண்டும் தாருங்கள் என்று இறுதியாக இந்த நிகழ்ச்சியில் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது நாகப்பன் உங்களுக்காக காதல் வந்தாலே என்ற ஒரு பாடல், சிங்கம் திரைப்படத்தில் இருந்து. Everybody listen to

பிரபுகளே, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த பாடினோர் நேயர் விருப்பத்திற்கான தித்திக்கும் தேனான பாடல்கள். பாடி எங்களை மகள வைத்ததும் அல்லாமல் பாடல்களை கேட்டு மகளவும் வைத்திருக்கின்றார்கள் இந்த நேயர் விருப்பத்திலே. பாடினோர்கள் தங்கள் தங்கள் விருப்ப பாடல்களை தந்து மகிழ்ச்சியோடு இந்த பாடல்களை ஒளிபரப்பி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் கூறும் இந்த வேளையிலே பாடல்களை வந்து இணைந்து சிறப்பித்து காற்றலையை அலங்கரித்து இன்றைய பாடுவோர் பாடலான் நிகழ்வையை சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும், அவர்கள் தந்த விருப்ப பாடலை எங்களை கேட்டு மகள வைத்த வண்ணத்துக்கும் அவர்களுக்கு நன்றி கூறும் இந்த வேளையிலே உலகளாக இருந்து எங்களுக்கு நல்ல நல்ல கருத்துக்களை பகிர்ந்து எங்கள் பாடகர்களை உற்சாகப்படுத்தும் கருத்துக்களை தந்த உங்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கும் நன்றியை கூறி மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கின்றேன் என்று காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் உங்கள் அனுமதியோடு. என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்றென்றும்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் திருமகள் தேடி வந்தாள். இனிமையான இந்த பாடல் இருளும் ஒளியும் திரைப்படத்தில் ஒலித்த வேளையிலே இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் விடுமுறை விருப்பத்தில் ஒலிக்க வைக்கின்றார். வளமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். ஞானசேகரன் தான் மட்டும் அல்லாமல் வளமை போல என்றும் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன் பத்மினி சேரலாதன் சண்முகப்பிரியா எடப்பாடி வெள்ளாண்டி வலசு துறை பாண்டியன் காந்திமதி இவர்களோடு இணைந்து கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

பழமையாக வாழ்த்துக்களை கூறுவது போன்று இன்றும் இன்றைய தின வாழ்த்துக்களை தந்திருக்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். அது மட்டும் அல்லாமல் அவர் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷாசேகர் ரமேஷ் ஸ்ரீபதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் மற்றும் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோர் இணைத்து கேட்கின்றார் ஒரு பாடல். என்றும் அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் இருந்து பாசமுள்ள பாண்டியரே என்று பாடும் பாடலை.

அடுத்து வரும் பாடல் இனிமையான ஒரு பாடல், ஆடல் காணீரோ என்ற ஒரு அற்புதமான ஒரு பாடல். மதுரை வீரன் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்க வைக்க செய்கின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. வளமை போல ஷியாமலா பிரபா இணையும் வேளையிலே அவருடன் இணைந்து சுவை மடுப்பார்கள் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நற்பவி, நர்முகையாள், தமிழ் இனியாள் என்றும் இணையும் வேளை நாங்களும் இணைவோம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்த ஒரு பாடல். ஓரளவு மனம் தேறி வரும் பொழுது சில உண்மைகளை உணர்ந்த பின்பு மனோநிலை எப்படி இருக்குமோ அதே போன்று இன்றும் எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் என்று ஒரு பாடலை அன்போடு எழுதி அனுப்பியிருப்பவர் நீண்டகால உறவு, எங்கள் அன்பு உறவு, நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள். இந்த பாடல் தாளம்பு என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இன்றும் அவரோடு இணைந்து நாகூர் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், சாஹில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள், ஒலிக்கின்றது அந்த பாடல்.

மீண்டும் ஒரு பாடலை. தமிழ்நாடு, தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்தில் இருந்து ரவிச்சந்திரன், நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் உங்கு உன்னடா செல்வமே என்ற ஒரு பாடல். கார்த்திகை தீபம் திரைப்படத்தில் இருந்து இதோ ஒலிக்கின்றது அந்த பாடல். நாங்கள் முனைகின்றோம் உங்களோடு.

கொண்டிருக்கும் பாடல்களோடு இன்னொரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இப்பொழுது இந்தியன் என்ற திரைப்படத்திலிருந்து தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷா கிருஷ்ணன் அவர்கள் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் கேட்க வேண்டும் என்று அவர்களோடு இணைந்து கேட்க வந்த பாடல் பச்சை கிளிகள் தோளோடு என்று வரியெடுத்து பாடுகின்றது டாக்டர் ஜேசுதாஸ் ஐயா அவர்களின் குரலிலே. இந்த பாடல் இந்தியன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலித்த வேளை இங்கும் ஒலிக்கின்றது.

அடுத்து வரும் பாடலையும் அதே முகவரியில் இருக்கும் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தனக்கு விருப்பமாக ஒரு பாடலை உலகத் தமிழரோடு கேட்க வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார். கிளிஞ்சல்கள் திரைப்படுத்த பாடலை கிளையில்லா மரங்களில் என்று முதல் வரி கொண்டு முழுவதையும் பாடுகின்றது. அவருக்காக நாங்கள் முனைகின்றோம், கேட்டு மகிழ்கின்றோம்.

அனைத்துவரும் இனிமையான ஒரு பாடல், திருமலை தென்குமரி திரைப்படுத்து பாடல். அந்த பாடலை அன்போடு தருகின்றார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேலே ஓடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன் அவர்கள். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா என்று பாடுகின்றது அந்த பாடல்.

மேலும் ஒரு பாடல், ஊஞ்சலுக்கு பூச்சூட்டி ஊர்வலத்தில் என்ற வரி கொண்ட பாடல், வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம். மஞ்சுளா, நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். அவன்தான் மனிதன் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல்.

ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை தருகின்றார் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஸ். ஒரு துளி இரு துளி என்ற முதல் வரி கொண்டு ஆச்சரியா திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் திங்கக்கிழமை ஆனா என்ற பாடல், அலை என்ற திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை வடமை போல இன்றும் வளைகுடா மண்ணிலிருந்து குவைத் நாட்டில் ஜோர்ஜ் நீங்கள் கேட்கின்றீர்கள், ஒலிக்கின்றது பாடல்.

0: வச்சு சண்டே லீவ்டா, அவ வரமாட்டா.
1: அடுத்து ஒரு பாடல், இனிமையான ஒரு பாடல், மீண்டும் கோகிலா திரைப்படுத்த பாடல். சின்னஞ்சிறு வயதில் என்று ஆரம்பிக்கும் அந்த வரியை கொண்டு பாட வைக்கின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கு சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: பாட்டு போடுங்கஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

சர்வதேச நேயர் விடுமுறை விருப்பம். வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் அனைவரும் நலமா என்று அன்போடு கேட்டு நாங்கள் அனைவரும் நலமே என்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் வளமை போல் விடுமுறை நாட்களில் மலரும் விடுமுறை விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்வோம். முதல் முதல் வரும் சுகம் என்ற பாடல்தான் முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல். காலங்களில் அவள் வசந்தம் என்ற திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து அருள் மோகன் கேட்க இருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான இன்னுமோர் பாடல் என் ஜீவன் பாடுது என்று பாடுகின்றது நீதானா அந்த குயில் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை அன்புடனே அனுப்பி வைத்துவிட்டு காத்து கொண்டிருக்கின்றார் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலேயே டி ரான்சி.

மீண்டும் ஒழிக்க இருக்கும் இனிமையான பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி தந்த பாடல். ஆகாய கங்கை என்ற வரியெடுத்து தர்மயுத்தம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் தனுஷன் கனடா மொன்றியலிலிருந்து தருகின்றார். அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை என்ற பாடல் அங்காடி தெருவிலிருந்து பாடுகின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலும் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி அவருக்கான பாடல். அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படத்து பாடல்தான் இன்று அவருக்காக ஒலிக்க இருக்கின்றது. ஓடுகிற தண்ணியிலே என்ற வரியை எடுத்து

அன்பு உறுப்புகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை விடுமுறை விருப்பமாக கேட்டுக் கொண்டிருக்கின்றோம்.

வன்கூவர் மாநிலம் கனடா. அங்கிருந்து சாந்தினி அனுப்பி வைத்த பாடல் காசேதான் கடவுளடா என்ற திரைப்படத்திலிருந்து மெல்ல பேசுங்கள் என்று பாடுகின்றது.

0: யாரும் அறியா ரகசியமோ, தனியே பேசும் மந்திரமோ தோகை மயிலின் தந்திரமோ, தனியே பேசும் மந்திரமோ தோகை மயிலின் தந்திரமோ.
1: பேசுங்கள் பிற கேட்கக்கூடாது, சென்னை

மீண்டும் வன்கூவர் மாநிலம் கனடாவிலிருந்து வசந்தியும் ஒரு பாடல் தந்திருக்கின்றார். சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு என்ற சவாலே சமாளி திரைப்படுத்து பாடலை.

இவர்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து பாட வைக்கின்றார்கள். மனசிற்கேத்த மகாராசன் திரைப்படுத்து பாடலை. அந்த பாடல் முகம் ஒரு நிலா என்று வரியெடுத்து பாடுகின்றது.

அவர்களை தொடர்ந்து மீண்டும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து நீண்டகால இசைப்பயணம் செய்கின்றார் எங்களோடு கேதீஸ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் ராஜ பார்வை திரைப்படுத்த பாடலை. அந்த பாடல் அழகே அழகு என்று முதல் வரி எடுத்து முழுவதையும் பாடுகின்றது.

இவர்களோடுதான் அன்பு ரமணி அவர்களும் நீண்ட காலமாக எங்களோடு இணைகின்றார். சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து. ராத்திரியில் பூத்திரிக்கும் தாமரைதான் பெண்ணோ என்ற இனிமையான ஒரு பாடலை தங்க மகன் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

ஊரெங்கும் தேடி ஒன்றாக கூடி தேடி வந்து பாடகளை முன்னியல் தமிழ் வானொலியை நாடி கேட்ட வேளையிலே ஓடிச் செல்கின்றது அவர்கள் ஓரம் இனிமையான பாடல்கள் கூடி மகளுங்கள் விடுமுறை விருப்பத்திலே என்று சிங்கப்பூர் சிங்காரப்பூமி மகாலிங்கம் அவர்களும் தந்த பாடலை. அன்பே வா என்ற திரைப்படத்தில் ஒரு அழியாத காவிய பாடலாக இன்றும் ஒலிக்க கேட்க மகிழும் பாடல் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் என்று பாடுகின்றது.

இந்த பகுதியிலே ஐரோப்பா கண்டம் செல்வோம். சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிவேசன் பாடலை கேட்போம். விநாயகா விநாயகா என்று வரியெடுத்து பாறை என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

வீரேஷன் வந்துவிட்டால் என்னவள் அவர்களும் ஐரோப்பிய மண். ஆனால் அவர் ஈழமணி திருநாட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே முதல் மரியாதை திரைப்படுத்த பாடலை தருகிறார். அந்த பாடல் ராசாவே உன்னை நம்பி என்று உருக்கமாக பாடுகின்றது.

பழமை போல என்றும் இறுதி பாடலை தந்து மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன என்று வசந்த மாளிகையிலிருந்து பாட வைத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கனடா கா வை சேனா ஆசான் அவர்கள்.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நிரமும் தித்திக்கும் தீனான பாடல்கள் திசையெங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பிய சர்வதேச நேயர் விடுமுறை விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் ஒரு தடவை சந்திக்கின்றேன் என்று இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து காற்றலையில் விடைவிட்டுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறும் இந்த வேளை 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 9வது நாள் அறிவன் கிழமை. பழமையாக நாங்கள் அறிவன் கிழமையில் கதம்பத்திலே வந்து இணைந்து அற்புதமான அழகான சிறப்பான ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம். அதற்கு முன்பு இணைந்து வந்த நான் என் அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் அறிய வைத்த என் அன்பு தமிழ், இவர்களுக்கெல்லாம் மேலாக ஆளாக உலகெல்லாம் ஆட்கொண்டு கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல இறைவன், பழமையாக நான் கூறுவது போன்று ஓம் நமசிவாய என்ற மந்திரம் கூறி இன்றோடு அவர்களுடைய பாதம் பணிந்து தலை வணங்கி சிரம் தாழ்த்தி என்னுடைய இருகரம் கூப்பி வணக்கம் நன்றி கூறி உலகளாக இருக்கின்ற என் அன்பு நேய நெஞ்சங்களே, முகம் தெரிந்த தெரியாத உறவுகளே, உங்கள் அனைவரையும் வருக வருகமென்று இன்றைய நாள் கதம்பத்துக்கு வரவேற்கின்றேன் மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையிலே.

வந்துவிட்டோம், இணைந்து விட்டோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே இன்றைய நாள் எங்களுக்கு கிட்டத்தட்ட 18 பாகை வெப்பநிலையில் இருக்கின்றோம். இது 22 பாகை வரை செல்லலாம். ஆனால் இன்று அடிக்கடி மழை பொழியும் என்று கூறும் இந்த காலநிலை மழை காலம்தான். எங்களுக்கு குளிர் அதிகமில்லை. வெளியே சென்று வருவதற்கு பாரதூரமான மழை என்றும் இல்லை, அங்கங்கே பெய்து கொண்டிருக்கின்றன. நேரம்தான் எங்களுடைய பொழுது விடிந்து பொழுது மறையும் வேளை, அந்த கால எல்லை தான் குறைந்து கொண்டு போகின்றது. இன்றும் 12 மணித்தியாலம் 9 நிமிடங்கள் வரைதான் பகல் தோன்றும் என்று அறிக்கை கூறுகின்றது. இந்த 12 மணித்தியாலம் 9 நிமிடம் உங்களுக்கு 15 மணித்தியாலத்துக்கு மேலிருந்த பகல் குறைந்து கொண்டு வந்து மேலும் குறைய இருக்கின்றன. ஆதலால் இப்பொழுது குறைந்த பகலும் கூடிய இரவையும் காணும் காலம் மழை காலம். இன்னும் ஓரிரு வாரங்களில் இலைகளெல்லாம் பழுத்து, மரங்களிலேயில் செடிகள் இலைகளெல்லாம் பழுத்து விழுந்து தடிக்குச்சியாகி இலைகுதிர் காலம் முற்றி பனிகாலம் தொடங்க இருக்கின்றது. ஆனால் சோகமான செய்திகள் தான் இந்த கால மாற்றத்தினால் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆங்காங்கே மண் சரிவுகள், வெள்ளப்பெருக்குகள், அபாயங்கள், பாரிய அபாயங்கள் என்றெல்லாம் வரும்பொழுது இன்று ஒரு பதிவிலே பார்த்தேன், அது பனி சுனாமி என்று கூறப்பட்டிருக்கின்றது. அங்கே நேபாளத்தில் நடைபெற்றது பூகம்பம் அல்ல, அது பனி சுவாமி சுனாமி என்றும், அதுக்கு பனி சுனாமி. சுனாமி என்பது அடி ஆழம் கடலில் இருந்து எழுந்து மேலே பாய்ந்து உலகத்தை மூட வந்தது தான் சுனாமி. அது கடல் ஹோல் என்று கூறப்படுவது. இவர்கள் ஒரு எதுகை மோனியோடு பேச்சு துணை கூறுகிறார் பனி சுனாமி என்று. சுனாமி என்றது வெள்ளப்பெருக்க அல்ல, அடி ஆழத்திலிருந்து கிளர்ந்தெழும்பி கொதித்து வர்றது தான் சுனாமி, கடல் ஹோல். இவர்கள் இந்த பெயரை வைத்திருக்க அதே போன்று வெள்ளப்பெருக்கு. ஒரு இமயமலையின் உச்சத்திலிருந்து பெரிய மலை பாறைகள் உடைந்து விழுந்த பொழுது அங்கே எல்லாம் மலை சரிவுகள் ஏற்பட்டு அது ஆற்றுக்குள்ளே விழுந்து ஆற்றோடு ஆறாக கனமழையாக கன நீர் பெருக்காக தேங்கிச் சென்று அணைக்கட்டுகளை உடைத்து கொண்டு தான் நாட்டுக்குள்ளே போயிருக்கின்றது என்பதை கூறுகிறார்கள். இன்னும் ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையிலே அன்புடன் கிருஷ்ணன் அவர்கள் இன்று காலை ஒரு பதிவை மூன்றில் தமிழ் மாணவர் அன்பு உறவுகளுக்கு பதிந்திருக்கின்றார். அதை நீங்களும் பார்த்துவிட்டு ஜெகவர் சாதிக்க அவர்கள் பயங்கரமாக இருக்கின்றது என்ற பதிலையும் போட்டிருக்கின்றார். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை கிருஷ்ணன் நீங்கள் பதிவெடுப்பதற்கு முன்பு அதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நீங்கள் பார்த்தது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம், ஆச்சரியமாக இருக்கலாம், அறியாததாக இருக்கலாம். ஆனால் அதை பகிரங்கமாக கொண்டு வந்து பகிரும் பொழுது அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை தீர்மானிக்கணும். முன்பும் அப்படித்தான் ஒரு பதிவை போட்டு எல்லோரையும் ஒரு குழப்பத்துக்கு ஆளாக்கியது போல் இருந்தது. இதுவும் நான் உடனே தேடி சென்றேன் செய்தி பகுதிகளில், இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக வேறு செய்திகள் எதுவும் இல்லை. இப்பொழுது இந்த அறிவியல் சாதனங்கள் கூறி 7வது அறிவென்றொன்றை கண்டுபிடித்து விட்டோம், அதுதான் செயற்கை நுண்ணறிவு என்றெல்லாம் பெருந்தன்மை அழுதீர்கள். செயற்கை நுண்ணறிவு சிறந்ததுதான். நான் அதனால் ஏற்படுகிற விளைவுகள், ஆபத்துக்கள் மக்களை மிகவும் மோசமாக்கி கொண்டிருக்கின்றது. இங்கே வருகின்ற செய்திகள் அது மட்டுமல்ல, காட்சிகள் எல்லாம் இந்த ஊடகங்களே சின்ன அறைகளே இந்த படத்தை எடுத்துவிட்டு பெரிய ஜனக்கூட்டத்துக்கு எடுத்தது மாதிரியெல்லாம் காட்டுவார்கள். இவற்றையெல்லாம் நாங்கள் நம்புவதற்கில்லை. அது ஏஐ, அங்கே இடையில ஒரு எழுத்து போடுவார் ஏஐ ஏற்பட்டது என்று போடுகிறது. செயற்கை நுண்ணறிவால் புனியப்படும், அங்கிருக்கிறதை எடுத்து இங்கு ஓட்டி, இங்கிருக்கிறதை அங்கே ஒட்டி எல்லாம் செய்வார்கள். நீங்கள் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் கதையகத்துக்குள்ளே இருந்து ஒளிபரப்புவது போல கூட நாங்கள் செய்ய முடியும். அது எல்லாம் போலி, மக்களை ஏமாற்றுவது. என்னதுக்காக செய்கிறார்கள்? இதை பார்த்தவுடன் எத்தனை பேர் அந்த வலைத்தளத்தை திறக்கின்றார்களோ என்று பார்ப்பதற்காகத்தான் செய்கின்றார்கள். நீங்கள் அதை போட்டதை நான் வேறு இடத்தில் பார்த்தேன் அப்படி காணல. ஆனால் எரிமலை அப்படி வருவது அல்ல, அது ஜோடிக்கப்பட்ட ஒரு படம் போல் எனக்கு தெரிகின்றது. நீங்கள் அது உண்மையான ஒரு தகவல் அல்லது உண்மையான ஒரு தகவல் நிலையத்திலிருந்து பெற்றிருந்தால் அதை எங்களுக்கு இங்கே அனுப்பி வையுங்கள், நாங்களும் பார்க்கலாம். நன்றி கிருஷ்ணா. இனிமேல் கிருஷ்ணா மட்டுமில்லை, ஏனையவர்களும் நீங்கள் இங்கே படங்கள் செய்திகளை அனுப்பும் பொழுது முதலில் நீங்கள் தீர்மானியுங்கள் அந்த செய்தி உண்மைதானா, அது உண்மையான நல்ல ஒரு உண்மையான சத்தியமான தளத்திலிருந்து வந்திருக்கின்றதா என்று. அப்படி தொட்டு இப்படி போடுவதால் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கலாம், எல்லோருக்கும் அது ஆச்சரியமாக இருக்கும் என்னக்கூடாது. மிக கவனமாக இருக்கணும். செய்தியை நீங்கள் பதிவிறக்கம் செய்யும் பொழுது, இன்னொருவருடைய செய்தியை நீங்கள் பதிவிறக்கும் பொழுது நீங்கள் குற்றவாளியாக சில சமயத்திலே கண்டிக்கப்படுவீர்கள் அரசாங்கத்தினால். மிக கவனமாக இருங்களேன் அன்பு உறவுகள். உங்கள் எல்லோருக்கும் குறை, எனக்கும் தான்.
நாங்கள் ஒரு செய்தியை பகிர்ந்து விடுவதென்றால் அந்த செய்தியை முதலில் நாங்கள் உணர வேண்டும். இது நல்ல செய்தியா, சரியான செய்தியா, உண்மையான செய்தியா, இது உண்மை படமா அல்லது ஆக்கப்பட்ட படமா என்பதை பார்க்க வேண்டும். இங்கே இப்பொழுது கைத்திறமை, முன்புதான் வரைதலுக்கு கைவினை, கைவேலைப்பாடுகள் எல்லாம் செய்வார்கள். சித்திரங்கள் சிலைகளை எல்லாம் வரைபவர்கள் மினைக்கட்டு இவ்வளோ நாள் சென்று ஓவியத்தை, சித்திரங்களை, சிலைகளை, வடிவங்களை அமைத்தார்கள். இப்பொழுது அப்படி இல்லை, நுண்ணறிவு வந்துவிட்டு அதை தொட்டு இதிலே போடுவது. அப்படித்தானே இசையமைப்பு இப்பொழுது நடைபெறுகிறது. அங்கே கலையகமும் இல்லை, ஒன்றுமில்லை, இசையமைக்க நிலையமும் இல்லை, ஆங்காங்கே இருக்கின்றது எடுத்து ஒட்டி பொருத்தி போட்டு இசையமைக்கின்றார்களாம். அதனால்தான் இன்று திரைப்படத்தின் இசை உலகம் எங்கோ போய் கொண்டிருக்கிறது. நேற்று தினம் புதிய என்னுடைய பொங்கும் புதுவெள்ளம் நிகழ்வுக்கு புதிய திரைப்பட பாடல்களை எடுத்தேன். அங்கே ஒருவருடைய பாடலை பார்த்தேன். அவருக்கு மாலைகள் மரியாதைகள் விருதுகள் கொடுத்து பிரபல்யமாக்கி வைக்கிற ஒரு இசையமைப்பாளர் பாடலை அமைத்துவிட்டு பாடப்படுகிற அந்த பாடலில் வருகிற வார்த்தையை கேட்டால் ஒரு அவலட்சணமான வார்த்தைகள். நாங்கள் பிள்ளைகளோடு பக்கத்திலேருந்து அல்ல மனைவி மக்களோடு அப்பா அம்மாவோடு கேட்கக்கூடிய வார்த்தை மாதிரி இல்லை. அது முன்பும் ஒரு தடவை அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அவரும் இன்னும் ஒரு நடிகரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி தங்களுக்குள்ளே கும்மாளம் போட்டு அது வெளிவந்து விட்டது. அது பிடிபட்டு பெரிய சர்ச்சைக்குரியது. இந்த பாடலும் வருகின்ற அந்த என்ன அந்த குரல்கள் எல்லாம், அவலக்குரல்களும் ஓலக்குரல்களும் ஒப்பாரி குரல்களையும் கொண்டு வந்து பாடகர்கள் என்று போட்டு அந்த தம்பட்ட மேளங்கள் எல்லாம் படபடபடபடன்று அடித்து அதை காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு எதிரவருக்கு வருத்தம். எத்தனை குழந்தைகள் படிக்க முடியாமல் இருக்குங்க. காதிலே குச்சியை போட்டுக்கொண்டு இந்த காதிலே அந்த ஒலி வாங்கியை போட்டுக்கொண்டு இந்த பாரதியங்களை அடிக்கும் பொழுது அதை அடிக்கின்ற சத்தம் குளர்ற குளறல் பாடல்கள் அது பாடல்களாக இருக்கின்றது. அது அநாகரிகம். அதை ரசிக்கின்றார்கள் உலகங்கள். அதுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லையா என்று கேட்ட அளவுக்கு வந்துவிட்டது. மனித விஞ்ஞானம் வளர வேண்டும், அறிவுகள் வளர வேண்டும். அது மனித நாகரிகத்தை பலதாக்கக்கூடாது. எங்கள் பண்பாட்டு விழுவங்களை சீரடை அமைக்க வேண்டுமே தவிர சீரழிக்கக்கூடாது எல்லா வகையிலும். குறிப்பாக இன்றைய தலைமுறையில் இருப்பவர்கள் கவனிக்க வேண்டும். எதிர்கால சந்ததிகளை அநியாயமாக்குகிறார்கள் இன்றைய தலைமுறைகள். வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே. இந்த நேரத்தில் நாங்கள் இன்று நாங்கள் காணப்போவது என்னவாக இருக்கும்? இங்கே கசூரி எழுதியிருக்கின்றார், அன்பான அழகான பொன்னான புதன் வணக்கம். என் அன்பு மகள் துள்ளி குதித்து அப்பா வந்தாச்சு வந்தாச்சு வருக வருக என்று சொல்லும் வேளையிலே ஜெகவர் சாதிக் அவர்களும் பொக்கிசம் என்ற நிகழ்வை இணைந்துடுவோம் என்று எழுதி படம் அனுப்பியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு வாழ்த்தும் வரவேற்பும் கூறிக்கொண்டு ஆம், இன்றைய நாள் பொக்கிசம் பொக்கிசம் பொக்கிசம்.

0: ஆம், கண்டுபிடி கண்டுபிடி என்ற நிகழ்ச்சியிலே பொக்கிஷத்தில் இணைவதற்கு அன்பு மகள் கஸ்தூரி முதல் நேயராக வருகின்றார். வணக்கம் கஸ்தூரி. வணக்கம்.
1: காலை வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நாங்களும் அதே மகிழ்வோடு, ஆனா என்ன மந்தாரத்தோடு இருக்கிறோம். 17 பாகம் காலநிலை.
0: அதே அதே ஒன்று கூட 18 எங்களுக்கு மப்பும் மந்தாரம். உங்களை போல் எங்களுக்கும் இடையிடையே தூரல்களும் இருக்குது என்று முன்பே குறிப்பிட்டேன். இந்த காலகட்டம் அப்படி அதுதான் மகளே. இந்த காலம் மழை காலம், அதாவது வந்து ஓட்டம் என்று கூறுவார்கள், அதுதான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் கவனமாக இருக்கணும், இந்த மழை வெளியே சென்று வரும் பொழுது காலநிலைகள் எங்கள் உடல்நிலைக்கு ஒவ்வாததாக இருக்கலாம். ஆனால் வெளிநாடு மேலே நாடுகளே அதற்கேற்ற உபகரணங்கள் உண்டு, அதை அணிந்து கொண்டு அதன் உதவியோடு வெளியே சென்று
1: வரலாம்.
0: அதுக்கு வேண்டுமில்லையா? இன்னும் சில நாட்களின் பின்பு நாங்கள் அணுகின்ற உடைகளை வீட்டை வந்து வந்த களை மாற முடியாம கலட்டுவதற்கு எவ்வளவு கஷ்டப்படும் சொல்லுங்கள். அங்க அது எல்லாம் எல்லா இடத்திலும் வைக்க முடியும். அதுக்குரிய இடங்கள்ல போய் நின்று அந்த பாதணிகள், அந்த தொப்பிகள், கையுறைகள் எல்லாம் போட வேண்டும். ஏனென்றால் உலகில் உள்ள சீதோஷ்ண நிலைக்கு சீதோஷ்ண நிலையை சமாளிக்க முடியாத மேனிதான் மனிதனுடைய மேனி. ஏனைய பறவைகள் மிருகங்கள் எல்லாம் சீதோஷ்ண நிலைக்கேற்ப உடல் வெப்பத்தை மாற்றி எடுக்கக்கூடிய தன்மை உள்ள இறக்கைகளாலும் ரூபங்களாலும் மூடப்பட்டவைதான் தடித்த ரூபங்கள், தடித்த மேனியாலும் அமைக்கப்பட்ட பறவைகள். நாங்கள் மட்டும்தான் இதுக்கு அப்பாற்பட்ட நாங்கள். புரிகிறதா? எங்களுக்கு இந்த பெனியோட வழியில வெயிலுக்கே போக முடியுமா, அல்லது மழையிலே போக முடியுமா, பனியிலே போக முடியும்? இப்ப கரடி, புலி, சிங்கங்கள், ஆடுகள், மாடுகள் அப்படியே தானே போய் வருகின்றன. இங்கும் மாடுகள் இருக்கின்றன. அதனால் எங்களுடைய மேனி அதற்கு உரியதல்ல. அவர்களுடைய மேனியின் உள் கொழுப்பு மண்டலம் அப்படியே அமைக்கப்பட்டிருக்கும். சரி, இன்று பகல் வேலை எப்படி இருந்தது உங்களுக்கு? இன்று பொக்கிஷத்துக்கு வந்திருக்கின்றீர்கள். பொக்கிஷத்திலே நீங்கள் கூறியது போல் நீங்கள் வந்து ஒரு சிலர் திரும்பி செல்கின்றீர்கள் என்று இன்று நான் அங்கே பண்டக சாலையிலே ஒரு 5 வெட்டி கூட தாருங்கள் என்று 25 வெட்டி கொண்டு வந்து மகிழ்ச்சியான செய்தீங்களும் வாழ்த்துக்கள்.
1: மகிழ்ச்சி
0: வருபவர்களை வெற்ற கையோடு போக விடாமல் நிறைவாக செய்ய வேண்டும் என்று. சரி,
1: கண்டிப்பாக
0: நல்லது மகளே. இப்பொழுது கூறுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கூறுங்களே. முதலில் என்ன எப்படி இருக்கின்றீர்கள்? அங்கே
1: இன்னைக்கு நாள் வந்து காலையில கொஞ்சம் வீட்டு வேலையால் பாத்துறாங்க. இவங்களை பாடசாலையில காலையில 8 மணிக்கு விட்டுட்டு வந்து கொஞ்சம் வீட்டு வேலை பார்த்தது, சாப்பாடு செய்த நான் அதோட போயிருக்கேன் பொழுது. காலையில காலநிலையும் அவ்வளவு சிறப்பா இல்ல.
0: 4:45 உங்களுக்கு இப்பொழுது இல்லையா?
1: இப்ப பள்ளிக்கூடம் பிள்ளைகள பள்ளிக்கூடத்தால எடுத்துக்கொண்டு வந்தாச்சு. நீ அடுத்த சாப்பாடு தேட வேணும்.
0: வீட்டு பணிகளை அழகாகவும் குடும்ப நிர்வாகத்தை சரியாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்றைய நாள் அப்படி, இன்று இலங்கையிலே எங்களுடைய யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோவில் தேர்த்திருவிழா மிகவும் 1000,000,000 மக்களுடன் நிர்வாக ஒழுங்கின்படி
1: பிரம்மாண்ட
0: அது உலகெங்கும் இல்லாத அளவுக்கு நிர்வாக சீரோடு நடைபெறும். அதைத்தான் நாங்கள் கவனிக்க வேண்டும். என்ன கேளிக்கை செய்தாலும் நிர்வாக சீர்களும் சமூகத்துக்குள்ளே இடையூறு இல்லாத வகையிலும் செய்கின்றார்கள். அண்மையிலே ஒரு திருவிழா, ஒரு விழா நடந்தது அங்கேதான், பண்டத்தெருப்பு என்ற யாழ்ப்பாண பகுதியிலே. அதனால் அதிசிறந்த வேடிக்கையாக செய்ய வேண்டும், பணம் அதி உச்ச செலவிலே செய்தப்பட்டு காட்சிகளும் சத்தங்களும் ஒளிகளும் கூட்டப்பட்டு அளவுக்கு மிகுந்த ஆடம்பரத்தில் சென்று 500 பேருக்கிட்ட கண்ணிலும் காதலும் வைத்தியம் பாதிப்பு ஏற்பட்டு யாழ்ப்பாணம் பெரியாஸ்பத்திரியில் வைத்தியம் செய்திருக்கின்றார்கள். அறிந்தீர்களா? ஏனென்றால் அளவுக்கு மீறிவிட்டது. காரணம், இப்ப குறை எங்களிடம் வருகிற மேல்நாட்டவர்கள், வெளிநாட்டவர்கள் பணத்தால் தான் இங்கே எல்லாம் இப்படி ஆடம்பரம் செய்கிறார்கள். கொட்டிலாக இருந்த ஓலைக்கோட்டை குடிசையாக இருந்த ஆலயங்கள் பெரிய ராஜகோபுரத்தோடு வந்தது வாழ்த்துக்குரியது, வணக்கத்துக்குரியது, போற்றக்கூடியது. ஆனால் அங்கே நடக்கின்ற விழாக்களை அமைத்து கொண்டிருப்பவர்கள் தங்கள் அதி உயர்ந்த வெளிச்சங்களையும் அதி உயர்ந்த ஒலிகளையும் ஏற்படுத்தி மக்களுக்கு பங்கம் விளைவிக்கின்றார்கள். பார்வையாளர் கண்கள் வரை போயிருக்கின்றன என்றதெல்லாம் வந்து இப்பொழுது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை நான் அறிந்தேன். குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே ஒளியோ அமைக்க கூடாது என்ற அளவுக்கு சட்டங்கள். அங்கே அதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, பக்தியை காணவில்லை என்ற குறைபாடும் வந்திருக்கின்றது. ஆனால் நல்லூரை பொறுத்தவரையில் அளவுக்கு மிகுந்த பக்தர் கோடி 10,000-15,000 அங்கே இடம் இல்லை. அவ்வளவு நெரிசலாக இருந்தாலும் அந்த விழா சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியானபடி நடைபெற்று கொண்டிருக்குமாங்க. எந்த தில்லுமில்லுகளுக்கும் இடம் இல்லை. பக்தி என்பது எல்லோரும் வரவுகிறார் என்ற கோஷத்துடன் பக்தியோடு தான் இருந்த சத்தங்கள் தான் எங்களுக்கு கேட்டதே தவிர அங்கே வேடிக்கை விளையாட்டு பண்ண அதுகள் ஒன்றுமே இல்லையம்மா. சிறப்பாக இருந்தது,
1: அவ்வளவு சிறப்பாவே இருந்தது. முருகனோட இது பார்க்கவே எனக்கு மெய் சிலிப்பா இருந்தது, அவ்வளவு
0: சிறப்பு.
1: கொஞ்ச நேரம் கண்டு கழித்ததிலே எனக்கு மகிழ்ச்சி.
0: அது உண்மையிலே விஞ்ஞான வளர்ச்சியிலே நாங்கள் பெற்ற பெருமை. இதுதான் சொர்க்கம் என்றது. இங்கே இருந்து கொண்டு அங்கு நடைபெறும் தேர் திருவிழாவை முருகனை வணங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதிலும் எங்களுடைய
1: நினைவுகள் மீட்டி கொண்டு வந்தேன் ஐயா. எனக்கு ஏனென்றா எனக்கு நல்ல நினைவு, 13 வயசுல தேருக்குள்ள போயிட்டு எனக்கு கீழே பார்க்க முடியல தேர். அம்மா
0: மகள் ரேவதி பகிர்ந்திருந்தார் அந்த காட்சி ஒன்றை. அவர் பார்த்துவிட்டு உடனே எனக்கும் பகிர்ந்திருக்கின்றார். நான் வலைத்தளத்தின் மூலம் அதையும் பார்த்தேன். முருகனின் அருள் எங்கு பாலித்தாலும் எங்கு சென்றாலும் கிடைக்கும். ஆனால் அருள் இருக்கின்றது, பக்தி இருக்கின்றது. இந்த பணம் என்ற ஒன்று வந்து அது அதை மேவிக்கொண்டு மெச்சிக்கொண்டு தனிப்பட்ட முறையிலே பெருமை காட்டி அது ஆக மோசம். அது அதை நினைக்க முடியாமல் இருக்குது. இதனால் தான் மற்ற ஏனைய மத உறுப்பினர்கள் குறை கூறுவார்கள். ஏன் எங்களவர்களே குறை கூறுகின்ற மூடத்தனமான கொள்கைகளை பல விடயங்களை நடத்துகிறார்கள். செய்ய வேணும் நல்ல காரியம், ஆனால் அந்த நல்ல காரியத்தை கையாளும் வகை பிழையாக இருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்கட்டும். சரி, இன்று நல்லூர் தீர்த்தம், இன்று தேர், நாளை தீர்த்தம் என்று நடைபெற இருக்கின்றது. எங்கள் இலங்கையிலேயே சைவ மதத்துக்குள்ளே இந்து மதத்தை பிரதிபலிக்கும் வண்ணம் அமைந்த எத்தனையோ ஆலயங்கள் இருந்தாலும் நல்லூர் கந்தன் ஒரு நடுநாயகமாக இருந்து உலகளாக இருக்கும் மக்களை பரிபாலிக்கின்றார் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம்.
1: கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த நல்லூருக்கு அந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும். பொக்கிசா ஒருத்தர் தவற விடாம எல்லாருக்கும் எல்லா புள்ளியும் கிடைக்கணும். முருகனை வேண்டிக்கிறேன்.
0: அதை விட நல்லூர் ஆலயத்தின் முகப்பு கோபுரங்கள், முன் மண்டபங்கள் எல்லாம் நீங்கள் பிறக்கக்கு முந்தி வேறு மாதிரி இருந்தது மகளே. பல படங்கள்ல பாத்துருவேன். நாங்கள் நேரடியாக அதை பார்த்த அனுபவம்
1: இருந்தது.
0: மாட்டீர்கள் மகளே, நீங்கள் பிறந்திருக்க
1: மாட்டீங்க.
0: அதனால் இந்த விஞ்ஞான உலகத்தை போற்றுகிறோம். நாங்கள் பழையதை நினைக்கவும் பார்க்கவும் அறிந்து கொள்ளவும் உதவியாக இருக்கின்ற இந்த வேளையிலே அது. இப்பொழுது இரண்டாவதாக இதுவும் நான் என் அன்பு உறவுகளுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு செய்தி. இந்த AI என்ற ஒரு சாதனம் வந்த பின்பு போலியாக மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பவர்கள், பணம் பறிப்பவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள் அதிகரித்து விட்டார்கள். அரசாங்கத்தினுடைய லட்சணை போன்று அவர்களும் அதை உருவாக்கி அந்த படங்களை போட்டு கட்டளை போட்டு பணம் வரவர்கள், வங்கிகளினுடைய படங்களை போட்டு வங்கியை போன்றே வங்கியாளர்கள் கதைப்பது போன்றே பேசி எத்தனையோ திருமணங்கள் செய்கிறார்கள். மிக கவனமாக இருங்கள், மிக கவனமாக இருங்கள். நல்லது. இப்பொழுது நாங்கள் வந்த விடயத்துக்கு செல்வோம். வியாபாரத்தை கவனிக்கணும். இனியோர் வந்து கொள்வனவு செய்வார்கள். பொக்கிசத்தில் 1-25 வரையும் இங்கே பெட்டிகள் அடுக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே எந்த எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
1: தேதி 9 ஐயா, அதனால 9.
0: ஓ, 9வது எண் பெட்டி உங்களுக்காக கொண்டு வந்து வைத்து விட்டேன். கஸ்தூரியுடைய பெயரில். இப்பொழுது கஸ்தூரி அந்த மந்திரத்தை சொன்னால்தான் பெட்டி திறக்கும்.
1: முருகா அண்டாகாகசம் அபுகாகசம் திறந்து சீசேம்.
0: முருகன்ற அருளோடு அது திறந்துதான் இருக்கின்றது. முதல் முதல் வந்து திறந்தபடியால் ஒரு மாதிரி திறந்து விட்டது மகளே. இப்பொழுது இன்னும் ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது, இன்னும் ஒரு ஊகம். நீங்கள் கெட்டிக்காரி என்று கொட்டிக்காரி என்று கூறுவதற்காக இதுல எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: முருகு
0: 3 எழுத்து. இது ஆழ்மனது சொல்லுதா வெளிமனது சொல்லுதா?
1: இல்ல, ஆழ்மனதுதான் சொல்லுது.
0: ஆனால் அது எங்களுடைய சரவணனுக்குத்தான் ஆள் சரியா. இது நான்கெழுத்திலே இருக்கிறதம்மா, நான்கெழுத்திலே இருக்கின்றதம்மா.
1: அது வளமையா நடக்கிறது.
0: இது உலகத்திலே இருக்கின்ற பல

0: அறைக்கு ஒரே ஒரு தடவை தான் மனிதன் செல்ல முடியும். மனிதனாக செல்ல முடியாது. மனிதன் தன்னை மறந்து போகக்கூடிய ஒரு அறை.
1: கருவறை
0: அதுதான். பார்த்தீங்களா? அப்ப முதல் சொன்ன விளைச்சி போச்சு. ஏனென்றால் தரவை சரியாக கேட்க வேண்டும். இந்த அறை வந்து எல்லா அறைகளும் எல்லா நேரத்திலும் எல்லோரும் எத்தனை தடவையும் போகலாம். இந்த அறைக்கு மனிதன் ஒரே ஒரு தடவை தன்னை மறந்து போவான் இல்லையா? சிறப்பு. இரண்டு புள்ளிகள் உங்கள் பையிலே சேர்த்து வாழ்த்துக்களை கூறி கடிகாரி
1: ஆகிவிடும்.
0: அப்படி என்றால் இரண்டாவதாக எந்த எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
1: முருகன் இலக்கத்தையே தாங்க ஐயா, அவர் சரவணபவ ஆறு.
0: ஆறாவது இலக்கம், ஆறாவது எண் உங்களுக்கு வேண்டும். சரி, இப்பொழுது ஆறாவது எண் பெட்டியை திறப்பதற்கு கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுது உங்களுடைய மந்திரத்தை தரலாமே.
1: முருகா என்ன சொதப்பாத, நம் பாவம் திறந்துடு. சீதே
0: திறந்து விட்டது மகளே. அதற்கு எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
1: அஞ்சு.
0: கட்டிக்காரி என்று சொல்ல நினைத்தேன். ஆமாம், நான்கு எழுத்துக்களை இருக்கின்றது. சரியா? இருந்தாலும் இருந்தாலும் கிட்டத்தட்ட கட்டிக்காரி. சரியா? நான்கு தானே. இது ஒரு விதமான பொருள், ஒரு அலங்கார பொருள். அது பிறக்கும் போது அலங்காரம் அல்ல, சிலது பிறக்கும் போது அலங்கார வடிவத்தில் பிறக்கின்றது. இது வந்து தொங்குகின்ற அலங்காரத்துக்கு உபயோகப்படும் பொழுது அந்த தொங்குகின்றதை பார்த்து நாங்கள் கூறுவோம். தொங்குதல் தெரியுமா? தொங்கு எதம்மா? குரங்கள் அது தேர்ல காணலாம். அங்கார திருமண மண்டபங்கள் எல்லாம் காணலாம், தொங்க விடப்பட்டிருக்கும். அந்த தொங்குறதுக்கு என்ன பேர்?
1: தோரணம்.
0: இல்லை இல்லை, தொங்குவதற்கு என்ன பேர்னு தான் கேட்கிறேன். பொருளை கேட்கவில்லை. அந்த தொங்கிக் கொண்டிருக்க தொங்கிக் கொண்டிருப்பதை எப்படி நாங்கள் கூறுவோம்?
1: ஐயோ, தொங்குறதா?
0: ஆமா,
1: தொங்குறத என்னமோ சொல்லுவாங்களே. தூங்குறதா?
0: தொங்குறது என்று நான் சொல்ல ஆடிக்கொண்டு தொங்கிக் கொண்டு ஒரு குடை இருக்கின்றது, அந்த குடையிலே தொங்கிக் கொண்டிருக்கும். அது என்னது? அதே ஆலயங்களில் குடைகளை தூக்கி சுவாமிக்கு பிடிக்கும் பொழுது அங்கே தொங்கிக் கொண்டிருக்கும். அந்த குடையை சுற்றி தொங்கும் குஞ்சம். அதைத்தான் கேட்டேன், குஞ்சம்.
1: அது எங்களுக்கு குஞ்சம் வந்து தலை முடியல, அந்த முடியல குஞ்சம் கட்டுவாங்க.
0: ஆமா, அதை நீங்கள் எப்படி கூறுவீர்கள்?
1: அது குஞ்சரால் குஞ்சரம் என்று சொல்றதால குஞ்சம் தான்.
0: குஞ்சரம்
1: தமிழ் குஞ்சம்.
0: குஞ்சரம் என்றது யானைக்குட்டி. குடையும் குஞ்சமும் என்று கூறுவார்கள். தேர் திருவிழாவிலே தொங்க விட்டிருப்பார்கள் குஞ்சங்கள். ஆலயங்கள் எல்லாவரையும் தொங்க விடுவதெல்லாம் குஞ்சம் என்று கூறுவது. அந்த அவர்கள் ஒவ்வொரு பொருளை வைத்து பெயரை கூறுவார்கள். குஞ்சரம் என்றது இன்னும் ஒன்றது. இன்னும் ஒன்று, நற்குஞ்சரக்கன்றினை நன்னில் கற்கும் சரக்கன்றதுக்கான கல்வி என்பது இந்த குஞ்சரக்கன்று என்பது யானை. இல்லை மகளே, குஞ்சரக்கன்று சொல்வது ஆனைக்குட்டி பிள்ளையாரை. அந்த குஞ்சரக்கன்றின் அவரை வணங்கினால் கல்வி கற்பது சுலபமாக இருக்கும் என்று சிறு திருவர் பயனிலே உமாவதி சிவாச்சாரியர் கூறியிருக்கிறார். நற்குஞ்சரக்கன்று நற்குஞ்சரக்கன்று நன்னில் கற்கும் சரக்கன்று கான் என்று கூற வருகின்றது. நாங்கள் அந்த தும்பிக்கை யானை, குஞ்சரக்கை யானை, குஞ்சரத்தின் யானை முகத்தானை வணங்கினால் எல்லாம் சுலபமாக நடக்கும். நன்றி. இரண்டாவது தடவை இரண்டு புள்ளிகளை பெற்று நீங்கள் கட்டிக்காரி என்ற பெயரை மீண்டும் பெற்றுக்கொண்டு
1: களைப்படைந்திருக்கிறீர்கள்.
0: இருங்கள் இருங்கள், ஓட வேண்டாம், ஓட வேண்டாம், ஓட வேண்டாம். இப்பொழுது இரண்டு பெட்டிகளை திறந்தபடியால் மூன்றாவது பெட்டிக்கு நீங்கள் களைப்படைந்து விட்டீர்கள். உங்களுக்கு ஒரு கட்டாய ஓய்வு கொடுக்கும் வேளையிலே உங்களுக்காக என்ன பாடலை கஸ்தூரிக்கு ஒளிபரப்ப வேண்டும்?
1: இன்னைக்கு வந்தையா ரொம்ப எனக்கு தெரிஞ்சது இவங்கட பிறந்த நாள், மஞ்சுளா அம்மான பிறந்த நாள் ஐயா.

0: அதுல மஞ்சுளா மாண்ட பிறந்த நாள் வந்து நீங்க மஞ்சுளா மாண்ட பாடல் எதாண்டாலும் மட்டும்தாங்க.
1: மஞ்சுளான்னு வானொலி
0: உறவாளி என்ற ஒரு பாடல் இருக்கு மறுபுறவி திரைப்படத்துல.
1: இருங்கள் இருங்கள், மஞ்சுளா அம்மான்னு நீங்கள் கூறுவது எங்களுடைய நேயர்கள் ஒருவரா அல்லது எங்க சொந்தக்காரர் ஒருவர்? யாரு?
0: விஜயகுமார் நடிகை. நடிகை மஞ்சுளா.
1: ஓ, நடிகை, சினிமா திரையுலக நடிகை மஞ்சுளா அவர்களுடைய மஞ்சுளா. மஞ்சுளா என்ற நடிகை. சரி, அவருக்கு அவன் ஏடி பூங்கொடி என்ற
0: பாடல் மறுபுறவி திரைப்படம். முத்துராமனும் மஞ்சுளா அம்மா நடிச்சிருப்பாங்க மறுபுறவி திரைப்படத்துல. ஏடி பூங்கொடி என்ற ஒரு பாடல் இருக்கு.
1: பாடசாலை மாணவியாக பாடுவா. இதை என் மகள் மஞ்சுளா அன்று கேட்டிருந்தார். இந்த பாடலை சிறப்பான ஒரு பாடல் மறுபுறவி திரைப்படம். ஏடி பூங்கொடி என்ற பாடல்.
0: பூங்கொடி.
1: ஆமா, மறுபடி நல்லது. உங்களுக்கு இரண்டாவது சந்தர்ப்பம் மீண்டும் கொடுக்கப்படும். மீண்டும் அழைக்கும் பொழுது அடுத்தவர்களுக்கு இடம் கொடுக்க
0: போகிறேன்.
1: நன்றி, நன்றி சூரிய, நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம், வணக்கம் தேவா. இப்பொழுது யார் வந்திருக்கின்றார்னு பாப்பன். நல்லது கஸ்தூரி, மீண்டும் வாருங்கள். இப்பொழுது கிருஷ்ணன் வருகின்றார். வணக்கம் கிருஷ்ணா. கிருஷ்ணன் வணக்கம்.
2: வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கிறேன்.
1: எங்க இருக்கீங்க?
2: நலமா.
1: எங்க இருக்கு? நாங்கள் இன்னும் கிருஷ்ணகிரியில் தான் இருக்கின்றீர்கள். நல்லது, நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
2: நலமாக இருக்கு.
1: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நீங்கள் ஒரு பதிவு போட்டிருக்கின்றீர்கள். நான் பேசியது கேட்டீர்களா காலையிலே? இப்ப ஆரம்பத்தில் இல்லை.
2: இல்லை.
1: அந்த பதிவு எங்கிருந்து பெற்றீர்கள்? எவ்வளவுக்கு உண்மையானது அது?
2: இந்தோனேசியாவா ஐயா?
1: அது எங்களுக்கு புரியுறதையா? நீங்கள் எங்கிருந்து பெற்றி இந்தோனேசியால இருந்து பெற்றீர்களா? அது உண்மை சம்பவமா?
2: அப்படிதான் தகவல் வந்திருந்தது.
1: யாருடைய? எங்கிருந்து வந்த தகவல்?
2: வலைதளத்துல இருந்து வந்த.
1: வலைதளம்? சும்மா யூடியூப்ல பார்த்து போட்டு நீங்க தொட்டு இங்காலே போட்டு விட்டீர்கள். நான் தேடி பார்க்கணும் அப்படி ஒன்றும் வந்ததா இல்லை. அதை பார்க்கவே எங்களுக்கு தெரியுது அது ஒரு புனியப்பட்டது, ஏஐயிலே செய்யப்பட்டது என்று தெரிகின்றது. அதனால் ஆரம்பத்தில் எல்லோருக்கும் பொதுவாகக்கணும். நீங்கள் ஒரு தகவல்களை ஒரு பொது தளத்துக்களே பதியும் பொழுது நன்றாக சிந்தியுங்கள். இது சரியானதா, உண்மையான தகவலா, தகவல் பெற்ற தளம் உண்மையான தளமா, அது சரியான தளமா, உண்மையை சொல்ற செய்தி சொல்கிற தளமா? இப்பொழுது எல்லாம் பொய் பொய்யா நடைபெற்று கொண்டு இருக்க முன்பு மறுபடியப்படுத்தான் ஒரு ஒரு செய்தியை போட்டு நாங்கள் இங்கே ஜெகவர் சாதிக்கவர்கள் சோகத்தோடு இருப்பவர் அவர் ஐயோ பயமாக இருக்கிறது ஐயா என்றார். அதை பார்த்து விட்டு நீங்கள் அனுப்பும்பொழுது உங்களுக்கு அது புதினமாக இருக்கலாம், தெரியாததாக இருக்கலாம். நீங்கள் அதை சரியானதா என்று தெரிந்துதான் அடுத்தவர்களுக்கு பதிய வேண்டும் கிருஷ்ணா. புரிகிறதா? நீங்கள் அதை சரியானதான்னு தெரிவு செய்த எத்தனை ஊடகங்கள் இருக்கின்றன? பொய் ஊடகங்கள் பல இருக்கின்றன. சும்மா ஒரு பொய்யான செய்தியை உருவகித்து விடுவார்கள். இப்பொழுது ஏஐ என்ற நுட்பம் வந்தவுடன் அதை எல்லோரும் திறந்து பார்க்கும்போது அவர்களுக்கு வியூவர்ஸ் கூடி அவர்களுக்கு இந்திய ரூபாய் கிடைக்குமே தவிர மக்களின் மனதை அப்படி செய்யக்கூடாது. ஒரு நாளும் நீங்கள் செய்ய அனுப்புறது சரியா என்றதை பார்த்து தயவு செய்து அனுப்புங்கள். இனிமேல் சும்மா தொட்டு இதில் தொட்டு அதில் போட்டு அது உங்களுக்கு புதினமாக இருக்கலாம், முன்பின் தெரியாததாக இருக்கலாம். எல்லாருக்கும் அப்படி தெரியாதுன்னு நினைக்கக்கூடாது. எல்லோரும் எல்லோருக்கும் வலைத்தளம் பார்க்கும் வாய்ப்பு இருக்கின்றன.
2: ஆமாம்,
1: எல்லோருக்குமே. இன்று ரேவதி ஒரு பதிவு எனக்கு தனிப்பட்ட முறையிலே அவர் போட்டிருந்தார். அதிலே பார்த்து எங்களுடைய நல்லூர் முருகன் இலங்கையிலே யாழ்ப்பாணத்தில் நல்லூர் முருகன் ஆலயத்தில் தேர்த்திருவிழா பார்த்தவிட எனக்கு மகிழ்வாக இருந்தது. அது நல்ல. ஆனால் அதே போன்ற செய்தி அடுத்து பார்த்தா நீங்கள் பொதுத்தளத்திலே வலைத்தளங்கள் புலனத்தில் எழுதியிருக்க எல்லோரும் பார்க்கக்கூடிய தளத்தில் எழுதியிருந்து ஒரு படம் ஒன்று போட்டிருக்கு. அப்படி வரவதில்லை எரிமலை. அப்படி வரவே மாட்டாது. அப்படி எரியாது எரிமலை. அப்படி எரியறது இல்லை. 50,000 அளவு உயரத்துக்கு புகை வந்தோன்னு இவர்கள் கணக்கு பார்த்து எழுதின மாதிரி எழுதி அனுப்பியிருந்தேன். நீங்களும் அதை நம்பிவிட்டீர்கள். ஆனால் எனக்கு அது சரியானதாக தெரியவில்லை. அப்படியான பயங்கரமான ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியை நீங்கள் இப்போ இதை ஒரு இந்தோனேசிய மகன் பார்த்தால் என்ன நினைப்பான்? அவன் வந்து செத்து விடுவான். ஐயோ, இந்த நாட்டில் இப்படியா என்று. இதனால் நீங்கள் விசாரணைக்குள்ளடக்கப்படுவீர்கள். இந்த தகவல்களை நீங்கள் பரிமாறும் பொழுது சரியான பேசப்படுங்கள் தயவு செய்து. தகவல்களை நீங்கள் பரிமாறும் பொழுது சரியான தகவலா, இதனால் மற்ற பாதிப்பு உண்டா என்பதை தெரிந்து போட வேண்டும். அதனால் யாராவது உங்கள் மீது விசாரணைக்கு உட்படுத்தினால் என்ன செய்வது? என்ன அது உதாரணம், என்ன அறிகுறி, என்ன அத்தாட்சி உங்களிடம் இருக்கின்றது? வலைத்தளத்தை பார்த்து போட்டு விட்டேன் என்று கூறுவீர்கள். அப்படி தப்ப முடியாது. மிக கவனமாக இருக்க வேண்டும். செய்திகளை பரிமாறும் பொழுது மிக கவனமாக இருங்கள். தொட்டு போடுவது பெரிய விடயம் இல்லை. ஏன்னா வேறு தளங்களை நான் பார்த்தேன், எத்தனையோ செய்திகளெல்லாம் போய்கொண்டிருக்கேன். இந்த இதை பற்றி யாரும் எதுவும் கதைக்கு பேசவே இல்லை. நீங்களும் அதை சரியாக அல்லது உங்களுக்கு தெரிந்தவுடன் பேசி பார்த்து அந்த தளத்துக்கு அடித்து கேளுங்க, இது உண்மைதானா எப்படி இருக்குன்னு கேட்கலாம் தானே, அப்படி கேட்டு பார்க்க வேணும். கேட்டு பார்த்து விட்டு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், புரியாமல் விடுங்கள், அது வேறு விடியும். அடுத்தவர்களுக்கும் நீங்கள் அதுவும் குரூப்பிலே, குழுவினரிலே, ஒரு நண்பருக்கு அனுப்பியிருந்தாலும் காரியமில்லை, ஒரு குழுவிலே அனுப்பும் பொழுது குழுவினர் உள்ளவர்கள் எல்லோரும் பார்ப்பார்கள் அல்லவா. முன்பும் ஒரு தடவை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஐயா, நல்ல என்னுடைய அன்புக்கு அன்பால் தான் சொல்லுகிறேன், அப்படி செய்ய வேண்டாம் நீங்கள். நன்றி நன்றி. இப்பொழுது நாங்கள் வீராவத்தோடு வந்திருக்கின்றீர்கள், பொக்கிஷத்துக்களை செல்லப் போகின்றோம். ஆறாவது எண் ஒன்பதாவது எண் போய்விட்டது, ஒரு சந்தோஷமான செய்தி. இன்று 25 பெட்டிகள் இருக்கின்றன. அப்போ யாரும் திரும்பி போக முடியாது, திரும்பி போக முடியாது போகலாம். இப்பொழுது உங்களுடைய எண்ணை தாருங்கள்.
2: 5.
1: வழக்கமாக 5 கிருஷ்ணாவினுடைய அதிர்ஷ்ட எண் என்று கூறுவார்கள். சரி, மந்திரத்தை அழகாக கூறுங்களேன் கிருஷ்ணா.
2: அண்டகாகசம் அபுகாக்குகும் திறந்துவிடு சீசே.
1: அழகான மந்திரம் சிறப்பாக உச்சரித்தீர்கள், பெட்டி மகிழ்வாக திறந்து விட்டது. இப்பொழுது இரண்டாவது பரீட்சை உங்கள் மனதிலே, ஆள் மனதிலேயும் சரி ஒளி மனதிலேயும் சரி, எது சரி என்று இத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று கணிக்கின்றீர்கள்.
2: 3.
1: ஓ, 3, அவ்வளவு சுச்சுபி சின்னனா இணைத்து விட்டீர்களோ, அதனால் உங்களுக்கு எண்ணம் பெரிதாக ஏழு எழுத்திலே கொடுக்கப்படுகின்றது. அந்த ஏழு எழுத்துக்கள் மிகவும் சுலபமானது ஐயா. அந்த ஏழு எழுத்துக்களை கொண்டது, அது ஒரு உணவுக்கு நாங்கள் எங்கள் உணவோடு சேர்த்து கொள்ளுகின்ற ஒரு பொருள். அது வந்து இத்தனை நோய்களை கண்டிக்கின்றது. உணவுகளுக்கு மிக மிக முக்கியமாக சேர்ப்பார்கள். அது உங்கள் அடுக்கலையிலே இருக்கின்றது, வெள்ளை நிறமாக இருக்கும், தனியாக வராது, அது சேர்ந்து தான் இருக்கும். சாதாரணம் நீங்கள் ஒவ்வொரு தினமும் பார்ப்பது, அது இல்லாமல் உணவருந்த மாட்டார் ஒரு சிலர். ஒரு சில உணவுக்கு அது மிக மிக முக்கியமாக சேர்ப்பார்கள். வெள்ளை நிறமாக இருக்கும்,
2: வெள்ளை நிறமாக
1: தனித்தும் இருக்காது, சேர்ந்துதான் இருக்கும். அது
2: தாளிப்பார்கள் ஐயா.
1: என்ன ஐயா
2: தாளிப்பார்கள்? அது
1: என்ன தாளித்தாருண்டா?
2: கடுகு உளுந்துன்னு சொல்லுவோம்.
1: அப்படியா? அந்த ஐந்தரை பெட்டி அந்த அந்த வாசனை அந்த அது மருத்துவத்தோடு சேர்ந்தது தான். அதற்காகத்தான் அதை அம்மாவர்கள் உபயோகிக்கின்ற எல்லா நாட்டவர்களும் உபயோகிக்கின்றார்கள். அதை எப்படி சொல்றது? தளி என்னன்னு சொல்றது? தாளித்தல், தாளித்தாமா? தாளிதத்துக்கு ஒரு சிலர் போடுவார்கள், தாளிப்பார்கள். தாளிக்காமலும் அப்படியே வெடி போடுவார்கள், இடிச்சு போடுவார்கள், குத்தி போடுவார்கள், அதில் சார் எடுத்து போடுவார்கள். நல்ல சுலபமானது, உங்கள் வீட்டில் இருக்கின்றது. அதுவும் எங்களுடைய சமையல் அறைக்கு தான் இருக்கும். நீங்கள் அழைப்பது போற பெயராம் சிலவள இருக்கலாம், நீங்கள் கூறினாலும் சரி. என்னையா கூறினீர்கள்? அடுக்கலையிலே இருக்கும் அஞ்சரப்பட்டிக்கு, அது போட இடம் காணாது, அதை போட மாட்டார்கள். அது மூடி வைக்கிற பொருளும் அல்ல, சிறந்தபடி வைக்கலாம். சரி, இது இது இந்த இதோட சம்பந்தப்படாத ஒரு கேள்வி. அஞ்சரை பெட்டிக்குள் இருக்கும் பொருட்கள்
2: என்னென்ன? இருக்கும் மிளகு, ஜீரகம், கடுகு, வெந்தயம், உளுத்தம் பருப்பு,
1: இதுக்குள்ளே அமைய அதுக்கு இதுக்குள்ளே அமையவில்லை. இந்த பொருள் பக்கத்தில் இருப்பேன். இது கேள்விகள் அடங்காத ஒன்றை கேட்டு சிலபடி உங்களோட ஊரில் அஞ்சரை பெட்டிக்கு எதை போடுகிறார்களோ தெரியாது. இது அல்ல, பக்கத்தில் இருக்கும், அங்கே இருக்கும், அடுக்கலைக்கு இருக்கும். ஆனால் வாசம், அது இருக்கிற இடத்துல வாசம் இருக்கும், அதனுடைய வாசம். அதை தொட்டு நாங்கள் அதிலே நாங்கள் அதை தொட்டு அதை ஏதாவது செய்தவுடனே கயிறு அந்த வாசம் இருக்கும், ஒட்டிக்கொள்ளும். ஆனால் சிறப்பாக இருக்கும்
2: பெருங்காய்,
1: அது தனியாக தான் இருக்கும் கட்டியாக. இது கூட்டமாக இருக்கும். பெருங்காயம் கூறிவிட்டேன் விடயம் உங்கள் அடுக்கலைகளே இருக்கின்றது, நீங்க சாப்பிடுவதற்கே இருக்கின்றது. ரசத்துக்கெல்லாம் பாவிப்பார்கள். சின்ன விடயம் சொல்ல முடியாமல் இந்த பெரிய விடயத்தில் ஆரம்பிக்கின்றீர்கள். அடுக்கலைகளை இருக்கும் ஐயா, தனியா இருக்கா கூட்டமா இருக்கும் ஐயா? வெள்ளை நிறம்,
2: வெள்ளை நிறத்தை
1: தான் வெள்ளம்னு பால் போல வெள்ளை என்றல்ல, வெள்ளை நிறமானது. சரி, இப்பொழுது உங்களை எப்படியும் மளிகை கொண்டு வந்த உங்களை விடையிலா வியாபாரம் என்றால் அதுதான், எப்படியாவது தட்டிவிட வேணும். என்னென்றால், நீங்கள் உணவு சமைக்கும் பொழுது அதுக்கு பதிலாக கூட்டு பொரியல் கூட்டு என்றெல்லாம் செய்வீர்கள் அல்லவா? அதற்கு என்னென்ன என்னென்ன பொருட்களை பாவிப்பீர்கள்?
2: என்னென்ன பொருள்? உப்பு.
1: ஓ, ஒன்று. வேறு?
2: பருப்பு.
1: ம், வேறு? நன்றி, மீண்டும் பாருங்கள். என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
2: பிறந்தது மண்மேல் இறப்பதற்கென்றே பேசிடு நூல். ஐயா,
1: எழுதி கொள்கிறேன். பிறந்தது மண்மேல் என்ற பாடல், என்ன காரணத்துக்காக இந்த பாடலை கேட்கின்றீர்கள்?
2: பிடிச்சிருக்கு ஐயா, மயான கண்டத்துல நடிகர் திலகம் பாடுவதை.
1: வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். அடுத்த முறை வந்து அப்படியும் சொல்ல பாருங்கள், இல்லையென்றால் விளங்கப்பட்டு விட்டது உங்களுக்கு. இது இந்த பட்டியை யாரும் நீங்கள் அல்லது வேறு யாரும் இப்போ அனுஷியா இருந்தா பட்டுன்னு சொல்லியிருப்பா. வாழ்த்துக்கள்.
2: மீண்டும்
1: பூண்டு, இது யார் கூறினது? அனுஷியா தான். பூண்டு, பூண்டு தான் ஐயா. என்னன்றம் ஐயா பூண்டு?
2: வெள்ளை.
1: ஆனா பூண்டு என்று சாதாரண எல்லாவற்றையும் கூறுவது, புல் பூண்டுகள் எல்லாவற்றையும். இதுக்கு கூறுவது வெள்ளை பூண்டு. சரியா? ஏன் அதை சொல்லவில்லை? யோசிக்க வேணும் ஐயா, கொஞ்சம் கொஞ்சம் உரைகல் வேணும் ஐயா. நீங்கள் எல்லாவற்றிலையும் குறுக்கு கேள்விகளை கேட்டு நீங்க சொல்றது சரியானு தான் வாதாட பாப்பீங்க. இன்னும் அது பிள்ளை நீங்கள் சிந்திக்க வேணும், அதைத்தான் யோசனை பண்ணேன் கூறுகிறேன். சொல்லவில்லை. உங்களுக்கு சந்தர்ப்பம் உழவு கொடுத்து எத்தனையோ உதாரணங்கள் கேட்டுக்கொண்டு வந்தேன். பூண்டு என்று சொல்லியிருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொண்டிருப்பேன். முதல்லே நீங்கள் பூண்டு என்று சொல்லியிருந்தாலும் ஏற்றுக்கொண்டிருப்பேன் கிருஷ்ணா. இப்பொழுது தான் குறிப்பிட, அதான் நான் யோசித்திருந்தேன். அப்ப நாங்கள் என்ன உங்களோட கதை? வாழ்த்துக்கள்.
2: பரவாயில்ல,
1: சரி, அதை கூறிவிட்டீர்கள். உங்களுக்கு அதை வெள்ளை பூண்டு என்று தான் கூறுவோம். அடுத்தது, அது தனியா இருக்குமோ? இருக்காது, கூட்டமாகத்தான் கொத்தாக இருக்கும். அதே போன்று வெங்காயம். அடுத்தது வெங்காயம், இது வெள்ளை. உணவில் மிக முக்கியமான ஒரு பொருள் தானே தம்பி, பார்த்தீர்களா? உங்களுக்கு சிந்திக்கிறீர்கள், குறுக்கு வழியே சிந்திக்கிறீர்கள், டக்கன்னு சிந்தித்து பார்ப்போம்ன்றீர்கள். கொஞ்சம் விசாலமாக சிந்திக்க வேண்டும். வெள்ளை பூண்டு, இவ்வளவு தூரம் உங்களுக்கு உதவி செய்து கொண்டு வந்தேன். கடைசியாக முடித்த பின்பு பிறப்பது மண்மேல் இறப்பதற்கான ஞானம் வந்த பிறகுதான் இது வந்தது உங்களுக்கு, வெள்ளை பூண்டு. சரி, இப்பொழுது இரண்டாவது பட்டிக்கு செல்லுங்கள். வெள்ளை பூண்டு உங்களுக்கு அதை நான் ஏற்றுக்கொண்டேன், குறிப்பிட்ட இறுதி நேரத்திலாவது. அடுத்தது அதை கூறுவது வெள்ளை பூண்டு என்று கூறுவார்கள். சரியானது. கடைகளில் போயிட்டு வெள்ளை பூண்டு இருங்கள், கடைகளில் நாங்கள் சென்று பூண்டு என்று கேட்டால் அவர்கள் கொடுப்பார்கள். அந்த பூண்டு போட்டதாக கிடைக்குன்னு கேட்டால், ஆனால் உண்மையான பெயர் அப்ப அதை தெரிந்து கொள்ள. நான் கேட்டேன், இத்தனை பொருள்களை கேட்டுக்கொண்டு வந்தேன். ம், நன்றி. இப்பொழுது எந்த பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
2: 23 ஐயா.
1: அட்டைங்க அப்பா, 2, 3, 5, 25, 23 வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். எங்கே உங்கள் மந்திரம்? எங்கே உங்கள் மந்திரம்?
2: அண்டகாகசம், அண்டகாகசம் அபுகாக்குகும் திறந்து விடு சிசே.
1: ஓ, திறந்து விட்டது ஐயா, திறந்து விட்டது. சரி, இதற்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் காணப்படும்?
2: 5.
1: கெட்டிக்காரன், நீங்கள் பார்த்து விட்டீர்கள், கெட்டிக்காரன் 5 தான் இருக்கின்றது. சரி, அந்த 5 எழுத்துக்களை கொண்ட பதம் கூறுவது ஒரு பெண்ணின் பெயர், புராண இதிகாசத்திலே உள்ள ஒரு பெண். இப்ப வந்து இவ வந்து ஒரு காதலனை பெற்றுவிட்டு ஒரு அரசன் இளவரசனை வந்த இடத்தில் மயக்கம் கொண்டு காதலித்து விட்டு அவரினால் அவரை காந்தர்வ மனத்தை புரிந்துவிட்டு விட்டுவிட்டு போய் மீண்டும் இவர் செல்ல முடியாமல் தவித்து தான் தான் மனைவி என்பதை உறுதிப்படுத்த முடியாமல் இருந்திருக்கின்றார். அடையாளங்கள் இருந்தும் அதை உறுதிப்படுத்த முடியாமல் இருந்த ஒரு பெண் அவையார். நீங்கள் கேள்வி கேட்கலாம், ரெண்டு கேள்விகள் கேட்கலாம் நடத்தில்.
2: சரிங்க. இது ராமாயணத்தில் வர்ற?
1: இல்லை இல்லை, ராமாயணத்தில் வர மாட்டேன்.
2: மகாபாரதமா?
1: இல்லை, ரெண்டு கேள்விகள் கேட்டுவிட்டீர்கள் ஐயா. இரண்டு இல்லை, புராணத்தில் இருக்கின்ற
2: ஐந்து எழுத்துக்கள். சாவித்ரி?
1: சாவித்ரி எப்படி ஐயா புருஷனால மறக்கப்பட்டவா? மூன்றாவது தடவை நீங்கள் முயற்சித்து விட்டீர்கள், மன்னிக்க வேண்டும், மீண்டும் பெற வேண்டும். இப்பொழுது நீங்கள் விலங்கிடப்பட்டு விட்டீர்கள். வந்துவிட யாராவது மிக சுலபமானது. நன்றி, மீண்டும் பாருங்கள். இப்பொழுது அடுத்த உறவாக யாரை இணைப்போம் என்று பார்க்கும் பொழுது முன்னில் தமிழ் வானொலியின் காற்றலையில் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அழைக்க வேண்டும். 6474 6415 என்ற பழமையான எண்ணோடு கண்டுபிடி கண்டுபிடி. பொக்கிஷம் பொக்கிஷம் பொக்கிஷம்.

0: கோவை மாநகர் நாகப்பன் அவர்களும் பதிவு செய்கின்றார். நான் ஆயுதமாக இருக்கின்றேன், வணக்கம் என்று அவருக்கு நாங்களும் வணக்கம் கூறி வரவேற்போம். அவர் வருவார் பொக்கிஷத்தில் விளையாட வேண்டும் வேளையிலே. அடுத்த உறவு எங்களுடைய நாச்சியார் கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் ஓம் நமசிவாய வருகின்றார். வணக்கம். வணக்கம்.
1: ஓம் நமசிவாயா.
0: ஓம் நமசிவாய தேவா, நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
1: நலமோடு வளமோடு உங்கள் ஆசீர்வாதத்துடன் எல்லோரும் நல்லா இருக்காங்க. எப்பவும் நேயர்கள் அனைத்து பேரும் நல்லா இருக்காங்க.
0: எல்லோருடனும் நீங்களும் நலமாக இருந்து எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்கள் என்ற நல்ல எண்ணத்தோடு இருக்கும் உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது தேவா?
1: ஐயா கொஞ்சம் லைட்டா வெப்பமாவும் மப்பாவும் அப்படியே தான் இருக்கு.
0: எங்களுக்கும் அப்படித்தான் இருக்கு. அப்ப நாங்களும் நீங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் இல்லையே?
1: ஒரே மாதிரிதான். நன்றி வார்த்தை தப்பாது.
0: நன்றி நன்றி. சரி, இப்பொழுது நாங்கள் வியாபாரத்தை கவனிப்போம். வேட்டைக்கு வந்து
1: வியாபாரத்தை
0: இப்பொழுது எங்களுடைய கிருஷ்ணனுக்கு ஒரு பதம் கொடுத்தேன், அவர் கூறவில்லை. அது உங்களால் முடியுமா?
1: 23
0: பெண் கண்ட பேர் கூற வேண்டாம், நீங்கள் ஒரு பெண்ணுக்கு வாருங்கள். நீங்கள் சொன்னால் அவருடைய விலங்குடை படம். சரி, அப்ப நீங்கள் அவர் இருக்கட்டும், அப்படியே நீங்கள் வாருங்கள். என்ன, எந்த எண் பட்டி உங்களுக்கு வேண்டும்?
1: 7. 7யா?
0: 7. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். 7வது தேவாவின் ஆதரவோடு 7வது பெட்டியை திறப்பதற்கு ஒரு தடவை அந்த மந்திரத்தை உச்சரியுங்கள், கேட்போம்.
1: அண்டகா கசம் அபுகா குகும் திறந்தது திசை.
0: அற்புதம் ஐயா, இப்படி அழகாக மந்திரத்தை உச்சரிக்கின்ற உடனடியாக பெட்டி திறந்து விட்டது ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். 7வது என் பெட்டியினுடைய மந்திரம் கூறியவுடன் தடங்கள் இல்லாமல் திறந்து விட்டது. நீங்கள் எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள், நினைக்கின்றீர்கள்?
1: எனக்கு பஞ்சபூதம் 5, அவ்வளவுதான்.
0: உங்களுக்கு பஞ்சபூதம் 5, எங்களுக்கும் பஞ்சபூதம் 5. ஆனா இங்க இருப்பது அப்படி இல்லையே ஐயா. அப்ப கேட்டுக்காமல் 3 எழுத்துக்களும் இந்த 3 எழுத்தம் கூறுவது ஒரு மிருகத்தின் பெயரை. வனத்திலே வாழுகிற மிருகம், நன்றாக சொல்லி பேசி முடிந்த பின்பு கூறுங்கள். வனத்திலே வாழும் மிருகம், அது மக்கள் மத்தியிலும் வாழப்படுகின்றது. ஆலயங்களில் தான் அநேகமாக இருக்கும். விநாயகரை வணங்கும் போது அவர் முகத்தை நாங்கள் பார்த்தால் இந்த மிருகத்தின் எண்ணம் வரும். இதற்கு ஒரு 55 பெயர்கள் இருக்கின்றன அந்த மிருகத்துக்கு. அதிலே ஒரு பெயர் 3 எழுத்திலே இருக்கின்றது. திரு சீராளி கோவிந்தராஜன் ஐயா அந்த பாடலே திருப்புவள்ளி எல்லாம் இருக்கின்றது இந்த பதம்.
1: மூஞ்சூர்.
0: ஆஹா, அதை எத்தனை எழுத்து ஐயா? 5 இல்லை, இது 3 எழுத்து. விநாயகனே என்ற ஒரு பாடல் இருக்கின்றது தெரியுமா?
1: ஆமா,
0: அந்த பாடலே இந்த பதம் இருக்கிறது 2வது வரியிலே. அந்த பாடல், அந்த பாடலை பாடுங்க.
1: விநாயகனே வினை தீர்ப்பவனே.
0: அடுத்த வரி. முதல் முதலாக என்று பங்குத்துல இணைந்திருக்கின்றீர்கள் கண்டிக்காரன் நீங்கள். சரி, விநாயகனே வினை தீர்ப்பவனே. அடுத்த வரி. அருகில் எங்க மனைவியோட கூறுவா இல்ல அம்மாவோட கூறுவா?
1: விநாயகனே வினை தீர்ப்பவனே. 3.
0: அந்த அதுல வருகிறது அங்க வே என்று ஆரம்பிக்கும்.
1: எங்கும்
0: முகத்தோனே என்று வருது. 2வது வரி முகத்தோனே என்று வருவதற்கு முதல் ஒரு பதம் வருகிறது, அதுதான் இது.
1: ஆமாயா, முகத்தோனே விநாயகனை விழித்து முகத்தோனே.
0: அம்மாவுடன் கேளுங்களேன், அம்மா உடனே கூறுவார் அந்த தேவாரத்தை, அந்த பாடலை. அதுல 2வதுல இருக்கின்ற முதல் எழுத்து, முதல் பதம் இப்படையில் அது நீங்கள் புரிய ஆகணும் என்று நான் உரித்து விட்டேன். நன்றாக அடுத்தவர்கள் தெரிந்து விட்டது சொல்லி விடுவார்கள்.
1: ஆகா, நல்ல பதம் கொடுத்துருக்கீங்க எனக்கு.
0: சரி, விநாயகர் என்ன முகத்தோடு இருக்கின்றார்?
1: யானை முகத்து.
0: ஓ, அப்ப அதுக்கு அதுக்கு ஒரு பெயர், இன்னும் ஒரு பெயர், யானை என்ற மிருகத்துக்கு 55 பெயர்கள் உண்டு, சொற்கள் உண்டு. அதுலேயே ஒரு சொல் இந்த திரை இந்த பாடல அப்படியே இருக்கிறது. எங்க மீண்டும் ஒரு தடவை விநாயகனை பாடுங்கள்.
1: விநாயகனே வினை தீர்ப்பவனே
0: வேளை இல்ல யானை முகம் வேள முகத்துல அவரும் அங்க பாருங்க வேளை முகத்துவனே வரும். விநாயகனே வினை தீர்ப்பவனே வேளை முகத்து வேளை அது வேளம் என்பது கொஞ்சம் கடினமான பதம் என்றபடியால் உங்களுக்கு உதவி செய்தேன். முதல் முதலாக வந்தபடியால் உங்களுக்கு இந்த உதவியை நான் செய்தேன். மற்றவர்கள் ஏற்றுக் கொள்வார்கள்.
1: நன்றி.
0: வேளம் எல்லோரும் வேளம் என்பது அதனுடைய பொருள் நல்ல ஒரு பதம். வேளம் என்ற பதம் உங்களுக்கு 2 கிடைக்கின்றது. 2 கிடைக்கின்றது. கிட்டத்தட்ட கட்டி காரணம் சொல்லுவோம். இன்னும் ஒரு பெட்டிக்கு நீங்கள் ஆளாகிறீர்கள். இன்னும் ஒரு பெட்டிக்கு ஆளாகிறீர்கள். திரவங்களை இன்னொரு பெட்டியை
1: 17
0: 1 உங்களுக்கு திரவணும். 17 செல்வோம். 17 இலக்கம் வாழ்த்துக்கள். 17 இலக்கம் பெட்டியை திரவங்கள் தேவா.
1: அண்டக்கா கசம் அபுக்கா குகும் திறந்துடு திசை
0: திறந்து விட்டது. இந்த திசை கொடுக்குறது திசை என்று வரும் சரி அது திறந்து விட்டது. கிட்டத்தட்ட சரி. வாழ்த்துக்கள். எத்தனை எழுத்து இப்பொழுது எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள்?
1: இப்போது அதே எழுத்து 4
0: 3 இப்பொழுதும் அதே எழுத்துனா வேளம் என்பதுக்கு 3 அதே போல இங்கே 3 உங்களுக்கு 3 தான் அதிர்ஷ்டம். சரி, இது மிகவும் சுலபமான ஒரு பதம் ஐயா. இந்த உலகத்தில் உள்ள எல்லா இனங்களும் வாழ்கின்றது என்றதென்றால் அதுக்குள்ளே என்ன இருக்கின்றது? இது இருந்தால் தான் வாழலாம். நாங்களெல்லாம் இது இருந்தால் தான் அல்ல இது இருந்தால்தான் வாழலாம். ஆனால் கண்ணால் காண முடியாது. அதை கண்ணால் காண முடியாது.
1: காற்று இல்லை மூச்சு
0: இல்லையா என்ன? நாங்கள் அது இல்லையென்றால் எங்களுக்கு பேர் என்ன? அப்ப அது இருந்தால் அதுதான் அதுதான் கெட்டிக்கா.
1: நன்றியா நன்றியா நன்றியா ஐயா. செல்வம் செல்வம் ஐயா, நீங்க செல்வம் எங்களுக்கு கிடைச்ச செல்வம்.
0: உயிர் வந்து விட்டது பாத்தீங்களா? உயிர் அது இருந்தா தானே ஐயா. எல்லா உலகத்தில் உள்ள ஜீவன்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்றால் உயிர் வேண்டும் இல்லையா? முதல் முதல் வந்து ஒரு மாதிரி நாங்கள் வெற்றிகரமாக 2 பெட்டிகளை
1: பெற்று.
0: என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்
1: ஐயா? இப்ப லண்டன்ல இருந்து பேசினாங்கல்ல, அவங்களுக்காக வந்தால் மகாலட்சுமி. முதல்ல வந்தாங்கல்ல அவங்களுக்காக வந்தால் மகாலட்சுமி. கொடுத்து வைக்கணும். பேசுறாங்க மீரம்மா மாதிரியே குரல்.
0: ஆமா, அவன் எங்கள் பிள்ளைக்கு தான்
1: தங்கத்தாம்பரி மாதிரி.
0: வந்தால் மகாலட்சுமி என்ற பாடல் உங்களுக்காக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் முதல் முதல் என்று புத என்ன பொக்கிஷத்துக்கு வந்து நான் மன்னிக்க வேண்டும் தடுமாற்றத்துக்கு பொக்கிஷத்தில் வந்து 2 பெட்டிகளை ஓரளவு உங்களுக்கு தெரியும். அந்த அனுபவம் இன்னும் வரவில்லை. தொடர்ந்து வந்தால் உங்களுக்கு மேலும்
1: மாத்திரை போட்டுருக்கேன். அப்படியே எனக்கு
0: நன்றி. மீண்டும் பாருங்கள். மீண்டும் பிள்ளைகளை பெற்றுக் கொள்ள வாழ்த்துக்கள். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் வாழ்த்துக்கள். அடுத்த உறவிடம் செல்கின்றேன். அடுத்த உறவு யாராக இருக்கலாம்?
1: நன்றி நன்றி
0: நன்றி மகனே நன்றி நன்றி. இப்பொழுது அன்பு உறவினர் இருவர் அழைக்கின்றீர்கள். யாருடைய இணைப்பு எனக்கு முதலில் கிடைக்கின்றது பார்ப்போம். ஞானசேகரன் மகனுடையது கிடைத்துவிடுது. வணக்கம் மகனே ஞானசேகரன். வணக்கம்.
2: வணக்கம் அப்பா. இனிய நண்பர்கள் வணக்கம்.
0: இனிய நண்பர்கள் வணக்கத்தை தந்த உங்களுக்கு நான் உங்களுக்கு முன்னிரவு வணக்கத்தை தருகின்றேன். இரவு வணக்கம் நலமாக அமையட்டும். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது? நன்றி. உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது ஞானசேகரன்? உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: காலநிலை வெப்பம் உயர்ந்து இருக்கிறதப்பா. நாளைதான் மழை வருவதற்கான சாத்தியக்கூறு உள்ளதாக எங்க வானிலை அறிவிப்பாளர் சொல்லியிருக்கிறார்.
0: ஓ அப்படியா. இந்த அண்மையிலே நேபாளத்தில் நடந்த அந்த அழிவு எதனால் ஏற்பட்டது நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இந்த அரை இந்த ஊடகங்கள் எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள், எதனால் என்று கூற முடியுமா?
2: எனக்கு இந்த பனிமலையோடைய அழுத்தத்தினால் ஏற்பட்டிருக்கும் என்று தோன்றுகிறது. ஏன்னா மலையோ நிலச்சரிவோங்கிறது அங்கு அதிகமா ஒன்றும் இருந்ததுக்கான வாய்ப்பு தெரியல.
0: பல தடவைகளில்
2: நடந்ததுனால அதுதான் கொஞ்சம் அதிகமான அழுத்தம்.
0: மலை நாடுகளில் ஏற்படும் மண் சரிவு போன்று அங்கே பனிச்சரிவு ஏற்படுது. அது இமயமலையிலே உயரத்திலே பனிக்கட்டிகள் தான் மலைகள் போன்று உருவாகி இருக்கும். அது வற்றாதது, அது உருகாதது. இந்த முறை அது உருகி மலையே அந்த பனிமலையே கீழே விழும் பொழுது உடைந்து மண் சரிவோடு சேர்ந்து கற்களை உருண்டு தண்ணீராகவே எல்லாம் பெருகி எத்தனையோ கனஅடி அளவு தண்ணீர் வந்து அந்த கால்வாய்க்குள்ளே புகுந்து அந்த கால்வாயினுடைய தடுப்பை முறித்து கொண்டு தான் உள்ளே வந்திருக்கின்றது என்று இப்பொழுது ஆய்வுகளிலே கண்டுபிடிக்கப்படும். அங்கே பூகம்பம் ஏற்படவில்லை, பனிச்சரிவு தான். அது பனி மலை முறிந்து உடைந்து விழுந்திருக்கின்றது, அவ்வளவு பெரிய மலை. நல்லது, வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள் வந்தபடியதை கவனிப்போம். இங்கே 5, 6, 7, 9, 17 பெட்டிகள் சென்று விட்டன. இந்த 23வது என் பெட்டியை என்பு கிருஷ்ணா திறந்து விட்டு அதை கூறவில்லை, அதனால் அவர் விலங்கிட்டு இருக்கின்றார். வேறு பெட்டி திறக்க முடியாமல் அதனுடைய தரவுகளை கேட்டீர்களா என்னவென்று? அந்த ஒரு பெண்ணினுடைய பெயர், புராணத்தில் இருப்பவர், கணவனால் மறக்கப்பட்ட பெண். கூறினால் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். கேட்கின்றதா நான் பேசுவது?
2: கண்ணகி.
0: கண்ணகி இல்லையே, கணவனால் மறக்கப்பட்டவர். மன்னிக்க வேண்டும், 2 தடவை முயற்சித்து விட்டீர்கள், அது அல்ல. இப்பொழுது நீங்கள் உத்தியோகபூர்வமாக உங்கள் பெட்டிக்கு வாருங்க. உங்களுக்கு இப்பொழுது எந்த எண் பெட்டி வேண்டும்? இது இப்ப சாமலா வந்தா உடனே கூறிவிடுவார். எந்த பெட்டி வேண்டும்?
2: 8ஆம் இலக்கம். அப்பா
0: 8, வாழ்த்துக்கள். எங்கே 8வது எண் பெட்டியை கொண்டு வருவோம். கொண்டு வந்து உங்கள் பெயரில் பதிவு செய்து வைத்து விட்டேன். மந்திரத்தை உங்கள் அந்த பொன்னான குரல், அழகான குரல், சிறப்பான குரல் தனியுடன் கூறுங்கள்.
2: அண்டா காகசம் அபு காகம் திறந்தது சீசே
0: சபாஸ், திறந்தது பெட்டி எந்தவித தங்க தடையுமின்றி. கிட்டத்தட்ட அதனுள்ளே எத்தனை எழுத்துக்களை கொண்ட பதம் இருக்கும் என்று நீங்கள் ஊகிக்கின்றீர்கள்?
2: 4.
0: கிட்டிக்காரன் என்று சொல்லலாம், கிட்டத்தட்ட கிட்டிக்காரன் என்றால் அது 5 எழுத்துக்கள் இருக்கின்ற. இந்த 5 எழுத்துக்களை கொண்ட பதம் ஒரு ஆணின் பெயர், ஒரு இளவரசன் இளைஞனின் பெயர். இவன் வந்து மகாபாரதத்திலே போரிட்டவன், ஆனால் முடிவதற்கு முன் அவனை கொன்றுவிட்டார்கள். மிகவும் பிரபல்யமாக அவனுடைய பெயர் இப்பொழுதும் கூறப்படுகின்றது. பிரபல்யமான ஒரு வீரரின் மகன். ஒரு திரைப்படமும் வந்தது. கேட்கின்றதா ஞானசேகரன்?
2: கேட்கிறதா?
0: போயிட்டது, கொண்டு விட்டார்கள் அவரை. பிரபலமானவனுடைய பாண்டவர், பாண்டவர்.
2: அடுத்த முறை வருகிறேன்.
0: ஐயோ, என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும்?
2: சரியப்பா, நன்றி அப்பா.
0: என்ன பாடல் ஒளிபரப்ப வேணும் ஞானதேவன்?
2: என்னப்பா?
0: என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும்? உங்களோட விருப்பமான பாடல்?
2: பொம்மை படத்துல இருந்து நீயும் பொம்மை நானும் பொம்மை.
0: நல்லதோர் நல்லதோர் பாடலையே அந்த பாடல், நீயும் பொம்மை. அதான் ஜேசுதாஸ் அவர்கள் முதல் பாடிய பாடலா இருக்க வேணும் தமிழ்
2: படத்துக்கு. பார்த்தாலும் அது புதிதாக பார்ப்பது போல அந்த படம்,
0: பாலச்சந்தர் திரைப்படம் இல்லையா பொம்மை. அந்த அது வந்து அந்த அவர் வந்து இன்னும் தட்டப்படவில்லையா அந்த பெயர்? மீண்டும் பாருங்கள்.
2: சரிப்பா, நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக யார் எடுத்து அடைந்திருந்தார்? இவர் வரும்பொழுது அவர் அழைத்தார், இப்பொழுது வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம், அரசடி குப்பம் யாம் இருக்க பயமேன் சரவணா, வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்பொழுது இங்கே 2 பெட்டிகள் சொல்லாமல் இருக்கிற நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
3: காலநிலை இன்னைக்கு வெப்பம் கூடுதலாக இருந்தது. மழைக்கு வாய்ப்பு இல்லாத சூழலில் இருக்கிறது.
0: தினமும் மழை பொழிவது கடினம் தானே? தினமும் ஏதோ ஒரு தடவை கொட்டு மழை கொட்டி குளிர வைத்து விட்டது, நீ அவையெல்லாம் பற்றி காய்ந்த பின்புதான் அடுத்த மழை வரும். இவையெல்லாம் மேலே செல்லப்படும் ஈரப்பதங்கள். சரி, இந்த இதுக்கும் அதை பொறுமையோடு சமாளிக்கத்தான் வேண்டும் நீங்கள். சரி, இப்பொழுது வந்துவிட்டோம் விடயத்துக்கு. இரண்டு பெட்டிகள் கூறப்படாமல் இருக்கின்றன, உங்களால் கூறினால் ஒரு புள்ளி கிடைக்கும், அதை பார்க்க போகின்றீர்களா அல்லது நேரடியாக
3: சகுந்தலை
0: என்ற 23rd எண் பெட்டி, கிருஷ்ணா நீங்கள் திறந்த பெட்டிக்கு இவர் சரியான பதிலை கூறியபடியால் அவருக்கு ஒரு புள்ளி செல்கின்றது, அத்துடன் உங்கள் விலங்கு உடைக்கப்படுகின்றது, நீங்கள் மீண்டும் பெறலாம். இந்த பதிலை தந்தவர் சரவணன், வாழ்த்துக்கள் சரவணா. சாகுந்தலை என்பது துஷ்யந்தனால் மறக்கப்பட்டவர் இல்லையா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்படியே இருங்கள் வாரேன். சரவணன், சரவணனுடைய பெட்டி தயாரிக்கப்பட்டு விட்டது, சரவண பெட்டிக்குள்ளே ஒரு புள்ளியும் சேர்க்கப்பட்டு விட்டது. அடுத்த பதம் எங்களுடைய ஞானசேகரன் திறந்த பெட்டி எண் 8, அது ஒரு ஆணின் பெயராக இருக்கின்றது, அவர் கூறவில்லை, முயற்சித்தோடு மீண்டும் வருகிறேன் சென்று விட்டார். அந்த தரவுகள் கேட்டீர்களா, பாரதத்திலே இவன் ஒரு வீரனுடைய மகன், இவன் பாரத போரிலே இவனுடைய சந்தர்ப்பம் வரும்பொழுது இவன் போர்க்களங்களில் உடைத்து கொண்டு உள்ளே சென்று திருப்பி வர முடியாமல் கௌரவர்களினால் கொல்லப்படுகின்றான். சிறந்த வீரர், இன்றும் அவன் போற்றப்படுகின்றான், அவன் பெயரில் திரைப்படமே வந்தது, அற்புதமான பாடல்கள் உண்டு அந்த திரைப்படத்திலே. கூறினால் உங்களுக்கு மீண்டும் ஒரு புள்ளி கிடைக்கும். நேரம் கலக்கின்றது, முடியாவிட்டால்
3: சொல் வரையறேன்.
0: நேரம் கடக்கின்றது,
3: அபிமன்யு
0: தேடி கண்டுபிடித்து விட்டு, ஆனால் விரைவில் வரவனும் கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள், அவருடைய விலங்கு முடைக்கப்படுகின்றது, ஞானசேகரன் மீண்டும் வரலாம், உங்களுக்கு மீண்டும் ஒரு புள்ளி உங்கள் பெட்டியில் சேர்கின்றது, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கெட்டிக்காரன் அபிமன்யு சாகுந்தலை என்ற இரண்டு பதங்களையும் தந்துவிட்டார். நீங்கள் நான் கேட்ட பின்புதான் தேடலே சென்று கண்டுவான, காலம் தாமதிக்காமல் குறிப்பாளாக கொள்ள வேண்டும். வாழ்த்துக்கள்.
3: இல்ல, பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்தாங்க,
0: அட்ரஸை நம்ம வாய்ப்பு சொல்லி கொடுத்தாங்களா, பாத்தீங்களா, அவங்களுக்கு தெரிஞ்ச. இதனால்தான் கிருஷ்ணனுக்கும் குருவன் அபிமன்யு மகளிடம் கேளுங்கள் குருவார். வாழ்த்துக்கள் மகளே, நீங்கள் கூறிய நீங்கள் சரியான பதிலை தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு பாதி புள்ளி தரலாம், ஆனால் இங்கே பட்டி இல்லை, கணவனுடைய வயிறே சேர்த்து விடுவது. வாழ்த்துக்கள் இருவருக்கும், வாழ்த்துக்கள். கெட்டிக்காரர்கள் கெட்டிக்காரர்கள். சரி, அடுத்து உங்களுக்கு இப்பொழுது உத்தியோகபூர்வமாக இரண்டு பட்டிகள் காத்து கொண்டிருக்கின்றது. இங்கே 5, 6, 7, 8, 9, 17, 23 சென்று விட்டன. அது
3: மட்டுமல்ல,
0: அது உங்கள் பெட்டி யாரும் தொடமாட்டார்கள், அப்படியே இருக்கின்றது. பக்கத்திலே 17 தொட்டார் தேவர், 16 தொடவில்லை. சரி, இப்பொழுது இலக்க 8, 16 சென்று விட்டேன், சரவணன் பேரில் கொண்டு வந்து வைத்து விட்டேன். எங்கே உங்கள் குரலில் அழகாக அந்த மந்திரத்தை கூறுங்கள்.
3: அந்த காக்கசம் அபு காக்குகும் திருந்திரி சிசி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகளே, கேட்டுக்கொண்டிருங்கள், உதவி செய்யுங்கள், உங்கள் கணவருக்கு அவர் சொல்ல போகின்றார் சரியான பதில்.
3: எடுத்து போயிட்டாங்க, அங்கு தோட்டத்துக்கு போயிட்டாங்க,
0: தோட்டத்துக்கு போயிட்டாங்க, சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க பாத்தீங்களா. சரி, இந்த பதம் வந்து பொது பதம், மனிதருக்குள்ளே ஒரு விடயத்தை ஒரு தொழிலை செய்வதை வைத்து அவருக்கு பொது பெயராக இருக்கின்றது, அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். இந்த பெயர்லே ஒரு திரைப்படமும் வந்தது. அவர் செய்யும் தொழில் இந்த உலகத்துக்கெல்லாம் உயிர் கொடுக்கும் தொழில். யார் அவர்? இந்த உலகத்துக்கெல்லாம் உயிர் கொடுக்கும் தொழில், ஒரு திரைப்படமும் வந்தது.
3: என்ன தெரியலே,
0: இது தெரியவில்லையா? நீங்களும் அதுல ஒரு ஆள் ஐயா.
3: ஓ, 5 எழுத்தாங்க.
0: அது நான் கூறவில்லையோ, உங்களை கேட்கவில்லையோ, மன்னிக்க வேண்டும். ஓஹோ, 4 எழுத்து.
3: விவசாய
0: விவசாயி அவர்தான் இந்த உலகத்துக்கு.
3: நாங்கள் தான்
0: பாத்தீங்களா. இரண்டு புள்ளிகள் மேலும் உங்களுக்கு கிடைச்சு, இன்னும் ஒரு பெட்டி சிறப்பான பதில கூட நேரஞ்சது கண்டுபிடிக்க, உங்களையே நீங்கள் கண்டுபிடிக்க. சரி, அடுத்து எந்த எண் பெட்டி வேண்டும் உங்களுக்கு?
3: 8 திறந்தாச்சு, இன்னும் 7 திறக்கப்படாமல் இருக்கா?
0: அதுவும் திறந்து போயிடுது. வேளம் மதுதானங்கள் தேவா திறந்தது. வேளம் வேள முகத்தோனே
3: ரொம்ப சிரமப்பட்டார்.
0: அந்த வேளம் யானை முகத்தோனே என்று வந்து கேருங்கள்.
3: 9
0: ஒன்பது அதுதான்
3: அவர் நாகப்பன் நாகப்பன் தான் அடிக்க வந்து கழிப்பு கேட்டுட்டு இருப்பாரு
0: இல்ல அவர் இன்னும் அது அது வந்து மகள் கஸ்தூரி சிறந்த யாரும் நாங்கள் ஒரு தடவைதான் செல்வோம் அதை பார்க்க மாட்டோம் அதை எது கல்லறை சரியா ஒன்பது இப்ப உங்களுக்கு 5, 6, 7, 8, 9, 16, 17, 23 சென்று விட்டது ஏன் என உள்ளன
3: 11
0: சரி 11 சரவணன் பேரில் தாருங்கள் தந்துவிட்டார்கள் கொண்டு வந்து வைத்து விட்டேன் எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்க பெட்டியை திறக்க வேண்டும் மந்திரத்தை கூறுங்கள் உங்கள் மந்திரத்துக்கு கிருஷ்ணண்ட மந்திரத்துக்கு எங்களுடைய மாலிகம் போன்றோர் எல்லோரும் நல்ல மந்திரம் கூறுவீர்கள் சுத்தமாக இருக்கிறது வாழ்த்துக்கள் உங்களுக்கு எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்
3: 4 எழுத்து
0: கெட்டிக்காரன் நான் சொல்ல நினைக்க கிடையாது 4 என்று சொல்லிவிட்டு இது 2 எழுத்துல தான் இருக்கின்றது 2 எழுத்துல இருக்கின்றது இந்த 2 எழுத்துக்கள் இல்லாத இது கண்ணாலும் காணலாம் காணாமலும் இருக்கலாம் இந்த இந்த பொருளை இது பொருள் என்றும் கூறலாம் பொருள் இல்லாமலும் இருக்கின்றது காற்றாகவும் இருக்கலாம் இது வந்து இந்த உலகத்தில் இல்லாத இடம் இல்லை அநேகமாக எங்கள் ஆகிய நாடுகளிலே அதிகமாக இருக்கின்றன நீங்கள் இதை ஏற்படக்கூடாது இவ்வளவு பரிகாரங்களை செய்கின்றீர்கள் இது இருந்தால் நோய் வரும் துன்பம் வரும் எத்தனையோ எல்லாம் வரும் 2 சீதோஷ்ணத்தில் இருக்கின்றது காற்றில் இருக்கின்றது மலையில் இருக்கின்றது வீட்டில் இருக்கின்றது எங்க பார்த்தாலும் இருக்கும் நாங்கள் அதை அழித்துக் கொண்டே இருக்கின்றோம்
3: அழித்துக் கொண்டே இருக்குமா
0: ஆமாம் ஆனால் இது மக்கள் மத்தியிலே உள்ள பண்புகளுக்கும் இது அப்படி புலைவிடுபவர்களை பார்த்து இப்படி கூறுவோம் குறிப்பாக பெண்களுக்கு மக்கள் நாங்கள் பிழை குற்றம் காண்பிப்பதற்கெல்லாம் கற்பித்துக் கொண்டு போவோம் இப்படி இந்த சொல்லை உபயோகிப்போம் அப்படி வாரதை இப்படி கூறிக்கொள்வோம்
3: பாவின்னு சொல்லுவாங்களா
0: பாவி இல்லை பாவி அல்ல பாவி அல்ல கிட்டத்தட்ட பாவி அல்ல இது இது இது அவரிடம் படிந்தால் பாவி ஆகி விடுவார் பாவம் அந்த பாவம் அவருக்கு பெண்கள் வாழ்க்கையிலே இது படியாமல் கரை இல்லாமல் இருக்க வேண்டும் அதற்கு இந்த பதத்தை உபயோகிப்பார்கள் அடுத்தவருடன் நாங்கள்
3: பொய்யான
0: இப்ப அடுத்தவருடன் நாங்கள் குறை கற்பிப்பது மற்றவர்களுக்கு கற்பிப்பது இப்படி செய்து விட்டார் என்று சொல்லி செய்யாதவர்களுக்கு பிழையாக கற்பித்து விட்டோன்னு அதெல்லாம் பெரிய விபரீதமா வந்துவிடும் இப்போ நீங்கள் இந்த இப்படி இருந்து பேசிவிட்டு உங்கள் இல்லத்தில் மேசை கதிரைகள் கட்டிடங்கள் இருந்தால் கை விரலால் இப்படி தொட்டால் தெரியும் அது என்ன இருக்குது அதில் இருக்கும் அது அதுக்கு இன்னொரு பேர்
3: மாசு
0: மாசு தூது தூசு வந்து மாசை தான் ஏற்படுத்துகிறது பெண் மாசு அடைந்து விட்டால் அவருக்கு மரியாதை இல்லை ஆண்கள்லே சும்மா நல்லவர்களுக்கு தான் மாசு கற்பிப்பார்கள் மாசு என்ற பதம் சிறப்பான பதம் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் இரண்டாம் முறையில் நீங்கள் 2 புள்ளிகளை உங்கள் பட்டியலே மீண்டும் சேர்த்து கொண்டீர்கள் கெட்டிக்காரன் என்ற பெயரையும் பெற்றுக்கொண்டு இப்பொழுது உங்களுக்காக என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும் மாசு என்பது சரியான பதம் என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு
3: நல்லது கண்ணே கனவு கணிந்தது நன்றி உனக்கு
0: நல்லது கண்ணே அந்த பதில் சொல்லி தந்தது கண்டு பாடலாமே நல்லது கண்ணே
3: கனவு கணிந்தது நன்றி உனக்கு அந்த பாடல் தான்
0: நல்லது கண்ணா நல்ல பாட்டு நல்லது கண்ணே கனவு கணிந்தது நன்றி உனக்கு வாழ்த்துக்கள் இது என்ன திரைப்படம் தெரியுமா பார்ப்போம் அவற்றை பாடல் தான் சரி வாழ்த்துக்கள் மீண்டும் பெற வேண்டும் அடுத்த புள்ளியை சேர்ப்பதற்காக ஓடி வாருங்கள் இப்பொழுது உங்களுக்கு கட்டாயமாக ஒரு ஓய்வு கெட்டிக்காரன் அவர்களுடைய விலங்கை உடைத்து நீங்களும் 2 புள்ளிகளை பெற்று பெறுமதியாக இருக்கின்றீர்கள் வாழ்த்துக்கள் அடுத்த உறவை அழைக்க இருக்கின்றேன் நன்றி சரவணன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலியகம் அடுத்த உறவாக யார் அழைக்கின்றார்கள் எங்கே அழைக்கின்றவர்கள் மீண்டும் அழைக்க வேண்டும் நின்றுவிட்டது உங்களுடைய அழைப்பு ஓடி வாருங்கள் கண்டுபிடி கண்டுபிடி

0: நானும் இருக்கின்றேன் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு என்று பதிவு செய்தவர் என்னுடைய அன்பு உறவு நாகப்பிரமர்கள் வருவார் என்று எண்ணும் வேளையில். அடுத்து நீங்கள் கேட்ட திரைப்படத்தின் பாடல் சரவணா, ராமன் தேடிய சீதை என்று அன்பு கிருஷ்ணன் பதிவு செய்திருக்கிறார். நன்றி கிருஷ்ணா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த உறவா யார் வரப்போகின்றீர்கள்? மகள் சியாமலா அழைக்கின்றால், பார்ப்போம். வணக்கம் மகளே சியாமலா, வணக்கம். வணக்கம் மகளே.
1: வணக்கம் பா.
0: உங்களுக்குரிய பதில்கள் பல சென்று விட்டன. எங்க
1: சென்றேன்? வெளியில போயிருந்தேன்.
0: என்ன
1: நடந்தது? ரேடியோவே வரலப்பா.
0: அப்படியா? சில இடங்கள்ல அப்படித்தானம்மா. இது அலை வரிசை
1: நேற்று மழை வர மாதிரி கூட இல்லப்பா. ஆனாலும் ரொம்ப என்னன்னு தெரியல, சுத்தமா ரெடி எடுத்த நானும் இங்க மாடியில முளைக்கு முளை நின்று பாக்குறேன், எங்கேயுமே வந்தேன்.
0: அதுக்குத்தான் சொல்றதுமா, அதுக்கு பேர் அலை.
1: இல்லாம என் பொண்ணு வேற ஒரு பாட்டு வச்சுட்டு சாத்தாட்டு இந்த பாட்டை பாடி காட்டு
0: வான் அலை அல்லவா. அலைந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு நினைவதற்கு கடினமாக இருக்கும் அலை.
1: அதுதான்ப்பா, நானும் கூடவே சேர்ந்து அலைஞ்சேன், வரலப்பா.
0: கிடைக்கவில்லை. இப்பொழுது நல்ல நல்ல பதில்கள். இந்த சாவுந்தலை வந்தது, அபிமன்யு எல்லாம் வந்தவுடன் உங்களை நினைத்தேன். விலங்கிட்டு விட்டார்கள் இருவர். அவருடைய விலங்கு ரெண்டையும் சரவணன் வந்து உடைத்து விட்டார். வாழ்த்துக்கள். அதுல ஒரு விலங்கை சரவணனுடைய மனைவியார் விஜயத்தை உடைத்து
1: விட்டது.
0: வாழ்த்துக்கள் என் பெண் பிள்ளைகளுக்கு. சரி, இப்பொழுது நீங்கள் வந்து விட்டீர்கள், உங்கள் வியாபாரத்தை ஆரம்பிப்போம். இப்போ இருக்கின்ற எண்கள் மகளே, 1, 2, 3, 10, 12, 13, 14, 15, 18, 19, 20, 21, 22, 24, 25 25 பட்டிகள் என்று கொண்டு வந்தேன்.
1: 25 கேட்ட உடனே எனக்கு ஒரே சந்தோஷம்.
0: பாத்தீங்களா, பாத்தீங்களா. சரி, இப்பொழுது எந்த எண் வேண்டும் உங்களுக்கு? மகளுக்கு
1: ஒண்ணுப்பா, ஒண்ணுப்பா,
0: ஒன்று
1: எழுத்துக்களமா
0: இருக்கும் சியாமலா. எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள்
1: நினைக்கிறீங்க?
0: கிட்டத்தட்ட கெட்டிக்காரி. ஐந்து எழுத்துக்கள். ஐந்து எழுத்துக்கள் இருக்கின்றன. ஐந்து எழுத்துக்களை கொண்ட இந்த பதம் ஒரு பறவையின் பெயர். இந்த பறவை சிவப்பு அலகு, பச்சை நிறம், சிவந்த கால்கள், கழுத்தில் வரை இருக்கும், அல்ல அழகாக பேசி நாங்கள் சொல்லிக் கொடுப்பதே அது. அது அதனுடைய மறு பெயர். அவசரப்படக்கூடாது, இது வந்து ஒரு பதில் அவசரப்படும். அது நீங்கள் சொன்ன பச்சைக்கிளி தான். அதுக்கு இன்னும் ஒரு பெயர் உண்டு ஐந்து எழுத்திலே. முயற்சி பண்ணுங்கள். திரைப்பட பாடல்கள் எல்லாம் இருக்கின்றது. கவிஞர்கள் இந்த பதத்தை உபயோகித்துக் கொள்வார்கள். இலக்கியத்தில் இருக்கின்றது. ஐந்து எழுத்துக்களை கொண்டது. பிள்ளைகளுக்கு பெயரும் சூடியிருப்பார்கள் இந்த பெயரை. பெண்களுக்கு பெயராகவும் சூட்டியிருக்கின்றார்கள். சில பாடல்கள் ஆரம்பத்தில் சில பாடல்கள் இருக்கின்றன.
1: கண்டுபிடிக்கிறப்பா.
0: அகரத்திலே ஆரம்பிக்கும் மகளே. அகரம் அலே ஆரம்பிக்கும். இறுதி வந்து குரலிலே முடியும். இதுவும் ஒரு நல்ல பெயர், நல்ல பதம். நாங்கள் அதிகம் பாவிப்பது குறைவு, ஆனால் எங்கள் பழக்கத்திலே இருக்கின்றது. குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, பெரியவர்களுக்கு எல்லாம் பெயர் உண்டு. பாடல்கள் இருக்கின்றன. பச்்சைக்கிளி தத்தை என்று இருக்கின்றது. இல்லையா? நீங்க தான் கொண்டு தத்தை என்ற பேர் இருக்கு, அதே ஒன்று இது இன்னும் ஒரு பேர் இருக்கின்றது அம்மா.
1: அச்சோ அப்பா வரலையே.
0: வரும் வரும் வரும், சிந்திக்க வேண்டும். முதல் முதலில் திறந்த பெட்டி அல்லவா? ஒரு பாடல் இல்லையா? நான் நினைக்கிறேன் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஊடல் பாடலாக இருக்க வேண்டும். பல பாடல்ல இருக்கின்றது. எனக்கு அந்த பாடலில் முதல் வரி வருகின்றது, இட வரியில் வருகின்றது. முடியவில்லையா சியாமலா? நம்பிக்கை உடைக்க கூடாது அல்லவா? எல்லோரும் பார்த்தேன்னா சியாமலா சொல்லிவிடுமே. உங்களுக்கு தெரியும் மகளே, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும்.
1: எனக்கே தெரியும்னு தெரியுது, ஆனா தகுந்த வரலையே.
0: ஐந்து விரல் பட்டால் என்ன அந்த வரியோடு ஒரு பாடல் வரும். ஐந்து விரல் பட்டால் என்ன தொட்டால் என்ன, அதுதான் அந்த பதம்.
1: ஐயோ வேற மாதிரி ஆயிட்டா எல்லாமே. தேவா பாண்ட வேகம் மாதிரி ஆகி போச்சா என் நிலைமை? அதை மட்டும் விட்டு மத்த எல்லாம் வந்து சொன்னார் அவரு.
0: இப்ப அப்படித்தானே எங்களை?
1: நானும் இப்ப அது மாதிரி ஆயிட்டானே.
0: கிருஷ்ணன் பூண்டு வண்டு வைத்து கொண்டு ராவு ராவண்ணூராகி வந்தார் வெள்ளை பூண்டுவுக்கு.
1: அப்ப யாரா சொல்லட்டும்ப்பா, நான் யோசிச்சுட்டு வரேன்.
0: ஐந்து விரல் ஐந்து அந்த பாடல் வரையும் உங்களுக்கு தெரியும். ஐந்து விரல் பட்டால் என்ன, அங்காலே இந்த பதத்தை வைத்து தொட்டால் என்ன என்று வரும்.
1: ஓஹோ,
0: ஐந்து விரல்
1: பட்டால்
0: என்ன என்ன என்ன என்ன மீண்டும் வர வேண்டுமா? சரி, என்ன பாடல் உங்களுக்கு வேண்டுமாளே? வந்தாலும் வர வேண்டும் பாடலை தாருங்களேன், உங்களை விருப்பமான பாடல். சொன்ன விட்டீர்களா சியாமலா? பாடல் தரவில்லை சியாமலா, இருக்கின்றீர்கள். என்ன பாடல் வேண்டுமாளே உங்களுக்கு?
1: அப்பா அஞ்சுகம்.
0: அதுதான் அம்மா, அஞ்சுகம் கண்டுபிடிச்சாரு. அந்த பாடல் வரியை பார்த்தீர்களா? ஐந்து விரல் பட்டால் என்ன, அஞ்சுகத்தை தொட்டால் அஞ்சுகம் என்பது.
1: நீங்க சொல்லும் போது இது வரல, அப்புறமா
0: போற நேரம் பிடிச்சிருக்கீங்க கேட்டிக்காரு. அஞ்சுகம் என்பது சரியான பதம்.
1: நான் திறந்து நானே திறந்துட்டேப்பா.
0: அதுதான் உங்கள் பெட்டியை நீங்களே திறந்து உங்களுக்கான இரண்டு புள்ளிகளை பெற்று கெட்டிக்காரி கெட்டிக்காரி கெட்டிக்காரின்னு மூன்று தரம் சொல்லுவேன். இரண்டால் இறுதி நேரத்தில் சரவண என்னோட கிருஷ்ணாவும் கடைசி நேரத்தில் அந்த பூண்டு கண்டுபிடிச்சார். அதே போல தான் நீங்களும். அஞ்சுகம் என்பது எத்தனையோ பேருக்கு பேர் உண்டம்மா, பழைய பெயர்கள் இல்லை, புதிய பேர் குழந்தைகளுக்கெல்லாம் அஞ்சுகம் என்று என்னுடைய மாணவி படித்திருந்தார்.
1: ஒரு அரசியல் தலைவரோட அம்மா பேர்
0: அஞ்சுகம். அஞ்சுகத்து அதில் பாடல், அஞ்சுகத்தை தொட்டால் என்ன, ஐந்து விரல் பட்டால் என்ன, அஞ்சுகத்தை தொட்டால்
1: என்ன,
0: அஞ்சுகம் கட்டிக்காரை. வாழ்த்துக்கள் சியாமலா, உங்களுக்கு ரெண்டு புள்ளிகள் உங்கள் பெட்டியில வந்து சேர்ந்து விட்டது. இப்பொழுது இரண்டாவது பெட்டிக்கு நீங்கள் ஆளாகிறீர்கள். எந்த இரண்டாவது
1: எந்த
0: பெட்டி? இரண்டாவது பெட்டியா? இரண்டா
1: வாழ்த்துக்கள்
0: மந்திரத்தை, அதான் மந்திரத்தை சொல்லக்கூடிய திறந்து விட்டதா பாட, இது என்னடா இவ்வளவு வேகமா இருக்கு. சரி சரி, வாழ்த்துக்கள். இதற்கு எத்தனை எழுத்துக்கு இருக்கும்?
1: இது ஐந்து எழுத்துப்பா.
0: இல்ல அது முதல் வந்த இதுக்கு எத்தனை எழுத்து இருக்கும்?
1: ஐந்து எழுத்து தான்ப்பா சொன்னேன், முன்னாடி நாலு எழுத்து சொன்னா ஐந்து எழுத்து இருந்தது.
0: ஆனா நீங்க கிட்டத்தட்டவன் கட்டிக்க அறை இல்ல, இது மூன்று எழுத்துல இருக்கு. ஊகம் சரிபடவில்லை, அதனால் பதில் வேண்டும் என்று எண்ணுகிறேன். சியாமலா, சியாமலா மந்திரத்தை கூறுங்கள். வாழ்த்துக்கள். இது வந்து மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பெயர் அம்மா. எங்களுக்கு விருப்பத்துக்கு உரியவர் அல்லாதவர் பெயர் மேல் உலகத்திலே இருக்கின்றார். எங்களுடைய வாழ்க்கையின் இறுதியை நான் கூறி முடிக்க கூடாது. நீங்கள் ஒரு நாளும் அவசரப்படக்கூடாது. அதனால நீங்கள் சந்தர்ப்பத்துக்களை
1: சரிப்பா.
0: அவருக்கு வேறு பெயர் இருக்கம்மா, அதான் கேட்க. எவனை நேரடியாக கேட்க, சரி எவன் தான் எமன் எங்களுக்கு இறுதி வாழ்க்கையின் இறுதியை தேர்வு. அவர் அவருக்கு எமன் என்று கூறுகிறீர்கள். எமன் அல்ல, இயமன் என்று கூறுவது. எமன் என்று பேச்சு வழக்கிலே கூறுகிறோம். அவருக்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கின்றது மூன்றளத்திலே. பிராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் வருகின்றது. ஹரிச்சந்திரா திரைப்படத்திலே அந்த பாடல் வருகின்றது. அதுல யார் போய் சொல்லுவார்? நமன் இல்ல, நமன் என்ற நாங்கள் இல்லோ, எங்களை எல்லாம் சொல்றது நமன்.
1: நமன் என்ற
0: ஆமா, பொருந்தவில்லை பொருந்தவில்லை. அந்த பாடல் அம்மா ஹரிச்சந்திர இதில் இருக்கின்றது. யார் போய் சொல்லுவார் என்ற இடத்தில் இவரை உதைத்ததற்கு அந்த வரி கொண்டு வருகிறது பாடல்ல. மரளி தன்னை காலால் உதைத்தவர் மரளி என்பது அவருடைய ஒருவர். கெட்டிக்காரு, அற்புதமான பதில். ரெண்டையும் தந்திரி நல்ல பொருளை கண்டுபிடித்து சொல்லியிருக்கின்றீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு தமிழில் இருக்கின்ற பதங்கள். நாங்கள் பாவிப்போம். மரளி அதிகம் எமனை பற்றி யாரும் பேசுவதில்லை. மரளி தன்னை உதைத்த நாதா என்று பெறும் அந்த பாடல் ஹரிச்சந்திர புராணத்தில். மரளி, அதாவது மார்க்கண்டேயர் இதை காப்பாற்று. சரி, வாழ்த்துக்கள். இப்பொழுது இரண்டு பெட்டிகளை நீங்கள் கேட்டபடியால் உங்களுக்கான பாடலை கூற வேண்டும்.
1: பேசியது அது என்ன படம்?
0: பேசியது நான் இல்லை
1: கண்கள் செங்கமலத்தீவுப்பா.
0: ஆமா,
1: செங்கமலத்தீவு.
0: இப்பொழுது வலைத்தளங்களில் செங்கமலத்தீவு திரைப்படத்தை பற்றி பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. பழைய பழைய பாட்டு புத்தகம் உங்களுடைய வேம்பர் மணிவண்ணனுடைய இதிலே தான் வரும். பேசியது நான் இல்லை,
1: அவரு சொல்றதுதான் சரியான தகவல் இருக்கும்பா. படங்களும் இதெல்லாம் மாறி வரும்பா.
0: ஐயோ, அதே கேட்கிறீர்கள். எம்ஜிஆர் நடிச்சதுக்கு ஜெய்சங்கர் என்று போடுவாங்க. பாலசுப்புணியம்
1: பாலசுப்புணியம்
0: அநேகமா ஜீவரலட்சுமி எல்லாம் மாறி போடுவோம். மனோரமாவே சவுந்தரராயன் மனோரமா போடுவாங்க.

0: விளையாடி கொண்டு செல்கின்றார்கள். ஞானசேகரன், கிருஷ்ணன் உடைய விலங்கு உடைக்கப்பட்டிருக்கின்றது, நீங்கள் வரலாம், இணைந்து கொள்ளலாம், உங்களுக்கு மீண்டும் இரண்டு பெட்டிகளுக்கு செல்லும் பாக்கியம் கிடைக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற பெட்டிகள் 3, 4, 10, 12, 13, 14, 15, 18, 19, 20, 21, 22, 24, 25. உங்களை நம்பி பல பெட்டிகளை கொண்டு வந்து வைத்திருக்கின்றன. உடைய வாருங்கள். வந்துவிட்டார் கஸ்தூரி. வணக்கம். வணக்கம் கஸ்தூரி. இரண்டாவது சுற்று, இரண்டாவது சுற்றுக்கு வந்துவிட்டார் கஸ்தூரி. வாழ்த்துக்கள். வாருங்கள். இப்பொழுது கூறப்படாமல் தடைப்பட்ட பதங்கள் எத்தனை பதங்களை நீங்கள் உணர்ந்தீர்கள்? வாழ்த்துக்கள். இலக்கம் 12 பெட்டியை, எண் 12 பெட்டியை கஸ்தூரி உங்கள் பெயரில் கொண்டு வைத்து விட்டோம். இப்பொழுது நீங்கள் திறந்து விட்டது கெட்டிக்காரி. எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று ஊகிக்கின்றீர்கள்?
1: 12, 3 இல்ல இல்ல இல்ல அப்படித்தான் சொல்ல. 4
0: அப்படியா? சிலவள 4 என்றபடியா 4 தான் கட்டிக்காரி. தட்டி தவறி கட்டிக்காரி. எப்படி எப்படி கட்டிக்காரி? தட்டி தவறி கட்டிக்காரி. 4 எழுத்துக்கள் கொண்டது மகளே. இது வந்து இது கூறுகின்ற கருத்து எதுவாக இருக்கலாம் என்றால், இப்பொழுது சில பாகங்கள், உதிரி பாகங்கள், ஒரு வாகனம் விபத்துக்குள்ளாகி உதிரி பாகங்கள் சிதறி கிடக்கும். அதே போன்ற ஒரு மனிதருடைய உடல்களும் சிதறி கிடக்கும். அந்த சிதறி கிடப்பதை கூறும் ஒரு பதம். அதை கொண்டுதான் இது மனிதனா மிருகமா வாகனமா என்று நாங்கள் அறிந்து கொள்கிறோம். சிதறப்பட்டு இருக்கும், அங்கங்கு காணப்படும், ஒன்றாக ஒரு இடத்தில் இருக்காது. பிறகு அவற்றை சேர்த்தாதான் உருவமாக வரும். அதுக்கு சொல்லி இருக்கு. ஊடகங்கள்ல பத்திரிகைகள்ல நீங்கள் படித்திருப்பீர்கள்.
1: 4 எழுத்து
0: மகளே.
1: என்னம்மா
0: பரவலா? அது என்ன பரவல் என்றால் இல்ல பரவல் இல்ல அந்த அதை அந்த
1: உறுப்புகள்
0: இல்ல இல்ல பறந்து எல்லாம் இருக்கும். உடல் அங்க, அதாவது வந்து இந்த உடல்கள் எல்லாம் சிதறி கிடக்கும் அங்காலே. அதுக்கு ஒரு பொருள், அதுக்கு ஒரு பதம் இருக்கின்றது.
1: அங்கம்
0: இல்லையம்மா. அதாவது ரெண்டு தடவை முயற்சித்து விட்டீர்கள் மகளே. என்ன செய்வது, நீங்கள் மீண்டும் பெற வேண்டும் போல் தெரிகின்றது. அப்படித்தான், மீண்டும் பெறத்தான் வேண்டும்.
1: நீங்கள்
0: சரியானதை நின்றீர்கள். அந்த பதத்தை பத்திரிகைகள், ஊடகங்கள் எல்லாவற்றிலும் அது கூறுவார்கள், செய்தியில எல்லாம் கூறுவார்கள். இப்ப ஒருவரை அழைத்து விட்டு அவரை அங்காங்கு சிதறி போட்டு விட்டு போவார்கள். அது அதுகளை கொண்டு இவர்கள் இது உருவங்களை அறிந்து கொள்வார்கள். 4
1: அடுத்த
0: உறவாக யார் விரும்புகிறீர்கள்? ஓடி வாருங்கள். கஸ்தூரி வந்து விலங்கிட்டு கொண்டார், தனக்கு தானே விலங்கிட்டு கொண்டார். ஆர் வந்து அந்த விலங்கு உடைக்க போகின்றீர்கள். உடைத்தால் தான் கஸ்தூரி வர முடியும், அல்லது அவ வந்து உடைக்க வேண்டும்.
2: கண்களுக்குள் காதல் வந்து.
0: கிருஷ்ணன், நீங்கள் மீண்டும் அழைக்கலாம் தானே? ஒரு தடவை அழைத்தீர்கள், வாருங்கள், மீண்டும் அழையுங்கள்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் சாந்தி, எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நல்லா இருக்கீங்க ஐயா?
0: நல்லமா இருக்கின்றீர்களா? அழகி சாந்தி ராசா அப்படி இருக்கின்றார்கள். அந்த
1: நலமாக இருக்கிறாங்க.

0: சத்தம் கேக்குது போல் இருக்கு, அவருடைய சத்தம் இல்ல என்ன
1: சத்தம் வெளியே இருக்காங்க.
0: வெளியே வெளியே. அப்ப தர்மபுரியில இப்பொழுது காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: வெயில்,
0: வெயில் கடுமையா இருக்கு.
1: மழை வரும்
0: போன்று, மழை வரும் போன்று ஆனா மழை இல்லை. மழை வரும் போன்று ஆனா மழை இல்லை. சிறப்பு. இருப்பினும் வருவதெல்லாம் நமக்கு நன்மைக்கு என்று எண்ணிக்கொள்வோம். இப்பொழுது நாங்கள் காற்றலையிலே கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்வுல நீங்கள் போட்டி போட்டு புள்ளிகளை பெற வந்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இப்பொழுது ஒருவர் தனக்கு ஒரு விலங்கிட்டு விட்டு சென்று விட்டார். கஸ்தூரி எண் 12 திறந்து சொல்ல முடியாமல் சென்று விட்டார். கேட்டீர்களா அந்த தரவுகளை? இல்லை
1: இல்லைங்கய்யா.
0: அவர் வந்து திறந்த பட்டி எண் 12 4 எழுத்துக்களை கொண்ட பதம். இந்த ஒரு விபத்து நடந்துவிட்டால், ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய உடல்கள் ஒன்றாக இல்லாமல் சிதறி கிடக்கும், ஆங்காங்கு கிடக்கும் இல்லையா? அதே போன்று ஒரு பொருள் அழிந்து விட்டால் அதனுடைய துண்டுகள் எல்லாம் எங்கெங்கோ இருக்கும், அதை கொண்டு வந்து ஒன்று சேர்த்து நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அந்த அப்படி சிதறி கிடப்பதை ஒரு பதத்தால் அழைப்பார்கள். அது என்ன பதம்?
1: எழுத்துகள்
0: மகளே, 4 எழுத்துகள். என்பது முழு உடலையும் சேர்ந்தது. அது அல்ல, பிண்டம் என்பது அது ஒரு, அது வந்து இறந்த பின்பு அவருடைய ஞாபகமாக ஒரு உருவகத்தை வைத்துக் கொள்வதுதான் பிண்டம். ஒரு சின்ன பிடியாக, ஒரு பிடி
1: திதி பண்றதுக்கு.
0: ஆமா, அதற்கு முன்பு நாங்கள் உடல்லே, நாங்கள் உருவம் பெறுவதற்கு முன்பு இருப்பது கருவுக்குள்ளே பிண்டம், சரியா? அதுதான் பின்பு கை கால் மூக்கு கண் எல்லாம் வந்து வந்து வளர்ந்து 10 மாதிரி நாங்கள் குழந்தையாக இருக்கிறோம். அது ஒரு பிறந்த, அது பிறந்தவில்லை வேறு. இது சாதாரண ஒரு விபத்து நடந்து விட்டது, ஆள் அடையாளம் தெரியவில்லை, ஆங்காங்கு துண்டுகள் எல்லாம் சிதறி கிடக்கு, அதை கொண்டு வந்து பொருத்தி உண்டாக்கி ஏதோ ஒரு வகையில் அறிந்து கொள்வார்கள். இது மனித உடலா மிருகத்தின் உடலா என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த துண்டங்களை கொண்டு, அந்த துண்டு துண்டா பறந்திருக்கும், சிதறி கிடக்கும், சிதறி கிடப்பது. சரி, அதில் இன்னொருத்தர பெட்டி தானே, நீங்கள் உங்களுடைய சொந்த பெட்டிக்கு பாருங்கள். 3, 4 இருக்கின்றது, 10 இருக்கின்றது, 13, 14, 15, 18, 19, 20, 21, 22, 24, 25 இத்தனை இலக்க எண்கள் உண்டு. எது வேண்டும் உங்களுக்கு?
1: 3 இருக்குதாங்கய்யா.
0: வாழ்த்துக்கள். 3 உங்களுக்காக கொண்டு வரலாம். கொண்டு வந்து வைத்து விட்டேன் சாந்தி, எண் 3 பெட்டியை. உடனே மந்திரத்தை கூறுங்கள் பார்ப்போம். தவறப்பட்டு விட்டது முழுமையாக.
1: அண்டகாக்கசம் அபு காக்கசம் திறந்திடு சீசே.
0: இப்படிதானே திறந்தது பெட்டி, பார்த்தீங்களா? கெட்டிக்காரி. சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் சிந்திக்கின்றீர்கள்?
1: 5.
0: கிட்டத்தட்ட கெட்டிக்காரி 6 எழுத்துக்களை கொண்ட பெட்டி. 6 எழுத்துக்கள். இந்த 6 எழுத்துக்களை கொண்ட பெட்டி நீங்கள் ஆலயங்களுக்கு எல்லாம் செல்வீர்கள். இந்து மத சிவ மத பிள்ளை எல்லாம் ஆலயங்களையும் பார்த்துருக்கோம். ராஜகோபுரங்கள் எல்லாம் இருக்கும், கோபுரங்கள் எல்லாம் பெரிய பெரிய விழாக்கள் எல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு ஆலயத்தில் 12 வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற ஒரு பெருவிழா, அது என்ன?
1: குடமுழுக்கு.
0: வாழ்த்துக்கள். சரியான பதம் குடமுழுக்கு. கும்ப அபிஷேகம் என்று கூறுவார்கள், அது சரியான பதம் குடமுழுக்கு. கெட்டிக்காரி, உங்களுக்காக நான் 2 புள்ளிகளை உங்கள் பையிலே சேர்க்கின்றேன். அது மட்டுமல்லாம் உங்களுக்கு 2வது வட்டியின் திறக்கும் அனுமதி கிடைக்கின்றது. கெட்டிக்காரி, கெட்டிக்காரி நல்ல பதம். சரி, அடுத்து எந்த பதம் வேண்டும் இந்த பெட்டி?
1: அடுத்து என்ன?
0: 4. 4 இருக்கின்றது, அதை உங்கள் பெயரில் கொண்டு வந்தால் வாழ்த்துக்கள். தொடர்ந்து அதை கொண்டு வந்து விட்டோம். இப்பொழுது சாந்தி நான்காவது பெட்டி உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு. மந்திரத்தை கூறுங்களேன்.
1: அண்ட காக்கசம் அபு காக்கசம் திறந்திடு சீசே.
0: சிறப்பு சிறப்பு. சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? பார்த்துவிட்டீர்கள் போல் தெரிகின்றது கண்ணாடி குழாலே. நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் அங்கே காட்டப்படுகின்றது. சரி, அதிலே காட்டப்படுகின்ற பொருள் பதம் எங்கள் உடலுக்கு ஒரு பெயர். எங்கள் உடம்பு கை கால் மூக்கு எல்லாம் சேர்ந்த ஒரு உடம்பு. அதுக்கு எத்தனை சொற்கள் இருக்கிறது? அதிலே ஒரு பதம் இந்த பதம். எப்படி அழைப்பேன்? நான்கு எழுத்துக்களால் அழைக்கப்படும். எப்படி? இதை எப்படி சொல்லுவது? உருவம் வந்து வட்டமா இருக்கு, சதுரமா இருக்கு, நீட்டா இருக்கு, கோணலா இருக்கு, அதுல உருவங்கள் இல்ல, அது இல்ல எங்கடாக்கு கூறப்படுவது.
1: தூய தமிழா இருக்கும் அது? ஏதாவது
0: தூய தமிழ்ல சாதாரணமா தான் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் பேச்சு வழக்கில் உபயோகிப்போம் அது.
1: வேற ஏதாவது தரவு தரவு இருக்குதாங்க ஐயா? வேற ஏதாவது
0: என்னம்மா தர? எங்களோட உடம்புக்கு நான் வேற என்ன தரவா தர முடியும்? பல பல பொருட்கள் இருக்கு, சொற்கள் இருக்குன்ற வேற எப்படி அழைக்கலாம் இந்த உடம்பை?
1: எழுத்து கம்மியா வருதுங்க ஐயா.
0: நான் எழுத்து தானே
1: இல்ல, நான் நினைப்பது எழுத்து கம்மியாக இருக்கிறது.
0: என்னமா
1: மேனி?
0: மேனி இல்லாமா மேனி மேனியா மேனி மேனி நுடங்காது தும்பி கையான் பாதம். அது மேனி என்பது ரெண்டு எழுத்து. நல்ல பதம் மேனி, நல்ல பதம். அதே போன்று நாலு எழுத்துல இருக்குதாம்மா. அப்ப எப்படி சொல்லுவோமா? மேனி மேனி என்று சொல்லுவோமோ? மேனி நல்ல பதம் கொண்டு வந்திருக்க. மேனி கட்டிக்காரி அது நல்லம். ஆனால் என்னிடம் இருப்பது அது அல்ல. இன்னும் ஒன்று இருக்கின்றது. மேனி நுடங்காது தும்பிக்கை அன்பாதம் தப்பாமல் சார்வார் சமக்கு வக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம். காலம் எடுக்கிறது மகளே. என்ன பாடல் உங்களுக்கு வேண்டுமா? என்ன பாடல்?
1: மேனி பொன்மேனி
0: பொன்மேனி செலவாமலோ அந்த பாடலா?
1: பொன்மேனி உருகுதே.
0: ஓ, வெண்மேனி உருகுதா? சரி, பொன்மேனி உருகுது அந்த பாடல். வெண்மேனி
1: பொன்மேனி உருகுதே
0: உருகுதே. சரி, பார்ப்போம். அடுத்த முறை வந்து கூறுவீர்கள் என்று எண்ணுகிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் பாருங்கள். இரண்டு பதங்கள் இப்பொழுது கட்டுப்பாடு இருந்தது. அடுத்த உறவுடன் சொல்கின்றேன் மகளே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.
0: அடுத்த உறவாக வருகின்றார் எங்களுடைய ராஜராஜன். இல்லை, கஸ்தூரியை போடுகின்ற ராஜராஜன். கஸ்தூரி வருகின்றத்தில் அழைக்கின்றீர்கள். ராஜராஜனுடைய இணைப்பு கிடைத்து விட்டது. வணக்கம் ராஜராஜன். வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா. நலம் நலம் அறிய ஆவல் ஐயா.
0: நலம் நலம் அறிய ஆவல் என்று கூறினீர்கள். நாங்கள் நலமாக இருக்கின்றீர்கள். உங்கள் நலத்தை தந்தீர்கள், கேட்டுக்கொண்டோம், மகிழ்ச்சி. இப்பொழுது நீங்கள் அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது என்பதை கூற முடியுமா? தர்மபுரியில
2: ஐயா சற்று குளிராக உள்ளது ஐயா.
0: சற்று கிடைத்த தகவலின்படி தர்மபுரியில கொஞ்சம் குளிராக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். இப்பொழுது நேரடியாக நாங்கள் போட்டிகள் நுழைவோம். இங்கே இரண்டு பெட்டிகள் விடை காணாமல் இருக்கின்றன. அவர்கள் விலங்கிட்டு கொண்டார்கள். தங்களுக்கு தாங்கள் இதை திறந்தால்தான் அவர்கள் மீண்டும் வந்து இணைய முடியும். ஒன்று வந்து நான்காவது இலக்கத்தில் உள்ள பெட்டியில் நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் எங்களுடைய சாந்தி அவர்களால் திறக்கப்பட்டது. உங்களால் கூற முடியுமா? உடம்புக்கு இன்னும் ஒரு பெயர். உடம்புக்கு இன்னும் ஒரு பதம்
2: சரீரம்.
0: வாழ்த்துக்கள். சரியான பதத்தை குறிப்பிட்டார் ராஜராஜன். உங்களுக்கு உங்களுக்காக உங்கள் பெட்டியிலே ஒரு புள்ளியை சேர்த்து கொண்டேன். அவர் திறந்த பெட்டி, அதனால் உங்களுக்கு ஒரு புள்ளி. அடுத்த பதம் சொல்லப்படாமல் சந்தோஷம், மகிழ்ச்சி, சாந்தி, உங்களுடைய விலங்கு உடைக்கப்பட்டுவிடும். சரீரம், சரியான பதில். அடுத்தது கஸ்தூரி ஒரு பெட்டியை திறந்து சொல்லாமல் இருக்கின்றது. அந்த பெட்டி ராஜராஜன், இலக்கம் 8-12, 4 எழுத்துக்களை கொண்டது. இந்த எழுத்துக்கள், இந்த விபத்துக்கள், இழப்புக்கள் நடந்த பின்பு ஒரு உடம்பு சிதறப்பட்டு சின்ன பின்னமாக கிடைக்கும் பொழுது அந்த துண்டங்களை எல்லாத்துக்கும் ஒரு பெயர் உண்டு. எப்படி அதை கூறுவார்கள்? உங்களுக்கு வழக்கறியில் வழக்கு மன்றங்களெல்லாம் வந்திருக்கும் அந்த பதம். அடுத்து பத்திரிகைகள், ஊடகங்களெல்லாம் அந்த பதங்களை உபயோகிப்பார்கள். நாங்களும் உபயோகிப்போம். அது எதுவாக இருக்கலாம்? அதாவது வந்து ஒரு உடம்பினுடைய பகுதிகள் அங்காங்கே சிதறி கிடக்கின்றன, அவற்றை எப்படி கூறுவது?
3: உடம்போட பகுதிகள்.
0: ஆமாம், உடம்பு. இப்போ உடம்பாக இருந்திருந்த ஒரு அடையாளம் கண்டு கொள்ளலாம். அடையாளம் காணப்பட முடியாமல் ஆங்காங்கு எல்லாம் சிதறி கிடக்கின்றது. கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், அப்படி எப்படியெல்லாம் இருக்கின்றது. இருந்து கொண்டு வந்து பொறுத்துனாத்தான் அதை தெரியும். இறந்த பின்பு இறந்த உயிரின் உடல்கள் ஆங்காங்கு சிதறப்பட்டு இருக்கும். அந்த உடலங்களை கூறுவது எப்படி? அந்த சிதறி கிடக்கும் பொருட்களை எப்படி கூறுவது? 4 எழுத்துல கூறப்படுகிறது.
3: கூறுகள்
0: அல்ல, அல்ல.
3: தொகுப்பு
0: அல்ல. முயற்சித்து விட்டீர்கள் நீங்கள். இப்பொழுது உத்தியோகபூர்வமாக உங்கள் பெட்டிக்கு வாருங்கள். இது நீங்கள் கூறவில்லை, 2 தடவை கொடுத்து விட்டேன் சந்தர்ப்பம். இப்பொழுது 13, 14, 15, 18, 19, 20, 21, 22, 24, 25 இவ்வளவும் இருக்கின்றன. எது வேண்டும்?
3: 18.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே உங்கள் மந்திரம் கொண்டு வந்து வைத்து விட்டேன் பெட்டி?
3: அண்டா காக்குசும் அபு காக்குசும் திறந்துடு சீசே.
0: சிறப்பு, திறந்து விட்டது பெட்டி. ஒரு ஊகம், எத்தனை எழுத்துக்களான பதம் அங்கே இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
4: ஐயா, 18வது பெட்டி என்பதனால் ஒரு 5 இருக்கும் ஐயா.
0: ஒரு 2 கூட்டி 7 ஆக தருகின்றார்கள். வேண்டுமா வேண்டாமா?
3: வேண்டும் ஐயா.
0: சரி, நான் தந்து விட்டேன். 7 எழுத்துக்களை கொண்ட பதம் அங்கு காணப்படுகிறது. நான் மீண்டும் சரிபார்க்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7 தான் அங்கே காணப்படுகிறது. இந்த பொருள், இது ஒரு பொருள். இதை நாங்கள் சுகாதார ஆரோக்கியமானதாக உபயோகிக்கின்றோம். நாங்கள் தூங்கும் வேளையிலே, உட்காரும் வேளையிலே, செல்லும் வேளையிலே எல்லாம் எங்களுக்கு உதவி செய்கின்றது. இது உடலுக்கு லேசாக இருப்பதற்கு கூறப்படுகின்றது. இது மன்னிக்க வேண்டவர்கள் தெரியாமல் கலந்து கொண்டிருந்தார்கள். சரி, இது வந்து மரத்திலிருந்து, இது ஒரு மரத்திலிருந்து எடுக்கப்படுகின்றது. மிகவும் மென்மையானது, பாரம் குறைந்தது. 7 எழுத்தில் கூறப்படுவது. புரிகின்றதா
3: ஐயா? அதாவது நம்ம உடம்பு மேலே போட்டு தேய்க்கிறதாங்க ஐயா?
0: இல்லை இல்லை, தேய்ப்பதில்லை. நாங்கள் அதை எங்களோட சேர்த்து எங்கள் சுலபமாக எங்களுக்கு சுகத்துக்காக வைத்துக் கொள்வோம். தூங்கும்போது, உட்காரும்போது, எல்லாவற்றுக்கும் உபயோகிக்கிற பொருளுக்கு இது உபயோகப்படுகின்றது. இது ஒரு மரத்திலிருந்து எடுக்கப்படுகின்றது.
3: மரக்கட்டைகள்?
0: இல்லை இல்லை, மரக்கட்டை அண்டும் இல்லவா ஐயா? அது உடம்பை நோக்கப்படுமில்லவா? இது மெதுவாக இருக்கு.
3: ஆமாங்க ஐயா.
0: அது மிகவும் சுலபமாக இருக்கு. ஆங்கிலத்தில் சாஃப்ட் என்று கூறுவார்கள். மெதுமையாக
3: கூறுவாங்க.
0: மெதுமையாக, சாஃப்ட், மெதுமையாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும்,
3: மென்மையாக இருக்கும,
0: மென்மையாக இருக்கும், மெதுமையாக இருக்கும். இது மரத்திலும் இருக்கின்றது, செடியிலும் இருக்கின்றது. அநேகமாக மரத்தால் தான், மரத்தில் வருவதை தான் இந்த இது இங்கே நான் கூறுவது. மரத்தில் இருப்பதை, செடியிலும் இருக்கின்றது. இது பாரம் குறைந்தது.
3: பஞ்சுமெத்தை?
0: அது பஞ்சுமெத்தை. இந்த பஞ்சு எடுக்கப்படுகின்ற மரம் தோடு சேர்ந்து வரும். ஒரு மரத்தில் எடுக்கப்படுகின்றது இந்த பஞ்சு.
3: இலவம் பஞ்சு.
0: வாழ்த்துக்கள், சரியானதும். இலவம் பஞ்சு பருத்தியை விட மென்மையானது, பருத்தியை விட ஆரோக்கியமானது. ஆனா கிடைப்பது அரிது. பருத்தி செடி வளர்த்து பெரிய உற்பத்தியை செய்கிறார்கள். இலவம் பஞ்சில் தூங்கினால் சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். சிறப்பு இலவம் பஞ்சு என்ற பதம் ஒரு நல்ல பதம். அதை கண்டுபிடித்த உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் உங்கள் பையிலே சேர்க்கின்றன. இப்பொழுது நீங்கள் இரண்டாவது பெட்டிக்கும் அனுமதி பெற்று விட்டீர்கள். இரண்டாவது எந்த இலக்கம் எந்த எண் வேண்டும்?
3: என்னென்ன
0: இருப்பது மகன்? 13, 14, 15, 19, 20, 21, 22, 24, 25.
3: 21
0: உங்களுக்கு தேவை வேண்டும். வேண்டிய பதம் அங்கே பார்ப்போம். மந்திரத்தை தாருங்கள். ராஜராஜன்
3: அண்டகாகுசும் அபுகாகுசும் திறந்துடு சீசே.
0: திறந்து விட்டது, திறந்து விட்டது. இப்பொழுது எத்தனை எழுத்துக்கள் அதுக்குள்ள இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
3: ஏழு.
0: கிட்டத்தட்ட கட்டிக்காரன் என்ற ஆறு எழுத்திலே இருக்கின்றது. ஆறு எழுத்திலே இருக்கின்றது. இந்த ஆறு எழுத்திலே சொல்லப்படுகிற இந்த பொருள் ஒரு ஆபரணம், அணிகள் என்று கூறுவார்கள். ஆபரணம் குறிப்பாக பெண்கள் உபயோகிப்பார்கள். ஆனால் இன்றைய பெண்கள் அதை உபயோகிப்பதில் மணமக்களுக்கு இதை இந்த அணிவார்கள். எங்களுடைய மதத்தில் உள்ள தெய்வங்களே பெண் தெய்வங்களுக்கு காணப்படுவது இது. கேள்விகள் என்னிடம் கேட்கலாம், வினாக்கள் என்னிடம் கேட்கலாம், உங்கள் தேவைக்கு இரண்டு தடவை கேட்கலாம். இது ஒரு ஆபரணம், மிகவும் பெரியது.
3: மாங்கல்யம்.
0: எல்லா பெண்களும் மாங்கல்யம் அணிந்திருக்கிறார்கள் ஐயா. மா நான் அது கூறவில்லை, அதை கூறவில்லை.
3: சரி, தங்க ஆபரணம் தானங்க?
0: ஆமாம், தங்கத்திலேயும் இருக்கின்றது. இப்பொழுது எல்லாம் வித்தியாசமாயும் இருக்கின்றது வேறு லோகங்களே. அன்று தங்கத்திலே இருந்திருக்கலாம்.
3: அனைத்து பெண்களும்
0: இல்லை. மணமாகிய பெண்கள் திருமண நாளில் அங்கட தெய்வங்களிலே, பெண் தெய்வங்களிலே காணப்படும், அநேகமாக காணப்படும். ஆண்களுக்கும் அரச காலத்திலிருந்து அந்த பழைய காலத்திலே அது பணத்தை மிகமான பணம் உள்ளவர்கள் அதை அணிவார்கள்.
3: சரிங்க ஐயா. ஐயா அது காலில் அணிவதா? இல்லை
0: இல்லை இல்லை, காலில் இல்லை, இடையில் அணிவது. இடுப்பில்.
3: இடையில்.
0: இடுப்பில்.
3: இடுப்பில்.
0: இப்பொழுது கண்டுபிடித்து விட்டீர்கள்.
3: ஒட்டியானம்.
0: கட்டிக்காரன் ஒட்டியானம் என்பது சரியா? ஒட்டியானம் சரியான பதம். கட்டிக்காரன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மேலும் இரண்டு புள்ளிகளை உங்கள் பெட்டியில் சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடல் எதுவாக இருக்கலாம் அதை கூறுங்கள்.
3: ஐயா விருப்பமான பாடல் ஆஹா கல்யாணத்துல வரும். இவர் நானி நடித்த படம். மலையின் சாரலில் மலையின் சாரலில் நனைய தோன்றது நடுங்க தோன்றது.
0: ஓ அப்படி இன்னொருக்கா கொடுங்கள். மலையின் சாரலிலா?
3: மலையின் சாரலில் மலையின் சாரலில் நனைய தோன்றது நடுங்க தோன்றது. பிழைகள் என்றே தெரிந்தும் கூட பிடித்து போனது புதையலானது.
0: சிறப்பு, சிறப்பு. பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு நீங்கள் வந்து பாடலாமே ஞாயிற்றுக்கிழமைகளிலே. சிறப்பு, நன்றாக.
3: லேட்டா வந்துட்டேங்க ஐயா ஞாயிற்றுக்கிழமை.
0: சரி, பார்ப்போம் அடுத்த வாரம். இப்பொழுது சரியான பதத்தை இரண்டு தடவையும் கூறி இன்னும் ஒருவருடைய விலங்கை உடைத்த உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு ஒரு கட்டாய ஓய்வு கொடுக்கின்றேன். சென்று மீண்டும் பாருங்கள்.
3: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி. எங்கே சாந்தி, நீங்கள் வாருங்கள். உங்களுடைய பெட்டி திறக்கப்பட்டு விட்டது, கூறப்பட்டு விட்டது. ஓடி வாருங்கள் சாந்தி. உங்கள் விலங்கு உடைக்கப்பட்டு விட்டது, அப்படிதானே?
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம். நீங்கள்
1: பதில் சொல்லிவிட்டார்கள் என்னுடைய பெட்டிக்கு
0: கூறிவிட்டார்கள். சரீரம் அது சொல்லாம மேனி கூறினீர்கள், உடம்பு கூறினீர்கள், சரீரத்தை மறந்து விட்டீர்கள், பார்த்தீர்களா? சரி, வாழ்த்துக்கள். இப்பொழுது பாருங்கள், 10 இருக்கின்றது, 13, 14, 15 இருக்கின்றது, 19, 20, 22, 24, 25 எது வேண்டும்?
1: 10.
0: சரி, மந்திரத்தை தாருங்கள். ஏனென்றால் நான்கு எழுத்திலே இருக்கின்றது. சரியா? நான்கு.
1: சரி,
0: இது வந்து உயிரினங்கள் செய்கின்ற ஒரு விடயம், தங்களை அறியாமல் செய்வார்கள். உண்ணுவது, உறங்குவது, நடப்பது, இருப்பது, சிரிப்பது போன்று ஒரு ஒரு விடயம் தங்களை அறியாமல் வந்து கொள்ளும். அது நீங்கள் ஒரு போர் அடி, ஆங்கிலத்தில் போர் அடிக்கிறான் சொல்வார்கள், அது என்னன்னு சொல்றது, சோர்வு. சோர்வடைகிற நேரத்தில் இது உண்டாகும், தங்களை அறியாமல். அதை தடுக்க முடியாது. அதை எப்படி கூறுகிறது? விடயம் புரிந்து விட்டதோ? உடற்சோர்வடைகிற நேரத்தில் நாங்கள் செய்வது, எங்களை அறியாமல் செய்வது. எல்லா உயிரினங்களும் அதை செய்யும். அதுக்கு உண்மையான காரணம் வேறு, நாங்கள் அதுக்கு ஏதோ சொல்லிக் கொள்வோம். ஆனால் இவர் போகும்போது தனியே போக மாட்டார், பக்கத்தில் உள்ளவர்களையும் செய்ய
1: செய்தார்.
0: அது சொன்னவர் புரிந்து விட்டீங்களா? தான் கொட்டாவி தனி வழி போகாது என்று கூறுவார்கள் இல்லையா? கொட்டாவி எங்களை அறியாமல் ஒரு டயர், அது வேற எப்படி கூறுவது? நீங்கள் அப்படி கொட்டாவி எங்கும் கூறுவது தான் கொட்டாவி. அதை காரணம் என்னவாம்மா கொட்டாவி வருவதற்கு? உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் உங்கள் பகுதியில் சேர்கின்றன, வாழ்த்துக்கள். அது காரணம் என்னவென்று புரியுமா?
1: சோர்வு.
0: என்னதுனால சோர்வு?
1: மூளைக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்.
0: ஆக்ஸிஜன் காணாத வேளையிலே
1: வாயை
0: திறந்து ஒரு தடவை உள்ள அழுத்துக் கொள்வோம். கொட்டாவியில் எங்களை அறியாமல், எங்களுடைய இயங்கு தசை எங்களை அறியாமல் செய்யும் ஒரு தொழில். வாழ்த்துக்கள் கொட்டாவி. அடைய அதுக்கு வந்து போட்டிக்கு வந்து விட்டது, கண்டுபிடியில வந்து விட்டது. அது வாழ்த்துக்கள் சாந்தி. உங்களுக்கு ஒக்சிஜன் காணாது, அடிக்கடி போர் அடிக்குதோ? உடம்ப முடித்து கொண்டு போவார். கொட்டாவி என்பது எங்கள் மீளப்பெறுகின்றோம், பிராணவாயுவை மீளப்பெறுகின்றோம். உள்ளுக்கு பற்றாக்குறை காரணம், அதான் காரணம். சரி, அடுத்து எந்த எண் பெட்டி வேண்டும் உங்களுக்கு? 13, 14, 15, 19, 20, 22, 24, 25, 15 உங்களுக்கு வேண்டும். சரி, 15 பெட்டி எண்ணெய் கொண்டு வந்து உங்கள் பெயரில் வைத்து விட்டேன். இப்பொழுது நீங்கள் தரவுகளை தரப்போகின்றேன். அதற்கு முன்பு மந்திரத்தை கூறுங்களேன்.
1: அண்ட காக்கசம் அபு காக்கசம் திறந்து சிசி.
0: சபாஷ், திறந்து விட்டது பெட்டி. சரி, இப்பொழுது எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: ஒரு மூன்று
0: என்றபடியால் ஒரு இரண்டை சேர்த்து ஐந்தில் எதிர்கின்றேன். வாழ்த்துக்கள். சரி, இது கூறுவது என்னவென்றால், இது வந்துவிட்டால் வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது, மனித வாழ்க்கையிலே. ஏன் மிருகங்களுக்கு கூட? இப்போ மான் தண்ணி குடிக்க போகுது காட்டுக்குள்ளே, உங்கும் இங்கும் பார்த்து கொண்டு போகும். என்ன காரணம் உங்களுக்கு தெரியும். அதே போன்று பயமும் தான் வேறு காரணம் இருக்கின்றது. உங்களுக்கும் வாழ்க்கையில் மனிதர்களுக்கு இது ஏற்பட்டதுன்னா பிரிவு, பிளவு, பெரிய பிரச்சனைகளை ஏற்பட்டு கொண்டிருக்கும். நம்பத்தகாதது அது எது? நம்பிக்கை இல்லாததுன்னு கூறுவது. ஒரு வருடம் அல்லது ஒரு விடயத்தை சந்தேகம் மத்தியார் சுத்தி வளர்ச்சி கூறுகின்றார். சாந்தி நேரடியாக உடைத்து விட்டார். சந்தேகம் என்பது அன்று எங்களுடைய கிருஷ்ணன் பாடல் கேட்டாரே, சந்தேகம் வந்துவிட்டா சந்தோஷம் கேடு. சந்தேகம்
1: சந்தோஷ கோடு
0: இல்ல, சந்தேக கோடு சந்தோஷ கேடு. வாழ்த்துக்கள். சந்தேகம். அப்ப எத்தனை பெட்டி திறந்து விட்டீர்கள்? ரெண்டு பெட்டி திறந்து பாடலையும் தந்து வெட்டிக்காரையின் வட்டத்தை பெற்றுக்கொண்டு பொன்மணி இருவது என்ற பாடலை கேட்க காத்து கொண்டிருங்கள். மீண்டும் ஒலிக்கும். வாழ்த்துக்கள், நன்றி, மீண்டும் சந்திப்போம். இன்னும் வரலாம், நீங்கள் வரலாம், பெட்டிகள் உண்டு, நேரம் உண்டு. இப்பொழுது கஸ்தூரி பலதரவை நீங்கள் அழைத்து விட்டீர்கள், இங்கே காணவில்லை. இரண்டாம் சுற்றுக்கு வருவதற்காக அழைக்கின்றீர்கள். இப்போ இரண்டாம் சுற்றுக்கு சாந்தி வந்து சென்று விட்டார், எங்கே வர வேண்டும். கிருஷ்ணா நீங்களும் அழைத்தீர்கள், உங்கள் இங்கே பெட்டிகள் உண்டு. 13, 14, 19, 20, 22, 24. அடே அப்பா, எத்தனை பெட்டிகள் இருக்கின்றன, கிட்டத்தட்ட 6 பெட்டிகள் இருக்கின்றன. ஓடி வாருங்கள். நேரம் சரியாக 1:23 தான் இருக்கின்றது. நாங்கள் நிகழ்ச்சியை வழக்கத்தை போல நிறைவு கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது, நாங்கள் பேச வேண்டியது இருக்கின்றது. உங்களுக்கு பதில் கூற வேண்டி இருக்கின்றது. பாடல்கள் ஒளிபரப்புவதற்கு 8 பாடல் 8 பேர் வந்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். கிருஷ்ணன் மீண்டும் இறுதி நேரத்தில் ஓடி வந்து விட்டார். கிருஷ்ணன் வணக்கம். கிருஷ்ணா வணக்கம். இரண்டாவது சுட்டு விலங்கு உடைத்து நீண்ட நேரம் ஆகிவிட்டது. இப்பொழுது உங்களுக்காக உங்களுக்காக ஒரு பெட்டி ஒன்று இருக்கின்றது. 12வது பெட்டியை திறந்த கஸ்தூரி அதனுடைய பதத்தை கூறவில்லை. என்னவென்று இந்த உடல்கள் சிதறி கிடப்பதை எப்படி கூறுவது தெரியுமா?
5: சடலம்
0: அல்ல அல்ல, மன்னிக்க வேண்டும். சரி, இப்பொழுது நீங்கள் பெட்டிக்கு பாருங்கள். எந்த என்னையா 24 வாழ்த்துக்கள். 24 மந்திரத்தை கூறுங்கள். கட்டிக்காரன் கிட்டத்தட்ட 3 எழுத்துக்கள் இதுவும் ஒரு பெண், இதுவும் ஒரு பெண். மகாபாரதத்தில் உள்ள ராஜ மாதா பாண்டவர்களை பெற்றவர். என்ன பெயர்? என்று என்ன சோதனை காலம் கிருஷ்ணன், நீங்கள் தானே திறந்தீர்கள் இந்த பெட்டியை. மந்திரம் கூறாமல் கூறணும், மந்திரம் கூறினீர்களா இல்லையா?
5: கூறிவிட்டேன்.
0: அப்ப கூறுங்கள், பெயரை கூறுங்கள். மிகவும் சுலபமான பெயர் மகனே. கங்கை வந்து நதி அல்லவா? பெண்களுக்கும் கங்கை என்று பேர், கங்கா என்று வைத்திருப்பார்கள். சரி, அது அல்ல, பொருந்தவில்லை. பாரதத்திலே இருக்கின்ற, பாரதத்திலே இருக்கின்ற, பொருந்தவில்லை. கிருஷ்ணா, பாரதத்தில் உள்ளவர்களை பாண்டவர்களை தெரியுமா உங்களுக்கு? பாண்டவர்கள் யார்? 5 பேர். அவர்களை பெற்றவர், அவர்களை பெற்ற தாய் அவதான். கூறினால் 2 புள்ளிகளை மேலும் பெறலாம், நேரத்தையும் சுருக்கிக் கொள்ளலாம். அறையா கைகை எப்படி வரும்? அது ராமாயணம் அல்லவா? எல்லா பொம்பளைகளையும் தெரியுது, இந்த பொம்பளையே தெரியவில்லை. வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் மீண்டும் பெற வேண்டும் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. இப்பொழுது சாந்தி 2வது தடவையாக ஓடுகிறார். சாந்தி வணக்கம். சாந்தி வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
0: கூறுங்கள்.
6: பதில் சொல்லிட்டாங்க ஐயா.
0: ஆமா, அந்த 12 கஸ்தூரி திறந்த பெட்டிக்கு கூற முடியுமா? அந்த உடல் சிதறி கிடப்பது
6: அது
0: கொஞ்சம் கடினம். சரி, இப்பொழுது 24வது பெட்டி. கிருஷ்ணா கூறியதுக்கு விவரம் கேட்டீர்கள், அதுக்கு என்ன பதில் உண்டு?
6: பாண்டவர்களுடைய தாய்.
0: ஆமா,
6: காந்தாரி.
0: காந்தாரி பாலு கட்டிக்காரி ராம் என்ன, பாரதத்தை மறுபடியும் சீரமைக்க வேண்டும் நாங்கள் தயவு செய்து. வாழ்த்துக்கள். பாண்டவர்களுடைய தாய் காந்தாரி, அப்படித்தானே கூறுகிறீர்கள்? அந்த கண்ணை கட்டி கொண்டு போதானே? பிழை பிழை பிழை, பிறந்தவில்லை. பாரத, அதான் பாரதத்தை நாங்கள் மறுபடியும் இருக்கா படிக்க விடும் போல் கிடக்கின்றது. பிறந்தவில்லை மகளே.
6: உங்களுக்கான
0: பட்டிக்கு வாருங்கள். பதிமூன்றை திறக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் கொண்டு வந்து வச்சுவிட்டேன் உங்கள் பேரில். மந்திரத்தை கூறுங்கள். சாந்தி கொஞ்சம் தடுக்கப்பட்டது, இருந்தாலும் திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்?
1: ஐந்து
0: இல்லை, கிட்டத்தட்டவும் இல்லை, மூன்று எழுத்துக்களே இருக்கின்றது. நீங்கள் சரியா வாழ்த்துக்கள்தானே. இது வந்து கூறுவது எங்கள் திதிகளை, எங்கள் நட்சத்திரங்களுக்கு பின்பு திதிகள், 15 திதிகள் இருக்கின்றன. அதுல 9வது நாள் பெறும் திதியின் பெயர்
1: நவமி.
0: வாழ்த்துக்கள். மூன்று எழுத்துக்கள், நவமி சரியான பதம். மேலும் இரண்டு எழுத்து, இரண்டு புள்ளிகளை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பெட்டியை திறவுங்கள்.
1: 12 14
0: சரி, 14 எங்கே மந்திரம்? சரி, இதுக்குள்ள எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்? எத்தனை எழுத்துக்கள் காணலாம் இதுக்குள்ள?
1: மூன்று.
0: இப்பொழுது அதுக்கு ரெண்டு கூட சொல்லி 5 தருகின்றேன். சரியா? இந்த 5 சொல்லு மிகவும் சுலபமான சொல்லு. ஆனால் இதை நீங்கள் விரும்ப, நீங்கள் அப்படியானவர் அல்ல. இந்த உலகத்தில் ஒன்றுமே புரியாமல், எது செய்தாலும் புரியாமல் இருக்கிறவரை பார்த்து நாங்கள் கூறும் ஒரு பதம். ஒன்றும் விளங்க இல்லை உங்களுக்கு. நாங்கள் எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் புரியாது. அது பிள்ளைகள் இருக்க, புரிதன் கூட நீங்கள் சில போல சொல்லுவீர்கள், புரிதன் கூட உங்களை சொல்லுவார். ஒன்றும் முதலையில் புத்தி அதுக்கு ஒரு பதம் 5 எழுத்துக்களை கொண்டது.
1: அப்பாவி
0: அல்ல அல்ல,
1: அதனால எதுவும் அறியாத.
0: நேரம் செல்கின்றது, விரைவாக வர வேண்டும். சில சமயம் நீங்கள் சலித்துக் கொண்டு உங்கள் கணவரை சொல்வீர்கள், உங்கள் கணவர் உங்களை சொல்வார், நீங்கள் சில பிள்ளைகளை சொல்வீர்கள், நண்பர்களை சொல்வீர்கள், தோழர்களை சொல்வீர்கள். நேரமா கண்டது மகளே, அடுத்தவர்களுக்கு வழிபட வேண்டும், நேரம் செல்கின்றது.
1: சரிங்க ஐயா,
0: நன்றி மகளே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பார்ப்போம் யார் உறவுனது. மீண்டும் நீங்கள் அழைத்து வரலாம், யார் வருகிறது பார்ப்போம். அடுத்த உறவாக யார் இணைப்பில் இருக்கின்றீர்கள்? இன்னும் சில நிமிடங்கள் கூட்டப்பட்டு இருக்கின்றது. நேரம் என்றால் இன்னும் இங்கே கூறப்படாமல் பட்டியல். தேவா வந்து விட்டார். தேவா இங்கே சென்று விட்டார். தேவா வந்துவிட்டு இங்கே இப்பொழுது ஒரு பதம், ரெண்டு பதம் கூறப்படாமல் இருக்கின்றது. அதை விட 3-4 பெட்டிகள் இருக்கு. அந்த ராஜ்குமார் வந்து விட்டார். இவர் அவிழ்த்து விடுவார். ராஜ்குமார் வாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் ராஜ்குமார்.
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். இப்பொழுது இங்கே 3 பதங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று நீங்கள் முயற்சித்து விட்டீர்கள் முதல், அது வேண்டாம். இரண்டாவது இப்பொழுது 23வது 24வது பெட்டி இருக்கின்றது. அந்த பெட்டி கிருஷ்ணா திறந்து விட்டது. பாண்டவர்களுடைய தாயின் பெயர்
5: குந்தி.
0: குந்தி என்பது சரி. இந்த தடுமாறு என்னுடைய மகள் சாந்தி வந்து சொன்னார் காந்தாரி என்று விட்டார். துரியோதனன் ஆக்களின்
5: தாயார்
0: அவங்க. சரி, சிறப்பான பதிலை தந்த ராஜராஜன் உங்களுக்கு ஒரு புள்ளி சேருகின்றது. வாழ்த்துக்கள். அவருடைய பெட்டி என்றபடியால் நீங்கள் திறந்தீர்கள். இப்பொழுது இது மன்னிக்க வேண்டும், இது திறந்தது என்னுடைய கிருஷ்ணன். கிருஷ்ணன் தான் அதை திறந்தவர். இவ வந்து முயற்சி பண்ணி பார்த்தவர். இப்போ கிருஷ்ணன் விலங்கு உடைக்கப்பட்டு விட்டது. நன்றி. அடுத்த விலங்கு எங்களுடைய சாந்தி இப்பொழுது திறந்தார். 14வது எண் பெட்டியை அது கூறாமல் இருக்கின்றது. அது வந்து எப்படி சொன்னாலும் ஒன்றுமே புரியாத ஒருவரை பார்த்து நாங்கள் பேசுவது, நாங்கள் பேச்சு வழக்கிலே கூறும் ஒரு பதம்.
5: எத்தனை எழுத்துங்க ஐயா?
0: 5 எழுத்துக்களை கொண்டு. எப்படி சொன்னாலும் நண்பர், நீங்கள் நல்ல நண்பனாக இருப்பார். எப்படி சொன்னாலும் அவர் புரியாட்டி நீங்கள் உடனே திட்டி விடுவீர்கள். அப்படி மற்றவர்கள் ஒன்றும் புரியவில்லை என்றால் நாங்கள் இப்படி எப்படி கூறினாலும் புரியாது. 5 எழுத்துக்களை கொண்டது.
4: ஐயா எப்படி போனாலும் பிரயோஜனம்.
0: சரி, அதுக்கு நீங்கள் நேரம் செலவழிக்க தேவையில்லை. ஒரு தடவை முயற்சித்து விட்டு உங்கள் பெட்டிக்கு போகலாம்.
4: சரிங்க ஐயா.
0: சரி, இப்பொழுது 19 20 22 தான் இருக்கின்றது, மூன்று பெட்டிகள் உண்டு.
4: 22 போய்க்கலாங்க.
0: 22 போய் பார்க்கலாம். சரி, கொண்டு வாருங்கள். வைத்து விட்டேன், மந்திரத்தை கூறுங்கள். ராஜராஜன்
4: அண்டாகாகுஷம் அபோகாகுஷம் திறந்துடு சீசே,
0: திறந்து விட்டது. சபாஸ், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, அதற்குள்ளே இருக்கிற பதம் எத்தனை எழுத்துக்களை கொண்டதாக இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
4: 5.
0: கிட்டத்தட்டவும் கட்டிக்காரன் இல்லை, மூன்று எழுத்திலே தான் இருக்கின்றது.
4: சரிங்க ஐயா,
0: இது ஊகம் தானே மகனே. சரி, இந்த மூன்று எழுத்துக்களும் கூறும் பதம் விரைவாக போவோம். இது வந்து இந்த சிற்பங்களை செய்பவர்கள், சித்திரங்களை வரைபவர்களின் கையிலே இருக்கின்ற ஒரு பொருள்.
4: தூரிகை.
0: வாழ்த்துக்கள், சரியாக. தூரிகை எழுதாத நல்ல பாடல். தூரிகை பாடல்கள் பல இருக்கின்ற. தூரிகை என்ற சரியான பதத்தை கொண்டு கொடுத்து ராஜராஜன் மீண்டும் 2 புள்ளிகளை தனது பையில் சேர்த்து கொண்டு 2வது பட்டிக்கு ஆளாகிறார். 2வதாக இப்பொழுது 19 20 இருக்கின்றது, 25 இருக்கின்றது. எது வேண்டும்?
4: 25 எடுத்துக்கலாங்க.
0: 25 எடுத்துக்கொள்வோம். மந்திரத்தை கூறுங்கள். உங்கள் பெயரில் கொண்டு வந்து வைத்து விட்டேன்.
4: அண்டகாகுசம் அபுகாகுசம் திறந்துடு சீசே,
0: விரைவாக கூறி அழகாக திறக்க வைத்தீர்கள் திறந்து விட்டது பெட்டி. அதற்குள்ளே கிட்டத்தட்ட எத்தனை எழுத்துக்கள் காணப்படும் என்று நீங்கள் ஊகிக்கின்றீர்கள்?
4: 4.
0: 4 முதல் தந்த இதை விட இது வந்து கூடவாக இதுதான் என்று 2வது 3வது கூடுதல் எழுத்துக்களை கொண்டது. 7 எழுத்துக்களை கொண்டது.
4: 7 எழுத்துக்கள். சரிங்க ஐயா.
0: சரி, இதுல இது வந்து ஒரு மலர், ஒரு பூ. இந்த பூவுக்கு இப்படி ஒரு பெயர் உண்டு. உங்களுக்கு வழக்கமான பெயர் எல்லோருக்கும் தெரியும், இப்படியும் ஒரு பெயர் உண்டு, உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். சூரியன் போகும் திசையெல்லாம் தன்னை திருப்பி கொண்டு போகும் ஒரு பூ.
4: சூரியகாந்திங்க ஐயா?
0: ஆமா, சூரியகாந்திக்கு இப்படி இன்னும் ஒரு பெயர் உண்டு.
4: சூரியகாந்திக்கு இன்னொரு பெயர் அங்க? சூரியகாந்திக்கு இன்னும் ஒரு பெயர் என்று தமிழ் பெயர் அங்க?
0: ஆமாம், ஆமாம்.
4: ஐயா எத்தனை எழுத்து?
0: 7 எழுத்துக்களை கொண்டது.
4: அக்க புஷ்பம்
0: அங்கயா? புஷ்பம் 7 எழுத்து. அந்த இஷ் வந்து விட்டது அப்படி அல்ல.
4: பொழுது வணங்கி.
0: வாழ்த்துக்கள், சரியான பதம். பொழுது வணங்கி, பொழுது என்பது சூரியனுடைய பொழுது, நேரத்தை. அது சூரியனை மட்டுமல்ல நேரத்தை அப்படியே வணங்கி கொண்டு போகும். அது போறது சீர பொழுது. எப்படி பொழுது அங்கே போகின்றதோ அதை வணங்கி கொண்டு பொழுது வணங்கி என்ற சரியான பதத்தை தந்த மேலும் 2 புள்ளிகளை பெற்றுக்கொண்டு கட்டிக்கார் என்ற பெயரையும் பெற்றுக்கொண்டு கட்டாய ஓய்விலே செல்கின்றார். வாழ்த்துக்கள் ராஜராஜன். பொழுது வணங்கி, இது பல வாரங்களுக்கு முன்பு எங்கள் பட்சத்திலே வந்த ஒரு பதம். வாழ்த்துக்கள், சிறப்பு.
4: நன்றி,
0: நன்றி. இன்னும் 2 பதங்கள் இருக்கின்றன. எனக்கு நீடிக்க நேரம் கிடைத்திருக்கின்றது. இந்த 2 பதங்கள் முடியும் வரை நான் வானொலியில் இருப்பேன். எங்கே யார் வரப்போகின்ற? இன்னும் 4 புள்ளிகள் கிடம் இருக்கின்றது. யார் வரப்போகின்றீர்கள்? ஞானசேகரன் வந்துவிட்டார். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம், நீங்கள் தான் வர வேண்டும் என்று நான் நினைத்தேன், வந்துவிட்டீர்கள். வாருங்கள். இப்பொழுது உங்களுடைய பதம் அங்கே கூறப்பட்டு விட்டது. இப்பொழுது வந்து இங்கே 2 பட்டிகள் உண்டு. அதை கூட 2 3 பட்டிகள் சொல்லாமல் இருக்கின்றன. ஒன்று வந்து இந்த உடல்கள் எல்லாம் சிதறி போன பின்பு அந்த அவற்றையெல்லாம் சேர்த்து ஒரு பதத்தால் அழைப்பார்கள். அந்த பதம் புரியுமா? எதுவும் இல்லை, பொருந்தவில்லை. அடுத்த பட்டி வந்து எப்படி சொன்னாலும் வேற அது ஒரு தான் இருக்கும். புத்தியே இல்லை, நாங்கள் எப்படி சொன்னாலும் புரியாதவரை பார்த்து நீங்கள் எப்படி கூறுவீர்கள் அவரை பார்த்து? மரமண்டை, மரமண்டை, அசமண்டை அல்ல மரமண்டை என்று கூறுவீர்கள். சரியா? இது ஒரு மரமண்டை என்று கூறுவார்கள். வாழ்த்துக்கள். சரியாது, அது அதுக்கு உங்களுக்காக ஒரு புள்ளி வெற்றுப்பட்டியாக இருந்து இப்பொழுது ஒரு புள்ளி சேருகின்றது அங்கே. அடுத்தது சொல்லாமல் இருக்கின்ற பதம் மரமண்டை சிதலம், அது சொல்லப்பட்டு விட்டது, சொல்லப்பட்டு விட்டது. இப்பொழுது இரண்டு பெட்டிகள் சுத்தமாக இருக்கின்றது, அந்த இரண்டையும் துறப்பதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பமும் கிடைச்சிருக்கின்றது. வாருங்கள்.
7: என்ன இலக்கம்ப்பா?
0: 19:20.
7: சரிப்பா, 19.
0: 19 எங்கே மந்திரத்தை கூறுங்கள்.
7: அண்டா காகசம் அபு காகவும் திறந்துடு சீசே.
0: வாழ்த்துக்கள். திறந்து விட்டது பெட்டி. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
7: 6.
0: அந்த பெருசாக போக வேண்டாம் மகனே, இரண்டு எழுத்துக்கள் இருக்கு, இரண்டு எழுத்துக்கள். இந்த இரண்டு எழுத்துக்கள் ஒரு கவிதை பிறப்பதற்கும் ஒரு உயிர் பிறப்பதற்கும் காரணமாக உள்ளது. சுருக்கமாக சொன்னோம்.
7: கரு,
0: கரு, வாழ்த்துக்கள், சிறப்பு, சரியான பதம், கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், கரு என்று கூறி இரண்டு புள்ளிகளை பெற்றுக் கொண்டார். வெற்றுப்பட்டியா இருந்ததை நிறைத்து கொண்டார். வாழ்த்துக்கள். இப்பொழுது அடுத்தது 20 மட்டும்தான் இருக்கின்றன. அந்த 20வது பெட்டி உங்களுக்காக நீங்கள் சொல்லாமலே கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுது நீங்கள் மந்திரத்தை கூற வேண்டும்.
7: அண்டா காக்கசம் அபு காக்கும் திறந்து சீசே.
0: திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள் ஞானசேகரன்?
7: 4. 4
0: கிட்டத்தட்ட கெட்டிக்காரன் 5 எழுத்திலே இருக்கின்றது. சரியா? இது வந்து ஒருவருடைய பெயர். இவர் தான் இந்த தேவாரங்கள், திருவாசகங்கள், திருப்புவாசகங்கள் எல்லாவற்றையும் செய்து திருமுறையாக்கியவர். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் அவரு புராணங்களை அமைத்தவர், புராணங்களாக்கினவர். ஞானசேகரன் நாயன்மார்கள் பாடிய எல்லாவற்றை முறைப்படி எடுத்து திருமுறைகள் என்ற வகையிலே ஆக்கி வைத்தவர்.
7: திருமுறை
0: என்றால் இவருடைய பேர் தான் வரும் ஞாபகத்துக்கு. தேவாரங்கள், திருவாசகங்கள் எல்லாவற்றையும் திருமுறைகளாக வகுத்து கொடுத்தவர்.
7: சம்பந்தர்
0: அவர் பாடியவர் அல்ல மகனே, இவர்கள் பாடியவற்றை எல்லாம் வரையறுப்பாக முறைப்படி புகுந்து திருமுறைகள் என்று பெயர் வைத்து ஆக்கி கொடுத்தவர். உங்களுக்கு தெரியும்
7: திருமூலன்.
0: அது அவரும் ஒரு சித்தர் அல்லவா ஐயா, திருமூலர். அவர் திருமந்திரத்தை அவற்ற திருமந்திரத்தும் இந்த திருமுறைகளான இருக்குது. அவற்றையெல்லாம் ஒன்றாக வாழ்த்துக்கள். அவர்தான் இறுதியாக உங்கள் வாயால் கேட்க வேண்டும் என்று சுற்றி வளைத்து கொண்டு வந்து நடந்து கெடுத்து கொண்டீர்கள். கெட்டிக்காரன் மீண்டும் இரண்டு புள்ளிகளை பெற்று கொண்டீர்கள். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர செய்தீர்கள். வாழ்த்துக்கள். நிறைவுக்கு கொண்டு வரவில்லை, பெட்டிகள் எல்லாம்
7: சூரியகாந்தி.
0: ஆமா, அதுக்கு என்ன நீங்கள் நினைக்கிறீர்கள்?
7: ஞாயிறு திரும்பி,
0: ஞாயிறு திரும்பியும் கூறலாம். அதை விட பொழுது வணங்கி என்று என்னிடம் இருந்தது. இந்த பெயர் பொழுது வணங்கி ராஜராஜன் கூறியிருந்தார். பொழுது வணங்கி வாழ்த்துக்கள். ஞாயிறு திரும்பியனால் அது பதம், அந்த பதம். வாழ்த்துக்கள், சிறப்புகள், நன்றி. உங்களுக்கான பாடலும் குறிப்பிட்டு சென்றீர்கள் தானே, உங்கள் எல்லோருடைய பாடலும் கிடைக்கும். நன்றி, நன்றி,
7: நன்றி.
0: நேரம் 1:42 காட்டுகின்றது எங்களுக்கு. இந்த வேளையில் நிகழ்ச்சி 25 பெட்டியிலும் 23 பெட்டிகள், 24 பெட்டிகள் விடுவிக்கப்பட்டு விட்டன. ஒரு பெட்டி விடுவிக்காமல் இருக்கின்றது. அந்த பெட்டி வந்து 12வது பெட்டி கஸ்தூரி திறந்தது. எல்லோரும் வந்து முயற்சி பண்ணி பார்த்தீர்கள். அவ்வளோ அவ்வளோ பெரிய விடயமில்லை. நீங்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த பதம். அதை கூறுவது, இப்போ ஒரு விபத்து நடந்து விட்டன. அங்கே எல்லாம் சிதறி கிடக்கின்றது, ஒருவருடைய உடல் அல்ல ஒரு மிருகத்தினுடைய உடல் என்னவோ அந்த விபத்திலே சிதறி அது இறந்து விட்டது. இறந்து விட்டது, அது என்ன மிருகம் அல்லது என்ன யார் என்பதை அடையாளம் காணுவதற்கு அந்த துண்டங்கள் துண்டங்கள் துண்டங்களாக இருக்கும். அவையெல்லாம் ஒன்று சேர்த்து எல்லாம் அதில் இருக்க அடையாளங்களை பார்த்து நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதெல்லாம் பத்திரிகைகள் ஊடகங்களிலும் செய்திகளிலும் கூறுவார்கள். அவற்றை கூறுவது சரியான பதம் நான்கு எழுத்துக்களை கொண்டது, சிதலம் என்று கூறுவது. தெரிந்து கொண்டீர்களா? சிதலம், அங்கே சிதலங்களாக கிடந்தன, அவற்றை ஒன்று சேர்த்துத்தான் அடையாளம் காணப்பட்டன என்றெல்லாம் காணப்பட்டது என்றெல்லாம் செய்திகளிலே பரவி இருக்கும், பார்த்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். சிதலங்கள் சிதலம் என்று கூறுவது. நன்றி. நாங்கள் இன்று கண்டுகொண்ட பதங்கள் 25 பதங்கள் கொண்டு வந்து 25 கண்டுகொண்டோம். படிக்கின்றேன் முறைப்படி. அஞ்சுகம், மரலி, குடமுழுக்கு, சரீரம், வெள்ளைப்பூண்டு, குஞ்சம், வேளம், அபிமன்யு, கல்லறை, கொட்டாவி, மாசு, சிதலம், நவமி, மரமண்டை, சந்தேகம், விவசாயி, உயிர், இலவம் பஞ்சு, கரு, சேக்கிளார், ஒட்டியானம், தூரிகை, சகுந்தலை, குந்தி, பொழுது வணங்கி ஆகிய 25 பதங்களை கண்டுகொண்டோம். இந்த சிறு தொண்டு எங்கள் அன்னை தமிழ்த்தாய்க்கு நாங்கள் செய்வதாகும். எத்தனை பதங்கள் அத்தனையும் நாங்கள் உபயோகிக்கின்ற பதங்கள் மறைந்து மருவிப்போய் கிடக்கின்றன ஒரு சில பதங்கள் என்று தெரிந்து கொண்டோம். அதற்கு இன்றைய பொக்கிஷம் நீங்களும் உதவி செய்தீர்கள். அதற்குரிய நேரத்தை ஒதுக்கி கொடுத்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கு உதவி நன்றி கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை வந்து கஸ்தூரி முதல்நேயராகவும், கிருஷ்ணன், தேவா, ஞானசேகரன், சரவணன், சியாமலா, சாந்தி, ராஜராஜன் இவர்கள் வந்து இணைந்து சிறப்பித்து சென்றார்கள். இந்த 8 உறவினர்களுக்கும் எங்கள் தமிழ் தொண்டிலே எனக்கு உதவியாகவும் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் சிறந்து உலகளாக இருந்து கேட்கும் உறவுகளுக்கு ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கின்றது என்று ஒருவர் எழுதியிருக்கின்றார். இப்படியான பதங்கள் எங்களிடம் இருக்கின்றன. இவற்றை தெரிந்து கொள்வதற்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி எங்களுக்கு வேண்டும். சிறப்பாக இருந்தது. பங்கு பற்றிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், எங்களுடைய வாழ்த்துக்கண்டு அவர்கள் எழுதியவளு உங்கள் அனைவருக்கும் நானும் வாழ்த்து கூறிக்கொண்டு இப்பொழுது பெற்ற புள்ளிகளை பார்ப்போம். கஸ்தூரி 4 புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். கிருஷ்ணன் 2 புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். தேவா 3 புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். ஞானசேகரன் இறுதியாக வந்து வெறும்பட்டியாக இருந்தவர் 5 புள்ளிகளை சேர்த்து கொண்டார். அடுத்து சரவணனும் 6 புள்ளிகள் சேர்த்து கொண்டார். அடுத்து ஷியாமலா 4 புள்ளிகளை பெற்றுக்கொண்டீர்கள். சாந்தி 8 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார், வாழ்த்துக்கள். அடுத்து ராஜராஜன் 10 புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். முதலாவதாக ராஜராஜன், இரண்டாவதாக சாந்தி, மூன்றாவதாக சரவணன் இருக்கின்றார். ஏனையோரும் 4, 3, 2 என்று புள்ளிகள் பெறுவதை விட நீங்கள் உங்களோட முயற்சிகள் பெருமுயற்சியாக இருந்து இதை கண்டுபிடிப்பதற்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது. ஒருவருக்கு ஒரு பதத்தை கொடுத்துவிட்டு அதற்குரிய தரவை தரும் பொழுது எல்லோரும் கேட்டுக்கொண்டு முயற்சி பண்ணுகிறீர்கள். எங்கள் தமிழை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது, தமிழை எடுத்துக்கொள்வது, தமிழை பெற்றுக்கொள்வது என்பது அறிவதற்கு ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் உலகளாவ இந்த வானொலியை, சர்வதேச வானொலியாம் மொன்றியல் தமிழ் வானொலியை. அதனால் எல்லோருக்கும் பயன்படக்கூடிய வகையில் இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் முடிக்க வேண்டும். அது வந்து 1:30 முடியும். வளமையாக நான் விரைவாக அந்த நேரத்துக்குள் முடிக்க வேண்டும் என்று 20 பதங்களை கொண்டு வந்தேன். இப்பொழுது வருகைக்கு எங்கள் உறவுகள் இணைந்து கொள்வது அதிகமாக இருக்கின்றபடியால் 5 பெட்டிகளை கூட கொண்டு வந்தேன். அடுத்த வாரமும் இப்படித்தான் வரும், ஆனால் விரைவாக முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இது வந்து 1, எங்களுடைய விவேகம் புத்திசாலித்தனம், 2 சிந்திக்கும் ஆற்றல் ஞாபக சக்தி, அத்தோடு அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும். அதைத்தான் முருகா கடவுளே எனக்கு அது வேணும் இது ஒன்று கேட்கிறீர்கள். ஆதலால் இதற்கெல்லாம் விவேகம் இருக்க வேண்டும். அந்த விவேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் தாய்மொழியிலே தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இணைந்தவர்கள் அத்தனை பேருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்தேன். அதிக நேரம் பிடிக்காமல் நேரத்தை எடுத்துக்கொள்கிறேன். எல்லோருக்கும் திருப்தியாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு இணைந்து கொண்ட என் அன்பு நேயர்களை உங்களுக்கும் இந்த முக்கியமான பதம் சிதலம் என்றதை மறந்து விடாதீர்கள். சிதலம் என்றது முக்கியமான ஒரு பதம், அதை தேடி பாருங்கள், கிடைக்கும், மேலும் அதை பற்றி பேசி பாருங்கள். அடுத்தது நீங்கள் தந்த பதில்களிலேயும் நான் உங்களோடு கூறியதிலே நகைச்சுவைகள் பல இருந்தது, யாரையும் புண்படுத்துவதாக இல்லை. நகைச்சுவையோடு விவேகமாக விவரமாக நாங்கள் சென்றோம் என்ற திருப்தியோடு 2026 ஒன்பதாவது மாதத்தின் ஒன்பதாவது நாள் அறிவன் கிழமையிலே ஒலித்த கண்டுபிடி கண்டுபிடி என்ற இசையோடு வந்த பொக்கிஷத்தை இனிது நிரம்பிக்கு கொண்டு வர உள்ளேன். இந்த வேளையிலே என் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மேலாக எனக்கு அளித்த எல்லாம் வல்ல இறைவன் ஏகன் அவருக்கு அவர்கள் தாழ் பணிந்து ஓம் நமசிவாயோ என்று கூறி என் அன்பு உறவுகளை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூறி மீண்டும் சந்திக்கும் வரை நாங்கள் அன்பு கருணை சாந்தம் மனித நேயம் அறம் ஜீவகாருண்யம் காத்து வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இறைவா நல்லதே நடக்க வேண்டும் நல்லருள் புரிய வேண்டும் என்று கேட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிகழ்ச்சி கண்டுபிடி கண்டுபிடி பொக்கிஷம் நிறைவுக்கு வந்துவிட்டது. வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் எனக்கு பிடித்த ரோஜாவே என்ற பாடல். பணம் பகை பாசம் என்ற திரைப்படத்திலிருந்து தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் அனுப்பி வைத்த வேளையிலே அந்த பாடலை வனமை போல இன்றும் அவரோடு இணைகின்றார்கள் கேட்டு மகிழ்ந்திட தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன், சண்முகப்பிரியா மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி அவர்கள் கேட்கும் இந்த பாடலை நாங்கள் முனைவோம், கேட்டு மகிழ்வோம்.

முன்றில் தமிழ் வானொலியின் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் என் தங்கை கல்யாணி என்ற திரைப்படத்து பாடல். தன்னன் தனி காட்டுக்குள்ளே என்ற முதல் வரியை எடுத்து தொடர்ந்து பாட வைக்கின்றார் வளமை போல என்றும் இன்றைய தின வாழ்த்துக்களை தரும் அன்பு உறவு தமிழ்நாடு மயிலாப்பூரிலிருந்து மயிலை பட்டாபி அவர்கள். பழமையாக மயிலை பட்டாபி அவர்கள் பாடலை கேட்கும் வேளை அவரது உறவுகள் நண்பர்கள் இணைவார்கள். அந்த வகையில் என்றும் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோர் இணைகின்றார்கள். நாங்களும் இணைவோமே.

மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் தினமும் பாடலை கேட்கும் பொழுது தாங்கள் தெரிவு செய்யும் பாடல்களை அனைவரும் விரும்பி கேட்கும் பாடல்களாக தந்து மகிழ வைக்கின்றார்கள். அந்த வகையில் அடுத்து வரும் ஒரு பாடல் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்திலிருந்து இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். நீங்களும் தனிமை இல்லாமல் உங்களோடு இணைத்து ஜெயவீர பாண்டியன் கௌதமன் லட்சுசாரா மதுஸ்ரீ சிவசங்கரன் நட்பபி நரமுகையால் தமிழினியால் இவர்களை இணைக்கும் வேளை மரகதம் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள். அற்புதமான ஒரு பாடல் ஆடினாள் நடனம் ஆடினாள் என்று வரி எடுத்து

0: மடக்கி திறன் கைகளின் விரல் நீட்டி, காலை மடக்கி திறன் கைகளின் நீட்டி,
1: கற்களை மிகுவாடி
2: அலமேலம்மா.
1: நம்ம அலமாம்மா தான் பாடுறாங்க, நீங்க வரதா சொல்லட்டுங்களா?

நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடல்களை தந்து எங்களை மகள வைத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே மீண்டும் ஒரு பாடலை. வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா, நீங்களும் ஒரு பாடல் தந்திருக்கின்றீர்கள். நாம் பிறந்த மண் என்ற திரைப்படத்திலிருந்து இனிமையாக பாடுகின்றது. தாய் பாடும் பாட்டுத்தானே தாலாட்டு என்று மாற்றுக்கருத்தில்லாத கருத்தை கொண்ட பாடல். கேட்டு மகிழ்ந்துருவோம்.

இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும். விடுமுறை விருப்பம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

நெற்றிக்கும் திறனான பாடல்களை கேட்டு மகளும் இந்த வேளையிலேதான் தமிழ்நாடு நாகப்பட்டினத்திலிருந்து நாகூர் முகமது ராஃபிக் அவர்களும் ஒரு பாடலை ரிஷ்வான் நாசார் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களை மனித்து கேட்கின்றார். கேப்டன் என்ற திரைப்படத்திலிருந்து கன்னத்துல பை என்று வரி எடுத்து பாட வைக்கும் வேளை நாங்களும் இணைவோம், கேட்டு மகிழ்வோம்.

இருவர் உள்ளம் திரைப்படுத்த பாடல் வந்து எங்கள் எல்லோரையும் அமைதியாக கேட்க வைக்கும் ஆழமான கருத்துள்ள ஒரு பாடல். அந்த பாடலை தருகின்றார் அன்பு உறவு, நீண்டகால உறவு, நாகப்பட்டினம் நாகூர் ஜகபர் ஷாதிக் அவர்கள். முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷகானா, பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், சாஹில் உலக தமிழர்களோடு இணைந்து கேட்க வேண்டும் என்று ஏனழுதாய் ஏனழுதாய் என் உயிரி ஏன் அழுதாய் என்று கேட்டு பாடுகின்றது அந்த பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகளும் இந்த வேளையிலேதான் மீண்டும் ஒரு பாடல் கேப்டன் மகள் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. எந்த பெண்ணிலும் இல்லாத என்ற ஒரு வரி கொண்ட பாடல் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேலஓடுதுறையே சேப்பு விஜயராகன் அவர்கள் வணக்கம் நன்றி கூறி எழுதியிருக்கும் வேளையிலே நாங்களும் அவரோடு இணைந்து அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம்.

கிழக்கு வாசல் திரைப்படுத்த பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலிலே. பச்சைமல பூவு நீ உச்சி மல தேனு என்று வரி எடுத்து பாடும் அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே அனுசுயா கிருஷ்ணன் அவர்கள் கேட்ட வேளையில் அந்த பாடலை அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் அன்பு உறவுகளும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

நாங்கள் கேட்டு மகளும் இந்த வேளையில் தான் இன்னும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் தையல் காரன் என்ற திரைப்படுத்து பாடல். வை வை கை வை என்ற பாடல் தான் அந்த பாடல். அந்த பாடலை தருபவர் வேறு யாருமல்ல, தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கு சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள்.

இது முன்றியல் தமிழ் வானொலி ஒலித்து கொண்டிருப்பது விடுமுறை விருப்பத்திற்கான தித்திக்கும் தேனான பாடல்கள். திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை மகிழ்ச்சியோடு நிரப்பிக் கொண்டிருக்கின்றன.

அனைத்து உறவுகளும் கேட்டு மகிழும் வண்ணம் பலவிதமான ரசனைகளோடு பாடலை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு ரசனையை தருவதோடு அல்லாமல் உள்ளத்தில் எங்கள் கருத்துக்களை மீளப்பெறும் வகையிலும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. தொடரும் பாடல் ஒலிக்க இருக்கின்றது பிரபல பின்னணி பாடகர்கள் எம் எஸ் ராஜேஸ்வரி அம்மா அவர்களோடு ஆர் பால சரஸ்வதி அம்மாவும் பாடிய ஒரு பாடல் மகாதேவி என்ற திரைப்படத்து பாடல். சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே என்ற ஒரு அற்புதமான பாடல். உலக தமிழர்களோடு நான் கேட்டு மகள விரும்புகிறேன் தாருங்கள் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அனுப்பி வைத்த வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

மீண்டும் ஒரு பாடல் ஒழிக்க இருக்கின்றது. அந்த பாடல் வீரக்கனல் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடல் பூ முடிப்பதும் பொட்டு வைப்பதும் என்ற வரியை நகைச்சுவையோடு கருத்தாளமாக தருகின்றது ரவிச்சந்திரன் நீங்கள் தந்த பாடல். காளிப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாட்டிலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள். நாங்கள் முனைகின்றோம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஒலிக்கின்ற இந்த பாடலோடு என்னமோர் பாடலை ஓடிவந்து தருகின்றார். சிட்டுக்குருவி தந்த வனத்தில் என்று டமுக்கு டமுக்கு என்று டமுக்காரம் அடித்து பாடும் பாடலாக நெய்வேலி அரசடி குப்பம் ஜாமிருக்க பயமின் சரவணன் உங்களோடு தங்கம் சரவணன் சாமி பெரியசாமி ஜனனி ஆகியோர் முனைந்து கேட்க நாங்கள் முனைகின்றோம். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகும் விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் யார் தந்த பாடலாக இருக்கலாம் என்று எண்ணும் வேளையிலே அந்த பாடலை முதல்வன் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் அவர்கள். உப்புக்கர்வாடு உருவைத்த சோறு என்று பாடுகின்றது அந்த பாடல்.

இத்தனை பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு ரிதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து எங்களை மேலும் மகிழமைக்கின்றார் வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து அன்பு ஜோஜ் அவர்கள். நீண்டகால உறவே உங்கள் காதூரத்தில் மனதிலே மாயம் செய்தாய் என்ற திரைப்படுத்த பாடலை பாட வைக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. விண்மீதிலே பிறந்தாள் இவளே என்ற பாடல்தான் அந்த பாடல். எங்கே கேட்டு மகிழ்ந்துடுவோம்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன்.

இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வர இருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் வாரத்துக்கு விடுமுறை நாட்களை கண்டவுடன் சர்வதேச விடுமுறை விருப்பமாக ஒலிக்க இருக்கும் தித்திக்கும் தேனான பாடல்கள். அந்த வகையில் முதலில் ஒரு பாடல், முடிஞ்சா இவனை புடி என்று திரைப்படுத்த பாடல் கேட்க இருக்கின்றோம். யாவும் நீதானே என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல். ஆங்கிலேய நாடன இங்கிலாந்தான அருள் மோகன் அவர்கள் தந்த பாடலாக கேட்போம்.

அவரை தொடர்ந்து ஒரு பாடல், காத்து இருந்தாலே ராஜகுமாரி என்ற பாடல், சுயம்பரம் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை கேட்டிருக்கின்றார் ஈழமணி திரு நாட்டில் இருந்து மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்து டிரான்சி.

மீண்டும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து விஜயராணியும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். சிந்து நதி கரையோரம் என்று வரியெடுத்து நல்லதொரு குடும்பம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

குடும்புறை விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்து வரும் பாடல் கனடாவிலிருந்து தனுஷன் தந்த பாடல். பல்லாங்குழி கண்ணம் என்ற வரி பயம் அறியான் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

அவரோடு இணைந்து அடுத்த பாடலை தர இருக்கின்றார் கனடா அல்பர்டா மாநிலம் சாந்தினி. நீ வாழ வேண்டும் என்ற திரைப்படத்திலிருந்து அந்தி வரும் நேரத்திலே என்ற வரி முதல் வரியை கொண்ட பல்லவியோடு முழுவதையும் பாடுகின்றது.

உறவுகளே, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே வாரத்தில் விடுமுறை நாட்களை அலங்கரித்து வரவென்று தங்கள் மனவிருப்ப பாடல்களை தெரிந்து உலக நாடுகளெங்கும் கேட்க வேண்டும் என்று உலக நாடுகளிலிருந்து அனுப்பி வைத்த அன்பு உறவுகர்கள் சர்வதேச விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்களாக அனுப்பி வைத்த வேளையில் தொடர்ந்தும் ஒலிக்கின்றன.

தொடர்ந்து கேட்க இருக்கின்றோம் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். அவர்களுள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார்கள். நேர்மை என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து தமிழ் பாடட்டும் என்ற வரியை கொண்டு பல்லவியோடு சரணங்களை இணைத்துவிட்ட வேளை உரைக்கின்றன அந்த பாடல்கள்.

அடுத்து வரும் பாடல் கூட சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து. தினமும் வந்து பாடலை கேட்டு இணைந்து கொள்ளும் அன்பு உறவாக ரமணி தந்திருக்கின்றார். என்னோட ராசி நல்ல ராசி என்று கூறும் மாப்பிள்ளை என்ற தனுஷ் நடித்த திரைப்படத்து பாடலாக.

குறிப்பிட்டு தங்கள் தங்கள் விருப்ப பாடல்களை எழுதி கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்து வரும் பாடலை உலகளாவை இருக்கும் உறவுகள் கேட்க வேண்டும் என்று ஓர் பாடல். ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா என்று பாடுகின்றது மதன மாளிகை என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை மீண்டும் ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து தினமும் வந்து எங்களோடு இசைப்பயணம் புரியும் கேதீஸ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

அடுத்து வரும் பாடல்கள் மீண்டும் கனடா உறவுகளாக வன்கூவர் மாநிலம் இளவரசி தந்த பாடல். மாய கண்ணாடி திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார். ஒரு மாய லோகம் என்று கூறும் வரியை முதல் வரியாக கொண்டு பாடுகின்றது.

அந்த வேளையில் சிட்டுக்குருவி என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல் மிலிட்டரி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. பாட வைக்கின்றார் வன்கூவர் மாநிலம் கனடாவிலிருந்து வசந்தி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம், கனடா கலையகம் MTR FM ரேடியோ கலையகத்திலிருந்து காற்றலையிலே கலந்து உங்களுக்கு வணக்கம் என்று கூறி இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகளை நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்கும் இந்த வேளையில் நாங்கள் நலமென்று கூறிக்கொண்டு அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் பெற்று உலகறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மேலான எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ்பணிந்து வணங்கி உலகளாக இருக்கும் என் அன்பு உறவுகளே, முகம் தெரிந்த தெரியாதவர்களே, உங்களுக்கும் அன்பும் வணக்கமும் தெரிவித்து வருக வருகவென்று வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திற்கு 2026 ஆண்டு 9வது மாதம் 21வது நாள் திங்கள் கிழமை.

0: பாட்டு சவாரியாக காற்றலையில் கலந்து வருகின்றது. கடந்த 161 பாட்டு சவாரியை ஜனரஞ்சகமாக நீங்கள் அனைவரும் இணைந்து பிரமிக்க வைத்த போன்று, என்றும் எத்தனை உறவுகள் வந்து இணைந்து இரகசிய வாக்கெடுத்து இன்று ஒலிக்க இருக்கும் 5 பாடல்களுக்கும் எந்த பாடல் சிறந்த பாடல் என்று தெரிவு செய்யும் இந்த நல்ல வேளைதான் பாட்டு சவாரி. அந்த வகையில் இன்று 162 வாரமாக மலர இருக்கும் பாட்டு சவாரிக்கு இணைந்திடுவோம். 647-8746-4515 என்ற எண்களோடு அந்த உறவுகளை நான் இப்பொழுது கலையகத்தில் வந்திருக்கும் இந்த வேளையிலே அதை சுற்றியுள்ள பகுதியிலே காலநிலை இங்கே கனடாவில் இன்று 12 என்றுதான் கூற வேண்டும். ஆச்சரியமாக இருக்கின்றதா? குறைந்து செல்கின்றது. 20, 30, 35 என்றெல்லாம் கண்ட எங்களுக்கு இப்பொழுது 12 இருக்கின்றோம். அந்த பாகையை 12 நாங்கள் வெளியே சென்று உணர்வோகமாக இருந்தால் அது இன்னும் 11 பாகை என்றால் எப்படி இருக்கும்? அதே போன்று குறைந்த வெப்பமாகத்தான் காணப்படுகின்றது. காற்றலையிலே நீரணுக்கள் இருக்கின்றன, குளிர்நிலை இருக்கின்றது. இது படிப்படியாக குறைந்து எங்களுக்கு 4 பாகையை தொட இருக்கின்றது இரவு நேரம். ஆனால் பகல் வேளையில் ஒரு 15 பாகையை தொடலாம் என்று எதிர்ப்பு கூறப்படுகின்றது. மழை வரும் சான்று இல்லை, நல்ல முகிலோட்டங்களாக இருக்கின்றது. எங்கள் கால நேரத்தை தான் பார்க்கும் பொழுது சூரிய பகவானின் ஒளியை இன்று எங்கள் பூமி பெற்றுக்கொள்ளும் 12 மணித்தியாலமும் 16 நிமிடங்களும் தான் வர வர குறைந்து கொண்டு செல்கின்றது அல்லவா? ஆமாம், குறைந்து சென்று 8 மணித்தியாலம் அளவு பகலைத்தான் நாங்கள் காண இருக்கின்றோம். மாலை 2-4 மணிக்கு பின்பு குளிர் ஆரம்பிக்கின்றது. நாங்கள் காலையிலே அணிந்து செல்லும் ஆடையோடு மாலை நேரம் பணியகத்திலிருந்து திரும்பி வர முடியாது. எங்களுக்கு அதற்கு மேலே ஒரு ஆடை அணிய வேண்டி வரும். அப்படி குளிரை நாங்கள் குளிரிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்வோம். இந்த காலநிலை தான் அந்த தடுமாற்றமான ஒரு காலநிலை. திடீரென்று அதிவெப்பமாக இருந்து குளிருக்கு செல்லும் வழியில் உடல்கள் எல்லாம் அதற்கு சீராக்கப்பட வேண்டும். புதிய பழைய நுண்கிருமிகள் எல்லாம் மாறி புதிய நுண்கிருமிகள் தோன்றும். அதனால் சிரசோடு சம்பந்தப்பட்ட அலர்ச்சிகள் ஏற்படலாம். நாசி, காது, கண் போன்ற பகுதிகளில், தொண்டை போன்ற பகுதிகளில், அதிலிருந்து அதை மேடுவதற்காக புதிய மருந்துகளையெல்லாம் கண்டுபிடித்து விநியோகித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சிறப்பான விதர் எல்லோரும் இந்த விதரை மதித்து கொள்வார்கள். காலையில் எழுந்து நடந்து செல்வது, நடைப்பயிற்சி செல்பவர்கள், பணிக்கு செல்பவர்கள், பாடசாலை செல்பவர்கள் யாருக்கும் குந்தகம் இல்லாத வகையில் தான் இந்த காலநிலை இருக்கின்றது. சிறந்த காலநிலை என்று கூறுவார்கள். நீங்களும் வந்து இணையும் பொழுது உங்கள் காலநிலையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே எங்கள் கலையகத்தை சுற்றியுள்ள பகுதியை அண்டி வந்த காலநிலையை உங்களோடு படித்தேன். அன்பு உறவுகளே, நாங்கள் இப்பொழுது சரியாக 11:35 முற்பகலை கண்டிருக்கின்றோம். நீங்கள் இப்பொழுது 9:05 இளமணி திருநாடு பாரத நாட்டின் தென்னகம். அதே போன்று ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய பருவநிலைக்கேற்ப பூமியின் சுழற்சியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எங்கள் நேரத்தை கணித்து கொண்டு அவர்கள் குறித்த வண்ணம் அந்த நேரத்தின்படி நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாங்கள் பாட்டு சுவாரி 162 அலங்கரிப்பதற்காக ஓடி வாருங்கள் என்று அழைத்து எங்கள் இந்த பாட்டு சவாரியில் என்ன பாடலை தரப்புகின்றார் என்பதையும் கூறவில்லையே என்று எண்ணும் வேளையிலே வளமை போல இன்றும் பாட்டு சவாரி.
1: சந்தோஷம் தரும் சவாரி போவோம், செல்லோ செல்லோ ஜல்தி போவோம், செல்லோ செல்லோ.
0: பாட்டு சவாரி 162 தருவது 5 பாடல்கள். வளமை போல இன்றும் 5 பாடல். கடந்த வாரம் முதலுக்குள் முதல் தெரிந்தோம். இந்த பல மீண்டும் நாங்கள் ஆரம்பித்து விட்டோம் எங்கள் சவாரியை. அந்த சவாரி வகையில் இன்று 5 பாடல்கள் ஒரே தலைப்பிலே ஓட இருக்கின்றன. 5 பாடல்கள் வளமை போல ஒரு பதத்தில் 5 பாடல்களும் ஆரம்பிக்கும் வண்ணம் அமைந்திருக்கும் பாடல்களைத்தான் நாங்கள் தெரிவு செய்து கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த பாடலை பல தடவைகள் நீங்கள் கேட்டிருக்கலாம், இன்று கேட்க இருக்கின்றீர்கள். மீண்டும் ஒரு தடவை இந்த 5 பாடலையும் ஒரே நேரத்தில் கேட்டு இதற்குள்ளே எந்த பாடல் உங்களை கவர்ந்திருக்கின்றன, உங்களை பிடித்திருக்க, இந்த நேரத்தில் இன்றைய நேரத்தில் இந்த பாடல்கள் 5 நீங்கள் கேட்டும் இருக்கலாம், கேளாமல் இருக்கலாம், பழசாகவும் இருக்கலாம், புதிதாக இருக்கலாம். இந்த வரி தாங்கி தென்னகத்து திரைப்பட துறைக்குள் புதிந்திருந்த பாடல்களோடு 5 வெளியெடுத்து உங்களிடம் ஒப்படைக்கின்றோம். நீங்கள் கேளுங்கள், கேட்டுவிட்டு உங்களுக்கு விருப்பமான பாடலுக்கு வந்து எப்படியாவது நீங்கள் வாக்களித்தே ஆக வேண்டும். வாக்களிப்பது எங்கள் உரிமை. உலகத்திலே எல்லாவற்றையும் சிறந்த ஆயுதம் பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஜனநாயக ஆட்சியிலே வாக்குரிமை என்ற ஒரு ஆயுதம். அந்த வாக்குரிமை தான் ஒரு நாட்டின், ஒரு மக்களின் தலையெழுத்தை மாற்றி அமைப்பது. இதை வாக்கு வாக்குக்கு

வந்து ஆள வந்தவர் தலையெழுத்து அல்ல, மக்களின் தலையெழுத்துக்களை மாற்றுவது இந்த வாக்குரிமை ஒன்றுதான். அந்த வகையில் வாக்குரிமை எப்படி அளிப்பது என்பதை எங்கள் வானொலியில் வந்து கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். நீங்களாக உங்கள் மனதில் தீர்மானித்து உங்கள் தீர்மானத்தை எடுத்து கொண்டு வந்து வாக்கை இரகசியமாக பதிந்து விடுங்கள். பின்பற எண்ணிக்கை பார்த்து எந்த பாடல் சிறந்த பாடல் என்று தெரிவு செய்யப்படும். அதனால் இந்த வாரத்தின் சிறந்த பாடலை தெரிவு செய்வதற்காக வரும் பாடல், அதில் ஒரு சிறு பரீட்சை நான் வைப்பது ஒன்று உங்களுக்கு. இப்பொழுது பாட இருக்கும் பாடல்களின் முதல் பதம் எதுவென்று தரவுகளை தரப்போகின்றேன். அந்த தரவுகளை வைத்து என்ன பாடலாக இருக்கும் என்று கண்டுபிடித்து முதலில் ஒரு நிமிடத்துக்குள் பதிந்து விடுபவர்களுக்கு ஒரு பாடல் உடனடியாக இன்று இந்த நிகழ்ச்சியோடே வழங்கப்படும். இந்த வழியிலே பாட்டு சவாரியை ஆதரித்து அழகான படம் வரைந்து 162வது பாட்டு சவாரிக்கு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே என்று அன்புடன் எங்கள் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக்கு அவர்களும், பதிந்த வழியில் 162வது பாட்டு சவாரி வருக வருக என்று அன்போடு கிருஷ்ணன் அவர்களும் வரவேற்றிருக்கும் வேளையே அடுத்தவர்களும் வரவேற்க ஆயத்தமாக இருக்கின்றீர்கள். கேட்டு இன்று பாட்டு சவாரி போட்டிக்கு வந்து வாக்களிக்க இருக்கும் உங்களுக்காக நான் தரும் தரவுகள். இப்பொழுது முதல் நான் தந்த தரவுகளை கேட்டு அழகாக உள்வாங்கி என்ன பதமாக இருக்கும் என்று பாருங்கள். இன்று 5 பாடல்களும் 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு முதல் பதத்தை வைத்து ஒலிக்க இருக்கின்றன. இந்த 3 எழுத்துக்களை கொண்ட பதங்களும் என்ன கூறுகின்றதென்றால், நாங்கள் உலகத்திலே எத்தனையோ பூக்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம், பூக்கள் மலர்கள். அந்த மலர்களை எத்தனை விதமாக நாங்கள் அதை உபயோகிக்கின்றோம். அந்த உபயோகிக்கும் பூக்களை பல விதமாக உபயோகிக்கின்றோம். உபயோகிக்கின்றோம் என்றால் மருந்துக்கு, உணவுக்கு, ஆலயத்துக்கு என்று கொண்டாட்டங்களுக்கு என்றெல்லாம் நாங்கள் உபயோகிக்கின்றோம் மலர்களை. அந்த மலர்களை ஒரு விதமாக உபயோகித்தால் இது எங்களுக்கு வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான புனிதமானதாக ஆகும். 3 எழுத்தை கொண்டது அந்த பூக்களால் ஆக்கப்பட்டது தான் அது. அது எதுவாக இருக்கும்? 3 எழுத்துக்களால் ஆனது, மிகவும் முக்கியமானது. அதை அமைக்கின்ற வடிவத்தை கொண்டு அது புனிதம் பெறுகின்றது. ஆதலால் 3 எழுத்துக்களை கொண்டது இன்று பாடும் பாடல்களின் முதல் பதம். அது எந்த பதம் என்று கண்டுபிடியுங்கள். உங்கள் நேரம் ஆரம்பித்து விட்டது. எங்கே பார்ப்போம், யார் தருகின்றீர்கள் சரியான பதில் என்று.

0: ஓடிக்கொண்டிருக்கிறது நேரம் முடிவடைய இருக்கின்றது. இருவர் மூவர் இருவர் எழுதியிருக்கின்றீர்கள், மூன்றாவது ஒருவர் எழுதி கொண்டிருக்கின்றார் போல் தெரிகின்றது. அவர் என்ன எழுதுகிறார் தெரியவில்லை. இதிலே இருவர் ஜெகபர் சாதிக் அவர்கள், மூவர் எழுதியிருக்கின்றார்கள். ஜெகபர் சாதிக் அவர்கள், கிருஷ்ணன் அவர்கள், எங்களுடைய சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் எழுதியிருக்கும் வேளையிலே கிருஷ்ணன் மல்லி என்று எழுதியிருக்கின்றார். ஜெகபர் சாதிக் அவர்களும் சிலுவை சந்தன்ராஜ் அவர்களும் பூ மாலை என்றும் எழுதியிருக்கின்றார்கள். இதிலே பூ மாலை என்பது சரியான பதிலாக அமைந்திருக்கின்றது. ஆதலால் ஜெகபர் சாதிக், சந்தன்ராஜ், உங்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கான இரு பாடல்கள் நீங்கள் வந்து இணையும் பொழுது தரப்படும். நன்றி உறவுகளே, உத்தரவுகளை கேட்டு உடனடியாக பதிலை தந்த உங்களுக்கு நன்றி. ஓட இருக்கின்றது பூ மாலை என்ற பதம் தாங்கி ஐந்து பாடல்களும். இன்றைய பாட்டு சவாரி 162 வாழ்த்துக்கள் இருவருக்கும்.
1: சந்தோஷம் தரும் சவாரி போவோம் செல்லோ செல்லோ.
0: இந்த பணியிலே என்னை வரவேற்று இந்த நிகழ்ச்சியை வரவேற்று எழுதியவர்களுக்கும் நன்றிகள். அவர்கள் அதன் பின்பு பதிலை தந்திருக்கின்றார்கள். அது காலம் தாமதித்து வந்துவிட்டது. அதனால் இப்பொழுது பூ மாலை என்ற பதம் கொண்ட ஐந்து பாடல்களையும் நாங்கள் கேட்டு பார்ப்போம். இந்த ஐந்து பூ மாலையும் இந்த பூ மாலை எங்களுக்கு முதல் பாடலாக வருகிறது. பூ மாலை புனிதத்துவம் பெற்றது, எங்களோட வாழ்க்கையிலே மிகவும் பெருமதியானது. வடிவங்கள் என்று கூறியிருந்தேன், வட்ட வடிவமாக முடித்து போட்டுவிட்டால் அது மாலை. அது பூக்களால் ஆக்கப்பட்டது பூ மாலை. அதிலே நிற வண்ணங்களை கொண்டு அதனுடைய பயன்பாடு பெறப்படுகின்றது. வாழ்த்துக்களுக்கு, வாழ்க்கையிலே ஆரம்பத்திற்கு, வாழ்க்கையிலே மங்களத்துக்கு, இறுதி நாட்களுக்கு கூட அது பயன்படுகிறது அந்த மாலை. ஆலயத்திலே எல்லாம் பயன்படுகிறது. மாலை என்பது பூ மாலையாக வரும்போது அது புனிதம் பெறுகின்றது. வாழ்த்துக்கள். பூ மாலையை நாங்கள் மிகவும் கவனமாக பாவித்துக்கொள்ளும். சிலருக்கு பெயர் கூட சூடியிருக்கின்றார்கள் பூ மாலை என்று, பெண் பிள்ளைகளுக்கெல்லாம். எங்கள் வாழ்க்கையில் பின்னிப்படைந்திருப்பது அது. எத்தனையோ விடயங்களை எங்கள் வாழ்க்கையில் சம்பவங்களை எல்லாம் சந்தர்ப்பங்களாக்கி மகிழ்ச்சியாக நிகழ்ச்சியாக தருகின்ற பூ மாலையை வைத்து ஐந்து பாடல்கள். முதல்ல ஒலிக்க இருக்கும் பாடல் இசைஞானி இளையராஜாவின் இசையிலே. பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு இசைக்கோயில் எஸ் ஜானகி அம்மாவும் இணைந்து பாடிய தங்க மகன் என்ற திரைப்படத்திலிருந்து முதலாவது பூ மாலை சவாரியை செய்கின்றது இசையோடு.

முதலாவது பூமாலை அழகாக பாடிச் சென்ற வேளை இது தங்கமகன் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். பாடும் நிலா, மறைந்த இசை மாமணி, எஸ் பி பாலசுப்புனியம் ஐயா அவர்களோடு எங்களை விட்டு அண்மையிலே பிரிந்த இசை கோயிலை ஜானகி அம்மாவும் அழகுற பாடிய பாடல். இசை ஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்து கொடுத்ததாக தருகின்றார்கள் தகவல்களை. அப்படி என்றால் பூமாலை என்று வரும் இரண்டாவது பாடல் என்ன பாடலாக இருக்கும் என்று நாங்கள் எண்ணும் வேளையிலே மிகவும் பழைய ஒரு பாடல், ஆரம்ப காலத்தில் வந்த முதல் வந்த ஒரு திரைப்படம், ஒருவருடைய திரைப்படம். அந்த திரைப்படத்தில் பாடிய ஆர் சுதர்சனம் ஐயா சிறந்த இசையமைப்பாளர் இணைந்து விட டி எஸ் பகவதி அம்மா அவர்கள் பாடிய பாடலாக பராசக்தி என்ற திரைப்படத்திலிருந்து பாடியிருக்கின்றது ஒரு பூமாலை இப்படி.

அற்புதமான இந்த பாடல் கூட பராசக்தி என்று அன்று வந்த மூத்த படம். அந்த திரைப்படத்தில் டி எஸ் பகவதி என்ற ஒரு சிறந்த பின்னணி பாடகி அவர்கள் பாட வேண்டும் என்று வல்லுநரான இசை வல்லுநரான ஆர் சுதர்சனம் ஐயா அவர்களினால் இசைக்கோருக்கு கொடுத்தப்பட்ட பாடலை இரண்டாவது வரிசையில் பாடியதை கேட்டோம். அப்படி என்றால் மூன்றாவது வரியிலும் ஒரு பாடல் வர வேண்டும் என்னவா? பூமாலை என்று தாங்கி அந்த பூமாலையை தாங்கி வருகின்றது டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களின் குரலே. இசை ஞானி இளையராஜா அவர்களின் இசையோடு சிந்து பைரவியிலே பாடப்பட்ட பாடல்.

இந்த பாடல் மறைந்த அல்ல, இன்றும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களின் குரலிலே அழகாக பாடப்பட்ட சிந்து பைரவி திரைப்படத்து பாடல். இசை ஞானி இளையராஜா அவர்களால் இசை கோர்த்து வைக்கப்பட்டது. பூ மாலை ஒரு பாவை ஆனதோ என்ற பாடலை தங்கமகன் திரைப்படத்திலும், பூமாலை நீயே புழுதி மண்மேலே என்ற பராசக்தி திரைப்படத்தையும் கேட்ட எங்களுக்கு பூமாலை வாங்கி வந்தேன் என்ற பாடல் சிந்து பைரவிலிருந்து பாடியவளை. நான்காவது என்ன பூமாலை வரப்போகின்றது என்று எண்ணும் நீங்கள் இதோ பகல் நிலவு என்ற திரைப்படத்திலிருந்து இசை குயில் ஜானகி அம்மா அவர்களுடன் இளையராஜா ஐயா இணைந்து பாடும் ஒரு பாடல். இசை ஞானி இளையராஜா அவர்களினாலே இசை அமைக்கப்பட்டது. அந்த பூமாலை எப்படி பாடுகின்றது? இப்படி பாடுகின்றது.

ஒலித்த இந்த பாடல் பகல் நிலவு என்ற திரைப்படத்திலே இசைக்குயில் ஜானகி அம்மாவோடு இசைஞானி இளையராஜாவும் இணைந்து படைத்த பாடல் அவருடைய இசையிலே. அப்படி என்றால் நான்கு பாடல்கள் பூமாலை என்று கேட்டுவிட்டோம், ஐந்தாவது பூமாலை எதுவாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் தானே? மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் ஐயா அவர்களுடைய இசையிலே இசை அரசரும் இசை அரசியும் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா அம்மா ஐயா இவர்கள் இருவரும் குரல் கொடுத்த ஒரு பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து ஐந்தாவது வரிசையிலே நின்று பாடுகின்றது. கேட்போமே.

அற்புதமாக ஐந்து பாடல்கள். இறுதியாக பாடிய பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்தில் இசை அரசரும் இசை அரசியும் குரல் கொடுக்க மெல்லிசை மன்னர் இசையமைத்து கொடுத்திருந்தார்கள். அன்பு உறவுகளே, அடுத்து அடுத்து நாங்கள் ஐந்து பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்தோம். தங்கமகன் திரைப்படத்து பாடல் பூமாலை ஒரு பாவையானதோ, பராசக்தி திரைப்படத்து பாடல் பூமாலை நீயே புழுதி மண்மேலே, சிந்து பைரவி திரைப்படத்து பாடல் பூமாலை வாங்கி வந்தேன், பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து பூமாலையே தோல் சேரவா, இறுதியாக ஐந்தாவது பாடலாக ஊட்டி வரை உறவு பூமாலையில் ஓர் மல்லிகை என்ற பாடல்கள். இந்த ஐந்து பாடல்களும் வரிசையாக அழகாக வரிதொடுத்து அனுப்பியிருக்கின்றால் அன்பு மகள் சியாமலா அவர்கள், எனது பணியை சுமை குறைத்து நன்றி சியாமலா. உங்களுக்கு முற்றாக உள்வாங்கி தந்திருக்கின்றீர்கள். அழகாக அங்கே பாடல்களும் உங்களுக்கான வரிகள் தரப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது முதல் இந்த வானிலையிலே உங்களுக்கு பல்லவி சரணங்கள் இடையிடையே ஒலித்து உங்கள் சிந்தனைக்கு உதவியாக இருக்கும். நீங்களாக நன்றாக நேரமெடுத்து இந்த பாடல்கள் ஐந்திலையும் இந்த பாடல் உங்களை கவர்ந்த பாடல், இந்த பாடல் சிறப்பாக இருக்கின்றது என்ற காரணங்கள் பல உண்டு, முன்பு கூறியிருக்கின்றன. அந்த காரணங்களை நீங்கள் அனுசரித்து பார்த்து உங்கள் மனதுக்கு பிடித்த பாடலுக்கு நீங்கள் வந்து ரகசியமாக வாக்கு அளித்து இன்றைய முதல் பாடலை தெரிவு செய்தோம். நேரம் சரியாக எங்களுக்கு நண்பகல் 12:10, உங்களுக்கும் நேரம் 9:40. இப்பொழுது இளமணி திருநாட்டும் இந்தியாவிலும் அதேபோன்று ஏனைய நாடுகளிலும் நேரங்கள் மாறி இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற நேரத்தின்படி வந்து அழகாக இணைந்து கொள்ளுங்க. இங்கே வெளிநாட்டவர்கள் ஏனைய உறவுகள் இங்கே பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நான் எதுவும் கணக்கில் சேர்ப்பதில்லை என்று அன்பு அவர்களுக்கு தெரியும். இருப்பினும் அவர்களும் உள்வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எங்களுக்கு பதன் மூலம் தரும் பொழுது மேலும் உற்சாகமாக இருக்கின்றது. ஐந்து பூ மாலைகளும் ஐந்து திரைப்படங்களிலிருந்து ஒலிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே மூன்று தலை சிறந்த இயக்குனர் இசையமைப்பாளர்கள், சிறந்த பல பாடல்கள் எல்லாம் வல்லமை வாய்ந்த பாடல்களின் குரலினாலே வந்த பாடல்கள். எங்கே பார்ப்போம், முதலில் யார் வரப்போகிறீர்கள் வாருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு அன்பு மகளேஷியாமலா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. வாருங்கள், இணையுங்கள், வாக்கினை தாருங்கள். தொடர்ந்து நாங்கள் சரணங்கள் பல்லவிகள் இடையிடையே ஒலிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றேன்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். முதல் உறவாக வருகின்றார் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: எங்கள் பகல் நேர வணக்கத்தை தந்த உங்களுக்கு அன்போடு உங்கள் இரவு நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு இணைகின்றேன் உங்களோடு நானும். எப்படி, நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக, மகிழ்வாக, வளமாக,
0: நல்லவனாக, வளவனாக, சிறப்பாக இருக்கின்றீர்கள். கோவை மாநகரத்தின் மழை வீழ்ச்சியெல்லாம் நின்று விட்டதா, ஓய்ந்து விட்டனவா?
1: சரியான மழை ஐயா,
0: மீண்டும் தொடர்ந்தும் வருது. இது மழை காலம் தானே அங்கே, அப்படித்தானே? அல்லது காலம் மாறி
1: நாளைக்கு இருக்குன்னு
0: இருக்க வேண்டும்? இல்லை, வளமையாக இந்த இந்த காலகட்டத்தில், இந்த கால கடந்த வருடங்களிலும் இருந்ததா இப்படி மழை?
1: அது எல்லா வருஷமும் இருக்கிறது தாங்க, புரட்டாசி ஐப்பசி.
0: அதனால் இது பருவகாலம், உங்களுக்கு இந்த மழை பொழிந்து கொண்டு இருக்கின்றது. அந்த இந்த மழையால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா?
1: ஒரு பாதிப்பு இருக்காது,
0: இருக்காது. அப்ப நல்ல மழை. அப்ப ரெண்டு விதமா சொல்லலாம். நல்ல மழை என்றால் அதிகமான மழை, நல்ல மழை என்றால் சிறப்பான மழை, பாதகம் இல்லாத மழை, இல்லையா? நல்லது. நீங்கள் முதல் முதலாக எங்கள் வாக்குச்சாவடிக்கு வந்திருக்கின்றீர்கள். உங்களை மகிழ்வோடு வரவேற்றுக் கொண்டு இந்த ஐந்து பாடலையும் கேட்டுவிட்டு வாக்களிக்க வந்த உங்களை முதலில் நான் வாக்குச்சாவடிக்கு அழைத்து செல்கிறேன். உங்களுடைய வாக்கு முதல் வாக்காக அமையட்டும். செல்வோமா.
1: எப்ப பார்த்தாலும் கடைசி பஸ்லே வர வரேன்னு சொல்லிட்டு
0: நீங்க முதல் பஸ்ல வந்துடணும். இல்ல, நீங்க கடைசி பஸ்ல வந்தாலும் முதல் பஸ் வந்தாலும் இறுதி வரை எங்களோடு இணைந்திருப்பவர் தான். என்னை வழி அனுப்பி வைத்துதானே நீங்கள் செல்வீர்கள். முதலில் நாங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்வோம், பாருங்கள். நினைச்சுக்கலாம்.

0: வந்துவிட்டோம் வாக்கு சாவடியை விட்டு காற்றலைக்கு நானும் நாகப்பன் அவர்கள். அப்படி இருந்தது ஐந்து பாடலையும் கேட்கும் பொழுது நாகப்பன்.
1: இனிமையான பாடல்கள் ஐயா, சிறப்பான தேர்வு.
0: வாழ்த்துக்கள். உங்களுடைய தேர்வு, நீங்கள் தேர்வு செய்த பாடல் சிறப்பாக பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் ஒரு பதில் போட்டிருந்தீர்கள், ஆனால் காலம் அந்த நேரம் குறைந்து விட்டு நீங்களும் அந்த நேரத்தை
1: அந்த முதல்ல அந்த அந்த எப்பவும் போடுற வருகை பதிவு
0: போட்டு
1: பதிவேட்டை போடணும் இல்லையா?
0: ஆமா, அதை போட்டு
1: அதை தேடி மேல போனேன், அதை தேடி மேல முந்தினால
0: அதனால் தாமதத்து. நன்றி நன்றி, உங்கள் முயற்சிக்கு நன்றி. சரி, இன்று உங்களுக்காக என்ன பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடலாக பதிவு செய்ய போகின்றீர்கள்?
1: அந்த வசந்த கால பறவை திரைப்படம்.
0: ஆஹா,
1: செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணருத்தி.
0: ஓ, செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணருத்தி. அந்த பாடல் உங்களுக்கு விருப்பமான என்ன காரணம்?
1: பாடல்.
0: ஓ, அதனாலே உங்களுக்கு பிடிச்சிருக்குது. அதில் அது என்ன, நடிகர்களை பிடித்ததா, கவியை பிடித்ததா? சரி, ஏதோ பிடிச்சிருக்கு. உங்களுக்கு விருப்பமான எல்லாவற்றையும் நான் கேட்கக்கூடாது. இது வந்து என்ன திரைப்படம்னு சொன்னீர்கள்?
1: வசந்த கால பறவை.
0: ஓ, வசந்த கால பறவை. கோடை காலம் மாறி காலம்னா ஒரு ஒரு இது வசந்த கால பறவை, சிறப்பான பறவை. அந்த பாடல் தந்த பாடல் உங்களுக்காக நான் ஒலிபரப்புவேன். இன்று கேட்ட பாடல்களை அழகாக உள்வாங்கி அதற்கு வாக்களித்து நல்லது ஒரு பாடலையும் கேட்டிருக்கின்றீர்கள். அதற்கு முன்பு நான் கூறிய தரவை வைத்து என்ன பாடல்கள் கண்டுபிடிக்க முயன்றீர்கள்? உங்களுக்கு அத்தனைக்கும்
1: ரொம்ப நாள் ஓட்டு போடலன்னா ஓட்டு கார்டு கேன்சல் ஆயிரும்.
0: அதான் நான் வந்தவுடன் நினைத்து நீங்கள் சரியான தவணைக்குள்ளே வந்து விட்டீர்கள். எல்லாம் இலக்கணம் எல்லாம் பதிவெல்லாம் சரியாகத்தான் இருந்தது. ஒரு விதமான குற்றங்களும் இல்லை. சில பேருடைய வாக்குகள் ரத்து செய்யப்படுகிறது வழக்கம்தான். அதை நினைந்து கொண்டு ஓடி வந்து விட்டு நன்றி. இறுதி வரை இருந்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவு வருகின்றார் வாக்காளிக்கு, அடுத்த வாக்காளர்கள். நன்றி நாகப்பன் அவர்களே. அடுத்த வாக்காளராக வருகின்றார் எங்களுடைய அன்பு தேவா. வணக்கம். வணக்கம்.
2: ஓம் நமச்சிவாயா.
0: ஓம்
2: நமச்சிவாயா.
0: ஓம் நமச்சிவாயா என்று வந்து அழைந்து கொள்ளுகின்றார் நாச்சியார் கோயிலிருந்து அன்பு தேவா அவர்கள். தேவா, உங்களை வரவழைத்துக் கொண்டேன். நானும் வணக்கத்தை கூறிக்கொண்டு நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமுடன் வளமுடன் ஜெயமுடன் வெற்றியுடன் எங்க பொண்ணு வீட்டுல வந்திருக்கேன். என் மட்டும்
0: வந்திருக்கேன்.
2: எப்படி இருக்கு?
0: நீங்கள் பேசுவது அழகாக கேட்கின்ற நலமாக இருக்கின்றார்களா பேத்தி? மகள்வாக இருக்கின்றார்களா?
2: நல்ல சந்தோஷமா இருக்காப்ல.
0: அப்பாவுக்கு மன சந்தோஷமா?
2: எனக்கு சந்தோஷம், என் வைஃபுக்கும் சந்தோஷம்.
0: சந்தோஷம் இருவருக்கும், அம்மா
2: மனைவிக்கும் சந்தோஷம்,
0: பெற்றோருக்கு இதை விட வேறு சந்தோஷம் வேறு என்ன உண்டு. நல்லது, நல்ல நேரம், நல்ல முகூர்த்தத்தோடு நல்ல இடத்திலிருந்து வருகின்றேன். உங்களை நான் வாக்குச்சாவடிக்கு அழைச்சி செல்கிறேன். முதல்ல பாருங்கள், அங்கே செல்வோம்.
2: என்னுடைய

0: பாடலுக்கு வந்துவிட்டோம் தேவா. ஐந்து பாடலையும் கேட்கும் பொழுது எப்படி இருந்தது உங்களுக்கு?
1: அந்த இது சொன்னீங்கல்ல, ஐந்து பாடல் அனுப்பினாங்க என்ன, அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். எப்படி இது?
0: இல்லை இல்லை, அது நான் கூறியதை, இல்லை நான் கூறியதை கேட்டு
1: முற்க போய்.
0: இல்லையா தேவா, அதாவது தேவா தேவா அருண் மேடம், அவர் அனுப்பியது வந்து அவர் அனுப்பிய பாடல் அல்ல இது. நான் ஒளிபரப்பிய பாடலை வரிசைப்படுத்தி உங்களை எல்லோருக்கும் தெரிய
1: பண்ணுவேன்.
0: யாரும் அனுப்புவதில்லை இது, நான் என்னுடைய படைப்பிலே வருகின்ற, என்னுடைய தயாரிப்பிலே வருகின்றது, என்னுடைய வடிவத்திலே வருகின்ற இந்த நிகழ்ச்சி. நான் தெரிவு செய்து வந்து குழுவினராலே அங்கீகரிக்கப்பட்டு அந்த பாடல்களும் இங்கே வந்து ஒளிபரப்பும் போலே உங்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்தும் வண்ணம் எழுதி அனுப்ப வேண்டும் நாங்கள். அதுக்கு முன்பு மகள் அவருக்கு அவதானித்து விட்டு இந்த ஐந்து பாடல்களும் எழுதி உங்களுக்கு உங்கள் பார்வைக்காக போட்டிருக்கின்றார். உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடலை கேட்டு மகளை விரும்புகிறீர்கள் தேவா?
1: ஐயா இந்த பாடல்லாம் விட எனக்கு இந்த பக்தி பாடல்கள் ஒண்ணு கொடுங்க.
0: என்ன பாடல் வேண்டும்?
1: விநாயகனே வினை தீர்ப்பவனே அந்த பாடல்.
0: விநாயகனே வினை தீர்ப்பவனே என்ற
1: வினை தீர்ப்பவனே
0: உங்களுக்கு தேவை. இப்பொழுது எத்தனை நாள் அங்கே தங்கியிருக்க போகிறீர்கள்?
1: இல்லையா, மூணு நாள் ஆயிடுச்சு இங்க வந்து. மூணு நாளா இங்க இருந்தா பேசிக்கிட்டு
0: இருந்தேன். அன்பு பேத்தி தம்பதியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுங்கள். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி உங்க ஆசீர்வாதம்
0: நன்றி
1: உங்க ஆசீர்வாதம் நன்றி. யார் நம்புறாங்களோ நம்பலையோ, நான் நம்புறேன் உங்க ஆசீர்வாதம்.
0: நம்புகிறார்கள், நாங்க அன்போடு இருப்போம். அடுத்தவரை வருகின்றார், வாக்காளர் எடுத்துக்கொள்கிறேன். ஆரோக்கியமாக பாதுகாப்பாக வந்து சேருங்கள், வாருங்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்தவரமாக வருகின்றார் எங்களுடைய அன்பு கிருஷ்ணன் அவர்கள், வாக்களிப்பதற்கு தம்பதிகளாக வந்திருப்பார்கள். யார் முதலில் வருகின்றீர்கள்? வணக்கம். வணக்கம் வணக்கம் மகளே. வணக்கம் மகளே அனுஷ்யா, எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கேன். நீங்க நலமாப்பா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். அங்கே இன்று உங்கள் இல்லத்திலே முற்றத்திலே கோலம் போட்டீர்களா? மழை வந்ததா வரவில்லையா என்று அறிவதற்காக. மழை பெய்யும் பொழுது கோலம் கூடவும் இல்லாது போட்டாலும் அந்த கோலம் நிலைக்காது அங்கே. அதனால் இன்று ஓய்வெடுத்துக் கொள்ளுகிறீர்கள். பெரிய மழையா மகளே? பெருமழையா சாதாரண மழையா?
2: ஆனா
0: தூரல் என்றாலும் கோலத்துக்கு அது ஒவ்வாததுதான். சரி சரி, நன்றா இருக்கு, நலமா இருக்க வேண்டும். இப்பொழுது பாடல்களை கேட்டுவிட்டீர்கள். முதலில் வாக்களித்து விட்டு வந்து பேசுவோம், பாருங்கள். வாக்களிக்க போவோம்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. இந்த பாடல்களை கேட்கும் பொழுது எப்படி இருந்தது உங்களுக்கு? நல்லமாக இருந்ததா?
1: நல்லா இருந்துச்சுப்பா பாட்டெல்லாம்.
0: எல்லா பாடலும் நல்ல பாடல். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, அப்படின்னா நீங்கள் என்ன பாடலை என்று கேட்க போகின்றீர்கள்?
1: பூ மாலை வாங்கி வந்தேன்.
0: அது எங்களுக்கு காற்றலையில் இப்பொழுது ஒலிக்கின்ற பாடல் தானே மகளே? வேறு என்னம்மா?
1: மாலை மாலை வண்ண மாலை.
0: ஓ, அந்த பாடல். அந்த பாடல் மாறி இதை சொல்லிவிட்டீர்கள். நல்ல பாடல், மாலை வண்ண மாலை. நல்ல பாடல் அம்மா அந்த பாடல், மாலை வண்ண மாலை. அற்புதமான பாடல், சிறந்த பாடலாக இருக்கின்றது. நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற அப்பாவின் வாழ்த்துக்கள். பார்ப்போம் முடிவிலே. இப்பொழுது அவர் இருப்பார் என்று எண்ணுகிறார். அவர் வாக்குச்சாவடி வாக்களிக்க இருவரும் தானே வந்திருப்பீர்கள். கொடுங்கள். சரி, அவரிடம் தாரு. நன்றி மகளே, அவரிடம் தாருங்கள்.
1: நன்றி.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வாக்காள பெருமக்களே, கிருஷ்ணன் அவர்களே தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணத்திலிருந்து வாக்குச்சாவடிக்கு வந்துவிட்டார் வந்துவிட்டார். இப்ப நலமாக இருக்கின்றீர்களா கிருஷ்ணன்? எப்படி இருக்கீர்கள்?
2: நலமாக மகிழ்வாக இருக்கிறேன்.
0: மகிழ்வாக இருக்க வேண்டும் என்றும் என்றென்றும் மகிழ்வாக இருக்க வேண்டும். இப்போ இங்கே காலநிலை மாற்றத்தால் சில கடினமாக இருக்கின்றது. சரி, இப்பொழுது நாங்கள் காற்றலையை விட்டு ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு சென்று வருவோமா? பாருங்கள்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. கிருஷ்ணா, நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற நான் இப்பொழுது வாழ்த்துகிறேன் உங்களுக்கு. பார்ப்போம், முடிவிலே தான் அது அந்த வாழ்த்து பலிக்குமா இல்லையா என்று பார்க்கலாம். உங்களுக்காக என்ன பாடல் நாங்கள் ஒளிபரப்ப வேண்டும் கிருஷ்ணா?
1: இன்று முதலில் பாடல் தெரிவுகள் அருமை ஐயா.
0: நல்ல பாடல்களா? வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி.
1: அனைத்து பாடலாம் இனிமையா இருந்தது, கேட்க அருமையாகவும் இருக்கு.
0: அதான் இந்த இவற்றிலே இந்த பாடல் பாட்டுக்கு பதில் பாடல்கள் இருந்தால் ஒரே நேரத்தில் ஐந்து பாடல் ஆறு பாடல்களை கேட்டு மகளின் சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கின்றது. அதை விட நாங்கள் தெரிவுகள்லேயும் அந்த ஒரே பாடலை இதை நாங்கள் எத்தனையோ தடவை தனித்தனியாக கேட்டிருப்போம். இன்று ஐந்தையும் ஒன்றாக கேட்கும் பொழுது ஒரு ரசமாக இருக்கின்றது இல்லையா?
1: ஆமாம்.
0: வாழ்த்துக்கள், சிறப்பு. நன்றி உங்களுடைய கருத்துக்கு. நான் தந்த தரவுகளை கொண்டு நீங்களும் கண்டுபிடிப்பதற்கு முயற்சித்தீர்கள். காலம் கொஞ்சம் தாமதித்து விட்டது, இருப்பினும் என்னுடைய வாழ்த்து கூறுங்கள். சரி, இன்று உங்களுக்கு விருப்பமா? அனிஜாவா சொன்னதா? கண்டுபிடித்து கெட்டிக்காரி, கெட்டிக்காரி.
1: நேரம் ஆயிடுச்சு,
0: ஒரு நிமிடத்துக்குள்ளே தான் மற்றவர்களும் போட்டார்கள். நீங்களும் நான் தாமதித்து பார்த்தேன், அதை பிழைத்து விட்டது. சரி சரி, இப்பொழுது என்ன பாடலை உங்களுக்காக ஒளிபரப்ப வேண்டும்?
1: படம் சிந்து பைரவி.
0: ஆமாம்.
1: தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டினா
0: நினைத்தன்று, அந்த பாடலை நினைத்தேன் இப்பொழுது. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி. நீங்கள் கண்ணுக்குட்டியா
1: இல்லையேன்னு?
0: அப்படியா, கண்ணுக்குட்டியா நீங்கள்?
1: சோக பாடல் ஒன்று தேர்வு செய்யலன்னு நினைச்சேன், இந்த பாடலே நினைவுக்கு.
0: என்னண்டு?
1: சோக பாடல் ஒன்று தேர்வு செய்யலன்னு இருந்தேன். இந்த படமே நல்லா.
0: உடனே தண்ணி அடிப்பேன் இது விட்டீர்கள், அப்படிதானே? தண்ணி தொட்டி, தண்ணி தொட்டி தொட்டி போவீர்களா நீங்களும்?
1: இல்லை
0: இல்லை இல்லை, அப்படி இல்லை. கட்டிக்காரன் கட்டிக்காரன் நல்லது. இங்கே அனுஷம் அந்த சிரிப்பிலிருந்து தெரிகிறது. உங்கள் பாடல் வெற்றி உரை. வாழ்த்துக்கள், நன்றி. இருவரும் வந்து வாக்களித்தது, வாக்குச்சாவடியை சிறப்பித்ததுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். இருந்தால் நீண்ட வாரமாக கடந்த வாரங்களிலே வாக்களிப்புக்கு அனுஷா வர முடியாமல் இருந்தவதானே. இன்று வந்தவுடன் வாக்களிப்பது உரிமை என்று ஓடி வந்து விட்டீர்கள். உங்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.

இனிமையான பாடல்கள் தொடர்ந்து செல்லும் வேளையிலே மூன்று தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே வாக்குக்கு வர வேண்டும், பாடலை கேட்க வேண்டும் என்று உந்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குள்ளே வர முடியாமல் இருப்பவர்கள் தினமும் வந்து எங்களோடு இணைந்து கொண்டு வேறு பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக எங்கள் நாகப்பட்டினம் நாகூர் ஜெக

நீங்கள் என்னுடைய இலக்கத்துக்கு உங்கள் பதிவை தாருங்கள். அது இரகசியமாக பாதுகாக்கப்படும். அது அத்துடன் நீங்கள் கேட்ட அந்த பாடலை நான் பதிவு செய்து கொள்கிறேன் உங்களுக்காக. அது மட்டும் அல்லாமல் நீங்கள் எழுதியிருந்தீர்கள் இந்த இன்று அந்த பதத்தை கண்டுபிடித்து பூமாலை என்ற பதத்தை, அதற்கான பாடலை தந்திருக்கிறீர்கள். அந்த பாடலை தருகின்றேன். நீங்கள் எனது இலக்கத்தில் சென்று உங்கள் வாக்கினையும் தந்து உங்களுக்கான விருப்ப பாடலையும் அங்கும் பதிந்து விடுங்கள். இந்த பாடலை நான் ஒளிபரப்புவேன். நன்றி நன்றி அன்பு உறவி. இப்பொழுது மகள் கஸ்தூரி சஞ்சய் தனஞ்சயன் அவர் அழைத்து விட்டார், சென்று விட்டார். விஜயராகவன் நீங்களும் அழைத்தீர்கள், வாருங்கள். வாக்குச்சாவடியில் நாங்கள் கொஞ்சம் இடர்பாடோடு இருந்துவிட்டோம், உங்களை இணைக்க முடியவில்லை. இப்பொழுது தெளிவாக இருக்கின்றது. ஓடி வாருங்கள் வாக்குச்சாவடிக்கு, தாருங்கள் உங்கள் வாக்கினை. ஜெகபிரசாதிக்கு அவர்கள் புரிந்திருப்பார், பதிந்திருப்பார் என்று எண்ணுகின்றேன்.

0: வணக்கம் வணக்கம் ஷியாமலா, வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். உங்கள் சேவைக்கு நன்றி வாழ்த்துக்கள்.
1: நினைஞ்சீர்களா?
0: உங்களுக்கு ஒண்ணும் ஆகவில்லை தானே? நலம் நலமாக இருங்கள். மழை வந்தால் மயில் வந்தால் மழை வந்தால் மகிழ்ச்சி அடையும் மயில் போல நீங்களும். வாழ்த்துக்கள் மகளே. இப்பொழுது நாங்கள் வாக்குச்சாவடி செல்வோம், வாருங்கள்.

0: சிறப்பு மழையிலே தோய்ந்து வந்து நன்றாக தூங்கி எழுந்து ஓடி வந்து விறுவிறுப்பாக பாடலை நான் போட்ட பாடலை உள்வாங்கி
1: சுழு சுழு குத்திச்சுப்பா. அந்த மழை மழை அடிச்சது
0: அப்படியா?
1: உடம்பு ஃபுல்லா அடிச்சு. ஆமா, அதனாலதான் தூங்கிட்ட வந்தது.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பு, நல்லது. இப்பொழுது நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெறலாம் என்று எண்ணுகிறேன்
1: என்று
0: கூற மாட்டேன். முடிவிலே தான் தெரிய போகின்றது. சரியான பலமாக
1: இருக்கு. வாழ்த்து போட்டு வைங்க.
0: போட்டி மிகவும் பலமாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். சரி, என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும் என்று கூறுங்கள்.
1: அப்பா, எனக்கு இன்னொரு உதவி பண்ணணும் பாடிங்க.
0: சொல்லுங்க.
1: நான் ஒரு பாட்டு சொல்லுவேன், அந்த பாட்டை நீங்க ரெண்டு லைன் பாடியே கண்டிப்பா காட்டி ஆகணும்ப்பா.
0: அது இது பாடுவோர் பாடலாம் இல்லையம்மா? பாட முடியாது. கூறுங்க என்ன பாடல். என்ன பாடல்?
1: இல்லப்பா, நீங்க பாட்டு சொல்லும் போது சொல்லலாம்.
0: என்ன பாடல்?
1: பெண்ணே நீ வாழ்க படம்ப்பா.
0: அந்த பாடலா?
1: பொல்லாத

0: சிரிப்பு
1: அந்த பாட்டு. என்னென்ன கேட்கின்றீர்கள், யார் கூறிய?
0: எனக்கு தெரியும் பாட்டு, நீங்க சூப்பரா பாடுவீங்க. பார்த்த பாட்டு எல்லா பாட்டும் நல்லா பாட்டுனாலும் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் பாடுங்க பாடுறது.
1: புல்லாத புஞ்சிரிப்பா? அது பொல்லாத புஞ்சிரிப்பு தானே அம்மா, அதனாலதான் பொல்லா.

0: போதுமா? அன்று பாடிய அன்று பாடியது இன்று பாடிய வித்தியாசம் இருப்பினும் கேட்டதற்காக பாடியது.
1: இல்லப்பா இல்லப்பா, அப்படி ஒரு பெரிய வித்தியாசம் இல்லப்பா.
0: அப்படியா?
1: நீங்க தான் உங்களுக்கு வயசாயிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம்
0: இல்ல இல்ல, நான் வயசுக்கு குறவே இன்றைய காலநிலை குறவே நீங்க இந்த பேசுவதற்கும்
1: இல்லப்பா. இருந்தாலும் குரல் அவ்வளவு வித்தியாசம் தெரியல.
0: நன்றி மகளே. மகள் அப்பா அப்பா செய்யறதுல நல்லதுன்னு தானே மகள் மாதிரி சொல்லுவாரு. மகன் மாதிரி தானே குறை கண்டுபிடிப்பாரு. மகள்கள் குறை அப்பா குறை கூட விட மாட்டார்கள் தானே. பார்ப்போம் முடிவில் யாருடைய பாடல் வெற்றி வரப்போகின்றது என்று பார்ப்போம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவை எதிர்பார்க்கிறேன். இப்பொழுது விஜயராகவன் அவரும் மக்களை நன்றி மகளே மீண்டும் சந்திப்போம். விஜயராகவன் அவர்கள் இணைந்தீர்கள், மீண்டும் பெற வேண்டும். அடுத்த உறவுகள் வந்து கொண்டு வாருங்கள். வாக்குச்சாவடிக்கு குறிப்பிட்ட நேரத்திலே அவர்கள் ஒளி தந்து நிறுத்தி விடுவார்கள் அல்லவா? அதனால் காலம் தாமதிக்காமல் நீங்கள் விரைவாக வந்து வாக்களிக்க வேண்டும்.

0: வணக்கம் வணக்கம் விஜயராகவன் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா மீனம்மா? நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம். அங்கே காரைக்கால விடாத மழை என்றெல்லாம் பதிவிட்டிருக்கு. இப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கின்றதா?
1: இப்பொழுது மழை பெய்ந்து கொண்டுதான்
0: இருக்குது. மழை பெய்து
1: மழை மழை பெய்து
0: மழை பெய்ததுனால் உங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதங்கள் அப்படி
1: ஒண்ணுமில்லை?
0: வெளியே மழை பொழிகின்றது. வெளியே மழை பொழியும் பொழுது மிகவும் குளிர்மையாகவும் மகிழ்வாகவும் இருக்கு. இந்த மழை நாட்டுக்கு தேவை. எல்லோரும் நீண்ட நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். பெருங்கோடையாக இருந்த பெருவெப்பங்களை சந்தித்த எங்களுக்கு இப்படி மழை வருவது சிறப்பு தானே விஜயராகவன் அவர்களே? நல்ல நல்ல பாடல்களை தளத்தில் எழுதி கொண்டிருக்கிறீர்கள், நல்ல பாடல்கள் கேட்கின்றீர்கள், நான் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறேன், மகிழ்வாக இருக்கின்றது. நீங்கள் எங்களோடு இணைந்திருப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது வாக்களிக்க வந்திருக்கிறீர்கள், வாக்குச்சாவடிக்கு போவோம், பாருங்கள், செல்வோம். ஒரு தடவை

0: இனிக்கு
1: வாக்குச்சாவடிக்கு வந்துவிட்டோம். நல்ல பாடலை தெரிவு செய்து வந்திருக்கிறீர்கள். நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வேளையிலே உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் தாருங்கள், நான் பதிவு செய்து உங்களுக்காக ஒலிபரப்புவதற்காக. விஜயராகவன், என்ன பாடல் கேட்க விரும்புகிறீர்கள்?
2: பயணங்கள் முடியவில்லை.
1: அதிலே என்ன பாடல்? கேட்கவில்லை.
2: பயணங்கள் முடியவில்லை.
1: ஆமா, பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தில் என்ன பாடல்? கேட்கவில்லை ஐயா. வலைத்தளம் தகராறு பண்ணுறது. மழைக்காலம், அதனால் வலைத்தளம் சீராக. எதையா? வாழ்த்து பிடித்துக் கொண்டிருந்த முதல் முதல் ராகதீபம், முதல் முதல் வாழ்த்துக்கள். ராகதீபம் ஏற்று நேரம் புயல் மழையோ, அங்கே உங்களுக்கு மழைதான், அதை வைத்து அதை வைத்து கேட்குறேன். நன்றி விஜயராகவன், உங்களுக்கு நான் இடையூறு தரவில்லை. இணைந்து சிறப்பித்தமைக்கும் வாக்களித்தமைக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து நீங்கள் தளத்தில் பாடல்களை தொடர்ந்து எழுதி கொண்டுங்கள். உங்களுக்காக நேரம் விடுமுறை விருப்பம் ஒலித்து கொண்டே இருக்கும். நன்றி, நன்றி, நன்றி. ராகதீபம் ஏற்று நன்றி. எல்லோருக்கும் நன்றியை கூறுகிறீர்கள். எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் விஜயராகவன். அடுத்த உறவை அழைக்கின்றேன். ஓடி வாருங்கள், இணைய வேண்டும். கஸ்தூரி, நீங்கள் அழைத்தீர்கள், கவலைப்பட வேண்டாம், இணையுங்கள். நல்லது விஜயராகவன் அவர்களே, நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.

0: வணக்கம் வணக்கம் கஸ்தூரி, உங்களோட இணைப்பு வந்து விட்டது. வணக்கம் கஸ்தூரி. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக.
1: வணக்கம் உங்களுக்கு.
0: நல் வணக்கம். உங்களை ஏற்றுக்கொள்கிறேன். அந்த நேர வணக்கத்தை உங்களுக்கு மாலை நேர வணக்கத்தை தந்து கொள்கிறேன். நாங்கள் நலமாக இருக்கிறோம் கஸ்தூரி. நீங்கள் அப்படி இருக்கின்றீர்கள். உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கிறது?
1: லண்டனில் நல்ல நிலமா இருக்கிறேன். 22 பாக காலநிலை ஐயா.
0: ஆஹா, அங்கே 22 பாகையா? எங்களுக்கு அதை கூட சரியான கூட. நாங்கள் இனிமேல் 22 காணுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும் போல் தெரிகின்றது. குறைந்து கொண்டு வந்து
1: காலையில 10 இன்னைக்கு காலையில நான் எந்திரிக்கிறப்போ இன்னைக்கு 10 காலநிலை.
0: எங்களுக்கு 7 பாகை காலையில கொஞ்சம் கூட வந்து கொண்டிருக்கின்றது. 15 வரைக்கும் வரும் போல் தெரிகின்றது. ஆனால் நான் நினைக்கவில்லை இரவு மீண்டும் இரவு தாழ்நிலைக்கு செல்கின்றது. ஆனால் இன்னும் பூச்சியதுக்கு கீழே செல்லவில்லை. 5-6 இருக்கின்றது. மாறி மாறி குளிர்சாதம் இனி ஆரம்பித்து விட்டது. நல்லது. இப்பொழுது நாங்கள் வாக்குச்சாவடிக்கு ஒரு தடவை போவோமா கஸ்தூரி? பாருங்கள்.

0: மறந்துவிட்டோம். வாக்குச்சாவடிக்கு அன்பு மகளே, சிறப்பான பாடலை தெரிவு செய்து வந்திருக்கீர்கள். நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை இப்பொழுது கூறுகின்றேன். பார்ப்போம் எந்த பாடல் வருகின்றது என்று. எல்லோருக்கும் அப்படித்தான் கூறுவேன், ஏனென்றால் எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்று என்னுடைய ஆவா. இப்பொழுது கஸ்தூரிக்கு விருப்பமான பாடல் இதுவாக இருக்கும், ஒலிபரப்ப வேண்டும்.
1: எனக்கு நீங்க அந்த இன்னைக்கு பூமாலையில கொண்டாந்தவர்கள் ஐயா, எனக்கு படம் ஞாபகம் பெற மாட்டேங்குது. அந்த என்ன பூமாலை ஒன்று பூவோ இரண்டு அப்படி ஒரு பாடல் இருக்குது, பத்து மாத பந்தம் படம், பத்து மாத பந்தம்
0: போட்டிக்கு வந்தது. அதை நாங்கள் இதுதான் தெரிவு செய்யப்பட்டது. பூமாலை ஒன்று
1: பூவோ இரண்டு,
0: பூவோ இரண்டு அந்த பாடல். சரி, பூவோ இரண்டு இனிமையான பாடல்.
1: எனக்கு
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. போட்டிக்கு வரும்பொழுது பல பாடல்கள் வரும், நாங்கள் சில தரவுகளை வைத்து தெரிவு செய்யும் போலவே இந்த ஐந்து பாடல்கள் தான் இந்த போட்டிக்கு உகந்ததாக தெரிவு செய்யப்பட்டு உங்களுக்கு. என்றால் பாடல்களும் நன்றாகவும் இருக்கணும், கேட்கவும் கூடியதாகவும் இருக்க வேண்டும், இல்லை வாயிலோருக்கும். அதனால் சிறந்த பாடல்கள் வந்திருக்கு. பார்ப்போம் உங்களுடைய பாடல் வெற்றி பெறும் என்று எண்ணிக்கொண்டு மகிழ்ச்சியோடு இருங்கள். மீண்டும் சந்திப்போம்.
1: ஐயா சியாமலா கழுதி இருக்கிறா கசூரி திங்கள் ஐயாவுக்கு வணக்கம் சொல்றோம். எந்த ராகவன் சாயந்தரத்துல நான் வணக்கம் சொல்றபடியாது கொஞ்சம் வயதவி தான் என்ன ஐயா?
0: அது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும்.
1: காலையில இருந்தா நான் சொல்லுவேன் பூவாளம், ஏதாவது ஒரு ராகத்துல பவுலி பூவாளம் உண்டு. சாயந்திர நேரத்துல நான் வணக்கம் சொல்றேன்னா அதனால சிந்து வைரவி தான். நீ கல்யாணி என்ன சிந்து வைரவி?
0: சரி, இது நீங்க உங்களுக்கு
1: கல்யாணி கொஞ்சம் சந்தோஷமா சொன்ன
0: உங்களுக்கு நடக்கும் சம்பாஷணை அதே மாதிரி தெருவுக்கு கொண்டு போவான் நாங்கள் விடுவோம். அப்படி
1: நன்றி, சந்தோஷமா சொன்னா சிந்து வைரவி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி அம்மா,
1: நன்றி நன்றி, வணக்கம் ஐயா, நன்றி.
0: அடுத்த உறவு காற்றலையில வாக்களிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். நாங்கள் மீண்டும் சந்திப்போம்களே. வந்துவிட்டார், வணக்கம் வணக்கம் ஞானசேகரன் உங்களை நினைத்துக் கொண்டேன். இல்ல இப்பொழுது அவர் நாம் மகாலிங்கம் வந்துவிட்டார், வாக்களிப்பு எவ்வளவு முண்டி அடித்துக் கொண்டு ஓடி வருகிறார்கள். வணக்கம் வணக்கம் மகாலிங்கம், வணக்கம், நலமா இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? அம்மா நலமா இருக்காங்களா?
0: இருக்கின்றோம் இருக்கின்றோம், நலமாக உள்ளோம். நீங்கள் அப்படி உங்க மழை பெய்தது அமல்யத்திலே அநேகர் வந்து முறைப்பாடு தருகிறார்கள், மழை மழை மழை என்று. உங்களுக்கு எப்படி இருக்கிறது?
2: மழை மழை தான் ஐயா, மழை சினிங்கி சினிங்கி பெய்யுதுயா.
0: சிணுங்காமல் பெய்தா நலமா இருக்கும், சிணுங்கினால் எங்களுக்கு ஒரு சுணக்கமா இருக்கும் இல்லையா?
2: சினுங்கிறதுனால நம்மளுக்கு வந்து
0: ஒரு வசதி குறைவாக அசௌகரியமா இருக்கும் இல்லையா?
2: ஆமா.
0: சரி, மழை சிணுங்குவதால் பிறத்து வருவதற்கு முன்பு வாக்குச்சாவடிக்கு உள்ளே போவோம் பாருங்கள்.

0: சிறப்பு மகாலிங்கம் அவர்களே, நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற்றால் நானும் மகிழ்வேன். என்னுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்களுக்காக என்ன பாடலை பதிவு செய்ய போகின்றீர்கள் நேர் நேரத்துக்காக?
1: நேர் நேரத்துக்காண்டி எனக்கு பிடிச்ச அதான் ஐயா சொல்லுவான்ல, இடுப்புல இடுப்பு மடிப்பு சுருக்கு, அந்த பாடலையா?
0: அந்த பாடலையா? என்ன பாடல் அது? இடுப்புச்சேல மடிப்பு கட்டியா? இல்ல
1: மடிப்பு. ஆமாயா,
0: மடிப்புச்சேல இடுப்புல கட்டி, இடுப்புல கட்டின மடிப்புச்சேல, அப்படி ஒரு பாடல் கேட்பீர்கள். சரி, இந்த வரி எனக்கு உடனே எனக்கு முதல் வரி புரியவில்லை, ஆனால் நான் அந்த பாடலை எழுதுகிறேன். நான் தெரிவு செய்தேன், இடுப்புச்சேல மடிப்பில நான் மயங்கி போனேன் டி, அப்படிதான் பேர். சரியா? சரியா?
1: ஆமாயா.
0: நீங்க
1: இடுப்புச்சேல மடிப்பிலேயே மயங்கி போனேன் டி.
0: அப்ப அவங்க சுடிதார் மட்டும்தான் அப்படி ஐயா மயங்குவீர்கள்?
1: அதுக்கப்புறம் நான் கட்டி கொண்ட பாசம்
0: என்று எங்களுக்கு காலநிலை ஒவ்வாதது ஐயா, இந்த கலையத்துக்குள் இருக்க முடியவில்லை. நன்றி மாறிங்கள். அப்ப இடுப்பு இடுப்புச்சேல மடிப்பு கட்டிய விடையால் அதுக்குள்ள நீங்க மயங்கி போனீர்கள். அப்ப கட்டாமல் விட்டா மயங்க மாட்டீங்களா? இடுப்புச்சேல மடிச்சு, இடுப்புச்சேலே மடிச்சு கட்டாமல் சும்மா போட்ட. வாழ்த்துக்கள் ஐயா, நகைச்சுவைக்காக பேசினேன். வாழ்த்துக்கள், நன்றி, மீண்டும் பெறுவோம். இது முடியாத நன்றி மாலிங்கம், உங்கள் பாடல் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள்.

0: மகாலிங்கம் கேட்ட பாடல், நானும் மகாலிங்கம் தடுமாறுவதற்குள்ள பெண்கள் சேலை கட்டுபவர்கள்லாம் ஓடி வந்து வந்து விட்டார்கள். நான் கூறிவிட்டேன், இருப்பினும் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். உன் சேலை மடிப்பு சேலை எப்படி சேலை, நீ கட்டும் சேலை மடிப்பில் என்று ஒருவர் எழுதியிருக்கார், நீ கட்டும் சேலை மடிப்பில் என்று இன்னொரு வரம் எழுதியிருக்கார். நான் சொன்னது உன் நெடுப்பு சேலை மடிப்பில்லை என்று எழுதி நான் கூறிவிட்டேன். பார்ப்போம், சரியான பாடல் கிடைத்து விட்டது, நன்றி. அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? நேரம் சரியாக 12:55 நண்பகல் தான் எங்களுக்கு இன்னும் வாக்குச்சாவடியில் இடம் இருக்கின்றது, நேரம் இருக்கின்றது. ஓடி வாருங்கள். வந்துவிட்ட ஞானேஸ்வரர் இரண்டாவது முறை வாக்குச்சாவடிக்கு முயற்சி செய்கிறார், நுழைய முடியாமல் இருக்கின்றார், என்னவென்று தெரியவில்லை. வர வேண்டும், மீண்டும் வாருங்கள். உங்கள் பொன்னான வாக்குகளை அழியுங்கள். பார்ப்போம் எத்தனை பேர் வருகின்றீர்கள், எத்தனை பாடல்கள், எந்த பாடல் வெற்றி பெறுகின்றது என்று முடிவிலே தெரியும். ஓடி வாருங்கள். வணக்கம் மகனே. ஞானசேகரன் வணக்கம், உங்களை இணைத்து விட்டேன்.
1: வணக்கம் அப்பா, இனிய நண்பகல். வணக்கம்.
0: வணக்கம் இனிய நண்பகல். வணக்கத்தை தந்த உங்களுக்கு நல்ல முன்னிரவு வணக்கத்தை தருகின்றேன். நல்லமாக இருக்கின்றீர்களா? வீட்டுக்கு வந்து விட்டீர்களா?
1: பக்தர்களும்
0: பெறுவார்கள், நண்பர்கள், உறவினர்கள், நீங்கள் எல்லோரையும் அன்பாக வரவழைத்துக் கொள்வீர்கள். அதுவும் சிறப்பு நல்லது. ஒரு படம், அவர் யாரு? எல்லாருக்கும் மேலால் இருக்காரோ அது இல்லை, கூத்தன் வாழ்த்துக்கள். இந்த வேளையிலே நாங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று முதலில் வாக்கினை அளித்து விட்டு வருவோம், பாருங்கள்.

நன்றி நன்றி நன்றி. என்ன பண்ணா எனக்கு குரல் வந்துவிட்டது ஒலியை கொண்டு நான் ஒலியை குறைத்து விட்டேன். அங்கே கேட்கவில்லை மற்றவர்களுக்கு. சரி, இப்பொழுது

0: காற்றலைக்கு வந்து விட்டோம்.
1: உங்கள்
0: பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன பாடல் உங்களுக்காக ஒளிபரப்ப வேண்டும்?
1: படம் வந்து பட்டா கத்தி பைரவம்பா.
0: ஓ ஞான சார், பட்டா கத்தி பைரவில் என்ன பாடல்?
1: எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள்.
0: ஓ எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள், இனிமையான பாடல்.
1: தளத்தில்
0: நல்ல நல்ல பாடல்கள் இதை வைத்திருக்கின்றீர்கள், ஒவ்வொன்றாக தந்து கொண்டிருக்கின்றேன். கேட்டு மகளுங்கள். உங்களுடைய இணைப்பு, உங்களுடைய பங்களிப்பு சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய ஆன்மீகம் சிறக்கட்டும். உங்களோடு நீங்கள் செய்யும் ஆன்மீகத்தில் எங்களுக்கும் அருள் கிடைக்கட்டும். நன்றி மகனே. நன்றி.
1: நன்றி அப்பா. உங்கள் ஆசீர்வாதம் இப்ப லேசா தூரல் போட்டுக்கிட்டு இருக்கு சாயந்தரத்துலேருந்து. அதனால வெட்கை தைந்து குளுமையான சீதோஷ நிலையில் இல்லத்தின் வாசல்படியிலே உங்களை கவனித்துக் கொண்டு உங்களோட பேசிக்கொண்டு அந்த காற்றை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன்.
0: அனுபவி ராஜா அனுபவி.
1: இன்னும் எல்லாம் உங்க ஆசீர்வாதம் அப்பா. நன்றி அப்பா.
0: நன்றி
1: நன்றி நன்றி.
0: அடுத்த பாடலை தருவதற்காக என்னுடைய ஞானசேகரன் சென்று விட்டார். இப்பொழுது ரேவதி அழைத்து பார்த்திருக்கின்றார். வாக்களிக்க வேண்டும் என்று ஓடி வந்திருக்கின்றார். இப்பொழுது முதலாவது ஒளியும் கிடைத்திருக்கின்றது. பரவாயில்லை, எங்கே ஓடி பாருங்கள். ரேவதி உங்கள் அழைப்பை தர வேண்டும். சந்தன்ராஜ் நீங்கள் அழைத்து எனக்கு என்ன மஞ்சள் கடதாசி அனுப்பியிருக்கோ தெரியவில்லை. வர வேண்டும், வர வேண்டும். பாருங்கள். இப்பொழுது வந்த வாக்காளர் சாந்தி வந்து விட்டார் தர்மபுரியில். வணக்கம் சாந்தி.
2: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த அழகி ராசாவர்களுக்கு ஒரு அழகி ராசாவுக்கும் வாக்கு உரிமை இருந்தா அவர்களும் வாக்களிப்பார்கள்.
2: என்ன
0: நம்ம வீட்டுல இருந்து மூன்று வாக்கு கிடைக்கும்.
2: வாழ்த்துக்கிழமா. நீங்க நம்ப மாட்டீங்க, நம்ப மாட்டீங்க. நீங்க வந்து தேர்தலுக்கு முன்னாடி யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி ரெண்டு சீட்டு போட்டு அழகிய எடுக்க சொன்னாங்க. ஐயா கரெக்டா எடுத்துட்டா.
0: அப்படியா? யார் எடுத்து போட்டா பார்ப்போம்.
2: தமிழ்நாடு, தமிழ்நாடு தேர்தல் அப்ப சட்டசபை தேர்தல்.
0: சரியா எடுத்தாவா? சரியா எடுத்தாள் அழகி.
2: ஆமா, ராசாவும் எடுத்துட்டான். ஆமா,
0: தெருவில வைத்து சோதரம் சொல்லலாம். மக்களுக்கு சீட்டு போட்டு பார்த்து சோதரம் பார்த்து கொள்ளலாம். நன்றி மழை. அங்க மழை பெய்ததான்?
2: ஆமாங்க ஐயா, வெளியில போய் மாட்டிக்கிட்டேன். மழை மருத்துவர்கிட்ட போயிட்டு திரும்பும் போது மழை, அதனால நின்னுட்டு இப்பதாங்க ஐயா வந்து சேர்ந்து சாப்பிட்டு முடித்தோம்.
0: விடுது பெய்யுது. சரி, நாங்களும் வாக்குச்சாவடி போவோம் பாருங்க.

0: இப்பொழுது நாங்கள் காற்றலைக்கு வந்துவிட்டோம் சாந்தி, உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடலான் ஒலிபரப்ப கொண்டு நேர் நேரத்தில். ஆமாம்,
1: பூ பூவாய் பூத்திருக்கும் பட்டுப்பூச்சி அக்கா. அந்த
0: ஓ, பூ பூவாய் பூத்திருக்கும் பட்டுப்பூச்சி அக்கா. இது திக்கு தெரியாத காட்டில். நல்லது நல்லது, திக்கு தெரியாத காட்டில் ஏற்படுத்த பாடல், சிறப்பான பாடல், சிறப்பான பாடலை தந்திருக்கிறீர்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி மகளே.
1: நன்றி
0: நன்றி. அடுத்த உறவு வேற காத்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் வாக்குச்சாவடியில் ஒலிவு கிடைக்க இருக்கின்றது, இன்னும் கிடைக்கவில்லை. இரண்டாவது ஒலி கிடைக்க இருக்கும் நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். ரேவதி, நீங்கள் அழைத்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும். உங்களை இணைத்துக் கொள்வேன் நான். பாருங்கள், மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. பரபரப்பாக நாங்கள் வாக்குச்சாவடியில் இருக்கின்றோம். வாக்குச்சாவடியை முண்டி அடித்துக்கொண்டு ஒவ்வொருவரும் வாக்கு தருகின்றார்கள். எண்ணும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஜோஜ், உங்கள் வாக்கினை நாங்கள் எதிர்பார்த்தோம், நீங்கள் அழைத்தீர்கள். அந்த வேளையில் வாக்கு சாவடி நிறைந்திருந்தது. இப்பொழுது ஓடி வாருங்கள், வாருங்கள், அலையுங்கள். 6478746415 வந்துவிட்டார் ஜோஜ் அவர்கள். எங்கிருந்தாலும் தன்னுடைய வாக்கை பதிய பறந்து வருவார். வணக்கம் ஜோஜ், நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக பலமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் வாசத்தில் நீங்கள் எப்படியா இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலமாக இருக்கணும். நீங்கள் பனிச்சுமையோடு இருக்கின்றீர்கள். இப்போ உங்கள் பேசுகிறது தெரிகிறது. நாங்கள் உடனடியாக வாக்குச்சாவடி போவோம். பாருங்கள், உங்கள் வாக்கு தான் முக்கியமாக இருக்கு.

0: வந்துவிட்டோம். உங்கள் பாடல் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள் ஜோஜ். நலமாக, வளமாக, பாதுகாப்பாக, ஆரோக்கியமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கின்றோம். வேறு ஏதாவது கூற
1: வேண்டும்?
0: நன்றி, நன்றி. நீங்கள் ஓடிச்செல்லும்
1: பாடல் எல்லாம் நல்ல பாடல்கள்.
0: நன்றி, நன்றி, நன்றி மகன். ஆறுதலாக இருக்கும், கவனமாக இருங்கள். வாழ்த்துக்கள், உங்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாகட்டும்.
1: வாழ்த்துக்கள்.
0: எந்த பணியில் இருந்தாலும், எங்கு சென்றாலும், எவ்வளவு இடையூறு இருந்தாலும் ஓடி வந்து விடுவார். எங்களோடு இணைந்து கொள்கிற நீண்ட கால உறவு ஜோஜ். பலமோடு பலமோடு வாழ வேண்டும். அடுத்த பாடலை சந்தன்ராஜ் அவர்கள் வந்து தரப்போகின்றார். சந்தன்ராஜ் அவர்கள் தர இருக்கும் வாக்கினை வைத்துக்கொண்டு வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே. வணக்கம்.
2: இரண்டு
0: வணக்கத்தோடு ஐக்கியமாகி உடனடியாக நாங்கள் வாக்கு
2: போவோம்.

0: சந்தன்ராஜ் அவர்களும் பணியோடு இருந்து கொண்டும் இந்த சுமையோடும் ஓடி வந்து இணைந்துவிட இணைந்தவர்கள் நன்றி. உங்களுக்கு விருப்பம் அந்த பாடல் என்ன வேண்டும் ஒரு கூறுங்களேன், என்ன பாடல் வேண்டும்?
1: தர்மம் அப்படிங்கிற திரைப்படத்தில் கேட்டுங்க ஒரு பாடல்.
0: தர்மத்தில் கேட்க போறீங்க, தர்மத்தோடு தரணும் கொண்டு வரல.
1: கட்டுக்குள் சிக்குமோ சிட்டுக்குருவி,
0: அதுதானே
1: கட்டுக்குள் சிக்குமோ சிட்டுக்குருவி.
0: ஓ, கட்டுக்குள் சிக்குமோ சிட்டுக்குருவி. வாழ்த்துக்கள், நல்ல பாடல், தர்மம் திரைப்படம். நன்றி சந்தன்ராஜ் அவர்களே, உங்களுடைய வாக்குக்கு உங்களோட பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இறுதியாக வருகின்ற எங்களுடைய ரேவதி, இரண்டாவது ஒளி எங்களுக்கு கிடைத்து விட்டது. இருப்பினும் இன்னும் மூன்றாவது ஒளிக்கு நேரம் இருக்கின்றது. வந்துவிட்டால் மகள் வணக்கம், வணக்கம்,
2: வணக்கம் அப்பா,
0: வணக்கம்,
2: வணக்கம்,
0: வணக்கம், வணக்கம், வணக்கம். கேட்டுவிட்டது, நலமாக இருக்கின்றீர்களா ரேவதி?
2: நலமாக இருக்கிறேன் அப்பா, நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் மிக மிக நலமாக இருக்கின்றோம், மிக மிக நலமாக இருக்கின்றோம்.
2: சந்தோஷம்,
0: சந்தோஷம், சந்தோஷம், எல்லோரும் வந்து கழித்து செல்வது மிகுந்த சந்தோஷமா இருக்கின்றது. இப்பொழுது அங்கே கே கே நகர்ல மழை பொழிந்ததா?
2: மழை தூரல், தூரல் போட்டதப்பா,
0: தூரல் போட்டிருக்கு. தூரல் பில்லாததுதான்
2: சரி,
0: தூரல் போட்டிருக்கு உங்களுக்கு. இப்பொழுது உங்கள் வாக்கினை பெறுவதற்காக உங்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து செல்ல என்ன மூன்றாவது ஒலி கிடைக்க இருக்கின்றதை எதிர்பார்க்கின்றேன். பாருங்கள் போவோம்.

0: வாக்களிக்க வாக்களிக்க வந்த ரேவதி அவர்களே, நீங்கள் வந்து வாக்களித்தது பெருமைக்குரிய விடயமாக இருக்கிறது. மகிழ்ச்சியோடு வரவேற்று உங்கள் வாக்கினை பெற்றுக்கொண்டோம். நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெறலாம், பெறாமல் விடலாம், பார்ப்போம் உறுதியிலே என்று எண்ணிக்கொண்டு உங்களுக்கு என்ன பாடலை நான் ஒலிபரப்ப வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: நான் நாளைக்கு பி பி ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்களோட பிறந்த நாளாப்பா, அதனால ஆமாமாப்பா, அதனால நிலவே நெருங்காதே அந்த பாடல் தாங்கப்பா.
0: இனிமையான பாடலாமா அந்த பாடல், நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. அற்புதமான பாடல், உண்மையை சொல்லக்கூடிய ஒரு பாடல், நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. சார், பி வி ஸ்ரீனிவாச ஐயாவுடைய பிறந்த நாளுக்காக இந்த பாடலை தருகின்ற வாழ்த்துக்கள். உங்கள் பாடல் கிடைக்கும், நீங்கள் பதிவு செய்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். இணைந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் சந்திப்போம் மகளே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். கலகலப்பாக விறுவிறுப்பாக இன்றைய வாக்குச்சாவடியில் வந்து எல்லோரும் இணைந்து அழகாக மகிழ்வாக சிறப்பாக ஒழுக்கமாக வாக்களித்து சென்றிருக்கின்றார்கள். வாக்களிப்பு என்பது ஒரு மிகவும் முக்கியமானது. எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு ஆயுதம் வாக்குரிமை. அதுதான் இந்த வாழ்க்கை பயணம். இன்றைய வாழ்க்கையிலே, இன்றைய அரசியல் முறையோடு வாழும் இந்த வாழ்க்கையிலே எங்கள் வாழ்க்கையை தலைகளாகவோ தலைமேலாகவோ உயரவாகவோ பதிவாகவோ மாற்றி வைப்பது இந்த வாக்குரிமை ஒன்றுதான். வாக்குரிமை எங்களுக்கு இருக்கின்றது, அது எங்கள் கடமை. ஆனால் கடமையாக அந்த வாக்குரிமையை போடாமல், உரிமையாக என்று அண்ணாமல், சமதர்மமாக செய்ய வேண்டும். அதாவது சமதர்மம் என்பது எங்கள் உள்ளம், எல்லோருடைய உள்ளமும் மகிழக்கூடிய வகையில் ஒரு தீர்ப்பை, ஒரு ஒரு தலைமையை தெரிவு செய்ய வேண்டும் என்பது போன்றுதான் அந்த வாக்குரிமை இருக்கின்றது. இந்த வாக்குரிமை எதற்காக, யாருக்காக நாங்கள் இழக்கக்கூடாது அன்புறவுகளை சரியான முறையில் நெறிப்படி நாங்கள் நேர்மையாக செய்ய வேண்டும் என்பதை கூறுகின்றது. ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் தெரிந்துவிட்டது. வாழ்த்துக்கள் உறவுகளே. நாங்கள் பாடல்களை கேட்போம் தொடர்ந்து. இன்னும் சில வினாடிகளில் மூன்றாவது ஒலியும் கிடைக்கும் என்று எண்ணுகிறேன். பார்த்து

0: வேஷத்துக்குள் விழுந்து விட்டு.
1: இன்றைய போட்டி மிகவும் பரபரப்பாக இருந்தாலும் விறுவிறுப்பாக இருந்தாலும் பலமான போட்டியாகவும் இருக்கின்றது. இறுதியை முடிவைத்தான் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது எங்களுக்கு நன்றாக புரியும், எங்களுடைய வாழ்க்கையும் அப்படி கிடைத்திருக்கின்றது. மகாலிங்கம் அவர்களும் ஒரு பதிவை போடுகிறார், எதற்காக என்று புரியவில்லை, உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கொண்டு போதை பற்றி போ என்னவென்று தெரியவில்லை. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இடை நேர சில நேரத்திலே என்னுடைய ஒலி வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எனக்கு கிடைத்திருக்கின்றது. பொறுமையோடு அதை தெரிய வைத்தவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் அதை திருத்திக் கொண்டே நாளையே பதித்து விட்டேனும் என்னவென்று தெரியவில்லை. ஆளி பதித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஓடிய பாடல் நின்றுவிட்டது, எனது குரல் வரவில்லை, அதனால் அதை எனக்கு உறுதிப்படுத்தினார் என்றும் அறிய கிடக்கின்றது. மிகவும் நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இன்றைய வாக்கு சாவடி மிகவும் பரபரப்பாக இருந்தது. விரைவில் அடுத்த 3வது ஒளியும் கிடைக்கும் என்று எண்ணுகின்றேன். அநேகமாக வர வேண்டியவர்கள் வந்திருக்கின்றார்கள், வராதவர்கள் இன்னும் இருக்கின்றீர்கள், ஆனால் வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்குமோ தெரியவில்லை. ஏனென்றால் இங்கே பதிவிலே பார்த்தவர்கள் சிலர் வரவில்லை, இனி வருவார்கள் என்றும் நான் எண்ணவில்லை. வந்தாலும் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ என்பதும் சந்தேகத்துக்குரியதாகத்தான் இருக்கும். நான் வாக்கு உரிமை எப்படி என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது எங்கள் எங்களுடைய ஜெகவர் சாதிக் அவர்களுக்கு ஒரு அறிக்கை விட்டேன், ஆனால் அவர் வாக்கை தரவில்லை, அதனால் அவருடைய வாக்கு எங்களுக்கு எண்ணிக்கைக்குள்ளே சேரவில்லை. இப்பொழுது அவர்கள் 3வது ஒளியை இன்னும் பாய்ச்சவில்லை, பார்த்து கொண்டிருக்கின்றேன். சிறப்பாக பாடல் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த 5 பாடல்களும் சிறப்பான பாடல்கள் என்ற பெயரை நீங்கள் எல்லோரும் வந்து கூறுகிறீர்கள், ஆனால் உங்கள் தெரிவுகள் மிக மிக சிறப்பான தெரிவுகளாகத்தான் இருக்கின்றன. என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இறுதி அங்கிருந்து தான் வர வேண்டும். இன்று வந்து இணைந்து எங்களுக்கு 2 பாடல்களை தந்து சென்றீர்கள். அதிலே சந்தன்ராஜ் அவர்கள் தன்னுடைய விருப்ப பாடலை எழுதியிருந்தார். அவருக்கு வெற்றி பாடலை நான் கேட்கவில்லை. முடிந்தால் சந்தன்ராஜ் அவர்களே உங்களுக்கான வெற்றி பாடலை ஒரு தடவை தர வேண்டும் ஒரு வரப்போவதற்காக. இங்கே ஜெகபர் சாதிக் அவர்கள் தனது விருப்ப பாடலாக வெற்றி பாடலாக ஒரு பாடலை கேட்டிருந்தார். அவர் பூமாலை என்ற பதத்தை தேடித்தந்தார். இதோ 3வது ஒளி பாய்ச்சி விட்டார்கள், வாக்குச்சாவடியை அடைக்கின்றார்கள். அன்பு உறவுகளே, வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் வெற்றிகரமாக எங்களுடைய வாக்களிப்பு நிறைவேறி விட்டது. இனிமேல் முடிவைத்தான் பார்க்க போகின்றோம்.

0: வணக்கம் சந்தன்ராஜ், உங்களுக்கு விருப்பமான பாடல் ஒன்று வெற்றி பாடல் தர வேண்டும் தாருங்கள் ஒலிபரப்புவதற்காக.
1: சரிங்க, அதாவது நான் கொடுத்தது வெற்றி பாடலா கொடுத்துருங்க. இப்ப இன்னொரு பாடல் கேட்போம், சின்ன சின்ன ஆசைகள் அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து.
0: சின்ன சின்ன ஆசைகள் என்ற திரைப்படத்தில் இருந்து என்ன பாடல்?
1: திரைப்படத்தில் இருந்து இளையவளே நான் இனியவளே.
0: அப்படியா? சரி.
1: ஆமா,
0: இளையவளே
1: நான் இனியவளே.
0: நான் இனியவளே, வாழ்த்துக்கள். இளையவளே நான் இனியவளே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நிச்சயமா பங்கெடுத்த நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

இந்த பள்ளியிலே நாங்கள் வாக்குச்சாவடியை அடைத்து அவர்கள் பதில் தரும் வரைக்கும் நாங்கள் பாடலை கேட்க வேண்டும். இரண்டு பாடல்கள் உடன் தர வேண்டிய பாடல்கள் இருக்கின்றது. ஒன்று ஜெகவர் சாதிக் அவர்கள், அடுத்தது சந்தன்ராஜ் அவர்கள் தந்த பாடல். சந்தன்ராஜ் அவர்களும் ஜெகவர் சாதிக் அவர்களும் பூ மாலை என்ற பதத்தை ஒரு நிமிடத்துக்குள்ளே கண்டு அனுப்பி வைத்து அந்த வெற்றியை தேடிக்கொண்டார்கள். இருவருக்கும் கொடுக்கும்படியே முதல் பாடலை ஜெகபர் சாதிக் அவர்களே, நீங்கள் வாக்களிக்க வரவில்லை, வாக்கு எங்களுக்கு தரவில்லை, அதனால் இவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், உங்கள் வாக்கு இங்கே சேரவில்லை, நீங்கள் வெற்றி பாடலுக்கு எழுதியிருந்து இருக்கின்றீர்கள். அந்த பாடலை இப்பொழுது ஒலிபரப்புகிறேன், அனைவரும் கேட்போம்.

இந்த பாடல் ஒலித்து ஓய்ந்தது எங்கள் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்களே, உங்களுக்காக நீங்கள் வாக்களிக்க வராது விட்டாலும் வானொலிக்கு வராது விட்டாலும் காரணங்கள் எங்களுக்கு நன்றாக தெரியும் என்று மனமாற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த பாடலை நீங்கள் இன்றைய பாட்டுகளின் பதம் என்னவென்று கண்டுபிடித்து கொடுத்த அதற்கான வெற்றி பாடலாக தந்தோம். உங்களோடு நாங்கள் இணைந்து கொண்டோம். அடுத்த பாடலை சந்தன்ராஜ் அவர்களும் சரியான பதிலை தந்து இந்த பாடலை பெறுகின்றார். கண்ணுக்குள் சிக்குமோ சிட்டுக்குருவி என்ற பாடலை தான் தாருங்கள் என்று தர்மம் திரைப்படுத்தும் பாடலை கேட்கின்றீர்கள். இது அந்த பாடல் உங்கள் வெற்றி பாடலாகும்.

சிறப்பான இந்த பாடல், இருவரும் கேட்ட பாடல்கள், இரு துறையில் இருந்து ரசிக்கக்கூடியதாக இருந்த பாடலாக இருந்தது இந்த பாடல். தர்மம் என்ற திரைப்படத்திலிருந்து சந்தன்ராஜ் அவர்களுக்கான வெற்றி பாடலாக கேட்டு மகிழ்ந்தோம். அன்பு உறவுகளை இன்று மலர்ந்த பாட்டு சவாரி 162 மிகவும் விறுவிறுப்பாக மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. 13 உறவினர்கள் வந்து வாக்காளர்கள் வந்து வாக்களித்திருக்கின்றார்கள். இன்னும் வர இருந்தாலும் இவர்கள் வந்ததே தில்லுமில்லாக இருந்தது. இங்கே தட்டுப்பாடாக இருந்தது இல்லை இடர்பாடாக இருந்தது. அந்த இடர்பாடு மத்தியிலும் தாங்கள் தெளிவாக சிந்தித்து நல்லதோர் பாடலை தெரிவு செய்திருக்கின்றார்கள் தான் நாங்கள் எண்ண வேண்டும். வந்த பாடல்கள் அத்தனையும் சிறந்த பாடல்கள். 13 உறவுகளாக இங்கே வந்தவர்கள் திரு நாகப்பன் முதலாவது நேயராக வந்து நல்ல கைராசிக்காரன் நன்றாக சென்றது. தேவா, அனுஷியா, கிருஷ்ணன், ஷியாமலா, விஜயராகவன், கஸ்தூரி, மகாலிங்கம், ஞானசேகரன், சாந்தி, ஜோஜ், சந்தனராஜ், ரேவதி ஆகியோர் வந்து தங்கள் மன விருப்பத்துக்கேற்ப தீர்க்கமான முடிவெடுத்து சரியான முடிவை தந்தார்கள் என்றுதான் எண்ண வேண்டும். ஏனென்றால் இது ஒரு பாடல் நிறைவுக்கு வரத்தானே வேண்டும். அதேபோன்று சரியான பாடல் ஒன்றை தந்திருக்கின்றார்கள். அதேபோன்று எல்லோரும் பாடலை நல்ல பாடலை தான் தெரிவு செய்திருக்கிறீர்கள். கூடுதலான வாக்குகளை பெற்ற பாடலை இப்பொழுது கூற இருக்கின்றேன். வழமை போல இன்று இரண்டு பாடல்கள் கட்டுப்பணத்தை இழந்துவிட்டன. அவர்களுக்கு யாரும் பெரிதாக கொடுக்கவில்லை. இருப்பினும் ஒரு பாடல் கூடுதலான விருப்பத்தை இங்கு தந்தது. ஆனால் முதலாவது இடத்தையோ ரெண்டாவது இடத்தையோ பெற முடியாமல் வெற்றி இடத்தை பிடிக்க முடியவில்லை. அந்த பாடல்கள் முதலாவது வரிசையில் நின்று பாடிய பூ மாலை ஒரு பாவையானதோ என்ற தங்கமகன் திரைப்படுத்து பாடலும், இரண்டாவது வரிசையில் ஓடிய பூ மாலை நீயே புழுதி மண் மேலே என்ற பராசக்தி திரைப்படுத்து பாடலும் கட்டுப்பணத்தை இழந்து முதலாவது இடத்தையோ வெற்றி இடங்களை பிடிக்கவில்லை. இருப்பினும் இந்த ரெண்டு பாடலையும் பொறுத்தவரையிலே பார்த்தால் பூ மாலை நீயே புழுதி மண் மேலே என்றதுக்கு கூடுதலான புள்ளி கிடைத்திருக்கின்றது. அது ரெண்டையும் ஒதுக்கி விடுவோம். ஏனைய மூன்று பாடல்களும் தான் இன்று வெற்றி பாடல்களுக்குள்ளே வருகின்றன. அதிலே மூன்றாவது இடத்தை பெறும் ஒரு பாடல் மூன்று வர இந்த 13 வருடங்களுக்குள் மூவருடைய உள்ளத்தை தொட்ட பாடலாக வருகின்றது. அந்த பாடல் பூ மாலை வாங்கி வந்தேன் பூக்கள் இல்லையே என்ற மூன்றாவது இடத்தில் நின்று பாடிய பாடல் மூன்று உறவினர்களை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கின்றது. மூன்றாவது இடத்தில் நின்று பாடியது மூன்று உறவினர்கள் விரும்பியிருக்கின்றார்கள். மூன்று புள்ளிகளால் மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கின்றது அந்த பாடல். இதுக்கும் ஒரு சிறப்பான அம்சம். அடுத்து இரண்டாவது இடத்தை எந்த பாடல் பெற்றிருக்கலாம் என்று நீங்கள் எண்ணும் வழியில் இங்கே இரண்டு பாடல்கள் போட்டியிலே இருக்கின்றன. பூ மாலையே தோல் சேரவா, பூ மாலையில் ஓர் மல்லிகை, நான்காவது ஐந்தாவது பாடல்கள் முதலாவது இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கின்றன. அதிலே இப்பொழுது மூன்றாவது இடத்தை பெற்ற பாடலை தெரிந்து கொண்டோம். அப்படி என்றால் இரண்டாவது இடத்தை எந்த பாடல் பெற்றிருக்கும் என்று பார்த்தால் நான்கு புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கின்றது ஒரு பாடல். அந்த பாடல் நான்காவது இடத்திலிருந்து பாடிய பூ மாலையே தோல் சேரவா என்ற பாடல் நான்காவது வரிசையில் நின்று பாடி நான்கு பேருடைய உள்ளத்தை தொட்டு இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தால் முதலாவது பாடல் எதுவென்று நான் கூறாமலே நீங்கள் இப்பொழுது கணித்திருப்பீர்கள். ஐந்தாவது இடத்தில் இருந்து பாடிய இசை அரசரும் இசை அரசியும் மெலிசை மன்னரின் இசையிலே பாடிய ஊட்டிவரை உறவு திரைப்படத்திலிருந்து பூ மாலையில் ஓர் மல்லிகை என்ற பாடல் ஆறு உறவினர்களின் உள்ளத்தை தொட்டு முதலாவது இடத்தை பெற்று வாழ்த்து பெறுகின்றனர். இந்த பாடலை தெரிவு செய்தவர்கள் நாகப்பன், அவரை தொடர்ந்து ஷியாமலா, அடுத்து மகாலிங்கம், ஞானசேகரன், சாந்தி, ஜோர்ஜ் ஆகியோர் இந்த பாடலுக்கு வாக்களித்து முதலாவது இடத்தை பெற வைத்திருக்கின்றார்கள். இதிலே நான் கூறியிருந்தேன் ஜெகபிரசாதிக்கு அவர்கள் என்ன பாடல் என்று சொல்லுவதற்கு முயற்சித்தவர், எழுதி அனுப்பியவர், முடிந்தால் வாக்கினை தாருங்கள் என்று எண்ணியிருந்தேன். அவர் எங்களுக்கு வாக்கு தரவில்லை, அதனால் அவருடைய வாக்கு இங்கே சேரவில்லை. ஏனைய 13 உறவினர்களை உங்களை படித்திருந்தேன். அவர்களுடைய வாக்கின்படி இன்றைய சிறந்த பாடலாக மொன்றியல் தமிழ் வானொலியில் உங்களால் தெரிவு செய்யப்பட்ட பாடல் ஊட்டிவரை உறவு திரைப்படத்திலிருந்து பூ மாலையில் ஓர் மல்லிகை என்ற பாடல் அவர்களுக்கு இந்த கலைக்குழுவினர்களுக்கு இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். இந்த சிறந்த பாடலையும் ஏனைய பாடலையும் நேர்மையாக ஓடி வந்து வாக்களித்து சிறப்பித்து விரும்பிய பாடலையும் கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கு என் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த வேளையில் 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 21வது நாள் 162வது பாட்டு சவாரிய சவாரியை இனிது நிறைவேற்றுவதற்கு ஒழுங்காக வந்து எங்களுக்கு பங்களித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொண்டு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வளமை போல எல்லாம் வல்ல இறைவனிடம் எங்களுக்கு
ஆடம்பரங்கள் அலங்காரங்கள் எதுவுமே தேவையில்லை. அல்லோல கல்லோலப்படாமல் அமைதியான சுமூகமான வாழ்க்கை வாழ வேண்டும். சமதர்மம் நீதி நிலைக்க வேண்டும், நேர்மை நிலைக்க வேண்டும் என்று நாங்கள் அன்பு கருணை சாந்தம் கொண்டு மனிதநேயம் ஜீவகாருண்யம் அறம் காத்து வாழ்வோம் என்று அவர்களுக்கு உறுதி கூறி உங்களோடு நான் முனைந்து மீண்டும் என் அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கு அவர்கள் தாழ் வணங்கி வணிந்து இன்றைய மூன்றியல் தமிழ் வானொலியின் 26வது ஆண்டின் 9வது மாதத்தின் 21வது நாள் பாட்டு சவாரி கதம்பத்திலே 162வது பாட்டு சவாரி பூமாலையில் ஓர் மல்லிகை என்ற வெற்றி பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அனைவருக்கும் நலம் கூறி வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்று நிறைவு கொண்டு வருகின்றேன் நிகழ்ச்சியை. வாழ்வோம் வளமாக.

தேசத்துக்கான உறவுகள் கேட்க வேண்டும் என்று சர்வதேசத்தில் இருந்திருக்கும் உறவுகள் தொடர்ந்து அனுப்பி வரும் வேளையிலே அடுத்து வரும் பாடலை தருகின்றார். சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா மாநகரம் தனுஷன் தனுஷன் தந்த அந்த பாடல் பாடுகின்றது. காலேஜ் வாழ்க்கையிலே என்ற கருத்து கொண்ட ஒரு பாடல் மஞ்சள் வெயில் திரைப்படத்திலிருந்து அவருக்காக பாடுகின்றது.

அடுத்த ஒலிக்கு இருக்கும் பாடல் அன்புடனே தருகின்றார் மகாலிங்கம் அவர்கள். சிங்கப்பூரிலிருந்து சிங்காரபூமி என்று நான் கூறும் வேளையிலே பஞ்ச கல்யாணி என்ற ஒரு திரைப்படத்து பாடலை இன்று கேட்க வைக்கின்றார். ஆமணக்கு தோட்டத்திலே என்று வரியெடுத்து நகைச்சுவையோடு தத்துவமாக பாடுகின்றது.

அடுத்து வரும் பாடல் ஐரோப்பிய மண் என்னவள் என்று ஈழமணி திருநாட்டில் இருந்து கொண்டு எங்களை மறமாமல் நல்ல முடிவு என்ற ஒரு திரைப்படத்து பாடலை பாட வைக்கின்றார். நீ இன்றி நான் இல்லை என்ற வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல். என்னவளே உங்களோடு நாங்களும்.

இறுதியாக ஒரு பாடலை வளமை போல தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். பால் பொங்கும் பருவம் என்ற பாடலை மனிதனும் தெய்வமாகலாம் திரைப்படத்திலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா. வைசேனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் வராமல் விடுமுறை விருப்பமாக இன்று விடுமுறை நாட்களை அலங்கரிக்கும் பாடலாக தங்கள் தங்கள் மனோநிலைக்கேற்ப உலகளாவை இருக்கும் உறவுகளும் விரும்பக்கூடிய பாடலை தெரிவு செய்து அனுப்பியவர்கள் தித்திக்கும் தேனான பாடல்களை தந்தார்கள். அவை எங்கள் இதயத்தை நிரப்பிச் செல்கின்றன என்ற மன நிறைவோடு மீண்டும் ஒரு நிகழ்விலே சந்திக்கின்றேன் என்று காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் உங்கள் அனுமதியோடு. என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

நேரம் 11:32 முற்பகல் கனடாவில். 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 13வது நாள் ஞாயிற்றுக்கிழமை.

இன்றைய இந்த நன்னாளில் 23 பாகை வெப்பநிலையோடு காற்றலையில் இணைந்திருக்கும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று இவற்றையெல்லாம் அறிய வைத்த அன்பு தமிழையும் தந்த எல்லாம் வல்ல இறைவா, ஓம் நம சிவாய் என்ற மந்திரத்தோடு உங்கள் அனைவரின் தாழ் பணிந்து சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணங்கி உலகளாக இருக்கும் என் முகம் தெரிய தெரிந்த தெரியாத அன்பு நேயர்களே, உறவுகளே, உங்களுக்கும் அன்புடன் வணக்கமும் நன்றியும் கூறி இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பர்களே, நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டுக்கொண்டு நாங்களும் நலமாக இருக்கின்றேன் என்ற நல்ல செய்தியை கூறும் இந்த வேளையிலே உலகளாக இருக்கும் அன்பு நேயர்கள் மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் கலந்திருக்கும் காலத்தில் வாழும் அந்த குணாதிசயங்களோடு வாழும் வேளையில் நானும் அவர்களோடு இணைந்து மகிழ்ச்சியுடனும் நெகிழ்ச்சியுடனும் அவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன்.

இரவு நேரம் 9 மணி 4 நிமிடத்தை தொட்ட தென்னகத்து உறவுகளே, இளமணி திருநாட்டின் உறவுகளே, ஏனைய நாடுகளிலும் தங்கள் பருவகாலத்துக்கேற்ப காலநிலையில் அமைந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவரையும் வருக வருகவென்று அழைப்பது இன்று மொன்றியல் தமிழ் வானொலி. இன்றைய நிகழ்வான

இந்த இசையோடு வரும் ஆடலுடன் பாடலை கேட்டு என்ற பாடலை கேட்டவுடன் மகளும் நாங்கள் பாடுவோர் பாடலாம். கடந்த 30 வருடங்களாக இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் தோறும் வரும் பாடுவோர் பாடலாமை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு நாங்களும் நீங்களும் உலகளாக இருக்கும் உறவுகளும் இருக்கும் வேளையிலே இன்று மலர இருக்கின்றதல்லவா, அதற்கு நீங்கள்தான் மூல காரணம். எங்கே யார் யார் வரப்போகிறீர்கள், என்னென்ன பாடலை தரப்போகிறீர்கள், எங்களை எல்லாம் எப்படி இசைத்தட்டுகளிலும் வலைத்தளங்களிலும் சினிமா துறைகளுக்கும் எல்லா இடங்களும் கேட்ட பாடல்களை தனிய சொந்த குரலே எப்படி பாடப்போகின்றீர்கள், எங்களை எப்படி மகள வைக்கப் போகின்றீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். வாருங்கள், 6478746415 என்ற தொலைபேசி எங்களோடு.

இன்றைய நாள் நான் இன்று கதம்பத்திலே பாடுவோர் பாடலாம் என்று எழுதியவுடன் அழகாக இன்றைய கதம்பன் தருவது பாடுவோர் பாடலாம் என்றதை மிக்க மகிழ்ச்சி என்று வரவேற்று அன்பு மகள் சியாமலா உடனே பதில் தந்துவிட்டு இப்பொழுதும் வந்தாச்சு வந்தாச்சு என்று துள்ளி குதித்து கொண்டிருக்கின்றார். வருக வருக என்று கூறும் இந்த வேளையில் வளமை போல இன்றும் எந்த நிலை இருந்தாலும் மொன்றியல் தமிழ் வானொலியில் அக்கறையும் ஆதரவும் உள்ள அன்பு ஜெகபிரசாதிக்கு அவர்கள் அழகான படம் வரைந்து எம்ஜிஆர் வழங்கும் நேரலை பாடுவோர் பாடலாம் வழங்க இருக்கின்றார்கள். வாருங்கள், இணைந்திடுவோம் என்று அறை கூவிவது போன்று படம் ஒன்றை அனுப்பி வரவேற்றிருக்கின்றார். உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியையும் வரக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிப்போம். பாடல் பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு அநேகம் வந்து பாட வேண்டும், அதனால் நாங்கள் நீண்ட நேரம் உரையாற்றாமல் உங்கள் வருகையை எதிர்பார்க்கின்றேன். யார் முதலில் அழைக்க இருக்கின்றீர்கள் அழையுங்கள். 6 4 8 7 4 6 4 1 5 உங்கள் கரத்தில் இருக்கும் கைபேசியை சுழற்றி விடுங்கள், தொட்டு விடுங்கள், வந்து விடுவீர்கள், இணைந்து விடுவோம். என்ன பாடலை பாடப்போகிறீர்கள்? பாடுவதற்கு ஆயத்தமாக இருக்கும் பாடலை முதலில் ஓடி வந்து பாடிவிடுங்கள். என்றால் நீங்கள் ஆயத்தப்படுத்தி தயார் நிலையில் வைத்திருக்கும் பாடலை இன்னொருவரும் பாட முடியும் அல்லவா? அதனால் முதலில் வந்து பாடுங்கள். முதலில் வந்து பாடுபவர்கள் மீண்டும் ஒரு பாடலை பாடுவதற்கு நேரத்தை ஒதுக்கிக் கொள்வார்கள், பெற்றுக் கொள்வார்கள் என்றும் கூறிக்கொண்டு உங்கள் கரத்தினில் தொலைபேசியை விட்டு விடுகிறேன்.

தலை நீண்டினார் ஒருவர், அவர் சரியாக இணைக்கப்படவில்லை, இன்னும் அவர் சென்று விட்டார், மீண்டும் வருவார் என்று எண்ணுகின்றேன். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வழமையான தொலைபேசி இலக்கம் எண் நீங்கள் உலகத்தின் எந்த பக்கத்திலிருந்தும் அழைத்துக் கொள்ளலாம், எந்த வயதினரும் அழைத்துக் கொள்ளலாம். சிறியோர் முதல் பெரியோர் வரை உங்களுக்கான தளம் இது. வாருங்கள், களமாடுங்கள், பாடுவோர் பாடலாம்.

0: எனக்கு தெரியும் நன்றாக, நானும் அப்படித்தான். சில சமயத்திலேயே இப்படியான பொது நிகழ்வு வந்தவுடன் இங்கே பார்ப்போம் யார் வருகிறார்கள் பார்ப்போம், முதல் யாராவது வரட்டும் அதன் பின்பு பார்ப்போம் என்று. அப்படித்தான் சபைகளிலே சென்றாலும் முன்னிலையில் இருப்பதற்கு, முன் வரிசையில் இருப்பதற்கு தயங்குவோம். ஆனால் நான் அப்படி அல்ல, நான் சந்தர்ப்பம் கிடைத்தால் உடனே அங்கே சென்று அதிலே பிரசன்னமாகி விடுவேன். இங்கு நடக்கும் விழாக்களிலும் கூட வந்து பின் ஆறு இறுதியில் சென்றால் கூட நான் நுழைந்து நுழைந்து முன்வரிசையை தான் நாடுவேன். இப்பொழுது வருகின்றார் தேவநாதன் அவர்கள் போல் தெரிகின்றது. எங்கே பார்ப்போம், இணைந்து விடட்டும் இல்லை. வணக்கம், வணக்கம், வணக்கம்.
1: ஓம் நமச்சிவாய. நச்சியாறு கோயிலிருந்து ஆறு தேவா.
0: ஓம் நம சிவாய என்று அன்போடு அருளோடு அருள் கூட்டி வருகின்றார் எங்களுடைய நாச்சியார் கோயில் தேவா அவர்கள். முதல் நேயராக வருக வருக வருக வருக என்று பல முறை
1: வரவேற்கிறது.
0: நேயராக தேவன் வந்தால் அவ்வளவு அழகாக இருக்கும், எங்களுக்கு மகிழ்ச்சியாகத்தானே இருக்கும். தேவன் வருகின்றார் என்றால்
1: ஐயா குரலை கேட்கறதுக்கு எல்லாருக்கும் கொடுத்து வைக்கணும், ஆனந்தம் மகிழணும், எல்லாரும் நலமா இருக்கணும். எம்டிஆர் நேரில் அத்தனை பேரும் நலமோடும் வளமோடும் ஜெயமோடும் இருக்கணும் ஐயா.
0: எல்லோரும் நீங்கள் கூறுவது போன்று இருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு, நீங்களும் அப்படி இருக்கின்றீர்கள் என்று எண்ணிக்கொண்டு, நாங்களும் அப்படி இருப்போம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். அதற்கு முன்பு உங்களுடைய காலநிலையை ஒரு தடவை கூறிவிட்டு நுழைவோம்.
1: ஐயா சுமாரான வெப்பம், சுமாரான குளிர், சுமாரான இது எல்லாம் சுமார் தான் மனசுல
0: எல்லாம்.
1: ஆமா சுமாரா எப்படி ஐயா எல்லாரும் சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிறான், உடல்ல எப்படி பச்சை தண்ணி குடிச்சா வெந்நீர் வருதோ யூனி போறப்போ அதே மாதிரி இயற்கை மாற்றங்கள்ல எல்லாம் சகஜம்தான். அத இத வந்து பெருசா நிறுத்திட்டு ஆச்சு ஆஸ்பத்திரிக்கு போறது ரொம்ப முட்டாள்தனம். சும்மா ரெண்டு வெங்காயம்
0: அனுபவம் பேசுது, அனுபவம் எதையும் தாங்கும் இதயம். வாழ்த்துக்கள் தேவன், தேவா வந்து அருள் கொடுத்தது போன்ற எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்கணும், சமாளித்து போகணும். சமமான காலநிலை என்னும் கூறிய வேளையில் எங்கே சமமான வகையில இன்று நீங்கள் பாடுவதற்காக என்ன பாடலை தீர்மானித்திருக்கின்றீர்கள், பாடங்களையும் கேட்போம்.
1: ஐயா ஒரு சின்ன பாட்டு, அது எனக்கு இது குரல் சரியா இல்லையா, குரல் கரெக்டா இருக்கா எனக்கு.
0: இருப்பினும் சமாளிக்க வேண்டும் என்று பாருங்க. கெட்டிக்காரன் வாழ்த்துக்கள் எங்கே கொண்டு வாருங்கள் கேட்போம்.
1: நாயகன் பட்டு இந்தியா பாருங்கய்யா. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மண் போலே வந்தவனே யாரடிச்சாரோ, யாரடிச்சாரோ, யாரடிச்சாரோ, வளரும் பிறையே தேயாதே இனி.

0: அமுதம் தாங்க ஏந்தன் பாண்டி சீமையிலே தேரோடு மீதியிலே மண் போல வந்தவரே யாரடிச்சாரோ எங்க ஐயாவை யாரடிச்சாரோ என் பாண்டி சீமையிலே தேரோடு மீதியிலே மண் போல வந்தவரே எங்க ஐயா யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ இனியும் அழுது புலம்பாதே அழுதா மனசு தாங்காதே அவ்வளவுதையா இன்னொரு பாட்டு
1: சிறப்பாக
0: இன்னொரு பாட்டுக்கு
1: சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப தன்னுடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு குழப்பம் இல்லாமல் ஒரு பாடல் வந்தபோல கவிஞராகவும் மாறிவிட்டார் டெய்லி. ஐயாவே யார் அடித்தார் என்ன யாரும்
0: அடிக்கவில்லை. ஐயா பாட்டு ஐயா இது கேளுங்க ஐயா பாட்டு இந்த நீங்க வராதப்ப போட்ட பாட்டை போட்டு இந்த ஸ்பீக்கர்ல போட்டுக்கிட்டு இந்த பயிலோ படுத்தின பாடு இருக்க அன்னைக்கு இந்த இது வருதுன்ட்டு செம நல்ல நல்ல பெரிய பெரிய பாட்டியா அது போட்டீங்க. நான் என் பொண்ணு ஊருக்கு போயிட்டேன் அந்த இதுக்கு லீவுக்கு போட்ட பாட்டு நீ வரலன்னா எல்லாம் என்கிட்ட ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு என்னடா அது அப்படின்ட்டு இந்த மாதிரி செய்யக்கூடாதரா ஐயா கிட்ட மரியாதை குறிச்சா இருக்கும்ட்டு நான் வந்தேன்னு பாக்கனா செமங்க செமங்க செமங்கிற எல்லாரும் அதாவது பட்டறையில வந்தியா 8-inch ஸ்பீக்கரு அந்த போட்டு அந்த பாட்டு போட்டோம்னா அவனுக்கு ஆர்டர் விளக்கு சரக்கு இந்த நைட்ல கொஞ்சம் ஓவர் டைம் செய்வாங்க பாட்டு போட்டோன்னு மீரம்மாவான்னு தெரியல யாருன்னு தெரியலையா எப்படி இவெல்லாம் செலக்ஷன் பண்ணீங்க எப்படி அதுக்காக தான் சும்மா பாட வந்தேன் அப்புறம் வந்து பாடுறேயா எப்படியும் உங்களை புடிச்சுன்னு புடிச்சிட்டேன்
1: புடிச்சிட்டீங்க வாங்க என்ன சிறப்பு சிறப்பு
0: நன்றியா
1: மீண்டும் என்ன பாடல் உங்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும் தேவா விருப்பமான பாடல்
0: அடுத்த துப்பு வந்து இன்னொரு துப்பு வந்து பாடி பாடிட்டு அப்புறம் ஒரு பாட்டு
1: நன்றி நன்றி நினைத்து கொண்டு பாருங்கள் நன்றி
0: வர நேயர்களுக்கு நன்றி சொல்லணும் தான் அந்த பாடல் நீங்க வராதப்ப பாடல் போட்டீங்கல்ல அருமையோ அருமை அருமையோ அருமை அருமை அருமை அருமை அருமை நன்றியா
1: சிறப்பு மீண்டும் சந்திப்போம் நன்றி தேவா அடுத்த உறவு காத்து கொண்டிருக்கின்றார் பாருங்கள் மீண்டும் அடுத்த உறவு யார் இங்கே இணைகின்றார்கள் ஓடி பாருங்கள் இங்கே எங்களோடு வந்து இணைய வேண்டும் என்று சிறப்பாக ரேவதி அவர்கள் அடுத்து கஸ்தூரி சாந்தி இவர்கள் கூட ஆயத்தமாக இருக்கின்றோம் என்று இருக்கின்றார்கள் வர இருக்கின்றார்கள். இப்பொழுது யோகாராஜி நீங்கள் அழைத்தீர்கள் மீண்டும் அழைக்க வேண்டும் உங்களுடைய அழைப்பு துணிக்கப்படுகிறது போல் இருக்கின்றது. எங்கே வணக்கம் வணக்கம் யோகாராஜி யோகாராஜி வணக்கம் அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. கஸ்தூரி 6 தடவைக்கு மேல் அழைத்து விட்டார் அவருடைய இணைப்பு வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் யோகாராஜி வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் உங்களுக்கும்
1: சரியா கணக்கிட்டு கூறுகிறீர்கள் இந்த வணக்கங்களை அத்தனை வணக்கங்களையும் ஏற்றுக்கொண்டோம் நாங்கள் அனைவரும். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா யோகாராஜி?
2: சூப்பரா இருக்கிறேன்.
1: சூப்பரா இருக்கும் பொழுது அப்ப எங்களுக்கு சூப்பரான பாடலை தர இருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. கூறுங்கள் என்ன கூற
2: இருக்கின்றது. மக்கள் திலகம் நடிகர் திலகம் பாட்டுதான்
1: என்னைக்கு 2 திலகங்களின் பாடலை தரப்போகின்றார் எங்களை யோகாராஜி அவர்கள். அதற்கு முன்பு ஏதாவது கொசுறு இருக்கின்றதா நகைச்சுவை
2: ஒண்ணு? நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி சும்மா கிராண்டா ஜக ஜக ஜக ஜகன்னு இருக்கு எங்க தெருவுல எல்லாம் விநாயகர் எல்லாம் அப்படி பாக்க கண்கொள்ளா காட்சியா
1: சிறப்பு.
2: அதுல அந்த மதப்பிலேயே இருக்கேன் இப்போ.
1: ஓ
2: கையில மரதாணி வேற வச்சுட்டேன்.
1: வாயாரதானே பாட போகிறீர்கள் எங்க பாடுங்க கையை இப்படி வைத்து கொண்டு பாடுங்கள் ஒரு இடத்துல தட்டாமல் பாருங்கள் கேட்போம் என்ன பாடுங்க. எந்த திலகம் முதலில் நடிகர் திலகமா மக்கள் திலகமா? மக்கள் திலகத்தின் பாடலை கேட்ப நாங்கள் ஆவலோடு இருக்கின்றோம் யோகாராஜின் குரல்ல.
2: டோன்ட் டச் மீ மிஸ்டர் எக்ஸ் பொம்பளைக்கு பொம்பளை நான் போக்கிரிக்கு போக்கிரி நான் யாரும் என்ன நான்சென்ஸ் டோன்ட் டச் மீ மிஸ்டர் எக்ஸ் பொம்பளைக்கு பொம்பளை நாம் போக்கிரிக்கு போக்கிரி நான் யாரும் என்னை தொட்டதில்லை தொட்டவனை விட்டதில்லை. வந்தவளே வா எடுக்க சின்னவளே, பொம்பளைக்கு அஞ்சுவதா போக போக மிஞ்சுவதா, சில்லி போலீஸ் நியூசன்ஸ் உனக்கு புத்தி தேடியும் மறந்து எந்த தடையில் இருக்கு போய் பாருப்பா, பித்து பிடித்த உனக்கு புத்தி தேடியும் மறந்து எந்த தடையில் இருக்கு போய் பாருப்பா, அப்பப்பா தப்பா உன்னை தொட்டதால் தப்பா, என்னம்மா அம்மு கோபம் என்னம்மா சொல்லு, நம்பிக்கை நெஞ்சில் வை தித்திக்கும் வாழ்க்கை, டோன்ட் ஷாக் மிஸ்டர் எக்ஸ், வம்பிருக்க வந்தவளே வா எடுக்கு சின்னவளே, பொம்பளைக்கு அஞ்சுவதா போக போக மிஞ்சுவதா, சில்லி போலீஸ் நியூசன்ஸ் என்னை இருக்கும் இடத்தில் தொண்டை வீழ்த்து படுத்து கட்டங்கள் படிக்கும் போய்யா போய்யா, துண்டை அத்திப்பாடத்தை எடுத்து கொத்தி கட்டித்து சுவைத்து சித்தம் நீடிக்கும் வயது வாமா வாமா, தப்பையா தப்பு நம்பி வந்தேனே தப்பு, ஏனம்மா கண்ணு கோபம் என்னம்மா பொண்ணு, தப்பையா தப்பு நம்பி வந்தேனே தப்பு, கண்ணம்மா கண்ணு கோபம் என்னம்மா கொண்ணு, கண்ணங்கள் என்னாகும் இன்னும் தான் பொன்னாகும், டோன்ட் டச் மிஸ்டர் எக்ஸ், பாம் பவ பவ பாம் பவ பவ பாம் பாம் பாம் பாம் மிரட்டு துவண்டு பெண்ணை நினைத்து உருகும் போராட்டம் பாம், எடுத்து சின்ன இடையில் ஓடித்து தத்தி நடக்கும் அழகு தோயிலோட்டம், ஏமையா ஏமி நீ எந்த ஊரு சாமி, கேளம்மா கேளு நான் காஞ்சிபுரத்தாலு, ஏனம்மா ஏமி நீ எந்த ஊரு சாமி, கேளையா கேளு நான் காஞ்சிபுரத்தாலு, நம்பிக்கை நெஞ்சில் வை தித்திக்கும் உன் வாழ்க்கை, டோன்ட் டச் மிஸ்டர் எக்ஸ், டோன்ட் ஷாக் மீ மிஸ்டர் எக்ஸ், பம்பிருக்க வந்தவளே வா எடுக்க சின்னவளே, பொம்பளைக்கு அஞ்சுவதா போக போக கிஞ்சுவதா, சில்லி போலீஸ் நியூசன்ஸ்.
1: பொம்பளைக்கு பொம்பளைனா ஆம்பளைக்கு ஆம்பளைனா, நல்ல ஒரு பாடலை தெளிவுபடுத்திக் கொண்டு வந்தீர்கள். தெரிவெடுக்கும் பாடல்களை சரியாக உள்வாங்கி அப்படியே கொண்டு வந்து ஒப்படைப்பதில் வல்லவர் யோகாராஜ், சிறப்பாக இருந்தது. நல்ல பாடல். என்ன திரைப்படத்தில் இந்த பாடல்?
2: எங்கள் தங்கம்.
1: ஓ, அது எங்கள் தங்கத்தில், அதுதானே நான் பார்த்தேன். சிறப்பு, நல்ல பாடல் ஒன்றை தெரிவு செய்து கொண்டு வித்தியாசமான வகையிலே அல்ல, உங்களுடைய திறமையை காட்டுவதற்கு நல்ல ஒரு பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள். மேலும் வளம் பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நலமாக இருந்தது மகளே, சிறப்பான பாடல். என்ன பாடலை உங்களுக்கு நான் ஒளிபரப்ப வேண்டும்? திருப்பமான பாடல்.
2: எனக்கு இந்த பாட்டை போடுங்களா, இல்லனா தங்க பதக்கத்தின் மேலே.
1: தங்க பதக்கத்தின் மேலே என்ன பாடல் வேண்டுமா? சரி, அந்த பாடலை கொண்டு விடுவோம். தங்க பதக்கத்தின் பாடல் நீங்கள் பாடி காட்டி விட்டீர்கள். அதனால் அடுத்த பாடலாக தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போல, அந்த பாடல் தானே தங்க பதக்கத்தின் மேலே? சரி, தங்க பதக்கத்தின் மேலே முத்தை பதித்துக் கொள்ள நிலமாக நீங்கள் அங்கே மழை பெய்கிறதாக சூரி.
2: சம வெயில்.
1: சம வெயில் அப்படின்னா நல்ல வெயில் தான், ஒரு பிள்ளையும் இல்லை, அப்படிதானே? வெயிலுக்கு போகாதீர்கள், தொண்டை கட்டிவிடும், வெயிலுக்கு போகாதீர்கள். மீண்டும் அடுத்த பாடலை ஆயத்தப்படுத்திக் கொண்டு ஓடி வாருங்கள். நன்றி உங்களுக்கு. அடுத்த உறவு,
2: நன்றி.
1: அடுத்த உறவு காட்டிக் கொண்டிருக்கின்ற நன்றி யோகாராஜ், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது இணைந்து விட்டார் பல தடவை அழைத்தும் இணைப்பு கிடைத்து விட்டது மகள்வோடு, அன்பு மகள் கஸ்தூரி சயந்தன் அவர்கள் லண்டனில் இருந்து, இங்கிலாந்தில் இருந்து. வாருங்கள் கட்டளைக்கு வாருங்கள்.
3: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் மகளே, நாங்கள் நலமாக இருக்கிறோம். வணக்கம் மகளே, வணக்கம் வணக்கம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் கஸ்தூரி? அங்க ஆரம்பித்து விட்டதா குளிர்காலம் ஆரம்பித்து விட்டது எங்களுக்கும் அப்படித்தான். மழையோடு சேர்ந்த நல்ல தூக்கம் வரும். இங்க 23 பாகை, இது இன்று 11 பாகைக்கு இறங்கிவிடும். அதன் பின்பு வேந்து கூடிக்கொண்டு இப்படி கூடி குறைந்து கொண்டு
3: 22
1: அப்படித்தான் வரும். படிப்படியாக மரங்களிலே பார்த்தால் எங்கள் வீட்டுக்கு முன்புறம் இருக்கும் அழகான பெரிய மரம், அதிலே இடையிடையே மஞ்சள் நிறம் தோன்றுகின்றது. இலைகள் படுப்படைய ஆரம்பிக்கின்றன. நல்லது. மழை இடையிட தூறிக்கொண்டு இப்பொழுது மழை காலம்தான். அந்த மழையோடு சேர்ந்த இந்த குளிர் மெல்லிதாக வந்து
3: கொஞ்சம் இருந்தது.
1: அது இப்பொழுது குளிரை எங்களுக்கு தந்து மீண்டும் பனியாக வந்து மேலும் பெருங்குளிரை தரும். அதுதான் இங்கு உள்ள காலநிலைகள் சிறப்பு. இந்த வேளையில நீங்கள் இன்று பாடுவதற்காக என்ன பாடலை தெரிவு செய்து கொண்டு வந்தீர்கள்? எப்படி பாடப்போவீர்கள்? பாடி காட்டுங்களேன், சந்தர்ப்பம் கிடைக்கிறது.
3: எனக்கு இது அம்மா நானும் கொஞ்சம் பாட்டுகள் சும்மா உட்கார்ந்து இருந்தோண்டு பாடிக்கொண்டு வந்தாங்க. அப்ப அம்மாவும் நானும் பாடிக்கல, ரெண்டு பாட்டு செலவு பண்ணினாங்களா. ஒன்று வந்து இந்த துன்பம் நேர்கையில் ஒரு பாடல்,
1: சிறப்பான பாடல், சிறப்பான பாடல் துன்பம் நேர்கையில் பாடல். சங்கீத கச்சேரிகளிலும் பாடியிருக்கின்றார்கள். ஓர் இரவு என்ற திரைப்படத்திலும் அந்த பாடல் ஒலித்திருக்கின்றது.
3: அந்த பாடல் ஒன்று, மற்ற இன்னொன்று வந்து அமுதை பொழியும் நிலவே.
1: சிறப்பான தெரிவு. அப்ப அம்மாவும் பாடுவாரா?
3: எங்க அம்மா சூப்பரா பாடுவாங்க.
1: அப்ப ஏன் பாடக்கூ அவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்பதில் வானொலி அவர் பாடலாமே.
3: அது அவங்க அங்க இருக்கிற நேரத்துக்கு அவங்க சாப்பிட்டுட்டு
1: சந்தர்ப்பம் இருக்கும். சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு பிரச்சனை. இப்பொழுது என்ன உங்களுக்கு இப்ப அங்க நேரம்?
3: 4:55 கிடக்கு.
1: அதுதானே 5:04. சரி, அப்ப இப்பவே தூங்கி விடுவாரா? இப்பவே
3: 9:30 நாளைக்கு காலையில ஐயா அப்பாவுக்கு ஒரு கணபதி ஹோமம் இருக்குது, விநாயகர் சதுர்த்தி இல்லையா. அப்ப 4 எந்திரிக்கணும்.
1: அவர்கள் விட்டால்தான் அவர்கள் சென்று அப்படியான ஹோமங்களை செய்து உலகளாக இருக்கும் ஆன்மாக்களுக்கு நிம்மதி கிடைக்கும். வாழ்த்துக்கள். அப்படின்னா நீங்கள் பாடுங்கள் உங்களுக்கான பாடல். எந்த பாடலை துன்பம் நேர்கையில் பாட போகின்றீர்களா அல்லது இரண்டும் பாடுவீர்கள்? இரண்டு
3: இந்த பாட்டு
1: அமுதை பொழியும் பாடுங்கள். நன்றாக பொழியட்டும். இங்கே இசை மலையை கேட்போம்.

இதயம் மாவிய காதலினால்

0: அருகில் வராதேனோ.
1: அமரை பொழியும் நிலவை அருகில் வராததேனோ என்று கேட்டு பாடிய வகையிலே அந்த பாடலை கேட்டு அந்த அமுதை பொழியும் நிலவு உங்கள் அருகில் வரும் என்று கூறிக்கொண்டு சிறப்பான ஒரு பாடல். இந்த பாடலை எத்தனை தடவைகள் நாங்கள் கேட்டிருக்கின்றோம், ஆனால் இப்படி இன்றுதான் கேட்கின்றோம். கஸ்தூரியினுடைய சுழலே சொந்த குழு அது ஒரு அழகாக சிறப்பாக அந்த அந்த ரசம் அந்த அந்த அந்த ராகங்கள் தன்மைகள் சுரங்கள் ஏற்றங்கள் இறக்கங்கள் அத்தனையும் ஒரு தொலைபேசி கூடாகவே தந்துவிட்டீர்கள். ஒரு ஒரு மேடையில் இருந்தால் அப்படி இருக்கும் இசை அமைப்பாளர்கள் ஒலிக்கருவிகள் அதோடு நீங்கள் இருப்பீர்கள்னா துல்லியமாக அழகாக இருக்கும். ஆனால் இது அதைவிட பேரளவு தனிப்பட்ட உங்கள் குரலை முழுமையாக நாங்கள் உள்வாங்கணும். சிறப்பு மகளே வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள்.
1: உங்களுடைய பாடல் என்ன பாடலா இருக்கும்? விருப்ப பாடலாக நான் ஒளிபரப்பு.
0: எனக்கு இன்றைக்கையா அந்த சீனோ படத்துல கார்த்திக் நடிகர் கார்த்திக் பிறந்த நாள் இன்றைக்கு.
1: வாழ்த்துக்கள்.
0: அப்ப அதனால இன்னைக்கு அதோட அவர் நடிச்ச ஒரு பாடல் சீனு படத்துல வணக்கம் வணக்கம் வணக்கம் என்ற ஒரு பாடல் ஒன்று இருக்குது.
1: ஓ அந்த பாடலா? வணக்கம்.
0: அது கேக்குறதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதனால நானும் எல்லாருக்கும் எல்லா உறவுகளுக்கும் வணக்கம்
1: சொல்லிக்கிறேன். மீராம்மாக்கு ஒரு வணக்கம், எனக்கு ஒரு வணக்கம், உறவுகளுக்கு ஒரு வணக்கம். மூன்று வணக்கம் பெறப்போகின்றது.
0: வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல் கேட்டு மகிழ்வோம். அடுத்த பாடலை தயாராகி வைத்திருங்கள். வந்து வாழ்ந்து இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் எல்லாம் சிறப்பாக அமைந்து எல்லோருக்கும் எல்லாம் அனுகூலமும் கிடைக்க நானும் இணைந்து கொள்கிறேன் உங்களுடைய ஹோமத்தோடு மனதாக. நன்றி அம்மா. நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இங்கே மகாலிங்கம் அவர்களும் நானும் ஆயத்தமாக இருக்கின்றேன் என்பதை குறிக்கும் வகையில் வாழ்த்து கூறி வரவேற்கின்றேன். இப்பொழுது நேரம் சரியாக 12 மணியை நாங்கள் தொட்டுவிட்டோம். நண்பகல் நேரம் ஓடிக்கொண்டிருப்பது போன்று உங்கள் பாடல்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடலை தருவதற்கு யாரோ ஒருவர் அழைக்கின்றார். எங்கே பார்ப்போம், அவர் வெளியே வர வேண்டும். யாரவர் ஓடி வாருங்கள். மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையகம். எங்கே பார்ப்போம், யாருடைய அழைப்பு வந்து கொண்டிருக்கின்றது. அழைக்கின்றார் ஆனால் வரவில்லை. இது மூன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி இது. இப்பொழுது தேவா இணைகிறார் போல் திரு. வணக்கம் வணக்கம் தேவா, வந்து விட்டீர்கள் வாருங்கள். தேவா வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் ஐயா.
1: வணக்கம் தேவா. வாழ்த்துக்கள். இரண்டாவது வாழை கொண்டு ஓடி வந்து விட்டார் தேவா. கொண்டு வாருங்கள்.
2: இல்லையா, முதல்ல முதல்ல சந்தோஷத்துல வந்து இது பண்ணிட்டேன். இப்ப பாடுறேன்யா.
1: பாடுங்கள் பாடுங்கள் பாடுங்கள் கேட்போம்.
2: பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கட்டா லட்சணமா, பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கட்டா லட்சணமா. ஆட்டம் பார்த்து நோட்டம் பார்த்து ஆலை முடிவு கட்டலமா, பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கட்டா லட்சணமா. பட்டிக்காடா கட்டணமா ரெண்டும் கட்டா லட்சணமா. இந்த மாமா நேற்று வர மாட்டுக்காரன் தாண்டி இப்ப தாமா சூட்டு போட்டு மாட்டிக்கிட்டு வாராண்டி. இந்த மாமா நேற்று வர மாட்டுக்காரன் தாண்டி இந்த இப்ப தாமா சூட்டு போட்டு மாட்டிக்கிட்டு வந்தாராண்டி. பக்கலமா கிட்ட வந்து மூக்கு முழியும் நீட்டி, பக்கலமா கிட்ட வந்து மூக்கு முழியும் நீட்டி. இங்கே கங்கையம் காலையடி தும்ப விட்டு மாலை மாட்டி எதுக்கு நின்று முன்னு மாடி. பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கட்டா லட்சணமாம். ஆட்டம் பார்த்து நோட்டம் பார்த்து ஆலை முடிவு கட்டலமா, ஆட்டம் பார்த்து நோட்டம் பார்த்து ஆலை முடிவு கட்டலமா. பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கட்டா லட்சணமாம். என்னை மாமான்னு கூப்பிடுறே மங்கையரே வார்மம்மா, ஏமா அந்த சோழகிரி யாருன்னு பாருமம்மா. பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கட்டா லட்சணமா. ஆட்டம் பார்த்து நோட்டம் பார்த்து ஆலை முடிவு கட்டலமா, பட்டிக்காடா பட்டணமா, ரெண்டும் கட்டான் லட்சணமா. அம்மா நீங்க குஞ்சிருந்தா குட்டு போடுவீங்க, சும்மா வாங்க கொடுக்குங்கம்மா, ரெண்டும் கட்டவிங்கம்மா. அம்மா நீங்க குஞ்சிருந்தா குட்டு போடுவீங்க, சும்மா வாங்க கொடுங்கம்மா, கண்ணம் ரெண்டு வீங்கம்மா. ஐயோ ஏதோ காலேஜுக்கு போனீங்கன்னு தூங்குனீங்க நேத்து, இப்போ போறீங்க தூங்குறதுக்குமா. அவ்வளோதையா.
1: சிறப்பு தேவா, நல்ல பாடலை தெரிவு செய்து கொண்டு வருகிறீர்கள். கொண்டு வந்த பாடல் தடை இருந்தாலும் விடாமல் பாடிவிட வேண்டும் என்று பாடும் அந்த ஆர்வம் உங்களை மேலும் மேலும் கொண்டு போகுமானே, சிறப்பாக இருந்தது. எனக்கு தேவா பாடும் பொழுது என்னவென்றால் பெரிய சிறந்த பாடகர் என்று நான் கூற பெறவில்லை. இவ்வளவு தூரத்துக்கு வானொலியில் பாடும் உறுதி கொண்டு மனத்திறமை கொண்டு வந்து பாடத் தொடங்கிவிட்டீர்கள். போது எத்தனை வருடமாக உங்களோட இருக்கின்றீர்கள், பாடென்று கேட்டால் பாடாமல் ஓடி விடுவீர்கள் அல்லவா. இப்பொழுது பாடுகள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்பு. சரி, அப்போ என்ன பாடலை நீங்கள் என்ன பாடலை கேட்பதற்காக பதிவு செய்ய போகின்றீர்கள், உங்களோட விருப்பமான பாடல்?
2: ஐயா பாடல் உங்கள் குரல் தான் வேறனையா, எல்லா பாடலுக்குமே உங்கள் குரல் தான் தலைமை.
1: ஆமா,
2: தலைமைக்கு தேர்ந்த இதே பாட்டை போட்டுங்க,
1: பட்டு
2: போறோம் ஐயா.
1: பட்டுப்பா பட்டுக்காட பட்டினமா உங்களுக்கு விருப்பமான பாடலா?
2: ஆமாயா,
1: அந்த பாடல் உங்களுக்காக தருகின்றேன். சிறப்பு இரண்டு பாடல்களை தந்து அழகாக இங்கே எல்லோரும் உங்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு அடுத்த உறவுக்கு இடம் கொடுப்போம் இல்லையா. நன்றி தேவா.
2: அதான் அவங்க அவங்க இல்லாதப்ப நான் வந்துருவேன்.
1: நன்றி நன்றி
2: நன்றி.
1: வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவதற்காக அன்புடன் இரண்டாவது பாடலை படைக்க வருகின்றார் யோகாராஜ். எங்கே இப்பொழுது நடிகர் திலகத்தின் பாடல் தரப்போகின்றார். வாருங்கள் வாருங்கள் யோகாராஜி. வணக்கம் வணக்கம் யோகாராஜி.
3: வணக்கம் வணக்கம் உங்களுக்கும்
1: வணக்கம். ஏற்றுக்கொண்டோம், நன்றி. இப்பொழுது நடிகர் திலகத்தின் பாடல் தரப்போகின்றீர்கள், அப்படித்தானே?
3: அப்படித்தான்.
1: அங்கே எங்கே நடிகர் திலகத்தின் பாடலை எடுத்து பாடுங்கள் கேட்போம். அடுத்தவர் ஆயத்தமா வரிசையில நிற்கின்றார் ஒருவர், நீங்கள் பாடுங்கள்.

எப்பவோ என்னங்க சொல்லுங்க, இப்பவோ எப்பவோ இது என்ன தொடர் கதைதான், இதற்கு ஒரு முன்னுரையோ, இது என்ன தொடர் கதைதான், இதற்கு ஒரு முன்னுரையோ, என்னம்மா சொல்லம்மா இப்பவே.

எங்கள் வீட்டு ரோஜா பூ தேனூரும் கைகள் பட்டால் தேனூரும் என்னும்மா சொல்லம்மா இப்பவே வேண்டுமா இருவரும் ஒரு பக்கமா இடையினில் ரகசியமா இருவரும் ஒரு பக்கமா இடையினில் ரகசியமா என்னங்க சொல்லுங்க

0: நன்றி யோகாராஜி. இரண்டு பாடலையும் அழகாக வந்து தெரிந்தெடுத்து கொண்டு வந்து பாடியிருக்கிறீர்கள். நல்ல நல்ல பாடல்கள் உங்களுடைய தெரிவு வித்தியாசமான வகையிலே நாங்கள் கேட்க வேண்டும் என்று பாடி காட்டும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி அம்மா, மீண்டும் மீண்டும் சந்திப்போம். இப்பொழுது நீங்கள் நல்ல வெயில் கலையோடு இருந்து நித்ரா தேவியை அணைத்துக் கொள்ளுங்க. நாளைய விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடுவோம். நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி யோகா. திறமான பாடல் நன்றாக இருந்தது. உங்களுடைய ஒன்று கொண்டு வந்து படைக்கின்ற விதம் சிறப்பாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் உங்களை.
1: நன்றி
0: நன்றி. மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? அடுத்த உறவு இப்பொழுது மல்லியம் எங்களுடைய மகாலிங்கம் அவர்கள் அழைக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. அவர் தான் அழைக்கின்றார். வணக்கம், மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா? அம்மா நலமா இருக்காங்களா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமாக மகிழவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கீங்க.
0: மகிழ்ச்சியாக இருக்க வேணும். அதனால தானே மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் நீங்களும் மகிழ்ச்சி நாங்களும் மகிழ்ச்சி வந்து விட்டீர்கள் என்றால் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அங்கே கூட காலநிலை இன்று எப்படி இருக்கின்றது மகாலிங்கம்?
2: மிதமான வெப்ப நிலையா தான் இருந்தது. அதிகமடியாகவும் இல்லை, குறைவாகவும் இல்லை, குறைவாகவும் இல்லை, அதிகப்படியாகவும்
0: இல்லை. இப்படி காலநிலை கிடைப்பதை அறிந்து பாப்பம் போக போக அப்படி மாறுகின்றது. சரி, இப்பொழுது நீங்கள் உங்கள் பாடல் இங்கே எல்லாருக்கும் வாழ்த்து கூறிக்கொண்டு இருக்கின்றீர்கள். இங்கே உங்கள் பாடலை தாருங்கள். வாழ்த்துக்களை பெறும் வகையில் என்ன பாடலை என்று பாட போகிறீர்கள்?
2: ஆமாயா,
0: நிதானமா தானே இருக்கின்றீர்கள்? இங்கே மகிழ்ச்சியை கொண்டு வந்து
2: நிதானமா இருக்கையா? நிதானமா தாங்க இருக்கீங்க.
0: அங்க மல்லிகத்துலதான் இருக்கின்றீர்கள்?
2: ஆமா, மல்லியத்துல தான் இருக்கு.
0: மல்லியத்தில் நிதானமாக நல்ல காலநிலை இருக்கு. நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள். எங்களை மகள வையுங்கள். என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
2: அன்று வந்ததும் இதே நில சச்சச்சா, இன்று வந்ததும் அதே நில சச்சச்சா, என்றும் உள்ளது ஒரே நில சச்சச்சா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில, அன்று வந்ததும் இதே நில சச்சச்சாம், இன்று வந்ததும் அதே நில

0: அடுத்து பாருங்க. நல்லது நல்லது, தொடருங்கள் தொடருங்கள்.
1: இருவருக்கும் ஒரே நில கேட்பதற்கு என்றும் என்றும் நீங்கள் தேடி தேடினால் என்னுடைய அனைத்து
0: எப்படி செய்து விட்டது ஐயா? நிலா என்ன
1: இல்லையா? சாரியா,
0: முதல்ல முதல்ல இந்த பாடங்களையும், முதல்ல இந்த பாடங்களையும் தெரியா வரும்.
1: சரியா, அன்று வந்தது அதே நிலா சச்சச்சா, இன்று வந்தது இதே நிலா சச்சச்சா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, அன்று வந்தது அதே நிலா சச்சச்சா, இன்று வந்தது இதே நிலா சச்சச்சா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, அம்பிகாவதி தின்ற நிலா, அமராவதி

0: கவியில் பாடிய பிள்ளை நிலா, கவியில் பாடி ஆடிய பிள்ளை நில, அன்று வந்ததும் இதே நில, இன்று வந்ததும் அதே நில, என்றும் உள்ளதும் ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலம். கன்னி ஜூலியட் வென்ற நிலா, காதல் ரோமியோ கண்ட நிலா, கன்னி ஜூலியட் வென்ற நிலா, காதல் ரோமியோ கண்ட நிலா, கன்னி ஜூலியட் வென்ற நிலா, காதல் ரோமியோ கண்ட நிலா, பாவை லைலா பார்த்த நிலா, பாலைவனத்தின் வல்ல நிலா, பாலைவனத்தின் வெள்ளை நிலா, அன்று வந்ததும் அதே நிலா, சச்சா இன்று வந்ததும் இதே நிலா, என்றும் உள்ளதும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா.
1: அப்பா ஒரு மாதிரி ஒப்படைத்து விடுக்கு ஆர்வம் மீதி பாடும்போது சச்சச்சா என்று விட்டீர்கள், சச்சச்சாவா போய் விட்டதோ நன்றா இல்லைம்மா. நீங்க உங்களுடைய எடுப்பு, நீங்கள் கொண்டு வந்த தொடுத்த எல்லாம் நல்ல சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு அங்கே இருந்து மின்சாரத்தில் எதுவும் பிள்ளை இருக்கின்றதா?
0: இல்லையா இல்லையா என்று கண்ணாடி அணிய,
1: அதுதான் நான் நினைத்தேன் இருட்டுக்குள்ள பாக்குறாரோ ஒன்று பார்த்தேன் கண்ணாடியை விட்டு வந்து வாயால தானே பாடுறது கண்ணாடி என்னன்னு நினைத்து விட்டு என்ன நீங்கள் வரியை பார்க்க வேண்டும் அல்லவா? இப்பொழுது கிடைத்து விட்டதா கண்ணாடி?
0: ஆமே
1: கலாவிலே உள்ள பிள்ளைக்கு எடுத்து கொடுத்துருக்கணும். தடுமாறுகிறார் கண்ணை தெரியாமல் என்றால் அவங்களெல்லாம் கொடுத்து விட்டுருக்கணும். மகளே கலா கவனித்துக் கொள்ளுங்கள், நல்லா இருந்தது. பிள்ளை இல்லை நீங்கள் எடுத்தது, அந்த சாச்சாச்சாலாம் அழகாக கொண்டு வந்து பாடலை முழுமையாக தரவனுடைய ஆர்வம். ஆனால் உங்களுக்கு கண்ணாடியை விட்டது நான் உடனே கூறி நான் நினைத்த சிலவள மின்சார தடையினால் இருட்டு இருக்கோதையா தடவி தடவி
0: இல்லையா?
1: அப்ப என்ன பாடலை கேட்போம் ஒளிபரப்பிலே உங்களுக்காக?
0: இந்த இந்த இந்த பாடலே இனிமையா இருந்தது. நான் ஒரு நிகழ்ச்சியில கேட்டேன் அந்த பாடலை, அதனால இந்த பாடல் பண்ணணும்னு நினைச்சேன். ரிகல்சரும் பண்ணினேன், ஆனா அந்த எடுத்த வரிகள் வந்து தவறா மாறி வந்துடுச்சு, அதனால தடுமாறி.
1: நல்ல பாடலை நன்றா இல்லை நன்றாக இருந்தது, நன்றாக இருந்தது கேட்டோம் மகிழ்ந்தோம். அன்று வந்தது அதே நில அந்த பாடல் உங்களுக்கு ஒலிபரப்பலாம். இன்னொரு பாடல் இருக்கின்றது தானே, சரியாக கண்ணாடியை மறவாமல் தேடி எடுத்துக்கொண்டார் அடுத்த பாடலையும் தாருங்க.
0: கண்ணாடியும் வரிகளும் சரியா இருக்கும் நினைக்கிறேன்.
1: கண்ணாடி சரியா இருந்தா வரி சரியா இருக்கும் ஐயா, கண்ணாடி நன்றி மாலி, அதுவே பெரிய நான் மகிழ்ச்சியா இருக்கின்றது. நன்றி நன்றி
0: நன்றி நன்றி,
1: வாழ்த்துக்கள் மொன்னில் தமிழ் வானொலியின்
0: நன்றி.

0: 24 மணி நேர தமிழ் பணியிலே பாடுவோர் பாடலாமை அலங்கரிக்க வருகிறார் எங்களுடைய சிதம்பரம் இல்லை இப்பொழுது லண்டன்லேருந்து கஸ்தூரி அவர்கள் இரண்டாவது பாடலை தர வருகின்றார். வணக்கம் கஸ்தூரி, வாருங்கள், கொண்டு வாருங்கள் உங்கள்.
1: மீண்டும் ஒரு வணக்கம் ஐயா, நான் என்னோட அடுத்த பாடலை தருகிறேன்.
0: வாழ்த்துக்கள், கொண்டு வாருங்கள், கேட்க ஆயத்தமாக இருக்கின்றோம். மீண்டும் வணக்கத்தை ஏற்றி நாங்களும் உங்களுக்கு மீண்டும் வணக்கத்தை தந்து வரவேற்றுக் கொள்கிறோம்.

எப்படி எப்படி மாட்டாயா, எமக்கின்பம் சேர்க்க மாட்டாயா, ஓஹோ எமக்கின்பம் சேர்க்க மாட்டாயா. அப்புறம்

ஆஹா, அந்த இடத்துல அற்புதம். கண்ணே கண்ணே, கல்லல் நீக்க மாட்டாயா கண்ணே, அன்பு மழிமயும் சூழும் நாட்டிலே, அன்பு மழிமயும்

0: நன்றி ஐயா.
1: சிறப்பான ஒரு பாடல் மகளே, எனக்கு விருப்பமான பாடல்களுக்கு இதுவும் ஒரு பாடல். என்னவென்றால், நீங்கள் இன்று அந்த பாடலை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். இலங்கையிலே ஊர்காவத்துறையைச் சேர்ந்த தியாகராஜா, சங்கீத பூஷணம் தியாகராஜா அவர்கள், அவர்கள்தான் என்னுடைய ஆசிரிய கலாசாலையில் சங்கீத விரிவுரையாளராக இருந்தார். அவர்களுக்கு அவர் இந்த பாடலை அடிக்கடி பாடி காட்டுவார், எங்களுக்கு பயிற்சிக்கு தருவார், அவரை ஞாபகம் ஊட்டிவிடும். அது மட்டும் இல்லாமல், நான் திரைப்படத்தில் நடிக்கும் காலத்தில் அங்கே காரநகர் கஜூனா பீச்சிலே ஒரு படப்பிடிப்பு இருந்த வேளையில் அங்கு தேடி வந்து விட்டார். என்னை தேடி, எனக்கு விருப்பமானவர், அவருக்கும் என்னை விருப்பம், அங்கு தேடி வந்து இருந்த வேளை அவரிடம் நான் விண்ணப்பித்த உடனே அங்கே அவர்கள் சங்கீத பூஷணம் தான் சங்கீத மேடையிலே பாடு, அதை ஒன்றும் எண்ணவில்லை. அந்த எங்களுடைய இந்த இயக்குநர்கள் எல்லோருக்கும் மத்தியில் இந்த பாடலை அவர் பாடிக்காட்டி எனக்கு மேலும் ஒரு பெருமையை அங்கே சேர்த்து தந்தார். ஏனென்றால் அந்த படப்பிடிப்பு துறையினருக்குள்ளே இன்னில் ஒரு மரியாதை ஏற்பட்டது. ஆனால் இப்படிப்பட்டவர்கள் இவருக்கு நண்பராக இருக்கிறார். நல்லதோர் விரிவாளர் திரு தியாகராஜா சங்கீத பூஷணம் அவர்கள், அறிந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். மிகவும் நல்லவர் என்னுடைய விரிவுரையாளர், அதை நினைவுபடுத்தி விட்டீர்கள். நல்லதோர் பாடல், இங்கேயும் சில சமயம் இந்த பாடலை நாங்கள் நான் கேட்டு பார்ப்பதுண்டு. திரைப்படத்தில் வந்த வரியையும் மாறாமல் அப்படியே கொடுத்து விட்டீர்கள். இசைத்தட்டிலே கேட்ட எங்களுக்கு உங்கள் குரலே நேரில் கேட்டது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது. சிறப்பு மகளே, அருமையான பாடல், அற்புதமாக எடுத்து எங்கள் செவியோரம்
0: நன்றி
1: மகளே.
0: வாழ்த்துக்கள். பாடின உறவுகள், பாட போற உறவுகள் அத்தனை பேருக்கும் சிறப்பான நன்றி, வாழ்த்துக்கள், வணங்குங்கள். நம்மளுக்கும் நன்றி ஐயா.
1: நன்றி அம்மா, வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள்.
0: நன்றி, வணக்கம்.
1: சிறப்பு. இது முன்னிற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாடுவோர் பாடலாம். இன்றைக்கு 30 வருடங்களாக நண்பு மகள் இந்த முன்னிற தமிழ் வானொலி அதிபர் மீரா அவர்களினாலே ஆரம்பிக்கப்பட்டு இசை கலைஞர்களை கொண்டு வந்து கலையகத்தில் வைத்திருந்து பாடகர்களை பாட வைத்து மெருகூட்டியவர், இன்று இங்கு வந்து களமாடியவர்கள் எத்தனைவர் பெரும்பெரும் தளங்களில் இருக்கின்றார்கள் என்று எண்ணி பெருமைப்படக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்து வரும் உறவாக சிதம்பரத்திலிருந்து அன்பு தேவநாதன் முதல் மனைத்திருந்தார், இப்பொழுது அவருக்கு இணைப்பு கிடைக்கிறது. வணக்கம் தேவநாதன் அவர்களே, வருக வருக.
2: வணக்கம் ஐயா, நலமா இருக்கிறீர்களா?
1: நலமாக, மகிழ்வாக, சிறப்பாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தேவநாதன்?
2: நாங்களும் நலமாக மகிழ்வாக இருந்தோம் ஐயா.
1: சிறப்பு. அங்கே சிதம்பரத்திலே இன்றைய இப்பொழுதைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: இப்பொழுதைய காலநிலை, நாங்கள் வெளியூர் சென்று வந்தோம் ஐயா. எனது மாமா பொண்ணுக்கு வந்து நிச்சயதார்த்த நிகழ்ச்சி நடந்தது.
1: மாமான்ற பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் வேண்டாம், மைத்துனருக்கு பெரிய மகிழ்ச்சியா தானே இருக்க
2: வேண்டும். நேற்று மகிழ்வாகவும் இருந்துட்டு இன்றைக்கு காலையில விழாவை கொண்டாடி விட்டு
1: மங்களமான நிகழ்ச்சியில கலந்து மகிழ்வாக வந்த உங்களுக்கு இப்பொழுது மங்களமாக ஒரு பாடலை பாடும் சந்தர்ப்பம்.
2: திரைப்படத்தில் வந்த மறைந்த SPB ஐயா அவர்களும் மற்றும் சித்ராம் அவர்களும் பாடியது அஞ்சலி அஞ்சலி என்ற சாங் ஐயா. இதற்கு இசை அமைத்தவர் AR ரகுமான் அவர்கள், இதற்கு பாடல் வரிகள் அமைத்தவர் வைரமுத்து அவர்கள். இந்த பாடலை பாடுகிறேன் ஐயா. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, பொன்னே உன் பேருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காண அழகுக்கு கவிதாஞ்சலி.

எந்த துளி மழை துளி காதலின் அது போல நான் கலந்திட்டேன் காதலி. திருமகள் திருப்பாதம் பிடி

0: அஞ்சலி என்னுயிர் காதலி.
1: பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சல், பொன்னே உன் பேருக்கு பொன்னாஞ்சல், கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சல், கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி.

உன் பாதத்தில் புஷ்பாஞ்சல், பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சல், கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சல், கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி. சீதையின் காதலில் அன்று விழி வழி நுழைந்தது, கோதையின் காதலில் இன்று செய்தி வழி புகுந்தது. என்னவோ என் நெஞ்சிலே இசை வந்து துளைத்தது, இசை வந்த பாதை வழி தமிழ் மெல்ல நுழைந்தது.

0: அஞ்சலி இவன் கலை காதலேக்கு கீதாஞ்சலி, கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி, நீ உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, பூவி உன் பங்கத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னி உன் பேருக்கு உன்னாஞ்சலி, கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி.
1: அஞ்சலி அஞ்சலி என்ற பாடலை தந்து அழகாக பாடியிருக்கின்றீர்கள் தேவநாதன். சிறப்பான இந்த வேளையிலே உங்களுக்காக என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும், விருப்பமான பாடல் இது?
2: எனக்காக ஐயா இந்த பாடல் ஐயா, ஒரு துல்லாத மனமும் துல்லும்
1: அந்த பாடலா இல்ல சந்தர்ப்பம் இருக்கின்றது, தயார் செய்து கொண்டு வாருங்கள். மகிழ்ச்சியோடு பிரயாண கலைப்போடு இருக்கின்றீர்கள், இருப்பினும் அதை பாராமல் எங்களோடு வந்து பாடி சிறப்பித்தமைக்கு என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி தேவநாதன், நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு யார்? இங்கே சாந்தியும் இருக்கின்றார். வணக்கம் சாந்தி என்று அழைப்பதற்கு முன்பு மகாலிங்கம் வந்துவிட்டார். வணக்கம் மகாலிங்கம், இப்பொழுது கண்ணாடியோடு வந்திருப்பீர்கள், இரண்டாவது பாடலுக்கு தயாராக வந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன்.
3: ஆமாய் ஆமாய்,
1: கொண்டு வாருங்கள் கேட்போம் இரண்டாவது பாடல்.
3: இணை செய்தலும் கொஞ்சம் தகராறா இருக்கு, அவ்வளவுதான்.
1: இணையதளமும் கொஞ்சம் தகராறும் உங்களுக்கு. என்னடா, ஒரு சிலர் எழுதி இருக்கின்றார் இணையதளத்தில் தங்களுக்கு தாமதமாக கிடைக்கின்றது என்று. எங்களுடைய வலைத்தளத்தில் இங்கு காலநிலை சரியாக இருக்கின்றது, வலைத்தளம் சரியாக இருக்கின்றது. பார்ப்போம் உங்களுடைய இணையதளம். நீங்கள் நின்று பாடுகிற இடம் சரியில்லைன்னா ஒரு தடவை மாற்றி நின்று பாருங்கள், இடத்தை மாற்றி பாருங்கள். சரியா?
3: இல்லையா? இல்லையா?
1: சரி, அப்ப பாடுங்கள். என்ன பாடலை பாட போகிறீர்கள், கொண்டு பாருங்கள்.
3: வந்து விட்டீங்க, பாடலாமா ஐயா?
1: பாடுங்கள், பாடிக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் தான் பாட வேண்டும் ஐயா. எங்கே கொண்டு பாருங்கள், கண்ணாடியெல்லாம் சரியா போடுங்கள், பாடுங்கள்.
3: போட்டு விட்டேன்.
4: ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. பொடி மின்னல் போலரு பார்வை, மானோ மீனோ என்றிருந்தே. புயல் ஓசை போலொரு வார்த்தை, குழலோ யாழோ என்றிருந்தே. பொடி மின்னல் போலொரு பார்வை, மானோ மீனோ என்றிருந்தே. புயல் இசை போலே ஒரு வார்த்தை, குழலோ யாழோ என்றிருந்தே. நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தா, தீயோடு வஞ்சை சேர்த்தா. நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தா, தீயோடு வஞ்சை சேர்த்தா. இன்று காதல் ஏக்கம் தந்தால் சென்றா, நாளை என்ன செய்வாளோ. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிரில்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல் கலை அண்ணம் போல அவள் தோற்றம் இடையில் இடையோ கிடையாது. சிலவண்ணம் போலரு அவள் தேகம் இதழோ மதுவோ குறையாது. கலை அண்ணம் போலரு அவள் தோற்றம் இடையில் இடையோ கிடையாது. சிலவண்ணம் போலரு அவள் தேகம் இதழின் மதுவோ குறையாது. நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தா தீயோடு பஞ்சை சேர்த்தா, நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தா தீயோடு வஞ்சை சேர்த்தா, இன்று காதல் ஏக்கம் தந்தால் சென்றா நாளை என்ன செய்வாளோ. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தே நிலவில் குளிர் இல்லை, அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தே மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை, அவள் இல்லாமல் நான் இல்லை.
1: நல்ல வேளை, அவளை பார்க்கும் பொழுது கண்ணாடியை துல்லியமாக போட்டு பார்த்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் மகாலிங்கம். கண்ணாடி போடாமல் அவளை பார்த்திருந்தால் அவளில் என்னென்ன குறை வைத்திருப்பீர்களோ. அடேங்கப்பா,
3: கண்ணாடி கண்ணாடி கண்ணாடி போட்டு பார்த்ததுதான் இடையே இடையே இல்லையாமா, இடையிலே இடையே இல்லை.
1: நல்லலா போட்டீர்களே, பார்த்து விட்டு நல்லலா போட்டிருக்கேன். இங்க எல்லாம் எழுதியும் காடுறேன். கண்ணாடி பார்த்துட்டு கண்ணாடி முக்கியம் குறுங்கள்.
3: சரி, இந்த பாடல் மிக சுறுசுறுப்பாக இருக்கும். ஏன் அந்த அதனாலதான் ஒரே ஸ்பீட்.
1: நீங்களும் நல்ல கிளுகளுப்பா பாடி இருக்கிறீர்கள். என்ன கண்ணாடியை போட்டு அழகா பாத்துருக்கிறீர்கள். அந்த இடையெல்லாம சிறப்பு சிறப்பு சிம்புக்காரனையா, வாழ்த்துக்களையா. நான் இனிமேல் கண்ணாடி போடாம பார்த்து விட்டுறாதீர்கள். வாழ்த்துக்கள், நன்றாக இருந்தது, நன்றாக சிறப்பு.
3: நன்றி, மகிழ்ச்சி.
1: இடத்தை தக்க வச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். இரண்டு பாடலையும் தந்த உங்களுக்கு எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். நல்ல பாடல் தெரிவு வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். இது மொன்றியல் தமிழ் வானொலி நன்றி நன்றி நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையரங்கே. இங்கே எழுத்துக்களை எழுதிக்கொண்டு பாராமல் இருக்கின்றார்கள், வரப்போகின்றார்கள். இப்பொழுதுதான் வருகின்றார் அன்புடனே கே கே நகர் சென்னையிலிருந்து ரேவதி அவர்கள். மகளே ரேவதி, வணக்கம். வணக்கம் மகளே, எப்படி நலமா
5: இருக்கிறேன் அப்பா? நீங்க நலமா?
1: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கிறோம். சிறப்பு. அங்கே உங்களுடைய சென்னையிலே காலநிலை எப்படி இருக்கின்றது?
5: பகலில் வெயில் இருந்ததப்பா, இப்பொழுது அமைதியாக இருக்கிறது.
1: அமைதியா இருக்கு. வெயில் சூரிய பகவான் அவர் உறங்க சென்று விட்டார். இப்பொழுது நீங்கள் உறங்குவதற்காக காலநிலை அமைதியாக நல்ல சூழலாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். உங்களுடைய உடல்நிலை நல்லா இருக்கின்றேன்னு கூறிவிட்டீர்கள். தொடர்ந்து உங்களுடைய வைத்தியத்துறையில நீங்கள் அக்கறையா இருக்கின்றீர்களா? மருந்துகளை போதிய அளவு சரியாக செய்கின்றீர்களா? மருந்துகள் எல்லாம்
5: ஓரளவு இப்பொழுது சரியாக இருக்கிறேன் அப்பா. மாத்திரைகள் சாப்பிட்டு
1: அதை கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு உங்களுக்கு அந்த திருப்தி இருக்கின்றதா? உடல் நலம் நலம் என்ற அந்த ஒரு எண்ணம் அந்த திருப்தி
5: நிச்சயமாக அப்பா. நானாக நிறுத்தி விட்டேன். இப்பொழுது மருத்துவர் சொன்னதனால் தொடர்கிறேன். கொஞ்சம் பரவாயில்லப்பா.
1: பரவாயில்லைன்றதை விட நல்லா இருக்கின்ற பதிலே உங்களிடம் இருந்து கேட்கணும். ஒன்று, மருந்து மருந்து கால் மதி முக்கால் உங்களுக்கு அது சரி என்று படும்பொழுது அதை தொடரலாம், அது பிள்ளையென்றால் அதை விட்டு விடலாம். நீங்கள் மனம்தான் இதற்கும் காரணம். ஐ ஆம் ஓகே என்ற மாதிரி இருக்க வேணும். சரிங்க, நல்ல பதில். எல்லோருக்கும் நல்ல உற்சாக மருந்து பருகி கொண்டிருக்கின்றீர்கள் எழுத்து மூலம். இப்பொழுது உங்கள் குரல் மூலம் என்ன பாடலை தரப்போகின்றீர்கள் கேட்போமே.
5: ரகசியமாக சொல்றேன்ப்பா.
1: ரகசியமாக சொல்லுங்க
5: பாடல். என்னதான் ரகசியமோ இதயத்திலே.
1: அந்த இதயத்தில் இருக்கிற ரகசியத்தை வெளிப்படையா கூறப்போகிறேன். சரி கூறுங்கள் அப்பாவின் அனுமதி கிடைச்சிருக்கிறது. பாடுங்க, கூறுங்கள் அந்த ரகசியத்தை.

0: ரேவதி பாடகிறீர்களா? ரேவதி ரேவதி இணைப்பில் இல்லை போல் தெரிகின்றது. மீண்டும் அழைக்கின்ற வணக்கம் ரேவதி. எங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டதா? மன்னிக்க வேண்டும், தடைக்கு ஆரம்பியுங்கள் இப்பொழுது.
1: என்னதான் ரகசியமோ இதயத்திலே, என்னதான் ரகசியமோ இதயத்திலே, நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே. என்னதான் ரகசியமோ இதயத்திலே, நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே. என்னதான் ரகசியமோ இதயத்திலே, விழி பார்க்க சொன்னாலும் மனம் பே

மனம் பேச சொல்லாது, மனம் பேச சொன்னாலும் வாய் வார்த்தை வராது. அச்சம் பாதி, ஆசை பாதி, பெண் படும் பாடு. நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே. என்னதான் ரகசியமோ இதயத்திலே, மலர் பஞ்சனை மேலே உடல் பள்ளி கொள்ளாது. அது பள்ளி கொண்டாலும் குயில் கொல்ல விடாது. மலர் பஞ்சனை மேலே உடல் பள்ளி கொள்ளாது. அது பள்ளி கொண்டாலும் குயில் கொல்ல விடாது. ஒரு நேரம் கூட ஆசை நெஞ்சம் அமைதி கொள்ளாது. ஒரு நேரம் கூட ஆசை நெஞ்சம் அமைதி கொள்ளாது. அமைதி கொள்ளாது. நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே. என்னதான் ரகசியமோ இதயத்திலே.

0: ஒரு ரசிகன் இல்லாமல் தேன் நிறைந்திருந்தென்ன, பொன் வண்டு வராமல் என்ன பெண்மை என்ன மேன்மை, இன்பம் இல்லாமல் நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே. முதல் இரவு வந்ததும் இன்ப உறவு வந்ததும் நீ அருகில் வந்ததும் நான் உருகி நின்றதும், முதல் இரவு வந்ததும் இன்ப உறவு வந்ததும் நீ அருகில் வந்ததும் நான் உருகி நின்றதும், என் கன்னத்தின் மேல் கோலம் போட்டு துடிக்க வைத்ததும், என் கன்னத்தின் மேல் கோலம் போட்டு துடிக்க வைத்ததும், துடிக்க வைத்ததும் நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே. என்னதான் ரகசியமோ இதயத்திலே, நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே. என்னதான் ரகசியமோ இதயத்திலே.
1: இதயம் என்றால் அதுதான் இதயத்தில் உள்ள ரகசியம். இதயத்துக்கு தானே தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. அதுதான் இதயம், தனக்குத்தானே சிரிப்பை கொண்டு வருவது. அதே போன்று இதயம் சுமையையும் தாங்கி வைத்துக்கொண்டு சுமக்க முடியாமல் உழலுவதும் அந்த இதயம் தான். வாழ்த்துக்கள், நல்லதோர் பாடல். இந்த பாடலின் காட்சியை பார்க்கும் பொழுது அதில் நடிகர் பாலையாவும் இணைந்திருப்பார் என்று எண்ணுகிறேன். நடிகர் பாலையா தான் என்று எண்ணுகிறேன். அவருடைய அந்த இணை நடிப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும் சார். அது நகைச்சுவையாக இருக்கும். சிறப்பான பாடல், நல்ல பாடலை தந்தீர்கள்.
0: ரவிச்சந்திரன்
1: இதே கமல பாடும்போது, அவ பாடும் பொழுது அங்க ஒருவர் இருப்பார் அந்த பாடலை கேட்டுக்கொண்டு. இன்னொருவர் ஏதோ ஒரு காட்சி. சரி, என்ன பாடலை உங்களுக்காக நான் ஒளிபரப்ப வேண்டும் மகளே?
0: அப்பா பாட்டு வரும், அந்த பாட்டு அப்பா
1: பாட்டு வரும். உன்னை பார்த்து கொண்டிருந்தால்
0: பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும். நம்ம எம்டிஆர் வானொலியில கேட்டுக்கொண்டிருந்தால் பாட்டு வரும்.
1: ஓ, பாட்டு வரும் உன்னை பார்த்து கொண்டால், இந்த கேட்டுக்கொண்டாலும் பாட்டு வரும் என்று பாருகிறோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
0: அப்பா இன்று நல்லா கேட்டுதாப்பா, இன்று நல்லா கேட்டுதா, தடை இல்லாம
1: நன்றாக இருந்தது. என்ன காரணம்,
0: என்ன காரணம்னா அந்த இது போட வேணாம்னு சொல்லிட்டீங்களே, போட்டாலே சத்தமே வருதுல்ல.
1: இல்ல, தெளிவாக இருந்தது உங்களுடைய குரல், ஒழுங்காக தெளிவாக வந்தது. மறு ஒலிபரப்பிலே இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பும் விளை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். என்னென்ன குறை இருக்கின்றது, எங்கே நான் சரியாச்சுனா, இல்ல வானொலியினுடைய ஒலிபரப்பிலே ஏதாவது தடை இருந்திருக்கின்றதா என்பதை கவனித்துக் கொள்ளலாம். நீங்கள் மறு ஒலிபரப்பு நாங்கள் தருவது உண்டு தானே, மறு ஒலிபரப்பு தருவது உண்டு. அதை கேட்டுக்கொள்வது உங்களுக்கு நன்மைக்காகத்தான் அதை செய்கிறோம். ஏனென்றால் மற்றவர்களுக்கு கேட்ட பாடலே கேட்க வேண்டும் போல உங்களுக்கு நீங்கள் ஒரு தடவை கேட்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது பாடியதை உங்களால் கேட்க முடியவில்லை. இதை மறு ஒலிபரப்பு செய்யும் பொழுது நீங்கள் அதை கேட்டுக்கொள்ளலாம், அதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அங்கங்கே என்னென்ன மாற்றம் நான் செய்ய வேண்டும், இதை நான் கடைபிடிக்க வேண்டும், எப்படி பாடியிருக்கின்ற என்பதை கண்டு நீங்களே திருப்தி கொள்ளலாம் மகளே. வாழ்த்துக்கள். இரண்டாவது பாடலுக்கு ஆயத்தமாக இருங்கள். நன்றி தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. ஏசியாமலா சாந்தி இவர்களும் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அவர் எழுதியிருக்கின்ற தெளிவாக வந்தது என்று அடுத்த உறவாக யார் வரப்போகின்றார் என்று பார்ப்போம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலித்து கொண்டிருப்பது பாடுபோர் பாடலாம்.

0: தேவநாதன் அவர்கள் அழைக்கின்றார். இரண்டாவது பாடலை செல்வதற்காக வணக்கம் தேவநாதன், உங்களை இணைத்துக் கொண்டோம், பாருங்கள்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். இரண்டாவது பாடலை கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம்.
0: மிக வாருங்கள், இரண்டாவது பாடலை தாருங்கள்.
1: தருகிறேன் ஐயா. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி ஐயா விழா கோலம் பூண்டுள்ளது. தெருவீதிகளிலும் மற்றும் கடைவீதிகளும் அதன் நினைவாக இப்பாடலை சமர்ப்பிக்கிறேன் ஐயா.
0: சமர்ப்பிங்கள், கேட்போம். நாங்களும் அருளோடு கேட்போம். வாழ்த்துக்கள் உங்களை கொண்டு வாருங்கள்.

இளம்பிரு ஓட்டம் ஏற்றனை

ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ

நீ மட்டெல்லாம் செய்ய வல்லவனே, வருக ஸ்ரீ ஞான விநாயக நீ சரணம். நல்லவனே மற்றெல்லாம் செய்ய வல்லவனே, நல்லவனே மற்றெல்லாம் செய்ய வல்லவனே, வருக ஸ்ரீ ஞான விநாயகனே சரணம். வானமலவியவோ விசித்திரம் கண்டே. வானமலவியவோ விசித்திரம் கண்டே, வானமலவியவோ விசித்திரம் கண்டே, மன்னவனே மெய் பரமானந்தம் கொண்டே, மன்னவனே மெய் பரமானந்தம் கொண்டே.

வல்லவனே மற்றெல்லாம் செய்ய வல்லவனே வருக ஸ்ரீ ஞான விநாயகனே சரணம். நல்லவனே மற்றெல்லாம் செய்ய வல்லவனே, நல்லவனே மற்றெல்லாம் செய்ய வல்லவனே வருக ஸ்ரீ ஞான விநாயகனே சரணம். ஆ

0: ஓ மெனும் பிரன்னவ உண்மையுற்போருளே, ஓதும் கம்பீர நாடே காட்டும் நல்லருளே. ஓ மெனும் பிரன்னவ உண்மையுற்போருளே, ஓதும் கம்பீர நாடே காட்டும் நல்லருளே. சாமி சரவணேசன் தமிழன கருளே. சாமி சரவணேசன் தமிழன கருளே, சாமி சரவணேசன் தமிழன கருளே, சாமி சரவணேசன் தமிழன கருளே. திருசமரசம் எங்கும் அழகு தங்கும், ஜகமதில் எங்கும் புகழது பொங்கும். சமரசம் எங்கும் அழகு தங்கும், ஜகமதில் எங்கும் புகழது பொங்கும். பரமஞான விநாயகனே சரணம் நல்லவனே, மற்றெல்லாம் செய்ய வல்லவனே நல்லவனே, மற்றெல்லாம் செய்ய வல்லவனே. வருக ஸ்ரீ ஞான விநாயகனே சரணம்.
1: கணபதி சஷ்டியின் வேளையிலே விநாயகர் சஷ்டி சதுர்த்தி என்று கூறுகின்றோம். விநாயகர் சதுர்த்தி வேளையில் விழாக்கோலம் பூண்டிருக்கும் இந்த வேளையில் விநாயகர் துதி ஒன்று பாடி எங்களை மகள வைத்து பக்திக்குள் ஆழ்த்தி விட்டீர்கள். விநாயகன் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறுவோம். நன்றி தேவநாதன், இரண்டு பாடல்களையும் அழகாக தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: மூன்றுகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையத்திலிருந்து ஆறுதலாக அமைதியாக எல்லோரும் பாடும் வரை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், வர இருக்கின்றார்கள். அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று எண்ணும் வேளையிலே ஷியாமலா நீங்கள் ஒரு தடவை அழைத்தீர்கள். உங்கள் இணைப்புக்கு இடையிலே அடுத்த இணைப்பு வந்துவிட்டது. இப்பொழுது நலமாக இருக்கும் வேளையில் அணைக்க வேண்டும். உங்கள் சாந்தி நீங்களும் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றீர்கள். இணையுங்கள், இணைந்து சிறப்பிங்கள். இப்பொழுது சாந்தி வருகின்றார்கள் போல் தெரிகின்றது. வணக்கம் மகளே சாந்தி. வணக்கம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் மகளே, எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமுடன் இருக்கிறேன் ஐயா. அழகி ராசாவும் நலம்.
1: சிறப்பு, கேட்காமலே கூறிவிட்டீர்கள். அழகி ராசாவின் நல அது மிக முக்கியமானதானே. சிறப்பு. உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: நல்ல வெயில், 105 டிகிரி வெயில் அடிக்குதுங்க ஐயா.
1: தர்மபுரிக்கு வித்தியாசமான காலநிலைதான். எல்லாரும் கொஞ்சம் மழையாவது பெய்யும், கொஞ்சம் குளிர்மையா இருக்கும். உங்களுக்கு இப்ப இரவு நேரம் எப்படி இருக்கின்றது?
2: தற்போது என்னங்க ஐயா சொல்றீங்க? தற்போது
1: ஆமா ஆமா, இப்பொழுது உங்களுக்கு இரவு தானே? இரவு நேரம் எப்படி இருக்கின்றது?
2: வெக்கையாதான் இருக்கு.
1: பாக்கலாம். அந்த வெப்பம் தணியவில்லை. இப்ப மழை வரும் என்று எண்ணுகிறீர்களா, நினைக்கின்றீர்களா?
2: இல்லைங்க ஐயா. அந்த மாதிரி
1: நிச்சயமாக வரும், கவலைப்பட வேண்டாம். மழை வரும், உங்களுக்கு மழை கிடைக்கும். நல்ல பெருமழை ஒன்று வரும் மகளே, கவலைப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள். சார், இன்று இந்த வேளையில என்ன பாடலை நீங்கள் பாடலாம் என்று எண்ணீர்கள்?
2: தற்போது மறைந்த சாலமன் பாப்பையா அவர்கள் வந்து பாரதியார பத்தி ஒரு புக் எழுதிட்டு இருந்தாரங்க ஐயா, புத்தகம். அதை முடிக்காமயே அவரோட கடைசி நிறைவேறாத ஆசைன்னு போட்டிருந்தாங்க. அவரு அன்னைக்குதான் இறந்தாரு. அவரும் 11ஆம் தேதி தான் அவர் பிறந்தாள் என்றே.
1: அவருக்கு
2: பாரதியார் நினைவாக ஒரு பாடல்.
1: சாலமன் பாப்பையா அவர்களுக்கு தமிழ் பேசும் நல்லுலகத்தில் வாழும் நாங்கள் எங்கள் அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்வோம். கூறுங்கள், தொடர்ந்து கூறுங்கள்.
2: அதனால பாரதியாரை பற்றி ஒரு பாடல்.
1: பாரதியாரை பற்றி ஒரு பாடல். அவர்
2: எழுதிய பாடல்.
1: அதுலேயே ஒரு பாடல். அங்க பாடல் நல்ல பாடலா இருக்கிறது. அந்த பாடலை தந்து சாலையா பாப்பம்மன் சாலையா அவர்களுடைய நீங்காத, அதாவது நிறைவேறாத ஆசை ஒன்றை நாங்களாவது நிறைவேற்றுவோம் என்ற எண்ணத்தில் நீங்கள் கொண்டு வருகின்றீர்கள்.
2: பாடுங்கள்.
1: நல்ல பாடல். சாந்தி
2: பாடுகிறேன். சுட்டும் வீழிச் சுடர்தான்.

கருமை கொல்லோ, சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ. பட்டுக்காறு நீல புடவை பதித்த நல்வைரம்.

0: பருவ காதல் கொண்டே சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ. நன்றி ஐயா,
1: வாழ்த்துக்கள்.
0: நிறைய இருக்கின்றன எனக்கு.
1: சார் நல்லது, நல்லது, சிறப்பாக இருந்த எடுத்த எடுத்த வகையில் பாடிய வகையில் நன்றாக இருந்த சுட்டும் விழிச்சுடரால்.
0: அது தியாகராஜவாதர் நல்லா பாடியிருப்பாருங்க ஐயா அதுல. இது வந்து வேற யாரோ பாடியிருக்காங்க, கம்மியா இருக்கு வரிகள்.
1: நீங்கள் பாடியது எங்களுக்கு மற்றவர்கள் தேவை, நீங்கள் பாடியது நன்றாக இருந்தது. சரியான வரிகள் சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் அதற்குரிய கருத்தையும் கூறினீர்கள், அதற்குரிய கருத்தையும் கூறினீர்கள். சாலமன் பாப்பையா அவர்களை நினைவு கூறும் வண்ணம் செய்திருக்கின்றீர்கள். இப்பொழுது இந்த பாடலை கேட்கும் நேரமெல்லாம் பாரதியார் பாடல் இருந்தாலும் வேறு யார்கள் பாடுகின்றாலும் ஓஹோ இதுதான் எங்களுடைய சாலமன் பாப்பையா அவர்கள் நிறைவேறாத விட்டு சென்ற ஒரு விடயத்தை பாடி காட்டினார் எங்களுடைய சாந்தி என்ற எண்ணத்தையும் கொண்டு வருகின்றீர்கள். சரி, உங்களுக்கு என்ன பாடல்களை விரும்ப வேண்டும், விருப்பமான பாடல்?
0: விருப்பமான பாடல் வந்து
1: பட்டுப்பூவே மட்டு போடுவேன். உங்களுக்காக இன்னொரு பாடலுக்கு சந்தர்ப்பம் இருக்கும், நீங்கள் புரிந்தால் வந்து பாடலாமே. நல்லமாக சிறப்பாக பாடி இருக்கீங்க, வாழ்த்துக்கள். உங்கள் கடமை சரியாக
0: செய்திருக்கீங்க.
1: பட்டுப்பூவே மட்டு போடுவேன் பாடலை உங்களுக்காக நாங்கள் நேர் நேர்த்து தருவோம். நன்றி மகளே, மீண்டும் பாருங்கள், சந்திப்போம். ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, 12:57 நண்பகல் என்பதை எங்களுக்கு காட்டும். இன்னும் சில வினாடிகளில் ஒரு மணியை தொட்டுவிடுவோம். இங்கே வருகின்றார் அன்பு மகள் ஷியாமலா. இதுவரை நேரமும் கேட்டு எல்லோருடைய பாடலையும் கேட்டு மகிழ்ந்துவிட்டு தன்னுடைய பாடலை, வணக்கம் மகளே, நான் வருகிறேன் என்று கூறியவுடன்
2: அவ்வளவு
1: துள்ளி குதித்தனீர்கள். வருவதற்கு முன்பே இன்று வருகிறோம் என்றெல்லாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று மகிழ்ச்சி படும் வண்ணம் அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது, எப்படி மகிழ்ச்சி என்று பார்ப்போம். எப்படி இருக்க காலநிலை?
2: நேற்று நல்ல மழை பெய்யுது, நாளும் பயங்கரமான வெயில் இன்னைக்கு அடிச்சது.
1: தொடர்ந்து மழை பெய்தால் மகிழ்ச்சி இருக்காது அல்லவா, அதனால தான் உங்களுக்கு துள்ளி குதிக்க அப்படின்ட்டு
2: எனக்கு இருக்கும். ஆனால் இந்த வெயில் சாவடி அடிக்குதுப்பா.
1: ஆமா, அது வெயில் என்றால் அதுதான் பேர், அதனால தான் வெயில் வெய்யோன் என்றே அவருக்கு பெருமை பேருக்கின்றது. வெயிலும் மழையும் எங்களுக்கு வேண்டும். வாழ்க்கையில இன்பம் மகிழ்ச்சி மட்டும் இல்லையே, நிகழ்ச்சியும் உண்டு தானே மகளே. இது வந்து இந்த வெப்பம் வருவது என்றால் மழை எவ்வளவு பெருமழை பொழிகிறதோ அவ்வளவுக்கு கிருமிகள் எல்லாம் சேர்ந்துவிடும், அவற்றையெல்லாம் அழிக்க வேண்டும் என்ற கடமையை கதிரவன் புரிந்து கொண்டிருக்கின்றார். சரியா
2: அப்பா, கிருமி அழிச்சா பரவாயில்லப்பா, எங்களையே சேர்த்து அழிச்சுருப்பா.
1: அது நீங்கள் என்ன செய்வீர்கள், அடித்து துவைத்து வைக்கிற துணியை கொண்டே வெயிலத்தானே நாடி காய வைக்கின்றீர்கள். அது ஒன்றும் எங்களுக்கு சிறப்பு நல்லது. மீண்டும் வரும் அந்த மழை, மீண்டும் வரும் மகளே, உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மழை வரும்னா ஒரு ஒரு குழாய் ஒன்று பூட்டி விடுவோம், எந்த நேரம் தண்ணீர் ஊத்துற மாதிரி மழை குழாய்
2: போய் பாத்ரூம்ல போய் நினைச்சு நினைச்சிட்டு வருவேன்.
1: உங்களுக்கு அமைக்க வேண்டியது மழை குழாய்,
2: தண்ணி வழி இல்ல அங்க போய் நின்று நினைச்சிட்டு வருவேன்.
1: அப்படி வருவீர்கள், மழை குழாய் ஒன்று வேணும் தான் உங்களுக்கு. சரி சிறப்பு. இந்த குளுமையோடு அந்த வெப்பத்தை நினைக்காமல் குளுமையோடு ஒரு பாடலை பாடுங்களேன் கேட்போம்.
2: பாடுறா,
1: பாடுங்கள்.

0: நன்றி அப்பா.
1: சிறப்பான ஒரு கருத்தாழம் உள்ள ஒரு பாடல், சொற்களை சரியாக கவனித்து அழகாக பாடியிருக்கின்றீர்கள். அந்த எவ்வளவு நேரத்தை பிடிக்க வேண்டுமோ அந்த நேரம் எல்லாம் மாத்திரைகள் எல்லாம் சரியாக செய்திருக்கிறது. வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பான பாடல், சிறப்பான ஒரு பாடல், பாடல். உங்களுக்கு என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும்?
0: இது குடும்ப, ஒரு குடும்பத்தின் கதை படம் பா.
1: கற்பனையில் மிதந்தபடி என்ற ஒரு குடும்பத்தின் கதை திரைப்படுத்த பாடல் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். அந்த பாடல் உங்களுக்காக கிடைக்கும். கேட்டு மகளும் சிறப்பாக இருந்தது. மற்றவர்களை ஊக்குவது, மற்றவர்களுக்கு ஆதரவு, அற்புதமாக நீங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து கொடுத்து தட்டி கொடுத்து கொண்டு எல்லோரையும் நன்றாக இயங்க வைக்கின்ற உறவுகளுள் நன்றாக இயங்க வைக்க உறவுகளுள் நீங்களும் ஒருவராக இங்கே திகழ்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு அம்மா. சிறப்பு, சிறப்பு அம்மா. இது எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் ஒரு தனி சிறப்பு. அடுத்தவருக்கு கைதூக்கி விடுவது. வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை ஒழித்து கொண்டிருப்பது. பாடுவோர் பாடலாம். இப்பொழுது அடுத்த பாடகர் யாராக இருக்கலாம்? ஓடி வாருங்கள்.

உங்களது இரண்டாவது பாடலை பாடும் சந்தர்ப்பம் ரேவதி, சாந்தி, சியாமலா உங்களுக்கு இருக்கின்றது தானே? ஓடி வாருங்கள், இரண்டாவது பாடலையும் தாருங்கள். வணக்கம் மகளே ரேவதி, இரண்டாவது பாடலை வணக்கம் இரண்டாவது வணக்கம் வணக்கம் இரண்டாவது பாடலுக்கு ஆயத்தமாகி விட்டீர்கள். எங்கே அந்த இரண்டாவது பாடலை கேட்க நாங்களும் அவளோடு இருக்கின்றோம். பாடங்களையும் கேட்போம்.

0: பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன். மல்லிகை போல் மனதில் வாழும் மழலைக்காக பாடுகிறேன். நான் பாடுகிறேன், பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன். நீல கடல் அலை போல நீரூழி நீ வாழ்க, நெஞ்சமெனும் கங்கையிலே நீராடி நீ வாழ்க. காஞ்சி மன்னன் புகழ் போல காவியமாய் நீ வாழ்க. கடவுளுக்கும் கடவுள் என கண்மணியே நீ வாழ்க. பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன். வானமழை துளியாவும் முத்தாக மாறாது, வண்ணமிகு மலர் யாவும் உன் போலே சிரிக்காது. தேடி வைத்த பொருள் யாவும் தேன்மழலை ஆகாது. திருவிளக்கின் ஒளி அழகும் அழகை காட்டாது. இல்லை தமிழ் பாடுகிறே, பிள்ளைக்காக பாடுகிறேன். மல்லிகை போல் மனதில் வாழும் மழலைக்காக பாடுகிறேன். நான் பாடுகிறேன், இல்லை தமிழ் பாடுகிறேன், பிள்ளைக்காக பாடுகிறேன்.
1: ரேவதி, சிறப்பு. என்ன பண்ணால், அந்த தொலைபேசி எங்களுடைய கைபேசியிலே உள்ள ஒலி வாங்கியும் ஒலிபெருக்கி திறன் வந்து எங்கள் வாயை நேரடியாக படம் பெறையை தான் அது இருக்குது. அதுக்கு வேறு உபகரணங்கள் நாங்கள் செலுத்தி விட்டால் அது குளறுபடி ஆகிவிடும். அதனால்தான் உங்களது ஒலி துல்லியமாக சிறப்பாக அப்படியே கேட்கின்றது. பாடும்போது ஒன்றை கவனிக்க வேண்டும், அந்த எங்களுடைய மற்ற ஒலிபெருக்கிகள் அமைக்கப்பட்ட விதம் சற்று தலையை மாற்றினாலும் அது ஈர்த்து கொள்ளும். ஆனால் ஒலி வாங்கி எங்களுடைய கைபேசியின் ஒலி வாங்கி நேரடியாக வரும் ஒலியைத்தான் வாங்குவோம். அதனால் எங்கு நீங்கள் தலை திருப்பினாலும் கையிலே தானே கைபேசியும் அதுவும் திரும்ப வேணும் உங்கள் வாய் வர பக்கத்துக்கு. அப்பொழுது தெளிவாக பெறும் ஒலி எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் இப்படி வைத்து கொண்டு அந்த சில சமயம் சில ராகங்கள் சில உயர் ஸ்தானிக்கு போ உயர் உச்சஸ்தாயிக்கு போகும்போது தலையை ஒரு சிலர் இப்படி திருப்புவார்கள், கழுத்தை நெளிப்பார்கள், அது இயற்கை. அந்த வேளையிலே ஒலி வாங்கி அமைக்கப்பட்ட வேறு ஒலி வாங்கி அதை என்ன செய்யுமென்றால் அது ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்தை ஈர்க்கும் பவர் அதற்கு இருக்கின்றது, சக்தி இருக்கின்றது. எங்களோட கைபேசிக்கு வாய் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் அந்த சக்தியை இழுக்கும். அதனால தான் நாங்கள் எப்படி நாங்கள் கழுத்தை நிற்பும் போது கையையும் அந்த வாய்க்கு நிறைய எப்பொழுதும் தொலைபேசி இருக்க வேண்டும், இந்த கைபேசி. அப்போ துல்லியமாக ஒலி இங்கே வரணும். பலருடைய இதை பார்த்துருக்கேன், பாடும் பொழுது தலையை திருப்பி கழுத்தை நிறுத்தெல்லாம் அந்த உச்சசாயி போவார்கள் இல்லையா. பாருங்கள், நித்ய ஸ்ரீ ராமநாதன் அவ பாடும் பொழுது உச்சஸ்தாயி செல்லும் பொழுது கழுத்தை நெளிப்பார், வளைத்து தான் நிமித்துவார். அந்த நேரம் அங்கே ஒரே இடத்துல தான் மைக் இருக்கும், ஆனால் அதுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்தை ஈர்க்கும் சக்தி இருக்கின்றது. ஆனால் எங்கள் தொலை கைபேசிக்கு அப்படி இல்லை. அதனால் வாய் எங்கு போகுன்றதோ அங்கு அந்த கைபேசி போக வேண்டும். வாய்க்கு நேரம் பாடல் நேராக வரும். அந்த இந்த இந்த சூட்சுமத்தை அறிந்து கொள்ளும் அநேகருடைய பாடலை நான் கவனித்திருக்கின்றேன். அது அவர்களுடைய பிழை இல்லை, அவர்கள் பாடுகிறார்கள். பாடலை சரியாக சுரஸ்தாயி குறையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கழுத்தை நீட்டியோ சுருட்டியோ பாடுவார்கள். அது அது அது இயற்கையானது. சில சங்கீதக்காரர்கள் அப்படித்தான், அந்த தெளிவாக குரல் வெளியே வர வேண்டும் என்பதற்காக, சாரீரத்துக்காக. ஆனால் எங்களுடைய கைபேசி தனக்கு நேரே வரும் சக்தியை தான் எடுக்கும். இல்லை என்றால் தான் எங்கெங்கு நின்று மக்கள் மத்தியிலே பேசினாலும் எல்லாருடையதும் இல்லை வந்துவிடும், அது குறைவு. நேரடியாக நாங்கள் துல்லியமாக வர வேணும்னா எங்களோட தொலைபேசி வாய்க்கு கிட்ட நேர வாய்க்கு நேரே இருக்க வேண்டும். எங்களோட வாயிலிருந்து வருகிற சத்தம் வருகிற திசையிலே அது இருக்க வேண்டும். கவனித்துக் கொள்ளுங்கள், ஆனா இன்று சிறப்பாக நீங்கள் சரியாக பாடி அவ்வளவு வார்த்தைகளும் அப்படி தெளிவாக வந்ததே. வாழ்த்துக்களம்மா, சிறப்பாக இரண்டாவது சிறப்பாக வந்து ரெண்டாவது பாடலையும் சிறப்பாக தந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இறுதியிலே உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் வந்து ஒரு முடிவுரையும் தரலாம்.
0: நன்றி. சொன்னாலும் நான் பிறகும் வந்து சேர்ந்து கொள்கிறேன்.
1: ஒவ்வொருத்தரும் வர வேண்டும், வந்து தங்களுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும். அதற்காக ஒரு 5 நிமிடங்கள் நான் ஒதுக்கி விடுவேன். நன்றி மகளே, வாழ்த்துக்கள், சிறப்பு. ரெண்டு பாடல் நன்றி. அடுத்த உறவாக யார் வரப்போகின்றீர்கள்? ரேவதி வந்து விட்டார். இரண்டாவது பாடலையும் பேர் வர வேண்டியவர்கள் சாந்தி இருக்கின்றீர்கள். சியாமலா உங்களுக்கு சந்தர்ப்பம், சாந்தி வர இருக்கின்றார். சாந்தியை இணைத்து விடுவோம். வணக்கம் சாந்தி, இணைத்து விட்டேன் மகளே. சாந்தி உங்களை இணைத்து விட்டேன் பாருங்கள். வணக்கம் வணக்கம். இரண்டாவது பாடலை கொண்டு ஓடி வந்திருக்கின்றனர். எல்லோரும் மாவலோடு காத்து கொண்டிருக்கின்றனர். கொண்டு பாருங்கள் இரண்டாவது பாடலை.
2: நூறாவது நாள் படத்தில்
1: வா, நூறாவது வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: விழியிலே மணிவிழி.
1: ஓ வாழ்த்துக்கள்.
2: விழியிலே மணிவிழியில் மௌன.

உள்ள மொழி பேசும் அண்ணம். கோடை மின்ன வந்த பாவையானது, கோடி மின்ன ஓடி வந்த பாவை ஆனது. இவள் ரதினம் உடல் மலர்வனம், இதழ் மரகதம் மதில் மதுரசம். இவள் காமன் வாகனம் இசை சிந்தும் மோகனம், அழகை படைத்தாயோ பிரம்ம தேவனே. விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் அன்னம்.

0: அன்பின் முகவரி கொஞ்சம் தினசரி என்னை அனுசரி, மழலை அன்னம் மாதிரி மடியில் தூங்காதரி, விடிய விடிய என் பேரை உச்சரி, விழியிலே மணி விழியில் மௌனம் மொழி பேசும் அன்னம், உண்டம் வீரல் தோடும் இடங்களில் பொண்ணும் மின்னும், அட்டஜாமங்களில் நடக்கும் மின்மயாகங்களில் தனி இதழ்களில் வேதங்கள் நீ ஊதலாம், விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் அன்னம். நன்றியா.
1: வாழ்த்துக்களம்மா, முழு வரிகளையும் முழுமையாக அழகாக தந்திருக்கின்றீர்கள். விழியிலே மணி விழியிலே என்ற பாடல் மிகவும் சிறப்பான பாடல். இது 100வது நாள் திரைப்படுத்த பாடல் என்று கூறியிருக்கின்றீர்கள். நீங்கள் வானொலியில் எத்தனை பாடலை, 100 பாடலை பாடிவிட்டீர்களா? கணக்கு தெரியும், கணக்கு தெரியாது. ஆனால் பல பாடல்களை நீங்கள் பல தடவை பாடியிருக்கின்றீர்கள், கணக்கு தெரியும். ஆனால் எங்கள் விஎல் கணபதி அவர்கள், அவர் தான் எத்தனை பாடல்களை எத்தனை முறை பாடியிருக்கின்றன்னு எழுதி வைத்திருப்பார். அவ்வளவு தூரம் ஒரு அக்கறை உள்ளவர், தன்னுடைய ஒரு கலை தனக்கு இது சிறப்பாக இருக்கின்றது என்று தெரிந்து தான் செய்தவற்றை அப்படி எழுதி வைத்திருக்கின்றார் என்று தான் எண்ணுகின்றேன். ஒரு தடவை பேசும்பொழுது அவர் கூறியிருந்தார், எப்பொழுது எங்கே பாடினேன் என்றெல்லாம் எழுதி வைத்திருப்பார். அது அந்த அவருக்கு அதிலே உள்ள அக்கறை, அதிலே உள்ள அந்த திருப்தி, அதிலே உள்ள ஒரு முழு அக்கறை, அதாவது தான் என்ன செய்கிறேன், அப்போ அதை சரியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு உற்சாகம் இருக்கும். இன்று இந்த பாடலை பாடிவிட்டு இன்னொரு பாடலை நான் பாட வேண்டும்னு ஒன்றை தெரிவு செய்து அந்த பாடலை அவர் தயாரித்து விட்டு வந்து பாடுவார். பாடும் பொழுது அதை முழுமையாக்கி வைத்து நான் என்று எப்பொழுது எங்கே பாடியிருக்கிறேன் என்றெல்லாம் எழுதி தொகை கேட்டு பாருங்கள் கூறுவார் அவர். அதை நான் கணித்திருக்கின்றேன். அவர் ஒரு தடவை தான் என்னோட பேசினார் இந்த விடயத்தை, ஆனால் நான் கவனித்து வைத்திருக்கின்றேன். ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே உள்ள விசேஷமான அந்த திறமைகளை தாங்கள் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அதை மனதிலே பதித்துக் கொள்வார்கள். அதை நீங்கள் குறித்துக் கொள்வது நல்லது. 100வது நாள்
0: ரேடியோல வரும்போது அதை ரெக்கார்ட் மட்டும் பண்ணி வைப்பேங்க, பதிவு பண்ணி வைப்பேன், பாடுனதை எப்படி இருக்கு அப்படின்னு.
1: உங்களுடைய மறு ஒலிபரப்பு வரும்போது கட்டிக்காரி. ஆனால் 100வது நாள் திரைப்படம் என்று கூறினவங்களுக்கு இந்த எத்தனையாவது பாடல் உங்களுக்கு என்று நீங்கள் குறைக்கவில்லை, பார்த்தீர்களா? அடுத்த இன்னும் ஒரு தகவல், இந்த தொலைபேசியிலே கைபேசியிலே பேசும் பொழுது, கைபேசியில பேசும் பொழுது கைபேசியை பார்த்து பாட வேண்டும். நீங்கள் அதை ஒரு ஒலிபெருக்கியிலே பாடுகிறேன் என்று எண்ணிக்கொண்டு முகத்தை வைத்துக் கொண்டு பாட, அங்கு பார்த்து இங்கு பார்த்து எல்லாம் பாடக்கூடாது. நன்றாக இருந்தது. நீங்கள் முழுமையாக அந்த முழுமையாக அந்த ஒலி, அந்த சொற்கள் வெளியே வரும். அம்மா
0: தரவுகளை
1: இல்லை இல்லை, ஹெட்போன் பாட போடக்கூடாது. ஹெட்போன் போட்டுட்டு பாடினா உங்கள் பாடல் தான் கேட்கும் உங்களுக்கு. அது ஹெட்போன் போட்டு பாடும்போது நீங்கள் அதிலே கவனத்தை செலுத்தி விடுவீர்கள். இல்லை, நேரடியாக நீங்கள் பாடும் பொழுதுதான் அது சரியாக வரும். கவனித்து பாருங்க. ஆமா ஆமா,
0: இந்த ஸ்மியூல் அதெல்லாம் வந்து
1: அதுகளெல்லாம் ஈடுபடாத விடயங்கள், அதுகளெல்லாம் கவனித்துக்குரியதில்லை. அதில் பாடும் பொழுது பல குறைபாடுகள், ஒன்றும் திருப்தியானதாக வர மாட்டாது அங்கே ஸ்மூல் எல்லாம். அது சும்மா இந்த வலைத்தளங்கள் வந்து எவ்வளோ வியூவர்ஸ் வருகிறார்கள் என்று தாங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக செய்வார்களே தவிர

0: அதிலே கலைஞர் கலைஞர்களுக்கு ஒரு வளர்ச்சி கிடையாது அதிலே. அது என்று இல்லாமல் இது
1: பலர்களோடு பாடுவது ஒரு திருப்தி.
0: அது நீங்கள் இசையோடு பாடுவது திருப்தியா இருக்கும். ஆனால் இசையோடு வானொலியில் வந்து பாடும் பொழுது இசையை போட்டுட்டா நீங்க இசையைத்தான் கேட்டு இசையை நீங்கள் காதலே கேட்டுக்கொண்டு கரோக்கியினுடைய இசையை நீங்கள் காதலே போட்டுக்கொண்டு அதோடு சேர்ந்து பாடுங்கள். ஆனால் தொலைபேசியைத்தான் பார்க்க வேண்டும். உங்களுடைய கவனம் தொலைபேசியிலே தான் இருக்கணும். கண்ணும் தொலைபேசியை பார்த்து அது ஒரு மைக் என்று எண்ணிக்கொண்டு பாட வேண்டும். நீங்கள் ஒரு மேடையிலே பாடும் பொழுது மைக்ல மைக் பார்த்தா வேற எங்கேயும் பார்த்து பாட மாட்டீர்கள் தானே. மைக்
1: பாடுவதில் ரொம்ப தெளிவா கேக்குறது வந்து கஸ்தூரி குரல் நல்லா கேக்குதுங்க.
0: அப்படியா?
1: அவங்க என்ன உபயோகிக்கிறாங்கன்னு
0: கேக்குறாங்க. தொலைபேசியிலே தான் பாடுகிறார். அவருக்கு அந்த எப்படி ஒலிவாங்க
1: தெளிவா கேக்குது. அவங்களுக்கு மட்டும்தான் நல்லா தெளிவு
0: இல்ல. ஏனென்றால் அவருக்கு அந்த ஒலி வாங்கி எப்படி உபயோகிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். எத்தனை கச்சேரிகளை செய்திருப்பார். அப்போ ஒலி வாங்கி என்றால் என்ன எங்களுடைய குரல் என்றால் என்ன எப்படி குரலை நீரை கொண்டு போவது என்று தான் பார்க்க வேண்டும். புரிகிறதா மகளே? ஆனால் அந்த மைக் வந்து ஒரு ஸ்டாண்டில் வச்சு நிறுத்தி விடுவார்கள் அடி அல்லது கட்டி தொங்க விடுவார்கள். அது ஆடாமல் இருக்கும். நாங்கள் தான் அதுக்கு நீரை பாடணும். இது கைபேசி எங்கள் கையில் இருக்கு. நாங்கள் எங்கே திரும்புகிறோமோ அங்கெல்லாம் திரும்ப வேணும் கைபேசி அந்த ஒலி வாங்கி அதை பார்த்து நீங்கள் பாட வேண்டும். கரோக்கி இசையை நீங்கள் காதலே போட்டணும் பாடுங்கள். அதில் பிழை இல்லை. அதில் பிழை இல்லை. ஆனால் பாடும் பொழுது உங்களோட வாய் அந்த தொலைபேசிக்கு நேரே இருக்க வேணும். பார்த்தீர்களா? இன்னொருத்தர் பாடும் பொழுது துல்லியமாக கேட்கின்றதே அது எப்படி என்று எண்ணுகிறீர்கள். இவர் ஒன்றுமே உங்களை போன்ற கைபேசியிலான அவரும் பாடுகிறார். இந்த வானொலியிலே வந்து நீங்கள் தொலைபேசியிலே கைபேசியிலே பாடுபவர்கள் வேறு டிவைசஸ் வேறு உபகரணங்களை உபயோகிக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அது பல தவறுகளை கொண்டு வருகிறது. நீங்கள் பாடலை கேட்கும்பொழுது இன்று பாடிய பாடலை நீங்கள் மறுவலிகளை கேளுங்கள். எப்படி வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு? இன்று சரியாக நீங்கள் சியாமலெல்லாம் பாடும்போது எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக அந்த சொற்களை வானொலிக்குள்ளே வர வைக்கின்றார். வானொலிக்குள்ளே வர வைக்க வேண்டும் உங்களை குரலை. நன்றி மகளே. சிறப்பு.
1: நன்றி ஐயா.
0: நன்றி நன்றி. வாழ்த்துக்கலாமா?
1: நன்றி ஐயா. விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துகள். நாளை
0: வாழ்த்துக்கள். அந்த அனுக்கிரகம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் உங்களுக்கும். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: மூன்றுகள் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ். அடுத்து வரும் பாடகர் யாராக இருக்கலாம்? நேரம் சரியாக 1:20 தொடங்கி நாங்கள் இறுதி நேரத்தை எட்டி பிடிக்க ஆயத்தமாக இருக்கின்றோம். வர வேண்டும் அடுத்த பாடகர் என்று கூறிக்கொண்டு

பாடக்கூடிய உறவுகள் பலர் இருக்கின்றீர்கள், ஆனால் அவர்களது சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை போல் தெரிகின்றது. வேறு பணிகள் இருக்கலாம், தொல்லைகள் இருக்கலாம், வலைத்தளம் சிறப்பில்லாமலும் இருக்கலாம், தயார் நிலையும் இல்லாமலும் இருக்கலாம். வர வேண்டும், பாட்டே உயிராக இருப்பவர்கள் பலர் இருக்கின்றீர்கள். பாட வேண்டும் என்று வந்து சாதாரண நேரத்தில் பேசும் பொழுதே பாடி காட்டி போட்டு செல்பவர்களும் பின்னிக்கின்றீர்கள், என்ன காரணம் என்று தெரியவில்லை. உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் அழகாக கொடுக்கப்படுகின்றது. மூன்றில் தமிழ் வானொலியும் பாடுவோர் பாடலாம் நிலை. இன்று வந்தவர்கள் அத்தனை பேருக்கு இரண்டு பாடலுக்கு கூட சந்தர்ப்பம் கிடைக்கும். ஒரு பாடலுக்கு இடம் கிடைக்கவில்லையே என்று ஏங்குவார்கள். ஒரு பாடலுக்கு இடம் கிடைக்குமா என்று எண்ணிக்கொண்டு தவம் இருப்பவர் பலர். அந்த வகையிலே மூன்றில் தமிழ் வானொலி உங்களுக்கு போதிய அளவு நேரத்தை தந்து உங்களுக்கு உற்சாகத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது. வாருங்கள், இணையுங்கள். நேரம் சரியாக 1:21 தொட்டுவிட்டது. வாருங்கள்.

இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரித்த உறவுகளுள் முதல் நேயராக ஓம் நம சிவாய என்று எல்லோருக்கும் இறை வணக்கத்தை கூறிக்கொண்டு வந்து இணைந்த தேவா, அவரை தொடர்ந்து கஸ்தூரி, யோகாராஜி, மீண்டும் கஸ்தூரி, மீண்டும் வந்திருந்தார் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம், அவரை தொடர்ந்து வந்திருந்தார் அடுத்த உறவாக அன்பு தேவநாதன் அவர்கள். தேவநாதனை தொடர்ந்து ரேவதியும் வந்து பாடி, சாந்தியுடன் சியாமலாவும் வந்து பாடி சிறப்பித்தீர்கள். இவர்கள் இரண்டு பாடலையும் பாடி தந்தார்கள். அவ்வளவு நேரம் இன்று கிடைத்தது. என்னுடைய பேச்சை குறைத்து உங்களுக்கு முதல் ஆரம்ப உரையை கூட நான் குறைத்து கொண்டு உங்களுக்காக ஒதுக்கிவிட்டேன். பாடுவோர் பாடலாம் துல்லியமாக எல்லோரும் வந்து பாட வேண்டும் என்று. ஆனால் இன்னும் வர வேண்டியவர்கள் பலர் இருக்கின்றீர்கள், வரவில்லை. அவர்கள் வந்திருந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கான தளம் இது. உங்களுக்கு கிடைத்த இந்த தளத்தில் வந்து களம் ஆடுங்கள் என்று பல தடவை கூறுகின்றேன். இதை உங்களுக்காக கொடுக்கப்படுகின்றது. அதனால் நீங்கள் தேடி வருந்தி போய் காவலிருந்து எத்தனையோ தளங்களிலே காத்திருப்பீர்கள், அல்லது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நீங்களே உங்களை பாடிக்காட்டி ஒரு தளத்தை அமைக்க வேண்டிய ஒரு நிலை இருப்பினும், இது பலரும் உலகளாவ கேட்கும் ஒரு வானொலி வந்து பாடி உங்களை எல்லோரும் இனங்கண்டு இங்கே வாழ்த்துக்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருடைய வாழ்த்துக்களும் சிறப்பான வாழ்த்துக்களாக இருக்கின்றது. நான் கூறிய சில குறிப்புரைகள் நான் மட்டுமல்ல, இந்த ஒலிபரப்பு துறையிலே அனுபவம் உள்ள ஒரு சிலருடைய கருத்துக்களையும் என்னுடன் பகிர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டுத்தான் உங்களோடு நான் இந்த சில நுட்பங்களை கூறியிருந்தேன். அன்பு உறவுகளை இப்பொழுது இரண்டாவது பாடலை பாட விரும்புவோர் வரலாம். இல்லையேல் எங்களுடைய ரேவதி அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றேன். ரேவதி, நீங்கள் வந்து உங்களுடைய முடிவுரையை தாருங்கள். இரண்டாவது பாடலுக்கு இன்னும் ஒரு இரண்டு நிமிடம் தாமதித்து வாருங்கள்.

star.

நான் கூறியதன்படி முன்னில் தமிழ் வானொலியின் காற்றலையின் பாடுவோர் பாடலாணிகள் ஏனைய நிகழ்வுகளை விட ஒரு சிறப்பான நிகழ்வு நேயர்களுக்கும் இணைந்து சிறப்பிக்கும் உறவுகளுக்கும் பயன்படக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. இதனால் பயனடைந்தோர் பலர், உயர்வடைந்தோர் பலர் எங்களால் எண்ணிக்கையாக கூற முடியும். அவ்வளவு தூரம் இருக்கின்றது சான்றுகள். ஆரம்ப காலத்திலே இது இயங்கியவளே என் மகள் இசைக்கருவிகளை இயக்கக்கூடியவர்கள் எல்லாம் எங்களுடைய நேயர்களாக வந்து அந்த இசைக்கருவியையும் கொண்டு வானொலி கலையகத்துக்கு வந்து விடுவார்கள். வந்து பாடுபவர்களுக்கு ஒத்தாசையாக அந்த இசையை ஒழுப்பிக் கொண்டிருக்கும் பொழுது, இசையை அவர்கள் இசைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களும் பாடக மிகவும் சிறப்பாக அது சேர்ந்து போகும் ஒரு வல்லமையை பெற்றவர்கள். இத்தனை மேடை பாடகர்களாக இன்று வந்திருக்கின்றார்கள். இன்று அந்த வசதிகள் எங்களுக்கு இல்லை. அவர்களுக்கு முதிர்ச்சி அடைந்து விட்டார்கள், இடம் மாற்றம் ஏதாவது சென்று விட்டார்கள். எல்லோரும் இசைக்கருவியை இசைக்கும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆதலால் உங்களுடைய குரலே நீங்கள் வந்து பாடுகிற ஒரு சிலர் இசையையும் அதுக்குள்ளே இடைய இசையையும் யோகாராஜி போன்றவர்கள் இடை இசையையும் புகுத்துவார்கள். அங்கே சிலது வாக்கியங்களோடு வருகின்ற பாடலை கூட நீங்கள் பாடி காட்டுகிற எவ்வளவு சிறப்பாக, அதன் டைமிங் எல்லாம் நன்றாக பிடிக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், உங்களுக்கு பயிற்சி நன்றாக கிடைக்கின்றது. அதனால் இது ஒரு பயிற்சி களமாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது மகள் ரேவதி நீங்கள் வரலாம் வந்து இன்றைய நிகழ்ச்சியின் பயன், நிகழ்ச்சிகளால் நீங்கள் அடைந்த நன்மைகள் இதை பற்றி நன்றாக தெரிந்த நீங்கள், நீங்கள் நீண்ட காலமாக எங்களோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சிகள் எப்படி இருந்தது, எப்படி இருக்க வேண்டும் என்ற அபிப்பிராயங்களை தரக்கூடிய நீங்கள் இன்றைய நிகழ்ச்சிகளை பற்றி நீங்கள் ஒரு முடிவுரை இப்பொழுது வந்து கூறலாம். நேரம் சரியாக 1:26 காட்டுகின்றது. நாங்கள் நிறைவான நேரத்துக்கு வந்துவிட்டோம். ஆதலால் ரேவதி நீங்கள் வரலாம், வாருங்கள்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் ரேவதி, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் அப்பா.
0: வணக்கம். பாருங்கள்
1: வணக்கம்.
0: எங்கே
1: இன்றைய
0: கொண்டு வாருங்கள்.
1: நானும் காத்திருந்தேனப்பா. நம்மளோட உறவு சகோதரர்கள் யாராவது சகோதரிகள் வந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு அப்புறமா சொல்லலாம் அப்படின்னு. சரி, நானே சொல்கிறேன். அதே போல நாகப்பன் சகோதரர் வந்து வணக்கம் போட்டிருந்தாரு. அவர் பாட வருவாருன்னு நினைச்சோம். பாடல் கேட்டுதான் இருக்கார் போல இருக்கு. கடைசியாக வருவார் அப்படின்னு நினைச்சோம், கடைசி வரல. அப்பா, இன்றைய பாடுவர் பாடலாம் நிகழ்ச்சி 12/9/26 இந்த மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை வெகு அற்புதமாக ஆரம்பித்து தேவா, அப்பா சொன்ன தேவா, யோகாராஜி, கஸ்தூரி, மகாலிங்கம்மா, தேவநாதன், ரேவதி, சாந்தி, சியாமலா, இவங்க எல்லாரும் வந்து 8 பேர்களும் வந்து சிறப்பித்தார்கள். இதுல சியாமலாவை தவிர மற்ற எல்லாரும் 2 பாடல்களை பாடினாங்க. சியாமலா வந்து மறுபடியும் ஒரு பாடல் சந்திக்கலாம். அப்புறம் அப்பா, இது இந்த நிகழ்ச்சியினால என்ன பயன் அப்படின்னாக்கா, பாட தெரியாதவங்களுக்கு இப்போ பாட வருது. அதாவது அப்போ இது வந்து ஒரு பயிற்சி களமா எங்களுக்கு வந்து அமையிறதுன்றதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதே போல இதுல பாடும்போ இந்த தைரியத்தால என்னன்னாக்கா, நம்மளால வெளியிலையும் நம்மளால சிறப்பாக பாட முடியும் அப்படின்ற ஒரு மன தைரியம் நம்மளுக்கு கிடைக்கிறது. இன்னொன்னு, இந்த சபை கூச்சம், சபை கோழை, அது போகிறது. ஏன்னா எல்லோருமே நம்மளுக்கு அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள். யாரும் ஒருவரை பற்றி மற்றவர்கள் கேலி பேச மாட்டார்கள். ஊக்கதான், உற்சாகம்தான் படுத்துவாங்க. அதே போல இந்த தளத்துல வந்து நமக்கு ஒரு பாடலாவது பாட கிடைக்காதான்னு எல்லா இடத்துலயும் இயங்கும் போது நம்மளுக்கு ஒரு நாட்கு சில நாட்களில் 2 பாடல்களும் கிடைக்கிறது. ஆகையால் அற்புதமான ஒரு தளம். மேலும் வந்து ஒரு வரி பாடிட்டு சும்மா போனவங்க எல்லாம் இன்று பாடுவதை கேட்டால், நிஜமாவே சொல்றேன், இது வெறும்னு அந்த மிகைப்படுத்தி கூடுறதே கிடையாது. அற்புதமாக பாடுறாங்க, எல்லாருமே அற்புதமாக பாடுறாங்க. அன்றைக்கு ஒரு வரிக்கே ஐயோ என்னால முடியாது முடியாது, அந்த அளவுக்கு இது வந்து தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அன்றை இன்று 27 வருடங்களை வரப்போகிறது. மீரா அம்மா வந்து ஆரம்பித்து நாளில் இருந்து அனைவரையும் தன்னுடைய சிரிப்பின் மூலமாகவும் உற்சாகப்படுத்தி எல்லோரையும் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அதே பணியை அப்பா சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள். எல்லோருக்கும் அவர்களுக்கு தகுந்த விதத்தில் தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி எப்படி பாட வேண்டும், எவ்வாறு சில அதற்கான சில உத்திகளையும் சொல்லி எங்களை அழைத்து செல்வதில் மிகவும் பெருமைப்படுகிறோம். இதை நாங்கள் எல்லோருமே எதிர்பார்க்கிறோம். இதனோட இதைதான் நான் அப்பா சொன்ன வந்ததை கரெக்டா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதே போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உலக தமிழர்களும் இந்த பாடல்கள் எல்லாம் கேட்டுன்னு எங்களை அவங்க எல்லாம் எங்களை எங்கோ முகம் தெரியாதவர்கள்லாம் எங்களை வாழ்த்தும் போது அது எங்களுக்கு மேலும் சந்தோஷத்தை அப்பா சொல்வது மூலம் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். அது எங்களுக்கு மேலும் மகிழ்ச்சியை தருகிறது. அதே போல இந்தியல் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து உலகளாவிய நேயர்களுக்கும் அன்பு உறவுகளுக்கும் இந்த தளத்தை அமைத்து கொடுத்த மீரா அம்மா, வானரசி மீரா அம்மா அவர்களுக்கும், இதை அழகாக நடத்தி எங்களை வழிநடத்தியும் செல்லும் அப்பா அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, அதனால எல்லாரும் சிறப்பாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன். அதே போல திரு சாலமன் பாப்பையா அவர்களுக்கு ஒரு ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பட்டிமன்றம் என்றாலே அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. பட்டிமன்றம் சொன்னாலே மனதில் நிற்பவர் அவர்தான். அழகான தமிழ் வார்த்தை ஜாலங்களால் அழகாக கொண்டு சென்று அவர் ஆசிரியராக இருந்ததால் அதெல்லாம் அவரால் சிறப்பாக செய்ய முடியுது. அனைவருக்கும் ஒரு ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் கேட்கும்படியாக அவருடைய நடை இருக்கும். இதை மற்றவர்கள் இனிமேல் பின்பற்றுவார்கள். அவருக்கென்ற ஒரு தனி இது இருக்கும். அதை வந்து இன்றைய நம்மளோட வானொலியில தெரிவிக்கிற அன்னாரோட ஆன்மா சாந்தி அடையணும். தமிழுக்காக அவர் ஆற்றிய பணிகள் சிறப்புற்று இருந்தது. அது நாளை வரலாறு பேசும்படியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நான் இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் அப்பா.
0: நன்றி மகளே. ரேவதி, அழகாக சரமான ஒரு முடிவுரையை தந்தீர்கள். இதைத்தான் எதிர்பார்த்தேன். வந்து அவர் பாடினார், இவர் பாடினார் என்று கூறுவதை கூட இல்லாமல் நிகழ்ச்சியை பற்றியும் நிகழ்ச்சியினுடைய பெருமதியை பற்றியும் இது எங்களுக்கு எவ்வளவு அவசியம் என்பதை பற்றியும் கூறி உங்கள் எல்லோருக்கும் இது இவ்வளவு சிறப்பாக அமைவதற்கு யார் காரணம் என்று நன்றியெல்லாம் கூறியவளை உங்களுக்காகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். ஒரு உறவு ஒருவர் அழைக்கின்றார், அவர் அழைக்கின்றார், அவர் ஒருவரை பார்த்து விடுவோம். வணக்கம் வணக்கம், காற்றலையில் வணக்கம். பேசுவது யாரோ?
2: வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர், இந்தியா தமிழகத்திலிருந்து கதைக்கிறேன். நலமாக இருக்கிறீர்கள் ஐயா?
0: நலமாக இருக்கின்றேன், கூறுங்கள். என்ன தடவை உங்கள் பெயரை கூறுங்கள்.
2: சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியில்.
0: ஓ, சந்திரசேகர். எப்படி இந்த வானொலி உங்களுக்கு தொடர்பை ஏற்படுத்த யார் உதவி செய்தார்கள், யார் கூறினார்கள்?
2: கணபதி ஐயா எனக்கு அறிய தந்திருந்தார். இப்பொழுது போய் பாடுங்க, உங்களுக்கு இருக்கும்னு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அறிய தந்தார்.
0: யார், யாருடைய?
2: விருஞ்சிபுரம், வி எல் கணபதி.
0: வாழ்த்துக்கள். அவர் அவரை பற்றி இப்பொழுதுதான் பேசிக்கொண்டு, அவர் பல உறவுகளை இங்கு வந்து இணைச்சிருக்கின்றார். நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர நேரமாக இருந்தாலும் நீங்கள் முதல் முதலில் வந்து அழைக்கின்றீர்கள் சந்திரசேகர். மீண்டும் ஒருவரை உங்கள் ஊரின் பெயர், எந்த ஊர் என்று கூறுங்கள்.
2: வேலூர் மாவட்டம் கட்பாடி.
0: வேலூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்றீர்கள் சந்திரசேகர். வருக வருக, வி எல் கணபதி அவர்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்து இணைந்திருக்கின்றீர்கள். பாடுவதற்காக உங்களை வரவேற்கின்றோம். எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் இணைத்துக் கொண்டோம். இந்த நிகழ்ச்சியை பிரதி ஞாயிறு தோறும் நேரொலியிலே பாடுவோர் பாடலாம் நிகழ்வு நடைபெறும். நீங்கள் பங்கு பற்றி கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் தினமும் இந்த நேரத்திலே நேரொலி பலவித வித்தியாசமான நிகழ்ச்சிகளாக வரும், எல்லோரும் பங்கு பெறக்கூடிய வகையிலே. அந்த வகையில் நீங்கள் இந்த நேரத்தை கழித்து வைத்து தினமும் வந்து இணைந்து கொள்ளலாம். திரு சந்திரசேகர் அவர்களே, வணக்கம் கூறி உங்களை வரவேற்கின்றோம். சரி, இன்று முதல் முதலில் வந்து நீங்கள் என்ன பாடலை பாடலாம் என்று எண்ணுகிறீர்கள், பாடுங்களேன் கேட்போம்.
2: இதே நேரத்தில் தினமும் நேரில் இருக்கிறது. இதை தவிர்த்து வேற ஏதாவது நேரம் இருக்கிறதா ஐயா? நேரம் மாத்திரம்தான்.
0: உங்களுடைய நேரம் இந்திய நேரம் 9 மணி, இரவு 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் இருக்கும். விருப்பமான நிகழ்வு பங்கு பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் பாடுவோர் பாடலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் இருக்கும்.
2: அருமை, அருமை. இன்று நான் வந்து 10 குழலை நம்பர் 1 சொல்ல அந்த பாடலை பாட
0: போகிறேன். உங்கள் முதல் குரலை ஒன்றியல் தமிழ் வானொலியில் வந்து இணைந்திருக்கும் சந்திரசேகர், வேலூர் மாவட்டத்திலிருந்து திரு கணபதி, வி எல் கணபதி, எங்களுடைய நீண்ட கால ஒரு மூத்த உறுப்பினர், அவருடைய சிபார்சுடன் வந்திருக்கின்றார். நன்றாக பாடுவார் என்று எதிர்பார்க்கின்றோம். எங்கே உங்கள் குரலில் 10 குழலை நம்பர் 1 சொல்லு கேட்போம், பாருங்கள்.
2: கட்டாயம். 10 குழலை நம்பர் 1 சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன். 10 குழலை நம்பர் 1 சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார்.

ஐந்து புலங்களில் என்னை ஆட்சி செய்பவள், அவள் வேறு யாரு கண்ணாடி பாரு, பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன்.

தமிழ் முத்தம் போடு, பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன். உள்ளாடும் உணர்ச்சி தீயாக என் உள்ளத்தை

நீ வந்து பார்த்தேன் நீ நெஞ்சழுத்த காரி, நெஞ்சில் விதித்தேன் முதல் நாள் உனையே, என் மடியில் முளைத்தாள்.

0: பத்துக்குள்ளே நம்பர் ஒன்று சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன். ஐந்து என்கிறாய் என் ஐந்து நிலம் அவள், ஐந்து புலங்களே என்னை ஆட்சி செய்பவள், அவள் வேறு யாரு கண்ணாடி பாரு. பத்துக்குள்ளே நம்பர் ஒன்று சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று
1: முதன் முதலாக வந்து இணைந்து சிறப்பாக பாடியிருக்கிற சொற்கள் தெளிவு அற்புதமாக பாடியது தெரிந்துதான் கணபதி அவர்கள் நல்லதொரு பாடகர்களை எங்கள் மூன்றியல் தமிழ் வானொலியில் சேர்த்ததோடு அல்லாமல் உங்களுக்கு நல்லதொரு தளத்தை காட்டி கொடுத்திருக்கின்றீர்கள். களமாடுங்கள், சிறப்பியுங்கள். இந்த நிகழ்ச்சியை இன்று எவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்? இந்த நிகழ்வை இன்று கேட்டீர்கள்.
0: எனக்கு ஐயா அவர்கள் 10:30 எங்க நேரம் 10:30 வாக்கில் தான் அமித்தார். ஒரு அரை மணி நேரம் கேட்டுக்கொண்டிருந்தேன். அம்மா வந்து சிறப்பா எல்லோரையும் யார் யார் வந்தார்கள் என்னென்ன பாடினார்கள் எல்லாத்தையும் ஒரு சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள். இனி வரும் நாட்களில் தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டு அப்படியே பங்கு பெற்று அனுதினமும் நிறைய விடயங்களை சொல்லி நானும் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்கலாம் என்று இருக்கிறேன். உலக வானொலிகள் பலவற்றில் நான் இணைந்து கொள்வதுண்டு. இங்கே வரக்கூடிய எல்லா உறவுகளும் முக்கால்வாசி எனக்கு தெரிந்த உறவுகளே. இன்று கணபதி ஐயா எனக்கு இந்த நபர் கொடுத்ததுனால்தான் இந்த வானொலி இருக்கிறது, இந்த நேரத்தில் வந்து சிறப்பிக்கலாம் என்று தெரிந்தது. ஐயா அவர்களுக்கு இந்த ஒரு அற்புதமான விடயத்தை எனக்கு அறிய தந்தார், அவருக்கு ஒரு நன்றியை நான் நேரத்தில் சொல்லி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆம்,
1: சிறப்பு. அவர் கேட்டுக்கொண்டிருப்பார், உங்களுடைய நன்றி அவருக்கும் கிடைத்து எங்கள் எல்லோருக்கும் தெரிகிறது. எங்கள் நிகழ்ச்சிகளை அரை மணி நேரம் கவனித்து விட்டு எங்கள் வானொலியை விரும்பி வந்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்தது இன்று இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியிலே வந்து 17வது பாடகராக நீங்கள் வந்து பாடியிருக்கின்றீர்கள். 17வது பாடலை தந்திருக்கின்றீர்கள். வேறு நிகழ்வுகளை நான் இப்படி பெருமைக்கு கூறவில்லை, நேயர்களுக்கும் வந்து கலந்து கொள்ளும் உறவினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இந்த வானொலி. உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வருவதற்கு இது ஒரு தளம். இலைமறை காயாக இல்லாமல் நீங்கள் பகிரங்கமாக வேண்டும். நீங்கள் வந்து பாடும்பொழுது இங்கே என்னுடைய அடுத்த உறவினர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களாயும் இருக்கலாம், தெரியாதவர்களாயும் இருக்கலாம், இங்கே உங்களுக்கு நல்ல வாழ்த்துக்களை தந்திருக்கின்றார்கள், எழுதி கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் தளத்திலே. உங்கள் வரவை பார்த்து நாங்கள் எங்கள் தளத்திலே உங்களை இணைத்துக் கொள்வோம். நீங்கள் பாடல்களையெல்லாம் கேட்டுக்கொள்ளலாம், உங்கள் கருத்துக்களையும் பதியும் வாய்ப்புகள் கிடைக்கும் திரு சந்திரசேகர் அவர்களே. சந்திரசேகர், இப்பொழுது நீங்கள் உங்களுடைய பணி என்ன, பணி புரிகிறீர்களா, படிக்கின்றீர்களா, அல்லது பிசினஸ் செய்கிறீர்களா, எப்படி இருக்கின்றீர்கள்?
0: நான் ஒரு தொழில்நுட்ப கம்பெனியில வேலை செய்து கொண்டிருக்கிறேன் ஐயா. என்னுடைய சொந்த ஊர் வந்து வேலூர் மாவட்டம். ஆமா, ஐடி கம்பெனியில.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வரவேற்றுக் கொண்டோம், நல்லதொரு நேரை நாங்கள் பெற்றுக் கொண்டோம் என்ற திருப்தியோடு. இந்த
0: நிகழ்ச்சியுடைய பெயர் என்ன என்று தெரிந்து கொள்ளலாமா?
1: சிந்தனை செல்வன் என்று கூறுவார்கள். கலை உலக பெயர், நீண்ட காலமாக கிடைத்த விருதிலே கிடைத்த பெயரை நான் சூட்டிக்கொண்டு அதன்படி சிந்தனை செல்வனாக கொண்டிருக்கிறேன். உங்கள் எல்லோரையும் விட மூத்தவர் நான் ஒரு. அதனால் இந்த வானொலி 30 வருடமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது உலக அளாவ. இந்த வானொலியை மொன்றியல், இந்த கனடாவிலே இருக்கின்றது, கனடா மொன்றியல் என்ற மாநிலத்திலே முதலில் தமிழ் வானொலியாக ஆரம்பித்து வைத்த வானொலி இது. இன்றைக்கு 30 வருடங்கள். இதை என்னுடைய மகள் மீதா அவர்கள் தான் இதனுடைய ஸ்தாபகர், இயக்குனர், அதிபர் எல்லாம். இந்த நிகழ்ச்சி எங்கள் வானொலியை இனம் கண்டு உலகத்தின் தாய் வானொலியான முன் எங்களுடைய இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், இவர் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு இலங்கைக்கு சென்றபோது இனங்கண்டு இவரை அழைத்து அங்கே வைத்து எங்கள் வானொலியை கௌரவித்து அவரை கௌரவித்து விட்டது ஒரு பெருமைக்குரிய விடயம். இது எல்லோரும் அறிந்த உண்மை. அநேகமான உறவுகள் எங்களிடம் வந்து இணைந்து நீண்ட கால உறவுகளாக இருக்க, இதில் இன்னும் ஒரு நல்லது என்னவென்றால், ஒரு இன்னும் ஒரு நல்ல அம்சம், நீங்கள் இன்று பாடிய இந்த பாடல் நீங்கள் எப்படி பாடியிருக்கின்றீர்கள் என்று மீண்டும் ஒரு முறை கேட்கக்கூடிய வாய்ப்பு எங்கள் மறு ஒலிபரப்பாக தரும்பொழுதே கேட்பீர்கள். இந்த நிகழ்ச்சி மறு ஒலிபரப்பாக 24 மணி நேரம் இயங்கிக் கொண்டிருக்கும். அதில் நேரொலி மட்டும் இந்த நேரத்தில் இருக்கும். ஏனைய நேரங்களில் ஏனைய உறவுகளின் படைப்புகள் வந்து கொண்டிருக்கும். நீங்களும் நல்ல படைப்புகளை தரலாம், உங்களுடைய படைப்புகளையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களால் என்ன படைப்பு தர முடியுமோ அதை எங்களோட அதிபரோடு ஆலோசித்து இதுதான் அந்த இலக்கம், இதுக்கு நீங்கள் பேசிக்கொள்ளலாம். நீங்கள் வந்ததை விட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இது மோன்றியல் தமிழ் வானொலி எந்த விதமான ஊதியங்களும் எதிர்பாராமல் தனிப்பட்ட முறையில் நாங்கள் தமிழ் தொண்டு ஆற்றி கொண்டு இருக்கின்றோம். அநேகமாக தமிழிலே தான் உரையாடி கொள்வோம். வேறு விளம்பரங்கள் என்ற நேரத்தை வீணடித்து விளம்பரங்கள்னால் அப்படியெல்லாம் உங்கள் இல்லை. உங்களுக்கு கிடைத்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்தும் ஒரு சந்தர்ப்பம். உங்கள் கருத்துக்களுக்கு முக்கியமாக இடம் கொடுப்பது, முதலிடம் கொடுக்கப்படும் ஒரு வாரம் தொடர்ந்து இணைவோம். இறுதி நேரத்தில் வந்திடும் உங்களை நான் நினைத்துக் கொண்டிருந்த புதிய நம்ம இலக்கமாக இருக்கின்றது. யாரோ ஒரு அன்பு உறவு வருகின்றார் என்று அவரை வெளிக்கொண்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் முடிவுரைக்கு வந்து ரேவதி அவர்கள் முடிவுரை தந்து நான் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வர நேரம் உங்களை எண்ணை பார்த்து விட்டேன். இது யார் என்று புரியவில்லை, அழைத்து விடுவோம் என்று அன்பு ஒரு அன்பு உறவு இறுதி நேரத்தில் தான் அவர் வந்திருந்தார். அவர் வந்து சிதம்பரத்தை சேர்ந்தவர். அவரை அவர் என்று எண்ணிவிட்டேன். ஆனால் இது நீங்கள் வேலூர் மாவட்டம் என்றபடியால் மகிழ்வோடு உங்களை வரவேற்று இப்பொழுது எங்கள் உறவினர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் எழுதி கொண்டு வரவேற்கின்றார்கள். அதையும் உங்களுக்கு குறிப்பிட்டு மீண்டும் நாளை இதே நேரம் எங்களுக்கு உங்களுடைய நேரம் 9 மணிக்கு பாட்டு சவாரி என்று ஒரு நிகழ்வு. அந்த பாட்டு சவாரி வந்து 5 பாடல்களை ஒளிபரப்பும். அந்த 5 பாடல்கள் சிறந்த பாடல் எது என்று இரகசியமாக ஒவ்வொருத்தரும் வந்து வாக்களித்து இறுதியிலே எந்த பாடல் வெற்றி பெறுகின்றதோ ஒரு புதுவிதமான ஒரு நிகழ்ச்சி. உங்களுக்கு நேரம் இருக்கும் போது கலந்து கொள்ளுங்கள். நன்றி நன்றி. விநாயகர் சதுர்த்தி அனுகூலம் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று விநாயகரை வேண்டி மீண்டும் சந்திப்போம். இந்த வழியிலே நண்பர் கணபதி அவர்களே உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நல்ல ஒரு பாடகரை தந்திருக்கின்றீர்கள். அவரும் சிறப்படைய வேண்டும், பலனடைய வேண்டும் என்று நான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்று நீங்கள் எண்ணும் அந்த நல்ல பண்பு என்றும் உங்களுக்கு நிலைத்து நிற்கும். இப்பொழுது சற்று முன்பு சாந்தியோடு பேசும்பொழுது உங்களை பற்றி பேசியிருந்தேன். உங்கள் ஞாபகம் எங்களுக்கு இருக்கின்றது. முடிந்த நேரத்தில் நீங்கள் வாருங்கள், இணையுங்கள். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் நலம் ஆக என்று எண்ணிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சி 2026 ஆண்டு 9வது மாதத்தின் 13வது நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்பு மகள் ரேவதி உங்கள் முடிவிரையோடு என்னுடைய முடிவிரையை தரும் வேளையிலே வந்து இணைந்து இறுதி பாடலை தந்து 10க்குள்ளே நம்பர் 1 சொல்லு என்ற பாடலை தந்து சிறப்பித்த சந்திரசேகர் அவருக்கும் உங்கள் எல்லோருடைய சார்பிலும் நன்றி கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனிடம் இரகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்ற அறிவு தமிழ் தந்த அன்பு தமிழுக்கும் இவற்றுக்கெல்லாம் மேலாக இருக்கும் மூலமான எல்லாம் வல்ல இறைவனுக்கு மீண்டும் ஓம் நமசிவாய என்று கூறி இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணங்கி என் முகம் தெரிந்த தெரியாத என் அன்பு உறவுகளை உங்கள் அனைவருக்கு நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்று கூறிக்கொண்டு நிறைவு பெறுகின்றது பாடுவோர் பாடலாம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 15வது நாள் செவ்வாய்க்கிழமை. இனிமையான இந்த வேளை 11:32 என்று மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையின் சுற்றாடலில் கனடாவில் காட்டும் வேளையிலே பகல் வேளை முற்பகலாக ஏனைய நாடுகளிலும் அந்த பருவநிலைக்கேற்ப இளமணி திருநாடு இந்தியா போன்ற நாடுகளில் இந்த வேளை இரவு வேளை 9:02 இங்கிலாந்து போன்ற நாடுகளின் 4 ஆப்பிரிக்க நாடுகள் அல்ல, எங்களிடம் ஆப்பிரிக்க நாடு ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து யாரும் எங்களோடு ஒருவர் இருந்தார், அவர் மறைந்து விட்டார், அதன் பின்பு அங்கிருந்து யாரும் வருவதில்லை. தான் ஆஸ்திரேலியா எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் நேர்மறையாக 14 வித்தியாசம் எங்கள் நாட்டிலிருந்து. மறுநாளே அவர்கள் கண்டுவிட்டார்கள் போல் தெரிகின்றது. அதே போன்று வளைகுடா மண்ணில் 8 வித்தியாசம். இப்பொழுது அங்கே 7:00 அதிகமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். சரி, அந்நேரத்தை நான் கணிப்பிட முடியவில்லை இப்பொழுது. இருப்பினும் எங்கள் நேரத்துக்கும் உங்கள் நேரத்துக்கும் வித்தியாசம் ஏற்படும் இந்த வேளையிலே கனடாவில் 18 பகையை தொட்டு விட்டது எங்களுடைய காலநிலை வெப்பநிலையை. அது இன்னும் ஒரு பாகை கூடி 19 வரை உயர்ந்து மீண்டும் அது குறைந்து 15 பாகை வரை செல்லும் வேளையிலே 12:32 வரை பகல் வேளை இருக்கும் என்று கணக்கிடப்பட்டு கூறியிருக்கின்றார்கள். பகலவனின் சாதாரணமான ஒளி செறிந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த சாதாரணமாக ஒளியாக இருந்தால் அது கொஞ்சம் வெப்பமாக இருக்கின்றது. அந்த வெப்பத்தை உணரக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வெப்பம் எங்களை தாக்க முடியாது, தாக்காது, அது வெப்பமாக எங்களுக்கு தோன்றாது. ஏனென்றால் குளிர்நிலை பவனத்தில் நிறைந்து கொண்டு வருகின்றது. படிப்படியாக மரம் செடி கொடிகளின் இலைகளில் ஓரிரு இடங்களில் நான் பார்த்தேன் மஞ்சள் நிறம், அதாவது பழுப்பு நிறம் தோன்றத் தொடங்கிவிட்டது. இப்படியான காலநிலையில் நாங்கள் இருக்கும் பொழுது மழை தூறுவது போன்றும் மழை வருவது போன்றும் இருக்கும், ஆனால் வராமலும் இருக்கலாம். நீங்கள் இணைந்து கொண்டிருக்கும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காலநிலையை நான் கூறிய வேளையில் உங்களுக்கும் அப்படியான காலநிலைகள் இருக்கும். இந்த வேளையில் நான் இணைந்தாலும் முதற்கண் என் அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் அறிந்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மூலமான எல்லாம் அல்ல இறைவன் இவர்களுக்கு என் இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி தாழ் பணிந்து அவர்கள் தாளை வணங்கி நன்றியும் வணக்கமும் கூறி உலகளாக இருக்கும் என் அன்பு உறவுகளே, முகம் தெரிந்தவர்களே தெரியாதவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை கூறி எங்கள் நலம் கூறி நீங்களும் நலமாக இருக்கின்றீர்களா, நலமோடு வாழ வேண்டும் என்றும் கூறுவதோடு உலகளாக இருக்கும் எங்கள் உறவுகளில் ஏற்படும் நன்மைகள் மகிழ்ச்சிகளில் நாங்கள் கலந்து கொள்வது போல அவர்களுடைய நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் கலந்து கொண்டு இன்றைய நாள் நிகழ்ச்சியை அலங்கரிப்போம் என்று எண்ணும் வேளையிலே எனக்கு முன்பு ஜெகபர் சாதிக் அவர்கள் தன் கடமை தவறாமல் இன்றைய நிகழ்ச்சியை பற்றியும் நான் இணைந்திருக்கின்றேன் வணக்கம் என்றும் எல்லோரையும் இணையுங்கள் என்று கூறுவது போன்று அன்பு மகள் ஷியாமலாவும் துள்ளி குதித்து வணக்கம் அப்பா என்றும் எழுதி வரவேற்றிருக்கவில்லை. அவர்களை வரவேற்றுக் கொண்டு என்ன நிகழ்வாக இருக்கும் இதுதான் அந்த நிகழ்வு.

சொல்லாயோ வாய் திறந்து என்ற பாடலை கேட்டவண்டு சொல்லோடு பாடல் என்று நாங்கள் தெரிந்து கொண்டோம். நாங்கள் தெரிவதற்கு முன்பே ஜெகபர் சாதிக் அவர்களும் சொல்லோடு பாடல் நிகழ்வென்று எங்களுக்கு அழகான படம் வரைந்து அனுப்பி குறித்து வைத்திருக்கின்றார். நன்றி அவருக்கு. அந்த வேளையிலே அன்பு முக ஞானசேகரனும் ஓடி வந்துவிட்டார், இணைந்து விடுவோம் என்று வணக்கம் அப்பா வருக வருக என்று கூறும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. வணக்கம் மகனே ஞானசேகரன், உங்களை வரவேற்கும் இந்த வேளையிலே தான் அங்கே கஸ்தூரியும் வருவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்பதை தெரிய முகமாக எழுதி கொண்டிருக்கின்றார். ஆயத்தமாக இருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி இணைந்து கொண்டு இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வை நாங்கள் எடுத்து வரும் வேளையிலே, இந்த சொல் என்பது உலகத்திலே மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. மொழி என்று ஒன்று இருக்குது என்று நாங்கள் அறிந்தால் அந்த மொழியில் வருவது சொல்லாகத்தான் இருக்கும், வேறு எதுவுமாயிருக்காது. அந்த வகையில் இங்கே அன்பு கிருஷ்ணன் அவர்களும் வரவேற்று ஆயத்தமாக இருக்கின்றார். அவர் நேற்று வாக்கு சாவடிக்கு வர முடியவில்லை போல் இருக்கின்றது. வந்திருந்தால் இரண்டு வாக்குகள் அந்த பாடல்களின் இடங்கள் மாறியிருக்கலாம் தானே, வந்திருக்கலாம். அவருக்கு வர முடியவில்லை, அதனால் தான் வரவில்லை. இப்பொழுது வந்துவிட்டார், காற்றலை காத்து கொண்டிருக்கின்றார் என்று தெரிய வரும் வேளையிலே வாழ்த்துக்களை அவருக்கும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த சொல்லோடு பாடல், இந்த சொல் என்பது இப்போ நான் பேசிக் கொண்டிருப்பது சொற்களை அடுக்கித்தான் வாக்கியமாக்கி உங்களோட வார்த்தைகளை பகிரும் பொழுது என் உள்ள கருத்துக்களை உங்களுக்கு தெரிய வருகின்றது. அதேபோன்று நீங்களும் உங்கள் உள்ள கருத்துக்களை வெளியே தருவதற்கு இங்கே எழுத்து மூலம் தருகின்றீர்கள். அங்கே சொல்லுத்தான் எழுதப்படுகின்றது, சொற்களாகத்தான் எழுதுகின்றீர்கள். சின்னங்களாக அடையாளங்களாக இருந்த மொழி சொற்களோடு வரும்பொழுது தான் மேலும் அது வலுப்பெற்று உயிர் பெறுகின்றது. அந்த வகையிலே இந்த சொல்லு மிக முக்கியம். ஒவ்வொரு சொல்லும் எங்களுக்கு வாழ்க்கையிலே பின்னி புனைந்து எங்கள் வாழ்க்கை பயணத்தில் என்னென்ன நடக்கின்றது, எது எது நடக்க வேண்டும் என்பதை, எப்படி நடக்க வேண்டும் என்பதை கூட அது உறுத்தி கொண்டிருக்கின்றது. எத்தனையோ சொற்கள், ஒரு சொல் பல பொருட்களை கொண்டிருக்கும், ஒரு பதத்துக்கு எத்தனையோ பொருட்கள் இருக்கும், ஒரு உயிருக்கு எத்தனை பெயர்களை வைத்திருக்கின்றார்கள், எத்தனையோ விதமான சொற்களிலே பெயரை வைத்திருக்கின்ற. உதாரணத்துக்கு யானை என்றதை நாங்கள் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 55 பெயர் இருக்கின்றது. அந்த தமிழிலே 55 சொற்கள் இருக்கின்றது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் பலவிதமான சொற்கள் இருக்கின்றதை நாங்கள் நன்கு உணர்வோம். அந்த வகையிலே நாங்கள் இன்று பேச இருக்கின்றோம். இன்று வரும் சொற்கள் குடும்பம், நன்றி, கோவில், இனம், கோபம், நட்பு, மகிழ்ச்சி, சித்திரம், வீடு, வானம் என்ற பதங்களை கொண்டு நான் வைத்திருக்கின்றேன். இந்த பதங்களை எடுத்து வைத்திருக்கேன். இதிலே ஏதாவது ஒன்றை எடுத்து நீங்கள் பேசிக்கொள்ளலாம். அது மட்டும் அல்லாமல் இன்று இன்னும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. நீங்கள் ஒரு பதத்தை விரும்பி, ஒரு பதத்திலே விருப்பம் இருக்குது, அதை நான் அதை பற்றி பேச வேண்டும் என்று எண்ணி வரும் பொழுது நீங்கள் அந்த பதத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி அந்த பதத்தை பற்றி சில வார்த்தைகளை பேசலாம். நீண்ட நேரம் இல்லை, குறுகிய நேரத்திலே நாங்கள் சம்பாஷிக்கலாம். ஏனென்றால் பல உறவுகள் வந்தவனே இருக்கின்றார்கள். அந்த வேளையிலே அந்த கொண்டு வருகிற பதத்தோடு சம்பந்தமாக அது இடைப்பாடலாம், இடையிலேயும் வரலாம் முதல்லையும் வரலாம் அந்த பதம், ஒரு பாடலையும் கொண்டு வாருங்கள். அந்த பாடலையும் இந்த நிகழ்ச்சி முடிவதற்கு முன்பு நேரம் இருந்தால் ஒளிபரப்பப்படும், இல்லையெல் நிறைவாக மக்கள் வந்து கூடியிருந்தால் அது ஒரு நிகழ்ச்சியாகவே உங்களுக்கு தரப்படும். எங்கே பார்ப்போம், 647-8746415 என்ற எண்களோடு நீங்கள் வந்து இணைந்து கொள்ளலாம். முதலில் வரப்போவது யார்? ஆரம்பத்தில் வந்துவிட்டால் எங்கள் நேரத்தை நாங்கள் கணக்கிட்டு நீண்ட நேரம் நீண்ட உறவுகளை அநேகமான உறவுகளை ஏற்றுக்கொள்ளலாம். அன்பு உறவுகளை எங்கே ஓடி வாருங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்ச்சிக்கு.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் முதல்நேயர்.
1: ஓம் நமச்சிவாயா, நாச்சியார் கோவில் இருந்து ஆர் தேவா.
0: ஓம் நமச்சிவாயா என்று நாச்சியார் கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து ஆர் தேவா அவர்களே உங்களை வருக வருக வென்று வரவேற்கின்றோம். நாங்கள் வணக்கம் கூறி வரவேற்று நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களான்னு உங்கள் வணக்கத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நலமாக இருக்கின்றீர்களா தேவா?
1: நலமோடன் வளமுடன் மகிழோடன் இருக்கிற ஐயா, சளியோடன் இருக்கிறேன்.
0: ஆமாம், சளி உலகத்திலே மிக முக்கியமானவர். அந்த சளி இல்லாத விட்டால் எங்களுடைய உடல் இயங்காது. அது மிகவும் முக்கியமான ஒரு, அந்த சளி எங்களுடைய இரத்தம் தான் சளியாக மாறப்படுவது. இயற்கையாலும் மாசுபடுவதாலும், குளிர் வெப்பம் தூசி போன்றவற்றாலும், உடல் அழுப்பினாலும் வரும், உடல் தேக அழுப்பினாலும் வரும். அதே நேரம் மன உளைச்சல்கள் வரும் வேளையிலே எங்கள் சிரத்திலே வந்து சிந்தனைகள் கூடி கவலைகள் கூடி சிந்திக்கும் பொழுது தலை பாரமாக இருக்கும், நீர் மேலே வந்து அவையும் சளியாக.
1: எனக்கு நெஞ்சு சளியா இருக்கியா? நெஞ்சு சளியா இருந்து மாத்திரம் மருந்து சாப்பிட்டேன் அப்படியும் நான் மூச்சு, நான் சளியை ஈஸியா எடுப்பேன், மூச்சு பயிற்சிலாம் நெஞ்சு சளியை எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு.
0: ஓ, வர வேண்டும் வர வேண்டும்.
1: வரைஞ்ச படம்
0: அந்த சளியை
1: சாப்பிட்டோம்னா சளி பிடிச்சிருக்கு.
0: அந்த சளியை வெளியே கொண்டு வர வேண்டும் ஐயா. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு இருமலோடு சளியை வெளியே எடுப்பதற்கு, அது மஞ்சள் நிறமாகவும் இருக்கும் வெள்ளை நிறமாகவும் இருக்கும். அது மஞ்சள் நிறமாகிவிட்டால் மேலும் அதுக்கு பலவிதமான விளைவுகளை கொண்டு வரும். அதற்கு முன்பு 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு அரை அரை குவளை தேயிலை சாயம், புரிகிறதா, தேயிலை அமைத்து அந்த தேயிலை சாயத்தை எடுத்து அது கொஞ்சம் குடிக்கிற பதம், கொதிக்க கொதிக்க இல்லாமல் கொஞ்சம் குடிக்கிற பதமாக வரும் வேளையிலே அதற்குள்ளே ஒரு அரை சின்ன தேக்கரண்டியாலே ஒரு தேக்கரண்டி மஞ்சள் போட வேண்டும். அதன் பின்பு ஒரு கரண்டி தேன் விட வேண்டும். அதற்குள்ளே ஒரு கரண்டி தேசிக்காய் புளி, அதாவது எலுமிச்சை புளி புளிந்து விட வேண்டும். விட்டு கலக்கி விட்டு 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதை குடியுங்கள். உங்களுக்கு இடையிடையே ஒரு இருமல் ஒன்று வந்து அந்த சளி முதலே வெளியில வரும். மாத்திரைகளை போட்டு நீங்கள் உள்ளே மாத்திரைகளை போட்டு உள்ளே சளியை கட்டிவிட்டால் அது வேறு பல பின்னாளில் பெரும் தொல்லைகளை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த சளியை வெளியே எடுக்க வேண்டும். அந்த வெளியே எடுப்பது இது நான் கைகண்ட மருந்து: மஞ்சள், தேன், தேசிக்காய், மஞ்சள், தேன், தேசிக்காய், இந்த மூன்றையும் விட்டு நீங்கள் நன்றாக கலக்கி அந்த தேயிலை சாயத்துக்கு, சும்மா தண்ணியில் தேயிலை சாயத்துக்குள்ளே, அதுக்காக கடும் சாயம் இருக்க வேண்டும் என்று பண்ண வேண்டாம், சாதாரணமான சாயம். இதை நீங்கள் கலக்கி 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குடித்து விட்டால் காலை, பின்பு ஒரு 6 மணிக்கு ஆழ்த்தாலே குடியுங்கள். அது என்ன இடையிடையே இருமலை கொண்டு வந்து அது சளியை வெட்டி வெளியே தரும். சரியா? அது ஒரு கைமருந்து, இது ஒரு கைமருந்து, நீங்கள் செய்து பாருங்கள். அடுத்து நாங்கள் என்ன செய்வோம், காய்ச்சல், தலையடி, தேக அலுப்பு வந்துவிட்டால் அதை உலை அந்த அந்த அந்த தடிமல் அதுகளிலிருந்து வெளியேற்றாமல் மாத்திரைகள் ஊசிகளை போட்டு உள்ளே அடக்கி விடுவோம். அது நின்றுவிடும், ஆனால் மின்பின் தொல்லை தரும். கை வைத்தியங்கள் கொஞ்சம் தாமதித்தாலும் அதை முற்றாக களைந்து விடும். புரிகிறதா? அந்த நீங்கள் நெஞ்சு சடி நெஞ்சிலே சளி கட்டினவுடன் இருமல் துவங்க பார்க்கும். இருமல் வர துவங்கிச்சோன்னா இருமல் வந்துவிட்டால் தாங்க மாட்டீர்கள், வலிக்கும் தேகம் எல்லாம், பிடரி தலையெல்லாம் வலிக்கும் ஐயா. அந்த இருமல் வந்து அடக்க முடியாது. அது வந்து கூடிவிட்டால், அது கூடிவிட்டால், சளி கூடிவிட்டால் புரோன்ஹைடிஸ் என்ற ஒரு வருத்தம் வரும். அது பேருந்து நிமோனியாவை கொண்டு வரும். ஆரம்பத்திலே மற்றது சூடான சூடான நீர் தான் இப்பொழுது நீங்கள் பருக வேண்டும்.
1: ஆமாம்,
0: சரியா?
1: அதே இலக்குது இலக்கியா, நெஞ்சு உறைஞ்சி பட்டு இருக்கு, அப்படியே வந்துகிட்டே இருக்கு. நானும் முயற்சி பயிற்சி பண்ணி எடுப்பேன்.
0: நன்றாக கட்டி விட்டது, அது வெளியே வர வேண்டும், வெளியே வர வேண்டும், வெளியே வர வேண்டும்.
1: உடல் சூடு கொடுத்துட்டு
0: அடுத்தது இந்த பெரிய பெரிய குத்துச்சண்டை வீரர்கள் எல்லாம் பாக்ஸர்ஸ், தடிமல் வந்த வேறு எந்த வரத்தையும் அவர்களுக்கு வராது, வந்தாலும் தாங்குவார்கள். இந்த தடிமல் என்ற ஒன்று, சளி என்று வந்துவிட்டால் அழுவார்கள், என்னுடைய இரத்தம் எல்லாம் சளியாகிவிட்டதே என்று அழுவார்கள்.
1: உண்மையா? உண்மையா?
0: வேற ஒன்று வருவது,
1: நானும் எனக்கும் வருத்தமா இருக்கு.
0: இரத்தம்
1: சரியா,
0: இரத்தம் காஞ்சி வர வேண்டும். நீங்கள் இந்த மருந்து செய்து பாருங்க. மாத்திரைகள் போடலாம், மாத்திரைகள் போட உள்ளடக்கி விடும். இது வந்து வெளியே எடுத்து, வெளியே வந்துவிட்டு அது தலைப்பாரம் எல்லாம் குறைந்து மற்ற தும்மல் வர வேண்டும். அதற்காக எங்களுடைய உறவினர் முன்னோர்கள் இந்த சின்ன தும்பு அதை மூக்குள்ள விட்டு தும்முவார்கள், தும்மல் வேணும். அந்த பாலை கொழுந்து என்று ஒரு பயிர், ஒரு கொடி இருக்குது ஐயா, சரி, கொடியாக வர்ற பாலை கொடி. அந்த பாலை கொடியின் கொழுந்தை நுள்ளினால் அதிலிருந்து ஒரு சின்ன பால், கொஞ்சம் பால் வடியும். அந்த குழந்தை மோக்களை வைத்து தும்புவார்கள். தும்ம தும்ம தும்ம அவர்கள் சுகமாயிருக்கும். அதனால் நன்றா மனதில் வச்சிருங்கள். தேயிலை சாயம், அதற்குள்ளே மஞ்சள், அதற்குள்ளே எலுமிச்சம்பழம், தேன், இந்த மூன்றையும் முடுங்கள். தேன் மிக முக்கியமாக எலுமிச்சத்துள்ளது. நன்றி. சரி, இப்பொழுது நாங்கள் நெஞ்சு சளியை பற்றி பேசிவிட்டோம். இன்று நாங்கள் பேசுவதற்காக
1: கோபம் வராத மனுஷனே கிடையாதுயா, கோபம் வந்தா தானே மனுஷனா மதிக்கிறாங்க.
0: மனிதனை
1: மதிப்பா, அவனை மனுஷனாவே யாருமே மதிக்க மாட்டாங்க.
0: அப்ப எங்களை மதிக்க வேண்டும்,
1: மனுஷன் மதிப்பாங்க.
0: அப்ப எங்களை மதிக்க வேண்டும் மற்றவர்கள் என்றால் நாங்கள் கோபப்பட வேண்டுமோ?
1: ஆமாயா, கண்டிப்பா.
0: எப்படி ஐயா?
1: எதுலயுமே சரியா, அது இப்போ ஒரு ஜாமான் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, எடை போடுறாங்க, இன்னும் குறைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி, இல்ல கட்டாதான் இருக்கு அப்படின்னு, ஐயோ பாரியா அப்படின்னு கோவப்பட்டாதான் அவன் போய் எடுப்பான். ஜவுளி கடைக்கு போறான், எனக்கு பிடிச்சதான் எடுப்பான், இன்னும் இது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்குமாங்க, யோ நான் எனக்கு பிடிச்சதான் நான் எடுக்கணும், நீ எடியா அப்படின்னு சொன்னோம்னாதான் கோவப்பட்டாதான் எந்த காரியமும் நல்ல காரியமா அமையும்.
0: ஓ,
1: ஆனா கோபம் இல்லாம இருந்தாங்கன்னா மனுஷனா அவன் வந்து
0: கூறுகிறார்களே, எப்படிப்பட்ட கோபம்?
1: அந்த கோபம்
0: அந்த கோபம் இல்லை. அப்ப கோபத்துல சின்ன கோபம், பெரிய கோபம், அந்த கோபம், இந்த கோபம் இருக்கோ?
1: இருக்கியா? எல்லா கோபமும் இருக்கு. கோபத்துல நீ போறோம் சொல்லுல, எத்தனை சொல்லு இருக்குன்னு சொன்னீங்க, யானைக்கே 55 பேர் இருக்கு. கோபம் பட்டாதான் பாப்பேன். மனைவிட்டே ஒரு டீ போட்டு வா அப்படின்னு சொன்ன, அன்பா சொல்றோம்னு வச்சுக்கீங்க, உங்களுக்கு என்ன வேலை
0: அப்படின்னு
1: போடுறியா இல்லையா அப்படின்னு
0: அந்த
1: போடுற மாதிரி இருந்தாதான் அந்த டீ வரும் நமக்கு.
0: அப்ப அந்த இப்ப நீங்கள் அந்த டீயை கொண்டு வான்னு கேட்டுவிட்டு தரவில்லை என்ற ஒன்னு கொஞ்சம் உருக்கலாக இறுக்கமாக சொல்லுவதே ஒரு மெல்லிய கோபம், ஒரு சிறு கோபம் என்று
1: கூறும்.
0: அப்ப இங்கே அன்பு கோபம் என்று ஒன்று இருக்கின்றது, அது எப்படி இருக்கும்?
1: ஆமா, அது வந்து அது முதல்ல பாசமா சொல்லுவாங்க, அப்புறமா என்ன இப்படி பண்ற அப்படிமாங்க,
0: அது வந்து அன்பு,
1: அது ஒரு அன்பு கோபம். ஆமா, என்ன இப்படி பண்ற, என்ன இப்படி குழம்பு வச்சிருக்க அப்படின்னு ஒரு, அது ஒரு மாதிரியா பேசுவாங்க. குழம்பே நல்லா இல்லைன்னு வச்சுக்கீங்க, நல்லா இருக்கிற மாதிரி பானம் பண்ணிட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கான்னு கேப்பாங்க. அப்ப நம்ம வந்து என்னமோ இருக்கு சாப்பிடுறோம் அவ்வளவுதான் போ அப்படின்னு
0: இருக்கோம். அன்பு கோபத்துக்கும் செல்ல கோபத்துக்கும் என்ன வித்தியாசம்? செல்ல கோபம் ஒன்று இருக்குது, செல்லமாக கோபம், செல்லமாக கோபம்,
1: செல்லமா, ஆமா செல்லமா கிள்ளுவாங்க
0: பிள்ளைய,
1: கிள்ளி அழுவ விட்டு பாப்பாங்க,
0: அது ஒரு செல்ல கோபமா?
1: ஆமா, பிள்ளைய போய் இருந்துருங்க, நல்லா அழகா தான் உட்காந்துருக்கோம், நல்லா சிரிச்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்கோம், என்ன பேச பேசாம இருக்கிறப்ப புடிச்சு கிள்ளி விட்டுருவானு கன்னத்துல,
0: ஓ
1: அது ஒண்ணு அழுவ ஆரம்பிச்சிடும், அப்பதான் தூக்கி குஞ்சுவாங்க.
0: ஓ, அந்த செல்ல கோபத்துல குழந்தைகள் அழும். சில வேளைகளை ஒரு பொருளை வாங்கி கொடுக்கவில்லை என்றால் கோபித்து சிணுங்கி கொண்டு செல்லமா கோபித்து பேசுவார். அந்த கோபம் பார்க்க எங்களுக்கு மிகவும் அழகாக இருக்கும். அது அப்படி அவர்கள் செல்ல கோபத்தை காட்டி சாதித்து விடுவார்கள், நாங்க வாங்கியே கொடுத்து விடுவோம். அதே மாதிரி
1: காதலியே
0: சொல்ல வர நீங்களே தொட்டு விட்டீர்கள், தொடுங்கள் தொடுங்களா, காதலன் காதலிடம் செல்ல கோபம்,
1: காதலன் காதலியா, எப்படியா இருந்தாலும் கோபம் இல்லாம காதல் வராது.
0: அதுவும் அப்படியோ, கோபம் இல்லாம காதல் வராதா?
1: வரவே வராது, வராது. அப்படி வந்துச்சுன்னா அது காதலே இல்ல. அது எப்படின்னு கேளுங்க. அதாவது இவன் ஒரு பாக்குற பார்வையிலே அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போடும், சிவன் இங்க இருக்கு இதான் பாக்குறாங்க தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, சி அப்படிங்க, சி இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லும்.
0: அந்த கோபம் விருப்பமான கோபமா விருப்பம் இல்லாத கோபமா?
1: விருப்பமான கோபம். அது அது அது மூணு மணி நேரம் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு வரும்.
0: ஓ அப்ப இது
1: மூணு மணி நேரம் நாலு மணி நேரம்
0: கோபத்துல கண்ண உடையம் இருக்குது. நல்ல பதம் தானா? அடுத்து
1: அடுத்தது மூணு மணி நேரம் நாலு மணி டெஸ்ட் பண்ணிட்டு வரோம். அத காதலன் பாக்கணுங்கிறதுக்காக தான் இவன் சும்மா ஒரு வாண்டி ஜாடை போட்டுட்டு
0: வந்துருவான். அது சேருமா சேராதா என்ற ஒரு எண்ணத்திலே கோபிக்கிறது. அப்ப கொஞ்சம் முறைப்பா
1: அவனுடைய பார்வை, அவனுடைய பார்வையோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு சின்ன இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்ட்டு ஒரு கோபம் வரும்.
0: அது முறைப்பு என்ன?
1: ஆமா
0: அது முறைக்கிற கோபம். பார்த்தேன் பார்வையாலே அந்த கோபத்தை தருவார்கள் என்ன? ஓ
1: ஆமா.
0: அப்ப கோபத்தின்
1: அது இருக்கும்.
0: இது ஒரு வகையா? இந்த கோபங்கள் எல்லாம் எங்களுக்கு சகஜமாக எங்களிடம் இருக்கின்ற கோபம் தான். அப்ப அந்த கோபம்
1: ஒவ்வொரு வயதுலயும் ஒவ்வொரு வயதுலயும் ஒவ்வொரு கோபம் வரும்.
0: ஓ
1: அம்மா கிட்ட கேக்குறப்ப ஒரு கோபம், அம்மா குடுக்கலன்னா ஒரு கோபம் வரும்.
0: ஓ
1: அம்மாவே இல்லன்ட்டு சின்ன ஒரு பொருள் வேணும்னா அம்மா கிட்ட தான் கேப்பாங்க, அப்பா கிட்ட போய் கேட்க
0: மாட்டான். அப்பா
1: அம்மா கிட்ட தான் சொல்லுவோம்.
0: அவர் துள்ளி திரிகின்ற காலத்துல துடுக்க அடக்கும் தந்தை அல்லவா அவர். எப்படி அது வந்து அவருடைய கோபம் அன்பு கோபம் தான். இவன் நன்றாக வர வேண்டும் என்பதற்காக சில
1: கேளுங்க. அப்ப நான் அம்மா அம்மா போய் புருஷனை தாஜா பண்ணி அவங்க கோபப்படுற மாதிரி கோபப்பட்டு சரி இந்தா தொலை எடுத்துட்டு அப்படிம்பாங்க.
0: அதை சொல்றது இம்சை, இம்சை கோபம்.
1: அடுத்தவர்களுக்கு
0: தாங்க முடியா கொடுத்து விடுவார்கள் என்ன. அப்ப இந்த கோபத்து கோபம் பாவத்தை தேடும் என்ற கோபம் அது எப்படி இருக்கும் ஐயா?
1: அது வந்து கொடூர அந்த புத்திய மலங்கி போயிடும். அந்த கோபம் வந்து மலங்கி போய் கை நீட்டி கால் நீட்டி அந்த கோபம் வந்து மோசமான கோபம்.
0: அது ஆத்திரமடையும் ஆத்திரத்தில் வரும் கோபம். அதனால்தான் நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் தேவா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. இப்ப நீங்கள் சொன்ன புத்தியில் அறிவில்லாதனமா கோபிக்கிறவன் புத்தி மட்டு குறைவு, ஆத்திரம் கொள்பவனுக்கு புத்தி குறைவு. நல்ல கோபம், அதுவும் ஒரு கோபம். அதை விட அன்றைய காலங்களிலே கோபத்தினால் பெரிய சோபங்களை இடுகிறார்கள் முனிவர்கள். அது என்ன கோபம்?
1: ஆமா ஆமா அது வந்து அந்த கோபம் வந்து தன்னை நான் அவர் செவனையும் தான் இருப்பாரு. முனிவர் வந்து செவனையும் தான் உட்கார்ந்துருப்பாரு. அவரு யாருக்கும் எந்த தெய்வமும் பண்ண போறது இல்லை. இவங்க போய் அந்த இதை டிஸ்டர்ப் பண்றப்பதான் அந்த கோபம் வருது.
0: ஞானத்தினால் வருகின்ற கோபம். அப்படியா?
1: என்னடா இப்படி பண்ணிட்டானே, நம்ம தவத்தை கழிச்சிட்டானேங்கிறதுனாலதான் விட்டுறது சாபத்தை. ஓ இதோட தொலைப்படா அப்படின்னு இருந்தது.
0: இந்த கோபத்தின் அதிகத்தினால் தான் நன்மை செய்வதற்காக இத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கின ஒரு கோபம் இறைவனாரால் தரப்பட்டிருக்கிறது.
1: அது எங்களுக்கு நன்மையா தான் இருக்கும். பெரியவங்களுக்கு கோபம் வந்தாலே நன்மைக்கு தான் அந்த கோபம் வருமே ஒழிய கெட்டதுக்கு வராது.
0: ஓ அப்படி கோபம் இருக்கு. கோபத்து
1: அடிதடிக்கு எல்லாம் போறது. ஆமாயா,
0: தோண்ட தோண்ட கோபம் வந்து கொண்டு இருக்கு நிறைய. பரம்பரை கோபம் இருக்கின்றது.
1: ஆமா ஆமா சொத்து
0: அதுல பரம்பரையாக அது பரம்பரைக்கே வேண்டாம், ஒட்டு மண்ணா உறவும் வேண்டாம், அப்படியான கோபம் இருக்கின்றது இல்லையா?
1: வயசானவங்களுக்கு வர்ற கோபையா நம்மள காப்பாத்துறதுக்காக தான் வரும். அது அழிவுக்கு வராது.
0: அவர்கள் நல்ல விடயத்தை தான் எதிர்பார்த்து கொண்டு நல்லவனாக வர
1: அதுக்குதான் கோபப்படுவாங்க. நீ ஏண்டா அதை பேசினா ஏண்டா திட்டினு சொல்லி கோபப்படுவாங்க. அது நன்மைக்கு தான் முடியும் பெரியவங்க. இது இந்த வாலிபர்கள் படுற கோபம் வந்து பாத்தீங்கன்னு வட்டிங்களா, மரட்டு கௌரவம்.
0: ஓ கௌரவ கோபம்,
1: எனக்கு மதிக்கல மதி என்ன மதிக்கல அப்படிங்கிறது.
0: அது கௌரவ கோபம். கௌரவ கோபம்,
1: கௌரவ கோபம்.
0: இப்ப உதாரணத்துல
1: ஆயிரம் கோபம்
0: உங்களோட நான் நல்ல அன்பாக பேசிக் கொண்டிருக்கின்றேன். அன்பாக பேசிக் கொண்டிருக்கின்ற நான் உடனே உங்களுடைய ஒரு கோபம் கொண்டு பேசி விடுவேன். உங்களை அறியாமல், உங்களுடைய அன்பு தெரியாமல், உங்கள் நீங்கள் செய்த நன்றிகளை மறந்து நான் உங்களுக்கு துன்பத்தை தந்து விட்டோன்னே எப்படியான கோபம் வரும்?
1: அது வந்து சரணாகதி கோபம் சொல்லணும். சொல்லுவோம்
0: சரணாகதி
1: தான் அது.
0: அப்படி ஒரு கோபம் இருக்கு. அப்ப இந்த கோபத்துல எத்தனை வகைகள் எல்லாம் பார்த்தோம் தேவா. சரி, இந்த கோபத்துல எந்த கோபத்துல வருகிற பாடல் உங்களுக்கு விருப்பமா இருக்கும்? அப்படியான கோபத்துல
1: இந்த

0: நரம்பு தளர்ந்துருதுல.
1: அப்ப நாய் குணம் போல ஒரு பேய் குணம் இருக்குது அல்லவா?
0: அது இருக்கியா? அது பேய் குணம் இருக்கியா?
1: இந்த பாடல்ல இருக்கு ஐயா, 40 வயதில் நாய் குணம் நாம் தான் தெரிந்து நடங்கடும், 60 வயதில் பேய் குணமா? அப்ப இப்பொழுது எனக்கு எல்லாம் இதையும் தாண்டி வந்துவிட்டு எனக்கு என்ன கோபமா இருக்கும்?
0: உங்களுக்கு உங்களுக்கு என்ன கோபம் தான், எங்களுக்கு தானே நல்லது.
1: ஞான கோபமா?
0: எப்படி வழி நடத்தணுங்கிறது.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ஐயா. சிறப்பு. அந்த கோபத்தை தொட்டு பார்த்தோம், சாதாரணமான கோபம் என்றுதான் எடுத்துக்கொண்டேன். கோபத்துல இவ்வளவு பாடல்களும் இவ்வளவு கோபம் இருக்கின்றது, இப்பொழுதுதான் விரிவிரியாக தெரியக்கூடியதா இருக்கிறது. சிறப்பாக உரையாடினீர்கள் தேவா. நீங்கள் தெரிந்த பதம், அந்த பதத்துக்கு கொண்டு வந்து இன்னும் இருக்கின்ற கோபத்தை பற்றி நாங்கள் மனிதியால கணக்காக பேசலாம்,
0: நிறைய பேசலாம்.
1: எவ்வளவு உதாரணங்களும் இன்று இந்த உலகம், இந்த உலகம் உருண்டோடு சினம் அடையாதே, சீறி விழாதே, சுரந்த குணங்களை எல்லாம் மறந்து விடாதே என்று வரும் இல்லையா? போராமையிலே கோபம் உண்டாததிலே குடும்பம் ரெண்டானது என்ற ஒரு பாடல் அன்றொருவர் கேட்டிருந்தார் எங்கள் பாகப்பெருமை திரைப்படத்திலே. இவர் தான் எங்களுடைய கிருஷ்ணன் கேட்ட பாடல்.
0: மந்தரையின் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா?
1: நல்லது.
0: அந்த பாட்டு புதுசா இருக்கு, கேட்டோடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா எப்படா ஐயா இந்த பாட்டை எடுத்தாங்கன்ட்டு.
1: எந்த பாடல?
0: இவங்க கேட்டது யாரு? ஒரு நயநேர விருப்பத்துல பாட்டு பூந்தி போட்டணும் சொன்னீங்கல்ல, அந்த பாட்டு கேட்டேன்.
1: அப்படியா? என்ன பாடல்?
0: பொட்டணம்
1: பொட்டணம் முட்டாயி, அந்த பாடலா? மகாலிங்கம் பொட்டல முட்டாய வைத்துக் கொண்டு அழைக்கின்றார் பொட்டல முட்டாய் தரும் பாடி பொட்டல முட்டாய். சிறப்பு. வாழ்த்துக்கள் ஐயா. கோபம் என்பதை, கோபம் என்பதை, சினம் என்பதை, வெகுளி என்றெல்லாம் கூறக்கூடிய அந்த பதத்துக்குரிய கருத்துக்களை மகிழ்வாக சிறப்பாக கோபம் இல்லாமல் பேசி உரையாடிய தேவா உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். 40 வயதில் நாய்க்குடன் முன்னோர்கள் சினக்கின்றார்கள், அது நன்மைக்கென்றதை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்றால் நாங்கள்
0: எதிர்காலத்தில்
1: என்று எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் இன்று அந்த கோபம் என்று ஒன்று வந்தது நல்ல வழியான கோபமாயிருந்தால் நாடு முன்னேற்றத்துக்கு சிறப்பாயிருக்கும். நீங்க சொன்ன பொறாமை வஞ்சகம் நயவஞ்சக குணத்தோட வாரம் கோபம் என்றால் அந்த பொறாமை வஞ்சகம் படுகிறவர்கள் தான் நாசமடைவார்கள்,
0: நாசம்படுவார்கள். ஆசையினால
1: கோபம் கொண்டமானை போலே ஓடலாமோ பெண்மையிலே, இதெல்லாம் பாடல இருக்கின்றது. கோபம் உண்டானது, கோபம் கொள்ளாதே, என்மேல் கோபமா, இப்படி எல்லாம் பல பாடல்கள் இருக்கின்றது. சிறப்புகள் தேவா. முதல் நேராக வந்து அழகாக இணைந்து சிறப்பாக கருத்து பரிமாற்றம் செய்தீர்கள். இதுதான் சொல் என்பது. இந்த சொல் எத்தனை சொற்களை உருவாக்கிய விடயங்களை சுற்றி வளைத்து கொண்டு வந்து வைத்து விட்டது. நான் கூறிய கை மருந்தை மறக்காதீர்கள், ஒரு தடவை முயற்சித்து பாருங்கள்.
0: நன்றியா, நன்றியா. நாளைக்கு
1: நன்றி.
0: நெஞ்சு சளி தான், வேற எங்கே சளி இல்லையா?
1: இப்பொழுதும் காலம் போகவில்லை, இப்பொழுதும் ஒன்று ஒரு தடவை அருந்தி விட்டு தூங்கலாம். நல்ல தூக்கம்.
0: நன்றியா,
1: தூக்கமும் வரும். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி நாங்கள் ஆரம்பித்து பேசி 12 மணியை தொட்டு விட்டோம். கிருஷ்ணா நீங்கள் அழைத்தீர்கள், உங்களுக்கு முன்பு தேவாவின் அழைப்பு வந்துவிட்டது. அங்கே நீங்களும் அழையுங்கள், உங்களுக்கு என்ன பதம் வேண்டும் வாருங்கள், அளவலாவி பேசுவோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் சொல்லோடு பாடல் நிகழ்விலே.

0: வணக்கம் வணக்கம் மகளே ஷியாமலா,
1: வணக்கம்
0: வணக்கம் மகளே. அன்போடு அழகாக காட்சி அஞ்சு எழுதி போட்டு தொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
1: நல்லா இருக்கேன்ப்பா.
0: மழை என்ன மாதிரி மீண்டும் வந்ததா?
1: இன்னைக்கு வரலப்பா, வரும்னு ரொம்ப எதிர்பார்த்தேன்.
0: இல்ல இல்ல, இன்னைக்கு வராது, நாளைக்கு தான் வரும். அது எனக்கு சொல்லி இருக்காது.

0: அவங்க சொல்றதெல்லாம் நடக்குமா? அவன் சொன்னதெல்லாம் நடப்பதில்லை. சரி, வந்தால் மகிழ்ச்சி. ஆனா நீங்கள் வந்தால் தினமும் நினைந்தால் இப்ப தேவாவுக்கு வந்த மாதிரி உங்களுக்கு சளி சுரம் வந்துவிடும் இல்லவா?
1: இன்று
0: மழை வரும் போல ஒரு அடையாளம்
1: இருந்துச்சு. ஆனா ஒரே வெயில்ப்பா, வெயில் தான், வெயிலா ரொம்ப தெரியல, ஒரு மாதிரி எரிச்சலா இருந்தது உடம்பு.
0: அதனால தான் மழை வரும் எதிர்பார்த்தேன். வெப்பத்தை காணவில்லை. அந்த எரிச்சலான வெப்பம் நான் நினைக்கிறேன் ஒரு இல்லை, இன்று இப்பொழுது அந்த எரிச்சலான வெப்பம் இல்லை. இங்கு நேற்றைய தினமும் நான் அதை உணரவில்லை. குளிர்தான் வர பார்க்கின்றேன். நேற்றைய தினம் இரவு 6 பாகைக்கு செல்கின்றது என்று கூறினார்கள். ஆனால் நான் சாமத்திலே பார்த்தபோது 7 பாகை தான் காட்டியது நள்ளிரவு வேளையிலே. அது படிப்படியாக இப்போ இந்த மேலே வந்து இப்போ 19, இது திரும்பவும் இன்று 12 வரைக்கும் செல்லலாம், 15 வரைக்கும் செல்லலாம் என்று கணக்கிட்டிருக்கின்றார்கள்.
1: நீ பகல்ல கூட ரொம்ப எரிச்சல் இல்லப்பா, ஆனா கொஞ்சம் பொழுது போனதுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி எரிஞ்சது.
0: பொழுது போன அப்புறம் எரிச்சல்
1: அதனாலதான் மழை வரும். அந்த மாதிரி ரொம்ப எரிச்சலா இருந்தா மழை வரும்னு சொல்லுவாங்க. மழை வந்திருக்குது அந்த மாதிரி டயத்துல.
0: அதனாலதான்
1: நான் மழை வரும்னு எதிர்பார்த்தேன்.
0: சரி, அந்த அனுபவத்துல நீங்கள் அனுமானிப்பது சரியாக வர வேண்டும். வந்தால் சந்தோஷம் தானே மகளுக்கு, அப்படித்தான். சரி, இப்பொழுது நாங்கள் வந்தபடியே ஒரு தடவை கவனிப்போம். இந்த பதங்களுக்குள்ளே எந்த பதம் உங்களுக்கு விருப்பமான பதம் என்று எண்ணுகிறீர்கள்? வானம், வீடு, சித்திரம், மகிழ்ச்சி, நட்பு, கோபம், அதை தேவா எடுத்து விட்டார். இனம், கோவில், நன்றி, குடும்பம்.
1: குடும்பம்
0: குடும்பம் என்பதை எடுத்துக்கொண்டீர்கள். வாழ்த்துக்கள். சரி, குடும்பத்தை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சீர்கள், என்ன கூற போகிறீர்கள், நாங்கள் கேட்போம். கொண்டு வாருங்கள். குடும்பம் என்றால் எப்படி இருக்கும், என்ன, யார் யார், குடும்பம் என்பது யார் யார் என்பதை கூற போகிறீர்கள். கேட்போம், கொண்டு வாருங்கள்.
1: எனக்கு அப்படி கோர்வையெல்லாம் பேச தெரியாது. என்னோட குடும்பத்தை பத்தி சொல்றப்ப
0: அதைத்தானே சொல்ல வேணும். நாங்கள் எங்கள் குடும்பம், அடுத்தவற்ற குடும்பத்தை பற்றி முடியுமா?
1: இல்லப்பா, அது பேசுற மாதிரிலாம் எனக்கு சொல்ல தெரியாது.
0: எங்கள் குடும்பம் பெரிது,
1: அழகான
0: எல்லோருக்கும் குடும்பங்கள் பெரிதுதான். அந்த ஒற்றுமை என்றது ஒன்று அங்க இருந்து விட்டால் அது குடும்பம் பெரிதாகத்தான் இருக்கும். மகளே, இவர் சொன்ன அந்த கோபம் என்றது சினம் என்றது
1: ஒற்றுமை இருந்துச்சு.
0: அந்த சினம் என்றது கோபம் என்றது அந்த குடும்பத்துக்கு இருந்ததுனால சிரித்து விடும் அந்த குடும்பம். வாழ்த்துக்கள், சிறப்பான பதிலை கொண்டு வருங்கள். கொண்டு வாருங்கள். அடுத்து குடும்பத்தை பற்றி கூறுங்க.
1: சின்ன வயசுல அது ரொம்ப பெரிய குடும்பம். எல்லாரும் எப்படி சொல்லு, வீடும் ஓரளவுக்கு பெரிய வீடுதான். அப்படின்னாலும் எல்லாரும் ஒரே சந்தோஷமா இருப்போம். யாரையும் விட்டுட்டு யாரையும் விட்டு இருந்தது இல்ல. நாங்க 10 பேர், அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, அத்தனை பேர் சேர்ந்து. அப்பா 10 குழந்தைங்க, 5 பொண்ணு, 5 பையன். அதனால யாரும் யாரும் எதுக்காகவும் விட்டு கொடுத்தது இல்ல. அப்படின்னா கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் கொஞ்சம் எப்படி இருக்கு, ஒருத்தங்க காலநிலை கால திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள்.
0: அதே குடும்பம், குடும்பம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டுமா, பிரிந்து இருக்க வேண்டுமா, அதுல உள்ள நன்மைகள் என்ன?
1: ஒற்றுமையெல்லாம் சண்டையெல்லாம் வரலாம், வராமே இருந்தா அது அப்ப ஏதோ பொய்யா இருக்காங்கன்னு அர்த்தம்ப்பா. எனக்கு அப்படிதான் தோணும்.
0: ஓ, அப்படி
1: குடும்பம் அப்புறம் சமாதானம்.
0: ஓ, குடும்பம் என்றால் சில சில பிணக்குகள் வரலாம்
1: தான்.
0: அது அவ்வளவு பாரதூரமாக போவாங்க, அது இறுதியிலே சமாதானமாகி ஒற்றுமையாகி விடுவோம். குடும்பம் என்றால் இருக்கத்தான் செய்யும். அதனால தான் என்னவோ ஒரு திரைப்படம் அந்த குடும்பம், ஒரு கதம்பம் என்று, கதம்பம் என்றால் எல்லாம் இணைந்தது தான் குடும்பம். அப்படித்தானே?
1: இருக்கும் ஒரு திட்டுறதோ, இப்ப அண்ணன் வந்து இது பண்ணாத, அதை பண்ணாத, இப்படி பண்றாங்க, திட்டுறாங்க, அது வேற விஷயம். ஆனா அதே சமயத்துல அது எதுக்காக சொல்றாங்கன்றது யோசிக்கணும்ல.
0: சீர்தூக்கி பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும்.
1: ஆமாப்பா.
0: சரி, இந்த குடும்பத்துக்குள்ளே பிளவுகள் ஏற்பட்டுவது வழக்கம், பிணக்கள் ஏற்படுவது, அது குடும்ப உறவுகளுக்குள்ளே ஏற்படுமா, இல்ல இன்னொருவரால் வந்து ஏற்படுத்தப்படுமா?
1: அதுதான்ப்பா, மூன்றாவது நபர் ஒருத்தங்க அங்க வரும்போதுதான் அந்த பிரச்சனைகள் வரும். அந்த மூன்றாவது நபர் நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்கன்றதை உணர்ந்தாங்கன்னாவே பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாயிடும்.
0: சிறப்பான
1: மூணாவது சொல்ற ஒரு ஆளுங்க சொல்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. நம்ம
0: சிறப்பான ஒரு கருத்து
1: நமக்கு தெரியும்ல, நம்ம கூட பிறந்தவங்க எப்படி இருக்காங்க, நம்ம பெற்றவங்க எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியும்ல, யாரோ சொல்றதை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது.
0: இந்த நேரத்தில் ஒரு ஒரு தடவை இந்த குடும்பம் என்பது ஒன்றாக ஒரு கொடியின் கீழ் வந்து ஒரு ஒரு அதை கோத்திரம் என்று சொல்வார்கள். அந்த அந்த பாட்டன் பூட்டன் காலத்திலிருந்து குடும்பமாக நாங்கள் வரும் பொழுது மூன்றாவது நபர் ஒருவர் அங்கே வருகின்றார். நல்லவராகவும் இருப்பார், நயவஞ்சகராக இருப்பார், பொறாமை பிடிச்சவராக இருப்பார். அவர் சில சில இடக்கு முடக்கான கதைகளை கூறி பிணக்குகளை ஏற்படுத்தி விடுவார். அந்த பிணக்குகளை ஏற்படுத்தும் வேளையில் அந்த குடும்பம் என்ற அங்கத்தவர்கள் தங்களின் பற்றி மற்றவர்கள் வந்து முடை போடுகின்றார்கள். எங்களை பற்றி முதல் தெரிந்தவர்களாக இருந்தோனும் அவருக்கு செவிசாய்க்க கூடாது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். சிறப்பான ஒரு கருத்து அந்த கருத்து. இன்னொருவர் வந்து ஒரு ஒரு பிணக்குக்கு பிணக்கு மனக்கசப்பு ஏற்படக்கூடிய ஒரு வார்த்தையை கூறிவிட்டால் அதை முதல் சிந்திக்க வேண்டும், அறிவுக்கு வேலை கொடுக்க வேண்டும். இது சிந்திக்காமல் சொல்வதை கேட்டுவிட்டு இன்னொருவரை சொல்லை கேட்டுவிட்டு சண்டை போட்டு பிரிவார். அதுக்கு ஒரு பழமொழி நம் முன்னவர்கள் ஏவல் கூரை குதிரை கூறிய பிக்குமோ எப்படி என்ற ஒரு பழமொழி ஒன்று இருக்க நாட்டு பழமொழி. அதாவது ஏவல் இன்னொருவருடைய ஏவலால எங்களோட குடும்பம் பிரிஞ்சு போம் என்று சொல்வார்கள். சிறப்பான கருத்தை கூறுங்கள். ஆனால் சில இடங்கள்லேயே குடும்பத்தோடு இன்னும் சில குடும்பங்கள் நல்ல பண்பான குடும்பங்கள் வந்து சேரும் பொழுது இன்னும் அது பெருகி கொண்டு போகும் இல்லை இல்லாமா?
1: ஆமாப்பா அப்படி இருக்காங்கப்பா, அப்படி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எங்க குடும்பம் அது மாதிரி நிறைய இருக்காங்க, நிறைய இருக்காங்கப்பா.
0: இங்கே கனடாவிலேயே என்னை பொறுத்தவரையில் நாங்கள் குடும்பங்கள் இல்லாமல் வந்து எங்கள் குடும்பத்தை இங்கே ஏற்று வாழும் வேளையில் இங்கே உள்ளவர்களோடு அன்பாக பழங்குவே அது குடும்ப உறவுகள் ஆகிவிடும். எனக்கு எத்தனை பேர குழந்தைகள் இங்கே, எத்தனை பிள்ளைகள் உங்களை போன்று எல்லாம் இங்கே வந்து அப்பா அப்பான்னு என்னோட அது ஒரு குடும்பம் ஆகிவிடும். அவர்களோட நன்மை தீமை அந்த குழந்தைகள் எல்லாம் தாத்தாண்டு ஓடி வரும்போது இந்த என்னுடைய சொந்த இரத்த உரத்து குழந்தைகளோடு அதுகள் பாசம் கூடவாக இருக்கின்றார்கள். அப்ப எங்களோட சேர்க்கை குடும்பம் சிறக்க வேண்டும் என்றால் சேர்க்கைகள் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படிதான் மகளே.
1: ஆமாப்பா
0: குருங்க,
1: அபி அதாவது ஜெயவீர பாண்டியன் அம்மான்னு கூப்பிடறதுக்கு முன்னாடி கூப்பிட்டதுக்கு அப்புறம் கூட இன்னும் அம்மானுக்கு நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. அதை நினைச்சு சந்தோஷமா இருக்கும். உண்மையான வார்த்தை ஏதாவது போலியா ஏதோ அம்மான்னு சொல்லணுன்றதுக்காக சொல்ற வார்த்தை இல்ல, உண்மையாவே அம்மாவாவும் என்னை ஏத்துக்கிட்டு அம்மாவா பாசம் காட்டுற பிள்ளைங்களும் நிறைய பேர் இருக்காங்க, அப்படியே இருக்காங்க.
0: அதனால தானே பெற்றால் தான்
1: பிள்ளையா, சீர்தூக்கி பாக்கணும், அதை புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான்.
0: அதனால தானே பெற்றால் தான் பிள்ளையா என்ற ஒரு திரைப்படமே வந்தது இல்லையா? பெற்றால் தான் பிள்ளைகளை பெறாமலே திரும்ப பிள்ளைகள் இருக்கின்ற அன்னை திரைப்படத்தை எடுத்து பாருங்கள். அதனால இந்த திரைப்படங்கள் எல்லாம் வந்து எங்கள் குடும்பத்தை ஸ்திரமாக கொண்டு செல்வதற்காகத்தான் பல காட்சிகளையும் கதைகளையும் உருவாக்கி கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதனால் இந்த குடும்பம் என்பதற்கு நீங்கள் சொன்னதில் நல்லதோர் கருத்து இருக்க பிணக்குகள் இருக்கத்தான் செய்யும், அதை அறிவோடு அன்போடு சிந்தித்து இணக்கமாகி கொள்ள வேண்டும். சிறப்பான கருத்து. சரி, குடும்பம் என்பது இல்லாமலும் ஒரு மனிதர் வாழ முடியுமா?
1: வாழ முடியுமானது வாழ்றதுல அர்த்தம் இல்லாமல் இருக்கும், வாழ்ந்தே ஆகணுன்ற கட்டாயம் இருக்கும் இல்லப்பா. இப்ப என்னெல்லாம் எடுத்துக்கிட்டா வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியா இருந்தாலும்
0: குடும்பம்
1: ஒரு
0: குடும்பம் என்பது கணவனும் மனைவியும் தான் குடும்பம் என்ற அல்ல, அது தம்பதி
1: என்பது.
0: குடும்பம் என்றது அம்மா அம்மா மகன் பிள்ளை தாய் தகப்பன் பேரன் பேத்தி பூட்டன் பாட்டன் மச்சான் மாமன் இதெல்லாம் எல்லாம் ஒரு குடும்பம் தானே இல்லையாம்மா? அவங்கள்ட்ட
1: இப்ப பொதுவாக ஒரு ஒரு வீடு எடுத்துட்டீங்கன்னா என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன், வீடு எடுத்துட்டீங்கன்னா அண்ணி வந்து அதெல்லாம் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நாத்தனார்களை பொறுத்தளவுக்கு நாத்தனார சரி மாமியார் இல்லாம் அவங்க அதெல்லாம் செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனா அதெல்லாம் நாம அவங்களுக்கு செய்யணும்ல,
0: அது கடமை தானே, எங்கள் குடும்பம் இல்ல, அது எங்கள் குடும்பம் என்று நினைக்கும் அது
1: பிரச்சனை வர்றதுக்கு
0: எங்கள் குடும்பம் என்று நினைத்து கொண்டால் எங்களை அறியாமல் நாங்கள் எங்கள் குடும்பம்
1: நம்ம உறவு அது எங்க இருந்தோ வந்தவங்களாவே கடைசி வரைக்கும் அவங்க சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்கப்பா.
0: எங்களை நாடித்தானே வருகின்றார்கள். அதே போன்று எங்கள் குடும்பத்திலிருந்து இன்னொரு குடும்பத்துக்கு நாங்கள் சென்றாலும் எங்கள் குடும்பம் ஒன்று அதற்கே ஓம்பி நாங்கள் நடக்க வேண்டும், வேற்று பார்க்க கூடாது. ஒற்றுமை என்பது அங்கே மிக முக்கியம், ஒற்றுமையும் உணர்வும் தான் மிக முக்கியம். வாழ்த்துக்கள். சரி, இந்த குடும்பம் என்ற பதம் வரக்கூடிய கருத்துக்கள் வரக்கூடிய பாடல் என்ன பாடலை நீங்கள் கேட்பீர்கள்?
1: நம்ம வீட்டு மகாலட்சுமி நினைக்கிறப்ப பாடம் அந்த படம் தான். நல்ல குடும்பம் நல்ல பிள்ளை தெய்வீகம் பாடுதுப்பா.
0: நல்ல குடும்பம் என்ற பாடல், நல்ல குடும்பம்
1: நல்ல பிள்ளை தெய்வீகம்
0: நல்ல மனைவி நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம்
1: நல்ல குடும்பம் நல்ல பிள்ளை தெய்வீகம்
0: நல்ல மனைவி நல்ல பிள்ளை,
1: நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், தெய்வீகம்.
0: சிறப்பான கருத்து பாருங்க. மனைவி, பிள்ளை,
1: மக்கள்,
0: மக்கள், வீடு, எல்லாம் குடும்பம், உறவுகள், இதெல்லாம் சேர்ந்துதான் குடும்பம் என்று கூறுவது. குடும்பம் ஒரு கதம்பம், அங்கே கோபம் இருக்கும், குணம் இருக்கும், எல்லாம் போட்டி பொறாம வஞ்சகம் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அத்தனையும்
1: குடும்பத்துக்கு
0: மறைந்திருக்கணும். அன்றைய வாழ்வு, அன்றைய நாளிலே கூட்டு குடும்பமாக வாழ்ந்து பண்பாடுகளை காத்து மக்கள் சுபீட்சம் அடைந்தார்களே தவிர அவர்களுக்கு எந்த விதமான தொல்லையும் இல்லை. அது நன்றாக. ஆனால் அது இன்றைய காலகட்டத்தில் அது சாத்தியப்படாது. இந்த கூட்டு குடும்பம் இந்த காலகட்டத்தில் சாத்தியப்படாது. ஏனென்றால் வேலை வாய்ப்புகள், வசதிகள், அதுகளை நாங்கள் பார்க்க வேண்டும். அன்று அப்படி இல்லைத்தானே. விவசாயம் குடும்பம் இவ்வளவுதானே நாங்கள் வாழ்ந்த எங்களுடைய மூதாதையர்கள். அது
1: அம்மா எல்லாம் வேலைக்கெல்லாம் போனது கிடையாது, வீட்டிலே இருப்பாங்க. அதனால அவங்க மொத்த குடும்பத்தையும் அவங்களால வேலை செய்ய பாத்துக்க முடியும்.
0: அதனால தானே பெண்களுடைய பெயர் என்ன, இல்லத்தரசி, சரியா? வீட்டிலே இருக்கும் வரைக்கும் செல்ல பெண், அவள் வெளியே திருமணம் முடித்து விட்டால் அவள் இல்லத்தரசி ஆகி விடுவாள். அந்த இல்லத்தரசி சென்று அங்கே அரசாழ்வதற்கு அடிப்படை காரணம் அவளுடைய அன்னை எப்படி வாழ்ந்தாள், எப்படி வளர்க்கப்பட்டாள், எப்படி அவள் பழகினாள், அதுதான் அங்கேயும் பிறப்பாகும். மன்னிக்கப்படும். இப்பொழுது அப்படி இல்லை தானே. நன்மாளே, நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், தெய்வீகம், அந்த பாடலை தந்து குடும்பம் என்பதற்கு எங்களால் முடிந்தவரை சிலவற்றை கலந்து மக்கள் கேட்கும் வண்ணம் நாங்கள் பயின்று கொண்டோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம் மகளே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.

0: இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்விலே வந்த பதங்களுக்குள்ளே கோபம், குடும்பம் என்பவை பற்றி சிறப்பாக வந்து தேவா ஷியாமலா தங்கள் நேரத்தை பயன்படுத்தி எங்களோடு பகிர்ந்த வேளையிலே எல்லோரும் அதை கேட்டு இங்கே பதில் தந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா தளங்களிலும் முக்கியமான நிகழ்ச்சி, நல்லதோர் நிகழ்ச்சி, நல்ல விடயத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றீர்கள். இதை எல்லோரும் இணைந்தே சிறப்பிக்க வாழ்த்துக்கள் என்று கூறும் வேளையில் வந்துவிட்டார் அன்பு மகன் ஞானசேகரனும் ஒரு தடவை பேசுவதற்காக. வணக்கம் ஞானசேகரன்.
1: வணக்கம் அப்பா. இனி நண்பர்கள் வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்களா ஞானா?
1: நலமாக உள்ளேனப்பா.
0: இப்பொழுது உடல் எல்லாம் உறுதியா வந்து விட்டதா?
1: வந்துட்டா.
0: நேற்று கொஞ்சம் உடல் தளர்ச்சியாக இருந்தீர்கள் மகனே. சரி, இப்ப பணியில் இருந்து வந்து விட்டீர்களா? பணியில் தான் இருக்கின்றீர்களா?
1: பணியில் இல்லத்துக்கு வந்து விட்டேன்.
0: இல்லத்துக்கு வந்து விட்டீர்கள். இல்லம் சங்கீதம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, அங்க நாச்சியார் கோவிலே காலநிலை எப்படி? மழை பொழிகிறதா?
1: நேற்று கடுமையான மழையப்பா. நின்று எதிர்பாராத அளவுக்கு மழை. நேற்று வந்து நான் வந்து நேரு நேரத்துல வந்து மழை பாடல் உங்கள்ட்ட கேட்ட அம்மா படத்துல இருந்து நீங்க போட்ட ஒரு 10 நிமிஷத்துல மழை ஆட்டு. ஒரு 2 மணி நேரம் கடுமையான மழை
0: பாத்தீங்க. இப்பொழுது அப்படி என்றால் மழை காலம் தானே மகனே? ஆவணி மாதம் வருகிறது.
1: புரட்டாசி ஐப்பசிங்கிறதே, புரட்டாசி ஐப்பசிங்கிறதே உங்களுக்கு இது ஆவணி. நீங்க சொன்ன மாதிரி ஆவணிலே வர வேண்டியது. இந்த காலநிலையெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகுது, அவ்வளவுதான். இனிமே தொடர்ந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு 3 மாதத்திற்கு மழை சொல்லியிருக்காங்கப்பா. நம்ம நான் சொன்ன அந்த
0: வானிலை
1: ஒத்துக்கலப்பாருங்கிறது வந்து வறட்சி வெப்பம் தான். நமக்கு வந்து மழை வராது, புயல் வராது. புயலே 3 புயல் வரப்போகுது. அக்டோபர்ல இருந்து டிசம்பருக்குள்ள 3 புயல்
0: வரப்போகுது. அதை எனக்கு பகிர்ந்து நான் முழுவதையும் படித்தேன். அப்படி துல்லியமாக கணிக்கின்ற
1: இன்னைக்கு போட்டிருக்காரு. இன்னைக்கு போட்டிருக்க கொஞ்சம் நீளமாக இருந்ததுனால உங்களுக்கு நான் அனுப்பல. இன்று மாலை உள்ளது நான் படிக்கல. படிச்சுட்டேன்னா உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அதை பாருங்க நீங்க.
0: ஜனவரி 10 துல்லியமாக
1: 2027 வரைக்கும் சொல்லியிருக்காருப்பா. ஜனவரி 2027 வரைக்கும் சொல்லியிருக்கிறாரு.
0: அவர் வந்து
1: இப்ப இந்த செப்டம்பர் கடைசியிலே மழை, கடுமையான மழை வரும். 20 தேதிக்கெல்லாம் கடுமையான மழை வரும். பரவலாக தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டத்துக்கும் பெய்யும். தென்மேற்கு பருவமழையை விட வடகிழக்கு பருவமழை மாதிரியே பெய்யும், அதிகமாக பெய்யும். இந்த பங்களா விரிகடல் புயல் உருவனா எப்படி இருக்கும், அது மாதிரி மழை பெய்யும். நம்ம வந்து எல்லினோ நினைச்சிட்டு இருக்கோம். அது எல்லினோ கிடையாது. என்ன எல்லினு பொய் சொல்லிட்டாங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி இவருடைய அறிக்கை அந்த அளவுக்கு, அவருடைய அறிக்கை அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா அவரு மட்டும் தான் அதை சொல்றாரு. எல்லினோ கிடையாதுங்கிற தகவல் அவர் மட்டும் தான் சொல்றாரு. பாக்கி எல்லா வானிலை ஆய்வாளர்களும் எல்லினோ, அதனாலதான் வெப்பம் வறட்சி. தமிழ்நாடு வானிலையும் சரி, இந்த வானிலையும் சரி, வேறு வேறு நாட்டு வானிலையும் சரி, எல்லாரும் இதுதான் சொல்றாங்க. ஆனா இவர் எல்லினோவே கிடையவே கிடையாது. அடுத்த வருஷம் கண்டிப்பா எல்லினோ உண்டு, 2027 உண்டு. அதுக்கான இதை நம்ம தண்ணீரை சேமிச்சு வைக்கணும். எல்லாரும் இப்பயே தயார் பண்ணீங்க. மழை பெய்யும் போது எல்லாம் சேமிச்சு வைங்க அப்படிங்கிறார் அவர்.
0: நல்ல தகவல். அவர் நல்ல துல்லியமான காலநிலை அவதானியாக இருக்கின்றார்.
1: ரொம்ப துல்லியமா எப்படி அவர் அவ்வளவு கணிச்சு சொல்றாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஒன்று. இன்னை வரைக்கும் அவர் சொல்றது அதான் சொன்னேன், 90% மேல அவர் சொல்றது நடக்குது.
0: வாழ்த்துக்கள். சிறப்புகள் நடக்க வேண்டும். நல்ல மழை வரட்டும். சரி, இன்று நாங்கள் வந்தபடியும் வந்து இந்த சொல்லோடு பாடல் நிகழ்விலே பல சொற்கள் இருக்கின்றது. இப்பொழுது கோபம், குடும்பம் சென்று விட்டது. வானம், வீடு, சித்திரம், மகிழ்ச்சி, நட்பு, இனம், கோவில், நன்றி என்ற பதங்கள் உண்டு. இதில் ஏதாவது ஒரு பதத்தை நீங்கள் எடுத்து அதை பற்றி நாங்கள் பேசி பார்க்கலாம்.
1: நட்பை பற்றி பேசணப்பா.
0: இதையா
1: நட்பு?
0: ஓ, நட்பை பற்றி பேசுவார். வாழ்த்துக்கள். சிறப்பான பதம் நட்பு. கொண்டு பாருங்கள். நட்பை பற்றி எப்படி பேசுவோம், என்ன பேசுவோம், நீங்கள் என்ன கூறப்போகின்றீர்கள், ஆரம்பியுங்கள்.
1: நட்பு வந்து பள்ளி காலத்திலேருந்து எனக்கு வந்து நட்பு வந்து என் கூடவே வருகிற ஒரு ஒன்று. அது சிறு வயது முதலே, அது பள்ளி காலமாக இருந்தாலும் சரி, கல்லூரி காலமாக இருந்தாலும் சரி, அதற்கப்புறம் வர்த்தக ரீதியாக வியாபாரி ஆனாலும் சரி, அந்த நட்புங்கிறது என் கூடவே எல்லா விதத்துலையும் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னைய வரைக்கும் வந்துகிட்டு இருக்கேன். இந்த பணியில கோயில பணியில இருக்கேன். இன்னைய வரைக்கும் அந்த நட்பு வந்துகிட்டு இருக்கு. நான் வந்து சாதாரணமாக தான் அவங்கள்ட்ட பழகிட்டு இருக்கேன். அவங்க ஒரு தகவல் கேட்கறாங்க, நம்ம சொல்றோம். அதாவது அவங்க கேட்கற தகவல் சொல்றோம், அவ்வளவுதான்.
0: ஒரு நட்பு தான் இதுவரை காலம் பழகுறீர்களா, இல்ல பழகிறிடம் எல்லாம் நட்போட பழகிறீர்களா?
1: பழகிற எல்லாத்தையுமே நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க நட்புதான். எனக்கு ஒரு அவசர காலம் இன்னும் சொல்ல வெளிப்படையா சொல்றேன். எனக்கு 2003 ஒரு மாரடைப்பு வந்தது. அப்பொழுது வந்து நான் மாடியில் குடியிருந்தேன். அப்பொழுது எனது நண்பர்கள் தான் என்னை வந்து வைத்தியசாலைக்கு அழைத்து
2: சென்றனர்.
1: இரண்டாவது மாரடைப்பு வந்தது. அப்ப வந்து மாடிக்கு நான் ஏறக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் கீழே வந்து கீழ் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பயும் எனது நண்பர்கள் வந்து என்னை வந்து வைத்தியசாலைக்கு அழைத்து சென்று என்னை சேர்த்தார்கள். உறவினர்களும் அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. ஆக மொத்தம் நான் இந்த அவசர ஆத்திரத்துக்கு நம்ம நல்லது கிட்டத்துக்கு ஒரு விசேஷ நாளைக்கு நம்ம குடும்ப உறுப்பினராக இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுல உள்ளவங்க தான், அண்மையில் உள்ளவங்க தான், அவங்களுடைய நட்பு தான் ரொம்ப முக்கியமான ஒன்று.
2: அதனால்தான் வள்ளுவர் கூறினாரோ, உடுக்கை இழந்தவன் கைவோல் ஆங்கன் இடுக்கண் கலைவதே நட்பு. ஓ, அந்த நேரத்தில் எந்த நேரத்தில் அது தேவைப்படுறதோ அந்த நேரத்தில் ஓடி சென்று கை கொடுப்பதுதான் நட்பு, உண்மையான நட்பு. வாழ்த்து, நல்ல பதில், நல்ல பதில். கூறுங்கள் கூறுங்கள். நட்பு,
1: அந்த நட்பு தான் எனக்கு வந்து அதான் இன்ன வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அந்த உயிரை காப்பாத்த நட்பு இன்ன வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. பள்ளி கல்லூரி
2: இந்த வேளையில ஒன்றை நான் கவனிக்கின்றேன். நீங்கள் கூறுவதிலிருந்து அப்படி சென்ற விடமெல்லாம் எல்லோரும் அன்பாக நண்பாக நட்பாக உங்களோடு பழகி நீங்கள் அவர்கள் இருப்பதால் நீங்கள் அவர்களோடு பழகும் குணாம்சத்தை கொண்டுதான் அவர்கள் வருகின்றார்கள். அந்த நட்பு இல்லையா?
1: நிச்சயமாக நிச்சயமாக.
2: நீங்கள் எடுத்தறிந்து சினந்து நான் பெரிய பெருமை கொண்டு அப்படியெல்லாம் நடந்தால் யாரும் நட்பாக வர மாட்டார்.
1: சினம் வந்து உண்டுப்பா, சினம் இருக்கணும். இவரு தேவா சொன்ன மாதிரி சினம் இல்லைன்னா மனுஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து உள்ள காலத்து ஆயிட்டு. ஆனா சினம் வந்து தானா வர்றது கிடையாதுப்பா. அது ஒருத்தவங்களை வந்து வர எதிர இருக்கிற வரவழைக்க
2: சந்தர்ப்பம், சந்தர்ப்பம்
1: சந்தர்ப்பத்துலாம் அவங்க வந்து நம்மளை வந்து தூண்டி விடுறாங்க. தூண்டி விடும் போது நம்மளை அறியாம நம்ம வந்து இந்த கோபத்தை வந்து நம்ம கட்டுப்பாட்டை எடுத்து கோபம் வந்துடுது நமக்கு.
2: அப்ப இந்த நேரத்தில் நாங்கள் மீண்டும் வருவோம். நட்பு என்பது வளர வேண்டும் என்றால் நாங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் நட்பு உணர்வு கொண்டவர்களாக இருக்கணும். எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் நட்புணர்வு அவர்களில் பாராட்டுகிறோமோ அதை அவர்கள் நட்புணர்வாக ஏற்றுக்கொண்டு நட்பாக பழகி அந்த நட்பு நீடிக்கும் என்று கூறுகிறோம். சிறப்பான சிறப்பான கருத்து.
1: இன்னமும் வெளிப்படையா சொல்றேன்பா, இப்ப வந்து இப்ப நான் கோயிலுக்கு வந்து 5 ஆண்டுகள் ஆகிவிட்டேன். இப்ப வந்து இந்த அதாவது இந்த எங்க கோயில வந்து இந்த 11 வாரம் அர்ச்சனைக்கு வந்து தகவல் எல்லாம் கேட்பாங்க. நான் சொல்லவும் கொள்வேன். அவங்க வருவாங்க அபிஷேகத்துக்கு கலந்துக்க வரும்போது தகவல் கேட்பாங்க, சொல்லுவேன். அதோட விட்டுற மாட்டாங்க. நான் கிளம்பி வந்துட்டுருக்கேன், நீ எங்க இருக்கீங்க, எனக்கு தகவல் முழு தகவல் வேணும், உங்க வீட்டுல யாரு, உங்க வீட்டுல யாரு. நான் வந்து சேலம் வாங்க, சேலம்னா சேலத்துல என் தங்கச்சி, 2வது தங்கச்சி இருக்கு அப்படின்மா. இல்ல வேற சென்னை வாங்க, சென்னையில பெரிய தங்கச்சி இருக்கும்மா. சேலம் பக்கத்துல எடப்பாளையம் தம்பி இருக்கான். இப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்ல சொல்ல அவங்க
2: அப்படின்னு
1: வந்து இப்ப வந்து என்ன சொல்ல போனா, ஒரு ஒரு நம்ம அதாவது இந்துவும் ஒரு முஸ்லீம் பெண்ணும் திருமணம் அதாவது காதல் திருமணம் செய்து சேலத்துல இருக்கிறாங்க. அவங்க வந்து வார வாரம் திங்கட்கிழமை அவங்க வந்து கணவர் வர முடியலன்னா கூட அவங்க கிளம்பி இங்க வந்துடுறாங்க கோயிலுக்கு. கோயிலுக்கு ஆமாப்பா, கோயிலுக்கு அவங்க வர்றாங்க. வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அவங்க சாமி கும்பிட்டு போறாங்க. வார வாரம் வந்துடுறாங்க. என்ன சொல்ல போனா, நான் உன்னே ஒன்று சொன்னேன், இந்த சாமிகிட்ட வந்து பரிகாரம் கிடையாது, பிரார்த்தனை தெய்வம் தான். நீங்க பிரார்த்தனை பண்ணாலே நடக்கும். இப்போ 11 திங்கட்கிழமை நீங்க வந்து சைவமா இருக்கணும், அசைவம் சேர்த்துக்கூடாது அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொன்னேன். அவங்க வந்து முகமதியர்னா உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து அசைவம் சேர்க்காம இருக்க மாட்டாங்க. குறிப்பா வெள்ளிக்கிழமை தான் அவங்க அசைவமே எடுப்பாங்க. அவங்க வந்துப்பா, நான் சொன்னதுல இருந்து அசையும் சாப்பிடலப்பா. அது திங்கக்கிழமும் இல்ல, வாரத்துல 7 நாளுமே சாப்பிடல. அவங்க வீட்டுக்காரங்களே சமைச்சு கொடுக்கறது இல்லப்பா. அதை வந்து 6வது வாரம் முடிய விட்டுதான் என்கிட்ட சொல்றாங்க. அவங்க 6வது வாரம் வர்றாங்க, வர்றப்ப நான் வர்றேன்னா போயிட்டு வர்றேன்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. அதே மாதிரி வந்து சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து உட்காந்துட்டு தான் போவாங்க. அப்ப சொல்றாங்க, நான் சாப்பிடலாம் விட்டுட்டேன் நானு அப்படின்னு. என்னம்மா எப்படிமா உங்களால வீட்டுல சூழ்நிலை? ஒண்ணும் பிரச்சனை கிடையாது.
2: ஏனென்றால் நம்பிக்கை, அந்த நம்பிக்கை,
1: அந்த நம்பிக்கை,
2: அப்படி ஒரு நம்பிக்கை நீங்கள் ஊட்டியிருக்கிறீர்கள். நீங்கள் அதனால்தான்
1: சந்தோஷமா இருக்கு எனக்கு.
2: அதனால்தான் கூறினார்கள், தோழன் என்பதை நட்பை வந்து தோழமை என்று கூறுவார்கள். இந்த தோழமையை வந்து உலகத்தில் உள்ள யார் சொன்னாலும் கேட்காத ஒருவர் தன் தோழன் சொன்னால் கேட்டுக்கொள்வார்.
1: நிச்சயமாக நிச்சயமாக.
2: நாங்களும் எங்கள் தந்தை தாய்மார்களும் நாங்கள் நட்பர்களோட கூறும்போது யார் என்னுடைய நல்ல நண்பன் என்று பார்த்து சிலபடி எங்களை தந்தையாக ஆசிரியராக நாங்கள் ஆசிரியராக இருந்த காலத்திலேயும் அந்த மாணவர்களை கொண்டு வர மாணவருக்கு சரியான நண்பன் யார் என்று பார்த்து தெரிவு செய்து அந்த நட்பை வளர வைத்து விடுவோம். நாங்கள் சில நட்புகள் இருக்கின்றது நயவஞ்சகமான நட்புகள், அந்த நட்புகளை துண்டிக்க வேண்டும் நாங்கள். கூடிய பசுவும் பவி சாப்பிடும் என்று, அதாவது வந்து பன்றி அசிங்கத்தை சாப்பிடும், அதோட கூடி பசுவும் சாப்பிடும். என்ன தோழமை, அந்த தோழமை சொன்னா
1: மாதிரி.
2: ஓ, ஆசிரியர்களும் அப்படித்தான், பள்ளி தோழர்களை நெருங்கப்படும் பொழுது நல்ல தோழர்களாக தெரிவு செய்துதான் நாங்கள் அதை சேர்த்து விடுவோம் ஆசிரியர்கள். தீய குணம் உள்ள, பழக்க வழக்கம் உள்ள, படிப்பு அறிவு இல்லாம விளையாட்டு குணம் உள்ளவர்களோ நல்ல படிக்கிற பையனே நட்பாக விடும். ஆனா அவர்களுக்கு நட்பு வளர பார்க்கும், அதை துண்டித்து விடுதல் நன்மை பயக்கும். அதனால் இப்ப நாங்கள் பேசும் அந்த நட்பு என்பது மிகவும் ஒரு சிறந்த ஒரு உறவு. அந்த நட்பு நல்ல நட்பும் இருக்கு, நட்பாக பழகி நைவஞ்சமாக கொண்டு போறது பாரதத்தில் இருக்கின்றது, ராமாயணத்தில் இருக்கின்றது நட்புக்கு இலக்கணங்கள். அது பாதிப்படையக்கூடிய நயவஞ்சகமான நட்பும் இருக்கின்றது. அப்ப நட்பு நாங்கள் பழகும் போது, நட்பை உருவாக்கும் பொழுது நாங்கள் சரியாக பார்த்து உருவாக்க வேண்டும். நல்லதோர் இது நட்புணர்வு வளரும். நட்புணர்வு இருந்தால் உலகில் எல்லோரும் நண்பர்கள் ஆகிவிடுவார்கள், கோபக்காரர்கள் இருக்க மாட்டார்கள்,
1: பகை உணர்ச்சியே கிடையாது.
2: இது என்று அதுதான், நட்புணர்வு இல்லையே, தோழமை என்ற ஒன்று இல்லை என்று. அதனால் தான்
1: அதுதான் ரொம்ப குறைவாக, அது இந்த எப்படி சொல்ற, இந்த விஞ்ஞான வளர்ச்சியில கைபேசி வந்ததுக்கு அப்புறம் நேருக்கு நேரா பார்த்து பழகிறதுங்கிறது பேசுறதுங்கிறது எதுவுமே இல்லை.
2: வாய் திறந்து சொல்வது பேசுவதில்லை தானே சிறப்பு. சரி, இந்த நட்பு
1: நெஞ்சத்து அகனக நட்பது நட்பு நட்புன்னு சொல்லியிருக்காருல வள்ளுவர், அது
2: மாதிரிதான். வாழ்த்துக்கள், சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்தீர்கள். இப்பொழுது இந்த நட்பு என்ற கருத்து வரக்கூடியதாக ஏதாவது ஒரு பாடல் கூற முடியுமா உங்களுக்கு?
1: நிச்சயமாக இருக்குப்பா. அந்த காலத்துல என்ன கவர்ந்ததுப்பா, உயர்ந்த மனிதன் அந்த நாள் ஞாபகம், நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே, அந்த பாடல்ப்பா.
2: உணர்வோட பாடுகிறேன், அந்த நாள் நண்பனே. வாழ்த்துக்கள். சிரமந்த, எந்த உயரத்துக்கு போனாலும் அவன் உயரத்தில் இவன் கீழே இருந்தாலும் அந்த நட்பு என்ற உறவு விட்டு போகாத ஐயா. ஓ, அது ஆண் நிலையம் இருக்கு, பெண் நிலையம் இருக்கு, ஆண் நட்பும் இருக்கு, பெண் நட்பும் இருக்கு. எனக்கெல்லாம் என்னுடைய வயதை ஒத்த ஒரு பள்ளி மாணவி, நாங்கள் வார்த்தைகளால் பேசவில்லை, வார்த்தைகளால் நாங்கள் அன்று இந்த காலங்களிலே எங்களுக்கு அப்படி ஒரு இன்னும் ஒரு அயலவர் எங்கள் வீட்டு உறவுகளை தவிர ஏனையவர்களோடு பேசுவதெல்லாம் கடினம், கண்டிப்பு பேசப்பட மாட்டார்கள். அவர் வேற சமூகம், அவர் வேற ஏரியா, நான் வேற ஏரியாவா இருந்தாலும் ஒரே பாடசாலை, எங்களுக்குள்ளே எங்களை அறியாத ஒரு அன்பு வளர்ந்தது, சிறந்த ஒரு நட்பாக வளர்ந்து அது அதன் பின்பு அவர் எங்கோ நான் எங்கோ அவர்களுடைய வாழ்க்கை வேறு மாறி, அவர் லண்டன்லேயும் நான் அமெரிக்கா இந்த கனடாவிலும் இருக்கின்றேன். 50 வருஷங்களுக்கு பிறகு முகநூலிலே பார்க்கின்றேன், இந்த முகநூல் மீண்டும் எங்களை சேர வைத்து எங்களுக்கு அந்த பாடசாலை வாழ்க்கை முடிந்த பின்பு ஒருவரை ஒருவர் பார்க்கவில்லை. ஆனால் அந்த நட்பு, அந்த அன்பு உள்ளே வளர்ந்து கொண்டிருந்தது. இப்பொழுதும் பேசுவார், இப்பொழுதும் பேசுவார், என்னுடைய உயிரோடு தான் அவர் இருக்கின்றார். என்னுடைய நாட்டில் இப்பொழுது இப்போ விடுமுறை சென்று அவர் இப்பொழுதும் இருக்கின்றார். அந்த அவர் சொல்வார், இது வந்து ஊமை கண்ட கனவடா என்று சொல்வார். எங்களுடைய நட்பு ஊமை கண்ட கனவடா என்று, எடாப்படா எடா அடா என்று இப்பொழுது பேசுவா, முன்பு அப்படி பேச மாட்டேன் அடா. ஆனால் ஒரு வார்த்தை நாங்கள் அவர் நேருக்கு நேர் பேசியது கிடையாது. அதுதான் உள்ளத்தின் கதவுகள் கண்கள் அடா என்ற பாடல். உள்ளத்தின் கதவு கண்கள், அது மூடினால் மூடிவிட்டுவிடும், திறந்தால் திறந்திருக்கும், தெரிய வரும் என்று இருக்கின்றார். அவர் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று எங்கள் வானொலிக்கு வந்திருக்கின்றார். அவர் ஐரோப்பிய மண்ணிலேருந்து இப்பொழுது விடுமுறை போயிருக்கிறார். நல்லதொரு பண்பு. அவருடைய தந்தை தாய் அவர்களும் சிறந்தவர்கள், நல்ல மரியாதை என்னோடு அவர்கள், நானும் அவர்களுக்கு நல்ல மரியாதை. அந்த அம்மா, அவருடைய அம்மா வந்து பெண், அந்த காலத்தில் இப்போ எத்தனையோ வருடங்கள், எனக்கு 79 வயது என்றால் அவருக்கு நான் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன் பண்ணி பாருங்களேன், 10-12 வயதுக்கு வந்துவிடும். ஆனால் அப்பொழுதே அவர்கள் மாதர் முன்னேற்ற தலைவியாக இருந்தவர், மாதர் அப்படி நல்ல கொஞ்சம் நல்ல குடும்பம் பண்பானவர்கள். அவருடைய சொந்த தாய் மாமன் எங்கள் எல்லோருக்கும் ஆசிரியராக இருந்திருக்கு. அவருடைய கூட பிறந்த சகோதரன் என்னோட ஆசிரியரா கடமையாற்றி அப்படி. ஆனால் அன்றைய காலகட்டம் நாங்கள் அப்படித்தான், கண்களின் வார்த்தைகள் புரியாதோ, அதுதான் அந்த நாளில் சூத்திரம், கண்கள்
1: தான்.
2: நன்றி மகனே, அந்த நாள் ஞாபகம், நண்பனே நண்பனே, எங்களை மீட்டி கொண்டு வந்து
1: நன்றியப்பா, நன்றியப்பா. ஏன் நட்ப கேட்க போய் உங்க நட்ப சொன்னீங்கப்பா, அதுக்கு ஒரு நன்றிப்பா.
2: இல்ல, இது இது வாழ்க்கை நியதியானது ஐயா.
1: முகநூலே
2: தான் பேசுகிறோம், முகநூலே தான் பேசுகிறோம். ஆனா அந்த அன்பில் எந்த விதமான குறைவும் இல்லையா, அதான் அங்க உள்ளது.
1: குறைவும் கிடையாது, மாசற்ற நண்பர்.
2: நல்லது ஒரு நண்பது, எனக்கு அது மறக்க முடியாது. அதே நேரத்தில் என் பள்ளித்தோட பலர் இருக்கின்றார்கள், என்னுடைய பல நண்பர்கள் இருந்திருக்கின்றார்கள், என் மீது சில விடயங்களை பெற வேண்டும் என்றால் நட்பு பாராட்டி வருவார்கள். நட்பு பாராட்டி வந்து தங்கள் கர்மம் முடிந்தவுடன் என்னை அறுத்து விட்டு அப்படி போவார்கள். அப்படியா நட்பும் இருக்கின்றது. இடையூறு வரும்பொழுதுதான் ஓடி வந்து அவரால் முடியாத நேரத்தில் முடிந்தது போல் வந்து கை கொடுத்து தூக்கிவிட்ட நண்பர்கள் இருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் பெறுவதற்கு நாங்கள், அதனால்தான் முதலில் உங்களுக்கு ஒரு வினாவை தந்தேன், எல்லோரும் இப்படி அன்பாக நட்பாக பலவர்கள், நீங்கள் நட்புணர்வு உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள். எல்லோருடன் நட்புணர்வு கொண்டு, அந்த நட்பு என்பதற்கு அன்பு, வஞ்சகம் இல்லாத ஒரு ஒரு பண்பு இருக்க வேண்டும். நன்றி மகனே, சிறப்பாக பேசி
1: வாழ்த்துக்கள்
2: உங்களுக்கு, உங்கள் பாடல் கிடைக்கும்.
1: நன்றி அப்பா, மீண்டும் ஒரு நிகழ்வில் இணைவோம்,
2: சந்திப்போம். வாழ்த்துக்கள் மகனே, நன்றி. இப்பொழுது அடுத்த உறவை எதிர்பார்ப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம், வருக வருக.
3: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
2: நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று கூற வேண்டுமானால் நீங்கள் உங்களுடைய ஆதார் அட்டையை சமர்ப்பிக்க வேண்டுமே. எல்லோருக்கும் கூறலாமா?
3: கூறலாம் ஐயா, தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பூர்ணம் கேசிரி.
2: இப்பொழுது கூறலாம் உங்களுக்கு, நான் தெரியாமல் தெரியாதவர்களுக்கு அப்படி ஐயா கூறுவது? அப்படி மழைதான் வலைத்தளம், அவ்வளவுதான். சரி, அலை அலைந்து விடும். இப்பொழுது நின்று விட்டதா மழை?
3: இல்ல, நேற்று மட்டும்தான் பெஞ்சது, இன்னைக்கு கிடையாது.
2: பாடுவோர் பாடலாம்னாலும் அன்றும் மழை பெய்ததோ, நீங்கள் பாடுவோர் பாடலாமுக்கு வரவில்லை அன்று? இல்லை, எதிர்பார்த்தார்கள். எழுத்துல கேட்டிருந்தார்கள், கிருஷ்ணன் எங்கே என்று கேள்வி கேட்டிருந்தார்கள். எங்களவர்களை விட வேறு தளங்கள் என்னிடம் இருக்கு, உலகத்தில் உள்ளவர்களினோடு தொடர்பு கொண்டிருப்பார்கள் தானே. அவர்கள் கேட்டார்கள், கிருஷ்ணன் வரவில்லையா, உங்களை இனம் கண்டு வைத்திருக்கின்றார்கள் பாடகர் என்று கேட்டிருந்தார். நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக
3: இருக்கின்றீர்கள்.
2: இப்பொழுது அங்கே மழை பெய்து விட்டு விட்டது என்று எண்ணுகிறேன். விநாயகர் சதுர்த்தி எப்படி சென்றது?
3: நன்றாக சென்றது.
2: வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, இன்று இங்கே இருக்கும் பதங்கள் நட்பு, கோபம், குடும்பம் சென்று விட்டது. என்னிடம் இருக்கின்றது மகிழ்ச்சி, சித்திரம், வீடு, வானம், இனம், கோவில், நன்றி, இப்படியான பதங்கள் இருக்கின்றது. இந்த பதம் உங்களுக்கு வேண்டும், இதை பற்றி பேச போகின்றீர்கள், அல்லது நீங்கள் அதில் பதத்தை கொண்டு வந்து நீங்களும் பேசலாம்.
3: இல்லை, எனக்கு பிடித்தது கோவில் தானே.
2: கோவில், வாழ்த்துக்கள். கோவில், கோவில் என்ற பதத்தை கிருஷ்ணா தேர்ந்தெடுத்து கொண்டார். கோவில் என்ற பதம், அப்போ கோவில் என்ற சொல்லிலே இருந்து கருத்துக்களை பரிமாறப் போகின்றோம். கொண்டு வாருங்கள், கோவிலை பற்றி கூறுங்களேன்.
3: ஆமாம், ஆலயத்துக்கு செல்வதே ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் நான்.
2: ஓ, கோவில் என்பது ஆலயம் என்ற இன்னொரு பொருளை கொண்டு வந்துவிடும், கெட்டிக்காரன் இன்னொரு பதத்தை கொண்டு வந்து விட்டீர்கள். ஆலயம், ஆலயம் செல்வது சிறப்பானது என்று கூறு, அதனால தான் ஆலயம் தொழுவது சாரம் என்று. சரி, கூறுங்கள். வேறு?
3: ஆமாம், அங்க போய் அமைதியா அமர்ந்திருப்பேன்.
2: ஆலயத்துக்குள்ளே சென்றால் மனம் அமைதிப்படும் என்று
3: கூறுகின்றீர்கள்.
2: அதனால்தான் வீட்டிலே நாங்கள் அப்படித்தான் சுவாமி அறை வைத்து சுவாமி தரிசனங்கள் செய்தாலும் ஆலயத்துக்குள் சென்று கிடைக்கின்ற அமைதி இங்கே கிடைக்காது, அப்படித்தானே? ஆலயத்துக்கு சென்று அமைதியாக இருந்து அங்கே அமைதியாக இருக்கும் வழியிலே ஆலயத்துக்கு சென்றால் நாங்கள் என்ன செய்யலாம் அங்கே?
3: ஆமா, என்ன செய்யலன்னா, ஆம போயிருக்கிறது எங்க ஆலயத்துக்கு.
2: ஆமாம்,
3: இறைவனை தரிசித்து அதுக்கப்புறம் அமைதியா அமர்ந்து இருப்பேன்.
2: அப்ப இறைவனை தரிசிக்கும் போது நீங்கள் எப்படி தரிசிப்பீர்கள்? என்ன, இறைவனோடு பேசுவீர்களா? இறைவனுடைய வேண்டுதல் வேண்டுதல் கேட்பீர்களா? என்ன நடக்கும்?
3: அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும், நோய் நொடி இல்லாமல் அனைவரும் அப்படிதான் வேண்டுக் கொள்வது.
2: அப்ப நீங்கள் ஆலயத்துக்கு சென்று, நாங்கள் எல்லோரும் ஆலயத்துக்கு சென்றால் நாங்கள் மட்டும் நலாம இருந்தால் போதும் என்று இல்லாமல் எல்லோரும் நலம் வாழ வேண்டும் என்று நாங்கள் கேட்க வேண்டும் என்று நல்ல, ஓ நல்ல பரோபகாரமான எண்ணம், அந்த எண்ணம் எல்லோருக்கும் நலம் கிடைக்க வேண்டும். போற என்ன கேட்பீர்கள்?
3: கேட்பதற்கு எல்லாம் இருக்கு ஐயா, ஆனா கேட்க மனசு வராது.
2: மனசு வராதா? ஏன் ஐயா?
3: ஆமா, இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும்.
2: ஓ, அப்ப ஆரோக்கியம் மிக முக்கியம். அதனால்தான் இங்கே நானும் இறுதியிலே ஆரம்பத்திலே நிறைவேறும் வேளையில இறைவனிடம் கேட்பது வேறு ஒன்றுமே இல்லை, அறம், மனித நேயம், ஜீவகாருண்யம் காத்து நாங்கள் வாழ்வோம். அதற்கு இது சந்தர்ப்பம் எங்களுக்கு வேறு குந்தகங்கள் வரக்கூடாது. நான் அறங்காத்துக்கு கொண்டு போகும்போது இன்னொருத்தருடைய தீய பழக்க வழக்க எண்ணங்கள் பண்பாடுகள் வந்து அதை குழப்பக்கூடாது. அதே போன்று ஜீவகாருண்யம் மனித நேயம். அது மட்டும் இல்லாமல் அல்லல்கள் தொல்லைகள் துன்பங்கள் இல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும் இல்லையா? அதைத்தானே நாங்கள் எல்லோரும் வாழ்கிறோம் எண்ணுகிறோம். சமாதானமாக சமதர்மமாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். சிறப்பு சிறப்பு. இந்த சமாதானம் நிலவ வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவனை வேண்டுவது இல்லையா? ஆனால் சமாதானம் தேவை என்று எண்ணும் பொழுது எனக்கு முதல் என்னுடைய உள்ளத்தில் சமாதானமான ஒரு எண்ணம் பழக்க வழக்கம் பண்பாடு இருக்க வேண்டும். நான் முதல் சமாதானம் அடைய வேண்டும். ஒரு நோய் வந்துவிட்டு இப்போ தேவா வந்து தன்னுடைய நோயை பற்றி கூறியிருந்தார். அந்த நோய் வந்தவுடன் அதுக்கு என்ன காரணம் என்றார், ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை தூக்கி பிடித்து பெரிதாக பிடித்து ஐயோ எனக்கு அப்படி வந்து விட்டது இப்படி வந்து விட்டது என்ன செய்ய போகின்ற அந்த சமாதானம் என்பது முதலில் எங்கள் மனதிலே தான் இருக்கின்றது. கிடைத்தது சில பொருட்கள் கிடைக்கவில்லை என்றால் அதை திருப்திப்பட வேண்டும். கிடைக்கவில்லை என்று துன்பப்பட்டு என்னை போட்டு வருத்தி அல்லது மற்றவர்களோடு வருந்தி பிரியோசனம் இல்லை. சமாதான ஏன் என்ன என்றதை எண்ணி சமாதானம் அடைந்து கொள்ள வேண்டும். நல்ல பண்பு சமாதானங்களை வேறு அங்கு நடக்கும் களியாட்டங்களை பற்றி நீங்கள் என்ன கோவிலே எல்லோரும் வந்து அமைதியாக இப்படி வணங்குகிறார்களா அல்ல ஒரு சிலர் தான் வணங்குகிறார்களா?
3: இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வணங்குவார்கள். அவர்களுக்கு பிடித்தமான வகை
2: வணங்குவார்கள். அதை நாங்கள் வீட்டிலிருந்தும் கேட்கலாம். இல்லை வீட்டிலே அமைதி இல்லை அதனால் தான் ஆலயத்துக்கு செல்கின்றோம் என்று கூறும். ஆனால் இன்று அந்த ஆலயத்திலே இன்று ஆலய விழாக்களிலே அப்படியான ஒரு அமைதியாக இருக்க முடிகின்றதா?
3: இருக்கு ஐயா, சில ஆலயங்களில் போனால் அமைதியாக இருக்கலாம். ஏன்னா கூட்டம் இருக்காது. அந்த ஆலயத்தில் நம்ம மனசு விட்டு அமைதியாக உட்காந்துருக்க வசதியாக இருக்கும்.
2: அப்படி என்ன அப்போ விழா காலங்களிலே எப்படி இருக்குது? அங்கே போய் நாங்கள் போனாலும் அங்கே கேளிக்கைகள் கூத்தாட்டங்கள் கரகங்கள் ஒலிபெருக்கிகள் பாடல்கள் கூட்டங்கள் எல்லாம் சேரும். அதுக்குள்ளே அமைதி கிடைக்குமா?
3: கிடைக்காது.
2: ஆனால் அங்கே கிடைப்பது வேறு விதமான ஒரு அமைதி, மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்ற அமைதி அங்கே கிடைக்கும். ஏனென்றால் ஆட்டம் பாட்டம் மக்கள் போக்கு வரத்து ஆலயத்தினுடைய உற்சவங்கள் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது மனது எங்களை வேறு நிலையை கொண்டு வந்துவிடும். அந்த நேரத்தில் இறைவா உன் கருணையால் இப்படி நடக்கின்றது பார்க்க வைத்து விட்டாயே என்ற மகிழ்ச்சி எங்களுக்கு கிடைக்கலாம் தான். ஆனால் இப்பொழுது அதை நபநாகரிக காலம் வந்த கணனி காலம் வந்த பின்பு அந்த பழமையான அந்த பண்பாட்டு புலிமியங்கள் இருக்கின்றதா என்றால் இல்லையே. நீங்கள் என்ன சொல்றீர்கள்? இந்த அமைதியை குறைக்கின்றது அல்லவா? அமைதியை குறைக்கின்றது. சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: சமீபத்தில் இப்ப திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன். ஆஹா, தரிசனம் செஞ்சுட்டு வந்தேன். கடல அருகே நாளி கிணறுன்னு ஒண்ணு இருக்கு ஐயா.
2: என்ன கிணறு ஐயா?
3: நாளி
2: நாளி கிணறு. நாளி கிணறு சிறப்பு. நாளி கிணறு கூறுங்க.
3: அந்த கிணறு கடல் உப்பு தண்ணி. ஆனா அந்த தண்ணி வந்து உப்பு இல்லை ஐயா.
2: அது மேல்தளத்திலே. அந்த கிணறு ஆழமானதா அல்லது கொஞ்சம்
3: ஓரளவு
2: அது என்னவென்றால் ஆழ்கடலில் இருந்து இருக்கின்ற அந்த ஈரம் நிலத்தடியில் வரும் பொழுது நில அமுக்கம் நிலத்துக்குள்ளே சுண்ணாம்பு கல் போன்ற கனிமங்கள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து அந்த நீர் தெளிவாகி மேலே நல்ல நீர் நன்னீராக வருகின்றது.
3: எனக்கே அது ஆச்சரியமா இருந்தது.
2: இந்த ஆழ்கடலுக்கு அருகிலே உப்பு தண்ணி தான் வர வேண்டும், நல்ல தண்ணி வருகின்றது என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டது. அப்ப முருகனுடைய திருவருள் அங்கே இருக்கின்றது நாங்கள் எண்ணிக்கொள்ளுகணும். இருக்கு.
3: அதே மாதிரி ராமேஸ்வரம் போயிருக்கும் போது அதுல 22 கோடி தீர்த்தம்னு இருக்கு. அந்த தீர்த்தம் குளிக்கும் போது ஒவ்வொரு தண்ணி ஒவ்வொரு விதமா இருக்கும்.
2: அது என்ன விதமா இருக்கும்? வெப்பமா இருக்குமா, இனிப்பு புளிப்பா இருக்குமா, அப்படி இருக்கும் உவர்ப்பா இருக்குமா?
3: ஆமா ஐயா, 22 தண்ணி 22 விதமா இருந்தது.
2: ஓ, 22 சுவைகளை அறிந்திருக்கிறீர்கள். எங்கே எங்க சென்ற போது? நாகப்பட்டினமா? ராமேஸ்வரம். அதே போன்று எங்களுடைய ரேவதி அவர்கள் இலங்கைக்கு சென்ற போது கூட அங்கே ஒரு மாநில தமிழ் மாநிலத்திலே கன்னியா என்ற இடத்திலே வெந்நீர் ஊற்றுக்கள் இருக்கின்ற 5 கிணறுகள் உண்டு. ஒரு சின்ன சின்ன அக்கம் பக்கமா இருக்கிறது. அதில் ஒவ்வொரு கிணத்து தண்ணி ஒவ்வொரு அளவிலான வெப்பம், வெப்பமான தண்ணீர். கடற்கரையோரம் தானே, அங்க அது வந்து ஒவ்வொரு கிணத்திலிருந்தும் வெப்பங்கள் அளவு மாறி மாறி, மெல்லிய சூடு, கொஞ்சம் சூடு, தேநீர் நாங்கள் போடக்கூடிய அளவுக்கு சூடு கூட இருக்கின்றது. இது இயற்கையினுடைய ஒரு அமைப்பிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள், பௌதீக மாற்றங்கள், சிறப்பு. அப்ப இதையெல்லாம் அங்கே கோவிலே பார்த்துருக்கோம். அதை பார்க்கும் பொழுது மேலும் அங்கே என்ன வருன்னா, இந்த இடத்தில் இப்படி ஒன்று வருது. அதே போல மக்கள் மத்தியிலேயும், கொடுமை நிறைந்தவர்கள் மத்தியிலும் நல்லவர்கள் பண்பாளர்கள் இருக்கின்றார்கள் என்பதை எடுத்துக்காட்டும் போது, நாங்களும் அப்படி எத்தனை தீமைகள் கொடுமைகள் இருந்தாலும் நாங்கள் நல்லவனாக வல்லவனாக மகிழ்வாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றது என்று எண்ணுகிறேன். சரி, இப்போ கோவில் என்று வந்து வேறு என்ன கூறுவீர்கள் கோவிலை பற்றி? நீங்கள் யாத்திரைகள் பல செய்து சென்றீர்கள் எனக்கு தெரியும். அங்கே சபரிமலை சென்ற போது இருந்த அனுபவம் எப்படி இருந்தது? கோவில் அனுபவம், அந்த கோவில கூட்டங்கள், கோவில் மக்கள்,
3: அங்க கூட்டம் அலைமோதுமே.
2: இந்த கோவிலே ஒரு விடயம், கோவிலே எல்லோரும் ஒருமித்து ஒரு கோஷம் எழுப்புவார்கள். அது என்ன? சரணம் ஐயப்பாண்ணுவார்கள், ஓ முருகா செந்து முருக சரவண பவ கூறுவார்கள், நாராயணா என்று அழைப்பார்கள், சிவனே என்று அழைப்பார்கள், அரகரோகரா என்று கூறுவார்கள். இது அந்த ஒருமித்த குரலில் பக்தியை வெளிப்படுத்தும் வகை இல்லையா? அப்படி என்றால் கோவில் என்ற பதம் தாங்கி வரும் என்ன பாடலை நீங்கள் கேட்க போகின்றீர்கள்?
3: கோவில் படம் ராணி லலிதாங்கி.
2: ராணி லலிதாங்கி, அதுல என்ன பாடலா இருக்கும்?
3: எட்டடி கோயிலே நீ வசிக்க இடமும் இருக்குன்னு ஒரு பாட்டு இருக்கு.
2: எட்டடி கோவில், இந்த பாடல் முன்பு ஒரு தடவை கேட்டீர்கள் போல் இருக்கின்றது. எட்டடி கோவிலே, எட்டடி கோவிலே நீ இருக்க, அப்படியா? எப்படி பாடங்கள் அந்த முதல்ல?
3: எட்டடி கோயிலே நீ வசிக்க இடமும் ஞாபகம் வரல சரியா, ஆனா அந்த படத்தையும்
2: இன்னொரு தடவை ராணி லலிதா அங்கி எடுத்து பாருங்கள். நல்ல படம். எட்டடி கோவிலே நீ வசிக்க இடம் உண்டு என்ற மாதிரி இருக்கு. நானும் நினைக்கிறேன், நீண்ட காலம் கேட்க ஒரு தடவை நீங்கள் கேட்டதாக எனக்கு ஞாபகம் அந்த பாடல் இல்லையா? கேட்டீர்கள், சிறப்பு. வாழ்த்துக்கள் கிருஷ்ணன், நன்றாக பேசினீர்கள், சிறப்பாக இருக்கிறது. அப்படி இருக்கின்றார் மகள் அனுஷியா,
3: நன்றாக இருக்காங்க. பேசுங்க,
2: பேசுவாவா?
4: வணக்கம்பா.
2: வணக்கம் மகளே, வணக்கம். அன்றொரு நாள் பேசிவிட்டு ஓடி விட்டீர்கள். அப்படி நலமாக இருக்கின்றீர்களா? நலம் நலம் நலம் நலம் நலமாக இருக்கின்றோம். அங்கே சென்று மகள் பேர மக்கள் எல்லோரும் நலமாக உப்புமாலமா இருந்து விட்டு வந்து இங்கே வந்தவொடனே ஒரு போரிங்கா இருக்கிறதா?
4: இவரோடு
2: மட்டுமே இருக்கின்ற அங்கே என்ன குழந்தைகள் பேத்திகள, சிறப்பு சிறப்பு. ஆனா என்ன செய்வது, உங்களுடைய விதி அப்படித்தான். நீங்கள் எதை பற்றி பேசுவீர்கள்? வானம் அல்லது வீடு அல்லது சித்திரம் அல்லது மகிழ்ச்சி அல்லாட்டி இனம் அல்லாட்டி நன்றி, எதை பற்றி உங்களுக்கு பேச விருப்பம் கூற ஏதோ ரெண்டு வார்த்தை? வீடு பற்றி. வாழ்த்துக்கள், சரியான பதத்தை தெரிவு செய்திருக்காள் மகள் அனுஷியா. வாழ்த்துக்கள் அனுஷியா. எங்கே வீடு என்பதை பற்றி என்ன கூறப்போகிறீர்கள் கூறுங்கள். எப்படி இருக்கும் வீடு, யார் வீட்டுக்கு பெரியவர், இந்த வீட்டை யார் கவனித்து கொள்வது என்ற பற்றி நீங்கள் கூறப்போகின்றீர்கள் கூறுங்கள்.
4: வீடு சுத்தமாக இருக்க வேண்டும்பா.
2: வீடு சுத்தம் முதல், அதை எடுத்து கூறிவிட்டால் சுத்தம். அதனால தானே கோலம் எல்லாம் போடுகிற, சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ள இல்லம் சுத்தமாக இருந்தால் உள்ளமும் சுத்தம் என்றது. உள்ளம் எவ்வளவு சுத்தமாக இருக்கின்றதோ அந்த வகையில் தான் இல்லத்தையும் அழகாக நேர்த்தியாக சுத்தமாக வைத்திருப்பீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்து அப்படி சொல்லி கொடுக்கின்றார்கள் சொல்லுகிறீர்கள். நீங்கள் அன்பா இருக்கின்றீர்களா? உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் அன்பாக இருக்கின்றார்களா?
4: இருக்காங்கப்பா.
2: ஆமா, சொல்லி கொடுக்குறாங்களே. கெட்டிக்காரி கெட்டிக்காரி. வீடு சுத்தமாக இருக்கணும், இது அன்பாக. நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு அன்புடன் நடக்கின்றீர்களா?
4: ஆமாப்பா.
2: அப்ப அவர்களுக்கு ஏதாவது தெரியாதே நீங்கள் சொல்லி கொடுக்கின்றீர்களா?
4: சிலது தெரியாது சொல்லி கொடுப்பேன், இல்லைன்னா அவங்க சொல்றது கேட்டுக்குவாங்கப்பா.
2: நீங்களும் சொல்லி கொடுத்து அடுத்தவர்கள் சொல்லுவதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அற்புதம், சிறப்பான ஒரு புத்தி. நீங்கள் சொல்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா சில சமயத்தில்? என்ன,
4: சில சமயம் ஏத்துக்கொள்ளுவாங்க, சில சமயம் ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. நான் சொல்றது சொல்லிடுவேன்ப்பா.
2: சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன்ப்பா, நீ கேட்டு கேட்டாலும் கேட்டு. அப்படியே விடுவீர்களா? இல்ல நான் சொல்றத சொல்லிட்டேன். அதே போன்று அவர்கள் சொல்வதையும் நீங்கள் சில பல கேட்பீர்கள், சில பல கேட்க மாட்டீர்களா, அல்லது எப்பொழுதும் கேட்பீர்களா?
4: என் மனசுக்கு என்ன சரியான இருக்கா அது கேட்பேன்.
2: கேட்டிக்காரி, நானே எனக்கு ராஜா, என் மனமே எனக்கு சாட்சி, நான் தான் நீதிபதி என்பது போல அவங்க எல்லாம் சொல்றது சொல்லட்டும், நாங்கள் சரியென்று பண்ணதை எடுத்துக்கொண்டு செய்வோம். அதுதான் மனித பண்பு. சொல்றது எல்லாத்தையும் ஆமாஞ்சாமை போட்டு செய்யவும் முடியாது, சொல்வதை பிடிக்கவில்லைன்னா எதிர்ப்பு காட்ட முடியாது. எனக்கு சரியென்று பட்டதை நாங்கள் செய்ய வேண்டும். மனச்சாட்சிக்கு தீங்கு இல்லாத வகையில் வாழ்த்துக்களமா, சிறப்பாக பேசுகிறீர்கள், தமிழ் நன்றாக பேசுகிறீர்கள். அடுத்து இந்த வீடு என்று கூறும் பொழுது அது யாருக்கு உரியதம்மா?
4: எல்லாருக்கும் உரியது.
2: வீட்டில் உள்ள அங்கத்தவர்கள் எல்லோருக்கும் உரியது. சிறப்பு, சிறப்பு. சரி, உங்கள் வீடுகளில் நீங்கள் யார் யார் வருவதை விரும்புகிறீர்கள்?
4: எல்லோரும் வரணும்ப்பா.
2: எல்லோரும் என்றால் கள்ளர்கள், தீயவர்கள் எல்லாரும் வரலாமா?
4: நண்பர்கள்,
2: விருந்தோம்பல், விருந்தோம்பலை கூறுகிறேன். வீடு என்பது விருந்தோம்பலுக்கு உரியவன். வீட்டுக்கு நாலு பேர் வர வேண்டும், நல்லவர்கள் வர வேண்டும், நாலு விடயத்தை பேச வேண்டும், நல்ல விடயங்களை பேசி மகளவன். அதுக்கு அதனால் தான் இல்லம் சங்கீதம் என்று கூறப்படுகின்றது. ஒரு பாடல் இருக்கின்றது இல்லவா? அப்ப வீட்டுக்கு இல்லம் என்ற பெயரும் இருக்கின்ற, இல்லம் என்ற பெயரும் இருக்கின்றது. வாழ்த்துக்கள். சரி, அப்படியாக ஒரு பாடல், என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள் என்று?
4: நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம்.
2: அப்படி கேட்க போகிறீர்களோ? அப்ப அந்த குடும்பம் வாழ்வது வீட்டிலே, அந்த வீடை வந்து குடும்பம் என்று நாங்கள் கூறலாம். அதனால் நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், வாழ்த்துக்கள். நல்ல குடும்பம், நல்லதொரு குடும்பம், அது பல்கலைக்கழகமாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். நல்லது, நல்லது, நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகம் என்றால் அங்கே எல்லா விதமான கலைகளும் இருக்கும். அதே போன்று தான் வீட்டிலேயும் எல்லா விதமான கலைகளும் வீட்டிலே வளர்வது வழக்கம், சிறப்பாக இருக்கணும். சரி, வீட்டிலே நீங்கள் எப்படிப்பட்ட அலங்காரங்களை செய்வீர்கள்? வீட்டுக்கு அலங்காரங்கள் வேணும் தானே? பூக்கன்றுகள் வளர்ப்பீர்கள் வெளியே, உள்ளே வந்து சிற்பங்களை வைத்திருப்பீர்கள், திரை படங்களை எல்லாம், உருவங்களை எல்லாம் வைப்பீர்கள். எல்லாவற்றையும் விட இவற்றை வைத்தாலும் வீட்டுக்கு அழகை கொடுப்பது முன்பு உங்களால் பெண்களால் வரையப்படுகிற கோலம் இல்லையா?
4: ஆமாம்ப்பா.
2: சிறப்பு அம்மா, வாழ்த்துக்கள். வீட்டுக்கு முன்னாலே கோலம் இருந்தால் அந்த வீடு எப்படி சிறப்பாக இருந்ததுன்னு போவர் வருபவர் கூட கணித்து கொள்வார்கள். அன்னை மகாலட்சுமி கூட மனம் உருகி ஓடி வருவாராம் விரும்பி. நீண்ட நாட்கள் இப்ப அனுஷியாவுடன் பேசி மகளும். வாழ்த்துக்கள் மகளே. கிருஷ்ணன், அனுஷியா, உங்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு சிறப்பாக நீங்கள் எடுத்த பதம் கோவில், வீடு. வீடுதான் கோவில் மாதிரி, கோவில் தான் எங்கள் வீடு மாதிரி. ரெண்டும் ஒத்த கருத்தோடு வந்தீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுடைய ஒத்துழைப்புக்கு மீண்டும் சந்திப்போம் இருவரையும். நன்றி,
3: மிக்க மகிழ்ச்சி.
2: நன்றி, மகிழ்ச்சி. கிருஷ்ணா மகிழ்ச்சி, ஐயா மகிழ்ச்சி.

0: இப்பொழுது கஸ்தூரி நீங்கள் அழைத்தது போல் இருக்கின்றது, ஆரம்பத்திலும் அழைத்தது ஒன்று எனக்கு தோன்றியது, பெற வேண்டும். மீண்டும் அழையுங்கள் மகளே. மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்க கதம்பத்திலே சொல்லோடு பாடல் வளமை போல இன்றும் சிறப்பாக ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். சொல்லோடு பாடல் இணைந்து சிறப்பிக்கின்றார்கள் அன்பு உறவுகளாக இப்பொழுது வந்துவிட்டார் மகள் கஸ்தூரி. வணக்கம். வணக்கம் மகளே கஸ்தூரி. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. காலை வணக்கம். ஜி மதிய வணக்கம். உங்களுக்கு
0: காலை வணக்கம். இந்த சீ மதிய மதிய வணக்கம் விருப்பம் இல்லாம கூறுகிறீர்களா? சீ என்று கூற விட்டீர்கள். அது நீங்க அதை அழித்தீர்கள். நல்ல மதிய வணக்கத்தை நீங்கள் தருக. எங்களுக்கு மதிய வணக்கத்தை தந்தீர்கள். உங்களுக்கு மாலை வணக்கம். இரவாக போகின்றது என்று எண்ணுகிறேன். 6 மணி, எத்தனை மணி? 5:49. நீங்களும் நாங்களும் ஒரு 2 நிமிட வித்தியாசத்திலே இருக்கின்றோம். வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தியிலே உங்கள் அயலே நடந்த ஆலயத்திலே விநாயகர் சதுர்த்தியில உங்களுடைய பஞ்சபுராணங்கள் 2-3 தடவை விட்டு திருப்பி திருப்பி கேட்டேன். சிறப்பாக இருந்தது. அவர்கள் செய்த பூஜைகள், அவர்கள் செய்த நிவேத்தியங்கள், பூஜைகள், அந்த மந்திரங்கள் எங்களுக்கு புரியாத வார்த்தை. இருப்பினும் புரியத்தக்கதான அழகாக சிறப்பாக பஞ்சபிரணாமங்கள் பாடி அந்த அந்த அந்த பூஜைக்கு மெருகூட்டியிருந்தீர்கள். சிறப்பம்மா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: டொரண்டோ
0: மாநிலத்துக்கு சென்றிருந்த போது எனக்கு சிவன் ஆலயம் செல்ல வேண்டும் என்று, நான் அதிகம் டொரண்டோ செல்வதில்லை, ஒரு ஆலயம் ஒன்று இருக்கின்றது என்று அறிமுகப்படுத்தி அங்கு சென்றேன். அன்று என்னது மக்கள் கூட்டம் தான். அங்கு சென்றவுடன் அங்கே அர்ச்சகர் அர்ச்சனை செய்து கொண்டிருந்து விட்டு அந்த ஒரு நேரத்திலே பஞ்சபுராணம் பாடுது என்று கேட்பார் அல்லவா. எல்லோரும் அமைதியா இருக்கும் போது அவர் என்னை திரும்பி பார்த்தா, நான் அன்று புது முகம் உடனே என்னை கேட்டார், நீங்கள் பாடுங்கள். என்னை தெரியாதவருக்கு நான் அஞ்சு பஞ்சபுராணத்தை எனக்கு முடிந்தவரை பாடினேன். மிகவும் சிறப்பாக இருந்தது. அது கிடைக்கிற வரம் என்றது அதுதான். அந்த நேரத்தில் நான் அங்க எத்தனையோ பேர் வளமையாக படிப்பவர் இருந்திருப்பார்கள். அன்று அவர் உடனே என்னை தொட்டு என்னை பார்த்து நீங்கள் பாடுங்கள். அவர் எனக்கு முன்பின் தெரியவில்லை, அந்த அர்ச்சகரை முன்பின் தெரியாதவர் தான். அடுத்த இது நான் என்னை தெரிந்த நகரமும் இல்லை. இப்போ இங்கே என்றால் என்ன எல்லோருக்கும் தெரியும், என்னை பற்றியும் தெரியும், அங்கு யாருக்கும் தெரியாது. அது கிடைக்க வேண்டும் அந்த அற்புதம். அங்கும் எத்தனை பேர் இருப்பார்கள். அன்று அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அது கிடைத்தது பெரும் வரப்பிரசாதம். இறைவனுக்கு
1: அகவல்
0: பாடி இருக்கின்றீர்கள். நான் பார்த்தேன். அகவலும் சேர்ந்தும் பாடியிருந்தார்கள் இல்லையா?
1: எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்க. ஆனா நாங்கள் மெயினா தொடங்கி வைக்கணும். பாலந்தொடி தேனம் பாகும் பருப்பவை அது பாடி தொடங்கி வச்சா அப்புறம் சேர்ந்து தொடர்ந்து பாடுவாங்க எல்லாரும்.
0: சிறப்பாக இருந்தது. கணபதி அருள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது உங்கள் பால் எங்களுக்கும் வந்து கிடைக்கும் என்று எண்ணிக்கொள்வோம். இன்று நாங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு வந்திருக்கின்றீர்கள். இங்கே சில சொற்கள் சென்று விட்டது. இப்பொழுது இருக்கின்றது வானம், அடுத்து சித்திரம், இனம்,
1: நன்றி.
0: எது
1: கோவிலும்
0: வீடும் அதை குடும்பமாக எடுத்து விட்டார்கள். நீங்கள் இப்ப இருக்கிறது வானம் இருக்கின்றது, சித்திரம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கின்றது, இனம் இருக்கின்றது, நன்றி இருக்கின்றது.
1: நாங்க மகிழ்ச்சி எடுப்பா.
0: மகிழ்ச்சி எடுக்க போறோம். வாழ்த்துக்க. மகிழ்ச்சி தானே தேவை வாழ்க்கையில. கொண்டு வாருங்கள் மகிழ்ச்சியை பற்றி பேசுங்கள்.
1: அதாவது பெண்ணா இருந்தா முதல் மகிழ்ச்சி அடைகிறது. இப்ப பாடசாலை சேர்ந்து அந்த பாடசாலையில நண்பர்கள் வந்து தங்களுக்கு தனக்கு தனக்குன்ற ஒரு நண்பர்களை பிடிச்சு அவங்களோட உல்லாசம் கொண்டாடிக்கல முதல் மகிழ்ச்சியா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தனக்கு பிடிச்ச மணால நடைஞ்சா தனிய ஒரு மகிழ்ச்சி. தனக்கு பிடிச்ச பொருள் வாங்கினா அதுல ஒரு மகிழ்ச்சி. அப்ப மகிழ்ச்சி நிறைய ஒவ்வொரு விதமா இருக்கும். அதே மாதிரி முதல் தாய்மை அடைகிறது பூரிப்பு. அது மகிழ்ச்சி என்றது பெரிய ஒரு பூரிப்பு.
0: மகிழ்ச்சி என்ற நிலையை விட பூரிப்பு அதை விட கொஞ்சம் அதிக கூடுதலாக இருக்கும் இல்லையா? மகிழ்ச்சி, பூரிப்பு,
1: பூரிப்பு
0: நல்ல பதம். பூரிப்பு கூறுங்கள்.
1: அப்ப நான் இந்த வாழ்க்கையில நான் மகிழ்ச்சி என்றது சந்தோஷம் என்றது எனக்கு என்னோட முத முதல் இவரை கணவரை பார்த்தப்போ எனக்கு ஒரு மகிழ்ச்சி. என்னன்னா இப்ப பயம் வரையில ஒண்ணும் வரையிலாம இவரை பார்த்த உடனே ஏதோ ரொம்ப நாள் பார்த்து பழகின ஒரு உறவை பார்த்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி வந்தது. அப்ப அதுல ஒரு சந்தோஷம். அதே மாதிரி என்னோட மகன் வந்து முத முதல் நான் கருவுருவான உடனே அதோ அவ்வளவு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி அவனோட முகத்தை நான் முத முதல் பார்த்துட்டு அந்த சொல்ல முடியாத ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஆனந்தமா பட்டது. இங்கிலாந்து அரசி மகாராணி அம்மா எலிசபெத் அவங்களோட மருத்துவமனை. அப்ப அங்க போய் நான் வந்து எனக்கு அந்த நேரம் சரியான ஒரு பயமா இருந்தது. மனப்பயம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பயம் இருக்கிறப்போ நான் ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்ப்பாளரை எனக்கு எனக்கு உதவிக்கு அழைக்க முடியுமான்னு கேட்டேன் நான். அப்ப அவங்க உடனே சொன்னாங்க, ஐயோ கடவுளே நீ இவ்வளவு அழகா பேசிட்டு இருக்கிற உனக்கு எதுக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பாளர், நீயே தெளிவா இவ்வளவு படிவா பேசுற எங்கள்கிட்ட, நாங்க பேசுறது உனக்கு புரியுது தானே அப்படின்னு சொல்லி அவங்க என்னைய பாராட்டி வாழ்த்து சொல்றது. அந்த நிமிஷம் எனக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது பேரானந்தம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியை கொண்டு
0: ஆனந்தத்தை விட பெருமகிழ்ச்சி அடையும் போலே பேரானந்தம் பெருமகிழ்ச்சி பேரானந்தம்
1: பேரானந்தம் வேற.
0: அடுத்து குறுங்க.
1: அப்ப அது ஒரு சந்தோஷம் உண்மையாவே. அதோட நம்மள சூழ அதாவது நமக்கு எங்கட குலத்துக்கு ஒரு வளமை இருக்கையா, அதாவது எங்க அப்பா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், தனக்கு தெரிஞ்சத இன்னொருத்தருக்கு சொல்ல சொல்றவன் தானா உண்மையான பிராமணன்.
0: தான் பெற்ற இன்பம்
1: ஆனா எங்கட பிராமண குலத்துக்கண்டும் இது இருக்கையா, எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா இன்னொருத்தவங்களுக்கு அதை சொல்லி சரியா வழி நடத்தி நடத்த வேணும், நாங்கள் அப்படி நடத்தாம விட்டா எங்கட பிராமண குலத்துக்கே ஒரு ஒரு அவமானம் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ என்னப்பா எல்லாம் தெரிஞ்சு நீ ஒண்ணும் சொல்லாம விட்டு, முக்கியமா நேத்திய தருணம் சொல்லுவாங்க, அதாவது விநாயக சவுத்தியில காரணங்கொண்டும் மாலை நேரத்துல சந்திரனை மட்டும் பாத்திர கூடாது அப்படி
0: என்று,
1: சந்திரனுக்கு கிடைச்ச சாபம் உங்களுக்கும் கிடைக்கும் பாத்திரவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க.
0: நீங்க பாத்தீர்களா?
1: நான் பாக்கல, எங்களுக்கு தெரியவே
0: தெரியாது. சஞ்சலம் பெறாது, அதனால சஞ்சலம் பெறாது, பார்க்க மாட்டோம், பார்க்க கிடைக்காது எங்களுக்கு. சிறப்பு சிறப்பு
1: அப்படி இல்ல, பெரிய பெரிய விஷயம் சில நேரத்துல ஒரு அதிசயம் அபூர்வம் எல்லாம் நடக்கும் ஐயா.
0: எனக்கும் என்னுடைய தாயார் நான் ஆசிரியராக பதவியேற்று சென்று அவர்கள் பாதம் வணங்கி இறை வணக்கம் செய்த வேளையிலே அம்மா எனக்கு கூறிய வார்த்தை, உனக்கு தெரிந்ததை மற்றவர்களை சொல்ல தவறாதே, உனக்கு தெரிந்ததை அடுத்தவர்களுக்கு சொல்வதை பிள்ளைகளுக்கு உனக்கு தெரிந்ததை மறுத்து விடாதே, மறக்காத ஒன்றும் மறைக்காம எல்லாம் சொல்லி கொடுக்கணும். அவர்கள் சொல்லி அதில் திருப்தி அடைந்து அவர்கள் வெற்றி காணும் பொழுது அதை விட பேரானந்தம் உனக்கு வேறு இல்லை என்றார் என்னோட தாயார். அவர் ஒரு பாடசாலை பக்கமே போகாதவர் என்னுடைய தாயார், புரியுறதா? அனுபவ படிப்பு குறுங்க. அதுபோல எங்களுக்கு தெரிந்ததை தெரிந்த நல்லபடியங்களை அடுத்தவர்கள் நிச்சயமாக சொல்லுவோம். ஏன்னா அறிவு என்பது அறிவினையில் அறிவு உள்ளவர்களுக்கு தான் இதுகள் வரும். அந்த அறிவு என்பது குறைவற்ற செல்வம், எடுக்க எடுக்க எடுக்க இன்னும் கூறிக்கொண்டே போகும் மொழியே குறையா.
1: கண்டிப்பா வார்த்தை அறிஞ்சு பேசணும்னு சொல்லுவாங்க, இப்படில பேசிக்கல அப்படிப்பட்ட வார்த்தை அறிஞ்சு பேசிக்கல. இப்ப நான் என்னோட இன்னைக்கு ஒரு சரணம் ஐயா, மத்தியானம் மாமி ஒரு அழிங்க எங்கட அதாவது எங்கட குருக்குளம் இதுக்குள்ளேயே குருக்கள் பெரிய வாதியார் அவர் மாமா. அப்ப அவங்களுக்கு மாமாண்ட மருமகள் உடம்பு சரியில்லாம இருக்கு. அப்ப எனக்கு உடனே கேட்டா, அம்மா நீ இது பண்றியா, எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறியா அப்படி என்று உடனே அவன் வந்து அவட மிஸ்டு கால்ல வந்தது. அப்ப நான் பாத்துட்டு அந்த உடனே ஒரு நிமிஷத்துலயே நான் திரும்ப கூப்பிட்டேன். அப்ப உடனே எனக்கு வாழ்த்தினா, உலகத்திலேயே நான் பார்த்ததுக்குள்ள உடனே ஒரு மிஸ்டு கால் பார்த்து உடனே கூப்பிடுறதுக்கு, நான் இப்படி ஒரு பிள்ளையா நாங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்திருக்காங்க, நீ நல்லா இருப்பமான்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க. எனக்கு அந்த உடனே ஒரு எனக்கும் என்னமோ ஒரு ஏதோ ஒரு சந்தோஷம் மாதிரி சொல்லுவாங்க, கால் தரையில வராது சந்தோஷம் வந்து
0: அப்படின்னு மட்டற்ற மகிழ்ச்சி
1: உண்மைதானையா அப்படி. ஏன்னா அவங்க வந்து எனக்கு உண்மையாவே அவங்க எனக்கு அடுக்கிறது கிடையாது ஐயா. எனக்கு மத்த நாளிலாம் இடையில இடையில கூட அழைப்படுத்து என்னம்மா செய்யற இப்படி இருக்கிறேன்னு எல்லாம் கேட்க மாட்டாங்க.

0: அது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். இப்படி மகிழ்ச்சி என்பது பலவிதமாக
1: பெரிய ஒரு மகிழ்ச்சி. உண்மையாவே
0: மகிழ்ச்சி என்ற பதம் பெறக்கூடிய பாடல் என்ன பாடலை நீங்கள் கேட்பீர்கள்? கேட்பதாக இருந்தாலும் மகிழ்ச்சி, பூரிப்பு, ஆனந்தம், பேரானந்தம், சந்தோஷம்,
1: ஆனந்தம் தானே எனக்கு டக்குனு ஞாபகம் வந்தது.
0: என்னடா
1: அந்த முறைமாமன் படத்துல ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம் வந்ததே, ஆனந்த குயில் இசை கேட்டு சொந்தமும் பந்தமும் சேர்ந்திட கண்டதே. சேட்டு
0: பாடலை விட, பாடலை விட சிறப்பாக இருந்தது, பாடலை விட சிறப்பாக இருந்தது.
1: என்னவென்றால்
0: ஆனந்தம் என்பது சிறப்பான ஒரு பாடல். ஆனந்தம் பெறுவதற்கு பல காரணங்கள் உண்டு. அந்த ஆனந்தங்களை நாங்கள் பெறுவதற்கு மனப்பான்மும் இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு நாங்கள் ஆனந்தமாக இருந்தால், ஒரு சிலருக்கு மற்றவர்கள் ஆனந்தமாக இருந்தால் அது பிடிக்காது சில பேருக்கு. ஆனாலும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்னுடைய ஆனந்தத்தை நாங்கள் குறைக்க
1: முடியாது.
0: வாழ்க்கையில் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இது இல்லாமல் எல்லா மக்கள் மத்தியிலும் அது இருக்கின்றார். எல்லோருடைய குடும்பத்திலும் நண்பர்கள் கூட்டங்கள் குழுக்கள்ல இருக்கின்றார்கள் அம்மா. இது மனித குணங்களுக்குள்ளே அது ஒன்று. அங்கே எங்களுடைய கோபம் என்ற பதத்தில் வந்த தேவாவும் ஞானசேகரனும் குறிப்பிட்ட கோபம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. கோபம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை.
1: அதே
0: போன்று இந்த புராணி சொல்ல, புராணி என்று கூறுவார்கள், புராணி கூறாமல் புராணி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. சிறப்பு சிறப்பான பதங்களை நாங்கள் அடுக்கி கொண்டு வந்தோம். பல விடயங்களை நாங்கள் மகிழ்ச்சி என்ற பதத்திலிருந்து பல சொற்களை கண்டுபிடித்தோம். இதுதான் சொல் என்பது. நான் ஆரம்பத்திலிருந்து ஒரு ஒரு கருத்துக்கு இத்தனை சொற்கள் இருக்கின்றது என்றது நாங்கள் கண்டுகொண்டோம். சிறப்பாக இருக்க வேண்டும். அடுத்து அந்த கல்வி இன்னும் ஒன்று நீங்கள் கூறியது போன்று மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் நாங்கள் இன்னொருவர்களுக்கு ஒன்று கூறுவோம். நாங்கள் அதை அறிந்து தெரிந்து தேடலில் கொண்டு வந்து தான் கூறுவோம். அதாவது எங்களுடைய கலாசாலைகளில், ஆசிரிய கலாசாலையில் கூறியிருந்தார், தேடல் பதித்தல் பகிர்ந்தல். முதல் தேட வேண்டும், அதை மனதிலே பதுக்க வேண்டும், அதை பின்பு பகிர வேண்டும். சிறப்பு சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். ஆனந்தம் நாங்கள் கேட்ட பாடலை கேட்பதற்கும் ஆனந்தமாயிருக்கும். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம் பொங்கட்டும் என்று கூறி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம் மகளே. வாழ்த்துக்களம்மா. சிறப்பு நாளை நாளை உங்கள் பொக்கிஷம் இருக்கின்றது. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி.

நேரம் சரியாக ஒரு மணியை தொட்டுவிட்டோம். பிற்பகல் ஒரு மணியில் கால் வைத்து விட்டோம். இன்றைய நாள் இது. அதேபோன்று நீங்களும் உங்களுங்கள் நேரத்தின்படி எங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலில் இன்று செவ்வாய்க்கிழமை சொல்லோடு பாடல் கதம்பம் தந்து கொண்டிருக்கின்றது. கதம்பமாக நாங்கள் இன்று வந்து வானம், வீடு, சித்திரம், மகிழ்ச்சி, நட்பு, கோபம், இனம், கோவில், நன்றி, குழப்பம் என்ற பதங்களை கொண்டு வந்த வேளையிலே வீடு, மகிழ்ச்சி, நட்பு, கோபம், கோவில், குடும்பம் போன்ற வார்த்தைகளை தெரிவு செய்து வந்து தேவா, ஷியாமலா, ஞானசேகரன், கிருஷ்ணன், அனுஷியா, கஸ்தூரி ஆகியோர் கலந்துரவாடி பல கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு சென்றார்கள். சொல் என்பது சாதாரணமான ஒரு பதத்தோடு ஒரு சொல்லோடு முடியறபடியமில்லை. அந்த சொல்லிலிருந்து எத்தனை தொடர்புகள், எத்தனை விடயங்கள், எத்தனை சம்பவங்கள் அன்று, இன்று, நாளை என்பதை எல்லாம் நாங்கள் கலந்து பரிமாறுவதற்கு வார்த்தை மூலம் இந்த சொல்லுத்தான் மிக முக்கியமாக இருக்கின்றது. அந்த சொல்லை நாங்கள் எடுத்து இயம்பும் பொழுது எங்களை பற்றி நீங்களும், உங்களை பற்றி நாங்களும், எங்கள் எல்லோரை பற்றி அனைவரும் அறியக்கூடியதாக இருக்கும். எங்கே அடுத்து வரும் உறவு யாராக இருக்கலாம் பாருங்கள். இன்னும் பெற வேண்டியவர்கள் இருக்கின்றீர்கள், ஓடி வாருங்கள்.

0: நேரம் சரியாக 1 மணி 2 நிமிடத்தை தொடங்கிய வேளையில் வரும் உறவுகளை எதிர்பார்க்கின்றேன். அவர்கள் வரும் வரை அன்பு உறவுகளை நீங்கள் வந்து உங்கள் பதங்களில் அழகாக பேசி மகிழ்ந்து விட்டு உங்களுக்கு அந்த பதத்தோடு ஒட்டிய பாடல்களை கேட்ட வேளையிலே முதலில் எங்கள் ஞான எங்களுடைய தேவா வந்து இணைந்திருந்தார் அல்லவா. அவர் கோபம் பற்றி பேசிவிட்டு நல்லதொரு பாடலை தந்திருக்கார். அந்த பாடல் பாரத விலாஸ் திரைப்படத்தில் ஒலித்த பாடல், 40 வயதில் நாய்க்குடம். எங்கே அந்த பாடல் எப்படி இருக்கின்றது என்றே கேட்போமா?
1: பெற்றவ சரியா இருந்தாலும் மத்தவங்க சரியா இருப்பாங்க. இன்னைக்கு தேதி என்ன? 12. காலண்டர் பாரு, 8 தேதி அப்படியே இருக்கு. கிழிக்கவனா? நான் நல்ல பேப்பர்ஸ் கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தா அதை தூக்கி பழைய பேப்பர் காரங்கிட்ட போட்டேன். கல்யாணம் ஆன புதுசுல ஆசையா ஒரு சகப்பு கொடுத்து தச்சே இல்ல, அது கொஞ்சம் டைட் தான் இருந்தா என்ன? அங்க உப்பு சொத்தா குறைஞ்சு போச்சு. அதை பாத்திர காரங்கிட்ட தூக்கி போட்டுட்டு பால் கோலம் வாங்கினா குந்த அணிக்கோவன.
2: சொன்னாங்களே பெரியவங்க, சொன்னாங்க.
1: என்னடி அடிக்கடி சொல்ற, சொன்னாங்க பெரியவங்க, சொன்னாங்க. என்னத்த சொல்லுங்க?
2: 40 வயசுல
1: என்னடி 40 வயசுல? ஏன் சொல்ல போறேன்? 40 வயசுல என்ன? நாய் குடமா? ஆமா, நான் நாய் தான். கழிப்பேன்,

சிறப்பான அந்த பாடல் பாரத பிலாஸ் திரைப்படத்திலிருந்து. நகைச்சுவையோடு வந்தாலும் நல்ல ஆழமான கருத்துக்களை உட்புகுத்தி பாடியிருக்கிறது. நல்ல வேலையப்பா, நான் நாய்க்குணம் பேய்க்குணம் இரண்டையும் கடந்து வந்து விட்டேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேவா, நன்றாக பேசி மகிழ்ந்து விட்டு நல்லதோர் பொருத்தமான பாடலை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அங்கே அன்பு மகளே ஷியாமலா, நீங்கள் வந்து இணைந்து குடும்பம் என்ற பதம் தாங்கி குடும்பத்திலே பல விடயங்களை பேசி மகிழ்ந்தோம். அந்த வேளையிலே ஒரு பாடலை தந்தீர்கள். அந்த பாடல் நம்ம வீடு லக்ஷ்மி திரைப்படுத்த பாடல்னும் கூறுகிறீர்கள். இதோ அந்த பாடலை கேட்டு பார்ப்போம். அந்த பாடல் எப்படி பாடுகின்றது? இப்படி பாடுகின்றது.

0: குடும்பம் ஒரு கதம்பம் என்பதை ஏற்றுக்கொள்வோம். குடும்பம் தெய்வீகமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த அம்சங்கள் வேண்டும் என்று கூறும் பாடலை ஷியாமலா வந்து கலந்து பேசிவிட்டு தந்த பாடலாக கேட்டு மகிழ்ந்த வேளையிலே ஞானா வந்து ஞானசேகரன் அவர்கள் வந்து அப்படி பேசியிருந்தார். நட்பு என்ற பதத்தை தாங்கி அற்புதமாக பேசி மகிழ்ந்து விட்டு அவர் தந்த பாடலையும் ஒரு தடவை கேட்போம். உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து தேவா ஞானா உங்கள் பாடல்.
1: ஞாபகம் நெஞ்சிலே வந்த

ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்? புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே இந்த நாள்

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போன

சிறப்பான அந்த பாடல் எங்கள் எல்லோரையும் அந்த நாளுக்கு கொண்டு சென்று வந்து விட்டது என்று அவரும் எழுதியிருக்கின்றார். சிறப்பான ஒரு பதத்தை தந்து நல்ல கருத்துக்களையும் பகிர்ந்து நாங்கள் பிரயோஜனமாக பேசிக்கொண்டோம் என்பவர்களே, இப்பொழுது அடுத்த பாடல் யார் தரும் பாடலாக இருக்கும்? அதற்கு முன்பு ஒரு வேண்டுகோள், இந்த நிகழ்ச்சியை நான் பாடலோடு இங்கே உங்களோடு தந்த முடிவுக்கு கொண்டு வரும் வேளையிலே நீங்கள் யாராவது வந்து இணைந்தவர்களுள் எவராவது வந்து ஒரு தடவை இந்த நிகழ்ச்சி என்றால் என்ன, நிகழ்ச்சி எப்படி இருந்தது, நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரிந்த வகையை கூறி செல்லலாம், முடிவுரை கூறி செல்லலாம் என்று கூறுகின்ற பொழுது அடுத்த பாடல் யார் தந்த பாடல்? அன்பு கிருஷ்ணா, நீங்கள் வந்து கோவில் பற்றி பதம் எடுத்து கோவிலை பற்றி எல்லாம் பேசி கோவிலுடைய விடயங்களை கூறிவிட்டு ராணி லலிதாங்கி என்ற ஒரு திரைப்படத்து பாடல், எட்டடி கோவிலிலே நீ வசிக்க என்ற இசையரசரின் குரலில் வந்த பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். அன்றும் கேட்டீர்கள், இன்றும் கேட்கின்றீர்கள், அன்றும் கேட்டோம், இன்றும் கேட்கோம், எப்படி இருக்கின்றது என்றதை கேட்டு மகிழ்வோமா? இதோ பாடல்.

ஆழ புதைந்துள்ள கருத்துள்ள பாடல் கோவில் என்ற பதந்தாங்கி வந்த வேளையில் நீங்கள் கேட்டீர்கள். ஐம்புல அறைகளிலே தான் அமைதி கிடைக்கும் ஐயா, அதனால் தான் கோவிலுக்கு செல்கின்றோம். அங்கே அமைதி கிடைக்க வேண்டும் என்று ஐம்புலன்களை மடக்கி ஒருநிலைப்படுத்தி கொண்டு வருவதனால் பக்குவ நிலை அடையலாம் என்பதை கூறும் அற்புதமான ஒரு பாடல். நீண்ட காலம் 1957 திரைக்கு வந்த ராணி லலிதாங்கி திரைப்படத்தில் இசை அரசரின் குரலில் பாட வேண்டும் என்று ஜி ராமநாதன் ஐயா அவர்கள் இசையமைத்து கொடுக்க இந்த வரிகளை புனைந்தவர் தஞ்சை ராமையா தாஸ் அவர்கள். இனிமையான இந்த பாடல் எடுத்தவுடன் நீங்கள் வந்து ஒரு பதிலை, ஒரு சொல்லை கொடுத்தவுடன் அந்த சொல்லுக்கு உங்களை அறியாமலே கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு செல்லும் பக்குவம் நிறைந்தவர்களாக இருக்கும் அன்பு உறவுகளை உங்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறும் இந்த வேளையிலே நிச்சயமாக நிகழ்ச்சி முடிவில் யாராவது வந்து நீங்கள் உங்கள் யாரோ அது எல்லோரும் வரலாம், வந்து உங்கள் கருத்துக்களை தரலாம். இப்பொழுது குடும்பம் பற்றி பேசியிருந்த வேளையில் வீடு பற்றி எடுத்துக்கொண்டார் அன்பு அனுஷியா. வீடு என்றால் என்ன, வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று அது வீடு குடும்பம் வாழும் இடம் என்று கூறிவிட்டு நல்லதொரு பாடலை தந்தார். அந்த பாடல் தங்கப்பதக்கம் திரைப்படுத்த பாடல் அல்லவா, நல்லதொரு குடும்பம். அனுஷியா மகளே, இதுவோ உங்கள் பாடல்.

0: சிறப்பான இந்த பாடல் தங்கப்பதக்கம் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். வீடு என்றால் பலதும் இருக்கும், பலதும் முளைக்கும் தலைக்கும், அதை களையெடுக்க வேண்டியது களையெடுக்கத்தான் வேண்டும் போன்று. வீடு என்றால் எல்லாம் அங்கே அமைந்திருக்கும், எல்லா விதமான குணங்களும் அங்கிருந்தான் தலைக்கின்றது என்பதை கூறும் வேளையில் இப்பொழுது சந்திரசேகர் என்று அழைக்கின்றார், அவரை இணைத்துவிடுவோம். வணக்கம், வணக்கம் சந்திரசேகர், வணக்கம்.
1: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்த சந்திரசேகர். நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் சந்திரசேகர்?
1: நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா. மிக்க மகிழ்ச்சி குரலை இன்று கேட்டதற்கு. எப்படி போய் கொண்டிருக்கிறது உங்களுடைய நாள் பொழுதெல்லாம்? சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது ஐயா.
0: சிறப்பாக இருக்கிறது. வானொலி கேட்கின்றீர்களா நீங்கள்? உங்களுக்கு அந்த தளம் அனுப்பி இருந்தேன், அந்த உங்களுடைய.
1: ஆமாம் ஆமாம்,
0: அதை டவுன்லோட். அங்கே உங்களுடைய அன்று நீங்கள் வந்து இணைந்து பாடலை தந்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு கூறுகிறேன். உங்களுக்கு ஒரு பாடல் ஒலிபரப்பை இருந்து, அந்த பாடல் ஒலிபரப்பி இருந்தேன் கேட்டிருந்தீர்களோ தெரியவில்லை. அந்த பாடல்கள் நீங்கள் வந்து பங்கு பெற்ற வேளையில் உங்களுடைய நிகழ்ச்சிகளும் ஒலிபரப்பாகவும் மறு ஒலிபரப்பாக தவறாமல் கேளுங்கள். சரி, இன்று நாங்கள் இங்கே இன்று நிகழ்வது கதம்பம். கதம்பத்தில் இருந்து சொல்லோடு பாடல், சொற்களை ஒவ்வொருத்தரும் எடுத்து வந்து ஒவ்வொரு சொற்கள் 10 சொற்களை கொண்டு வந்து ஒவ்வொரு சொற்களை விரும்பி அவர்கள் தொட்டு எடுத்து அந்த சொற்களை பற்றி பேசினார்கள். அந்த வகையில் இங்கே வீடு, மகிழ்ச்சி, நட்பு, கோபம், கோவில், குடும்பம் என்ற பதங்கள் சென்றுவிட்டன. இப்பொழுது வானம், சித்திரம், அடுத்து நன்றி, இனம் என்ற பதங்கள் இருக்கின்றது. இதில் ஏதாவது ஒரு பதத்தை நீங்கள் பெற்று சிறப்பு உடையங்கள் அதிலே உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை தெரிவிக்கலாம்.
1: நன்றி என்கின்ற ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு நான் அதை பற்றிய கருத்துக்கள் சொல்கிறேன்.
0: வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள் சந்திரசேகர் அவர்கள்.
1: ஆமாம், ஒரு மனிதன் எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கையில் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். ஒரு மனிதன் நன்றி உணர்வுடன் வாழ்க்கையில் செயல்பட்டான் என்றால் நிச்சயம் அவன் ஒரு சிறந்த நபர் என்று இந்த உலகத்தாரால் அடையாளப்படுத்தப்படுவான். யோசிச்சு பாருங்கோ, நமக்கு ஒருவர் செய்த ஒரு உதவியை நாம் நன்றி மறவாமல் மனதில் வைத்து கொண்டு அவருக்கு நன்றி கடன் என்பதை உரிய காலத்தில் செய்து நாம் சரியாக பயணித்திருக்கிறோம் என்கின்ற ஒரு விடயத்தை அது பறைசாற்றுகிறது. அது மட்டும் இல்லாமல் வள்ளுவர் ஐயா கூட நன்றி என்கின்ற ஒரு குறள்பாவை அருமையாக சொல்லியிருக்கிறார். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று கூறியிருக்கிறார். அதாவது வாழ்க்கையில் நன்றி உணர்வு என்பதை ஒருவன் ஒருபோதும் மறக்க கூடாது. நன்று அல்லாத ஒரு கெட்ட விடயத்தை அன்றே அவர் வாழ்க்கையில் இருந்து மறந்து விட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். நன்றியுடைமை என்கின்ற ஒரு அதிகாரத்தில் நன்றி பற்றிய ஒரு 10 குறட்பாவை இயற்றி இன்றளவும் கூட நம்ம நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். அதுதான் மனிதத்துவத்தின் அடையாளம் என்பதை மிக சிறப்பாகவே வள்ளுவம் என்பது நமக்கு தெரிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நன்றி உணர்வோடு நாம் ஒருவருக்கு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நிச்சயம் அவருக்கும் நமக்குமான ஒரு இணக்கம் என்பது அதிகரிக்கும். நன்றி உணர்வோடு இருப்பவர்கள் என்றும் வாழ்க்கையை பிறருக்கும் நன்றி உணர்வோடு இருப்பார்கள், அவர்களும் நல்ல விடயங்களை மற்றவர்களுக்கு செய்வார்கள் என்று என்னுடைய கருத்தை நான் முன்வைக்கிறேன். ஆம்,
0: சிறப்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள், உதாரணங்களை கூறுங்கள், வாழ்த்துக்கள். நன்றி என்றவருக்கு இறுதியாக நானும் ஒன்றை உங்களோடு இணைத்துக் கொள்கின்றேன். என் நன்றி கொண்டார்க்கும் ஒய்வுண்டாம், ஒய்வு இல்லை செய் நன்றி கொண்ட மகற்கு. அற்புதம், அற்புதம். நீங்கள் கூறிய கருத்துக்குள்ளேதான் இந்த வடங்களை சிறப்பாக கூறியிருக்கின்றீர்கள். சரி, இந்த நன்றி என்ற பதம் வரக்கூடியதாக உங்களால் ஒரு பாடல் கூற முடியுமா அல்லது பாட முடியுமா?
1: எனக்கு ஒரு 2 வரிதாயா தெரியும், ஒரு பழைய நடுப்பாடல் இருக்கு. நன்றி சொல்ல உனக்கு, நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். அந்த பாடல் மறுமலர்ச்சி என்ற படம் நான் நினைக்கிறேன். அந்த பாடல் தான்
0: இப்பொழுது ஒலிபரப்பாக ஒரு பாடல் ஒலிபரப்பாக இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து உங்கள் பாடல் ஒலிபரப்பாகும். இணைந்து சிறப்பித்தமைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். நீங்கள் இதுதான் முதல் தடவையா மொன்றியல் தமிழ் வானொலியில் இணைவதற்கு, அல்லது இதுக்கு முன்பு எத்தனையோ படங்களுக்கு எப்போவாது ஒரு தடவை இணைந்திருக்கின்றீர்களா? நன்றி. யாரோ ஒருவர் பேசும்பொழுது முன்பொரு தடவை வந்தவர் என்று கூறினார்கள், அதனால் நான் இருக்கும் காலத்தில் நீங்கள் வரவில்லை, நானே வந்து 20 வருடம் ஆகின்றது. நல்லது, நான் உங்களுக்கு உங்களை இணைத்திருக்கின்றேன், எங்களுடைய வானொலி தளத்தையும் அனுப்பி வைத்திருந்தேன். அன்று நான் உடனே அழைத்தேன் உங்களை. நான் பாடல் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் என்று கேட்கவில்லை. நல்ல பாடலை பாடி காட்டி சென்றீர்கள். எல்லோருக்கும் பாடல் கொடுப்பது வந்து போவருக்கு வரங்கையோட விடாமல் ஒரு பாடலும் நான் வெளிவரப்பது உண்டு. அது நீங்கள் வரவில்லை, நான் அழைத்தேன், நீங்கள் எடுக்கவில்லை. நேரம் வானொலி எங்களோட நிகழ்ச்சி முடிவடைந்து விட்டது. அதனால் திரும்ப பாடினோர் நேயர் விருப்பம் என்ற பகுதியிலே எல்லோருடன் இணைத்து உங்களுக்கும் நீங்கள் பாடிய அந்த பாடல் 10 என்றதுக்குள்ளே என்ற பாடலை ஒலிபரப்பி இருந்தேன். ஆனால் அன்று கேட்காத விட்டாலும் மீண்டும் மறு ஒலிபரப்புகளையிலே நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி சந்திரசேகரன், இணைந்து சிறப்பித்தவர்கள் நன்றி. தினமும் எங்களுக்கு இந்த நேரம் இப்பொழுது நிகழ்ச்சி நிறைவேறும் நேரத்தில் தான் வருகின்றீர்கள். நான் நிற்கின்றேன், பணி முடிந்து வருகின்றீர்கள் போல் இருக்கின்றது. எப்படி செல்கின்ற உங்களோட பணிகள் எல்லாம் பணி?
1: கொஞ்சம் பலு அதிகம் தான் ஐயா, கூடுதலாக இருக்கும். எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது வந்து இணைந்து கொண்டு சிறப்பிப்பேன். நிச்சயம் நான் முயற்சி செய்கிறேன் விரைவாக வந்து இணைந்து கொள்வதற்கு.
0: இது உங்கள் வானொலி, நீங்கள் இதுல இருக்கின்ற உங்களோட விருப்பமான வேளையில் வந்து இணைங்களும். 7 நாட்களும் நேர் ஒலி உண்டு. அடுத்து உங்களோட வேலை, நீங்கள் பணியாற்றும் இடமும் பணியகமும் இல்லமும் அருகருகே இருக்கின்றதா இல்ல தூர போகணுமா?
1: இல்ல தூரம் ஐயா, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம்
0: வேண்டும்.
1: 25 கிலோமீட்டர் இருக்கு. அதுதான் அந்த பனிச்சுமை தான் காரணம்.
0: அதுதான் பனிச்சுமையில போக்குவரத்து சுமை போல் இருக்குண்ட. 1.5 மணி போக வர 3 மணி நேரத்தை செலவழிக்கின்றீர்கள். போக வர 3 மணி நேரம்,
1: 3 மணி ஒரு நாளைக்கு 3 மணி நேரம். அது மட்டும் இல்லாம நாங்க ஹைபிரிட் மாடல்ல வேலை செய்யறோம். எனவே வேலூரில் இருந்து பெங்களூருக்கு 6 மணி நேரம் டிராவல் பண்ணணும். எனவே வார வாரம் பெங்களூருக்கு 6 மணி நேரம் போயிட்டு திரும்பவும் இங்கே 1.5 மணி நேரம் வருகிறேன். என்னுடைய வாழ்க்கை பயணம் தான்,
0: பயணத்தில் தான் செல்றேன். பயணத்தில் செல்லும் பொழுது நீங்கள் அந்த பயணத்தில் இருக்கும்போது உங்களை அறியாமல் உங்கள் மனதுக்குள்ளே பாடல்கள் தோன்றி முணுமுணுத்துக் கொண்டிருப்பீர்கள். உங்களுக்குள்ளே
1: பாடிக்கொண்டிருப்பீர்கள்.
0: இசை என்பது, இசைதான் எங்களை ஆற்றுவதும் தேற்றுவதும் இல்லையா, உறுத்துவா. சில பாடல்கள் எங்களுக்கு பொருத்தமாக இருக்கும், அந்த பாடலை கேட்க வேண்டும் போல் எல்லாம் இருக்கும். இங்கே எங்களுடைய தளம் இருக்கின்றது, நேயர் நேரம் என்ற தளம். அந்த தளத்திலே நான் அதிபரிடம் கூறி உங்களை இணைத்து விடுவேன். அதிலே நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை பதிவு செய்து விட்டால் உங்கள் பகல் வேளைகளில் அந்த பாடல் ஒலிக்கும். நீங்கள் ஐடியில் வேலை பார்ப்பவர்கள் பணியோடு இருக்கும் பொழுது கேட்க முடியாததான். இருப்பினும் அந்த காதொலியை போட்டு கொண்டிருந்தால் கேட்டு பார்க்கலாம். அல்லது வீடுகளிலே அது மறு ஒலிபரப்பாக போகும் வேளையிலும் நீங்கள் கேட்கலாம். அந்த நேயர் நேரம், நேயர் நேரம் என்ற ஒரு தளம் உங்களை இப்ப அன்பு உறவுகள் எங்களுடைய இந்த வானொலி தளத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள். அதே போன்று அன்பு உறவு நேயர் நேரம் என்ற ஒரு தளம், அதிலே உங்களை நான் அதிபரிடம் கூறி இணைத்து விடுவேன். அதில் நீங்கள் வேண்டிய நேரம் உங்களுக்கு விருப்பமான பாடலையும் திரைப்படத்தின் பெயரையும் யார் யார் கேட்கின்றீர்கள் என்பதையும் போட்டுவிட்டால் உங்களுக்கு நேயர் நேரம் என்று ஒலிபரப்பாகும். இணைந்து சிறப்பித்து நன்றி என்ற பதத்தோடு வந்தீர்கள். நாங்களும் உங்களுக்கு இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுவோம். மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி சந்திரசேகரன் அவர்களே. அன்புடன் சந்திரசேகரன் அவர்கள் வந்து அழகாக நன்றி என்ற உடனே அளவாக நன்றியை நன்றியை நன்றியாக தந்தார். நன்றியுள்ள ஒரு மனிதன் என்றுதான் எண்ணுகின்றேன். நாங்களும் இப்படி நன்றியுடையவராய் இருக்க வேண்டும் என்று கூறும் இந்த வேளையில இப்பொழுது அன்பு மகள் கஸ்தூரி வந்து மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், பேரானந்தம், துள்ளி குதிக்குமான எத்தனை ஆனந்தங்களை கொண்டு வந்து கூறினார். இறுதியில் அவர் எல்லாவற்றையும் பேசி முடித்து ஆனந்தம் ஆனந்தம் என்ற ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில் முறை மாமன் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ ஒலிக்கின்றது. கஸ்தூரி, உங்கள் பாடல்.

சரி மரி சனி பா மரி சமரி சனி பா.

சிறப்பான இந்த பாடல் கூட மகிழ்ச்சி என்பது ஆனந்தம் என்பது எங்கும் ஆனந்தம் இதிலும் ஆனந்தம் என்று ஆனந்தமாக பாடி சென்ற அந்த பாடலை தந்த வேளையில் நல்லதொரு பாடலை தந்து எங்களையும் மகள வைத்து ஆனந்தம் கொள்ள வைத்த கஸ்தூரி உங்களுக்கும் வாழ்த்தை கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணும் வேளையிலே ஓடி வந்தார் எங்களுடைய அன்பு சந்திரசேகர். அன்று வந்து ஒரு தடவை வந்தவர் மீண்டும் வந்து எங்களோடு இணைந்து நன்றி என்ற பதத்தை தாங்கி அழகாக தன் உரையை சிறப்பாக ஆற்றியிருந்தார். நன்றி என்பதை எவ்வளவு அழகாக தொகுத்து அழகாக நன்றி என்றால் என்ன என்பதை அறுதி உறுதிபட ஆணித்தரமாக நன்றி என்பது மிகவும் முக்கியம் எனது வாழ்வுக்கு என்பதை குறிவிட்டு விருப்பமான பாடல் எதுவென்று அவர் உடனே ஒரு பாடலை தந்து இரண்டு வரி பாடியும் காட்டியிருந்தார். மறு மலர்ச்சி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். சந்திரசேகர், நீங்களும் கேட்டு மகிழ்வீர்கள். இணைந்த உறவுகள் அத்தனை பேரும் திடீரென்று வந்து சொற்களை தெரிவு செய்து பாடலை பாடி பாடலை அந்த கருத்துக்களை கூறி அதுக்குரிய பாடலை தந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோருக்கும். இதோ சந்திரசேகர், உங்கள் பாடல் மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து கேட்போமா?

சிறப்பான இந்த பாடல் கூட சந்திரசேகர் தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேளை எல்லோருக்கும் நன்றி கூற வைப்பது போன்று நன்றியை பற்றி பேசி நன்றியோடு ஒரு பாடலை தந்ததுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அன்பு உறவுகளை இன்று எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி சற்று நீடித்து இந்த நேரத்தை எனக்கு கொடுத்தபடியால் நீங்கள் வரலாம். வந்து இணைந்தவர்கள் தேவா, ஷியாமலா, ஞானசேகரன், கிருஷ்ணன், அனுஷியா, கஸ்தூரி, சந்திரசேகரன், நீங்கள் யாராவது வந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் மனதிலே படுகின்ற கருத்தை தெரிவித்து செல்லலாம். சில நிமிடங்கள் ஒதுக்கப்படுகின்றது என்ப உறவுகளே. வாருங்கள், சொல்லோடு பாடல் நிகழ்வை பற்றி உங்களுக்கு தெரிந்தவற்றை பேசுங்கள். ஒன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே செவ்வாய் தோறும் எங்களுக்கு ஒலிக்கப்படுவது சொல்லோடு பாடல் நிகழ்வு. சொல்லோடு பாடல் நிகழ்வு என்று 10 சொற்களை கொண்டு வந்த வேளையிலே அதிலே 7 பதங்களை தெரிவு செய்து அவர்கள் தங்கள் கருத்துக்களை தந்து சென்றார்கள் அன்பு உறவினர்கள்.

ஆம், எங்களை அழைத்து வந்து நின்று உங்கள் வார்த்தைகளை சொல்லி செல்வதற்கு போதிய அளவு நேரம் ஒதுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த வானொலியிலே. உங்கள் மனக்கடையிலே இருக்கின்ற கருத்துக்களை வெளியே வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். எங்கு சென்றாலும் நீங்கள் இன்னொருவரோடு பேசும் பொழுது உள்ள கருத்துக்களை அழகாக வெளியே நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு பயிற்சியாகவும் ஆகும். உங்கள் அறிவுகளை நாங்கள் மெச்சிக்கொள்வதற்கு நீங்கள் வந்து உங்கள் ஆழமான கருத்துக்களையும் தெரிவித்து செல்லலாம். அந்த வகையிலே இந்த பதங்களை கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சியை சொல்லோடு பாடல் இரண்டு மூன்று வடிவங்களிலே வந்து இப்பொழுது இந்த வடிவத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. யாரும் வர வேண்டும் என்று இருந்தால் வாருங்கள், அலையுங்கள். இல்லை என்றால் நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதற்காக நான் அவசரப்படவில்லை. உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது. வந்து இந்த நிகழ்ச்சி எப்படிப்பட்டது, இதன் அவசியம் என்ன, இதில் நீங்கள் அடைகின்ற நன்மை என்ன, இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் பலர் எனக்கு கருத்துக்களை அழகாக அமைத்து எழுதி கொண்டிருக்கின்றார்கள். எங்கே வாருங்கள், யார் வேண்டுமென்றாலும் வரலாம்.

இங்கே அன்புடன் கிருஷ்ணன் அவர்கள் பதிவேற்றிருக்கின்றார். சொல்லோடு பாடல் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக அமைந்தது ஐயா, வாழ்த்துக்கள் என்றும் கூறியிருக்கின்றார். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, நன்றி உங்களுக்கு.

0: சொல்.
1: எளிமையான இந்த பாடல் தினமும் கதம்பத்திலே வரும் சொல்லோடு பாடல் நிகழ்வுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. கிருஷ்ணன் அவர்கள் பதிவிலே தந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி நன்றாக இருந்தது, சிறப்பான இருந்தது. அன்பு உறவுகளை, உங்களுடைய ஆளுமைகளை நாங்கள் அறிந்து கொள்ளும் வகையில், உங்கள் ஆளுமைகளை நீங்கள் வளர்க்கும் வகையில் நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் வடிவமைக்கப்பட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது நாள்தோறும் கதம்பத்திலே. அந்த வகையில் நாளைய தினம் உங்களுக்கு பொக்கிஷம் நிகழ்ச்சி காத்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி இன்று எல்லோருக்கும் மகிழ்வாக இருக்கும். ஏனென்றால் நிகழ்ச்சி முடிவதற்கு முடியும் வரை உங்கள் பாடல்களையும் உடனே தந்துவிட்டேன் என்று வழக்கமாக நீண்ட உறவு மேலே கூடுதலான உறவுகள் வந்தால் அதை ஒரு நிகழ்ச்சியாக நான் உங்களுக்கு நேயர் விருப்பம் என்ற அடிப்படையிலே தருவேன். இன்று குறைவாக அல்ல, ஏழு உறவினர்கள் வந்திருந்தீர்கள். ஏழு பாடல்களையும் கேட்டு மகளும் நேரம் போதியளவு இருந்தபடியால் நான் ஒளிபரப்பி செல்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் தான் காரணம். நான் நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு வந்து தொகுத்து வழங்குவதற்கு என்னை ஆக்குவதும் நீங்கள் தான். அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு நேயர்களாகிய உங்களுடைய நிகழ்ச்சி உங்களுக்கு தான் இந்த முக்கியத்துவம். உங்களுக்கான நேரம், இந்த நேரம் இரண்டு மணி நேரத்தை கொடுத்த மொன்றியல் தமிழ் வானொலி இன்று எங்களுக்கு 25 நிமிடத்தை கூட ஒதுக்கி கொடுத்திருக்கின்றது. என்றால் வர வேண்டியவர்கள், வர இருப்பவர்களை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் தான் இறுதி நேரத்தில் வந்த என் அன்பு உறவு சந்திரசேகரனை அழைத்தேன். அந்த வேளையில் அவரிடமிருந்து இவ்வளவு விடயத்தை பெற்றுக்கொண்டோம். அதனால் உங்களுக்கான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கேற்ற தளம் என்று எண்ணிக்கொண்டு மொன்றியல் தமிழ் வானொலியில் இணைந்து சிறப்பிப்போம். நாளை பொக்கிஷம் நிகழ்வுக்கு சந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு இன்றைய தினம் வந்து இணைந்த தேவா, ஷியாமலா, ஞானசேகரன், கிருஷ்ணன், அனுஷியா, கஸ்தூரி, சந்திரசேகரன் உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொள்ளுகின்றேன். இன்று வீடு, மகிழ்ச்சி, நட்பு, கோபம், கோவில், நன்றி, குடும்பம் என்ற வார்த்தைகள் சொற்கள் மிதந்து அந்த சொற்களுக்கேற்ற கருத்துக்களை நீங்கள் வந்து புனைந்து கொண்டு வரவில்லை. உங்கள் உள்ளத்தில் பட்டதை அப்படியே வெளியே தந்தீர்கள். அதற்கேற்ற நேரம் தளம் உங்களுக்காக ஆக்கப்பட்டிருந்தது. அதை நீங்கள் அழகாக எடுத்தாண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். அது மட்டுமில்லாமல் ஏனைய உறவினர்கள் வர முடியாதவர்களுக்கும் எனது நன்றியை கூறும் இந்த வேளையிலே அவர்கள் நேரம் கிடைத்தால் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு உலகளாவை இருந்து சர்வதேசமும் கேட்டு மகளும் இந்த வானொலியிலிருந்து எனக்கு வேறு மற்ற தளங்களிலே கருத்துக்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியை நிறுத்த வேண்டாம். இந்த பரீட்சாத்திகாரமாக இன்று 3வது வாரமாக இந்த வடிவத்திலே இயங்குகின்றது. நிறுத்த வேண்டாம், இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டு வாருங்கள்னு அவர் பல சொற்களை கூட எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் வடிவமைக்கின்ற நாங்கள் தான் அதை ஏற்றுக்கொள்வோம். அவர்கள் அனுப்பியதில் எந்த பிழையும் இல்லை. அனுப்பி வைத்த உறவுகளுக்கும் உங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு எங்கள் வந்து இணைந்த நேயர்களுக்காக, உறவுகளுக்காக நீங்கள் கொடுக்கும் உற்சாகத்துக்கும் என் நன்றியை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 15வது நாள் கதம்பத்திலே வந்த சொல்லோடு பாடல் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேளையிலே என் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி எல்லாம் வல்ல இறைவனோடு அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிந்த தமிழுக்கு வணக்கமும் நன்றியும் கூறிக்கொண்டு இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளே, இணையாத அன்பு உறவுகளே, கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகளே, உங்களிடமிருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி மீண்டும் எல்லாம் வல்ல இறைவனுடன் அமைதி சாந்தி நிலவ வேண்டும். சமாதானம் சமதர்மம் தலைக்க வேண்டும். நாங்கள் அறம், மனிதநேயம், ஜீவகாருண்யம் காத்து வாழ்வோம். இன்னல் வேண்டாம் இறைவா, அல்லல்கள் வேண்டாம், அமைதி வேண்டும் என்று மீண்டும் கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது சொல்லோடு பாடல்.

0: இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு
1: காற்றலையில் கலந்து வந்து உங்களோட கதம்பத்தில் இணைய இருக்கின்றேன். அன்பு உறவுகளே, இணைய இருக்கின்ற வேளையிலே கதம்பத்திலே வந்து இன்று பல் சுவை நிகழ்வுகள் இருக்கின்றன. பல் சுவை நிகழ்வுகளில் கருத்து பரிமாற்றம், உங்களுடைய அனுபவங்கள், உங்களுக்கு ஏற்பட்ட நன்மை தீமைகள், நகைச்சுவைகள் பலவற்றையும் கலந்துரையாடலாம். அது மட்டுமல்லாமல் முதலில் வருபவருக்கு ஒரு பாடலும் கிடைக்கும். இந்த உடனே அந்த பாடல் அவருக்கு இங்கே கொடுக்கப்படும். அது ஒரு புறம் இருக்க, நாளைய தினம் உங்களுக்கு கதம்பத்திலே கேட்க வேண்டிய பாடல்களை நினைவில் வைத்துக் கொண்டு வந்து பேசிவிட்டு கேட்டு செல்லலாம். அது மட்டுமல்லாமல் புதையல், கண்டுபிடி கண்டுபிடி, யார் சொல்வதோ என்றெல்லாம் இங்கே பல விடயங்கள் இருக்க இருக்கின்றது. அந்த வகையிலே மீண்டும் கதம்பத்துக்கு வந்திருக்கும் நான் இன்று காலையிலே மாலை உங்கள் மாலை நேரம் எங்கள் காலை நேரத்திலே நிறைவான நீயர்கள் வந்து நிறைவேற்றி சென்ற அந்த நீயர் நேரத்துக்கு ஒரு சில அன்பு உறவுகளை அழைப்பில் இணைக்க முடியவில்லை. முடிந்தால் அவர்கள் இப்பொழுது வந்து இணைந்து கொள்ளலாம், அவர்களுக்கு பாடல் கிடைக்கும். முதலில் ஒரு பாடல் வேற இருக்கின்றது. அந்த பாடல் காலையிலே அன்பு பேர்த்தி சிவரஞ்சினி வந்து ஒரு பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடல் இங்கே கலையகத்துக்குள்ளே உள்ள 3-4 கணினிகளின் மூலம் தேடி தேடி 5-6 விநியோகஸ்தர்கள் மூலம் எனக்கு பாடல் கிடைக்க முடியவில்லை. கிடைத்தது, அது சத்தம் சரியாக ஏற்படவில்லை. பின்பு நான் பதிவறைகளுக்கு சென்று அந்த பாடலை தெரிவு செய்து எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றேன். அன்பு பேத்தி சிவரஞ்சினி, இப்பொழுது நேரம் உங்களுக்கு 9:33. தூங்க மாட்டீர்கள் என்று எண்ணுகின்றேன். உங்கள் பாடலை இப்பொழுது ஒளிபரப்புகிறேன், கேட்போமா? அந்த பாடலை மக்களை பெற்ற மகராசியில் வந்த பாடல், கேட்போம் அந்த பாடலை.

இந்த பாடல் வரவிருந்த ஒன்று நான் கூறிய வேளையில் என்னுடைய ஒலி உங்களுக்கு கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை என்று எண்ணுகின்றேன். இருப்பினும் மீண்டும் கூறுகின்றேன். என்னுடைய நியூ நேரத்திலே வந்து கேட்ட அன்பு பேத்தி சிவரஞ்சனி கேட்ட பாடலை எங்களுக்கு உடனே மின்கலத்தமிழ் வானொலி ஒலிபரப்ப முடியாமல் இருந்தது. காரணம் அந்த சத்தம் எங்களுக்கு இங்கே வலைத்தளத்துக்கு விநியோகஸ்தர்களுடைய பாடல்களை சென்று நான் எடுத்த போது அந்த வலைத்தளத்திலே இந்த பாடல்களின் ஒலி சரியாக வரவில்லை. இரண்டு மூன்று தடவை முயற்சி பண்ணியும் சரிபெறவில்லை. அதனால் நான் மீண்டும் தருகின்றேன் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டு சென்று பதிவறையிலே சென்று அடுத்த களஞ்சியத்திலே தேடி எடுத்துக் கொண்டு வந்திருக்கின்றேன். அன்பு பேத்தி சிவரஞ்சனி நீங்கள் மகள வேண்டும் அந்த பாடல் காற்றலைக்கு வருகின்றது. மக்களை பெற்ற மகராசி என்ற திரைப்படத்தில் நீங்கள் கேட்ட பாடல் முழுமையாக தருகின்றேன். அதற்கு குறைந்த நேர பாடல் தான். இருப்பினும் அந்த பாடல் இப்பொழுது காற்றலைக்கு வருகின்றது. சிவரஞ்சனி மன திருப்தியோடு மகள்வோடு கேளுங்கள்.

0: இனிமையான அந்த பாடல் மக்களை பெற்ற மகராசி என்று அந்த பாடலை அன்பு பேத்தி நீங்கள் கேட்டு ஏமாந்து விட்டீர்கள் என்ற கவலையோடு சென்றேன். இப்பொழுது மனமார்ந்த நான் மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன். உங்களுக்கு அந்த பாடலை கொடுத்து விட்டேன் என்ற மகிழ்வோடு, நீங்களும் அந்த பாடலை கேட்டிருப்பீர்கள் என்ற மகிழ்வோடு திருப்தியோடு இருக்கின்றோம். உங்கள் மகிழ்வே எங்கள், உங்கள் மகிழ்ச்சியே எங்கள் திருப்தி, உங்கள் திருப்தியே எங்கள் மகிழ்ச்சி. அடுத்து அன்பு உறவுகள் கண்ணன், செல்வகுமார், பிரபு போன்றோர் வந்து அழைத்தீர்கள். மீண்டும் பெயர் தெரியாத உறவுகளும் இரண்டொருவர் அழைத்திருந்தார்கள் நேர் நேரத்திலே. அந்த நேர நேரத்தில் வந்து கேட்க முடியாத பாடலை இப்பொழுது கதம்பத்தில் ஆரம்பித்திருக்கின்றேன். வாருங்கள், வந்து கேளுங்கள், உங்களுக்கு தரப்படும் அந்த பாடல், நீங்கள் விரும்பிய பாடல் தரப்படும். அத்தோடு காலையில் வந்த நேயர்கள், மாலையில் வந்த நேயர்கள் இப்பொழுது வரும்பொழுது முதல் வரும் நேயருக்கும் ஒரு பாடல் வழங்கப்படும் இந்த கதம்பத்திலே. சரி, கதம்பத்திலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். முதலில் கதம்பத்தில் என்ன கூறப்போகின்றீர்கள் என்று வந்து நாங்கள் கலந்துரையாடுவதற்கு ஒரு பதம் எடுத்திருக்க, ஒரு பதம் இல்ல ஒரு விடயம், இந்த குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு என்று ஒரு பழமொழி இருக்கின்றது. அதற்கு உங்கள் வியாக்கியானங்களை, உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை நீங்கள் வந்து கலந்துரையாடிக்கொண்டு செல்லுங்கள் இந்த கதம்பத்திலே. கதம்பம் என்பது பலரும் பல உங்களுடைய பல விடயங்களை வந்து பேசிக்கொள்ள, வானிலை நாகரிகத்தை பின்பற்றி யாரையும் புண்படுத்தாத வகையில், யாருடைய பெயர்களை சூட்டி காட்டாமல் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு என்ற ஒரு விடயம் இருக்கு. அவர்களை நம்பலாமா, நம்பக்கூடாதா, அவர்களேன் அப்படி பேசுகின்றார்கள் என்று பல விடயங்கள் அங்கே வர இருக்கின்றது. அவற்றை நீங்கள் கலந்து எங்களோடு உறவாடிக்கொள்ளலாம் மற்றவர்களும் கேட்கக்கூடிய வகையிலே. அந்த வகையிலே ஒரு பாடல் ஒன்றை கேட்கலாம் என்று எண்ணுகின்றேன். பாடல் ஒன்றை நான் ஒளிபரப்புகின்றேன். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் காட்டலைக்கு வரலாம். கலையகம் தரும் பாடலை நீங்கள் கேட்டுக்கொண்டு வரலாம். அதை நான் இடைநிறுத்தி உங்களை அழைப்பேன். எங்கிருந்தாலும் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 1647-8744-1-5. இது ஒரு கட்டணம் அறவிடப்படாத ஒரு தொலைபேசி இலக்கம். உலகின் எந்த பிரதேசத்தில் இருந்தும், எந்த பகுதியில் இருந்தும் இதுக்கு அழைப்பு விடலாம். அழைப்பு விடும் பொழுது காற்றலையில் நான் உங்களோடு கலந்து கொள்வேன். சரி, இப்பொழுது அந்த பாடலை கேட்க முதல் பாலச்சந்தர் வருகின்றார். பாலச்சந்தரை அழைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம் பாலச்சந்தர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் மகனே, நலமா இருக்கிறீர்களா பாலச்சந்தர்?
1: இரவு வணக்கம். இரவு வணக்கம் எங்களுக்கு பகல் வணக்கம்.
0: அது உண்மை, எங்களுக்கு பகல் வணக்கம், உங்களுக்கு இரவு வணக்கத்தை நானும் கலந்து கொள்ளுகின்றேன். அங்க இப்பொழுது இரவு அமைதி சூழ்ந்த நிலையிலே இருப்பீர்கள் இல்லையா? அமைதியான நேரத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது நிசப்தமாக எல்லாம் இருக்கும். நீங்கள் பேசுவது மற்றவர்கள் இடையூறு இல்லையா? எந்த இடையூறுமே கிடையாது. சரி, இன்று நீங்கள் காற்றடைக்கு வந்திருக்கிற முதலில் உங்களுக்கு ஒரு பாடல் தரணும். அந்த மக்களை பெற்ற மகராசி பாடல் கேட்டீர்களா? இன்று உங்களுக்கு முதலில் வந்தபடியால் உங்களுக்கு என்ன பாடல் வேணும், நாளைய தினம் என்ன பாடல் உங்களுக்கு வேணும்? இப்ப நீங்கள் முதலில் என்ன பாடல்?
1: இப்ப வந்து நிழல்கள், நிழல்கள் அப்படிங்கிற படத்திலிருந்து இது ஒரு பொன் மாலை பொழுது.
0: சரி, அந்த பாடல் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? சரி, அடுத்த பாடல் நாளைய தினம் என்ன கேட்க போறீங்க?
1: தங்கமகன்.
0: அதுல என்ன
1: பழைய தங்கமகன் இப்ப ரஜினி, ரஜினி படம். அதுல வந்து பூ மாலை ஒரு பாவையானது,
0: அந்த போட்டி பாடுது இல்லையா? சட்டம் கலட்டி பாடம் கடைசியில பூர்ணிமா செய்யணும், சட்டை கலட்டிதான் போயிருவா இல்லையா?
1: ஆண்களால எதையும் செய்ய முடியும், பெண்கள் பெண்கள் தான் அப்படிங்கறது.
0: இல்ல இல்ல, அந்த
1: ஆணவத்தை அதுல காட்டும்.
0: ஆணவத்தை காட்டினாலும் எந்த பெண்ணும் தன் ஆணவத்தை இழக்க மாட்டாள் தானே.
1: பெண்கள்
0: போட்டிக்கு போனது பிள்ளைதான்.
1: இன்னைக்குதான் பெண்கள் எல்லா துறையிலயும் வந்துட்டாங்களேப்பா, எல்லாமே செய்யுங்கிறாங்களே.
0: நாங்கள் கொடுத்திருக்கின்றோம், அவர்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணுகிறார்கள். ஆங்கிலத்தில் சொன்னால் அது ஒரிஜினல் வழிகாட்டல், தலை கழுவல் நன்றாக நடக்கின்றதானே. அந்த தாங்கள் முன்னுக்கு நின்று பேச வேண்டும் என்று சில பேர் தங்களுக்கு ஒரு விளம்பரத்தை வழங்கியை பெறுவதற்காக இப்படி தூண்டி விடுவது இல்லையா?
1: ஆமாப்பா, ஆமாப்பா.
0: நீங்களை போல இந்த குடிகாரன் பேச்சு முடிஞ்சால் போச்சு என்பதை பற்றி எப்படி பார்க்கின்றீர்கள்?
1: அதாவது என்னன்னாக்கா, நைட்ல ஒரு மாதிரி பேசுவாங்க, நைட் நல்லா நமக்கு சாதகமா பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா காலை அதை பத்தி பேசினாக்கா எனக்கு எதுவுமே தெரியாத போல இருப்பாங்க. எப்படி அதை சொல்றதுனாக்கா, மது குடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய கருத்தை தான் நான் சொல்றேன்,
0: உங்களுடைய தான் சொல்ல வேண்டும்.
1: இப்ப சில பேர் வந்து சாதாரண இருக்கிற நிலையை விட அது குடிச்சாதான் சில பேர் உண்மையே பேசுவாங்க. அதிக பேர் சொல்லுவாங்க இப்பதான்
0: அதன்படி குடித்து விட்டு பேசுவார்கள், உண்மையை பேசுவார்கள் அந்த குடித்த நேரத்தில்.
1: ஆமா, ஆமாப்பா. அப்ப வந்து எந்த பயமும் இருக்காது யாருக்கும். அதாவது உள்ள போயிட்டான்னா அந்த வீரம் வந்துடும் அப்படிம்பாங்க. அது இயற்கையோ இல்ல அது உண்மையோ பொய்யோ அப்படிங்கறது அது தெரியல. ஆனா சொல்லுவாங்க அது உண்மையிடுச்சுன்னா வீரம் வந்து யாரும் பயங்கிறதே தெரியாது. அதனால துணிந்து பேசுவாங்க, உண்மையை பேசுவாங்க அப்படிங்கறது ஒரு கருத்தாவே இருக்கு. பேச மாட்டார்கள். அதாவது மனைவிக்கு பயந்தவர்கள் கூட அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மனைவியை திட்டி அவளுக்கு எதிரா ஒரு அந்த ஆணவை பிச்சு அந்த ஒரு இதாவே வரும். அது உண்மையை பேசுவார்கள்.
0: ஓ, அப்ப அப்ப உண்மை பேச வேண்டுமானால் மது வருந்த வேண்டும் என்று ஒரு கருத்து இருக்கிறதா? நல்லா பொய் பேசுவது ஒரு புட்டு
1: சில பேரு நகைச்சுவையாகவும் இருக்குப்பா. அதாவது எப்படின்னாக்கா, அவங்க வீட்டுக்காரங்களை திட்டணும், அவங்க வீட்டுக்காரங்களை அடிக்கணும் அப்படின்னாலும் சில பேரு அதை போட்டுட்டு வந்து அந்த இது பண்றவங்க இருக்காங்க. நம்மளால அப்படிதான் செய்யலாம் அப்படிங்கறதுனால இருக்கலாம்.
0: சரி, அப்ப நன்றாக பொய் பேசி குழப்பம் பண்ணி வரவர்களுக்கு ஒரு புட்டி மதுவை பறிக்கி விட்டால் அவர் உண்மையை பேசிக் கொண்டிருக்கார். நல்லபடி நல்லபடி. அந்த மது அவருக்குள்ளே போனவுடன் அந்த உணர்வு நரம்புகள் எல்லாம் தூண்டி அவர் உண்மையைத்தான் செய்யும். பொய் நரம்புகள் மறந்து விடும். வீரம் இல்லாதவர்கள் மது அருந்து விட்டு வீரமாக பேசுவார்கள் இல்லையா? நல்ல வார்த்தை. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது அப்படி இருக்கின்றார்களா உங்கள் மத்தியில்?
1: இருக்காங்கப்பா, நிறைய பேர் இருக்காங்கப்பா.
0: அந்த பார்த்த அனுபவத்தை கூறுகிறீர்கள், நீங்கள் அதை செய்தாலும் இல்லை தானே?
1: அப்படியே அந்த இடத்துல அந்த கூட்டத்துல சொல்லுவாங்க, அங்க பாரு உள்ள போயிட்டான் அந்த பிராண்ட் பேரை சொல்லி சொல்லுவாங்க. நெப்போலியன் உள்ள போயிட்டான், இங்க வேலை செய்யறான் பாரு.
0: நெப்போலியன் உள்ள போயிட்டான். அந்த வேலையில சில பிழைகளை செய்து கொண்டு போகின்ற கணவன்மாரை மனைவியர்கள் அந்த கணவனிடத்திலிருந்து உண்மையை வரவழைப்பதற்காக அன்பாக பண்பாக புட்டி வாங்கி கொடுப்பார்கள் இல்லையா?
1: ஆமா,
0: குடிச்சிட்டு உள்ளார சொல்லு. அந்த அதுக்கு ஒரு உதாரணம் எனக்கு படுகிறது. இப்பொழுது மௌன கீதங்களும் மௌன கீதங்கள் என்ற திரைப்படம், சரிதாவும் பாக்கியராஜும் நடிக்கின்றார்கள். அவர் ஒரு தவறை செய்து விட்டார், அதை மறைக்க முடியாமல் திண்டாடுவார், தண்ணி போட்டுட்டு வந்து சொல்லிவிடுவார் அவர் இல்லையா?
1: ஆமாம்பா, ஆமா.
0: அப்ப இந்த தண்ணி அடித்தவர்கள் உண்மைதான் பேசுவார்கள், மறுநாள் மறந்தார். சரி, அந்த ஒரு சிலர் கூறுகின்றார்கள் தண்ணி போட்டுக் கொண்டிருக்கும் போது சிந்தனையில என்ன எண்ணம் வருகின்றதோ அதைத்தானே பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்படியா?
1: சரியாக பேசுவார்கள். அது உண்மைதான்ப்பா, சரியாக பேசுவாங்க. மனசுல பட்டதை கரெக்டா பேசுவாங்க. சிந்தனையில் என்ன வருதோ சரியா பேசுவாங்க.
0: அது சரியோ தப்போ தெரியாமல் பேசி விடுவார்கள்.
1: மனதிலே பட்டவுடன் பேசிவிடுவார்கள்.
0: அவர்களுக்கு நியாயம் இல்லை என்று தெரிந்தாலும் அந்த தண்ணி மது போதையில் இருக்கும் பொழுது அதை நியாயப்படுத்தி பேசுவார்கள் இல்லையா?
1: பேசுவார்கள், பேசுவார்கள்.
0: என்னிடமும் பல
1: அதைத்தான் நைட்டு ஒருத்தவங்க அவங்க அந்த போதையில அந்த இதுல இருக்கும் போது அவங்க ஒண்ணு பேசிருப்பாங்க, நைட் அதை பத்தி பேசிருப்பாங்க. நாளைக்கு காலைல விடிஞ்சவனே இதுக்கு ஒரு முடிவு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: பேசுறீங்க கேக்குறது
1: மறுநாள் காலையில அதை கேட்ட உடனே என்ன நடந்துச்சு எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு. அதுக்குதான் குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு.
0: ஓ நல்லது, குடிகாரன் பகல்லே பேசுவது. அவன் தூங்கி எழுந்து விட்டால் மனவடி அவனுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்காது.
1: இருக்காதுப்பா, இருக்காது, அதுதான்ப்பா அதனுடைய பொருள்.
0: ஆனால் அந்த குடிகாரர் அந்த நேரத்திலே பேசும் வார்த்தை மற்றவரை புண்படுத்தும் போது அவர்கள் புண்பட்டுக் கொண்டிருப்பார்கள். சரி அவன் குடிகாரன் சொன்னா சொல்லிட்டு போறான் என்று சொல்றவரும் இருக்கிறார்கள். அவன் குடிகாரன்
1: பயப்படுறாங்க இருக்கு.
0: மறுநாள்
1: அந்த நேரம்
0: மறுநாள் காலையில அவரை சந்திக்கும் போது ஏண்டா இப்படி எல்லாம் தண்ணி போடுறா, நேற்று இப்படி எல்லாம் அவமானப்படுகிறேன் அப்படியான்னு கேட்பார்கள். ஆனா இது எல்லாம் நடிப்போடையும் சேர்ந்திருக்கின்றது. அடிச்சுட்டு போய் தான் நான் பேச வேணும் வருவார்கள் சில பேர் இல்லையா, எங்கள் நண்பர்களை கேட்டிருக்கிறார்கள். அவர்களோட நட்புகள் நண்பர்கள் என்றால என்னோட அன்பர்கள் அவர்கள் நாங்கள் ஒண்ணும் பட எங்களுக்கு அவரோட சீராவிடுவோம் நாங்கள் அவ்வளவுதான். எங்கள்ட்ட எனக்கும் தெரிந்தவர்கள் இருக்கின்றார்கள். மற்றது குடித்து விட்டு புறம் பேசுபவர்கள், குடித்து விட்டு மனைவி அல்லது பிள்ளைகள் அல்லது தாய் தந்தையரை பற்றி மது போதையிலே வந்து குறைவாக மற்றவர்கள் மத்தியிலே பகிரங்கமா பேசுவார்கள். அவர்களை பற்றி என்ன நினைக்கின்றார்கள்?
1: அது தவறுப்பாது, அது செய்யக்கூடாது. ஆனா அது மாரி ஒரு சில பேர் இருக்கிறாங்க, அதையும் நான் பார்த்திருக்கேன். பிள்ளைகளும் பாத்திருக்கேன், சொந்த கூட பிறந்தவர்களையும் சரி பாக்காது கிடையாது, பெற்ற தாய் தகப்பனையும் சரி பார்க்க மாட்டாங்க. பாத்துக்கங்க, அந்த நேரத்துலதான் அவங்களை பத்தி மரியாதை குறைவாகவே பேசுறாங்க. அது தவறு, அநாகரிகமான செயல் அது.
0: சரி,
1: கொடுமை செய்யறாங்க. ஆனா அப்ப நம்ம அவங்களை போய் கேட்கும் போது கூட என்ன திரும்ப சொல்லிடுறாங்க, டக்குன்னு ஒரே வார்த்தை, அவன் போதையில பேசுறான்டா, அவனை போய் ஏன்டா அதை கேக்குறேன். நம்மளதான் சொல்றாங்க, துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படிங்கிற மாதிரி நீ ஒதுங்கி போ அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்துல வந்து நம்ம அவங்கள்ட்ட பேசக்கூடாது.
0: சரி, அப்படிப்பட்டவர்கள் சில பேர் வேண்டும் என்று செய்கிறார்கள். சரியா, அந்த நேரத்திலே சமுதாயத்தின் மத்தியிலே அவர் தன்னுடைய பெயரை இழக்கின்றார். இவன் குடிகாரன் போதை, இவனுக்கு மதுவிலே வந்துவிட்டால் மயக்கம் எதுவும் தெரியாது, பெற்றதாய் தகப்பன் தெரியாமல் பேசுவான் அடிப்பான் திட்டுவான் இதெல்லாம் செய்து கொண்டிருந்தால் அவரை மறுநாள் அவருக்கு வெறி அந்த மது போதை முடிந்தவுடன் அவருக்கு தான் என்ன செய்தேன் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது மறந்து போகலாம். அவர் யாரை பேசினார், யாரை அடித்தாரோ அவர்கள் அவன் தெரியாமல் குடித்துவிட்டு செய்துவிட்டாலும் மன்னித்தும் விடலாம். ஆனால் அந்த சம்பவம் சமுதாயத்தின் மத்தியிலே பதிவாக இருக்கும். அவருக்கு ஒரு ஒருபடி குறைவாக கணிப்பு இருக்கு.
1: கண்டிப்பாக
0: அவருக்கு ஒரு துன்பம் வந்தால் கூட உடனே மற்றவர்கள் சொல்லுவார்கள், பாருங்க குடித்து விட்டு தாய் தந்தையோட பிடிச்சவன், நண்பனோட பிடிச்சவன், அவனுக்கு பிடிச்சவன் கூடாதவன், அதனால் தான் இப்பொழுது வருத்தப்படுகின்றார் என்றெல்லாம் கூறுவார்கள். அதனால இந்த கொடிய மது ஒரு பொல்லாததுதான். போதையவன் கொடியாரன் பேச்சு முடிஞ்சா போய் அவருக்கு கொடியாரன் பேசிவிட்டார், பேசினது மறுநாள் தெரியாது. அந்த பேச்சு வாங்கினவருக்கு எப்படி இருக்கு மனதிலே? காலம் முழுக்க அது தெரிஞ்சிருக்க கவலை. நல்லது பாலச்சந்தர், நீங்கள் காட்டளையிலிருந்து சிறப்பாக இந்த கதம்பத்திலே நிகழ்ந்தீர்கள். அடுத்து புதிய நிகழ்ந்தே முடிந்தால் சொற்கள் கண்டுபிடிப்புக்கு வாருங்கள். இப்பொழுது உங்கள் பாடல் முதலாக வந்தணிந்தபடியால் உங்களுக்கு முதல் பாடல் கிடைக்கின்றது.
1: சரிங்கப்பா,
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். எப்படி இருக்கு ஆசியா?
1: நன்றி,
0: நல்லது நல்லது நல்லது நல்லது நல்லது.
1: பாடல் போடுற பாட்டெல்லாம் மதியம் நல்லா கேட்டுக்கிட்டுதான் இருக்கேன்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்கள் பாடல் இப்பொழுது காற்றலையில் கேட்டு மகிழுங்கள். இது அன்பு மகன் பாலச்சந்தர் ஜெயங்கோணத்திலிருந்து வந்து இணைந்து பல விடயத்தை எங்களோட குறிப்பாக அலசி ஆராய்ந்து தன்னுடைய பாடலுக்காக முதல் வந்து இணைந்தமைக்காக அவருக்கு இந்த பாடல் நிழல் அந்த படத்திலிருந்து வருகின்றது. அந்த பாடல்

0: இனிமையான அந்த பாடல் மாலை வேளது நேரத்தை வர்ணித்து இலக்கிய சுவையோடு வந்த அந்த பாடலை பாலச்சந்தர் கேட்டிருந்தார். இன்று விண்ணிலே தன் குரலை பதிய வைத்துவிட்டு மண்ணுக்குள்ளே புதைந்திருக்கும் டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயாவின் குரலில் இந்த பாடலை கேட்டு முடிந்தோம். அன்பு உறவுகள் சந்தனராஜ் மற்றும் மகளே ஷியாமலா, நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். ஃபாரூக், நீங்கள் எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள். அழைக்கலாம், மீண்டும் அழைக்கலாம். அழைத்துக் கொள்ளுங்கள், எங்களோடு இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது இது கதம்பம் நிகழ்வு, பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கோம். இந்த இடத்திலே உங்களுக்கு ஒரு பதம் தரப்போகின்றேன். இரண்டு எழுத்துக்களால் ஆன ஒரு பதம், இரண்டு எழுத்துக்கள்தான் அந்த பதம். இது உங்கள் வாழ்க்கையிலே அடிக்கடி வந்து போவது, வந்து போகும் இந்த அதை இப்படி கூறிக்கொள்வோம். இது வந்து மகிழ்வாக வர முடிய வராது. எந்த வேலையை செய்தாலும் இப்படி ஏற்படுவது உண்டு. பண விடயத்திலும் சரி, தொழில் விடயத்திலும் சரி, ஒரு விடயத்தை செய்ய முற்பட்டு போகும் பொழுதும் சரி, குறிப்பாக பணம் தான் இதுக்கு காரணமாக இருக்கின்றது. இரண்டு எழுத்துக்களை கொண்ட பதத்திலே என்னிடம் ஒரு சொல் இருக்கின்றது, ஒரு பதம் இருக்கின்றது. அது இரண்டு எழுத்துக்களை கொண்டது. இங்கே அந்த பதத்தையும் கொண்டு வாருங்கள். அழைத்த உறவுகள், அனைத்து உறவுகளும் வரலாம், கலந்து உறவாடலாம் என்னோடு. இப்பொழுது பாடல் முடிந்துவிட்டது. உங்களுடைய பதிவுகளை வந்து பதியுங்கள், உங்களுடைய வந்து நீங்கள் வரும்பொழுதுதான் உங்களுக்கு நான் என்ன விடயம் என்று கூறுவேன். மகள் ஷியாமலா வந்துவிட்டார். கஞ்சிக்குடி ஷியாமலா,
1: வணக்கம். அப்பா,
0: வணக்கம். மகளே மஞ்சுளா, ஷியாமலா நலமா இருக்கின்றீர்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: இருவருடைய பேர் எனக்கு ஒரே மாதிரி அம்மா. நீங்கள் இருவருடைய பேர் மாறியாரு, தோழியர்கள் தான் நீங்கள். ரெண்டு பேருக்கு பிள்ளைகள் தானே, உடனே அப்படி வந்து விடுகிறது.
1: ஒரு பிரச்சனை இல்லப்பா, ரெண்டு பேரும் நீங்க பிரிக்கிறது இல்லப்பா.
0: நான் பிரிக்க முடியாதம்மா, நீங்கள் தோழிகள் அல்லவா, என் பிள்ளைகள் அல்லவா.
1: நன்றி அம்மா.
0: நல்லதம்மா. இந்த என்னுடைய பேர்த்தி இந்த பாடலை நான் தேடி எடுத்துக்கொண்டு தெளிபரப்பின் அவ கேட்டிருப்பாள் நினைக்கின்றேன். நீங்கள் கேட்டீங்க,
1: முதல்ல போடும்போது கேட்டப்பா, ரெண்டாவது போடுவோம், அடுத்தது கடைசியா போடும்போது கேட்க முடியலப்பா. என்ன
0: முதல்ல போடும்போது
1: சத்தம் கொஞ்சம் கம்மியா இருந்தது.
0: சத்தம் சரியான கம்மி என்ற
1: படியாது.
0: நான் தேடிக்கணும், இங்கே எனக்கு கிடைக்கல அந்த படம். அதுதான் கிடைத்தது. நான் முயற்சி பண்ணி, மூன்று தடவை முயற்சி பண்ணி அதே ஒரே சத்தத்தில் தான் வந்தது. எனக்கு திருப்தி இல்லை. அதெல்லாம் நான் அவடம் கூறிவிட்டு திரும்பி தருகின்றேன் என்று சென்று களஞ்சியத்திலே சென்று தேடி எடுத்து பதிவு செய்து எடுத்துக்கொண்டு வந்து வைத்து முதல் பாடலாக அவருக்கு இப்ப கதம்பத்திலே நான் ஒளிபரப்பி
1: இருப்பேன்.
0: அது நல்ல சிறப்பாக வந்த அந்த பாடல் அவ கேட்டிருப்பா என்று எண்ணுகின்றேன். நல்ல நல்ல ஒரு பாடல். அக்காவும் ஒரு பாடல் வந்து கேட்டிருந்தா, அம்மாவுக்காக கேட்கின்றேன். நல்லது. சரி, நீங்க நாளைக்கு என்ன பாடலை விரும்பி கேட்க போறீர்கள்?
1: திரிபுர சுந்தரி பாடம்.
0: திரிபுர சுந்தரி, நல்லது. அதுல என்ன,
1: ஜென்சியும் ஜானகி அம்மாவும் பாடினதுப்பா. ஜென்சியோட முதல் பாடல் அது.
0: ஓ அப்படியா, நல்ல செய்தி. என்ன பாடம்?

0: அந்த பாட்டுப்பா.
1: வானத்து பூங்கிளியா?
0: ஆமாப்பா, வானத்து பூங்கிளி. மான் என வாழ்ந்தவள் மண்ணில் வீழ்ந்தாளம்மா,
1: மான்
0: என்றும் கண்ணீரில் வாழ்ந்தாளம்மா.
1: ஓ, நல்ல பாடலாதையும் காற்றலைக்கு வரவில்லை. நீங்கள் இருவரும் வந்து பாடலை தரும்போது
0: கொஞ்சம் தேடுறது, பாடலுக்கு தேடுறது கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா.
1: உங்களுக்கு தேடி பிடிச்சு விடுவோம்.
0: கண்டுபிடிச்சிருக்கேன்னு இப்ப
1: சொல்றேன். உங்களோட இருக்கிறதா அந்த பாடல்? மகளிடம் கேட்டேன், சரியா? என்ன கதம்பத்தை?
0: நாளை மாலை கேட்டா உங்களுக்கு கஷ்டமா இருக்கிறதாப்பா, நான் இப்பயே கேட்டேன் கதம்பத்துல.
1: அப்படியா, சரி. நேர்களுக்கு தேடுவதற்கு நேரங்கள் எனக்கு கிடைப்பது குறைவு. என்ன நிறைவான
0: கிடைக்காது இல்லப்பா?
1: இப்பொழுதுதான் நிறைவாக நேர்களை இணைக்கின்றேன் என்றால் விடுமுறை காலம் வீட்டுக்குள்ள முடங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சிரமப்படக்கூடாது. கொஞ்சம் பாடலை கொடுத்து மகிழ்ச்சியாக இருக்க வைப்பதற்காக கூடுதலான உறவுகளை எடுத்துக் கொள்கிறேன். அடுத்த நிகழ்வையும் கை வைக்க அடுத்தவர்களையும் கை வைக்க வேண்டியதாம். சரி, மகளிடம் மறுக்கவில்லை என்று கேட்க இருக்கின்றேன் அம்மா.
0: சொல்லுங்கப்பா.
1: சரி, இந்த பூமியை உங்களுக்கு முடியுமா? அதற்கு ஒரு கருத்துக்கள் தர முடியுமா? பெண்களிடம் கேட்பது சரியா?
0: எனக்கு தெரிஞ்ச சொல்றேன்.
1: அப்ப போறீங்க, அப்ப அது நடந்த சம்பவம். அவர்கள் நன்மையாக இருக்குமா தீமையா? குடியாரன் பேச்சு முடிஞ்சா போச்சு. அவர் பேசுற பேச்சு மற்றவர்களுக்கு
0: இல்லப்பா. ஒரு சில விஷயங்கள், சில விஷயங்கள் நம்மளையும் மீறி நன்மையில முடிஞ்சிடும்.
1: ஓ, நன்மையாக
0: மூளையில பதிவு பண்ணிட்டாங்கப்பா.
1: ஓ, அந்த மது
0: விஷயத்தை என்ன திட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த விஷயத்தை நினைச்சுக்கிட்டுதான் அவங்க குடிக்கவே செய்வாங்க.
1: நான் நினைக்கிறேன் அந்த மற்ற உணர்வு நரம்புகளை, அதுதான் அந்த பாலச்சந்திர சொல்லு, மற்ற உணர்வு நரம்புகளை எல்லாம் மதுவிலே அது போதையிலே மடிய பண்ணிவிட்டு இந்த எண்ணம் மட்டும் அவர்களுக்கு ஒரு எதை நினைக்கின்றோம் அது மட்டும்
0: உண்மை. அதுதான் உண்மை.
1: ஓ, அந்த மது போதையிலே
0: என்னன்னா, இப்ப நீங்க ஒரு
1: கூறுங்களம்மா.
0: சொல்லுங்கப்பா.
1: இல்ல இல்ல, நீங்க கூறுங்கள்.
0: நீங்க ஒரு ஒரு விஷயத்தை இப்ப நான் தப்பு நான் பண்ணிருக்கேன் குடிச்சிருக்கேன் அப்படின்னா நான் சுத்திட்டு பேசிட்டே இருப்பேன். ஆனா கடைசியில திரும்ப திரும்ப செக்கு மாடு மாதிரி அந்த ஒரு வார்த்தையும் தான் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு சில விஷயங்களை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
1: ஆமா, பேசுனே திருப்பி திருப்பி பேசுவார்கள். பேசிட்டு
0: அந்த
1: விஷயத்துதான் நான் இப்ப என்ன சொன்னேன்
0: சுத்தி திரும்பவும் அதே இடத்துல நினைப்பாங்க.
1: ஆனால் ஒரு சிலர் அம்மா இப்படி செய்ய வேண்டும் என்ற வஞ்சனை நோக்கத்தோடு வந்து இப்படி உரையாற்றிக் கொண்டிருப்பார்கள். மற்றவர்களுக்கு அவதூறு செய்யும் வகையிலும் பேசுவார்கள் இல்லையா?
0: ஆமாப்பா, நிறைய நேரங்கள் அப்படிதான் பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு நம்ம தண்ணீர்ச்சிதான் யாரும் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற எண்ணமும் அவங்களுக்குள்ள இருக்கும்.
1: அந்த எண்ணம் இருக்கின்றது. அவர்கள்
0: அடுத்தவங்க எல்லாம் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் தண்ணி அடிச்சிருக்காங்க, அவன் குடிச்சிருக்கான், அங்க போய் நீ அவன்கிட்ட எது பேசுறாங்க. அதாவது இவங்க பக்கத்துல நியாயம் இருந்தா கூட அவன் அடிச்சிருக்க தண்ணியை பயன்படுத்தி அவங்கள தப்ப எடுபடாது. அவன் தண்ணி அடிச்சிருக்கிறத காரணம் காட்டியே அவன் சரிபடுத்திடுவாங்க. சுத்தி உள்ளவங்களும் ஒரே வாரத்துல முடிச்சிருவான். அவன் குடிக்காரன், அப்படிதான் இருப்பான் அப்படின்னு. அதெல்லாம் அவன் என்ன வேணாலும் பண்ணலாமா என்ன? அப்படிலாம் இல்லையே.
1: அதுக்கு காரணமாக நான் நினைக்கிறேன், சிந்து பைரவி திரைப்படத்தில் சிவகுமார் பிழைபடுகிறார் என்று தெரிந்து கொண்டு அவரை நேரடியாக பயந்த டில்லி கணேஷ் என்ன செய்யறார்? தனி அடித்தவர் போல வந்து நடிக்கிறார். திருப்பி கேட்க மாட்டாங்க தானே, அப்படியே மன்னிச்சு விடுவார் நாளைக்கு. ஆனால் விடயத்தை வெளியே கொண்டு வர அது நல்ல விடயமா இருக்கின்றது. ஏனென்றால் அவருடைய விடையை சுட்டிக்காட்டுவதற்கு நேரே சுட்டிக்காட்ட முடியாது. இப்படி ஒரு வேஷத்தை போட்டுக்கொண்டு மது போதையில் வந்து பேசினால் குற்றமா இருக்காதான்னு. ஆனால் அந்த விடயத்தை வெளிக்காட்டி விடுவார்
0: அப்படின்னு விஷயம் தான்
1: அது. வந்து ஒரு
0: மனிதன்
1: அப்படி பார்க்கும் போது மது வந்தோட அங்க அவருக்கு சொன்னார, அந்த நெப்போலியன் பூந்துதான் வீரம் வந்துருச்சு இந்த பேச போறாடாவே வந்து அவர்களுக்குள்ள அந்த வீரம் வந்து விடும் இல்லையா? கோளை கூட அந்த நேரத்தை வீரனாக.
0: ஆமா, அவங்க மூலம் பதிவுபெறிட்டுதான் அந்த விஷயத்த பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியல, அதுதான் தெரியாது இல்ல. அவங்க என்ன பண்றாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கே தெரியாது. பண்றதெல்லாம் அவங்க பண்ண மாதிரி இருக்காது. சொல்லுவாங்க உள்ள போல தான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு.
1: ஆமா, என்றால் அவர் கால் கை தடுமாறித்தானே நடக்கின்றார் உணர்வற்ற நிலையிலே தள்ளி மாறி. அது போன்ற அந்த மூளையும் தடுமாறி தடுமாறித்தான் அவருக்கு அந்த இதை புரிகிறது. எதை நினைத்தாரோ அதுதான் அந்த அவர் வாயிலே ஒலிக்கிறது.
0: ஆமாப்பா,
1: அதனாலதான் பேசியெல்லாம் முடிந்தவுன்னு நான் இப்ப என்ன பேசினேன் எதுல விட்டேன் என்று கேட்பார்கள் இல்லையா? அதனால் அவருடைய பேச்சை நாங்கள் எடுக்கக்கூடாது. அவரை அப்படியே கழித்து விட வேண்டியதுதான். என்றால் அவர் ஒரு தடவை வந்து செய்துவிட்டால் மறுநாள் நாங்கள் மன்னித்து விட்டார், மீண்டும் அதை செய்வார், திருந்த மாட்டார். அவர் திருந்தக்கூடியவர் அல்ல. அவரால் மற்றவர்களுக்கு நன்மை இல்லை. அப்படிப்பட்டவர்களால் இன்னும்
0: உண்மையான
1: சமூக விரோதங்களும் மனத்திலே குரோதங்களும் தான். அதை விட அவர் தள்ளி வைத்து விட்டால் நல்லம் இல்லையா?
0: ஆமாப்பா, எல்லா விஷயத்திலுமே அவங்க பயனற்றுதான் பார்ப்பாங்க.

0: இனிமையான வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது இருந்து காற்றலைக்கு வருகிறது சொல்லின் செல்வர் சுகி சிவம் அவர்களின் சொற்பொழிவு.
1: ஒரு அற்புதமான உரை பிள்ளைகளை பற்றி. இந்த நாட்டிற்கு இப்போது தேவைப்படுகிற ஒரு விவேகானந்தன் நம் முன்னரே இப்பொழுது வரப்போகிறார். அவரை வரவும் செய்திகள் தரவும் அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.
2: பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களே, நகைச்சுவை மூலம் ஒரு சிந்தனை வரலாற்றை படைத்திருக்கிற தென்கச்சி சுவாமிநாதன் அவர்களே, இன்னும் நாளை காலை பொழுது விடிந்து அலுவலகம் போக வேண்டும் என்ற பரபரப்பு துளிக்கூட காட்டாமல் வீற்றிருக்கிற அருமை சிங்கப்பூர் ரசிகர்களே, மூன்று பெரிய சிந்தனையை உங்கள் முன்பு வைப்பதற்காக இந்த நிகழ்வை அமைத்திருக்கிறார்கள். தென்கச்சி சுவாமிநாதன் அவர்களை பற்றி சொல்வது என்று சொன்னால், பள்ளிக்கூடத்தில் அவர் படிக்கிற காலத்தில் கண்ணன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகைக்கு கதை எழுதி அனுப்பிச்சாராம். கதையை போடலை, திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்கூல் அட்ரஸுக்கு அந்த கதையை திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க வாத்தியார்கிட்ட அந்த கதை கிடச்சிருச்சு. அவர் இவரை கூப்பிட்டு காதை திருகிக்கிட்டே கேட்டாராம், கதை எழுதுறியா? கதையா எழுதுற? ஒழுங்காக படிக்காத, கதையெல்லாம் எழுத அப்படின்னு காதை பிடிச்சி திருகு திருகுன்னு திருகிட்டு, அதுக்கப்புறம் எப்போ கிளாஸ்லையும் அவரை தான் கேள்வி கேட்பாராம். பதில் சொல்லலைன்னு உடனே கிட்டக்கப்பா காதை திருகிக்கிட்ட, கதையா எழுதுற? அது சில ஆசிரியர்களுக்கு அந்த குணம், பையன் முன்னுக்கு வந்துடப்படாது அப்படிங்கிறதுல ஒரு தீர்மானமான அபிப்பிராயம். இதெல்லாம் முடிஞ்சு அவர் அகில இந்திய வானொலி நிலையத்தில் இருந்து பெரிய சாதனை படைக்கிறார். இன்று ஒரு தகவல் அப்படின்னு 14 வருஷம் தொடர்ச்சியாக தினந்தோறும் பேசுகிறார். அப்போ ஒரு கடிதம் வருது நிலையத்துக்கு, ஐயா, தங்கள் நிலையத்தில் ஒரு பெரியவர் நாள்தோறும் இன்று ஒரு தகவல் சொல்வதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த பெரியவரை சந்திக்க ஆசைப்படுகிறேன். நான் அந்த நிகழ்ச்சிக்காக எப்போதும் என் காதுகளை தீட்டி வைத்துக் கொண்டு வானொலிக்கு பக்கத்திலேயே காத்திருக்கிறேன். அந்த லெட்டர் அவங்க ஸ்டேஷன் டைரக்டர் இவருக்கு அனுப்பிச்சா, அவர் வேற யாரும் அல்ல, அவங்க வாத்தியார் காது திருவுனார் பாருங்க, அந்த வாத்தியார். அது அவர் சொன்னார், அப்பெல்லாம் என் காது அவர் வசம் இருந்தது, இப்போ அவர் காது என் வசத்துல இருக்கு அப்படின்னு. அப்படி வாழ்விலே வெற்றி பெற்ற ஒரு மிகப்பெரிய மனிதர் தென்கச்சி சுவாமிநாதன் அவர்கள். ஐயா, பாப்பையாவை பற்றி சொல்வதுன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் ஒரு வசனமே இருக்கு. எப்படின்னா, சாலமன் பாப்பையா பட்டி மண்டபத்தின் போப்பையான். அவ்வளவு சிறந்த ஒரு உன்னதமான ஒரு நிலையிலே பட்டி மண்டபத்தை எடுத்து நிறுத்திய, சிரிப்பு கலந்த சிந்தனையின் மூலம் தமிழகத்தை எழுச்சி பெற வைத்திருக்கிற, நாவீறு படைத்த நல்ல பெரிய மனிதர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள். இங்கே ஒரு உன்னதமான தலைப்பு, கணவன் மனைவி குழந்தைகள் இவர்களை கொண்டு நல்ல குடும்பத்தை எப்படி அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு அக்கறை. மனைவியை பற்றி ஐயா பேசினார்கள், கணவனை பற்றி நம்முடைய பெருமதிப்பிற்குரிய தங்கச்சி பேசினார்கள். இப்ப பிள்ளைகளை பற்றி நான் பேசணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்லணும். ஒரு பையனுக்கு பெண் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினாங்க. பையன் மாட்டேன்ட்டான், வேண்டாம் கல்யாணமே வேண்டாம், எனக்கு கல்யாணமே தேவையில்லை அப்படின்னு. உடனே அப்பா என்ன நினைச்சாரு, என்ன இவன் கல்யாணம் வேண்டாம் வேண்டாங்கிறான், நாம எந்த பொண்ணை பார்த்தாலும் வேண்டாங்கிறான், மனசுல யாரையோ வச்சுக்கிட்டு சொல்றான்னு நினைக்கிறேன், அவன் மனசுல யாரை வச்சிருக்கிறான்னு கேளுன்னு. அம்மா சொன்னா, அவன் மனசுல வேற யாரையும் வச்சுக்கிட்டு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லல, நம்மள மனசுல வச்சுக்கிட்டு தான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்றாங்க. ஏன் விடுஞ்செழிஞ்சா நீங்களும் நானும் போடுற சண்டையை பார்த்துக்கிட்டு, இந்த கன்றாவி நமக்கும் தேவையா அப்படிங்கிற கருத்துல தான் அவன் கல்யாணமே வேண்டாம்னு சொல்றான். இது வந்து ஒரு கற்பனை அல்ல, ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். குழந்தைகள் யாரை வச்சு ஒரு முடிவுக்கு வர்றாங்க? அப்பா அம்மாவை பார்க்கறாங்க. கிட்டத்தட்ட அப்பா அம்மா தான் அவங்களுக்கு ஆரம்பத்தில் முன்மாதிரி, இவங்க மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், மேலே வரணும்னு சொன்னால் பெற்றவங்களுக்கு அதில் எவ்வளோ பெரிய பங்களிப்பு இருக்கு. பையன் சரியாக படிக்கலை, அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு, பையனை கூப்பிட்டு சத்தம் போட்டார், அறிவு இருக்காடா உனக்கு, அறிவு இருக்கா, உன் வயசு என்ன, எட்டு. எதிர் கூட்ட இருக்கான், உன் வயசு என்ன, எட்டு. நீ என்ன ஸ்கூல் படிக்கிற, அதே ஸ்கூல் தான் அவனும் படிக்கிறான். நீ என்ன கிளாஸ் படிக்கிற, அதே கிளாஸ் தான் ஏத்து விட்டு பையனை படிக்கிறான். அவன் மார்க் என்ன தெரியுமா, 80. நீ வாங்கியிருக்க மார்க் என்ன தெரியுமா, 30. ஏண்டா அதே வயசு அதே ஸ்கூலு அதே சப்ஜெக்டில் அவன் 80 வாங்குறான், நீ 30 வாங்குறியே. அவன் சொன்னான், அப்பா அம்மா வெவ்வேறு எண்ணம். ஏன், எல்லாம் சரிதான், ஆனால் அப்பா அம்மா கிட்டே இருந்தானே எல்லாம் வரணும். நீங்கள் இது வந்து முட்டாள்தனமான கருத்து இல்லை. ஜீன் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி சயின்ஸ் திணறுது, மரபு அணு அப்படிங்கிறத பற்றி திணறுது. ஜெனட்டிக்ஸில் என்ன சொல்கிறான், பரம்பரையில் சில குணங்கள் பதிஞ்சிருக்கு, சில இயல்பு பதிஞ்சிருக்கு, அது அப்படியே பரம்பரை பரம்பரையாக வருது. ஒன்றும் இல்லை, பரம்பரையிலேருந்து எதுவுமே வரலன்னா குறைஞ்சபட்சம் என்னன்னா சக்கரை வியாதியாவது வருது. அது பரம்பரை பரம்பரையாக வந்துகிட்டே இருக்கு. கடைசியாக இப்போ கண்டுபிடிச்சிருக்கான், யாராவது கொலை பண்ணான்னா அவன் கொலை பண்ணல, அவங்க பரம்பரையில் கொலை பண்ணுற உணர்வு இருக்கு அந்த ஜீனில். ஆனால் இதை கோர்ட்டு ஒத்துக்காது. கோர்ட்டில் போய் ஏன் கொலை பண்ணேன்னா, எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா அந்த வேலையை ஆரம்பிச்சாருங்க, இது எங்கள் ஜீன்லேயே இருக்கு அப்படின்னா நீதிபதி சொல்லுவார், உன்னை தூக்கில் போடுறது எங்கள் ஜீன்லேயே இருக்கு, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, உள்ளே போக வேண்டியதுதான். இப்போ இவன் கொலை இவன் பண்ணலை, இவங்க தாத்தாவுக்கு தாத்தா உள்ளேருந்து கொலையை பண்ணிவிட்டு இவனை உள்ள அனுப்பிச்சுட்டா இருப்பாருங்க. தற்கொலை பண்ணிக்கிறது ஜீனில் இருக்குங்கிறான், சாமி கும்பிடுறதே பரம்பரை ஜீனில் இருக்கு அப்படிங்கிறான். அப்போ ஒரு பாரம்பரியம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம், மேலேந்து எல்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கு. இதை பெற்றவங்க யோசிக்கணுமா இல்லையா, எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்க சரியில்லை பிள்ளைங்க சரியில்லை நாம சொன்னால் நாம் எந்த அளவுக்கு சரி, இது முதல் கேள்வி. ரொம்ப நுட்பமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நம்ம பிள்ளைகள் நம்மளை எந்த அளவுக்கு பின்பற்றுகிறார்கள். ஒன்று ஜீனில் வர்றதுன்னு சொன்னேன், எது பரம்பரையாக ரத்தத்தில் வருது. இன்னொன்று என்னன்னு கேட்டால் பழக்க வழக்கம். நம்ம வீட்டில் என்ன பழக்க வழக்கம் இருக்கோ அதை பார்த்து பிள்ளைங்க கற்றுக்குதா இல்லையா. காரைக்காலம்மையாருடைய வரலாற்றை சேக்கிழார்னு ஒரு புலவர் எழுதுறாரு. அந்த அம்மா சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்கன்னா மணி அடித்து சிவ பூஜை பண்ணுவாங்கன்னு எழுதுறாரு. சின்ன வயசில் அது எப்படி வந்தது, அப்பா அம்மாவை பார்க்குறாரு சிவ பூஜை பண்ணுறது, தானும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற நினப்பு வருது. அப்போ ஒன்று ஜீனில் வருது பிள்ளைகளுக்கு, இல்லாட்டி பழக்க வழக்கத்தில் வருது, பெற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து பிள்ளைங்க பண்ணுது. அப்பா சொல்கிறார் பையனை பார்த்து, உருப்பிடுற வழியை பாருன்னு. இவர் உருப்பிட்டார, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. அப்பா சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குன்னு வச்சுங்க, அப்பா வட்டம் வட்டமாக விட்டா பையன் மாவட்டம் மாவட்டமாக விடுவான். 8 அடி பாஞ்சா 16 அடி பாயணும்னு தியரி இருக்கு. அப்பா வட்ட வட்டமா விட்டா நம்ம மாவட்டம் மாவட்டமா விடுவோம் அப்படின்னு. அப்புறம் பையனை பார்த்து, நீ சிகரெட் பிடிக்கிறியன்னு கேட்க முடியுமா. சரி, எத்தனை குடிகார தகப்பம் புள்ளைய கெடுத்துக்கான் தெரியுமா, எத்தனை குடிகார தகப்பம் புள்ளைய கெடுத்துக்கான் தெரியுமா. எப்படி, அவன் குடிக்கிறது, அமகலம் பண்றது, வீட்டில் அடிக்கிறது, இதெல்லாம் பையன் பார்க்கறான். ஓ, நாமளும் இப்படி இருந்தாதான் சரியா இருக்கும் அந்த எண்ணம் வருதா இல்லையா. இப்ப சில பிள்ளைகள் அதை பார்த்துட்டு நாம இப்படி இருக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வருது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அப்பா தவறு பண்ணுற போது, அம்மா தவறு பண்ணுற போது, அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் மட்டும் எப்படி தவறு பண்ணாமல் இருக்க முடியும். எனவே ஒரு குடும்பத்தில் குழந்தைகள் வெற்றி பெற வேணும், மேலே வர வேணும், நல்லா இருக்கணும்னு சொன்னால் பெற்றவங்க தங்களை பற்றி கொஞ்சமாவது யோசிக்கணும். நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி கவலைப்படணும். ரெண்டு பேரும் சொன்னாங்க, கணவனால் என்ன இன்பம், மனைவினால் என்ன இன்பம்னு சொன்னாங்க. குழந்தைன்னு ஒன்று வீட்டில் இல்லைன்னா வீடு வீடாக இருக்குமா. அதான் ஒரு பழமொழி சொல்லுவான், பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி துள்ளி விளையாடணும்னா. பிள்ளை இல்லை, கிழவரே தொட்டிலில் உட்காந்து அவர் சொன்ன மாதிரி விரல் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்குமா. அந்தந்த காலகட்டத்தில் அது இருக்கணும். நம்ம ஊர்லேயே பாருங்கள், கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்க, 2 வருஷம் ஆகி ஒரு வீட்டில் எதுவும் இல்லைன்னா ஒன்றே ஒரு கேள்வி கேட்பான், என்ன ஒன்றும் விசேஷம் இல்லையா, வீட்டில் ஒன்றும் விசேஷம் இல்லையா. இது பரவாயில்ல, சில பேர் நாகரிகமாக கேட்குறான், இன்னும் சில பேர் அசிங்கமாக கேட்பான், ஒரு புழு பூச்சி இல்லை. அது என்ன புழு பூச்சின்னா, புழுங்கிறது பையனா, பூச்சிங்கிறது பொண்ணா. எப்படிறான்னா, புழு வந்து இருந்த இடத்துல குடஞ்சிக்கிட்டு அங்கேயே இருக்கும், அந்த இடத்த விட்டு போகவே போகாது. பூச்சி குடஞ்சிட்டு பறந்து போயிடுது, பொண்ணு கல்யாணம் ஆகி போயிட்டாலாம், பையன் போக மாட்டேங்கிறானா, குடஞ்சிக்கிட்டு அங்கேயே உட்காந்துருக்கிறான். அதை எப்படி கேட்குறான், வீட்டில் ஒரு புழு பூச்சி இல்லையா அப்படிங்கிறான். இப்போ பூரானே வந்து பிறக்குது, புழு என்ன புழு. நீ கொஞ்சம் யோசிக்கணும், நம்ம வீட்டில் பிள்ளைகள் சரியில்லைன்னா அது எங்கேருந்து ஆரம்பமாகுது அப்படின்னா நம்மகிட்டேருந்து ஆரம்பமாகுது. எனக்கு நினைவு தெரிஞ்சு, நான் எப்போவுமே எனக்கு நினைவு தெரிஞ்சுன்னு சொல்வேனே ஒழிய எனக்கு விவரம் தெரிஞ்சுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படி சொன்னால் சில பேர் சொல்லுவான், இன்றைக்கி உனக்கு ரொம்ப விவரம் தெரிஞ்சு போச்சோ அப்படிம்பா. ஸோ நம்ம எச்சரிக்கையாக வார்த்தையை கையாளணும். எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்கள் அப்பா ஒரு நண்பர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். அவருடைய நண்பர் வீட்டுக்கு வாசலில் ஒரு பசங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. உள்ளே போகிற போது எங்கள் அப்பா அந்த பசங்களை பார்த்துட்டு உள்ளே போன உடனே அவங்ககிட்ட கேட்குறாரு, அவருடைய நண்பர்கிட்ட கேட்குறாரு, வாசல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்களே உன் பசங்களா அப்படின்னு. அவன் சொன்னான் பாருங்கள், திருப்பி பார்த்தாலே தெரியல எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவம் பண்ணணும் எல்லாம் மொத்தமாக வந்து பிறந்திருக்குன்னா. அது நம்ம ரொம்ப கிளியராக ஒன்று சொன்னான், எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவமோன்னு சொன்னானே ஒழிய இந்த ஜென்மத்தை சொல்லலை. ஏன், இந்த ஜென்மத்தில் பண்ணியிருக்கிற பாவத்துக்கு இதை விட மோசமாக பிறக்கும்னு அவனுக்கே தெரியும். அதனால தான் எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவம் பண்ணணும் எல்லாம் வருஷம் வந்து பிறந்திருக்குது அப்படிங்கிறான். நீங்கள் யோசிச்சுங்க. அப்புறம் பிள்ளைகளை நோக்கிறதால என்ன பயன் இருக்கு? நான் இப்போ சொல்ல போகிற தியரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் வேற வழி இல்லை, பொறுத்துக்கணும். என்னென்னா நம்ம ஜீன்லேருந்து தான் பிள்ளைகள் உண்டாகுதுன்னு சொன்னேன் இல்லையா. மகாத்மா காந்தி கிட்டேருந்து நல்ல பிள்ளையும் பிறந்திருக்குது, மோசமான பிள்ளையும் பிறந்திருக்குது. ஒரு குடும்பத்தில் சில பிள்ளை ரவுடியாக வந்து பிறக்குது, ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை ரொம்ப புத்தர் மாதிரியா அமைதியாக நல்லபடியாக வந்து பிறக்குது. எப்படி சார் பிறக்குதுன்னா கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம ஜீனில் எப்போவுமே ஒரே கேரக்டர் டாமினேட் பண்ணுறது இல்லை, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு குணம் டாமினேட் பண்ணுது, ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு குணம் மேலோங்கி நிற்கிது. மகாத்மா காந்தியோட புள்ள குடிச்சுட்டு தெருவில் உருண்டுகிட்டு இருந்தான். அவர்கிட்ட போய் எல்லாம் கேட்டான், என்னங்க இது தப்பா இருக்குது, உங்க புள்ள எப்படி இருக்கிறாரு? அப்ப காந்தி சொன்னார், நான் மிருகமா இருந்த போது பிறந்த பிள்ளை வேறு எப்படி இருக்கும்னு கேட்டார். அப்ப நான் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன், என் புள்ள அப்படி வந்து பிறந்தது, இப்ப நான் ரிஃபைன்டா ஆயிட்டேன், என்ன பண்ண முடியும், எங்கிட்ட அந்த உணர்வு மேலோங்கி இருந்த நிலை, அவன் அப்படி வந்து பிறந்துட்டான். இதைத்தான் பெரியவங்க பார்த்து என்ன முடிவு பண்ணாங்க, ஆணும் பெண்ணும் இணைந்து சந்ததியை உண்டு பண்ற போது உணர்வுகளை எல்லாம் பதிவு பண்ணி பிறகுதான் சந்ததியை உண்டு பண்ணணும் அப்படின்னா. ஒரு கிளார்க் போஸ்ட்ல நியமிக்கிறதா இருந்தா, ஒரு ரூம் பாய் ஒரு வேலை கூட நியமிக்கிறதா இருந்தா, அவன் என்ன தகுதி உள்ளவன் பார்க்கிறோம். ஒரு அப்பா என்ற பதவியில் ஒருவரை நியமிப்பதற்கு உடல் தகுதியை தவிர வேறு என்ன தகுதி இருக்கிறது என்பதை பற்றி எத்தனை பேர் கவலைப்பட்டிருக்கிறோம். பயாலஜிக்கலா ஒருத்தன் அப்பா ஆயிடுறான், இந்த வார்த்தையை கவனிங்க, பயாலஜிக்கலா ஒருத்தன் அப்பா ஆயிடுறான், சைக்கலாஜிக்கலா அப்பாவா ஆகிறதே கிடையாது. ஏன், மைனர் மாதிரியே சுத்தறான், பொறுப்பு இல்லாம கொண்டாட்டி இந்தியாட்டி சுத்திக்கிட்டே இருக்கான். பயாலஜிக்கலா ஃபாதர் ஆயிட்டான், சைக்கலாஜிக்கலா ஃபாதராகவே ஆகல. அவன் பிள்ளை எப்படி மெச்சூர் பிள்ளையா வளர முடியும்? சோ இது வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக்சிடென்ட், உடல் உறவு காரணமா புள்ள வந்து பிறந்திருது, அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. பல பேர் விபத்துக்களால் தகப்பனாகிறார்களே ஒழிய திட்டமிட்ட யோசனையினால் தகப்பனானவர்கள் உலகத்தில் மிக குறை. ஆரியாம்பாள் சிவகுரு ஒரு நாள் இரவு அப்படி படுத்திருக்கும் போது அவர் கனவுல கடவுள் வந்தாராம், உனக்கு எப்படிப்பட்ட புள்ள வேணும்பா, ரொம்ப நாள் இருக்கிற புள்ள வேணுமா, கொஞ்ச நாள் இருக்கிற புள்ள வேணுமா? இவர் எதுக்குன்னு கேட்பார்ல. அப்ப கடவுள் சொன்னாரா, ரொம்ப நாள் இருக்கிற புள்ளேன்னா அயோக்கியனா கொடுப்பேன், கொஞ்ச நாள் இருக்கிற புள்ளேன்னா நல்ல புள்ளையா கொடுப்பேன், உனக்கு என்ன வேணும்? அப்படி ஒரு கனவு கண்டவர் சிவபெருமான்ட்ட ஒரு பதில் சொல்லிட்டு முழிக்கிறார் பாருங்க. அவர் மனைவி படுத்திருந்தா, எந்திரிச்சு உட்காந்தா, என்ன திடும்னு எந்திரிக்கிறேன். அவ கேட்டா, நீங்க என்ன தூக்கத்தில் எந்திரிக்கிறீங்க? கனவுல கடவுள் வந்தார், இது மாதிரி என்ன கேட்டார். அந்த அம்மா சொன்னா, என்னையும் இதே கேள்வி கேட்டாரு, நல்ல பிள்ளை கொஞ்ச நாள் இருக்கிறது வேணுமா, கெட்ட பிள்ளை ரொம்ப நாள் இருக்கிறது வேணுமா? உடனே அவங்க கணவர் கேட்டாரு, நீ என்ன சொன்ன அப்படி. அவ சொன்னா பாருங்க ஒரு பதில், இதை நான் எப்படி முடிவு பண்ண முடியும், உங்களை கேட்டுட்டு சொல்றேன்னு எந்திரிச்சேன்னா. அவர் சொன்னார், கடவுள் என்ன கேட்ட போது நானும் அதே தான் சொன்னேன், நான் எப்படி முடிவு பண்ண முடியும், அவளை கேட்டுட்டு சொல்றேன்னு நான் எந்திரிச்சேன்னா. அவர்களுக்கு தான் ஆதிசங்கரன் பிள்ளையா வந்து பிறந்தாரு. இப்ப நம்ம வீட்டுல அப்படி பறக்கலன்னா ஏன் பறக்கலன்னு தெரியுதா? கடவுளே வந்து நம்ம அப்பா அம்மா கேட்டா என்ன தரமா சொல்லுவோம்? இப்ப அப்பா வந்து கேட்டான்னு வச்சுங்க, எப்படிப்பட்ட புள்ள வேணும் அப்படின்னு, அப்பா ஒண்ணு அம்மாவை கேட்டு சொல்றேன்னு சொல்ல மாட்டேன், அவளை கேட்டாலே விளங்காது, அவளுக்கு இது தெரியாம இருக்கிறதே நல்லதும் பார். எது இப்படி கனவுல கடவுள் வந்தது தெரியாம இருக்க நல்லது. அவகிட்ட போய் கேட்டா அவனு சொல்லுவா, அந்த கூறுகட்ட மனுஷனுக்கு எது விளங்குச்சு, இது விளங்குறதுக்கு ஏதோ சட்டங்கத்தை போடாம உள்ள வந்துட்டா சரி. மனைவிக்கு கணவன் மேல மரியாதை கிடையாது. பல வீட்டில் மனைவிக்கு கணவன் மேல மரியாதை கிடையாது. மனைவி அப்படின்னா கணவனுக்கு மனைவி மேல நம்பிக்கை கிடையாது. இப்ப யோசிச்சுங்க, நம்பிக்கை கிடையாது, மரியாதை கிடையாத தம்பதிகளுக்கு ஆதிசங்கர் வந்து பிறக்க முடியுமா? ஆதிசங்கர் தான் வந்து பிறக்க முடியுமே ஒழிய ஆதிசங்கர் எப்படி சார் வந்து பிறக்க முடியும்? அப்ப எத்தனை பேர் பிளான் பண்ணி நமக்கு இப்படி ஒரு புள்ள வேணும் அப்படின்னு விரதம் இருந்து நோன்பு இருந்து எனக்கு இது மாதிரியான புள்ள வேணும் அப்படின்னு தவம் இருந்து பெற்றவர்கள் எத்தனை பேர்? பிள்ளைகளை நோகுறோம், நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் சொன்னா அவங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் சொல்ற பேச்சை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு இப்படி ஒரு புள்ள வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கணும். அது ஆணா இருந்தாலும் நல்லதுதான், பெண்ணா இருந்தாலும் நல்லதுதான், அதுலலாம் ஒன்னும் பெரிய பேதம் இல்லை. ஆம்பளை புள்ள என்ன ஒஸ்தி, பொம்பளை புள்ள என்ன மட்டும், அதெல்லாம் இப்ப ஏற்பட்டு இருக்கிற மோசமான ஒரு கான்செப்ட். எனக்கு ரெண்டும் பொண் குழந்தைங்க, நான் இதை ஒண்ணு வருத்தமா சொல்லல, சந்தோஷமா சொல்றேன். எனக்கு ரெண்டு குழந்தை, ரெண்டும் பொண்ணு. இது நடந்த இன்சிடென்ட் எப்படின்னா, நான் வந்து ரெண்டாவது பிள்ளை பேருக்கா என் மனைவி வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்குறேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட அப்போ கார் கிடையாது. கோயம்புத்தூர்ல இருந்தேன், போய் ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு ராத்திரி 12 மணி ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு நேராக போய் ஹாஸ்பிட்டலில் அவளை சேர்க்குறேன் டெலிவரிக்கு. அவளை உள்ளே அப்படி சேர்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் வெளியே வந்து இந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட கேட்டேன், என்ன பணம் கொடுக்கணும்? எங்கள் ஊர்லலாம் அந்த ஃபிக்ஸடாக வாங்க மாட்டேன், அவங்க சௌரியப்படி வாங்குவாங்க. எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ நீங்களே ரொம்ப பரபரப்பாக இருக்கிறீங்க, இப்போ கொடுத்தா குறைச்சலாக கொடுப்பீங்க, நாளைக்கு நல்ல செய்தியோட கூட 10 ரூபா வாங்கிக்கிறேன்னார். சரி விட்டுட்டேன். டெலிவரி ஆகி 1 வாரம் ஆச்சு, அவரை பார்க்க முடியல. அப்புறம் அவரை தேடி பிடிச்சிக்கிட்டு நேராக போய், என்னங்க 1 வாரமாக நீங்கள் வரவே இல்லை, உங்கள் நான் பணம் பாக்கி வச்சுருக்கிறேன். அவர் கேட்டார் அதெல்லாம் அப்புறம், என்ன பிள்ளைன்னு சொல்லுங்கள். நான் சொன்னேன் பொம்பளை பிள்ளை. பொம்பளையா, நீங்களே வருத்தத்தில் இருப்பீங்க. நான் என்ன வருத்தத்தில் இருக்கிறேன்? அவராகவே நீங்களே வருத்தத்தில் இருப்பீங்க, கொடுக்கறத கொடுங்கன்னார். நான் சொன்னேன் இதில் ஒன்றும் வருத்தப்பட ஒன்றும் இல்லைங்க, நான் வருத்தத்தில் இருப்பீங்க. அப்படி பார்த்தா எனக்கு இந்த ரெண்டாவது பொம்பளை பிள்ளைன்னு நான் பாருங்க. அவர் சொன்னார் அப்போ நான் தான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். அப்போ ரெண்டாவது பொம்பளை பிள்ளை பார்த்தா கையேந்திட்டவன் அர்த்தமா? அப்படி ஒரு நினப்பு இருக்கு, பெண் குழந்தை பிறந்துட்டா அது ரொம்ப செலவு, ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டா அது ரொம்ப நல்லது அப்படின்னு. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பொம்பளை பிள்ளையா இருந்தாலாவது பிற்காலத்தில் அப்பா அம்மாவுக்கு ஒரு காப்பியாவது கொடுக்கும், ஆம்பளை பிள்ளையா இருந்தா அது கொடுக்குற யோகியதை கூட உனக்கு இல்லாமல் போயிடும். ஏன்னா பொண்டாட்டியை கேட்டுட்டு கொடுக்கணும், அப்போ மாமியாருக்கு கொடுக்க விடுவானே, அப்போ என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டம். பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு ஒரு வேலை சோறு கிடைக்கும், ஆம்பளை பிள்ளையா இருந்தா வர்றவளை பொறுத்து அவனுக்கே கிடைக்கலையா, அப்புறம் அவங்க அப்பா அம்மாக்கு எங்கேயிருந்து கிடைக்க போகுது? கொஞ்சம் யோசிச்சுப்பார். பொம்பளை பிள்ளைனா மட்டும், ஆம்பளை பிள்ளைனா ஒஸ்தி, அதெல்லாம் ரொம்ப தவறு. இதை உடைக்கிறான் பாருங்க பாரதி. இங்க திருவள்ளுவர் கூட ஒன் சைடடா திங்க் பண்ணிட்டார். எப்படின்னா ஆம்பளை பிள்ளை தான் தலைமையில் திங்க வச்சுக்கிட்டார். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், மகனை அப்படின்னார் பாரதி தான் உடைச்சா. என்ன மகனை, என்ன மகனை? திருவள்ளுவர்லேருந்து டிவியேட் ஆகிறான், ஆனால் நாசுக்கா டிவியேட் ஆனான். மகனைன்னு சொல்லலை. எப்படி? உச்சிதனை முகந்தால் கர்வம் போய் வளருதடி. அப்ப என்ன அர்த்தம்? பொம்பளை பிள்ளை உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடி. உன்னை யாராவது பாராட்டினா என் உடம்பெல்லாம் சிலிர்க்குதேம்மா, மகளை பார்த்து பாடுகிற. உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடி. என்ன ஆம்பளை பிள்ளைனாலும் சரி, பொம்பளை பிள்ளைனாலும் சரி, புள்ள பிள்ளையா இருந்தா வெற்றி தான். பல பேர் சொல்லுவாங்க ஆம்பளை பிள்ளையா இருந்திருந்தா பரவாயில்ல சார். இன்னும் சில பேர் சார் ஆம்பளை தடியன்லாம் வந்து பிறந்திருக்கிறார், அன்பா இருக்கிறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளையே இல்லையே சார் அப்படின்னு வருத்தப்படுற எத்தனை பேர் இருக்கிறேன். நான் ஒன்னு சொல்றேன், ஆம்பளை பிள்ளை பெத்தாதான் பெருமை, பொம்பளை பிள்ளை பெத்தாதான் பெருமைங்கிறதெல்லாம் வெறும் மாயை. ஒரே வார்த்தை சொல்லுமா, பிள்ளைய பிள்ளையா பெத்து பிள்ளையா வளர்த்திருந்தா பெருமை தான். நீங்க பிள்ளைய பிள்ளையா பெத்துக்காம மிருகமா பெத்திருந்தா ஆம்பளை இருந்தானே பொம்பளை இருந்ததுன்னா. இப்போ எங்கூர் வரலாறு சொல்லட்டுமா? எங்கூர் வரலாறு என்ன? ஆம்பளை பிள்ளையாலும் பெருமை இருக்கு, பொம்பளை பிள்ளையாலும் பெருமை இருக்கு. எப்படி? எங்கூர்ல மோத்திலால் நேருன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு ஜவஹர்லால் நேரு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது, பெரிய பாப்புலாரிட்டி. அந்த ஜவஹர்லால் நேருங்கிற ஆம்பளை பிள்ளைக்கு இந்திரா காந்தின்னு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தது, அதனால பெரிய பாப்புலாரிட்டி. அந்த இந்திரா காந்திக்கு ராஜீவ் காந்தின்னு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது, அதனால பாராட்டு பெருமை. அப்ப என்னன்னா, ஆம்பளை பிள்ளை பெற்றாலும் பொம்பளை பிள்ளை பெற்றாலும் சரியானபடி பெற்று வளர்த்தா அது பாராட்டு தானே ஒழிய, ஆம்பளை பொம்பளைங்கிறது வெறும் மாயை. ஏ, மோதிலால் நேருவுக்கு நேருவால் பெருமை, நேருவுக்கு இந்திரா காந்தியால் பெருமை, இந்திரா காந்திக்கு ராஜீவ் காந்தியால் பெருமை. என்ன ஆம்பளை பிள்ளை, என்ன பொம்பளை பிள்ளை, என்ன? அந்த கான்செப்டே தப்பு. புள்ள பிள்ளையா இருந்தா வெற்றி தான். இதை விட இன்னொரு கான்ட்ராஸ்ட் சொல்றேன் பாருங்க, அழகான ஒரு கான்ட்ராஸ்ட். ஆண்டாள் ஒரு ஆழ்வார் வாழ்ந்தா பெண், அவ கண்ணனை காதலிச்சா, அந்த கண்ணனை பெத்த தாய பாராட்டினா, இப்படி ஒரு பிள்ளையை பெத்து கொடுத்தியே, ஆம்பளை பிள்ளையை பெத்து கொடுத்தியேன்னு பாராட்டினா. எப்படி தெரியுங்களா பாட்டு? தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை பாட்டு வரும். எப்படி பிள்ளை பெத்து கொடுத்தா பாரியா, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்னு. இதுக்கு உரை எழுதுற போது எழுதுனா, பெற்ற வயிறுக்கு பட்டம் கட்டியவள் அப்படின்னு எழுதுனா. அந்த பெத்த வயிற்றுக்கு அவ பட்டம் கட்டிட்டாளா? தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் பெத்தா இப்படி ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்துக்கணும் அப்படின்னு. அப்ப ஆண்டாள் யார பாராட்டுறா? ஆம்பளை பிள்ளையை பெத்தவளை பாராட்டின. ஆனா ஆண்டாள் பொம்பளை பிள்ளை தானே, அதை வளர்த்தவர் யார் தெரியுமா? உங்க அப்பா பெரியாழ்வார்னு பேரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு மகள் பிறந்தாள்னு சொல்லல, நான் ஒரு மகளை வளர்த்தேன்னு சொல்லல. பாட்டு எப்படி தெரியுமா? பெரியாழ்வார் சொன்னார், ஒரு மா மகளை உடையேன்னர், ஒரு மாமகளை உடையேன்னர். எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா பாரு, பேர்பட்ட பொண்ணு தெரியுமா? இப்ப யோசிச்சு பாருங்க. ஆண் பிள்ளை என்பதற்காக கண்ணனை பாராட்டுகிறாள் ஆண்டாள், அவள் பெண்ணாய் பிறந்ததற்காக பெரியாழ்வார் பாராட்டுகிறார் என்றால், ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்பது அபத்தமான ஒரு எண்ணம், பிள்ளை பிள்ளையாக இருந்தால் கொண்டாடத்தக்கது. நீங்க முன்னெல்லாம் உங்களுக்கு தெரியும், வீட்டில் பாப்புலேஷனே ஜாஸ்தி, ஒவ்வொரு வீடுமே ஒரு முனிசிபாலிட்டி வார்டு மாதிரி இருக்கும், எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலின்னு கச்ச கச்ச கச்ச கச்ச, ஆறு பனியன், ஆறு சட்டை, ஆறு துண்டு, ஒன்றும் தெரியாது. அது எது அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும், அது பாட்டுக்கு ஒரு 40-50 ஒவ்வொரு வீட்லேயும் ஓடும். நாங்களே எங்கள் வீட்டில் மொத்தம் எப்படின்னா, 6 பிள்ளை, 3 பையன், 3 பொண்ணு, எங்கள் அப்பா அம்மா 8 பேர். நல்ல வேளை இன்னும் ஒன்று இருந்திருந்தால் நவக்கிரக ஊடு அப்படின்னு இருப்பேன், தப்பிச்சோம் நாங்கள். 8-6 பிள்ளைங்க, வீடு ஜெய ஜெயின்னு இருக்கும் அது பாட்டுக்கு. எப்படி இருக்கும்? இப்பெல்லாம் ரொம்ப லிமிட்டட், ஒன்றே ஒன்று, கண்ணே கண்ணு, கருவேப்பிலை கண்ணு மாதிரி ஒன்றே ஒன்று, அதையே சமாளிக்க முடியலன்றான். அப்போ 6 எப்படிடா சமாளித்தான்னா, பெத்தவன் சமாளிக்கல, ஒன்று ஒன்று குட்டியே சமாளிச்சிருக்கும். பெருசாக ஒரு குட்டு குட்டுவார் பாருங்க அப்பா, அவன் அடுத்தவனை குட்டுவான், அவன் அடுத்தவனை குட்டுவான், அடுத்தவனை குட்டுவான், அப்படியே. அது வந்து ஒரு டீசென்ட்ரலைசேஷன், அட்மினிஸ்ட்ரேஷனில் டீசென்ட்ரலைசேஷன், எல்லாம் தானாகவே ஒரு கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும். இப்போ அப்படி இல்லை, ஒன்றே ஒன்று, கண்ணே கண்ணு, உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறான் பசங்களை வளர்க்குறது. அப்போ இந்த நம்பர் ஆஃப் இது பாப்புலேஷன் கூட இருந்துன்னு சொன்ன பாருங்க, வீட்டில் நான் எண்ணிக்கை, அதுக்கு ஒரு ஜோக் சொல்லுவேன். பஸ்ஸில் ஒரு அம்மா பிள்ளையை கூட்டிகிட்டு ஏறிச்சு, கொஞ்சம் நிறைய இப்படி கூட்டிகிட்டு பஸ்ஸில் ஏறின உடனே அந்த நினச்சிட்டான், ஸ்கூல் பஸ் ரிப்பேர் போல் இருக்க, இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களை எல்லாம் கூட்டிகிட்டு பஸ்ஸில் ஏறுதுன்னு நினச்சிக்கிட்டு அவன் கேட்டான் டவுன் பஸ்ஸில், ஏன் டீச்சர் அம்மா ஸ்கூல் பஸ் ரிப்பேர் ஆனும். அந்த அம்மா இப்படி ஒரு முறை முறைச்சது, உன் கண்ணில் கொள்ளியை வைக்க, என்ன ஸ்கூல் டீச்சர் நான் நினச்சிக்கிட்டேன், ஆ அவ்வளவு என் சொந்த பிள்ளைங்க. டக்குன்னு இன்னொரு பெரியவர் பார்த்தார், அவருக்கு இப்போ போதாத நேரம், அவர் உன் பிள்ளையாகவே இருக்கட்டுமே, இன்னும் எல்லாத்தையும் என்ன ஊர்வலமாக கூட்டிகிட்டு வருது, இந்த சிறுவர்கள் மாநில மாநாடு நடக்குதா, பேரணி கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வரையே, வீட்டில் ஒரு 2 விட்டுட்டு பாக்கி கூட்டு வர வேண்டாமா? அவ சொன்ன அதே கொள்ளிய ஓன் கண்ணிலையும் வைக்க, ஏன் வீட்டில் 3 விட்டுட்டு பாக்கி தான் நான் கூட்டியாந்துருக்கிறேன். ஆமா, அதோட வாய்ப்புத்திட்டான். இந்த பஸ்ஸில் ஏறிச்சு பாருங்க, உள்ளாம குளம் எல்லாம் தப்ப தப்பா, இங்கே போய் ஓடி உட்காருது, அங்கே இங்கே வந்து உட்காருது, இது இன்னொரு மாற்றி உட்காருது, மாற்றி மாற்றி எல்லாம் அங்கே உட்காந்துட்டே இருந்தது. அப்படி மாற்றி மாற்றி உட்காந்த உடனே ஒரு பிள்ளை ஒரு பெரியவரை தள்ளிக்கிட்டு போய் பக்கத்தில் உட்காந்து அங்கேருந்து இன்னொன்று கூப்பிடுது, இங்கே போ அப்படி இன்னொன்று கூப்பிடுவா அப்படி. அவரால் இதையே சமாளிக்க முடியாது, இது இன்னொரு பிசாசை வேற கூப்பிடுதேன்ட்டு, ஏ ஏ நீ ஒன்று உட்காந்தா போதுமா, எதுக்கு அவளை கூப்பிடுற அப்படின்னு. உங்கள் அப்பா விட்டு பஸ்ஸா? டக்குன்னு ஒரு வாயம்புத்த, உன் பேர் என்ன பாப்பா? உன் பேர் என்ன? பேரா? 8. என்ன 8? நம்பர் தான். ஏ பேரெல்லாம் வச்சு ஞாபகம் இருக்காதுன்னு எங்க அப்பா நம்பர் வச்சிருக்கிறாரு, எங்க வீட்டுல நான் 8 நம்பர் அப்படின்னு. உடனே என்ன கேட்டான், நீ கூப்பிட்டியே அது என்னன்னா, 8A. என்ன 8A? ஒரே பிரசவத்துல ரெட்டை, வேற எப்படி பேர் வைப்பான்? 8A பஸ் விட்டுருக்கிற. இதெல்லாம் அந்த காலம், யோகப்பட்ட பிள்ளைங்க இருந்து வீட்டுல வச்ச வச்ச வச்ச வச்சு இருக்கும் சார். அதுலயும் ஒரு சந்தோஷம் இருந்தது சார், எங்க அண்ணனுக்கு எனக்கு நிறைய சண்டை வரும், சண்டை வரலன்னா அப்புறம் என்ன லைஃப் இருக்கு சொல்லுங்க, நிறைய சண்டை வரும். அப்பெல்லாம் எங்க வீட்டில் பெரிய வீடு, ஒரே பாத்ரூம், குளிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி அடிச்சு வச்சு குளிக்கணும், நான் தண்ணி அடிச்சு பக்கெட்ல வச்சுட்டு இப்படி வெளியே வருவோம் பாருங்க, எங்க அண்ணன் உள்ள போய் கஷ்டத்துக்கும். அந்த தண்ணி அடிக்கிற வேலை அவனுக்கு, தண்ணி அடிக்கிற வேலை தப்பா நினைக்காதீங்க, பைப்ல தண்ணி அடிச்சுதான் குளிக்கணும் அங்கெல்லாம். அப்போ இப்பெல்லாம் வரதே இல்லை, சிம்பிளா எல்லாம் சால்வ்டு ப்ராப்ளம். அப்போ நான் கத்துவேன் அவனை, இப்படி தான் பண்ணுறேன்னு. அப்போ எங்கள் அண்ணன் திருப்பி என்னை திட்டுவான், திட்டும் போது அப்போ கோவத்தை, நாங்கள் மயிலாப்பூரில் இருந்தோம், மயிலாப்பூரில் உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட பாஷை அதிகமாக இருக்கும், நான் ஏதாவது சொன்னேன் கட்டையில போறவனே அப்படிமா, கட்டையில போறவன்னா போறவன் அர்த்தம், கட்டையில போறவனே அப்படின்னு நான் எரிச்சல சொல்லுவேன். நீ தான் போறேன், நானும் தான் போறேன், போகாதவன் எவன் சொல்லு, நீ தான் போன நான் தான் போனோம். அவன் சொல்லுவான், யாரு முன்னாடி போறோங்கிறதான பிரச்சனையே, யாரு முன்னாடி, நான் சொல்லுவேன் பாத்ரூம்லயும் முன்னாடியே போ. ஆனா அன்னைக்கு அப்படி சண்டை போட்டோம், யாரு அண்ணன் தம்பி எல்லாம் ஒருத்தன் கொத்த அடிச்சுக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அண்ணன் வீட்டுல ஒரு விசேஷம், எங்க வீட்டுல ஒரு விசேஷம், எவ்வளவு ஆசையா பாசமா போய் உட்காந்துக்கிறோம். போட்ட சண்டைனா ஏதாவது ஒரு அர்த்தம் உண்டா, சிரிக்கிறோம், இப்ப அதெல்லாம் பேசி சிரிச்சுட்டு உட்காந்துருக்கிறோம். ஒரு வீட்டுல போய் உட்காந்த இன்னைக்கு வீட்டுல எல்லாம் ஒன்னே ஒண்ணு கருவேப்பிலை குழந்த மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் அண்ணன் தங்கங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. நான் வேடிக்கையா சொன்னேன், இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த ஊர்ல ராமாயணமே சொல்ல முடியாது. ஏ அண்ணன் ராமனுக்காக தம்பி பரதன் தான், ஸ்டாப் இட். அண்ணன்னா யாரு, தம்பின்னா யாரு, தங்கச்சின்னா யாரு அப்படிமா, அண்ணன் தம்பி தங்கச்சிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. எல்லாம் வீட்டுல ஒன்னே ஒண்ணு உட்காந்துருக்கும் பாருங்க, அதான் இப்ப தப்பாயி போச்சு. என்ன தப்பாயி போச்சுன்னா, இப்ப வளர்ற பிள்ளைகள் இன்னொருத்தருக்கு எதையும் கொடுக்கறதே இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த செல்ஃபிஷா சுயநலமா, நான் மட்டுமே அனுபவிக்கணும், நான் மட்டுமே அனுபவிக்கணும் அப்படின்னு ஒத்தைக்கு ஒத்தையாவே பெற்றவங்க வளர்த்துறாங்க. கொடுக்கணும், இன்னொருத்தருக்கு போகணும், வீட்டுக்கு வந்து போகணும், ஒண்ணுமே இல்லையே. அந்த பிள்ளைகளுக்கு சகோதர பாசம்னா என்னன்னு சொல்லித்தர முடியலையே, சகோதரி பாசம்னா என்னன்னு சொல்லித்தரவே தெரியலையே, அப்படி ஆகி போச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப பிள்ளைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சதால மன வளர்ச்சி அடைகிறதுக்கு பதிலாக மனம் கொஞ்சம் சுருங்கி போயிருக்கு. அப்ப நாம எப்படி வளர்க்கணும், எழுத்து விட்டு பிள்ளைகளை இவனோட ஒத்தவனை சகோதரனா நினைக்க வைக்கணும், சகோதரியா நினைக்க வைக்கணும். அந்த உறவுகளுடைய சுகம் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லணும். நீங்க இந்துக்களுடைய திருமண முறையில தாலி கட்டுற போது மாப்பிள ஒரு முடிச்சுதான் போடணும், கூட நிக்கிற அக்கா தான் இன்னொரு முடிச்சு போடுவா. ஏன், அவளுக்கு ஒரு அந்தஸ்து, அவளுக்கு ஒரு மரியாதை, ரெண்டாவது முடிச்சு நீ போடு அப்படிம்பாங்க. அப்புறம் மாமன் சீரு, தாய் மாமனுக்கு மரியாதை, காது குத்துற போது மாமன் மடியில தான் உட்காந்து குத்தணும். ஏன் இதெல்லாம் வச்சான், உறவுல ஒரு பந்தம் இருக்கணும், பாசம் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இருக்கணும். இவ்வளவு என்னத்துக்கு, நீங்க வீட்டுல கல்யாணத்துல வாசல்ல என்ன கட்டுவான் தெரியுமா, தென்னம் கொலை கட்டுவான் இல்லையா, தென்னம்

0: குடும்பம் என்பது ஒரு அன்பினாலே பின்னப்படுகிற ஒரு ஆச்சரியமான ஒரு பெரிய வலை. ஸோ முதல்ல நான் வற்புறுத்த விரும்புவது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு பெற்றோர்களிடத்தில் இருக்கிற இயல்புகள், பழக்க வழக்கங்கள், இவை தான் அந்த குடும்பத்துக்குள் ஊடுருவி வருகின்றன. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். சைக்காலஜியில் நம்ம பிள்ளைங்க பிற்காலத்தில் சந்தோஷமாகவும் நல்லாவும் வளரணும்னா புருஷ பொண்டாட்டி முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்குது. என்னன்னா, பிள்ளைங்க எதிர்த்தாப்பில் சண்டை போடக்கூடாது. நம்முடைய குழந்தைங்களுக்கு எதிர்த்தாப்பில் நமக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடாது. சில வீடுகளில் அந்த நாகரிகம் தெரியாது, குழந்தைக்கு எதிர்த்தாப்பிலே சண்டை போட்டிருப்பாங்க. சண்டை போட்டு கணவன் மனைவி சண்டை போட்டு அந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனால் படிப்பில் கவனம் இருக்காது.
1: நல்லது. என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் நீங்கள் சொல்வேந்தர் சுகி சிவன் அவர்களின் சொற்பொழிவு கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. நன்றி, வணக்கம்.

0: கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: சிரி சிரி சிரி சிரி சிரி சிரி சிரி சிரி. வணக்கம் என் அன்பர்களுக்கு. இப்பொழுது காற்றலைக்கு வருகிறது சிரி சிரி நிகழ்ச்சி. மோன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோடு காற்றலையில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். சிறி சிறி நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.
2: யசுவராஜ் காப்பி ஓட
3: அரணி வேற பால என்ன வரல?
2: ஆமா பால் வந்தா மட்டும் கிளிகள்னு போட்டுக்கா. காலையில பணியாரம் சாப்பிடறது வாய் ஒரு மாதிரியா இருக்கே, ஒரு வரட்டி போட.
4: தம்பி தம்பி ஒரு கலர் நூல் கண்டு ஊசியை கொடு.
2: என்ன தயக்கற? காலங்காலத்துல கடமாரி வந்தீங்களா?
4: காலங்காத்தாலியா? ஆமா கொழுந்து முடிஞ்சு போச்சு. நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. ஆமா அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க?
2: இருக்காங்க.
4: மாடு கண்ணெல்லாம் சுகமா?
2: உங்கள மாதிரி நல்லா இருக்கு.
4: அது சரி, நீ யாரு?
2: இந்த கிருத்தரம் தானே வேணாங்கிறது. நான் தான் பழனியாண்டி சிறுவம், வடக்கு விநாயகம்.
4: ஆமா ஆமா நீ தான் வடக்கு விநாயகம். உனக்கு நான் தானே சட்டை தைச்சு கொடுக்கறது.
2: சோப்பிங்கிற பேர்ல ரெண்டு சுரங்கமே வச்சிருக்க. வேற இந்த அமைப்புல எவன் தப்பான்?
4: இந்த பாடிக்கு வேற எவன் தப்பான்?
2: அதை விடுங்க, உங்க கடையில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க.
4: என்னங்க விளையாடுறீங்க? உங்களுக்கு நான் வேலை போட்டு தர்றதா? நீங்க பெரிய ஜோசியக்காருடைய மவன்.
2: ஜோசியர் இல்லங்க, பண்ணையாருங்க. பண்ணையர் மானா இருந்தாலும் உழைச்சி சம்பாதிக்க முடியல.
4: ஆமா வேற எங்கேயாவது இதுக்கு முன்னால வேலை பார்த்திருக்கீங்களா?
2: ரெண்டு இடத்துல வேலை பார்த்திருக்கேன். முதல்ல ரைஸ் மில்ல வேலை செஞ்சேன். முதலாளி முறையோட வேலை கத்து தரம்னு குளிச்சு போனாருங்க.
4: அதாங்க முற,
2: இதுதான் பெல்ட், இதுதான் சுச்சி, இந்த சுவிட்ச போட்டா மாவரைக்கும்னு சொன்னாரு. நான் சுவிட்ச போட்டங்க, அன்னைக்கே என் வேலை போச்சுங்க.
4: என்னங்க இது? சுவிட்ச போட்டா பல்பு போகும், வேலையா போகும?
2: நான் சுவிட்ச போடும் போது முதலாளி பெல்ட் மாட்டிக்கிட்டு இருக்காரு. பெல்ட்டோட மிஷினுக்குள்ள போயிட்டாரு. போனவர் வரவே இல்லங்க. எனக்கு எப்படியாவது வேலை போட்டு
4: கொடுங்க.
2: உங்களுக்கு தும்மா துண்டு தைய கடை மிஞ்சி மிஞ்சி போனா ஊட்டி ஊத்தும்.
4: உனக்காக உடம்பு பூரா அங்குஸ்தானா போட்டுக்க சொல்றேன். சரி பெரிய எடுத்து புள்ள வாயை திறந்து வேலை கேட்டுட்ட. உன்னை நான் சேர்த்துக்கிறேன்.
2: முதலாளி வேலை கொடுத்தீங்க, சந்தோஷப்பட்டேன். முத முதல்ல ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சிட்டீங்களே.
4: இல்ல எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்து ஆரம்பிக்கணும்.
2: முதலாளி இந்த மிஷின்ல என்ன எப்போ உட்கார வைக்க போறீங்க?
4: கண்ணா மிஷினை பத்தி மாத்திரம் பேசாதே. நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வேலைய பாரு.
2: ஊசி கையில இருந்துச்சு.
4: ஊசி அப்படிதான் ஏறும்.
2: முதலாளி கடைனா இப்படி இருக்க கூடாது. முதலாளி நான் ஒரு தடவை பட்டணத்துக்கு போயிருந்தேன். அங்க வேலையாளுக்க உட்காந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா செட்டு, துணிங்க அடுக்கி வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ, பொம்பளைங்க ஜாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு போறதுக்கு தனி ரூம்.
4: ஏய் எதுக்கு?
2: அளவெடுக்கத்தான்.

0: நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள பொம்பளம் ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா? வாங்கம்மா. அளவு எடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தியே, இந்த பாட்டி கேடு.
1: முதலாளி, நீங்க அளவு எடுக்க வேண்டிய ஐட்டங்களை ஏட தள்ளாதீங்க.
0: பாட்டிம்மா, உன் ஜாக்கெட் நாளைக்கு தான் ரெடி ஆகும்.
1: பையன் ஒரு மாதிரி.
0: அப்படிதான், இதை இல்லாத போது வந்து வாங்கிட்டு போ. போ, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். நீ எங்கயாவது பக்கத்திலேயே குட்டிக்க.
1: எனக்கு சாப்பாடு வந்துருச்சே.
0: வந்துருச்சா? எங்க?
1: அந்த பாருங்க,
0: ஒரு வார சோத்தை ஒன்னா டப்பாவில் அடைச்சு கொண்டாந்துட்டியா?
1: இது ஒரு வேலைக்குதான். இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்கட்டுமன்னு கரையில் இடம் பத்தல. எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி தரம்னு சொல்லிச்சு. நான் தான் எவன் கழுவுக்கண்ணாவது பட்ட போதுன்னு வேணாம்னு சொல்லிட்டேன்.
0: சரிதான், உனக்கு கழுத்து கீழே வெறும் வயறு தானா? தம்பி, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இத பார்த்த உடனே வயிறு ரொம்ப போச்சு. நான் போய் லேச பலகாரம் மட்டும் வந்துடுறேன். என் வீடு எங்க இருக்கு?
1: வீட்டே மறந்துட்டீங்களா? பிள்ளையார் கோயில இருந்து மூணாவது வீடு.
0: கரெக்ட். ஆமா, நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்க.
1: நான் இங்கதானே அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வாங்கி குடிப்பேன்.
0: என்ன சொன்ன?
1: அக்கா அக்கா
0: அக்கா தானே? அப்பா பொழைச்ச.
1: ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்க போறாரு. அப்புறம் நான் தான் முதலாளி.
2: என்னங்க பட்டி கேட்டா மிட்டாய் கடையை பாக்குற மாதிரி பாக்குறீங்க?
1: காளமாடு பசு பாக்குற மாதிரி இல்ல.
2: சரி சரி, டெய்லர் இல்லையா?
1: ஏ, எங்களை பார்த்தா தைக்கிறவனா தெரியலையா?
2: அப்ப நீங்க ஜாக்கெட்டுக்கு அளவு எடுப்பீங்களா?
1: நான் பட்டணத்துல பெரிய பெரிய கடையெல்லாம் வேலை பார்த்திருக்கேன்.
2: அதை விட்டு என்னத்துக்கு கிராமத்துக்கு வந்தீங்க?
1: இந்த டெய்லர் கடை படுத்து போச்சு, நீ வந்து உசுப்பிடுன்னு சொன்னாரு, அதான் உசுப்பு வந்திருக்கேன்.
2: அப்ப நீங்க புது விதமா ஜாக்கெட் தப்பீங்களா?
1: ஆமா, நீங்க எல்லாம் ஜாக்கெட் கொக்கி தானே வச்சிருங்க. நான் ஜிப்பே வச்சு தப்ப கலட்டுறதுக்கு சிரமமே இருக்காது.
2: எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா?
1: ஜன்னல் என்ன, பெரிய கதவே வச்சு தைச்சு கொடுப்பேன். காத்தோட்டமா இருக்கும். இப்படி உட்காருமா?

0: எப்ப சரியான அளவு தெரியும்?
1: சரியா இருக்க அங்க பாருங்க, ஒருத்த நம்மளையே முறைச்சு முறைச்சு பாக்குறான்.
0: கொஞ்சம் இரு, என் முதுவ மீறி எவன் உன்னை பார்க்க முடியும்னு பாக்குறேன். நீ மட்டும் சொல்லு, அந்த கைய கால உடைக்கட்டுமா?
1: வேணாம். ஆமா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பாத்துருக்கேன்.
0: பண்ணையார் பழனியாண்டி செருவு மகன், ஆச மகன், அரும மகன், வடக்கு விநாயகம்.
1: பண்ணையார் மகனா நீங்க?
0: பார்த்தா தெரியாது. ஆமா, நானும் உன்னை எங்கேயோ பாத்துருக்கேன்.
1: வட்டி கடை சேர்த்த மக சக்கு,
0: அதுதான் பார்த்த உடனே பக்குன்னு பத்திக்கிருச்சு. ரெண்டுமே பெரிய இடம் தான்.
1: அப்ப நான் வரேன்.
0: எப்ப வருவ?
1: நாளைக்கு வர.
0: அடுத்த தடவை வரும்போது பவர துணி கொண்டு வரியா?
1: சீ போங்க, ஆசைய பாரு. அப்ப நான் வரேன்.
0: ஐயோ ஐயோ ஐயோ, சேர்த்து சில்லறை என்ற மாதிரியே சிரிச்சிட்டு போறாளே. இவளை ஒண்ணுன்னா என்னணும்? நாளைக்கு வரட்டும்.
2: எண்ணிப்படாது.
0: என்ன இந்த சட்டை ஏது?
2: அதை விடு, முதல்ல நல்லா இருக்கான்னு
0: பாரு. ரொம்ப டாப். ஆமா, இந்த வலது கம்பு கூட்டுல கொஞ்சம் கிழிஞ்சிருக்கணுமே.
2: ஆமா, கிழிஞ்சிருக்கு.
0: மேல இருந்து ரெண்டாவது பிச்சா இருக்காதே?
2: ஆமா பிச்சானக்கானா, நீ வச்சிருக்க?
0: வச்சிருக்கேன். ஏண்டா, என் தங்கச்சிட்ட தேய்க்க குடுத்துருந்தேன், அது திருடிட்டு வந்தேடா, திருட்டு போயில.
2: ஏய் மரியாதை இல்லாம பேசாத, உன் சட்டனை சொல்லு, கள்ளி தர வாங்கிக்க.
0: எங்க பரம்பரையே வேறடா.
2: பார்த்தாலே தெரியுது, விஷயத்த சொல்லு.
0: உனக்கு முள்ளக்குடி தெரியுமா? முள்ளக்குடி, ஒரு நாள் முருகன் தேர்ல வரும்போது அந்த முள்ளக்குடி தேர்ல சிக்கிக்குச்சு. உடனே முருகன் வேலை எடுத்து நம்பி பார்த்தாரு, வரல. முல்லைக்கு தேரை கொடுத்துட்டு முருகன் நடந்தே போயிட்டாரு. அன்னைக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தான் முருகன். இன்னைக்கு எங்க ஊர் பாட்டுக்காரனுக்கு இந்த வடக்கு விநாயகர் சட்டையை கொடுத்தான்னு சரித்திரம் பேசுண்டா. அது போகட்டும், அந்த சட்டையில ₹2 இருக்குமே, அதை எடு. என்ன ₹1 ₹100?
2: நானும் தவிடும் கடலும் தின்ட்டோம்.
0: இதுக்கு சேர்த்து தின்னுங்க. இதையே சரித்திரம் சேர்த்து எழுதிக்கிறோம். இது கொடுத்து கொடுத்து சிவந்த கைடா. முருகனுக்கு அண்ணன் தான் இந்த வடக்கு விநாயகம். வரட்டுமா? அதை உட்காந்துருக்கானே, அவனுக்கு பல்புடி வாங்கி கொடுக்கடா. என்ன மொட்டையா கிட்டத்துல வந்துட்ட?
3: தம்பி, நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் வர்றேன். கடுமையா உழைக்கிறைய தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழிய காணமாப்பா.
0: என்ன சொல்ற?
3: பின்ன என்ன தம்பி, முதலாளிய கைக்குள்ள போட்டமா, மிஷின் மேல ஏறி உட்கார்ந்தமா, கல்லாப்பட்டிய பார்த்தமான்னு இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி? உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா.
0: முதலாளி எப்படி கைக்குள்ள போடுறது?
3: சுலபமான வழி. மணி 6 அடிச்சா கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போவார்ல. அப்படி பூட்ட வரும்போது முதலாளி, நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு.
0: சொன்னா
3: உடனே பிடிடாம பாரு.
0: எத?
3: சாவிய. உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு, ஏறாம பாரு.
0: எதுல?
3: மிஷின் மேல.
0: பொட்ட, நான் உன்னை என்னமோன்னு நினைச்சேன். ரொம்ப தங்கமான ஆளா இருக்கிய. ஆமா, அந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது?
3: எல்லாம் பல கடை ஏறி இறங்கின அனுபவம் தான்.
2: எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் இங்கிவனை நான் பெறவே.
3: முதலாளி வர்றாரு, நான் இடத்த காலி பண்றேன். பக்குவமா பேசி துத்திச்சால் தரமா புரட்சிக்கோ.
0: நடந்துக்கிறேன் நடந்துக்கிறேன்.
2: இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணா.
0: இங்க வாங்க. இதான் நம்ம கடை.
4: அது சரி, இது நம்ம கடை. நீ யாரு?
0: ஐயோ முதலாளி,
4: ஓ காஜா பையன், காஜா பையன். இப்படித்தான் பொறுப்பா நடந்துக்கணும். இத பாரு, கடையை பூட்டிட்டு சாவி எடு, நேரமாச்சு.
0: நமக்கு எது சாவி? கம்பி தானே.
4: அட கம்பியத்தான்ப்பா மரியாதையா சாவின்னு சொன்னேன்.
0: முதலாளி, நம்ம ஊர்ல திருடங்க தொல்லை சாஸ்தி ஆகி போச்சு. இப்படிதான் பாருங்க, பக்க தெருவுல பூட்ட உடச்சி எல்லா ஜமான அழிட்டு போயிட்டாங்க.
5: அப்புறம்
0: அதனால பொறுப்பா இருந்து கடையை நானே பாத்துக்கிறேன். என்ன சாமி ஆடுறீங்க?
4: புள்ள இருக்குது பாவம், பொறுப்பு உணர்ச்சியை பார்த்த உடனே. அப்புறம் மட்டுமா கடையை பத்திரமா பாத்துக்க.
0: இருங்க, இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்து போங்க.
4: போன மாசம் தானப்பா சம்பளம் கொடுத்தேன்.
0: நான் சேர்ந்து கொஞ்ச நாள் தானாச்சு.
4: ஆமா, பணம் எதுக்கு?
0: என் ஜாக்கெட் செலவுக்கு, என் பாக்கெட் செலவுக்கு. எவ்வளவு வேணுங்கிற? ஒரு ₹200 கொடுக்க சம்பளத்தை கழிச்சுங்க.
4: அடிக்கடி இப்படி பணம் கேட்டு இன்சு பண்ண கூடாது. அடுத்த வருஷம் போனஸ் சேர்த்து மொத்தமா கொடுத்துருவேன். காலையில பாக்குறேன், கடையை நல்லா பாத்துக்க. கொஞ்சம் சைக்கிள் எடுத்து போட்டுமா?
0: ஐயோ, இது உங்க சைக்கிள்.
4: அப்ப ஏன் வீட்டு வாசல் ஒரு சைக்கிள் நின்று? அது யாருது? போய் பாக்குறேன்.
3: எல்லாம் எனக்கு தெரியும். பேசாம

0: எந்த சாயும் பார்த்தாலும் திறக்க
1: மாட்டேங்குது.
0: சிவனா, அவனை பத்தி தெரிஞ்சுதான்டா வந்திருக்கேன். முதலாளி வந்திருக்கண்டா, சாவியை கூடுறா.
2: அதுக்கு சாவியாது, இந்த கம்பியை போட்டு வந்துடும்.

0: ரொம்ப நாளா தோல் செருப்பு போடணும்னு ஆசை. விநாயகா விநாயகா கழட்டி கொடுப்பா,
1: நீயே கழட்டிக்க.
0: நமக்கு தச்சவாறு இருக்கு. விநாயகா வரட்டு பாப்பா, உடம்ப பாத்துக்க.
1: வடக்கு எங்க இருக்கு?
0: வடக்கு தெய்யம் விடுவானே.
2: ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில்.
3: நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க.
4: யோ, இது என்ன பஸ்ஸா? கைய காட்டி நிறுத்துற.
3: எங்க போறீங்க?
4: கடைக்குத்தான்.
3: கடைக்கா? யார காவலுக்கு போட்டிருக்கீங்க?
4: சரியான ஆளத்தான் போட்டிருக்கிறேன்.
3: அப்படி
4: அவன மாதிரி கிடைக்காது ஐயா. அவன் காவல் தெய்வம் ஐயா.
3: காவல் தெய்வமா? போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை.
4: பார்க்கத்தானே போறாங்க.
3: போங்க.
4: போச்சா போச்சா? எனக்கு போட்டியா கடை வைக்கணும்னு பார்த்தா ராவோட ராவா எவனோ எல்லாத்தையும் மொத்தமா தள்ளி இருக்கு போயிட்டான். பாவி தலியா தலியா. ஐயோ ஐயோ, எந்திரா எந்திரா.
1: தூக்கம் வருதுமா? இன்னும் நேரம் தூக்கிட்டு வர. வடக்கே
4: கடை திறந்து கிடக்குது. கண்ணை மூடிக்கிட்டு எவ்வளவு சுகமா கனவு கண்டுகிட்டு இருக்கிறான். இல்ல வடக்க தலை வச்சு படுக்காதரா, சுத்தமா வலிச்சுக்கிட்டு போயிடும். இப்ப கடைய தாராந்துட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். இல்ல எந்திரா எந்திரி. இல்ல என்னையே முறிச்சிட்டு சோம்பல் வேற முறிக்கிறியா?
1: என்ன கூட்டம் வந்திருக்கீங்க? துணி தைக்க வந்தீங்களா?
4: உன்னை கிழிக்க வந்திருக்கிறான். ஏனா கடைய
1: பாடுறான். கடைய காணா வித்து பிடிக்கல.
4: கடைய காணும்னு என்னைய கேக்குறியா? உன் மேல பாரு.
1: ஏன் மேல கண்ண? ஐயோ, என் சட்டை கடமை. அதுக்குள்ள 200 ரூபாய் பணம் வச்சிருந்தானே.
4: கடைக்கு வழி.
1: என் சம்பளத்து வழி.
4: கடைக்கு வழி.
1: என் சம்பளத்து வழி.
4: கடைக்கு வழி.
1: சம்பளத்து வழி.
4: அட பாவி, கடையை நிர்வாணம் ஆக்கி விட்டியடா.
1: என் சக்குவுக்கு ஜாக்கெட் எல்லாம் தச்சு வச்சிருந்தானே, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்?
4: சக்குவுக்கு ஜாக்கெட் போச்சா? ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களா எனக்கு பிராக்கெட் போட்டு உடப்பாங்க போல. போடா,
1: மூணாவது வேலை போச்சு முதலாளி சாகலையே.
4: அம்மாடி, எல்லாரும் என்ன மன்னிச்சுக்குங்க. உங்க ஜாக்கெட் எல்லாம் திருட்டு போயிடுச்சு. இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு ஜாக்கெட் இல்லாம அலைங்க. தள்ளுங்கயா தள்ளுங்கம்மா தள்ளு. இங்கதானே என் சைக்கிள் நிக்க வச்சிருந்தேன், எங்க போச்சு? யாராவது பாத்தீங்களா?
3: பாக்கலையே.
4: அட பாவி, கடை தான் திருட்டு போச்சு. சைக்கிள்ல வீடு வீடா ஏறி ஊர்வா பட்டம் போட்டு பொழப்பு இடத்தலான்னு பார்த்தேன். அதையும் ஒரு பையன் தள்ளிட்டு போயிட்டான். இனிமே சோத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்?
5: மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
1: ஐயா கும்பிடுறேங்க. வேட்டை கிளம்புறது யாரா? நீ பண்ணையார் பழனி ஆண்டி சிறுமாக வடக்கு விநாயகா. ஓ, நீதானா? காலையிலயும் கொப்பேன் வேலை விஷயமா சொன்னார்.
6: இந்தாங்க மோர குடிங்க.
1: அம்மா யாருங்க? எல்லாம் நம்ம அம்மாவேன். அம்மா நான் சொல்றீங்க, மகாலட்சுமின்னு சொல்லுங்க. ஏண்டா ஊருக்குள்ள உன்னை பத்தி விசாரிச்சேன், சாரு மாறா பேசிக்கிறாங்க.
6: அம்மா ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். என்ன பத்தி எடுத்து சொல்லுங்க அம்மா.
7: ஊர்ல உள்ளவங்க 1000 சொல்லுவாங்க. தம்பியா பார்த்தா தங்கமான பையனா தெரியுது. வேலை போட்டு கொடுங்க.
1: நீ சும்மா ரெடி, அத நான் சொல்லணும். நாளைக்கு ஏதாவது எக்கத்தை பார்த்தேன்னா பதில் சொல்றது.
6: அம்மா உங்களை பார்த்தா மகாலட்சுமாரியா இருக்கிறீங்க, எடுத்து சொல்லுங்கம்மா.
1: பள்ளந்தடாதரா.
7: நீ சும்மா இரு தம்பி, நான் சொல்றேன். இங்க மட்டும் என்ன வாழ்தா? ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு பேரை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காத திருடிக்கிட்டு.
1: நம்ம கதையெல்லாம் ஏன் இப்ப பேசிட்டு இருக்கா? ஏய், இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சவா உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன்.
6: என்ன வேலை?
1: தங்கு உதற வேலை.
6: தங்கு உதற வேலை தானே?
1: எப்படி தம் புடிச்சு உதறன்னு பாருங்க. தம் புடிச்சு நீ உத வேணாண்டா. பட்டம் அமைக்கிறீனா போதும், கரண்ட்ல தானா ஊதிக்கும்.
6: அம்மா எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவங்களே நான் என்னைக்கு மறக்க மாட்டேன்மா. ஐயா ஆரோக்கியமா இருக்காருனா அது காரணம். உங்க கழுத்துல தூங்குதே கனமான தாடிதாம்மா. நான் வர்றேம்மா, நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்.
7: இப்படி மனசார வாழ்த்துற மனசு யாருக்குங்க வரும்? நீ நல்லா இருக்கணும் தம்பி, நல்லா இருக்கணும்.
6: ஒரு சிகரெட் கொடுப்பா.
3: என்ன இன்னைக்கு காலங்காத்தாலேயே சீவி சிங்காரிச்சு கிளம்பிட்ட, எவன் மாட்டினானோ?
6: ஏய் அவசரம் மாதிரி பேசுற, வாய கழுவியா. பஞ்சாயத்து போட தலைவர் இன்னைக்கு வர சொல்லியிருக்காரு, சங்கூதர வேலைக்கு போறேன்.
3: சங்கூதர வேலையா? பொருத்தமான வேலை தான், போ போ.
4: மோரக்கட்டைக்கு ஒரு சிகரெட், குரங்கு மார்க்கு நெருப்பொட்டி, கரி என்ஜின் மாதிரி போக.
6: என்ன சிகரெட்டா பேசுது?
4: சிகரெட் எந்த காலத்தோடா பேசிச்சு அறிவு கட்ட அர்ப்பணே?
6: இந்த வசனத்தை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன்.
4: பராசக்தியுடைய பக்தன் பேசுறேன்டா. இல நீ இன்னும் உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்க அப்பா. திருட்டு போன என் கடைக்கு நஷ்டீடு கொடுத்துட்டாரா?
6: சும்மா கொடுத்தாரு, நான் சம்பாதிச்ச கடனை அடைச்சிருங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்காரு.
4: கிழிச்ச
6: அது எதுக்கு வெட்டி போச்சு? சம்பளத்தை குடியா?
4: சம்பளமா? உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு 60 ரூபாய், தினசரி பிடிப்பு 2 ரூபாய், 60க்கு 60. இதை தவிர அங்குஸ்தான நீ லொடக்குன்னு நசுக்கினது, ஊசி மோனிய பட்டக்குன்னு ஒடிச்சது, இதுக்கெல்லாம் நீ நஷ்ட ஈடு கொடுக்கணும். இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வாரை கிழிச்சிடுவேன்.
6: சரி சரி, உனக்கு எவ்வளவு நஷ்ட ஈடு கொடுக்கறோம்?
4: 150.
6: இந்தா கோடா குடுப்பா, இந்தா பொங்கல். ஏனா?
4: ஆஹா, பெரிய மனுஷன் விட்டு பிள்ளைனா பெரிய மனுஷன் விட்டு பிள்ளைதான். புத்தி இல்லைனாலும் ரோசா இருக்குது.
6: வாயா ஆலங்குளம் ஐயாவே, நீ வந்த சைக்கிள் அவர் போறாரு?
8: அவர் சைக்கிள் தான் அது, எடுத்துட்டு போகட்டும். அன்னைக்கு கடை களவு போச்சு இல்ல, அப்ப நான் எடுத்துட்டு போனேன். 2 தடவை பார்த்தாரு, ஞாபகமே வரல. இப்பவும் ஞாபகம் மறதியா தான் எடுத்துட்டு போறாரு. காரியகாரம் செய்யா.
6: சைக்கிள் போச்சு சரி, முன்னாடி 2 தொங்குத கோழி, அது யாருது?
8: அது என்ன
6: சைக்கிளோட கோழி போன பரவாயில்லையா? என்ன சங்குதர் சத்தம் கேக்குது? பிரசனந்த் என்ன வச்சனாரு? எங்க சங்குதர் ஆளு வந்தாச்சா?
9: வந்தாச்சு வந்தாச்சு. அதான் சத்தம் கேக்குதுலயா? நீ வேற
6: என்னையில வச்சனாரு?
9: அதுக்கு முதல்ல காரையிலயே வரண போயா.
6: சங்குதர் வேலையும் கிடைச்சது, அதுவும் போச்சா?
10: என்னங்க வாயில வச்ச மாங்காவ கூட திங்காம போயிட்டீங்களே.
6: எங்க பிரசிடண்ட்க்கு என்னாச்சு?
9: நேத்து நடந்த ஜல்லிக்கட்டுல
6: பால் குத்தி பிடிச்சா?
9: இல்லையா, அதுக்கு பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வரா மாங்காய் தின்னுட்டு உட்கார்ந்து இருந்தாரு. எவனோ ஒரு பய கண்ணம்பட்டிக்கார அத்துக்கிட்டு வருதுன்னா அவ்வளவுதான்.
6: அப்புறம்
9: அதே மாதிரிதாங்க, பயத்துல வாய பொழந்துட்டாருங்க. தின்னுட்டு இருந்த மாங்கா தொண்டையில சிக்கிச்சுங்க.
6: அவனுக்கு தண்ணியில கண்டான், நெருப்புல கண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, இவருக்கு மாங்காயில கண்டமா?
9: அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு மாங்காய் கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அடக்கம் பண்ண போறவங்க.
6: மாங்காய் கொண்டான் நல்ல பட்டம். எனக்கு சங்கூதர வேலை கொடுத்த வல்லலே, அதுக்குள்ள போயிட்டியா? அதுக்குள்ள போயிட்டியா? அப்ப மகாலட்சுமி உன்னை இந்த நிலைமையில நான் பாக்கணும்.
10: வாடா வாயா, நேற்று தரடா வாயால சொன்ன. நான் தீர்க்க சுமங்கனி மகாலட்சுமி எக்கடுத்துற தொக்கிற தாலிக்கு கனம் ஜாஸ்திட்டு சொல்லியடா. இன்னைக்கு என் தாலியா அத்துட்டு போயிட்டாடா பாவி.
11: இந்த பாவி பய வாயாலையா சொன்னம்மா?
10: தீர்க்க சுமங்கல் யாரு? நீ என் தாலிய ஏலம் போட்டானே. இவனுக்கு நம்பூதிர வேலை வாங்கி கொடுத்தேன் பாவி.
11: இந்த பாவி பய போற இடம் உருப்பிடாதம்மா.
9: இனிமே இவன் எங்கே வேலை செய்யாத படிக்கு கைய கால முடிச்சு போடலாம். இவனால நம்ம தலைவர் செத்து
6: போயிட்டாரு. அப்பா

0: Siri, Siri, Siri.
1: Siri, Siri, Siri, Siri.
2: இணைந்திருங்கள் சிறு சிறு நிகழ்ச்சியோடு. மோன்றியல் தமிழ் வானொலியின் சிறு சிறு நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். உங்கள் மனம் விரும்பிய நீங்கள் வாய் விட்டு சிரிக்கக்கூடிய நகைச்சுவையோடு கேட்டு மகிழலாம்.
3: நல்லா இருக்கியா கேப்டன்? உங்களும் ஃப்ரெண்டா? நான் நல்லா
4: விளையாடுறேன்.
5: அப்படி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்பி கம்